0: விளையாட்டு என்ன இருந்தது? பத்தி வைராக்கியம் இருந்துச்சு. நமக்கும் கத்தி வைராக்கியம் வேணும். அப்பதான் நம்ம கத்தோடைய ராஜ்யத்துல உயிரோடு எடுத்துக்கொள்ளப்பட முடியும். அல்லேலூயா. அந்த வைராக்கியம் வேணும். இயேசுக்காக எதை வேணாலும் செய்வேன். இயேசுக்காக எதை வேணாலும் செய்வேன். எனக்காக மரணத்தை ருசி பார்த்தார். எனக்காக மரணாக்கினை ஏற்றுக்கொண்டார். நம்மளுக்காக மரணத்தே ருசி பார்த்தார். நமக்காக மரணாக்கினை ஏற்றுக்கொண்டு வாசித்து பாருங்க. மார்க்கு விசேஷம் 10:33 நமக்காக மரணாக்கினே ஏற்றுக்கொண்டார். அவருக்கான வைராக்கியமா வாழ வேண்டும்.
1: அவர்கள் அவரை மரண ஆக்கணிக்குள்ளாக தீர்த்து
0: பார்த்தீங்களா. அவர் என்ன செஞ்சார்? அவர்கள் அவரை இயேசு கிறிஸ்த மரண ஆக்கணிக்குள்ளால் தீர்த்து பார்த்தீங்களா. எனக்காக உங்களுக்காக நம்ம ஒருவருக்காக மரணாக்கினை ஏற்றுக்கொண்டார். அவருக்கான வைராக்கியமான பற்றி வைராக்கியமான வைராக்கியத்தை எளியை போல எனக்கு தாங்காண்டவர் சொல்லி கேட்போம். ஒரே ஒரு வாழ்க்கை மாணவர்களே, ஒரே ஒரு வாழ்க்கை தான். கத்திற்காக வாழ்வோம். கத்தர் நம்மளுக்கு மரண ஆக்கி ஏற்றுக்கொண்டு உங்களை என்னையும் சொந்த ரத்தத்தினால் நம்ம மீட்டுக் கொண்டார். எங்கேயோ இருந்தோ, எங்கேயோ வழி தப்பி அலைஞ்சோ, நம்மளை மீட்டுக் கொண்டவர் அவர் தான். ரத்தத்தை சிந்தி மீட்டுக் கொண்டார். நம்ம இன்னைக்கு அவருக்காக வைராக்கியம் பற்றி வைராக்கியமான வைராக்கியத்தை எளியை போல கேட்டு நம்ம பெற்றுக்கொள்வோம். நாலாவதாக எலியாட்டு என்ன இருந்து பாருங்க. ஒன்னு ராஜாக்கள் புஸ்தகம் 18:36
1: அந்திப்பள்ளி செலுத்தும் நேரத்திலே
0: தீர்க்க
1: தரிசியாகிய எலியா வந்து
0: ஆபிரகாமுக்கும்
1: ஈசாக்குக்கும்
0: யாக்கோபுக்கும்
1: தேவனாகிய கர்த்தாவே இஸ்ரவேலிலே நீர் தேவன் என்றும் நான் உம்முடைய ஊழியக்காரன் என்றும்
0: நான் இந்த காரியங்களை எல்லாம்
1: உம்முடைய வார்த்தையின்படி செய்தேன் என்றும் இன்றைக்கு விளங்கப்பண்ணும்.
0: அப்ப எல்லையா நாலாவது என்ன காரியம் செய்யிருக்காரு? ஊழியமா செஞ்சிருக்காரு. கத்திற்காக என்ன செஞ்சாரு? ஊழியம் செஞ்சிருக்காங்க. எஸ்ஐபிஎல் இந்த ராஜாத்தி அவங்களை கொள்றதுக்காக எல்லையோ தேடினா, எவ்வளவோ தேடினாங்க. அதெல்லாம் அவர் பார்க்காதபடிக்கு கத்திற்காக ஊழியம் செஞ்சிருக்காங்க. நம்மளும் கூட இந்த உலகத்துல பயங்கரமான காலத்துல வாழ்ந்து கொண்டிருக்கோம். கத்திற்காக ஊழியம் செய்ய வேண்டும். பற்றி வைராக்கியமான ஊழியத்தை நம்ம செய்ய வேண்டும். கத்திற்காக எளிய போல ஊழியம் செய்ய வேண்டும். கத்திட்டு ஒப்பு கொடுப்போமா? சின்ன ஊழியமா அது செய்ய வேண்டும். கத்திர சொன்னாரு, கத்திர வரும்போது பெருங்கையா கத்திர ராஜ்யத்துக்கு யாரும் என்ன செய்ய முடியாது. சொல்லுங்க. ஏத்திரம் புத்தகம் 34:20 கடைசி
1: வெறும் கையோட என் சந்நிதியில் ஒருவனும் வரக்கூடாது.
0: வெறும் கையோட கத்திர சந்நிதிக்கு யாரும் ஒருவரும் வரக்கூடாது. ஒரு ஆத்மாவது நம்ம ஆதாயப்படுத்தணும். ஒரு நாளைக்காவது, ஒரு வருஷத்துக்கு ஒரு ஆத்மாவது ஆதாயப்படுத்தணும். உனக்காக மறி தெரியும், எனக்காக என்ன செய்தான்னு ஒன்னாலும் ஆண்டவர் கேட்பாரு. எளிய ஊழியம் செஞ்சாரு. கத்திரிக்கு முன்பு நின்னாரு, ஜெபம் பண்ணாரு. ரெண்டாவது கத்தருடைய வார்த்தையின்படியே செஞ்சாரு. மூன்றாவது பற்றி வைராக்கியத்தை அவருக்கு இருந்துச்சு. நான்காவது கத்தருடைய ஊழியத்தை செய்தார். ஊழிக்கரிய நாகன்னு சொல்றாரு. சின்ன ஊழியமா செய்யணும். நம்ம குடும்பத்துக்காக வேலை செய்யற அது உண்மை, அது வேற. அது இல்ல, கத்திற்காக ஒழிஞ்ச வேண்டும். அதான் கத்தடி வேதம் சொல்லுது. கர்த்தர்க்காக நம்ம ஒழிஞ்ச செய்யணுமா? ராமர்கிட்ட 12:11 அசதியாயிராமல் ஜாக்கிரதையாக இருங்கள்.
1: ஆவியிலே அனலாயிருங்கள். கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள்.
0: கர்த்தருக்கு என்ன செய்யணும்? ஊழியம் செய்யணும். 2 தீமோத்தேயு 4:5
1: நீயோ எல்லாவற்றிலும்
0: மன தெளிவுள்ளவனாயிரு.
1: தீங்கு அனுபவி.
0: மன தெளிவா இருக்கு நமக்கு. நம்ம என்ன செய்யணும்? கர்த்தருக்காக தீங்கு அனுபவி.
1: சுவிசேஷகனுடைய வேலையை செய். உன் ஊழியத்தை நிறைவேற்றும்.
0: கர்த்தர்ட்ட நீங்க பெற்ற ஊழியத்தை என்ன செய்யணும்? நிறைவேற்றணும். கர்த்தர் நமக்காட்சி கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்று. உன் ஊழியத்தை நிறைவேற்று. கத்திற்காக நம்ம கொடுத்த ஊழியத்தை நிறைவேற்றணும். ஏனாதான அசதியராத சாக்கரேறு. கத்திற்கு ஊழியம் செய்ய கர்த்தரத்தை பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றணும். அல்லேலூயா. அது மாத்திரல்ல, கொலோசியர் புத்தகம் 4:17
1: அர்ப்பிப்பை கண்டு
0: அர்ப்பிக்க கண்டு
1: நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை
0: நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை
1: நிறைவேற்றும்படி
0: நீ கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி
1: கவனமா இருப்பாய் என்று சொல்லுங்கள்.
0: பாத்தீங்களா, கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி எப்படி இருக்கணும்பா? கவனமா இருக்கு. ஏனா தான் ஊழியம் செய்யக்கூடாது, அசதியா ஊழியம் செய்யக்கூடாது. கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி எப்படி இருக்கணும்பா? கவனமா இருக்கணும். எலியா ஊழியம் செஞ்சாரு, கர்த்தருக்கு முன்னா நின்னாரு, கர்த்தரை பார்த்தபடியே செய்தாரு, கர்த்தருக்காக வைராக்கியம் கொண்டிருந்தாரு, கர்த்தருக்காக ஊழியம் செஞ்சாரு. அதனாலதான் அவர் பரலோகத்துல சொல்லல் கர்த்தர் எடுக்கப்பட்டு பரலோகத்துல உயிரோடு இருக்கிறாரு. ஹலேலூயா. நம்மளும் உயிரோடு எடுத்துக்கொள்ள போறாரு. ஹலேலூயா. அப்ப நம்ம ராஜ்யத்துக்கு போனா என்ன செய்யணும்? கர்த்தருக்கு முன்பாக நிற்கணும், செபிக்கணும், ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் வார்த்தையின்படி நடக்கணும். அது மாத்திரல, கர்த்தருக்காக பத்தி வைராக்கியம் நமக்கு வரணும், கர்த்தருக்காக ஊழியத்தை செய்யணும். கர்த்தர் ராஜ்யத்துக்கு நம்ம அப்பதான் போக முடியும். ஆண்டவர் ஒப்பு கொடுப்போம்மா. ஆண்டவரே என்னை மாற்றுமப்பா, என்னை பொறுப்படுத்திக்கோங்க ஏசப்பா. எப்படியாவது ஆண்டவரே ஊழியத்துக்கு நான் வரணும். ஆண்டவர் ஊழியத்தை செய்யணும் அம்மாப்பா. எளிய போல என்னை மாற்றும் ஆண்டவரே. நம்முடைய ஊழியத்தை செய்யணும், உமக்கும் தான் நிற்கணும், உங்களுடைய வார்த்தையின்படியே நடக்கணும் ஐயா. எனக்கு வைராக்கியத்தை தாங்க ஏசப்பா, எனக்கு உதவிச்சிங்கன்னு சொல்லி கர்த்தரிடத்துல ஒப்பு கொடுப்போம்மா. ஊழியத்தை செய்ய அர்ப்பணிக்கிறேன் ஆண்டவரே. சின்ன சின்ன வெறுங்கையா கர்த்தர் ராஜ்யத்துக்கு யாரும் வர முடியாது. ஏதாவது சின்ன சின்ன ஊழியமாவது செய்யணும். கர்த்தருக்கு ஒப்பு கொடுப்போம்.

0: உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் எடுத்துக் கொள்ளப்பட்டு ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு இவ்விதமாய் கர்த்தருடனே கூட இருப்போம். ஆம், எலியா சுழல் காற்றிலே அவர் பரலோகத்திற்கு ஏறி போனார். நமக்கு ஒரு காற்று இருக்குது, அது தான் பரிசுத்தாவியானவராகிய காற்று. ஹல்லேலூயா. பரிசுத்தாவியானவர் நம்மை கர்த்தன் வருகையிலே அவர் பரலோகம் கொண்டு செல்வார். பிரைஸ் அல்லாஹ். நன்றி ஆவியானவரே. ஹல்லேலூயா. கூப்பிடுங்க, வாங்க ஆவியானவரே, என்னை ஆட்கொள்ளுங்க ஆவியானவரே. ஆமென். எலியா கர்த்தர் முன்பாக நின்று எப்பொழுதும் ஜெபிக்கக்கூடியவராக இருந்தார். எலியா கருத்தாங்க ஜெபித்தாராம், ஊக்கமாக ஜெபித்தாராம், கருத்தாங்க ஜெபித்தாராம். நாமும் அர்ப்பணிக்கலாமா? தேசத்திற்காக ஜெபிக்க, தலைவர்களுக்காக ஜெபிக்க, கர்த்தருடைய ஊழியக்காரர்களுக்காக ஜெபிக்க, பரிசுத்தவான்களுக்காக ஜெபிக்க. அப்பா எங்களுக்கு அந்த கிருபையை கொடுங்கப்பா என்று சொல்லி வாய் திறந்து ஜெபிங்க. ஆண்டவரே நான் ஜெபிக்கணும், எலியாவை போல ஜெபிக்கணும். ஆகவே எலியா உயிரோடு கூட எடுத்துக்கொள்ளப்பட்டார். எலியா கர்த்தருடைய வார்த்தையின்படியே நடந்து கொண்டார். கர்த்தரை மீறி கேட்கவில்லை, கர்த்தர் சொன்னதை கேட்டார். இன்றைக்கு நாம் அர்ப்பணிக்கலாம், ஆண்டவரே கர்த்தாவின் என்ன சொல்கிறீரோ அதை நான் செய்ய என்னை அர்ப்பணிக்கிறேன். எனக்கு கிருபை கொடுங்கப்பா, கிருபை கொடுங்கப்பா, எல்லாமே திறந்து சொல்லுங்கப்பா, கிருபை கொடுங்கப்பா. அப்பா என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும். வார்த்தைக்கு கீழ்ப்படிய, தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள். பிசாசு எதிர்த்து நிலை என்று சொன்னாரே, தேவனுக்கு கீழ்ப்படியக்கூடிய ஒரு நல்ல இருதயத்தை எங்களுக்கு தாரும் என்று சொல்லி வாய் திறந்து கேள்ப்போமா? தேங்க்யூ லா. நன்றி நன்றி நன்றி. எலியாக்குள் மூன்று வைராக்கியம் இருந்தது. எனக்குள்ள அந்த பக்தி வைராக்கியம், நேச வைராக்கியம், எனக்குள்ள தேவ வைராக்கியமான வைராக்கியம். தயவாய்த்தார் ஆவியானவரே, வைராக்கிய வாஞ்ச இருக்கிறவரே, எங்களுக்குள்ள வைராக்கியத்தை தாரும் ஆண்டவரே. இயேசு காயினிப்பர் வைராக்கியத்தை தாரும். எந்த நிலையில் நாங்கள் பின்வாங்க கூடாது, எல்லாம் கேட்கலாமா? பிரைஸ் அல்லாஹ். நன்றி நன்றி நன்றி நன்றி. நான்காவது, எலியா சொன்னார், நான் கர்த்தருடைய ஊழியக்காரன், கர்த்தருடைய ஊழியக்காரன். பிரியமானவர்களே, நான் பிசாசின் ஊழியக்காரன் அல்ல, பிசாசின் ஊழியக்காரன் அல்ல, கர்த்தருடைய ஊழியக்காரரா இருக்கும்படி அர்ப்பணிக்கலாம். ஆண்டவரே, உலக பொருளுக்கு நான் ஊழியக்காரன் இல்ல, இயேசுவுக்கு ஊழியக்காரன், கர்த்தருக்கு ஊழியம் செய்யணும். திமேத்தை பார்த்து போல் சொன்னார், உன் ஊழியத்தை நிறைவேற்று. அர்க்கியத்தை பார்த்து சொன்னார், கர்த்தரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்று. ரோமர் சபையை பார்த்து சொன்னார், கர்த்தருக்கு ஊழியம் செய்யுங்கள். நம் செல்லாமா? ஆண்டவரே உமக்கான தொடர்ந்து ஊழியம் செய்ய கிருபை கொடுங்க. இப்பெல்லாம் செய்து எலியா சுழல் காட்டிலே அவர் பரலோகத்திற்கு எடுத்துக் கொள்ளப்பட்டாராம். நாம் இவ்விதமாய் நடக்கும் பொழுது அவர் வருகையில் எடுத்துக் கொள்ளப்படுவோம். அர்ப்பணம் செய்வாங்க பார்க்கலாம். பரிசுத்தாவியானவரே, நீர் கொடுத்த சத்தியத்திற்காக ஸ்தோத்திரம். சுழல் காற்றிலே எலியா பரலோகத்திற்கு ஏறி போனது போல எங்களை கொண்டு செல்லக்கூடிய அந்த காற்று, அந்த ஜீவ காற்று நீர்தானே ஆவியானவரே. அல்லேலூயா. பரிசுத்தாவியானவரே, நீர்தானப்பா அந்த காற்று. அல்லேலூயா. அல்லேலூயா. எங்களை ஆயத்தப்படுத்துங்க ஆவியானவரே. எலியாவை போல நாங்கள் உமக்கு உண்மை எப்பொழுது நின்று ஜெபிக்க, எலியாவை போல உமக்கு கீழ்ப்படிய கர்த்தாவே, எலியாவை போல பக்தி வைராக்கியம், வெகு வைராக்கியம் சொன்ன அந்த வைராக்கியம் நிறைந்தவர்களாக கர்த்தரின் ஊழியக்காரர்களாய் நாங்கள் இருந்து கர்த்தருக்காய் ஊழியம் செய்ய எங்கள் ஊழியத்தை நிறைவேற்று பாக்கியம் கொடுங்க. அர்ப்பணிக்கிற மக்கள் ஒவ்வொருவரையும் கர்த்தர் பொறுப்படுத்த நடத்தும்.
1: கர்த்தருக்குள் அருமையானவர்களே, கர்த்தரி வார்த்தை கேட்டிருக்கோம். இப்ப நம்ம செவிக்க போறோம். எங்கள் அன்பாக நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை நன்றியோடுமை துதிக்கிறமை ஸ்தோத்திரிக்கிறோம். ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாந்தி சந்தோஷத்தை தாங்க, பலன் கொடுங்க. கர்த்தருடைய கிருபை, கர்த்தருடைய மகிமை மூடிக்கொள்ளட்டும் அப்பா. அன்றுவரையும் நாங்கள் உம்மிடத்தில் பழகி உம்மிடத்தில் சமானமாக இருக்கணுமே, அதனால் அன்பாக சொன்னீரே கர்த்தாவே. அப்பா எல்லா மக்களும் பழகணும், என்னுடைய பழக உதவிச்சிங்க, உம்மிடத்தில் சமானமாக இருக்க உதவிச்சிங்க கர்த்தாவே, அதனால நன்மாருன்னு சொன்னீர். அந்த நன்மை எல்லாரும் பெற்றுக்கொள்ளட்டும் ஐயா. எல்லாரும் செவிக்கிறவங்களா மாற்றுங்க, துதிக்கிறவங்களா மாற்றுங்க, ஆராதிக்கிறவங்களா மாற்றுங்க, அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாங்க. அன்றுவரையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம் கெஞ்சுகிறோம், வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்க. தங்கட்டும் ஐயா, தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவ பிரசனம் மூடிக்கொள்ளட்டும் ஐயா. அன்பின் ஆண்டவரையுமே துதிக்கிறோம். இடுப்பலியை குணமாக்குங்க சப்பா, இடுப்பலியை குணமாக்குங்க சப்பா. இடுப்பலியில கஷ்டப்படுற ஒவ்வொரு தொடுங்காண்டவரை தொடுங்காண்டவரை தொடுங்கப்பா, குணமாக்க குணமாக்க சப்பா. மகத்தும்ல ராஜாவையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். கை கால் வழியை குணமாக்கிறோங்க குணமாக்கிறோங்கப்பா. தகப்பனையுமே துதிக்கிறோம். நாளைக்கு ஆபரேஷன் பண்ண போடுமேனு சொல்லி கலங்குற மக்கள் வாழ்க்கையில கர்த்தாவே ஆபரேஷன் பண்ணாமே சுகமாக்குங்கப்பா. ஆபரேஷன் பண்ணாமே சுகமாக்குங்க. என் பிள்ளைகளுக்கு படிக்கு வர மாட்டேன், எவ்வளவு கஷ்டப்பட்டு நான் செலவு பண்றேன்னு கலங்குற சாய் தப்புற மாதிரி கண்ணூக்கி பாருங்க ஆண்டவரே. அப்பா பணத்தேவை சந்திங்க, பொருளத்தை சந்திங்க, குழந்தைக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க ராஜா. நல்ல படிக்கக்கூடிய கிருபை தாங்க, அற்புதத்தை செய்யுங்க, அதிசயங்க செய்யுங்க சப்பா. மகத்தான காரியத்தை செய்யுங்க. கர்த்துடைய கரம் தாங்கி வழி நடத்த முடிய பாத்துல கெஞ்சுகிறோங்க தாவே. அப்பாவை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம் ஐயா. ஆண்டவரே இரக்கத்தை கட்டளடுங்க, கிருபை கட்டளடுங்க. பிபி, கொலஸ்ட்ரால், தைராய்டு, சுகர்னால கஷ்டப்படுற ஒவ்வொருவரையும் தொடுமையா தொடுமையா குணமாக்குங்க ஆண்டவரை, குணமாக்குங்க. உங்களுடைய வல்லமை அனுப்பி குணமாக்கும் வியாதியை நீக்கி போடுங்க ஆண்டவரை, நீக்கி போடுங்க ஆண்டவரை. அப்பத்தின் தண்ணீரை ஆசீர்வதித்து வியாதி உன்னில் நீக்குன்னு சொன்னீரை நீக்கிருங்கப்பா. மந்திர கட்டுகள், சேவன கட்டுகள் எல்லாம் உடைத்து நிர்மலமாக்கி ஜெபிக்கிற இயேசுகிறது நாமத்தில் நிர்மலமாக்குறோம் ஆண்டவரை. ஐயாமை துதிக்கிறோம், தகப்பரையுமே துதிக்கிறோம். சீக்கிரமா சர்ச்சி திறக்க கிருபை தாரு, சர்ச்சி திறக்கணும் ஆண்டவரை. அற்புதங்களை செய்யும், அதிசயங்களை செய்யணும். நாம மாத்திரம் வங்கிப்படட்டும் ஐயா. ஐயாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க சப்பா. திருமணமாகாதவங்க மக்களுக்கு திருமணம் நடக்க உதவிச்சிங்க. வேலையில பிரச்சனை இருக்க மக்களுக்கு வேலையில பிரச்சனை மாற்றித்தாங்க. ஐயாமை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. ஆண்டவரையுமே நோக்கி நாங்கள் கெஞ்சிரோம். குழந்தை பாக்கியில சகோதரில் குழந்தை பாக்கியத்தை கொடுத்தாங்க. கண்ணீரை துடைச்சி உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரீச்சர் தேவன் ஆசிரியங்க. கடன் கஷ்டத்தினால தவிக்கிற மக்களை கடனடைக்கு உதவிச்சிங்க. கண்ணீரை துடைங்க. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரீச்சர் தேவன் நீங்க ஆண்டவர. அப்பா குடும்பத்துல சண்டை குழப்பங்கள் வரக்கூடாதுப்பா. குடிக்கிற குடும்பத்துல விடுதலை தாங்கப்பா. குடிக்கிற குடும்பத்துல விடுதலை தாங்கே சப்பா. ஒவ்வொரு மனக்கண்களை திறந்து விடுங்கப்பா. அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாங்கே சப்பா. அண்டிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாங்கே சப்பா. கொஞ்ச காலத்துல அப்படி கோபம் பற்றியறி அண்டிக் கொள்ற யாவரும் பாக்கிய வேண்டி சொன்னீரே. அண்டிக் கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டும் என்று செபிக்கிறோம். தொழிற்சர குடும்பங்களை ஆசீர்வீங்க சப்பா. வியாபாரஞ்சர குடும்பங்களை ஆசீர்வதிங்க. தகப்பிரேமை சோத்திரிக்கிற வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க. ஐயாமை துதிக்கிறவங்க மகத்துமில்ல நாம் மகிழ்படட்டும் ஐயா. அண்டு விரையுமே துதிக்கிறோம். தொழில் எத்தனையோ குடும்பத்துல அப்ப தொழில் குறைஞ்சு போயிடுச்சேன்னு சொல்லி கலங்குற மக்கள் தொழில் நல்ல சிறக்க உதவிச்சிங்க. வியாபாரம் நல்ல தலைக்கணும், செழிக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணுங்க. நாம் மகிழ்படட்டும். காத்துக்கொள்ளுங்க சப்பா. வாலிபர்களாக ரட்சிக்கப்படும், சிறு பிள்ளைகளா ரட்சிக்கப்படும் நண்டு. அப்பா வேலை இழந்திருக்கிற மக்களுக்கு திரும்ப வேலை தந்துங்க. நாமத்தை மகிழ்படுத்துங்க. வேலை உயர் வைத்தாங்க. வேலை கன்ஃபார்மாக உதவிச்சிங்க சப்பா. ஆசீர்வைத்து உயர்த்துங்க. நன்மையான காரியத்தை செய்யுங்க சப்பா. ஆண்டவரே ஒவ்வொருவரையும் தொடுமையா தொடுமையா ஆ மக்களும் செபிக்கிறவங்களா மாற்றுங்க ஆண்டவரே. மாற்றுங்க. உண்மை துதிக்கிறவங்களாய் மாற்றுங்க. ஆராதிக்கிறவங்களாய் மாற்றுங்க. அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க. பிரகாச மனக்கண்களை திறந்து விடுங்க. எந்த மனிதன் பிரகாசிப்பிக்கிற மெய்யானொழி நீங்க ஆண்டவர. அப்பா எல்லா மனிதன் பிரகாசிப்பிக்கவீங்க. பிரகாசிப்பியும் கப்பறையே பிரகாசிப்பியும். எந்த மனிதனும் பிரகாசிப்பிக்க உம்மால முடியுமா ஆண்டவரே? செபிக்கிற மக்களா ஒவ்வொருத்தரையும் மாற்றும் ஐயா. மாற்றும் ஆண்டவர். மாற்றுங்க. ஆசீர்வதிச்சு உயர்த்துங்க. எல்லா துதிக்கான மாய்க்கு செலுத்துறோம். யாசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பாருங்க பிதாவே. ஆமே. கத்திரம் சேர்த்து கேட்டிருக்காரு. கண்ணீர் துடைச்சிக்கோங்க.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்கப்படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜபையன் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192
3: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
4: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
1: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறத உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
4: உங்கள் மொபைல் போனில் 9384-8413-9999 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட் ஆகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: வாக்கு தத்தம் புஸ்தகம் 3:17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்க விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினர் அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினர் தருவார். எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
4: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள்.
5: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
6: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101 நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101 நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: வாசிக்க கேட்ட 91 சங்கீதம் 3 வசனம்.
1: அவர் உன்னை வேண்டனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்புவிப்பார்.
0: ஆமா மாணவர்களே, இந்த பொல்லாங்க நிறைய இந்த உலகத்துல வாழ்றோம். இனிமேல் அடிக்கடி பரப்போது நிறைய கஷ்டங்கள், கண்ணீர்கள், ஆபத்துகள், பெத்துக்கள் நிறைய இருக்கும். ஆனாலும் கர்த்தர் நினைச்சு, கர்த்தர் தேடுறவங்களை நினைச்சுறாரு, வேடண்டி கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்பிப்பார். இன்னும் உமைக்காரம் நோய் வந்தாலும் சரி, தேங்காய் காய்ச்சல் இருந்தாலும் சரி, கொரோனா கொள்ளை நோய் என்ன கொள்ளை நோய் உலகத்தில் இருந்தாலும் ஆண்டவர் இயேசுக்கு திரும்பி வேடண்டி கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கி நம்மளை என்ன செய்வாரா, தப்பிப்பார். அல்லேலூயா. நாம் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம வந்து கர்த்தர் மாத்திர உறுதியை பற்றி கொண்டா போதும், எந்த கொள்ளை நோய் நம்மளை தொட முடியாது. எந்த வேடன் யாரு, பிசாசு அமைக்கிற கண்ணிக்கு நம்மள விலக்கி காத்துக்கலாம். பிசாசை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை, கொள்ளை நோய் பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதான் சொல்லு, வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கி நம்ம தப்பு வைக்கிற தேவன் நம்முடைய தேவன், கலங்க வேண்டாம். அவர் உறுதியா பற்றி பிடித்து கொள்ளணும். நம்ம செவத்தில் உறுதியை தரித்திருக்கணும். வேத வாசிக்கலையும் குடும்பச்சம் பண்றதுலயும் எல்லாருக்கும் வீட்லயும் குடும்பச்சம் பண்ணணும். அப்ப கர்த்தர் வேலடிச்சு காத்து கொள்வாரு. அல்லேலூயா. யார் வீட்டிலாம் குடும்பச்சம் பண்றோமா, வேலடிச்சு கர்த்தர் காத்து கொள்வார். நம்ம நடந்தாலும் உட்கார்ந்தாலும் சபத்தோடு துதியோடு இருக்கும்போது எந்த வேடன் யாரு, பிசாசு வேடனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோக்கும் நம்ம தப்பிப்பார். அது மாத்திரம் வாசிக்க கட்ட சங்கீத புஸ்தகம் 49 சங்கீதத்துல 15 வசனம்.
1: ஆனாலும் தேவன் என் ஆத்துமாவை பாதாளத்தின் வல்லமைக்கு தப்புவித்து மீட்பார்.
0: பாதாளத்தின் வல்லமைக்கு என்ன செய்கிறார், நம்மள தப்புவித்து மீட்பார்.
1: அவர் என்னை ஏற்றுக்கொள்வார்.
0: பாதாளத்தின் வல்லமைக்கு நம்மளை தப்புவித்து மீட்பார், அவர் நம்மளை ஏற்றுக்கொள்வார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா. பாதாள நம்மளை என்ன செய்ய முடியும், ஒரு நாளும் மேற்கொள்ள முடியவே முடியாது. பாதாளத்தின் வல்லமைக்கு நம்மளை தப்புவித்து மீட்கிற தேவன், எந்த பாதாளமும் நம்ம மேற்கொள்ள முடியாது. எத்தனை பாதாளங்கள் நமக்கு ரோதம் வந்தாலும் நம்ம வெளிப்படுத்தின விசேஷ வாசிக்கிறோம். 6:8 வாசித்து பாருங்க. பாதாளம் பின் செல்லுமாமா, அப்படி வந்தாலும் நம்மள என்ன செய்ய, பாதாளத்தின் வல்லமைக்கு நம்மள தப்புவித்து மீட்கிற தேவன்.
1: நான் பார்த்தபோது இதோ மங்கின நிறமுள்ள ஒரு குதிரையை கண்டேன். அதன் மேல் ஏறி இருந்தவனுக்கு மரணம் என்று பெயர். பாதாளம்
0: என்ன செஞ்சிச்சு, அவன் பின்னால சென்றுச்சு. இங்க என்ன சொல்றாரு கர்த்தர், நமக்கு பாதாளத்தின் வல்லமைக்கு நம்ம என்ன செய்றாரா, தப்புவித்து மீட்பார். அல்லேலூயா. மீட்பார் மாற்றல நம்மள என்ன செய்வாரா, நம்மள அவரு ஏற்றுக்கொள்ளுவாரா. எவ்வளவு பெரிய பாக்கியம் பாத்தீங்களா. நம்ம எதை பார்த்தும் பயப்பட வேண்டாம், நம்ம எதை பார்த்தும் பயப்பட, பாதாளம் ஒரு நாள் மேற்கொள்ள முடியாது, பாதாளம் தொடவே முடியாது. ஒவ்வொரு நாள் நம்ம செபிக்கணும், துதிக்கணும், ஆராதிக்கணும், கர்த்தரோடு இருக்கணும், வேதத்தை வாசிக்கணும், வீட்டுல குடும்பச்சம் பண்ணணும். எப்போது நம்ம வீட்டுல நம்ம உள்ளத்துல நம்ம செபிச்சு துதிச்சுட்டே இருந்தோம்னா எந்த பாதாளமும் மேற்கொள்ள முடியாது, எந்த கொள்ளை நோய் நம்மள மேற்கொள்ள முடியாது, எந்த வேடனுடைய கண்ணி நம்மள மேற்கொள்ளவே முடியாது. அதை பார்த்து நம்ம என்ன செய்ய வேண்டாம், பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. இப்ப பாத்தீங்கன்னா எங்க பார்த்தாலும் பாத்தீங்கன்னா கடைசி நாளுடைய காரியங்கள் இப்ப நடந்து கொண்டு மலேசியால எல்லாம் பாத்தீங்கன்னா பயங்கர

0: வெள்ளம் நீங்களா பார்த்திருப்பீங்க, பயங்கரமான வெள்ளம் அதிகமா பாதிக்கப்பட்டிருக்குது. ஆனா அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை வந்தாலும் அவருடைய பிள்ளைகள் என்ன செய்வார், எல்லாத்திலையும் தப்பு வித்து நம்மள என்ன செய்யறாரு, காக்கிற தேவன். எதை பார்த்து நான் பயப்பட வேண்டாம். நம்ம எல்லாம் ஜெபிக்கணும், அதிகமா ஜெபிக்கணும், அதிகமா தேவனோடு உறவாடணும், அதிகமா ஆண்டு பாதத்துல காத்திருக்கணும். அது மாத்திர காலையில எந்திரிச்சு கர்த்தருடைய கரத்துல நம்ம உப்பு கொடுத்து ஜெபிச்சுட்டு தான் நம்ம வெளியே போகணும். அப்ப தேவனுடைய பாதுகள் நமக்கு எப்பவுமே கூட இருக்கும். நம்ம வெளியே போய் எந்திரிச்சு போய் சும்மா போயிடக்கூடாது. காலையில எந்திரிச்சதும் கொஞ்ச நேரம் செவிச்சு பைபிள் வாசித்து ஆண்டவரோட வார்த்தையை நம்ம தியானித்து போகும்போது அந்த நாளெல்லாம் உங்களோடு கர்த்தர் கூட இருப்பாரு, உங்களுக்கு பெரிய மகிழ்ச்சியா இருக்கும். எந்த தீங்கு நம்ம தொடவே முடியாது, எல்லா தீங்குக்கு நம்மள விளக்கி காப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. அவர் நம்ம தப்புக்கு நம்ம என்னெல்லாம் செய்யணும் நம்ம தியானிக்க போறோம். முதலாவதாக பார்க்கிறோம் தானியல் புஸ்தகம் 6:16.
1: அப்பொழுது ராஜா
0: கட்டளையிட
1: அவர்கள் தானியேலை கொண்டு வந்து அவனை சிங்கங்களின் கெபியிலே போட்டார்கள். ராஜா தானியேலை நோக்கி நீ இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார் என்றான்.
0: அல்லேலூயா. ஒரு புரட்சியாதி ராஜா அறிஞ்சிருக்கிறாரு, நீ இடைவிடாம நீ ஆராதிச்சிட்டே இருக்கப்பா, உன்னை என்ன செய்ய, நீ இடைவிடாத ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்புவிப்பார். எதுல இருந்து? சிங்கத்தின் வாயிலிருந்து. ஹலேலூயா. சிங்கத்தின் வாயிலிருந்து தப்புவிப்பார் என்று சொல்லி அந்த ராஜா ஆண்டவர் அறியாத ஒரு ராஜா தான் அவர் சொல்றாரு, நீ இடைவிடாம ஆராதிக்கிற உன் தேவன் சிங்கத்தின் வாயிலிருந்து தப்புவிப்பார். அப்ப நம்ம இடைவிடாம ஆராதிச்ச போதும், அவர் நம்ம எந்த சிங்கமா இருந்தாலும் சரி எதுவா இருந்தாலும் சரி நம்மள நினைச்சுவாரு, நம்மள தப்பிப்பார். இடைவிடாம தூச்சிட்டும் சோத்திரம் பண்ணிட்டு உள்ளத்துல பாட்டு பாடிட்டும் ஆண்டவரை ஆராதிச்சே இருந்தா நம்மள தப்பிப்ப. எந்த ஆபத்து மேற்கொள்ள முடியவே இல்லை, எந்த விபத்து வந்தாலும் நம்மள மேற்கொள்ள முடியாது. எந்த நிலைமையிலையும் கர்த்தர் நம்மளை பாதுகாத்து நம்மளை தப்பு வைக்கிற தேவன். நீங்க இங்க கலங்க வேண்டாம், கர்த்தர் ஒவ்வொரு நாளும் நம்மளோட கூட இருந்து நம்மளை நடத்துகிற தேவன். 2 தீமோத்தேயு 1:4.
1: என் முன்னோர்கள் முதற்கொண்டு சுத்த மனசாட்சியோடு ஆராதித்து வரும் தேவனை நான் ஸ்தோத்தரிக்கிறேன்.
0: சித்திரத்தோடு தேவனை ஆராதித்து கொண்டே இருக்க வேண்டும். இது ஒண்ணு பெரிய காரியம் இல்லையே. நம்ம இங்கிருந்து எருசலேம் போய் ஆராதிக்கணும் தான் நம்ம கஷ்டம். நம்ம எங்க இருந்தாலும் சித்திரத்தோடு தேவனை ஆராதித்து கொண்டிருந்தா நம்மளை அவர் தப்பிப்பார். நம்ம ஆராதித்த போதும், அவர் நம்மளை தப்பி வைக்கிற வல்லவராக இருக்கு. சிங்கத்திலிருந்து தானியில தப்பி வைத்த தேவன் உங்களையே கைவிட்டுவாரா? நிச்சயம் விட மாட்டார். நம்ம இடைவிடாமல் அவர் ஆராதித்து துதித்து கொண்டே இருக்க வேண்டும், எப்பொழுதும் செவித்துக் கொண்டே இருக்க வேண்டும். நம்மளை அவர் தப்பி வைப்பார், அவர் நம்மளை ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். நம்ம என்ன செய்யணும்? இடைவிடாமல் ஆராதிக்கணும். இங்க சொல்றாரு எப்ரேயும் புஸ்தகம் 12:28.
1: ஆதலால் அசைவில்லாத ராஜ்யத்தை பெறுகிறவர்களாகிய நாம்
0: பெறப்பட ராஜ்யம் என்ன ராஜ்யம்? அசைவில்லாத ராஜ்யம். அந்த ராஜ்யத்தை பெறுகிறவர்கள் நாம்
1: பயத்தோடும்
0: பக்தியோடும்
1: தேவனுக்கு பிரியமாய் ஆராதனை செய்யும்படி.
0: பயத்தோடும் பக்தியோடு அந்த ஆராதனை எப்படி இருக்கணுமா? தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்யும்படி
1: கிருபையை பற்றி கொள்ள கடவும்.
0: பயத்தோடும் பக்தியோடும் தேவனுக்கு பிரியமான ஆராதனை செய்ய முடியும். அவரை தேவனுடைய கிருபையை நம்ம என்ன செய்யணும்? பற்றிக்கொள்ளணும். ஆராதனை செய்யும் போது கர்த்தர் தானியில் இடைவிடாமல் ஆராதித்தார். சிங்கத்தின் கையிலிருந்து அவரை காத்தார். சிங்கங்கள் அப்படிதான் போட்டிருக்கு, சிங்கங்கள் அப்படி போட்டிருக்குது. அப்ப நம்மளையும் கர்த்தர் நிச்சயமா தப்பிப்பார். யாரும் பயப்பட வேண்டாம். இந்த புது வருஷத்துல கஷ்டங்கள் இருக்குன்னு சொல்லியிருக்காரு. ஆனாலும் அப்படிப்பட்ட சூழ்நிலை வந்தாலும் நம்ம பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம என்ன செய்யணும்? கர்த்தரை இடைவிடாமல் ஆராதிக்க வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. எதை பார்த்தும் பயப்பட வேண்டாம். அப்போஸ்தலரின் நடுவடிக்கை புஸ்தகம் 26:7.
1: இரவும் பகலும் இடைவிடாமல் ஆராதனை செய்து வருகிற நம்முடைய 12 கோத்திரத்தாரும்.
0: அந்த 12 கோத்திரத்தார் என்ன செஞ்சிருக்காங்க? இடைவிடாம இரவும் பகலும் இடுபீடா மகாராஜி திருநாங்களம்மா நம்ம நம்ம முற்பிதாக்கள். அப்ப இது நம்ம அது மாதிரி தான் நம்ம என்ன செய்யணும், இனிமேலும் இடைவிடாம துதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணி அன்று ஓட்டு இருந்தோம்னா எந்த சிங்கமும் மாறி கொள்ளாது. கெச்சிக்கிற சிங்கத்தை போல சிங்கத்தை போல எலும்புற பொல்லாத பிசாசு நம்மளை மேற்கொள்ள முடியாது. எந்த ஆபத்து பத்து நமக்கு வராது. இந்த உலகத்துல என்ன ஆபத்து வந்தாலும் சரி, என்ன பிரச்சனை இருந்தாலும் சரி, நம்மள தேவன் பாதுகாப்பார். அல்லேலூயா. எதை பார்த்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. நம்ம என்ன செய்யணும், இடைவிடாம தேவனை ஆராதித்து கொண்டிருக்கணும், துதிச்சு கொண்டிருக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணி கொண்டிருக்கணும். நிச்சயமா தேவன் நம்மளை தப்புவிப்பார். ரெண்டாவதாக நம்ம ஆசிக்கு கேட்ட ரெண்டு குழந்தை புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் எப்படி எப்ப தப்பு வைக்கிறார பாருங்க. ஒன்றாம் அதிகாரம் 10வது வசனம்.
1: அப்படிப்பட்ட
0: மரணத்தினின்றும்
1: அவர் எங்களை தப்புவித்தார். இப்பொழுதும் தப்புவிக்கிறார்.
0: இன்னும்
1: தப்புவிப்பார் என்று அவரை நம்பி இருக்கிறோம்.
0: இன்னமும் தப்பிப்பார் என்று சொல்லியிருக்காங்க. கர்த்தரை நம்பி இருந்தாங்க. நம்மள அவரை நம்பி இருக்க வேண்டிய என்ன மரணம் வந்தாலும் நம்ம தப்புவிக்க ஒரு வல்லவராக இருக்க அவரை முழுமையா நம்ப வேண்டும். ஒவ்வொரு நாள் அவரை முழுமையா நம்பி இருக்கணும். நம்மளை போதும், வேற ஒன்னும் ஆண்டவர் கேட்கல. அவர் நம்பி அவங்க இன்னமும் தப்பிப்பார்னு சொல்லி அவங்க அப்போஸ்தலர் ஆதி அப்போஸ்தலர்கள் அப்ப கர்த்தரை நம்பி இருந்தாங்க. அதே போல நம்மளும் கர்த்தரை நம்ப வேண்டும். எல்லா சூழ்நிலையும் அவரே நம்ப வேண்டும். கர்த்தரை தப்பிப்பார், எல்லா இக்கட்டியங்களும் விடுவிப்பார் சொல்லி அவரை நம்ப வேண்டும். தாவீது ராஜா சொல்றாரு 62வது சங்கீதம் 8வது வசனம்.
1: ஜனங்களே எக்காலத்திலும் அவரை நம்புங்கள்.
0: எந்த நேரத்திலயும் அவரை நம்புங்க. யாரை நம்ப வேண்டாம், அவரை நம்புங்க. எக்காலத்திலயும் அவரை நம்புங்கள். நிச்சயமா உங்களை கட்ட எல்லா இக்கட்டுக்கும் தப்பிப்பார். எந்த மரணம் என்ன பிரச்சனை வந்தாலும் கர்த்தர் நம்ம தப்பிப்பார். நம்ம கலங்க வேண்டாம். நம்ம அவர் முழுமையா நம்பினா போதும். ஆபிரகாம் பத்தி நம்ம வேதத்துல வாசிக்கிறோம். ரோமர்கள் நிருபம் 4வது அதிகாரம் 18வது வசனம்.
1: உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு
0: தகப்பனாவதை
1: நம்புவதற்கு ஏதுவில்லாதிருந்தும்.
0: ஆபிரகாமுக்கு 100 வயசாயிருச்சு, சாராளுக்கும் வயசாயிருச்சு, நம்பருக்கு என்ன செய்யல, ஏதுவே இல்லாம இருந்தோம்.
1: அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான்.
0: ஆபிரகாம் என்ன செஞ்சாரா, நம்பிக்கையோட விசுவாசித்தான். இன்னைக்கு அவரு அவங்க மூலியமா வந்ததுதான் இஸ்ரேல் சந்ததி. நம்பிக்கை பெரிய காரியம். நம்ம நம்பணும். எல்லா சூழ்நிலையும் கர்த்தரை நம்ப வேண்டும். நம்பிக்கையோட விசுவாசிச்சாரான். ஆபிரகாமுக்கு 100 வயசு, சாராவுக்கு 90 வயசு, எல்லாமே அவங்களுக்கு முடிஞ்சிருச்சு. ஆனா நம்புறதுக்கு ஏதுவே கிடையாது. குழந்தை கிடைக்குமுங்கிற நம்பிக்கை ஏதுவே கிடையாது. ஆனா அவங்க நம்பி இருந்தாங்க. அதனால கர்த்தர் அவங்களுக்கு குழந்தை பாக்கியத்தை கொடுத்து இன்னைக்கு அவங்கள நிமித்தாதான் இஸ்ரேல் சந்ததி உருவாயிருக்கு. அதனால நம்ம நம்புவோம். ஆபிரகாமை போல நம்புவோம். பரிசுத்த பாவுல அவங்களாம் நம்பினாங்க. தாவீது நம்பி இருந்தாங்க. நம்ம அவரை நம்புவோம். முதல்ல நம்ம இடைவிடாம ஆராதிக்கணும். ரெண்டாவது அவரை முழுமையா நம்பணும். நம்பிக்கையே எனக்கு வரமாட்டேங்குதே அப்படின்னு நினைக்கிறீங்களா? ரோமர்கள் நிருபம் 15வது அதிகாரம் 13வது வசனம்.
1: பரிசுத்தாவின் பலத்தினாலே உங்களுக்கு நம்பிக்கை பெருகும்படிக்கு.
0: எப்ப நமக்கு நமக்கு நம்பிக்கை பெருகும்? பரிசுத்தாவின் பலம் அவர் நமக்குள்ள வந்துட்டாருனா அதங்க வேதத்துல வாசிக்கிறோம். பரிசுத்தாவினர் வரும்போது அப்போஸ்தலர் 1:8 பரிசுத்தாவினர் வரும்போது பலன் அடைந்து எருசலேமிலும் யூதியா முழுவதும் சமாரியாவிலும் பூமி கடீஸ்வரன் சாட்சியா இருக்கு. அந்த பலன் நமக்குள்ள வரணும். பரிசுத்தாவின் பலத்தினால் நம்பிக்கை என்ன செய்தா பெருகும்படிக்கு. பரிசுத்தாவை நமக்குள்ள இருந்தார்னா நமக்கு நம்பிக்கை பெருகும். நம்ம ஆண்டவரே பரிசுத்தாவின் அபிஷேகம் சம்பூர்ணமா தாங்கப்பா, கொஞ்சம் கொஞ்சம் வேண்டாப்பா, சம்பூர்ணமா தாங்க கேட்கணும். பரிசுத்தாவின் அபிஷேகம் ஊற்றும். இது கர்த்தர் சொன்னா இதோ மாம்சமணி யார் மேல நாம்பிய ஊற்றுவேன்னு சொல்லியிருக்கிறாரு. நம்ம கேட்கணும். கேட்டுத்தான் பெற்றுக்கொள்ள முடியும். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை எனக்கு தாரும் ஆண்டவரே, தனியா என்னால வாழ முடியாது. அதனாலதான் இன்னொரு மொழிபெயர்ப்புல சொல்லியிருக்காரு, பரிசுத்தாவே வந்து நமக்கு துணையாளரா, துணையாளர் நமக்குள்ள வந்துடணும். நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ளும். பரிசுத்தாவின் பலத்தினாலே நம்பிக்கை பெருகும். பரிசுத்தாவின நமக்குள்ள வந்துட்டாருன்னா நமக்கு நம்பிக்கை பெருகும். ஆண்டவர்கிட்ட கேட்டு பெற்றுக்கொள்வோம். முதல்ல நம்ம தப்பு என்ன செய்யணும், இடவிடாம தேவனை ஆராதிக்கணும். ரெண்டாவது நம்ம தப்பு வைக்கணும்னா என்ன செய்யணும், கர்த்தரை என்ன செய்யணும், நம்பணும். எக்காலத்திலும் எந்த காலத்தையும் அவர் நம்பி இருக்கணும். என்ன வந்தாலும் என்ன நடந்தாலும் மகிழ்ச்சியா இருந்தாலும் எல்லா நாளையும் எக்காலத்திலும் அவர் நம்ப வேண்டும். நம்பியிருந்தா போதும், நம்ம கர்த்தர் நிச்சயமா நம்மளை ஆண்டவர் ஆசிரியக்கு ஒரு வல்லவராக இருக்கிறார். நம்ம நம்பணும், வேற ஒன்று நம்ம ஆண்டவர் நம்பகிட்ட கேட்கல, அவர் நம்ப வேண்டும். மூன்றாவதாக எப்ப நம்மளை தப்பிப்பாரா? லூக்காள் சுவிசேஷம் 21:36.
1: ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி.
0: இனி சம்பவிக்க போற பூமி அதிர்ச்சி, பூமி அதிர்ச்சி, இன்னும் அந்த கொள்ளை நோய், தகவல் மீதமான இன்னும் என்னென்ன பிரச்சனை வரப்போகுது, பூமி அதிர்ச்சி, எங்க பார்த்தாலும் யுத்தங்கள், எங்க பார்த்தாலும் பிரச்சனைகள், போராட்டங்கள், சகலமான காரியங்கள் நிறைய நடக்கும். ஆனா ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறாரு, இன்னைக்கு வீட்டுல வாசித்து பாருங்க, மத்தியில சுவிசேஷம் 24 வாசித்து பாருங்க, என்னெல்லாம் நடக்க போகுதுன்னு ஆண்டவர் சொல்லி வச்சிருக்கிறாரு. அதான் இனி நடக்க போற இவைகளுக்கெல்லாம் நீங்க என்ன செய்யணுமா? தப்பி. இனி நடக்க போற இவைகளுக்கெல்லாம் நம்ம தப்புன்னு என்ன செய்யணுமா? வாசி.
1: மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க.
0: இனி நடக்க போற இவைகளுக்கெல்லாம் நம்ம தப்பணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க.
1: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு.
0: பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு
1: எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார்.
0: எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். இனி சம்பவிப்பார் இவைகளுக்கெல்லாம் தப்பணும்னா, மனுஷகுமாரன் முன்பாக நிற்க பாத்திரவான எண்ணப்படும்னா, எப்பொழுதும் ஜபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். விழித்திருங்கள் என்றார். விழித்திருக்கணும், ஆண்டவர்கிட்ட கேட்கணும். எனக்கு செவ்வாய் வைத்தாங்கப்பா, விண்ணப்பத்தை நான் வைத்தாங்க, எப்பொழுதும் செவ்வனப்ப நடந்தாலும் உட்கார்ந்தாலும் இயேசுவோடு பேசிட்டே இருக்கணும். ஆண்டவரே, நீங்கள் இயேசுவோடு பேசுனவங்களுக்கு எல்லா ஆலோசனையும் தந்து கொண்டே இருப்பார். நீங்கள் எப்படி நடக்கணும், என்ன செய்யணும், எல்லா ஆலோசனையும் அவர் தருவார். அவரால் முடியாத காரியம் ஒன்றுமே இல்லை. இனி நடக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நம்ம தப்பணும்னா, இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பணும்னா, எப்பொழுதும் செவ்வமணி விழித்திருக்கணும். செவந்தான் செவச்சு இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் தப்பணும். அது மாத்திரல்ல, மனுஷக்கும் வர வரப்போற அவருக்கு முன்பாக நம்ம பாத்திரவான என்னப்படணும்னா என்ன செய்யணும்? எப்பொழுதும் செவமண்ணி விழித்திருக்க வேண்டும். வேற எதுவுமே செய்ய முடியாது, எப்பொழுதும் செவமண்ணி விழித்திருக்க வேண்டும். இருதயம் கத்தரோடு இருந்து வேலை செஞ்சாலும் நடந்தாலும் போனாலும் இருதயம் கத்தரோடு இசைந்திருக்கணும். அப்ப நமக்கு எந்த ஆபத்து வித்து வராது. அதான் எப்பொழுதும் இனி சம்பவிப்பார் இவைகளுக்கெல்லாம் தப்பி மனுஷகுமாரன் முன்பாக நிற்க பாத்திரவானை என்னப்படணும், எப்பொழுதும் செவமண்ணி என்ன செய்யணுமா? விழித்திருக்கணும். ஜெபமான ஒப்பு கொடுப்போமா? ஆண்டவரே, என் கிருபி நாவை விண்ணப்பத்தினை தாங்கப்பா, நான் செபிக்கணும் ஆண்டவரே சொல்லி கேட்போம். முதல்ல என்ன செய்யணும்? இது தப்புன்னு என்ன செய்யணுமா? இடவிடாம தேவனை ஆராதிக்கணும். ரெண்டாவது அவரை நம்பணும். நம்பர் எப்ப பரிசுத்தன் பலத்தினால நமக்கு நம்பிக்கை பெருகுன்னு வாசிக்க கேட்டோம். மட்டும் கட்டளை பார்த்து கேட்டிருக்கோம். இப்ப நம்ம ஜெபம் பண்ணுவோம். எங்களான் பாரு இசித்து வழி நிறுத்துறங்க பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றி ஓடுமை துதிக்கிறோமே, ஸ்தோத்திரிக்கிறோம் சர்வல்லமுள்ள தேவனை கத்தாவே, மெய் போற்றுகிறோமே, வாழ்த்துகிறோம், அணுகிறோம் கத்தாவே. ஆண்டியா, எங்கள் மத்தியிலே இருப்பதற்காக ஸ்தோத்திரம். ரெண்டு பேராது மூணு பேராது என் நாமத்தில் எங்கே குடியிருக்கீங்களோ உங்கள் நடுவில் இருக்கிறேன்னு சொன்னீர் ஆண்டவரே. ஐயா, ஒவ்வொருவரையும் நீர் ஆசீர்வித்து பலப்படுத்த வேண்டுமா செபிக்கிறோம். சமாந்தி சந்தோஷத்தை தர முடியா செபிக்கிறோம். பலவீனத்தை மாற்ற வேண்டுமா செபிக்கிறோம். எல்லா கட்டுகளும் உடைத்து போட வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. கண்ணீர்லாம் துடைக்க வேண்டும் செபிக்கிறோம் ஐயா. ஒவ்வொரு குடும்பத்திலும் காணப்படுற எல்லா பிரச்சனைகள், கஷ்டங்கள், வேதனைகள் எல்லாவற்றிலிருந்து விடுதலை தர முடியா செபிக்கிறோம். கொரோனா கொள்ளை நோயிலிருந்து விடுதலை கொடுங்க சப்பா. மேக்கரன் வியாதியிலிருந்து விடுதலை தாங்க. யாரெல்லாம் கஷ்டப்படுறாங்களோ ஒவ்வொருவரையும் குணமாக்கிருங்க சப்பா, குணமாக்கிருங்க சப்பா. அன்பின் ஆண்டவரே, நீங்க தான் சுகமாக்கணுமே. டெங்கு காய்ச்சல கஷ்டப்படுற மக்களையும் குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க ஆண்டவரே. எத்தனையோ குடும்பங்கள் எத்தனையோ விதத்துல கண்ணீர் வடிக்கிறாங்கப்பா. அவங்க கஷ்டத்தெல்லாம் மாத்துங்க, கண்ணீர்லாம் துடைங்க, பிரச்சனையால் நீக்கிருங்கப்பா. நன்மையான காரியத்தை செய்ய முடியாய் உண்மை நோக்கி நம்ம அன்றாடி செபிக்கிறோம் ஐயா. அதிசயங்களை அற்புதங்களை செய்ய ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. நன்மையான காரியத்தை செய்ய சப்பா. வேண்டி குழுதற்கும் அழைப்பதற்கும் அதிகமாய் கிரியிக்கிறேன் எங்கள் பரம தகப்பனை. கோடி கோடி ஸ்தோத்திரம் அண்டவரே. வீசிங்க வியாதியை குணமாக்குங்கப்பா. வீசிங்கனாலே எத்தனை பேர் மூச்சு விட முடியாம கஷ்டப்படுறாங்க சப்பா. குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க சப்பா. கெஞ்சி கேட்கறே சப்பா, கெஞ்சி கேட்கிறோம் அண்டவரே. இப்படி வல்லமை அவங்களுக்கு இறங்கி குணமாக்குங்கப்பா. 107 சங்கீத 20 சொன்னீரேன், வசனத்தை அனுப்பி குணமாக்குன்னு சொன்னீரப்பா. குணமாக்க முடியாது செபிக்கிறோம். கத்தாவையை குணமாக்குங்க. தலைவலியை குணமாக்க, தலைப்பாரத்தை குணமாக்கப்பா. அன்று விரைவில் தலைவலியை குணமாக்க, நரம்பு பலவீனப்பட்ட மக்களை குணமாக்கு நரம்புலால எத்தனை பேர் கஷ்டப்படுறாங்களப்பா. லாங் குணமாக்குங்க சப்பா, குணமாக்குங்க சப்பா, குணமாக்குங்க சப்பா. பரலோக தேவனே ஒரு விஷயம் வல்லமே அவங்களை மூடட்டு, அக்கினி மூடட்டு ராஜா. ஐயாமை துதிக்கிறோம் தகப்பனையுமே, ஸ்தோத்திர வேலையில பரமோசன மக்களுக்காக ஜெபிக்கிறோம். வேலையில பரமோசன் கிடைக்கும், வேலை கன்ஃபார்மாக மக்களுக்காக ஜெபிக்கிறோம். வேலை கன்ஃபார்மாக்கணுமே, கஷ்டப்படுற மக்களுக்காக ஜெபிக்கிறோம். கஷ்டத்தெல்லாம் மாத்துங்க, கண்ணீர்லாம் தொடங்க சப்பா. கத்துடைய பிரசனம் மூடிக்கொள்ள முடியா ஜெபிக்கிறோம் தகப்பனையுமே, நோக்கி நாங்கள் கெஞ்சுக்கிறோம் ஐயா. குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்காக ஜெபிக்கிறோம், குழந்தை பாக்கியத்தை தாங்க. வேலை இல்லாத மக்களுக்காக ஜெபிக்கிற வேலையை தாங்கப்பா, வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்க. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்க உதவி செய்யப்பா, கடன் பிரச்சனை தவிக்கிற மக்களுக்கு கடன் அடைக்க உதவி செய்ய உதவி செய்யப்பா. அண்டு வரையே கடன் பிரச்சனை எல்லாம் மாற்ற வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஐயா. உள்ளத்திலையும் வெளியிறங்கமா அற்புதத்தை செய்ய வேண்டுமா ஜெபிக்கிறோம். வியாதியை குணமாக்குங்க சப்பா, பலவீனத்தை குணமாக்குங்கப்பா. தொழிற்சிற மக்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் செய்யற மக்களை ஆசீர்வதிங்க. காத்துக்கோங்கப்பா, குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தாங்கப்பா, குடிக்கிற குடும்பங்களை விடுதலை தாங்கப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்க ராஜா. பிள்ளை ஸ்கூலுக்கு போகும்போது வரும்போது பிள்ளைகளை பாதுகாத்துக் கொள்ளும், பராமரித்துக் கொள்ளும். தேவைக்குருவை எல்லாரையும் சுகந்து கொள்ளட்டும், ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. கரண் அப்பாமே ஸ்தோத்திரம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பது செய்யப்பா. எல்லா தடைகளையும் மாற்றி போடுங்க. குடும்பத்துல எத்தனை குடும்பங்களை சமாதானம் இல்ல, சந்தோஷம் இல்லப்பா. அன்றைய துணையோர் வேலையை கிடைச்சி வேலையை இழந்திருக்காங்கப்பா, அவங்களுக்கு எல்லாம் நோக்கி செபிக்கிறோம். வேலை கொடுங்கப்பா, பிரச்சனையை மாத்திருங்க சப்பா. எல்லா மக்களும் செபிக்கிறவங்களா துதிக்கிறவங்களா மாற்றுங்க, ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதிக்கான மகிமையும் மகத்துவத்தையும் மக்கு செலுத்துறோம். எங்களை அன்பு ரச்சரையாஸ்பா நாமத்தில் தாழ்மையா கேஜிக்கிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் நம்ம ஜெபத்தை கேட்டாரு, கலங்காதீங்க.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், நண்பர்களுக்கும் தெரிவிங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை இருக்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
3: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுகிறிஸ்துவை உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன்னை அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
3: உங்கள் மொபைல் போனில் 9384-8413-9999 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் 3:17 வசனம், கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினர் அன்று தருவேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினர் தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
3: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதீர்கள்.
4: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address acinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

ஜெபம் செய்வோம். ஆண்டவரே, கர்த்தர் நம் கொடுத்திருக்கின்ற தர்மியான இரண்டாவது ஆராதனைக்காக நன்றி சொல்லி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கின்றோம். பரலோகத்திலே வாசம் செய்கின்ற அன்பின் கர்த்தாவே, உமக்கு நன்றி. கிருபை நிறைந்தவரே ஸ்தோத்திரம், அன்பு நிறைந்தவரே ஸ்தோத்திரம். அடைக்கலமானவரே, அனுகுணமான நல்ல துணையே, உம்மை துதிக்கிறோம்ப்பா. இயேசுவின் ரத்தம் எங்கள் ஆவி ஆத்துமா உடன் முழுதும் ராஜனே கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. இந்த நேரங்களை கர்த்தாவே நீங்கள் பொறுப்பெடுத்துக் கொள்ளுங்கப்பா. எங்கள் பலத்தினால் அல்லப்பா, பராக்கிரமத்தினால் அல்ல, எல்லாம் இந்த ஆவியினாலே ஆகும். ஆண்டவரே, இந்த நேரத்திலும் கர்த்தருடைய மகிமையின் பிரசனம் எங்களிடையே கடந்து வரட்டும் அப்பா. நீரே தலைவராக இருந்து இந்த இரண்டாவது ஆறுதலை நடத்தி தருவீராக அப்பா. எதிர்க்கிறதுமா எலும்பி வருகிற பொல்லாத அந்தகர ஆவிகள் கர்த்தரா இயேசுவின் நாமத்திலே கட்டப்படணும்னு ஜெபிக்கிறோம். சத்துரு வெள்ளம் போல் திரண்ட வரும் பொழுது கத்தோடைய ஆவியன் கொடியேற்றுவீரேப்பா. இந்த கூட்டணிக்கு விரோதமா எலும்புற உள்ளத்தை கெடுக்கிற ஆவிகள், மனதை கெடுக்கிற ஆவிகள், சோரையும் குழப்பத்தையும் தூக்கத்தை உண்டாக்குற ஆவிகள், வசந்த கவனிக்க தடை செய்யற ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து கட்டி ஜெபிக்கிற ஆண்டவரே, சர்வங்களை மிதிக்கவும். சத்துருவின் சகல வல்ல மேற்கொள்ளும் அதிகாரம் கொடுக்கிறேன், ஒன்றுகளை சேதப்படுத்த மாட்டாது என்று சொன்னீரே. இந்த கூட்டணிக்கு விரோதமா எலும்புற எல்லா தகர ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்படுவதாக. பாடப்போ பாடல்கள், ஜெபிக்கிற ஜெபங்கள், துதி ஆராதனைகள், தேவ செய்திகள் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாய் கர்த்தர் மாற்றும் ஐயா. வந்திருக்கும் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, வந்து குற்றங்களை கொண்டு வரும், எங்களை மறைத்து இயேசப்பா நீங்க வெளிப்படுங்க. துதி கன மகிமை மகத்துவம் எல்லாம் உமக்கு செலுத்துறோம். இயேசுவின் நாமத்திலே தாழ்மை வேண்டுகிறோம் பிதாவே. கரலாம்

Alleluia. புலம்பல் 3:22 சொல்லுகிறது, நான் நிர்மூலமாகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபை. வாசிக்கலாமா? நாம் நிர்மூலமாகாமல் இந்த உலகத்திலே இமட்டும் வாழ்வது கர்த்தருடைய, சொல்லுங்க, கர்த்தருடைய கிருபையே. வாய்த்திறன் சொல்லுமா? கர்த்தருடைய கிருபையே, சொல்லுங்க பார்க்கலாம், கர்த்தருடைய. அதனால தான் பவுல் சொல்கிறார் பாருங்க, 1 கொரிந்தியர் 15 நீங்க வாசித்து பார்த்தீங்கன்னா, 1 கொரிந்தியர் 15:10 துவக்க வார்த்தையில எப்படியா சொல்லுகிறார், 1 கொரிந்தியர் 10:15 சேர்ந்து வாசிக்கலாமா? ஆகிலும் நான் இருக்கிறது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். ஆமென் சொல்லுவோமா? நான் வாழ்வது தேவ கிருபையினாலே இருக்கிறேன். ஆமென். தேவ கிருபையினால தான் இந்த உலகத்தில் நம்ம வாழ்கிறோம். ஆகவே தேவனுடைய கிருபைக்காக நம்ம நன்றி சொல்லலாம். ஆண்டவரே, கிருபையாக என்னை வாழ வைத்து இருக்கிறீங்கப்பா. பவுல் சொல்கிறார், நான் இருப்பது யாரால? நான் தேவ கிருபையினாலே இருக்கிறேன். இன்றைக்கு நீங்களும் நானும் இங்கே வந்திருப்பது நம்முடைய சுய பலம் வராக்கிரம் இல்லை. எதனால வந்திருக்கிறோம்? நம்ம தேவ கிருபையினாலே வந்திருக்கிறோம். ஆகவே நாம் எல்லாரும் இணைந்து கர்த்தருடைய கிருபை நினைவு கூர்ந்தவர்களாக நாம் கர்த்தர் மகிமைப்படுத்த போகிறோம். நாம் இணைந்து பாடுவோம், கிருபையினாலே நிலை நிற்கிறேன். சேர்ந்து பாடலாம். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாட்டு. நம் கரங்களை தட்டி நாம் கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்தும். கிருபையினாலே நிலை நிற்கிறோம் என்ற பாடலை எல்லாம் இணைந்து நம்ம சேர்ந்து கர்த்தர் நாம மகிமைக்காக இந்த பாடலை பாடி நம்ம கர்த்தரை ஆராதிக்கலாமா?

baruga bala baruga na baruga na bara bara bara bara. அல்லேலூயா. தேவன் நம்மை பாதுகாத்து வருகிறார். எல்லாம் என்னது? அவரது கிருபை. சொல்லுங்க, அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா அல்லேலூயா. நம்முடைய சுய பலம் அல்ல, நம்முடைய ஞானம் அல்ல, நம்முடைய அறிவு அல்ல, இந்த உலகத்தில் நம்முடைய சாமர்த்தியம் அல்ல, எல்லாம் நம்ம இந்த உலகத்தில் வாழ்வது என்னது? அவருடைய பெரிய கிருபை. ஆகவே நம்ம சொல்லணும், ஆண்டவரே உங்கள் கிருபைக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம் என்று சொல்லி நம்ம கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துவோம். இன்னொரு பாடலை பாடி நம்ம கர்த்தரை நாம் மகிமைப்படுத்த போகிறோம்.

எபினேசரே ஆராதனை என்ற பாடலை பாடி நம்ம கர்த்தர் நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். எபினேசர் இதுவரையிலும் நமக்கு அவர் உதவி செய்தவர். இந்த வருடத்தில் சிந்திச்சு பாருங்க, நம்மோடு கூட இருந்து நமக்கு உதவி செய்தார். எபினேசரே உமக்கு ஆராதனை என்று சொல்லி எல்லாரும் இணைந்து கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். எல்லாருக்கும் தெரிஞ்ச பாடல் சேர்ந்து அந்த பாடலை நாம் பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்தலாமா?

அவருடைய கையில தட்டி கர்த்தரே ஸ்தோத்திரிப்போம். இருள் நம்மை சூழ்ந்திட்ட போதிலும் வழி ஒன்று அறியாமல் தவிக்கவில்லை. மறந்தீரோ என்று நாம் அழுத நேரத்தெல்லாம் அவன் மறப்பேனா என்று சொல்லி வழி நடத்தி வந்தாரு. ஓரி காபூஷாலாபா தோராபாலாபா ஆமென். நம்மை தேடித்தான் இயேசு வந்தா. அவர் நம்மகிட்ட எதுவும் கேட்கல, பொன் கொடு பொருள் கொடு மண் கொடுன்னு சொல்லி கேட்கல. அவர் கேட்பதெல்லாம் இதயத்தை கேட்கிறார். ஹல்லேலூயா சொல்லுங்க, கையில தட்டி ஹல்லேலூயா ரி காபூஷாலாபா தோராபா ஹல்லேலூயா. இதோ வாசற்படி நின்று கதவை தட்டுகிறேன். ஒருவர் சத்தத்தை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனுக்குள் பிரவேசித்து அவனோடு போஜனம் பண்ணுவேன். அந்த ஒரு அஞ்சையோடு உங்களை கூப்பிடுறாரு. பா சொல்லுங்க, எனக்குள்ள வாங்கப்பா. கூப்பிடலாமா? எனக்குள்ள வாங்கப்பா. கூப்பிடுங்க, எனக்குள்ள வாங்கப்பா. சொல்லுங்க, வாய் திறந்து சொல்லுங்க, எனக்குள்ள வாங்கப்பா.

மேல கையில தட்டி உற்சாகமாய் கத்திர மகிழ்ப்பது. ரீசாலா காபா தோர் ராபா. அவியனவரையும் ஆராதிக்கிறோம், அவியனவரையும் ஆராதிக்கிறோம், அவியனவரையும் துதிக்கிறோம். ஒரு சிலி தேர் ராபா ராபா ராபா ராபா. அப்படியே கர்ண உயர்த்தி கத்திரை பார்த்து

உங்களை அர்ப்பணிக்கலாமா ஆண்டவரே, உங்க கரத்துல என்ன அர்ப்பணிக்கிறான் ஆண்டவரே, என்னை முற்று ஒப்பு கொடுக்கிறேன். ஏற்ற நடத்துங்க, சத்தத்தை உயர்த்தி சொல்லுங்க பார்க்கலாம். அர்ப்பணிங்க அர்ப்பணிங்க ஆண்டவரே, உங்க அன்பின் கரத்துல என்ன ஒப்பு கொடுக்கறேன். நீங்க என்னை நடத்துங்க ஆண்டவரே, உங்க ஆளுகைக்கு ஒப்பு கொடுக்கறேன். சொல்லுங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்க.

பரிசுத்தப்படுத்துங்க. ஹல்லேலூயா காபாதோர். அப்படியே துதிங்க துதிங்க துதிங்க துதிங்க துதிங்க துதிங்க. நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா, நன்றி ராஜா. அப்படியே கத்தரை கையில தட்டி ஆராதிக்கலாமா?

0: வரவேற்கிறோம், வரவேற்கிறோம். கூப்பிடுங்க, கூப்பிடுங்க, உள்ளத்துல கூப்பிடுங்க, என்ன நிரப்புங்க ஆவியானவரே.
1: பூமி மேல அக்கினியை போட வந்து இப்பவே பட்டியலி விரும்புறேன்னு சொன்னீரப்பா. அக்கினி அபிஷேகத்தில் நிரப்புங்க, உன்னதாவில் நிரப்புங்க, தேவ பலத்தில் இடக்கட்டுங்கப்பா. ஆண்டவரே ஒவ்வொரு பசத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளட்டும், பெற்றுக்கொள்ளட்டும், பெற்றுக்கொள்ளட்டும் ஐயா. நீங்க அபிஷேகத்தை எங்களுக்கு தயவு செய்து ஊற்றுமாப்பா, ஊற்றுமாப்பா. சிக்கபல்ல, சிக்கபல்ல, சிக்கபல்ல, சிக்கபல்ல, பர்சாங்க அபிஷேகங்கள் ஊற்றுமையா, ஊற்றுமையா. அக்கினி, அக்கினி அபிஷேகங்களால் ஊற்றுமாண்டவர், ஊற்றுமாண்டவர். பரலோக அக்கினி ஊற்றுமாண்டவர், ஊற்றுமாண்டவர். தேவ பிரசனங்கள் மூடட்டுமாண்டவர். கபரி கபரி கபரி கபா. இயேசுவே, இயேசுவே, இயேசுவே, இயேசுவே, இயேசுவே. எங்களுக்கு இறங்குமையா, அபிஷேகத்தில் நிரப்புங்க. வரங்களினால, வல்லமையால, கனிகளால் நிரப்புங்கப்பா. அன்றுவரே பரிசுத்தன் அபிஷேகம் தாரும். நாங்கள் ஒன்றிலும் குறைவில்லாதவர்களுக்கு இருக்கத்தக்கதாக வரங்களை எங்கள் செலவற்றை தந்தைன்னு சொல்லி ஒன்னு குறைந்த வாசிக்கிறவையா. எங்கள் வாழ்க்கையிலும் உன்னதாக சம்பூர்ண நிரப்போ, நிரப்போ, நிரப்போ, நிரப்போ, நிரப்போ, நிரப்போ, நிரப்போ. அக்கினி, அக்கினி, அக்கினி, அக்கினிக்காய் ஸ்தோத்திரம். தேவ அக்கினிக்காய் ஸ்தோத்திரம், வல்லமைக்காய் ஸ்தோத்திரம், தேவ பிரசன்னதைக்காய் கெஞ்சுரையா, கெஞ்சுரோ. ஒவ்வொருவரையும் பெற்றுக்கொள்ளாத ஒவ்வொரு நாளையும் கூட தேவ அபிஷேகம் ஊற்றுமையா, ஊற்றுமையா. யாருமே பரிசுத்தன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளாம இருக்க வேண்டாம். ஆண்டவர் உங்களோடு இணைத்துக் கொள்ளு. ரீபா ராபா லாபா ராபா லாபா ராபா லாக்க ராபா இரிவிரிக்கவரபா. மகிமை, மகிமை, நிரப்பு, நிரப்பு, நிரப்பு, நிரப்புங்க, நிரப்புங்கப்பா. அப்பசு தானே யாரோடு கேட்கிறாங்க, ஊற்றுமையா, ஊற்றுமையா. உங்க

0: எங்க உள்ளத்தில் நிரப்பும் அப்பா நிரப்பும். நாங்கள் பார்த்து நிறைந்து வெளியேற்று மாண்டவர். கபரி கபரி கபரி கபரி எங்கள் பார்த்து நிறைந்து வெளியேற்று இயேசுவே. எங்கள் பார்த்து நிறைந்து வெளியேற்று இயேசுவே. எங்கள் பார்த்து நிறைந்து வெளியேற்று கபரி கபரி கபரி கபரி கபர். எங்கள் மணக்கங்களை திறந்தல் எந்த மனையை பிரகாசிக்கிறோம் ஐயா நொழி. எங்களை மாற்றுமையா முடி வெளிச்சமா எங்களை மாற்றும் பொறுப்படுத்திக்கோங்க. இயேசுவா நாமத்தில் கெஞ்சிருப்பீதாமே.
1: ஆமென். ஹல்லேலூயா. நாம் தொடர்ந்து ஜெபிக்கலாமா? சில காரியங்களுக்காக நம்ம தேசத்தின் ஆசீர்வாதங்களுக்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். அக்கா ஜெபக்குறி சொல்லுவாங்க. அவங்க குறிப்பு சொல்லும் பொழுதே எங்க உள்ளத்துல நான் ஜெபிக்க ஒரு தூண்டுதல் வந்துட்டே இருக்கும். நம்ம ஜெபிக்கலாம். அந்த தூண்டுதல் வரும்போது அமைதியாக இருந்துருக்கூடாது. எழுந்து வந்து உடனே நீங்க முன்னால வந்துடணும். அவங்க குறிப்பு சொல்ல சொல்லவே உங்களுக்கு ஒரு மனசுல நீ போய் ஜெபி அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். ஆகவே அந்நேரத்தை நீங்க கடத்தக்கூடாது. அவங்க சொல்ல சொல்ல நான் வேகமாக பாரத்தோடு நம்ம தேசத்துக்காக இப்பொழுது அக்கா கூட சேர்ந்து ஜெபம் பண்ணலாமா?
0: குடிக்கிறவங்களை குடிக்கிறவங்களை மனம் திரும்பணும். எல்லாம் ஆண்டு ஆண்டுக்குள்ள வரணும். குடிக்கடையெல்லாம் மூடணும். எல்லா மக்களும் பீடி சிகரெட் வெத்தலாவுக்கு எல்லாத்திலும் விடுதலை பெறணும். குமார் விடுதலாக்க மெய்யாகவே வச்சுங்க. அப்படி கனிரோடு யாராவது பார்த்து சொன்ன மாதிரி ஏவுதல் யார் குலத்தில வருது அவங்க உடனே மடவடன்னு வந்துடணும்.
2: ஸ்தோத்ர ஏசப்பா, மே நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஏசப்பா. பரிசுத்த தகப்பனே, மே நன்றியோடு கூட துதிக்கிறோம் ராஜா. இந்த வேலையில கூட ஏசப்பா குடிக்கு அடிமையா இருக்கிற எங்களோட சகோதர சகோதரிகளுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. எத்தனையோ பேர் ஆண்டவரே ஐயாமி துதிக்கிற போதை பொருளுக்கு அடிமையா இருக்கிறாங்கப்பா. இன்ஜெக்ஷனுக்கு அடிமையா இருக்கிறாங்க, மாத்திரைக்கு அடிமையா இருக்கிறாங்க ஏசப்பா. வெத்தல பாக்கு பயலுக்கு அடிமையா இருக்கிறாங்க ஆண்டவரே அப்பா. கஞ்சாக்கு அடிமையா இருக்கிறாங்கப்பா அப்பா. இன்னும் அப்பா பான்பராக்கு அடிமையா இருக்கிறாங்கப்பா. ஹான்ஸுக்கு அடிமையா இருக்கிறாங்களப்பா. தேவனே மனம் இறங்குங்க ஏசப்பா. எங்க சகோதரர்கள் அப்பா எவ்வளவு பேர் அப்பா குடிக்கிறாங்க, பீடி சேருக்கு அடிமையா இருக்கிறாங்கப்பா. சின்ன பிள்ளைகள்லாம் குடிக்கிறாங்களே தகப்பனே, நீங்க எப்படியாச்சும் இறங்குங்க ஆண்டவரே. தேவனே தங்களோட வாழ்க்கைய அவங்களே அழித்து கொண்டிருக்கிறாங்க ஏசப்பா. நீங்க எப்படியாச்சும் இறங்கி இந்த குடியில இருந்து ஆண்டவரே எங்க சகோதரர் தேவரே விடுதலை செய்ய வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிறோம் அப்பா. அப்பா எத்தனையோ பெண்கள் குடிக்கிறாங்கப்பா. தேவனே மனம் இறங்குங்கப்பா. எங்க விழுகிறாங்கன்னே தெரியாம விழுந்து கிடக்குறாங்கப்பா. தேவனே எப்படி ஆச்சு இறங்கி ஆண்டவரே ஆண்டவரே இந்த குடிக்கு அடிமையா இருக்கிறதா எங்களோட சகோதர சவரில் நீங்க எப்படி ஆச்சு ரச்சிக்க வேண்டுமா எங்க பாதத்துல பிச்சை கேட்கிறோம் அப்பா. தேவனே ஒருத்தர் கூட ஆண்டவரே மரிக்கிறோட சாவனி அப்பா சாகிறோட சாவனை விரும்புகிறது இல்லைன்னு சொன்னீங்களப்பா. தேவனே அவங்களே மரிக்கிறாங்களேப்பா. அவங்களே ஆண்டவரே மரணத்தை தேடி போய் கொண்டிருக்கிறாங்கப்பா. தேவனே நீங்க மனம் இறங்கி எப்படி ஆச்சு ஆண்டவரே இந்த பாவ அடிமைத்தனத்திலிருந்து எங்க ஜனங்களை தேவரே விடுதலையாக்க வேண்டுமா கெஞ்சி செபிக்கிறோம் அப்பா. அப்பா அந்த குடியை தூண்டுகிற பொல்லாத அப்பா வல்லமைகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் அழிக்கப்பட்டு போகட்டும் ஆண்டவரே. மனம் இறங்கி ஆண்டவரே அப்பா குடிக்கிற எல்லா ஜனங்களை விடுதலை பெற்று ஆண்டவரே உமக்கு ஒரு ஜீவன உள்ள ஒரு சாட்சியாக எத்தனையோ பேர் ஆண்டவரே சாட்சியாய் மாற்றுவீங்களே. அதே போல எல்லாரையும் தேவரீர் மாற்றுவீராகப்பா. எல்லா டாஸ்மார்க் கடைகள் மூடப்படும் ஆண்டவரே. எங்குமே டாஸ்மார்க் கடைகள் இருக்க கூடாது ஏசப்பா. அப்பா டாஸ்மார்க் கடையை தேடி எங்க ஜனங்கள் போகவே கூடாது ஏசப்பா. தேவனே இறங்குங்கப்பா. அப்பா எவ்வளோ அப்பா லைனா நின்னு போய் வாங்கி கொண்டிருக்கிறாங்கப்பா. தேவனே இரக்கத்தை கட்டளிடுங்க ஏசப்பா. எங்க சாதுல தொடுங்க, எங்க சாதுல தேவரே தொடுவீராகப்பா. யாருமே டாஸ்மார்க் கடையை தேடி போகாதபடி உங்களை தேடி வரணும் ஏசப்பா. கல்வாரி நோக்கி எங்க ஜனங்கள் வரக்கூடிய இந்த கிருபைகளை தயவாய் தர வேண்டுமா எங்க பாதத்துல பிச்சை கேட்டு செபிக்கிறோம் அப்பா. எல்லாரும் ரச்சி பின் பாத்திரமாய் மாற்றி உங்க பக்கமா திருப்பி கொள்ளுங்க ஏசப்பா. நீங்க இப்படி கூட செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துறோம், துதிகன மகிமை செலுத்துறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கெஞ்சி செபிக்கிற எங்கள் பரிசுத்த பிதா.
0: இந்த வியாபாரத்துல கலப்படம் பண்ற மக்களை எல்லாம் தேவன் சந்திக்கணும். கலப்படம் பண்ணி அதனால எத்தனை பேருக்கு வியாதி ஆகிருக்கு பாத்தீங்களா. இந்த மாத்திரை ரொம்ப அதுக்கு என்ன சொல்லுங்க கலாவதி எல்லாம் பண்றாங்க. இப்படிப்பட்ட மக்கள்லாம் மாத்தணும். அதனால எத்தனை பேருக்கு வியாதி பிரச்சனை இருக்காங்க. எல்லாரையும் மாத்திரும். காலப்படம் பண்ணக்கூடாது. காலாவதியான பொருளை விற்க கூடாது. அவங்களுக்கு ஒரு கத்திரி பயப்படுற பயத்தை தரணும். அதுக்காக சம்பளம்
3: ஸ்தோத்திரம் ஏசப்பா. துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளை கொடுத்து காம் கொடான கொடி நன்றி ஏசப்பா. கிருபையுள்ளதேனே ஜவாவிய ஊற்றுங்க ஏசப்பா. விண்ணப்பங்களின் ஆவிய ஊற்றுங்க ஏசப்பா. என்னுடைய குறை குற்றங்கள் பாவங்கள் மீறுதுகள் எல்லாவற்றையும் மன்னிங்க ஏசப்பா. அதே போல ஆண்டவரே ஏசப்பா, ஆண்டவரே வியாபாரம் செய்யற ஒவ்வொருத்தரும் நீங்க தொடுங்க ஏசப்பா, உங்க பக்கமாய் மாற்றிக்கொள்ளுங்க ஏசப்பா. கள்ளத்தராசு கர்த்தருக்கு அருவறுப்பானதுன்னு சொல்லிருக்கீங்களே ஏசப்பா, அப்படிப்பட்ட காரியங்கள் செய்யாதபடி கர்த்தாவே அப்பா உண்மையும் உத்தமமாய் அப்பா நடந்து கொள்ள கிருபை செய்யுங்க. எந்த ஒரு காலாவதியான ஆண்டவரே ஏசப்பா பொருட்களை விற்காதபடி ஆண்டவரே ஏசப்பா அதை மாற்றி ஆண்டவரே ஏசப்பா அப்பா ஒவ்வொரு ஆண்டவரே ஏசப்பா பொருள் ஆண்டவரே நீங்க தொடுங்க அப்பா, அப்படிப்பட்டதான காரியங்கள் செய்யாதபடி அவங்க உள்ளத்தை மாற்றுங்க ஏசப்பா. ஒவ்வொரு வியாபாரி உள்ளத்திலையும் பேசுங்க ஏசப்பா, ஒவ்வொரு ஆண்டவரே பிசினஸ் பண்றவங்களையும் உள்ளத்துல நீங்க பேசுங்கப்பா, அப்படிப்பட்டதான தவறுகள் செய்யாதபடி கர்த்தாவே உங்களுக்கு உண்மையும் உத்தமமாய் ஆண்டவரே ஏசப்பா அவங்க வியாபாரத்தை செய்ய ஆண்டவரே நீதியோடு நடந்து கொள்ளக்கூடிய கிருபைகளை தாங்கப்பா கர்த்தாவே. உண்மை அறிகிற அறிவினால் அவங்களை நிரப்புங்கப்பா. யாரோ அதை வாங்கி சாப்பிட்டு எவ்வளவு பேர் ஆண்டவரே ஏசப்பா அப்பா உடல் உபாதைகள் வந்திருக்குது ஏசப்பா, அப்படிப்பட்ட காரியங்கள் செய்யாதபடி அப்பா அப்பா அப்படி ஆண்டவரே வியாபாரம் செய்யற ஒவ்வொரு உள்ளங்களையும் நீங்க தொடுங்க ஏசப்பா, மாற்றுங்கப்பா உங்க பக்கமாய் மாற்றிக்கொள்ளுங்க ஏசப்பா அப்பா. நேர்மையாய் ஆண்டவரே அவங்களுடைய தொழிலை செய்ய உதவி செய்யுங்கப்பா. எந்த ஒரு கலப்படமும் இருக்கக்கூடாது ஏசப்பா. எந்த ஒரு ஆண்டவரே ஏசப்பா உங்களுக்கு விரோதமான காரியங்கள் செய்யக்கூடாது ஏசப்பா. அவர்கள் எல்லாம் தொடுங்க, உங்க பக்கமாய் மாற்றிக்கொள்ளுங்க அப்பா. காலாவதியான மாத்திரைகளை எந்த ஒரு பொருளிலும் எந்த ஒரு ஆண்டவரே ஏசப்பா உபாதைகள் வராத படி கர்த்தாவே, எந்த ஒரு கலப்படமும் பண்ணாதபடி உமது வல்லமை உள்ள கரம் உங்களை தொடட்டும் ஏசப்பா. யாருக்கும் எந்த உபாதையும் வரக்கூடாது ஏசப்பா கர்த்தாவே. நீங்க அப்படியாய் செய்ய போறக்காக நன்றி. நீதியோடு நியாயத்தோடு அண்டர் உமக்கு பயந்து அண்டர் ஒவ்வொரு வியாபாரத்தை செய்ய போறக்காக நன்றி ஏசப்பா. எல்லா துதிகன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபக்கேக்கு ஜீவன் நல்ல பிதாவே.
0: ஆமென். கர்த்தாவே எங்க ஜெபத்தை கேட்டிருக்காய். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அது மாத்திரம் இல்ல, நம்ம விவசாயிகள் ரட்சிக்கப்படணும். விவசாயிகளுக்கு அவங்களுக்கு எந்த ஆபத்து ஊத்து வரக்கூடாது. மழைனால இதனால நிறைய பொருட்களும் சேதமாகுது. அவங்க ரட்சிக்க பண்ணி யாரும் தற்கொலை போகக்கூடாது. அவங்க ரசாயன பொருள் இந்த ரசாயன பொருள் அவங்க இது பண்ண பூச்சிக்கொல்லி மருந்து நிறைய அடிச்சிடுறாங்க. இதனால நிறைய பேருக்கு முந்தி எங்கள் காலத்தில் இந்த மாதிரி சுகர் வியாதியெல்லாம் இருந்ததே கிடையாது. இப்போ இந்த ரசாயன பொருள் இந்த பூச்சிக்கொல்லி மருந்து பல விதமான மருந்துகள் அடிக்கிறதுனால நிறைய பேருக்கு வியாதி பலவீனங்களாக ஆயிடுது. அப்படிப்பட்ட மருந்து அவங்க அடிக்காதபடிக்கு இயற்கையின் உரமே அவங்க போடணும். அதுக்காக நம்ம விவசாயிகள் ரட்சிக்கப்படணும். இந்த பூச்சிக்கொல்லி மருந்து ரசாயன பொருளாக போடாதபடிக்கு அவங்களுக்கு காத்துக்களும் கருத்து பயந்து அவங்களும் செய்யணும். அதுக்காக சம்மனும் யாரும் தற்கொலை போகக்கூடாது. அதுக்காக சம்மனும்
4: ஸ்தோத்திர ஆண்டவரே ஏசப்பாமே நன்றியோடு துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த வேளையில விவசாயிகளுக்காய் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எங்கள் தேசத்தில் இருக்கிற அத்தனை விவசாயிகளும் கருத்த தொடுமடியாய் ஜெபிக்கிற ஏசப்பா. அவங்க விளை நிலங்கள் ஆசீர்வதிக்கப்படணும் அப்பா. அவங்க விளைச்சல்கள் அமோகமாக விளையணும் தகப்பனே. அவங்க எல்லாரும் ஆண்டவரே நல்ல இயற்கை உரங்கள் போடத்தக்கதாக அவங்க உள்ளத்துல பேசுங்கப்பா. எவ்வளோ ரசாயன பொருட்களை போட்டு எவ்வளோ வியாதிகள் வருது அப்பா. ஆண்டவரே கிருபியாய் மனம் இறங்கி ஆண்டவரே எங்கள் விவசாயிகளுக்கு அந்த ஞானத்தை கொடுங்கப்பா. எந்த பூச்சிக்கொல்லி மருந்து போடாதபடி இயற்கையாய் விளைவிக்கக்கூடிய கிருபையில அவர்கள் தரும்படியாய் செபிக்கிறோம்ப்பா. அவங்களுக்கும் நல்ல சீதோஷ்ண சூழ்நிலை உருவாக கிருபை தரும்படியாய் செபிக்கிறேன். அவங்க விளை நிலங்கள் ஆசீர்வதிக்கப்படணும் பாதுகாக்கப்படணும்ப்பா. அவங்க விளைச்சல்கள் அப்ப இயற்கை சீற்றத்தில் அழிந்து போக கூடாதப்பா. நல்ல விளைச்சல் விளையணும் தகப்பனே. அப்ப எவ்வளவு பேர் நஷ்டப்பட்டு கொண்டிருக்காங்கப்பா. அவங்களுக்கு எல்லாம் நீங்க ஆறுதல் தாங்க ஆண்டவரே. சமாந்த கொடுங்க. அவர்கள் எல்லாம் ஆண்டவரை தேட கிருபை தாங்கப்பா. யாருமே தற்கொலை பண்ணக்கூடாது தகப்ப. விவசாயிகள கடன் எல்லாம் அடைக்கக்கூடிய பணத்தை அவர்கள் சந்திக்க முடியாது ஜெபிக்கிறப்பா. விளைச்சல் நல்ல விளைச்சல் வந்து ஆண்டவர் நல்ல கொள்முதல் ஆகி அவங்க பணத்தை சந்திக்கப்படணும். அவங்க குடும்பங்கள் ஆசீர்வதிக்கப்படணும் ஏசப்பா. விவசாயிகள் உண்மை அறிந்து கொள்ளணும் ஆண்டவரே. யாருமே தற்கொலை பண்ணக்கூடாது ஏசப்பா. ஒவ்வொரு இடத்துல பேசி இயற்கையான உரங்கள் போட்டு அப்ப விளைவிக்க ஆண்டவரே அவர்களுக்கு ஆண்டவரே தகப்பன் உம்முடைய ஞானத்தை கொடுங்க ஆண்டவரே. அப்ப அவர்களை சோர்வுகளை மாற்றுங்க, கஷ்டங்களை மாற்றுங்க, கண்ணீரை மாற்றுங்கப்பா. யாருமே அப்பா கஷ்டத்தினால கவலைகளினால நஷ்டங்களினால யாருமே தற்கொலை பண்ணக்கூடாது ஏசப்பா. அவங்க உள்ளத்திலேயே நீங்க பேசுங்க. எங்கள் விவசாயிகளை ஆசீர்வதிக்க முடியாது ஜெபிக்கிறேன் ஏசப்பா. அவங்க நல்லா இருந்தா தான் கர்த்தாவே நாடு நல்லா இருக்க முடியும் ஏசப்பா. எப்படியாவது விவசாயிகளுக்கு ஏற்ற சலுகைகள் கிடைக்கத்தக்கதா கிருபை தாங்கப்பா. அவங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. விளைச்சல்களை ஆசீர்வதிங்க. விளை நிலங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்கப்பா. எந்த சேதம் அவர்களை வராதபடி காத்துக்கொள்ளுங்க. எல்லா விவசாயிகளும் உம்மோடு இணைத்துக் கொள்ளுங்க ஆண்டவரே. நீங்க அப்படி செய்வதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். துதிகன மகிமை நீர் எடுத்துக்கொள்ளும். இயேசு கிறிஸ்துவின் இன்ப நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே.
0: கர்த்தாவே எங்க செவத்தை கேட்டிருக்காய். ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். நம்ம நம்ம ஆண்டவரே இயேசு கிறிஸ்து நம்மளுக்காக ஒவ்வொருத்தருக்காக மரணத்தை என்ன செஞ்சிருக்கிறாரு ருசி பார்த்தாரு. கொலைகாரங்களா ரட்சிக்கப்படணும், கொள்ளடிக்கிறவங்களா ரட்சிக்கப்படணும், கொலை செய்யறவங்களா ரட்சிக்கப்படணும். அவங்க ஆத்மா மீட்பு மிகவும் அருமையானது. அவங்களும் கத்தர் பயந்து இந்த மாதிரி பாவமான காரியத்தை அவங்க விட்டு விலகணும். கொள்ளையடிக்கிறவங்க, கொலை பண்றவங்க இவங்களா ரட்சிக்கப்படணும். தேவன் அவங்களே நேசிக்கிறாரு. அவங்க மனம் திரும்புவதற்காக தேவன் எதிர்பார்க்கிறாரு. ஆண்டவரே எப்படியாவது இந்த மக்களுக்குள்ள கிறிஸ்து இயேசு உருவாகணும், இந்த மக்கள் ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி யாரோ ஒருத்தர் கண்ணீர் ஓடிச்சா பண்ணும்.

0: ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. பரலோகத்தின் பரிசுத்த பிதாவே, முன் தோதிக்கிறோம் தோத்திரிக்கிறோம் இஸ்தப்பா. உண்மை நன்றியோடு முன் தோதிக்கிறோம் தோத்திரிக்கிறோம் தகப்பனே. இந்த வேலையில கூட இஸ்தப்பா ஆண்டவரே, என்ன பரிசுத்தப்படுத்தும் படிக்கவும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. ஜபாவினில நிரப்புங்கப்பா, விண்ணப்பத்தினில நிரப்பும் தகப்பனே. அப்பா நான் போராடி ஜெபிக்கொடு ஜபாவே இஸ்தப்பா. என்னக்குள்ளால நீங்க ஊற்றம் அடிக்காம நாங்களுக்கு ஜெபிக்கிறோம் தகப்பனே. இந்த வேலையில கூட இஸ்தப்பா, இங்க தேசத்தை நீங்க நினைத்தருளும் அடிக்காம நாங்களுக்கு ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா முக்கள் தோத்திரிக்கிறோம் ஏசப்பா, நன்றியோடு துதிக்கிறோம் தோத்திரிக்கிறோம் தகப்பனே. ஆண்டவரே துதிக்கிறேன் சப்பா, இங்க தேசத்துல எத்தனோ கொள்ளைகள் எத்தனோ கொலைகள் ஏசப்பா ஆண்டவரே. கொலை செய்யற ஒவ்வொரு ஆத்துமக்களும் மனம் திரும்பி ரட்சிக்கப்படணுமே சுவாமி ஆண்டவரே. உள்ளத்துல ஆண்டவரே அவங்களுக்கு ஒரு ஆத்தம் உள்ளத்துல இருக்குத்தான் ஏசப்பா. ஒருபோதும் தகப்பனே அந்த ஆத்துமக்கள் நடக்குது போயிடக்கூடாது ஏசப்பா ஆண்டவரே. நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியும் ஜெபிக்கிறோம் தகப்பனே. அதுபோல கொள்ளையடிக்கிற ஆத்துமக்களெல்லாம் மனம் திரும்பி ரட்சிக்கப்படணுமே சப்பா. கொள்ளையடி இல்லாம தகவன கொலை செஞ்சுட்டு போயிருங்களே சுவாமி. கர்த்தாவே நீங்க ரங்கம் அடிக்கம் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. உங்கள் ஆத்துமக்களை நீங்க மீட்டுக் கொள்ள முடிக்கம் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. தேவனே நீங்க இறங்கம் அடிக்கம் ஜெபிக்கிறமே சுவாமி. கர்த்தாவே துதிக்கிறேன்ப்பா ஆண்டு வரே. அதில் போல ஏசப்பா கூலிப்படையில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் மனதிரும்பி ரட்சிக்கப்படணும் சுவாமி. ஆடு மாடு வெட்டுற போல ஜனங்களை வெட்டி போயிடுறாங்களே சுவாமி ஆண்டவரே. உங்களுக்கு இறங்கம் ஏசப்பா, உங்களை மாற்று மடிக்கம் நாங்களை ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. ஏசப்பா நீங்க இறங்குமாப்பா, நீங்க கருபியாக இறங்க மடிக்காம ஜெபிக்கிறோம். கூலிப்படையில் இருக்கிற ஒவ்வொரு ஜனங்களும் மனந்திரும்பி ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. அவங்க ஆத்துமக்களை நீங்க திமிட்டு எடுத்துக்கொள்ள மடிக்காம ஜெபிக்கிறோம் தகப்பனே. அவள கொள்ளையாடிக்கிற ஆத்துமக்களை மனம் திரும்பணும், கொலை செய்யற ஆத்துமக்களை மனம் திரும்பணும் ஏசப்பா. எங்க ஆண்டவரே எங்க தேசத்துல கொள்ளையாடுக்கிறவங்க இருக்க கூடாது ஆண்டவரே. கொலை செய்யறவங்க இருக்க கூடாது ஏசப்பா. எல்லாம் மனம் திரும்பி ரட்சிக்கப்படும் தகப்பனே. நீங்க உதிர்ச்ச மடிக்காம ஜெபிக்கிற எல்லாரையும் உம்மோடு இணைத்துக் கொள்ளுவீராக ஏசப்பா. அவங்க குடும்பங்களே
1: கர்த்தாவே கிருபை நிறைந்த எங்கள் அன்பின் தகப்பனே, கூட ஆடக்கூடிய ஸ்தோத்திரம் அப்பா. நன்றியோடுமை துதிக்கிறோம் ஆண்டவரேமே. நோக்கி நாங்கள் மன்றாடி கெஞ்சுறமையா. தெருவில் குடியிருக்கிற மக்களாக ரட்சிக்கப்படணுமே, ரட்சிக்கப்படணும், ரட்சிக்கப்படணும் ஆண்டவரே. தான தர்மம் எடுக்க மற்ற தர்மம் எடுக்கிற மக்களாக கூட ரட்சிக்கப்படணுமே, ரட்சிக்கப்படணும். மன திருமணம் ஐயா அறிந்து கொள்ளும், அண்டிக் கொள்ளும் ஐயா. எங்க தேசத்துல அப்பா அந்த அப்பாமை ஸ்தோத்திரம் ஐயா. தகப்பனே அம்பைத்திரில் இருக்க மக்களை ரட்சிக்கப்பண்ணே, ரட்சிக்கப்பண்ண ஆண்டவரே. பரிசுத்தின் அவசியத்தை பெற்றுக்கொள்ளும் இவ்வளவு சாட்சியா இருக்கணும் ஆண்டவரே. நாங்கள் வாழ்கிற இந்த அம்பேத்கர்ல இருக்கிற ஒவ்வொரு சனவும் ரட்சிக்கப்பண்ணும், பரிசுத்தாவில் இறைந்திருக்கணும், பக்தி வரை தரணும் ஆண்டவரே. விட்டுறாதீங்கப்பா நீலகிரி அப்பா, குன்னூர் மக்கள் ரட்சிக்கப்படுமே, குன்னூர் மக்கள் ரட்சிக்கப்படணும், ஊட்டி மக்கள் ரட்சிக்கப்பண்ணு, ஊட்டி மக்கள் ரட்சிக்கப்பண்ணு ஆண்டவரே. ஐயா மீ நோக்கி கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோம், கெஞ்சுகிறோமே. கூடலூர் மக்கள் ரட்சிக்கப்படணும் ஐயா ஆண்டவரே. கூடலூர் மக்கள் ரட்சிக்கப்படணும் ஐயா. பரலோக ராஜாவே மீ நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். கோத்தரி மக்கள், குந்தா மக்களா ரட்சிக்கப்படணுமே, ரட்சிக்கணும். பந்தலூர் மக்களா ரட்சிக்கணும், தேவனை முழுமையா அறிஞ்சுக்கணுமையா. எல்லா அட்டியில் இருக்கப்பட்ட எல்லா மக்களும் தேவனை அறிஞ்சுக்கணும், அன்றைக்கு ரட்சிக்கப்படணும். உங்களோடு இணைத்துக்கோங்க, பெரிய காரியம் செய்ய. மந்துக்கு மக்களை ரட்சிக்கப்படணும், உங்களோடு இணைத்துக்கொள்ளும், பெரிய காரியத்தை செய்ய. எஸ்டேட் மக்களை ரட்சிக்கப்படணும், உங்களோடு இணைச்சுக்கொள்ளும், ரட்சிக்கப்படணும். எல்லா இடத்திலும் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும் ஆண்டவரே. இயேசுவே எங்க தேசத்துல எல்லா இடத்திலும் சுவிசேஷம் அறிவிக்கப்படணும் ஆண்டவரே. தடையில் முழுமையா நீக்கிப்படுங்க, நீக்கிப்படுங்க. பட்டணங்களிலும் கிராமங்களிலும் அப்பா எல்லா பகுதியிலும் என் தேவனே சுவிசேஷம் அறிவிக்கத்தக்கதாக, தேவனை கத்திர அறிந்து கொள்ளத்தக்கதாக ஆத்ம கண்களை திறந்து விட முடியா செவிக்கிறோம் ஆண்டவரே. நீர் எந்த மனிதர் பிரகாசிக்கிறோம் ஐயான் ஊழியப்பா. நீர் வானத்தை உண்டாக்கினீர், பூமி உண்டாக்கினீர், சமுத்திரத்தை உண்டாக்கினீர், நீர் ஊற்றை உண்டாக்கினீர். உண்மை எல்லாரும் தொழுது கொள்ளணும் ஆண்டவரே. வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீர் ஊற்றி உண்டாக்கின தேவனை கத்திரையே தொழுது கொள்ளணப்பா. அந்த பெரிய பாக்கித்தங்க நீலகிரிக்கு தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் கத்தாவே, கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. ஒரு ஆத்மா கூட விட்டு போயிடாது, விட்டு விடாதீங்க ஏசப்பா. வானத்தையும் பூமியும் சமுத்திரத்தையும் நீர் விட்டு உண்டாக்கணும் தேவனாய் கத்திரையே தொழுது கொள்ளக்கூடிய பாக்கியத்தை ஒவ்வொருவருக்கும் தாங்கேசப்பா, தாங்கேசப்பா, தாங்க. உங்க நாமத்தை மகிழ்ப்படுத்துங்க. எல்லா துதிகன மகிமுக்கு சொல்லுறோம் யாசப்பா நாமத்தில் தாழ்மையாய் கேஜுகிறோம் பரவக்கிதாவே. ஆமே.
2: வேத பாடங்களை நாம் இப்பொழுது வாசிக்க போகிறோம். முதலாம் திருமறை பாடமாக லூக்காஸ் விசேஷம் 21ஆம் அதிகாரம். லூக்காஸ் விசேஷம் 21ஆம் அதிகாரம். சகோதரிகள் யாராவது முன் வந்து வாசிக்கலாம். லூக்காஸ் விசேஷம் 21ஆவது அதிகாரம்.

0: வாசிக்கும்படியே கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் லூக்கா 21 அதிகாரம். அவர் கண்ணீரிட்டு பார்த்தபோது ஐஸ்வர்யவான்கள் காணிக்கை பெட்டியிலே தங்கள் காணிக்கைகளை போடுகிறதை கண்டார். ஒரு ஏழை விதவை அதிலே 2 காசை போடுகிறதையும் கண்டு, இந்த ஏழை விதவை மற்றெல்லாரை பார்க்கிலும் அதிகமாக போட்டாள் என்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். அவர்கள் எல்லாரும் தங்கள் பரிபூர்ணத்திலிருந்து தேவனுக்கென்று காணிக்கை போட்டார்கள். இவளோ தன் வறுமையிலிருந்து தன் ஜீவனத்துக்கு உண்டாயிருந்ததெல்லாம் போட்டுவிட்டாள் என்றார். பின்பு சிறந்த கற்களினாலும் காணிக்கைகளினாலும் தேவாலயம் அலங்கரிக்கப்பட்டிருக்கதை குறித்து சிலர் சொன்னபோது அவர், நீங்கள் பார்க்கிற இவைகளில் ஒரு கல் மற்றொரு கல்லின் மேல் இராதபடிக்கு எல்லாம் இடிக்கப்படும் நாட்கள் வரும் என்றார். அவர்கள் அவரை நோக்கி, போதகரே, இவைகள் எப்பொழுது சம்பவிக்கும்? இவைகள் சம்பவிக்கும் காலத்திற்கு அடையாளம் என்ன என்று கேட்டார்கள். அதற்கு அவர், நீங்கள் வஞ்சிக்காதபடிக்கு எச்சரிக்கையாயிருங்கள், ஏனெனில் அநேகர் வந்து என் நாமத்தை தரித்து கொண்டு நான் தான் கிறிஸ்து என்றும் காலம் சமீபித்தது என்றும் சொல்லுவார்கள். அவர்களை பின்பற்றாதிருங்கள். யுத்தங்களையும் கலகங்களையும் குறித்து நீங்கள் கேள்விப்படும் போது பயப்படாதிருங்கள். இவைகள் முன்னதாக சம்பவிக்க வேண்டியதே, ஆனாலும் முடிவு உடனே வராது என்றார். அப்பொழுது அவர் அவர்களை நோக்கி, ஜனத்திற்கு விரோதமாய் ஜனமும் ராஜ்யத்திற்கு விரோதமாய் ராஜ்யமும் எழும்பும். பல இடங்களில் மகா பூமி அதிர்ச்சிகளும் பஞ்சங்களும் கொள்ளை நோய்களும் உண்டாகும். வானத்திலிருந்து பயங்கரமான தோற்றங்களும் பெரிய அடையாளங்களும் உண்டாகும். இவைகள் எல்லாம் நடப்பதற்கு முன்னே என் நாமத்தின் நிமித்தம் அவர்கள் உங்களை பிடித்து ஜப ஆலயங்களுக்கும் சிறைச்சாலைகளுக்கும் ஒப்பு கொடுத்து ராஜாக்கள் முன்பாகவும் அதிபதிகள் முன்பாகவும் உங்களை இழுத்து துன்பப்படுத்துவார்கள். ஆனாலும் அது உங்களுக்கு சாட்சியாவதற்கு ஏதுவாயிருக்கும். ஆகையால் என்ன உத்தரவு சொல்வோம் என்று கவலைப்படாதிருக்கும்படி உங்கள் மனதிலே நிர்ணயம் பண்ணிக் கொள்ளுங்கள். உங்களை விரோதிக்கிறவர்கள் ஒருவரும் எதிர்பேசவும் எதிர் நிற்கவும் கூடாத வாக்கையும் ஞானத்தையும் நான் உங்களுக்கு கொடுப்பேன். பெற்றோராலும் சகோதரராலும் பந்து ஜனங்களாலும் சிநேகிதராலும் காட்டிக் கொடுக்கப்படுவீர்கள். உங்களில் சிலரை கொலை செய்வார்கள். என் நாமத்தின் நிமித்தம் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள். ஆனாலும் உங்கள் தலைமுடியிலும் ஒன்றாயிலும் அழியாது. உங்கள் பொறுமையினால் உங்கள் ஆத்துமாக்களை காத்துக் கொள்ளுங்கள். எருசலேம் சேனைகளால் சூழப்பட்டு இருப்பதை நீங்கள் காணும்போது அதன் அழிவு சமீபமாயிற்றென்று அறியுங்கள். அப்பொழுது யூதியாவில் இருக்கிறவர்கள் மலைகளுக்கு ஓடிப்போகவும், எருசலேமில் இருக்கிறவர்கள் வெளியே புறப்படவும், நாட்டுப்புறங்களில் இருக்கிறவர்கள் நகரத்தில் பிரவேசியாமலும் இருக்கும் கடவர்கள். எழுதியிருக்கிற யாவும் நிறைவேறும்படி நீதியை சரிக்கட்டும் நாட்கள் அவைகளே. அந்நாட்களில் கர்ப்பவதிகளுக்கும் பால் கொடுக்கிறவர்களுக்கும் ஐயோ! பூமியின் மேல் மிகுந்த இடுக்கனும் இந்த ஜனத்தின் மேல் கோபாக்கினியும் உண்டாகும். பட்டய கருக்கினாலே விழுவார்கள். சகல புறஜாதிகளுக்களும் சரிப்பட்டு போவார்கள். புறஜாதியாரின் காலம் நிறைவேறும் வரைக்கும் எருசலேம் புறஜாதியரால் மிதிக்கப்படும். சூரியனிலும் சந்திரனிலும் நட்சத்திரங்களிலும் அடையாளங்கள் தோன்றும். பூமியிலுள்ள ஜனங்களுக்கு தத்தளிப்பும் இடுக்கனும் உண்டாகும். சமுத்திரமும் அலைகளும் முழக்கமாயிருக்கும். வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும். ஆதலால் பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து எதிர்பார்க்கிறதினால் மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போம். அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடும் மகிமையோடும் மேகத்தின் மேல் வருகிறதை காண்பார்கள். இவைகள் சம்பவிக்க தொடங்கும் போது உங்கள் மீட்பு சமீபமாயிருப்பதால் நீங்கள் நிமிர்ந்து பார்த்து உங்கள் தலைகளை உயர்த்துங்கள் என்றார். அன்றியும் அவர்களுக்கு ஒரு ஓமையை சொன்னார். அத்தி மரத்தையும் மற்றெல்லா மரங்களையும் பாருங்கள். அவைகள் துளிர்க்கிறதை நீங்கள் காணும்போது வசந்த காலம் சமீபமாயிற்றென்று அறியீர்கள். அப்படியே இவைகள் சம்பவிக்கிறதை நீங்கள் காணும்போது தேவனுடைய ராஜ்யம் சமீபமாயிற்றென்று அறியுங்கள். இவை எல்லாம் சம்பவிக்கும் முன் இந் சந்ததி ஒளிந்து போகாததென்று மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன். வானமும் பூமியும் ஒளிந்து போம், என் வார்த்தைகளோ ஒளிந்து போவதில்லை. உங்கள் இருதயங்கள் பெருந்திண்டியினாலும் வெறியினாலும் லௌகிக கவலைகளினாலும் பாரமடையாதபடிக்கும், நீங்கள் நினையாத நேரத்தில் அந்த நாள் உங்கள் மேல் வராதபடிக்கும் எச்சரிக்கையாயிருங்கள். பூமியிலெங்கும் குடியிருக்கிற அனைவரும் மேலும் அது ஒரு கண்ணியைப் போல வரும். ஆகையால் இனி சம்பவிக்க போகிற இவைகளுக்கெல்லாம் நீங்கள் தப்பி மனுஷகுமாரனுக்கு முன்பாக நிற்க பாத்திரவான்களாக எண்ணப்படுவதற்கு எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கள் என்றார். அவர் பகல் காலங்களில் தேவாலயத்தில் உபதேசம் பண்ணி கொண்டிருந்து ராக்காலங்களில் வெளியே போய் ஒளிவுமலை எனப்பட்ட மலையிலே தங்கி வந்தார். ஜனங்கள் எல்லாரும் அவருடைய உபதேசத்தை கேட்கும்படி அதிகாலமே தேவாலயத்தில் அவரிடத்திற்கு வருவார்கள் என்பதே ஆமீன். வாசிக்கும்படியே கொடுக்கப்பட்ட முதலாம் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று.
1: இரண்டாம் திருமறை பாடமாக சகரியா தீர்க்க தரிசன புஸ்தகம், சகரியா 12 அதிகாரம். சகரியா 12 அதிகாரத்தை இரண்டாம் திருமறை பாடமாக வாசிக்க கேட்போம். சகோதரர்கள் யாராவது முன் வந்து வாசிக்கலாம். சகரியா புஸ்தகம் 12 அதிகாரம். எல்லாரும் பைபிள் திருப்பிக் கொள்ளுங்க. பைபிள் கொண்டு வந்திருக்க எல்லாரும் வேதாந்தத்தை எடுத்து பாருங்க. சகரியா புஸ்தகம் 12 அதிகாரம்.
2: வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பகுதி சகரியா 12 அதிகாரம். இஸ்ரவேலை குறித்து கர்த்தர் சொன்ன வார்த்தையின் பாரம். வானங்களை விரித்து பூமியை அஸ்திவாரப்படுத்தி மனுஷனுடைய ஆவியை அவனுக்குள் உண்டாக்குகிற கர்த்தர் சொல்லுகிறது என்னவென்றால், இதோ சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் நான் எருசலேமை தத்தளிப்பின் பாத்திரமாக்குகிறேன். எருசலேமுக்கு விரோதமாய் போடப்படும் முற்றுகையிலே யூதாவும் அப்படியே ஆகும். அந்நாளிலே நான் எருசலேமை சகல ஜனங்களுக்கும் பாரமான கல்லாக்குவேன். அதை கிளப்புகிற யாவரும் சிதைக்கப்படுவார்கள். பூமியில் உள்ள ஜாதிகள் எல்லாம் அதற்கு விரோதமாய் கூடிக்கொள்வார்கள். அந்நாளிலே நான் குதிரைகளுக்கெல்லாம் திகைப்பையும் அவைகளின் மேல் ஏறி இருக்கிறவர்களுக்கெல்லாம் புத்தி மயக்கத்தையும் வரப்பண்ணி யூதா வம்சத்தின் மேல் என் கண்களை திறந்து வைத்து ஜனங்களுடைய எல்லா குதிரைகளுக்கும் பார்வை இல்லாததை உண்டு பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். எருசலேமின் குடிகள் சேனைகளின் கர்த்தராகிய தங்கள் தேவனுடைய துணையினால் எங்களுக்கு பெல்லனானவர்கள் என்று அப்போது யூதாவின் தலைவர் தங்கள் இருதயத்திலே சொல்லுவார்கள். அந்நாளிலே யூதாவின் தலைவரை விறகுகளுக்குள்ளே எரிகிற அக்னி அடுப்புக்கும் வைக்கோல் கட்டுகளுக்குள்ளே எரிகிற தீவெட்டிக்கும் ஒப்பாக்குவேன். அவர்கள் வலதுபுறமும் இடதுபுறமுமாக புறப்பட்டு சுற்றிலும் இருக்கிற எல்லா ஜனங்களையும் பட்சிப்பார்கள். எருசலேம் திரும்பவும் தன் ஸ்தானமாகிய எருசலேமிலே குடியேற்றப்பட்டிருக்கும். தாவீது வம்சத்தாரின் மகிமையும் எருசலேமின் குடிகளுடைய மகிமையும் யூதாவின் மேல் தன்னை உயர்த்தாதபடிக்கு கர்த்தர் யூதாவின் கூடாரங்களை முதல் முதல் இரட்சிப்பார். அந்நாளிலே கர்த்தர் எருசலேமின் குடிகளை காப்பாற்றுவார். அவர்களில் தள்ளாடினவன் அந்நாளிலே தாவீதைப் போல இருப்பான். தாவீது குடும்பத்தார் அவர்களுக்கு முன்பாக தேவனைப் போலும் கர்த்தருடைய தூதனைப் போலும் இருப்பார்கள். அந்நாளிலே எருசலேமுக்கு விரோதமாய் வருகிற எல்லா ஜாதிகளையும் அழிக்க பார்ப்பேன். நான் தாவீது குடும்பத்தார் மேலும் எருசலேம் குடிகள் மேலும் கிருபையின் ஆவியையும் விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன். அப்பொழுது அவர்கள் தாங்கள் குத்தின என்னை நோக்கி பார்த்து, ஒருவன் தன் ஒரே பேரானவனுக்காக புலம்புகிறது போல எனக்காக புலம்பி, ஒருவன் தன் தலைச்சன் பிள்ளைக்காக துக்கிக்கிறது போல எனக்காக மனம் கசந்து துக்கிப்பார்கள். அந்நாளிலே மிகிதோன் பட்டணத்து பள்ளத்தாக்கின் ஊராகிய ஆதாத் ரிமோனின் புலம்பலைப் போல எருசலேமின் புலம்பல் பெரிதாயிருக்கும். தேசம் புலம்பிக் கொண்டிருக்கும். ஒவ்வொரு வம்சமும் தனித்தனியாக புலம்பும். தாவீது குடும்பத்தார் தனியேயும் அவர்கள் ஸ்திரீகள் தனியேயும் நாத்தான் குடும்பத்தார் தனியேயும் அவர்கள் ஸ்திரீகள் தனியேயும் லேவி குடும்பத்தார் தனியேயும் அவர்கள் ஸ்திரீகள் தனியேயும் சீமேயு குடும்பத்தார் தனியேயும் அவர்கள் ஸ்திரீகள் தனியேயும் மற்றும் உண்டான சகல குடும்பங்களிலும் ஒவ்வொரு குடும்பத்தின் மனுஷர் தனித்தனியையும் அவர்களுடைய ஸ்திரீகள் தனித்தனியையும் புலம்புவார்கள் என்பதே ஆமேன். வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பகுதி வாசித்தாயிற்று.
1: சபையார் எழுந்த நின்று 32 சங்கீதத்தை மாறி மாறி வாசிக்க போறோம். சங்கீத புஸ்தகம் 32 அதிகாரம் நம் மாறி மாறி வாசிக்க போகிறோம். சங்கீதம் 32.
3: சங்கீதம் 32 மஸ்கில் என்னும் தாவீதின் போதக சங்கீதம். எவனுடைய மீறுதல் மன்னிக்கப்பட்டதோ, எவனுடைய பாவம் மூடப்பட்டதோ அவன் பாக்கியவான். நான் அடக்கி வைத்த மட்டும் நித்தம் என் கதறுதலினாலே என் எலும்புகள் உலர்ந்து போயிற்று. நான் என் அக்கிரமத்தை மறைக்காமல் என் பாவத்தை உமக்கு அறிவித்தேன். என் மீறுதல்களை கர்த்தருக்கு அறிக்கையிடுவேன் என்றேன். தேவரீர் என் பாவத்தின் தோஷத்தை மன்னித்தீர்.
1: இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் நோக்கி விண்ணப்பம் செய்வான். அப்பொழுது இந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அதனை அணுகாது.
3: நீர் எனக்கு மறைவிடமாயிருக்கிறீர். என்னை நீர் இக்கட்டுக்கு விலக்கி காத்து இரட்சணிய பாடல்கள் என்னை சூழ்ந்து கொள்ளும்படி செய்வீர். வாரினாலும் கடிவாளத்தினாலும் வாய் கட்டப்பட்டால் ஒழிய உன் கிட்ட சேராத புத்தியில்லா குதிரையைப் போலவும் கோவேறு கழுதையைப் போலவும் இருக்க வேண்டாம். நீதிமான்களே, கர்த்தருக்குள் மகிழ்ந்து களி கூறுங்கள். செம்மையான இருதயம் உள்ளவர்களே, நீங்கள் எல்லாரும் ஆனந்த முழக்கமிடுங்கள் என்பதே. ஆமென்.
1: சில அறிவிப்புகள். இரண்டாவது ஆராதனை முடிந்த பிற்பாடு நம்முடைய ஞாயிறு பள்ளி சிறுவர் சிறுமியர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். ஆகவே பெற்றோர் இருந்து அருமையான பிள்ளைகளை உற்சாகப்படுத்த அன்போடு கூட உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். இந்த வருடம் முழுவதும் வந்திருக்கிற அருமையான பிள்ளைகள், அந்த பிள்ளைகளை நாம் மகிழ்விக்கும் வகையில் இரண்டாவது ஆராதனை முடிந்தவுடன் அவர்களுக்கு பரிசுகள் வழங்கப்படும். இன்னும் வருகின்ற வருடத்திலும் நாம் நல்ல ஜபத்தோடு சிறப்பாக இந்த ஞாயிறு பள்ளி ஊழியத்தை செய்வதற்கு ஜபத்தோடு செயல்பட உங்களை அர்ப்பணியுங்கள். அதே போல வாலிப கூட்டத்தில் வந்த வாலிப கூட்டத்தில் பங்கு பெற்ற பிள்ளைகளுக்கும் பரிசுகள் வழங்கப்படும். ஆகவே இந்த கூட்டம் முடிந்த உடனே போயிடாதீங்க. இருந்து நீங்கள் உங்களுடைய பரிசுகளை பெற்று சிறு பிள்ளைகள், வாலிப பிள்ளைகள், வாலிப கூட்டத்தில் பங்கு பெற்ற பிள்ளைகள் பரிசுகளை பெற்று செல்ல அன்போடு உங்களை ஞாபகப்படுத்துகிறோம். அடுத்து அதே போல வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை நமக்கு கிறிஸ்துமஸ் தினம். ஆகவே அன்று காலை 6:30 முதல் ஆராதனை, 8:30 இரண்டாவது ஆராதனை நடைபெறும். ஆகவே நீங்கள் காலைல சீக்கிரம் வந்துட்டீங்கன்னா கிறிஸ்மஸ் நாள் ஒருவேளை இந்த மாதிரி தாமதமானால் உங்களுக்கு வீட்டில் போய் பல காரியம் இருக்கும். அதனால தான் இந்த ஆராதனை அடுத்த வாரம் மாற்றப்பட்டிருக்கிறது. காலை 6:30 முதல் ஆராதனை, ரெண்டாவது ஆராதனை 8:30. அப்போ 10:30 முடித்து நீங்கள் வீடுகளுக்கு சென்று விடலாம். அதை மனதில் வைத்து நீங்கள் செயல்பட அன்போடு ஞாபகப்படுத்துகின்றோம். அதே போல் கர்த்தருடைய பெரிதான கிருபையினாலே நமது இயேசுவின் கரம் மூலத்தின் மூலமாக ஒரு லோக்கல் சேனல் தேவன் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஹலேலூயா. இல்லை கரங்களை தள்ளியே சொல்லாமா? ஹலேலூயா. ஏறக்குறைய 2009 ஆண்டிலிருந்து இன்டர்நெட் மூலமாக, மொபைல் இன்னமாக கம்ப்யூட்டர்கள் மூலமாக, இன்னும் மொபைல் ஆப்ஸ் மூலமாக, இந்த டிவிகள் கர்த்தருடைய வார்த்தை இந்த டிவி மூலமாக அநேக இடத்திலே ஒளிபரப்பு செய்ய தேவன் நமக்கு கிருபை கொடுத்தார். ஹலேலூயா. எஃப்எம் ரேடியோ மூலமாக கடந்த 13 நம் மொபைல் மூலமாக, அதே போல இன்டர்நெட் மூலம், பிசி நம்முடைய கம்ப்யூட்டர்ஸ் மூலம் நிகழ்ச்சிகளை மக்கள் பார்ப்பதற்கு தேவன் ஏற்ற வழிமுறையை திறந்து கொடுத்தார். சென்ற வெள்ளிக்கிழமையிலிருந்து சிடிஎன் செட்டப் பாக்ஸ் எங்கெல்லாம் இருக்கிறதோ சிடிஎன் செட்டப் பாக்ஸில் 808 நம்பர் நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் என்று சொல்லி இருக்கும், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் டிவி, அதை நீங்கள் பார்க்கலாம். மற்றவர்களுக்கும் நீங்கள் அறிமுகப்படுத்துங்க. 24 கர்த்தருடைய வார்த்தைகளை சுமந்து வருகின்ற அந்த டிவி நிகழ்ச்சி பல கோடி ஜனங்களுக்கு ஆசீர்வாதமாக இருக்க நம்ம எல்லாம் ஜெபிக்கணும். ஹலேலூயா. அற்பமான ஆரம்பத்தினாலே யார் அசடி பண்ணலாம்? தேவன் அற்பமாக ஆரம்பித்திருக்கிற ஒரு சின்ன ஒரு ஊழியம், ஒரு சின்ன பகுதி நம்ம தேவன் சந்திக்க தேவன் நமக்கு கிருபை கொடுத்து, எப்படியும் 1,00,000, 1,50,000, 2,00,000 அதிகமான செட்டப் பாக்ஸ் இருக்கும். அதன் வழியாக ஒவ்வொரு நாளும் நம்ம லட்சக்கணக்கான ஜனங்கள் தொடப்படணும். அதுக்காக நீங்கள் எல்லாருமே வாரத்தில் ஒரு நாள் ஜபம் பண்ணணும். நம்ம எப்படி ஏசுங்கிற ஊழி எல்லா ஊழியத்துக்கும் ஜபிக்கிறோமோ அதே போல் அதில் இந்த டிவி ஊழியத்தின் என்ன செய்யணும்? நம்ம எம்ஐன் டிவி ஊழியத்துக்காக, லிவிங் ஜீசஸ் இன்னுமாக, சென்னை டிவி, ஓலிகா டிவி NMTV நிகழ்ச்சி ஆசீர்வதிங்கன்னு சொல்லி நம்ம எல்லாம் ஜெபித்தோம், ஜெபித்து கொண்டு வருகிறோம். இனி என்ன செய்யணும்? இயேசுங்கிற டிவி என்றே சொல்லி நீ ஏன் செய்யணும்? ஆண்டவரே நீங்க பாதுகாக்கணும், தங்கு தடை இல்லாம தோய்வில்லாம இந்த டிவி என்ன செய்யணும், தொடர்ந்து கத்தோடி வருகை பரியந்தும் அது ஒளிபரப்பாக நம்ம எல்லாம் ஜெபிக்கணும். ஏதோ ஒரு வாரம் ரெண்டு வாரம் அப்படி இல்லை, கத்தோடி வருகை வரையில் எப்படி நடக்கணும், அது தோய்வில்லாம நிற்காம அது நடக்கணும். அதுக்காக நம்ம ஜபம் பண்ணணும். உங்க ஜபங்கள்ல ஜெபிங்க, எல்லாரும் இணைந்து நீங்க அதில் பார்ட்டிசிபேட் பண்ணலாம், நீங்க பார்ட்டிசிபேட் பண்ணலாம், பங்கு பெறலாம், நிகழ்ச்சிகள் தயாரித்து வழங்கலாம். அக்கா கூட சேர்ந்து நீங்க உங்களுடைய ஒத்துழைப்பை நீங்க ஜபத்தோடு கூட நீங்க வழங்கணும். சிறு பிள்ளைகள், வாலிபர்கள், பெரியவர்கள், குடும்பம், ஜபம் என்று சொல்லி எல்லாருமே இணைந்து இதை நம்ம செயல்படும் பொழுது அது ஆயிரம் ஆயிரமான மக்களை சென்று அடையும் என்பதில் எல்லளவும் சந்தேகமில்லை. கர்த்தர் கிருபையாக நம்மை நம்பி இதை கொடுத்திருக்கிறார். இது ஒருவர் இருவர் செய்ய முடியாது, எல்லாரும் இணைந்து ஜபத்தோடு நம்ம செய்யும் பொழுது அது அநேக ஜனங்கள் இது மூலம் தொடப்படுவதற்கு பெரிய வாய்ப்பு இருக்கு. இன்றைக்கு சின்ன ஒரு ஒரு லோக்கல் சேனல் கொடுத்து நாளைக்கு இது என்ன மாத்து வர்றத ஒரு பெரிய சேட்டலைட்டை மாத்த கர்த்தரால முடியும். ஹல்லேலூயா. அவர் சித்தமான செய்வார். நம்ம விருப்பம், நம்ம மனதில் ஆசைப்படக்கூடாது, ஆசைப்படல, கர்த்தருடைய சித்தம் இருந்தால் அதை செய்வார். ஆமேன் சொல்லுவோமா? ஆகவே உங்க ஜப ஒத்துழைப்பை வழங்குங்க, நீங்க வந்து அதில் பங்கு பெறுங்க, குடும்பமாக பங்கு பெறுங்க, ஜபத்தோடு பங்கு பெறுங்க, பிள்ளைகள், சிறு பிள்ளைகள், வாணிபர்கள், ஊழியர்கள் எல்லாரும் நீங்க ஒத்துழைப்பு உங்க உத்தரவாதத்தை உணர்ந்து நம்ம ஜபத்தோடு செயல்படும் பொழுது அநேக மக்களை நம்ம கர்த்தருக்காக கொண்டு வர முடியும். மார்க் 16:15 சொல்கிறது, நீங்கள் புறப்பட்டு போய் என்ன செய்யணுமா? எல்லாம் சேர்ந்து இந்த வசனத்தை ஒரு வருஷம் வாசித்து அடுத்து நம்ம காணிக்க பகுதிக்குள்ள செல்ல போகிறோம். அதுதான் பாருங்க, ஆவியானவர் இப்படி இடைப்பட்டு கொண்டிருக்காரு பாருங்க. அதுதான் அவங்களும் ஆண்டவர் அக்கா பேசிட்டு இருக்கதோ பேசிட்டு இருக்கிறாரு. நம்ம அந்த வசனம் தான் இப்ப வாசிக்க போறோம். ஹல்லேலூயா. பின்பு அவர் அவர்களை நோக்கி என்ன சேர்ந்து வாசிக்கலாமா? நீங்கள் உலகம் எங்கும் போய் சர்வ சிருஷ்டிக்கும் சுவிசேஷத்தை பிரசங்கிங்கள். கரங்களை உயர்த்தி மூன்று முறை அலையிலே சொல்ல போறோம். அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பாருங்க கர்த்தர் சொல்றாரு பாத்தீங்களா, என்ன சொல்றாரு? அடுத்த வருஷம் என்ன செய்யணும்? எல்லாரும் ஆத்துமக்கள் என்ன செய்யணுமா? ஆதாயப்படுத்த வேண்டும். அல்லேலூயா சொல்லாமா? ஏன் கர்த்தர் நம்மை துரிதப்படுத்துகிறார்னா, கர்த்தர் வருக சமீபமாயிருச்சு, அவ்வளவுதான். அவர் வருக சமீபமாயிருச்சு, அதனால அவர் ஒரு கழுதையை கூட அவரால் எடுத்து பயன்படுத்த முடியும். ஒரு கல்லை கூட பிள்ளையாக மாற்றி கூப்பிட வைக்க முடியும். பிள்ளையாம் கீழ்ப்படியவில்லை, உடனே யார பேச வைத்தார்? கர்த்தர் சொல்லி அவன் கேட்கல, என்ன செஞ்சாரு? கழுத வாய் திறந்து பேச வச்சிட்டார். அதனால கர்த்தருக்கு கழுதை வாயும் திறக்க முடியும், பேச வைக்க முடியும். அதனால கர்த்தர் பார்த்தீங்களா, நம்ம இது கர்த்தருக்கு சித்தம் இல்லைன்னா அது குறித்து ஆண்டு செய்ய மாட்டாரு, பேச மாட்டார். சொல்றாரு பார்த்தீங்களா, எல்லாம் செய்யும், சுவிசேஷத்தை அறிவிக்கணும். அப்போ அறிவிப்பது நம்ம நல்ல பிளாட்ஃபார்ம் கொடுத்துருக்கிறார் நமக்கு. அப்போ நீங்கள் எல்லாம் என்ன உங்களுடைய சொல்ல உங்களுடைய ஒத்துழைப்பு கொடுக்கணும். நீங்கள் வந்து அதில் பங்கு பெறலாம், ஒரு நிகழ்ச்சி தயாரித்து வழங்கலாம், ஜபம் அக்கா கூட சேர்ந்து நீங்கள் ஜபிக்கலாம், ஒரு சிறு குறு நாடகங்கள் எழுதலாம், ஜப நேரத்தில் பயன் வாலி பிள்ளைகளுக்கு, சிறு பிள்ளைகளுக்கு, இன்னும் நிறைய காரியம் தேசத்தில் எத்தனையோ காரியம் கலந்து கொண்டிருக்கிறது. அதுக்கெல்லாம் நம்ம பாரப்பட்டு நம்ம கத்தோடைய ஆலோசனை வழிநடத்தலின்படி நம்ம செய்ய ஆரம்பித்தோம்னா பார்க்கிற ஜனங்களே செய்வாங்க, ஆசீர்வதிக்கப்படும். வேதம் சொல்லுகிறது, சமுத்திரம் கடல் நீர் தண்ணீரால் ஜலத்தால் நிறைந்திருப்பது போல பூமி கத்துடைய கர்த்தரை அறிகிற அறிவினாலே கத்துடைய வசனத்தால் நம்ம தேசத்தை மூடணும். ஆமீன் சொல்லுவோமா? வேற எது இந்த லாபகர நோக்கத்துக்காக, பணத்துக்காகவோ இல்லை, இதை நம்ம வைத்து கோடீஸ்வரர் ஆகிறதுக்காக இல்லை, கர்த்துடைய வார்த்தை செல்லணும். ஹல்லேலூயா. இந்த கர்த்துடைய சேனல் ஆமீன் சொல்லுவோமா? அவர் திட்டப்படி நடத்துவார். நீங்க ஒத்துழைப்பு தாங்க, உங்களை ஜப உதவி தாங்க, உங்களுக்கு முடிந்தால் பொருளாதார உதவி செய்யுங்க, நீங்க வந்து பங்கு பெறுங்க, கர்த்தர் எல்லாவற்றையும் நேர்த்தியாய் செய்து முடிப்பாராக. ஆமேன் சொல்லுவோமா? அல்லேலூயா, அல்லேலூயா. சரி, எல்லாம் ஒரு நிமிஷம் இதுக்காக ஜெபம் பண்ணலாமா? அக்கா ஜெபம் பண்ணுவாங்க. ஒரு நிமிஷம் ஜெபித்து நம்ம காணிக்க பகுதிக்கு செல்ல போறோம். எல்லாம் ஜெபிங்க பார்க்க, எழுந்து நின்று கர்த்தர் நம்மை நினைத்திருக்கிறார். ஹல்லேலூயா சொல்லலாமா? கர்த்தர் நினைத்து இந்த ஒளியத்தை கிருபையாக நம்ம என் பிள்ளைங்க உத்தரவாதத்தோடு செய்வாங்க, ஆத்மாக்கள் ஆதாயப்படுத்துவாங்க, என் பிள்ளைங்க சொன்னா செய்வாங்கன்னு சொல்லி உங்களை எல்லாரையும் நம்பி அவர் கொடுத்திருக்கிறார். ஆகவே 808th நம்பர் சீட்டின் செட்டப் பாக்ஸ்ல இனி வரும் நாட்களில் கத்தரிச்சு தான் மற்ற செட்டப் பாக்ஸ்ல அவர் தான் கொண்டு போகணும், நாம செய்து அவராக கொண்டு போகணும், அவராக செய்யணும். ஆகவே அவர் கரத்தில் ஒப்பு கொடுத்து பக்கா கூட சேர்ந்து நம்ம எல்லாம் ஜபம் பண்ணலாமா? நம்ம எல்லாம் ஜபம் பண்ணுவோம். தேங்க்யூ லார்ட். எல்லாம் ஜபிங்க, பாரத்தோட ஜபம். ஆமா, இதற்காக ஜபம்.
4: சோத்ராண்ட உரிமை துதிக்கிறோம் நம்ம ராஜாவே. டி விழித்தல் இயேசுகிறன் டி விழித்து நிமித்தமாக கொள்ளை பொருள் ஆத்மாக்களை கொண்டு வர கிருபை தர முடிக்காய் செபிக்கிறோம். அது மாத்திரல ஆண்டவர், நீர் சொன்னீர் ஒவ்வொருத்தர் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துறேன்னு சொன்னீங்க ஆண்டவர். ஒவ்வொருத்தர் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துறோம். இதுவரைக்கும் பெருமையா வந்து பெருமையா போயிருக்கிறாங்க. இனிமேல் எல்லாரும் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்தணும்னு சொன்னீங்க ஆண்டவர். ஆதாயப்படுத்துற மக்களாக மாற்றும். இந்த டி விழியோக கோடிக்கணக்கான மக்களை ராஜ்யத்துக்கு கொண்டு வர எங்களுக்கு உதவி செய்ய முடியா கொடுக்க எஞ்சுகிறோம் ஐயா. இது எங்களால் உண்டானதல்ல, பரத்திலிருந்து இலவசமாக ஈவாய் கொடுத்தீர். ஒரு பரத்திலிருந்து ஒன்றும் கொடுக்கப்பட வைத்தால் ஒன்றும் கொடுக்க முடியாதுன்னு சொல்லியிருக்கீங்க ஆண்டவர். நீங்க இதப்பா அந்த ஊழியத்தை தொடங்கி கொடுத்தீங்க. கோடி கோடி ஸ்தோத்திரம். இந்த ஊழி ஆசிரியக்கப்பட்ட ஊழிமாய் மாற்றுங்க. அவங்க நான் மகிழ்படட்டும் ராஜாவுக்கு. இதுக்காக ராஜா வல்லமையை பயன்படுத்துங்க. அவனுக்கு எடிட்டிங் பண்றதுக்கு வேண்டிய எல்லா கிருபிகளையும் தாரு. அவனுக்கு பலத்தை தாரு, சுகத்தை தாரு, தேவ ஞானத்தை தாரு, உன்னதை பலத்தை கொடுங்க. தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டுமாப்பா. வல்லமையாய் பயன்படுத்துங்க. தேவாதி தேவன் எல்லாவற்றுக்கும் எல்லாமே இருந்து உங்க சித்தத்தை நிறைவேற்ற எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. அதே போல எல்லாரும் ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துற பணியில ஊக்கமா செயலாற்றும் சொன்னீங்க ஆண்டவர். ஒருத்தர் கூட ஒரு ஆத்மா கூட இதுவரைக்கும் ஆயத்தப்படுத்தாம அப்படியே இருக்கீங்க. அந்த ஆத்மா பாரம் இல்லாம இருக்கீங்கன்னு சொன்னீங்க ஆண்டவர். அப்படி இராதபடிக்கு எல்லாரும் ஆத்மா பாரத்தோடு கண்ணீரோடு அழுது புலம்பி செபித்து ஆத்மாக்களுக்கு மற்றவங்களுக்கு கத்திரப்பத்தி சொல்லக்கூடிய இந்த வாஞ்ச ஒவ்வொரு உலகத்திலும் உருவாக்கணும் ஐயா. பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா துதிகனமாக்கும் செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கேஜிக்கிறோம் பரமபிதாவே. ஆமென்.
1: இப்பொழுதும் காணிக்க நேரம். ஒரு பாடல் பிரதர் எபி அவர்கள் பாடும்பொழுது முதலாவது மிஷனரி காணிக்க சேகரிக்கப்படும். அதன் பிறகு பொதுவான காணிக்க. அதே போல புத்தாண்டு கவர் இருக்குது. காணிக்க அவர் வாங்க, அதை வாங்கிக் கொள்ளுங்க. கிறிஸ்துமஸ் தினத்தன்று நீங்க காணிக்க படைக்கலாம்.

0: காணிக்கை படைத்தவர்களுக்காக நாம் ஜெபமான போறோம். நம்முடைய மிஷனரிமார் எஃப்எம் பேபி மூலியமாக ஸ்ருதி அப்படின்னு சொல்ற ஒரு சகோதரி அவங்க ஊழியம் செய்கிறாங்க. அதே போல ஜெம்ஸ் ஒளிய ஸ்தாபனத்தின் ஜித்தேந்திரர் அப்படின்னு ஒருத்தர் செய்கிறாங்க. அதே போல ஐசிஜிஎம் அந்த மிஷினரி ஸ்தாபனத்தின் மூலமாக ஒரு குடும்பமாக ஊழியம் செய்கிறாங்க. இந்த மூன்று மிஷினரிமார்களுக்காகவும் இந்த மிஷினரி ஸ்தாபனங்களுக்காகவும் காணிக்க படித்திருக்கிற கத்தோடி பிள்ளைகளுக்காக வசந்தி அக்கா ஜெபிப்பார்கள். தொடர்ந்து நம்முடைய அருமையான அக்கா அவர்கள் கத்தோடைய வார்த்தையை நம் நடுவில் இப்பொழுது கொண்டு வருவார்கள்.
1: ஸ்தோத்திரமாப்பா, துதிக்கிற ராஜ்யங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, இந்த அன்புக்காக ஸ்தோத்திரிக்கிற தகப்பனே, ஆண்டவரே, இந்த வழியிலும் பாடுவோம், ஆராதிக்கவும், ஜெபிக்கவும், வேதத்தை வாசிக்கவும் எங்களுக்கு கொடுத்த இந்த பெரிதான கிருபைக்காக, இறக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம் கத்தாவே. இந்த வழியிலும் கூட கத்தாவே, மிஷினரிகளுக்காக ஜெபிக்கிறோம் தகப்பனே கத்தாவே. ஜெம்ஸ் உலகத்தில் ஜிதேந்திர அவர்களுக்காக ஜெபிக்கிறோம், அவங்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க தகப்பனே, வல்லமையாடுத்த நீர் உபயோகப்படுத்துங்க, பலன் தந்து காத்து கொள்ளும்படிக்காக கெஞ்சி மன்றாடுகிறோம் கத்தாவே. அதே போல எஃப்எம்பி சிறுது அவங்க ஊழியங்களை ஆசீர்வதிக்க வேண்டுமா கெஞ்சு கேட்கிறோம் கத்தாவே. அவங்களையும் நீர் பலப்படுத்துங்க, பாதுகாத்துன அது இணைந்து ஊழியம் செய்கிற அனைத்து பேருக்கும் பலன் தந்து காத்து கொள்வீராகப்பா, வல்லமையாடுத்து நீர் உபயோகப்படுத்த முடிக்காக கெஞ்சு கேட்கிறோம் கத்தாவே. சலம் ஊழியங்களுக்காக ஜெபிக்கிறோம். இந்த மூன்று மிஷினரியிலும் கத்தர்த்தாமே ஆண்டவர் அவர்களை பலப்படுத்தி நீர் பாதுகாத்து கொள்ள முடிக்கா கெஞ்சு கேட்கிறோம் கத்தாவே. நீங்கள் பெரிய காரியத்தை செய்யப்பா, படைக்கப்பட்ட காணிக்கை ஆண்டவர் கொடுத்த எல்லா மக்களையும் அபரிதமாய் ஆசீர்வதித்து குடும்பங்களில் எந்த குறை வராதபடி நிறைவாக இருக்க கர்த்தர்த்தாமே கிருபை பாராட்டுங்க. நீங்கள் அப்படி செய்ப்பார தைக்கா கிருபைக்காக இறக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசுக்கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்திலே கெஞ்சி ஜெபிக்கிறோம் தூய பிதாவே, ஆமென்.
2: கண்களை முடிச்சா பண்ணுவோம். எங்கள் அன்பான் இயேசுத்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு மே துதிக்கிறோம், மே ஸ்தோத்திரிக்கிறோம். சர் வல்லமுள்ள தேவனை கத்தாவே, உங்க வல்லமுள்ள ரத்தின் ஆவி ஆத்மா சரீரம் அந்தரங்க உள்ளந்திரியில் மனதையும் கழுவி என்னை பரிசுத்தப்படுத்துங்கப்பா. உண்மை போல என்னை மாற்றுங்க ஆண்டவர, நீங்க என்னை மறைத்து பேசுங்கப்பா. பேசுற நீங்களில் பிதாவின் ஆவியனர் பேசுவார்னு சொன்னீரு. பரிசுத்த ஆவியானவர் நீர் பேச வேண்டும் என்று கெஞ்சுகிறோமப்பா. நாங்கள் கேட்கிற ஐயா, என்னோடு பேசு, எங்களை ஒவ்வொருவரோடும் பேசுவப்ப, எங்களை ஆத்மா புதுப்பிக்க முடியாது கூட கெஞ்சுகிறோம். உண்மை போல எங்களை மாத்துமப்பா. இது குரோதமாய் கிரீச்சரை எல்லா சாத்தானியும் நத்திரையினாக இயேசுக்கு நாமத்தில் கழிந்து கொண்டு கட்டுகிறோங்க. நாமக்கு இப்படட்டும் தெய்வீக பிரசனம் மூடட்டும், அக்கினி மூடட்டும், எம்முடைய வருகைக்கு ஆயத்தப்படுத்துங்கப்பா. உண்மை போல மாற்றுங்கப்பா. அப்பா அம்மை துதிக்கிறோம். ஒரு ஆத்மாவோட வேஸ்டாப்பா இருக்கூடாப்பா. எல்லா உலகத்திலும் பேசுங்க, எல்லாரையும் ஆத்மா உயிர்ப்பித்து உங்களோடு எண்ணிச்சிக்கோங்க. பெரிய காரியத்தை செய்யுங்க. எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தையும் உமக்கு சொல்கிறோம். எங்கள் அன்பு ரச்சகர் யஸ்பா நாமத்தில் தாழ்மையாய் கேட்டுகிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாவட்டும். சபையர் அனைவரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறோம். நேரலை பார்க்குற மக்கள், டிவியில் பார்க்குற மக்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறோம். கர்த்தரை கர்த்தர் உங்களோடு பேசுவாராக, நிச்சயமாக கர்த்தர் உங்களை ஆசீர்விப்பார். எல்லா துதி கன மகிமை சொல்கிறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கேட்கிறோம் பரமபிதாவே, ஆமே. கர்த்தர் தந்த வசனம் வெளிப்படுத்தின விசேஷம் 3:10.
3: என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை,
2: என் பொறுமையை குறித்து சொல்லிய வசனத்தை
3: நீ காத்து கொண்டபடியினால்,
2: காத்து கொண்டபடியினால்
3: பூமியில் குடியிருக்கிறவர்களை,
2: பூமியில் குடியிருக்கிறவர்களை
3: சோதிக்கும்படியாக,
2: பூமியில் குடியிருக்கிறவங்களை என்ன செய்ய வரப்போதான், சோதிக்க முடியாக,
3: பூச்சக்கரத்தின் மேலெங்கும்,
2: பூச்சக்கரத்தின் மேலெங்கும்
3: வரப்போகிற சோதனை காலத்திற்கு,
2: வரப்போகிற சோதனை காலத்திலிருந்து
3: தப்பும்படி,
2: தப்பும்படி
3: நானும் உன்னை காப்பேன்,
2: நான் உங்களை காப்பேன். ஆண்டு வசனம் பொறுமையான வசனத்தை பொறுமை குறித்து சொல்லியிருக்காரு. அதை நம்ம காத்துக்கொள்ளுமானா, வரப்போற பூமி சோதனை காலத்தில் என்ன செய்வாரு, அவர் நம்மளை தப்பும்படி காக்க அவரு வல்லவராக இருக்கிறாரு. அல்லேலூயா. நம்ம வசனத்தை கத்துடி பொறுமை குறித்து சொன்ன வசனத்தை நம்ம கை கொண்டு நடக்கணும். அப்ப இந்த பூமி மேல சோதனைக்கு, சோதனைக்கு, சோதனைக்காக என்னது வாசிப்பத, சோதனை காலத்துக்கு உங்களை என்ன செய்வாரா, தப்பும்படிக்கு நான் உங்களை காப்பேன். சோதனை காலம் வரப்போகுது, அது தப்பும்படி தேவன் நம்மளை காப்பார். கவலைப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் நம்ம காட்டு வசனத்தில் நம்ம சங்கி லூக்கான விஷயம் இருபத்தொன்னில் பார்த்து எவ்வளோ பிரச்சனைகள் போராட்டங்கள் உபத்திரம் நிறைஞ்ச காலத்தில் இருக்கிறோம். வரப்போகுது பிரச்சனைகள் போராட்டம் வரும். அதுக்கு நம்ம தப்புணும்னா நம்ம என்ன செய்யணும் தான் பார்க்க போகிறோம். சோதனை காலத்தை குறித்து நம்ம பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. ஏன்னா நம்ம கர்த்தரோடு ஒவ்வொரு நாளும் இணைஞ்சு வாழும்போது எந்த சோதனை நம்மளை என்ன செய்ய முடியாது, மேற்கொள்ள தேவன் விட மாட்டார். சோதனை காலத்தில் பிரச்சனை வரும்போது தேவன் நினைச்சுவார், நம்மளை பாதுகாப்பார். அல்லேலூயா, அல்லேலூயா. அது மட்டும் ஆசைப்பா சோதனை காலத்தில்.
3: பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக பூச்சக்கரத்தின் மேலெங்கும்
2: வரப்போகிற
3: சோதனை காலத்திற்கு தப்பும்படி நானும் உன்னை காப்பேன்,
2: நானும் உங்களை காப்பேன். ஹல்லேலூயா. பூச்சக்கரத்தில் வருகிற சோதனைக்கு நான் தப்பும்படி நானும் உன்னை காப்பேன் என்று வாக்கு பண்ணியிருக்கார். ஹல்லேலூயா. நம்ம எதை பிரிச்சோம், சோர்ந்து போக வேண்டிய பஞ்சவருன்றாங்க, என்னென்னமோ வரலன்னு சொல்கிறாங்க. ஆனால் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நான் உங்களை சோதிக்கும் போது சோதனையில் வரையும் போது நான் உங்களை பாதுகாப்பேன் அப்படின்னு சொல்லி நம்மளுக்கு என்ன செய்ய ஆண்டு நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். அந்த காரியம் எப்படி வருமா, லூக்கழுசு விசேஷத்தில் வாழ்க்கை கேட்ட 21:35
3: பூமியிலெங்கும்
2: குடியிருக்கிற
3: அனைவர் மேலும்,
2: பூமி எங்கும் இந்த குன்னூர்ல மட்டும் இல்ல நீரில் மாத்திர பூமி எங்கும் குடியிருக்கிற அனைவர் மேலும்
3: அது ஒரு கண்ணியை போல வரும்.
2: அது எப்படி வருமா, ஒரு கண்ணியை போல. பூ இந்த இந்த மிருகத்து கண் வைக்கிறாங்க, பறவைகள் கண் வைக்கிறாங்களே, அந்த கண்ணியை போல வரும். பூமியின் மீது குடியிருக்கிற எங்கும் எல்லார் மேலையும் அது ஒரு கண்ணி. அந்த கண்ணியில மெனைச்ச கூட அகப்படக்கூடாது. ஹல்லேலூயா. எத்தனை மிருகங்கள் அகப்பட்டுருது, பறவைகள் அகப்பட்டுருது, வேட்டையாடி கொண்டு போயிடுறாங்க. அதே மாதிரி பிசாசம் என்ன செய்வான், எல்லார் மேலேயும் கண்ணி வைப்பான். அவருடைய கண்ணிக்கு நம்ம என்ன செய்யக்கூடாது, அகப்படக்கூடாது. நம்ம அதை தப்பிச்சு அப்படி தப்பிக்கணும் என்ன செய்யணும், அதான் அன்று சொன்னார், கொஞ்ச காலத்தில் அப்படி கோபம் பற்றியறி அண்டி கொள்ற யாவரும் பாக்கியவான். அவர் கத்திரம் அண்டி கொள்ள வேண்டும். அந்த கண்ணிக்கு நான் அப்போதான் நம்ம என்ன செய்ய மாட்டோம், அகப்படவே மாட்டோம். வாசித்து பாருங்களேன், சங்கீதம் 2:12.
3: குமாரன் கோபம் கொள்ளாமலும்,
2: குமாரன் கோபம் கொள்ளக்கூடிய காலங்கள் வந்துச்சு, குமாரன் கோபம் கொள்ளாமலும்
3: நீங்கள் வழியிலே அழியாமலும் இருக்கும்படிக்கு,
2: பரலோகத்தை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம், அந்த வழியில அழியாமல் இருக்கும்படிக்கு
3: அவரை முத்தம் செய்யுங்கள்,
2: அவரை முத்தம் செய்யுங்கள்.
3: கொஞ்ச காலத்திலே அவருடைய கோபம் பற்றி எரியும்,
2: அவருடைய கோபம் பற்றி எரியும்.
3: அவரை அண்டிக் கொள்கிற யாவரும் பாக்கியவான்கள்.
2: அவர் முழுமையா என்ன செஞ்சிருந்தோம், அவரை அண்டிக் கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா. இப்ப பிசாசு கண்ணி போல எல்லார் மேலேயும் கண்ணி, பூமி மீது குடியிருக்கிற எல்லார் மேலையும் கண்ணி விடுவான். அவன் கண்ணிக்கு தப்புனா நம்ம ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவ முழுமையா என்ன செஞ்சிடணும், அண்டி கொள்ள வேண்டும். அல்லேலூயா, அல்லேலூயா. லூக்கான் சுவிசேஷம் 21:26.
3: வானத்தின் சத்துவங்கள் அசைக்கப்படும்,
2: ஆதலால்
3: பூமியின் மேல் வரும் ஆபத்துகளுக்கு பயந்து, எதிர்பார்க்கிறதினால்,
2: ஐயோ என்னாமோ என்ன பயந்து எதிர்பார்க்கிறதினால்
3: மனுஷருடைய இருதயம் சோர்ந்து போகும்.
2: மனுஷருடைய இருதயம் என்ன செய்யும், நம்ம எதிர்பார்க்க வேண்டாம். நமக்கு யார் இருக்கிறாரு, ஆண்டவராக இயேசு கிறிஸ்து இருக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. நம்ம என்ன செய்ய வேண்டிய, அதை பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு எப்படி இருக்கிறாரு, நமக்கு அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக இருக்கிறாரு. நம்ம பார்த்து பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அந்த சங்கீதக்கார ஒருத்தர் சொல்றாரு, நான் வந்தடையத்தக்கதா கண்மலையா இருக்கும், நான் எந்த வந்தாலும் உங்களிடத்துல வந்து அடைக்கலம் புகுந்துக்கலன்னு சொல்றேன். அந்த அளவுக்கு நம்ம கர்த்தர நெருங்கி ஜீவிக்க வேண்டும். ஹல்லேலூயா. ஆண்டு சொல்ல பூமி மேல வருகிற அதை இன்னொரு வாசிப்பா, அதை மட்டும் ஆசி சோதனை காலத்தை தப்பும்படி.
3: பூமியில் குடியிருக்கிற,
2: பூமியில் குடியிருக்கிற,
3: பூமியில் குடியிருக்கிறவர்களை சோதிக்கும்படியாக,
2: பூமியில் குடியிருக்கிற சோதிக்கும்படியாக
3: பூச்சக்கரத்தின் மேலெங்கும்,
2: பூச்சக்கரத்தின் மேலெங்கும்
3: வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படி,
2: சோதனை காலத்தில் தப்பும்படி
3: நானும் உன்னை காப்பேன்,
2: நான் உன்னை காப்பேன். அப்ப நம்ம எப்படிலாம் இருந்தா கர்த்தர் நம்மளை காப்பாரு. அப்படிங்கிற நம்ம தியானிக்க போறோம். முதலாக பார்க்கிறோம் சங்கீத புஸ்தகம், நம்ம ஆசிக்க கேட்ட சங்கீதம் 32 சங்கீதம் 6 வசனம்.
3: இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில்,
2: சகாயம் இப்ப நமக்கு சகாயம் கிடைக்கும் காலத்தில்,
3: பக்தி உள்ளவன் எவனும்
2: உம்மை
3: நோக்கி விண்ணப்பம் செய்வான்,
2: அப்பொழுது
3: மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும், அது அவனை அணுகாது,
2: மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது. அந்த உலகத்துல பயங்கரமான துன்பங்கள், கஷ்டங்கள், கண்ணீர்கள் வந்தாலும் அது என்ன செய்வா, அவனை என்ன செய்ய, பக்தி உள்ளவன் தம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான், நினைச்சுவாரு அன்று மிகுந்த சல பிறந்தால் அதே அது அவனை அணுகாது. எவ்வளவு பெரிய பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு பெரிய சல பிறகா வந்தாலும் நம்மளை அது அணுகவே அணுகாது. நம்ம என்ன செய்யணும், கர்த்தரை நோக்கி எப்போதும் விண்ணப்பம் பண்ண கற்றுக்கொள்ள வேண்டும், செவித்து கொண்டே இருக்க வேண்டும், துதிச்சு கொண்டே இருக்க வேண்டும், எப்போதும் நம்ம கர்த்தரோடு இணைந்து வாழ வேண்டும், எப்போதும் செபிக்கிறவங்களா இருக்க வேண்டும். அதுதான் ஆண்டவர் சொன்னார், சோர்ந்து போகாம எப்போதும் என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க. நம்ம ஜெபத்தை விட்டுட்டோம்னா நம்ம ஒண்ணும் சொல்ல முடியாது. மிகுந்த சல பிறந்தாலும் பக்தியிலும் தம்மை நோக்கி விண்ணப்பம் பண்ண மிகுந்த சல பிறந்தாலும் அணுகாத அவர் என்ன செய்வாரா, என்ன செய்வாரு, நம்மள காத்துக்கொள்ள வாசிங்க. தெரிஞ்சுக்கிட்டாதான் உங்களுக்கு இது, அதான் நீங்க கவனிக்கணும், கவனமா கவனிக்கணும். வாசிப்பாரு 6
3: இதற்காக சகாயம் கிடைக்கும் காலத்தில், பக்தி உள்ளவன் எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான்.
2: பக்தி உள்ளவன், பக்தி உள்ளவன் வேற எங்கேயும் போக மாட்டான், அங்க தேடி இங்க தேடி போக மாட்டான், பக்தி உள்ள எவனும் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான்.
3: அப்பொழுது
2: மிகுந்த
3: ஜலப்பிரவாகம் வந்தாலும்,
2: எவ்வளவு சலப்பறை வந்தாலும், எவ்வளவு பிரச்சனை வந்தாலும், எவ்வளவு கண்ணீர் வந்தாலும்
3: அது அவனை அணுகாது.
2: எதுவும் என்ன வந்தாலும் என்ன செய்யுது, அணுகாது. யார, பக்தி உள்ளவன் உம்மை நோக்கி விண்ணப்பம் செய்வான். அவனுக்கு சரி, மிகுந்த சலப்பறது அது சலப்பறை வந்தாலும் அவனை அணுகாது. கத்திர ஆண்டவராக இயேசுக்கிட்ட சொல்லுகிறார், விண்ணப்பனும் இல்லை என்று கண்டு அன்று ஆச்சரியப்பட்டாரா. வாசித்து பாருங்க, இப்ப நிறைய பேர் செபிக்கல, 5 ஜெபம், 10 ஜெபம், சும்மா சின்ன ஜெபம் அப்படிதான் பண்ணிட்டு இருக்கோம். இந்த ஜெபத்துல இனிமேல் அடுத்த வருஷத்துல அந்த ஜெபம் பத்தவே பத்தாது. ஹல்லேலூயா. வாசிங்க யாசாயின் புஸ்தகம் 59 அதிகாரம் 16 வசனம்.
3: ஒருவரும் இல்லை என்று கண்டு, விண்ணப்பம் பண்ணுகிறவன் இல்லை என்று ஆச்சரியப்பட்டார்.
2: ஒருவர் கூட விண்ணப்பம் பண்ணவன் இல்லையேன்னு சொல்லி கர்த்தர் என்ன செஞ்சாரா, ஆச்சரியப்பட்டேன். என் பிள்ளைகளுக்கு ஜீவனை கொடுத்தனே, அவங்களை உண்டாக்கினாரு, அவங்களுக்காக எவ்வளவு நான் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டனே, எனக்கா என் பிள்ளைகளுக்காக தான் இவ்வளவு பாடுபட்டேன், ஆனாலும்

0: பிடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டனே, எனக்கா என் பிள்ளைகளுக்காகத்தான் இவ்வளவு பாடுபட்டு ஆனாலும் விண்ணப்பம் பட மாட்டேன்றாங்களே. என் பிள்ளைகள் மனம்சு மாம்சம் விரும்பினபடி உலக காரியத்திலேயே மூழ்கி கொண்டிருக்கிறாங்களே அப்படின்னு சொல்லி என்ன செய்யறா கர்த்தர் என்ன செஞ்சாரா? ஆச்சரியப்பட்டார். நம்ம அப்படி இருக்கவே கூடாது. அல்லேலூயா சொல்லுங்க எல்லாம். நாம் இப்படி இருக்க மாட்டாண்டர். புதிய வருஷம் தீர்மானம் பண்ணோம், ஆண்டவரே நான் விண்ணப்பம் பண்ணுவேன், ஆண்டவரே எனக்கு உதவிச்சிங்க, இப்ப விண்ணப்பம் பண்ண எனக்கு உதவிச்சிங்க, நான் இதுவரைக்கும் எப்படியோ வாழ்ந்துட்டாண்டவரே, இனிமேல் அப்படி செய்ய மாட்டாண்டவரே, விண்ணப்பம் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லி நம்ம கர்த்திட்ட தீர்மானம் பண்ணுவோம். அதான் நம்ம ஆசிக்க கேட்ட சகரியன் புஸ்தத்துல 12:10
1: நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும்,
0: நான் தாவீதின் குடும்பத்தார் மேலும்,
1: எருசலேம் குடிகளின் மேலும்,
0: எருசலேம் குடிகளின் மேலும்,
1: கிருபையின் ஆவியையும்,
0: கிருபையின் ஆவியையும்,
1: விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன்.
0: விண்ணப்பங்களின் ஆவியை, விண்ணப்பத்தின் ஆவியை, விண்ணப்பங்களின் ஆவியை ஊற்றுவேன். தாவீதின் குடும்பத்தார் மேல கிருபையின் ஆவியும் விண்ணப்பங்களின் ஆவி ஊற்றுவேன். என்ன ஆவியை ஊற்றுறாரா? விண்ணப்பங்களாவி ஊற்றார். கேளுங்க, கேட்கிற வெவன் பெற்றுக்கொள்ள அன்று சொல்லியிருக்காரு. கேட்டாதான் தருவாரு, கேட்கட்ட தரமாட்டாரு. சரி அவங்களுக்கு வேண்டாம் போல அப்படின்னு விட்டுருன்னு விட்டுருவாரு. விண்ணப்பங்களாவி ஊற்றுன்னு வாக்கு பண்ணி இருக்கிறார். நம்ம ஆண்டவரை நோக்கி கூப்பிடணும், ஆண்டவரே எனக்கு விண்ணப்பங்களாவிய தாருமாப்பா, எனக்கு விண்ணப்பம் பண்ணணும் ஆண்டவரே. நான் வேலை செஞ்சாலும், நான் என்ன செஞ்சாலும் என் இருதயம் மூடி இருக்குன்னு ஆண்டவரே. என் மூத்த மகனை பார்த்து ஆண்டவர் சொன்னார், மகனே எப்போதும் என்னோடு இருக்கிற, என்னுடையலா உன்னுடையன்னு சொன்னார். இன்னைக்கு உங்களை பார்த்து என்ன பார்த்து சொல்ல முடியுமா? எப்போதும் ஆண்டவரோட இருக்கம்மா, ஆண்டு விட்டு விலகி இருக்கிறம்மா. யோசித்து பாருங்க, ஆண்டு விட்டு கேளுங்க, விண்ணப்பங்களாவே எனக்கு ஊற்றும் ஆண்டவர், விண்ணப்பங்களாவே ஊற்றும். கத்தர் விண்ணப்பங்களாவே ஊற்றுவேன்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது நம்ம விண்ணப்பம்னா என்ன செய்யணுமா? கத்தருடைய வசனத்தை தியானித்து கொண்டே இருக்க வேண்டும். அல்லேலூயா. வாசித்து பாருங்க, சங்கீத புஸ்தகம் 39:3
1: என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது,
0: என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது,
1: நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது.
0: நான் கர்த்தருடைய வசனத்தை தியானிக்கும் போது நமக்கு என்ன செய்து அக்கினி நமக்குள்ள வரும். கர்த்தருடைய வசனத்தை தியானித்து தியானித்து ரெண்டு
1: நான் மௌனமாகி ஊமையனமாயிருந்தேன், நலமானதையும் பேசாமல்,
0: நலமானது கூட பேச, நல்லது கூட என்ன செய்யல, பேசாமலும்
1: அமர்ந்திருந்தேன். ஆனாலும்
0: என் துக்கம் அதிகரித்தது,
1: என் இருதயம் எனக்குள்ளே அனல் கொண்டது, நான் தியானிக்கையில் அக்கினி மூண்டது.
0: வசனத்தை நல்ல தியானிச்சு பாருங்க, வசனத்தை தியானித்து தியானித்து தியானித்து அன்றைய வசனத்தை உள்ளத்துல கொண்டு வாங்க. அப்ப என்ன செய்யும்? அனல் முண்டது.
1: அப்பொழுது என் நாவினால் விண்ணப்பம் செய்தேன்.
0: அப்பதான் ஆண்டோட வசனத்தை நம்ம செபிக்க முடியாது. சில நாள் செபிக்க முடியாது, துதிக்க முடியாது, அப்படி எல்லாம் போராட்டம் வரும். அப்ப என்ன செய்யணும்? வசனத்தை தியானிக்கணும். வசனத்தை தியானிக்கும் போது என் இறுதியும் அனல் கொண்டது, அப்பொழுது என் நாவினால விண்ணப்பம் பண்ணுவேன். செபிக்க முடியாத ஒரு சூழ்நிலை, வசனத்தை தியானிக்க வேண்டும். கிருபி விண்ணப்பங்களை ஆவி ஆண்டோடு கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். வசனத்தை தியானிக்க வேண்டும், அன்னி பாசல பேச வேண்டும். அப்ப நம்மளால ஜெபிக்க முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. அதங்க தாவீதுராஜா சொல்ற பரிசுத்த பவுல் சொல்றாரு, நான் ஜெபிக்கிறது இன்னதுன்னு எனக்கு தெரியல. வாசிங்க ரோமர்கள் நிருபம் 8:26
1: அந்தபடியே ஆவியானவரும்
0: நமது பலவீனங்களில்
1: நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று,
0: நம்ம ஏற்றபடி என்னது, எது செவிக்கணும், இன்னதுக்கு செவிக்கணும் தெரியாம இருக்க, இன்னதென்று
1: அறியாமல் இருக்கிறபடியால்
0: எல்லாரும் அறிவே அறிய முடியாது. பிரச்சனை மேல பிரச்சனை, கஷ்டமான கஷ்டம் இருக்கும்போது எதுக்கு செவிக்கணும், என்ன செய்யணும், நம்மளால என்ன சொல்லி அறியவே மாட்டோம்.
1: ஆவியானவர் தாமே
0: வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு
1: நமக்காக வேண்டுதல் செய்வார்.
0: அப்ப பரிசு நம்ம செபிக்க முடியும். அதான் சொல்றாரு, பக்தி எவ்வளவு நோக்கி கூப்பிடா, மிகுந்த சலப்பறந்தால் அது என்ன செய்யுது? அன்னைக்குவே எனக்கு மிகுந்த பிரச்சனைகள், போராட்டங்கள், உபத்திரங்கள் வந்தாலும் வரும், வராது சொல்ல முடியாது. பிரச்சனைகள் உபத்திரங்கள் வரும், ஆனால் நம் பக்தி உள்ள என்னை நோக்கி இப்படி அப்போ மிகுந்த சரப்பறந்தால் அவன் என்ன செய்யாது, அவனை அணுகாது. அல்லேலூயா. செய்ப்பீங்களா? கர்த்தர் விண்ணப்பம் பண்ணுவீங்களா? கர்த்தர் வருக சமீபம் நம்ம

0: விட்டக்கூடாது. ஆண்டு வருகைக்கு நம்ம யாருமே கைவிடப்படக்கூடாது. எல்லாரும் ஜெபிக்கணும், துதிக்கணும், ஆண்டோடு எப்போது இருக்கணும். கத்தர் நமக்கு எத்தனை மிகுந்த சல பிறந்தாலும் அது அவன் என்ன செய்யதான் அணுகாது. ரெண்டாவது கர்த்தர் நம்மளை பாதுகாக்க நம்ம என்ன செய்யணும் அன்று சொன்னார், சோதனை காலத்தின் தப்பும்படி நானும் அவனை காப்பேன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ரெண்டாவது என்ன செய்யணும், எப்படி இருக்கணுமா? சங்கீத புஸ்தகம் 37 சங்கீதம் 28 வசனம்.
1: கர்த்தர் நியாயத்தை விரும்புகிறவர்.
0: கர்த்தர் நியாயத்தை, கர்த்தர் எதை விரும்புகிறாரு? நியாயத்தை விரும்புகிறவர்.
1: அவர் தமது பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை.
0: அவர் யார கைவிட மாட்டாரு? தம்முடைய பரிசுத்தவான்களை கைவிடுவதில்லை.
1: அவர்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள்.
0: பரிசுத்தவன்கள் என்ன செய்வாங்க? என்றென்றைக்கும் காக்கப்படுவாங்க. பரிசுத்தவன் இருந்தா ஆண்டவர் கைவிட மாட்டார். என்றென்றையும் காத்துக்குவாரு. எத்தனை பூமி மேல எவ்வளவு சோதனை காலம் வந்தாலும் அவங்கள கர்த்தர் காத்து கொள்வாரு. அவங்க ஒரு நாளும் கைவிட மாட்டாங்க, கைவிடப்பட மாட்டாங்க. பரிசுத்தமா வாழ வேண்டும், பரிசுத்தமா வாழ வேண்டும். ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே என்னை பரிசுத்தமா வாழ உதவிச்சிங்கப்பா, உண்மை போல என்னை மாற்று, நான் பரிசுத்தமா வாழணும் ஐயா அப்படின்னு சொல்லி நம்ம கேட்கணும். பரிசுத்தமா வாழ்ந்தா ஒரு நாள் நம்மளை கர்த்தர் கைவிடவே மாட்டார். உபாகம் புஸ்தகம் 33:3 வசனம்.
1: மெய்யாகவே அவர் ஜனங்களை சிநேகிக்கிறார். அவருடைய பரிசுத்தவான்கள் எல்லாரும் உம்முடைய கையில் இருக்கிறார்கள்.
0: பரிசுத்தவான்கள் எல்லாம் இருக்காங்களா? கர்த்தருடைய கையில இருக்கிறார்கள். கர்த்தருடைய கையில பாத்தீங்களா, பரிசுத்தவங்களை எங்க இருக்காங்க? கர்த்தருடைய கையில இருக்கிறாங்க. நீங்கள் நான் பரிசுத்தமாலும் ஏசப்பாடு சொல்லணும். ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்குங்கப்பா, உண்மை போல என்னை பரிசுத்தமாக்குங்க, என்னை பரிசுத்தான மாற்றுங்க. ஆண்டவரே நீ மாற்றுங்க. ஆண்டவரே அவர் பரிசுத்தமாக்க வல்லவராக இருக்கிறார். அவர் பரிசுத்த மாற்று அண்ணர் சொன்னார். வெளிப்படுத்தும் சேசம் 21 வாசித்து பார்த்தீங்கன்னா 6:7 சகலத்தையும் புதிதாக்குவேன் வாக்கு பண்ணியிருக்கிறார். வாசித்து பாருங்க 6:7 சகலத்தையும் புதிதாக்குவேன்னு சொல்லியிருக்காரு. அவர் கையில நான் உப்பு கொடுக்கணும். ஆண்டவரே கோபம், பொறாம, கசப்பு, வெறுப்பு, வயிறாக்கி, இருமாப்பு, இதில் என்றாம் விடுதலை தரணும் அப்பா அப்படின்னு நம்ம ஆண்டு கையில் உப்பு கொடுக்கும் சகலத்தையும் புதிதாக்குறாரா? 5 வெளிப்படுத்தும் சேசம் 21:5
1: சிங்காசனத்தின் மேல் வீற்றிருந்தவர்,
0: சிங்காசனத்தில் வீற்றிருந்தவர்,
1: இதோ
0: இதோ
1: நான் சகலத்தையும் புதிதாக்குகிறேன் என்றார்.
0: நம் இதயத்தை கர்த்தர் கையில நம்ம ஒப்பு கொடுக்கும் போது நம்மளால முடியாது. கர்த்தர் நம்ம ஒப்பு கொடுக்கும் போது சகலத்தை அவர் என்ன செய்யறாரு? புதிதாக்குவார். உங்க பாவங்கள், கோபங்கள், எரிச்சல், கசப்பு, வெறுப்பு, வயிறாக்கி, இருமாப்பு, அங்கங்க சொல்றோம், கோல் குத்துறோம், சண்டை போடுறோம், எல்லா குணங்களும் என்னென்ன இருக்குதோ அதெல்லாம் ஆண்டவர் சொல்லணும். ஆண்டவரே என்னால முடியல, எனக்கு பலன் கொடுங்க அப்படின்னு நம்ம கேட்கும் போது கர்த்தர் சொல்றார், சகலத்தையும் புதிதாக்குவேன்னு சொல்றாரு. ஆண்டவரை இயேசுக்கு சொல்லுகிறார். லேபியராகமம் 19:2
1: நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும்,
0: நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும்
1: சொல்ல வேண்டியது என்னவென்றால்,
0: சொல்ல வேண்டியது என்னவென்றால்,
1: உங்கள் தேவனும்
0: கர்த்தருமாகிய
1: நான் பரிசுத்தர்.
0: உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர். ஆகையால்
1: நீங்களும் பரிசுத்தராயிருங்கள்.
0: ஆகையால் நீங்கள் என்ன செய்யுங்க? பரிசுத்தராயிருங்கள். இங்க சொல்றாரு லேபியராகமம் 20:26 நான் பரிசுத்த ஆகையால் எனக்கேற்ற பரிசுத்தவனாங்களா இருங்களே. எப்படி பரிசுத்தமா இருக்கணும் பாருங்க. லேபியராகமம் 20:26
1: கர்த்தராகிய நான் பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே,
0: பரிசுத்தராய் இருக்கிறபடியினாலே
1: நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களா இருப்பீர்களாக.
0: எனக்கு கர்த்தர்க்கேற்ற பரிசுத்தவங்களா இருக்க வேண்டுமா? ஆண்டவர் என்னை மாற்றுமப்பா, பரிசுத்தவன்களா மாற்றுங்க, என்னை மாற்றுங்க ஆண்டவரே, என்னை எப்படியாவது மாற்றுங்க ஏசப்பா. அதுக்காகத்தான் ஆண்டவரை இயேசுக்கிட்ட தெரிஞ்சு நகரத்துக்கு புறம்பே பாடுபட்டார். நீ உங்களையும் என்னையும் நம்ம ஒவ்வொருவரையும் பரிசுத்தமாக்குறது தான் ஆண்டவராக இயேசுக்கிட்ட நகரத்துக்கு புறம்பே பாடுபட்டார். வாசித்து பாருங்க எபிரேயன் புஸ்தகம் 13:12
1: அந்தபடியே
0: இயேசுவும்
1: தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே,
0: தம்முடைய சொந்த இரத்தத்தினாலே
1: ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக,
0: ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக
1: நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார்.
0: எங்க பாடுபட்டாரா? நகரவாசிகள் பொறுமையை பாடுபட்டார். என் பிள்ளைகள் பரிசுத்தமா இருக்கணும், எனக்கு ஏற்ற பரிசுத்தமா இருக்கணும் சொல்லி தான் நமக்காக நகரத்துக்கு பொறுமையை பாடுபட்டார். ஆண்டவர் ரத்தத்தினால ஒவ்வொரு நாளும் கழுவிப்பட வேண்டும். ஆண்டவரே உங்க ரத்தினை கழுவுங்கப்பா. நான் சின்ன வயசுல இருந்து என் தாயின் வயிற்றுல பிறந்தனால இருந்து என்னென்ன பாவம் செய்யணும் காமிங்கப்பா காமிங்க, என்னை சரிப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்கும்போது கர்த்தர் நம்மளை கழுவி பரிசுத்தப்படுத்துவார். அதுக்காகத்தான் நகரவாத்து வாசலுக்கு புறம்பேயே பாடுபட்டார். அது மாத்திரல என்ன சொல்றாரு, இங்க சொல்ற பாருங்க, யோவான் சுவிசேஷம் 17:17.
1: உம்முடைய சத்தியத்தினாலே,
0: உம்முடைய சத்தியத்தினாலே
1: அவர்களை பரிசுத்தமாக்கும்,
0: அவர்களை பரிசுத்தமாக்கும்.
1: உம்முடைய வசனமே சத்தியம்,
0: வசனம்தான் சத்தியம். வசனத்தை ஒவ்வொரு நாள் வாசிக்கணும். வசனத்தை வாசிக்காம தான் ஒன்றும் செய்ய முடியாது. கை கத்தர் நம்ம கையில பைபிளை கொடுத்துருக்கார், கண்பறிவை கொடுத்துருக்கிறார், படிப்பை கொடுத்துருக்கிறார். நம்ம அசால்ட்டாவோ நிர்வசாரமா இருந்தா ஒண்ணுமே செய்ய முடியாது. உன்னுடைய சத்தியத்தினாலே பரிசுத்தமாக்கும். வசனமே சத்தியம். வசனத்தை ஒவ்வொரு நாள் வாசிக்கணும். வாசித்தம் இருத்தது அலசி பார்க்க வேண்டும். வசனம் தான் நம்மளை பரிசுத்தமாக்க முடியும். சத்தியம் உங்களை பரிசுத்தம், சத்தியம்தான் வசனம். ஒவ்வொரு நாள் வாசிக்கணும். வாசித்து வாசித்து வாசித்து உள்ளத்தை அலசி பார்க்க வேண்டும். நான் எங்க இருக்கிறேன், எங்க இருக்கிறேன், காமிங்க ஆண்டவர், காமிங்க ஆண்டவர். வசனத்து மூலம் தேவன் உங்களோடு பேசுவார். வசனத்து மூலம் உங்களோடு தேவன் பேசுவார், அப்புறம் பரிசுத்தமாக்குவார். அது மாத்திரல, லேபியராகம 22:32.
1: என் பரிசுத்த நாமத்தை,
0: என் பரிசுத்த நாமத்தை
1: பரிசுத்த குலைச்சல் ஆக்காதிருப்பீர்களாக,
0: பரிசுத்த குலைச்சல் ஆக்காது இருப்பீர்களாக.
1: நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே,
0: நான் இஸ்ரவேல் புத்திரர் நடுவே
1: பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன்,
0: நான் பரிசுத்தர் என்று மதிக்கப்படுவேன்.
1: நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர்,
0: நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர். முதல்ல பார்த்தோம் அன்று நம்மளை பரிசுத்தமாக்குறது தான் நகரத்துக்கு புறம்பே பாடுபட்டார். ரெண்டாவது நம்மளை எப்படி பரிசுத்தமாக்குறாரு, சத்தியத்தை அறிய வாசிக்கும் போது வசனம்தான் சத்தியம், சத்தியத்தினால் நம்ம பரிசுத்தமாக்குறார். மூன்றாவது கர்த்தர் சொல்றாரு, நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர். உங்க நம்ம பாவங்களெல்லாம் ஆண்டோடு சொல்ல வேண்டும். ஒவ்வொரு நாளும் ஆண்டோடு சொல்ல வேண்டும். வீடை எத்தனை தான் சுத்தம் பண்ணாலும் தூசி உள்ள வரும். அதனால தான் அப்பக்கப்ப நம்ம வீடை சுத்தம் பண்றோம். அதே போல ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நம்ம பரிசுத்தமாக்குறது சொன்னா ஒவ்வொரு நாளும் இயேசுக்கு ரத்தத்தினால் நம்ம கழுவிப்படணும். என்ன செஞ்சிருக்கோம், என்ன செஞ்சிருக்கோம், நேற்று என்ன பேசின ஆண்டு பிரிமலாக்காரி, இன்னைக்கு என்ன பேசியிருக்கிறோம், என்ன பொய் சொல்லியிருக்கோம், கோவப்பட்டிருக்கோம், பொறாமப்பட்டிருக்கோம், எரிச்சல், கசப்பு, வெறுப்பு, வயிறாக்கி, இரும்பாப்பு, இதெல்லாம் என் விட்டு எடுத்துப்படுங்க ஆண்டவரே. பெருமை, எத்தனையோ பாவங்கள், இந்த பாவங்கள் எனக்குள்ள என்னென்ன இருக்கு, நீ மாத்துங்க ஆண்டவரேன்னு சொல்லி கேட்கும்போது இயேசுக்கு ரத்தத்தை நீ கழுவுங்கப்பா கழுவுங்க. இயேசுக்கு ரத்தம் சகல பாவத்தை நீக்கி நம்மள சுத்திகரிக்கும். 1 யோவான் 1:7.
1: அவருடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் ரத்தம்,
0: அவருடைய குமாரனாகிய இயேசு ரத்தம்
1: சகல பாவங்களையும் நீக்கி,
0: சகல பாவங்களையும் நீக்கி
1: நம்மை சுத்திகரிக்கும்,
0: நம்மை சுத்திகரிக்கும். அதுக்குத்தான் அவர் நகரத்துக்கு புறம்பே பாடுபட்டார். கைகளானி கால்களானி விழால குத்தப்பட்டார், முள்ளு முடிச்சு விட்டப்பட்டார், முதுவெல்லாம் அடிக்கப்பட்டார், மரண ஆக்கி ஏற்றுக்கொண்டார். வாசிக்கிறோம் மார்க்கின் சுவிசேஷம் 10:33.
1: இதோ
0: இதோ
1: எருசலேமுக்கு போகிறோம்,
0: எருசலேமுக்கு போகிறோம்,
1: அங்கே மனுஷகுமாரன்,
0: அங்கே மனுஷகுமாரன்
1: பிரதான ஆசாரியரிடத்திலும்,
0: பிரதான ஆசாரியரிடத்திலும்
1: வேதபாரகரிடத்திலும்,
0: வேதபாரகரிடத்திலும்
1: ஒப்பு கொடுக்கப்படுவார்,
0: ஒப்பு கொடுக்கப்படுவார்.
1: அவர்கள்
0: அவர்கள்
1: அவரை மரண ஆக்கணிக்குள்ளாக தீர்த்து,
0: பாத்தீங்களா, மரண ஆக்கணிக்குள்ளாக தீர்த்து
1: புற தேசத்தாரிடத்தில் ஒப்பு கொடுப்பார்கள்.
0: தேசத்தார் ஒப்பு கொடுப்பார். அவ்வளவு பாடுபட்டு இருக்கிறார். கேளுங்க ஆண்டவரே, உங்க ரத்தனை கழுவுன ஐயா. நம்ம ஒரு நாள் கேட்டு இந்த காலம் கேட்டு இந்த காலம் விட்டுட்டு போயிடுறப்பா. இனிமேல் வரப்போற இருளின் அதிகாரம் வரப்போதாம் ஆண்டவர். எப்படி நான் பரலோகத்துக்கு வர முடியும், என்னை பரிசுத்தமாக்குங்கப்பா, பரிசுத்தமாக்குன்னு கேளுங்க. நம்ம எப்படி வேணாலும் வாழலாம், உலகத்துக்காகவே வாழலாம், உலகம் ஒரு நாள் கைவிடும். ஆண்டவரை இயேசு கிறிஸ்துவுக்காக வாழ்வோமானால் அவர் சோதனை காலத்தில் தப்பு வைக்கும்படி அவர் நம்மளை காப்பார். முதல்ல என்ன செய்யணும்? கர்த்தரை நோக்கி விண்ணப்பம் பண்ணணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? பரிசுத்தவனாக மாற்றணும், வாழணும். பரிசுத்தவனாக இருந்தால் கர்த்தர் நம்மளை காப்பார். மூன்றாவது யார் காக்கிறாரா? சங்கீத புஸ்தகம் 145 சங்கீதம் 20 வசனம்.
1: கர்த்தர் தம்மில் அன்பு கூறுகிற யாவரையும் காப்பாற்றி.
0: மூன்றாவது யார கேக்குறாரா? தம்மிடத்தில் அன்பு கூற யாவரையும் காப்பாற்றி.
1: துன்மார்க்கர் யாவரையும் அழிப்பார்.
0: கர்த்தர் அன்பு கூறவங்களை என்ன செய்வார்? யாவரையும் காப்பாற்றுகிறவர். முதல் விண்ணப்பம் பண்றவங்களை காத்துறாரு. மிகுந்த சரப்புல சலப்புற வந்தால் உங்களை அணுகாது. ரெண்டாவது பரிசுத்தவான்களை தேவன் காக்கிறார், அவர் கைக்குள்ள வச்சிருக்கிறாரு. மூன்றாவது யார கேக்குறாரா? ஆண்டவர்கிட்ட அன்பு கூறவங்களை காக்கிறாரு. அவற்ற அன்பு கூறமா? யோசித்து பாருங்க. அன்பு கூறமா? ஆண்டோடு இருக்கமா? ஆண்டவர்கிட்ட தூரமா இருக்கிறோமா? அவற்ற அன்பு கூறமா? எப்படி வாழ்றோம் யோசிச்சு பாருங்க. அன்பு கூர்ந்தா கர்த்தர் உங்களை காப்பாற்றுவார். அன்பு கூர்ந்தா என்ன செய்யணுமா? யோவான் சுவிசேஷம் 21:16 வசனம்.
1: இரண்டாந்தரம் அவர் அவனை நோக்கி, யோனாவின் குமாரனாகிய சீமோனே, நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார்.
0: அதற்கு அவன்
1: ஆமாண்டவரே,
0: உம்மை நேசிக்கிறேன் என்பதை
1: நீர் அறிவீர் என்றார்.
0: அவர்
1: என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார்.
0: அப்ப நம்ம என்ன செய்யணும்? ஆடுகளை கர்த்தருடைய ஊழியத்தை நம்ம செய்யணும். ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார். இப்ப நம்மளை ஒவ்வொரு பார்த்து சொன்னார். ஆண்டு சொன்னார், இதுவரைக்கும் ஆத்மாக்களை யாரும் ஆதாயப்படுத்தல, புது வருஷத்துல ஆதாயப்படுத்த சொல்லு. அதுதான் அவங்க கூட வரப்போகுது. ஆதாயப்படுத்த ஏதோ காய்பறி கொடுத்துட்டோம், ஏதோ ஆண்டு போய் சொல்லிட்டு அந்த மக்களுக்காய் போராடி செவிக்க வேண்டிய ஆத்மாக்களை ஒரு தீர்மானம் இன்னைக்கு தீர்மானம் பண்ணணும். சண்டே கிளாஸ் ஒளித்துலையும் வர்றவங்கள அப்படித்தான். என்ன செய்யறோம்? சரி, சண்டே கிளாஸ் முடிஞ்சிச்சு, அதோட முடிஞ்சிச்சு அப்படின்னு நினைச்சு இது வரைக்கும் வாழ்ந்தோம். சண்டே கிளாஸ் ஊழியங்களே என்ன செய்யணும்? ஒரு ஆத்மாவாவது நான் இந்த வருஷத்துல கொண்டு வருவேன். ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துற பணியில் இருப்பேன். அதே மாதிரி முழுநேர் ஊழியர் அப்படித்தான். ஏதோ நம்ம கைப்பறி கொடுத்துட்டா இதான் முடிஞ்சிருச்சுன்னு இல்லை, அந்த ஆத்மாக்களை கொண்டு வர நான் ராஜ்யத்துக்கு வரணும். அது வரைக்கும் நம்ம விட போறது இல்லை. ஆண்டவர் முழுநேர் ஊழியக்காரங்க, வீட்டில் இருக்கிறவங்க எல்லாரும் வருஷத்துல ஒரு ஆத்மாவது நான் கொண்டு வரும். இந்த வருஷத்துக்கு இதுவரைக்கும் எத்தனை ஆத்மா கொண்டு வரும் கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க. எத்தனை ஆத்மா கர்த்தர்கிட்ட கொண்டு சேர்த்துருக்குறோம். கர்த்தர்கிட்ட கேட்கணும், ஆண்டவரே என்னிடத்துல அன்பா இருந்தா என்ன செய்யணும்? ஆட்டுக்குட்டியே மேய்ப்பாயாக. கர்த்தர் ஊழியம் செய்யறது எதிர்பார்க்கிறார். இதுவரைக்கும் ஏதோ நம்ம ஊழியம் செஞ்சோம், எத்தனை ஆத்மா ஆண்டவர்கிட்ட கொண்டு வந்திருக்கோம். எவ்வளவு பேருக்கு ஆத்மாக்களுக்காக சோம் பண்றோம்? ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவரே நான் ஆத்மாக்களை கொண்டு வர. என் ஜனங்களை எத்தனையோ பேர் பாவத்தில் வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்கப்பா. சிறு பிள்ளைகளுக்கு தொடங்கி வாலி பிள்ளைகள் இருந்து முதியோர் வரைக்கும் பாவத்தில் இருக்காங்களப்பா. அவங்களுக்கு நம்ம எப்படி சொல்லலப்பா? இல்லை சொல்லிட்டு விட்டுறேன்ப்பா, அவ்வளோதான். அவங்களுக்காக போராடி நான் செவிக்கணும். ஆண்டவர் எனக்கு உதவிச்சிங்க, ஆத்மாக்களை கொண்டு வரணும் அவங்க ராஜ்யத்துக்கு. கொண்டு வரைக்கும் நான் விட மாட்டேன் சப்பா. எனக்கு அப்படிப்பட்ட அந்த பேதரை போல ஆத்மாக்களை ஆதாயப்படுத்துற பணியில் உங்களுடைய ஊழியத்தை செய்ய நம்ம ஒவ்வொருவரும் எனக்கு அந்த பலன் கொடுங்கன்னு சொல்லி கேட்கணும். இது வரைக்கும் தேவன் நம்ம என்ன செய்ய ஆண்டு வர்றது வரைக்கும் நம்ம இது வரைக்கும் ஆண்டு நம்ம கண்டித்து சொல்லலை. இப்போ கட்டாயம் ஆத்மாக்களை கொண்டு வரணும்னு சொல்லி கட்டாயமாக சொன்னார். அது அறியாத காலத்தில் அவர் என்ன செய்யறாரு? காணாதுரை போல இருந்து இப்பொழுதோ எங்கும் உள்ள சனத்துக்கு என்ன சொல்றாரு? மனம் திரும்புங்களை என்று கட்டளை கொடுக்கிறார். ஆத்மாக்களை கொண்டு வர வேண்டும், ஆத்மாக்களை ஆதாயப்படுத்த வேண்டும். பேதரை பார்த்து சொன்னார், எழுத்துல அன்பாய இருக்க அன்பா இருந்த என்ன நாட்டுக்குட்டிகளே வாசிப்பாது. 16 பேதர் மட்டும் கேட்கல, இன்னைக்கு நம்மளை பார்த்து தான் கேட்கிறாரு. பேதர் முடிச்சிட்டாரு, இப்ப நம்மளை பார்த்து கேட்கிறாரு. ஆசி இரண்டாம் தரம்
1: அவர் அவனை நோக்கி
0: யோனாவின் குமாரனாகிய சீமோனே
1: நீ என்னிடத்தில் அன்பாயிருக்கிறாயா என்றார். அதற்கு அவன்
0: ஆமாண்டவரே,
1: உம்மை நேசிக்கிறேன் என்பதை நீர் அறிவீர் என்றார். அவர் என் ஆடுகளை மேய்ப்பாயாக என்றார்.
0: அவரிடம் ஊழி செய்வாயா என்று சொல்ல மரத்தில் கேட்கிறார். நம்ம ஆண்டுட்டு ஒப்பு கொடுப்போம்மா. ஆண்டவரே, நம்மளுக்கு உழித்து செய்கிற ஆண்டவரே, எனக்கு உதவிச்சுங்க. ஆண்டுட்டு உண்மையாக அன்பு இருந்தாலும் செய்ய மாட்டோம். எவ்வளோ பிரச்சனை இருந்தாலும் எவ்வளோ போராட்டம் இருந்தாலும் ஆண்டுகிட்டு நம்ம பின்வாங்கவே மாட்டோம். இது உன்னத பாட்டின் புஸ்தகம் 8:7.
1: திரளான தண்ணீர்கள் நேசத்தை அவிக்க மாட்டாது.
0: திரளா துன்பங்கள் கஷ்டம் வந்தாலும் கத்திர மேல இருக்கப்பட்ட நேசத்தை அவிக்க மாட்டாது.
1: வெள்ளங்களும் அதை தணிக்க மாட்டாது.
0: வெள்ளம் எவ்வளவு பிரச்சனை என்ன போராட்டம் வந்தாலும் அது என்ன செய்ய அந்த ஆண்டவுடைய அன்பை வீட்டு நம்ம என்ன செய்ய முடியாது, தணிக்க மாட்டாது.
1: ஒருவன் தன் வீட்டிலுள்ள ஆஸ்திகளை எல்லாம் நேசத்துக்காக கொடுத்தாலும்,
0: தேவனுடைய நேசத்துக்காக நம்ம கர்த்தர்வால் இருக்கப்பட்ட நேசத்துக்காக கொடுத்தாலும்
1: அது முற்றிலும் அசட்டை பண்ணப்படும்.
0: அது முற்றிலும் அசட்டை பண்ணி ஒண்ணு வேண்டாம், எனக்கு கர்த்தர் போதும், எனக்கு ஏசு போதும், நீ எனக்கு இந்த ஆஸ்தி ஒண்ணு வேண்டாம், எனக்கு ஏசு போதும்னு சொல்லி அவரை முழுமையா நம்ம சார்ந்து கொள்ள முடியும். வெள்ளம் போல துன்பமா கஷ்டமா பாடுகளை ஒருத்தர் வந்தாலும் அவர் அன்பு வீட்டை நம்மளை என்ன செய்ய முடியாது, பிரிக்க மாட்டாது. என்ன பாடுகள் இருந்தாலும் அவர் அன்பு வீட்டை நம்மளை பிரிக்கவே முடியாது. அதுதான் பரிசுத்த பவுல் சொல்றாரு. ராமர்கள் நிருபம் 8:36.
1: கிறிஸ்துவின் அன்பை விட்டு நம்மை பிரிப்பவன் யார்?
0: உபத்திரமோ
1: வியாகுலமோ
0: துன்பமோ
1: பசியோ
0: நிர்வாணமோ
1: நாசமோசமோ பட்டயமோ
0: இவை எல்லாவற்றிலேயும்
1: நாம் நம்மில் அன்புகிறவராலே முற்றும் ஜெயம் கொள்கிறவளா இருக்கிறோமே.
0: என்ன பேசாசு என்ன போராடுத்து கொண்டதால என்ன செஞ்சாலும் முற்றிலும் ஜெயம் கொள்கிறவருக்கு அன்பு ஏசுகிறதுனால அந்த அன்பு ஆண்டவரை கேட்பான். ஆண்டவரே, இப்படிப்பட்ட ஒரு அன்பை எனக்கு தாருமப்பா, எந்த சூழ்நிலையும் அன்பு வீட்டை பிரிக்காது, நீ காத்துக்கோங்க சொல்லி நம்ம ஒரு நாள் ஒப்பு கொடுக்கணும். அதுதான் எபேசியர் புஸ்தகம் 5:2.
1: கிறிஸ்து நமக்காக தம்மை
0: தேவனுக்கு சுகந்த வாசனையாக
1: காணிக்கையாகவும் பலியாகவும்
0: தன்னை பலியாகவும்
1: ஒப்பு கொடுத்து,
0: பாத்தீங்களா, நமக்காக கர்த்தர் என்ன செஞ்சாரு, பிதாரத்துல பலியாகவும் காணிக்காகவும் ஒப்பு கொடுத்து
1: நம்மில் அன்பு கூர்ந்தது போல,
0: கர்த்தர் மேல் எவ்வளவு அன்பு கூர்ந்தது, காணிக்கையாகவும் பலியாகவும் நமக்கு அன்பு கூர்ந்தது போல
1: நீங்களும் அன்பிலே நடந்து கொள்ளுங்கள்.
0: கர்த்தர் எப்படி நம்ம அன்பு கூர்ந்தாரோ அதே போல நம்ம அந்த அன்பில் என்ன செய்யணும், நடந்து கொள்ள வேண்டும். ஏதோ ஒரு கடமைக்காக அன்பு கூறது இல்லை, கடமைக்காக ஊழியம் செஞ்சுட்டு முடிஞ்சிருச்சு இல்லை, ஏதோ ஒரு செஞ்சுட்டு முடிஞ்சு போயிடுச்சு அதோட முடிஞ்சிருச்சுன்னு இல்லை. அவர் நமக்காக காணிக்கையாய் பலியாய் நம்ம ஒப்பு கொடுத்து நமக்கு எடுத்த நம்ம இடத்துல அன்பு கூர்ந்தாரே, நம்ம அவர்கிட்ட அன்பாய் நடந்து கொள்ள வேண்டும். அவர் எல்லாம் நமக்காக செய்து முடிச்சிட்டாரு, இப்ப நம்ம அவர்கிட்ட அன்பு கூற வேண்டும். அப்படின்னா பரலோகத்துல அவர் எங்க இருக்காரோ நம்ம அங்க இருப்போம். ஹல்லேலூயா சொல்லுங்க, ஹல்லேலூயா ஹல்லேலூயா. அவர் வரும்போது நம்ம இடத்துல அவர் வரும்போது அவர்கிட்ட நம்ம இருப்போம். அந்த பாக்கியத்தை யாரும் இழந்து போக கூடாது. ஹல்லேலூயா. கர்த்தர் வர போறாரு. அப்புறம் அவர்கிட்ட அன்புகிறோம் இன்னும் என்ன செய்யணும், யோவான் சுவிசேஷம் 14:23.
1: இயேசு அவனுக்கு பிரதியுத்தரமாக
0: ஒருவன் என்னிடத்தில் அன்பாயிருந்தால்
1: அவன் என் வசனத்தை கை கொள்ளுவான்.
0: ஒருவன் கர்த்தரிடத்தில் அன்பா இருந்தா என்ன செய்வான், என்ன செய்வோமா, கர்த்தருடைய வசனத்தை கை கொள்ளுவான்.
1: அவனில் என் பிதா அன்பா இருப்பார்.
0: வசனத்தை கை கொள்ளும்போது யார் அன்பா இருப்பாரா, பிதா அன்பா இருப்பார்.
1: நாங்கள் அவனிடத்தில் வந்து
0: அவனோடைய வாசம் பண்ணுவோம், பிதாடத்துல அன்பு நம்ம அவரிடத்துல அன்பா இருக்கும்னா அவர் வசனத்தை கை கொள்ளணும். அப்பதான் சொல்ற நாங்கள் அவனிடத்துல வந்து என்ன செய்வோம், வாசம் பண்ணுவோம். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல்ல கர்த்தர் நமக்கு வரப்பற சோதனை காலத்துக்கு தவ நம்மளை காக்க முடிய என்ன செய்யணும், முதல் என்ன செய்யணும், விண்ணப்பம் பண்ண வேண்டும். ரெண்டாவது என்ன செய்யணும், பரிசுத்தமாய் வாழ வேண்டும். மூன்றாவது என்ன செய்யணும், கர்த்தரத்துல அன்புகுணம், அன்புகுணம் என்ன செய்யணும், ஊழியம் செய்யணும். அல்லேலூயா, ஊழியம் செய்யணும். அவர் நம்மிடத்துல அன்பா இருக்க போல நம்ம இடத்துல அன்பா நடந்து கொள்ள வேண்டும், கர்த்தர் வசனத்தை கை கொள்ள வேண்டும். அது மாத்திர யாக்கோப்புல சொல்ற எட்டா ஒன்னாதிகார எட்டா வசனத்துல அவரிடத்துல சேருங்க, அவர் உங்களிடத்துல சேருவார். வாசிங்க, அதை மட்டும் வாசிப்பா. ஒன்னு எட்டு, யாக்கோப்பு ஒன்னு எட்டு.
1: இணைஞ்சிருப்பீங்கன்னா
0: அவர் உங்களிடத்தில் சேருவார். நீங்க தேவனிடத்தில் சேருங்கள், தேவன் உங்களோட என்ன செய்வார், அவர் நம்மோடு சேருவார். அப்ப அவர் நம்ம இடத்துல சிநேகிதா இருப்பாரு. தேவனிடத்தில் சேருங்க, அதுதான் அவரிடத்துல அன்பு வருது. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. முதல் என்ன செய்யணும், தேவனிடத்துல விண்ணப்பம் பண்ணணும். ரெண்டாவது என்ன செய்யணும், நம்ம பரிசுத்தமா இருக்கணும். மூணாவது என்ன செய்யணும், அன்பா இருக்கணும். கடைசியாக சங்கீத புஸ்தகம் 41 சங்கீதம் 1:2
1: சிறுமைப்பட்டவன் மேல்,
0: சிறுமைப்பட்டவன் மேல்
1: சிந்தையுள்ளவன் பாக்கியவான்,
0: சிந்தையுள்ளவன் பாக்கியவான்.
1: தீங்கு நாளில்,
0: தீங்கு நாளில்
1: கர்த்தர் அவனை விடுவிப்பார்.
0: யாரெல்லாம் சிறுமைப்பட்டவங்க மேல சிந்தையா இருக்கீங்களோ, கர்த்தர் தீங்கு நாளில், இப்பதான் இதான் வரப்போற நாள் தான் தீங்கு நாள், தீங்கு நாள் அவர் அவனை விடுவிப்பார்.
1: கர்த்தர் அவனை பாதுகாத்து,
0: கர்த்தர் அவனை பாதுகாத்து
1: அவனை உயிரோடே வைப்பார்.
0: கர்த்தர் அவனை பாதுகாத்து அவன் உயிரோடே வைப்பார்.
1: பூமியில் அவன் பாக்கியவானா இருப்பான்.
0: பூமியில எப்படி இருப்பாங்களா, அவங்க பாக்கியவானா இருப்பாங்க.
1: அவன் சத்துருக்களின் இஷ்டத்திற்கு நீர் அவனை ஒப்புக்கொடி.
0: தீங்கினால நம்மளை விடுவிப்பார், அவர் உயிரோட காப்பார். சிறுமைப்பட்டவங்க மேல சிந்தை இருந்தீங்கன்னா ராசி,
1: சிறுமைப்பட்டவன் மேல்,
0: சிறுமைப்பட்டவர்கள் மேல்
1: சிந்தையுள்ளவன் பாக்கியவான்,
0: சிந்தை உள்ளவன் பாக்கியவான்.
1: தீங்கு நாளில்,
0: தீங்கு நாளில்
1: கர்த்தர் அவனை விடுவிப்பார்,
0: கர்த்தர் அவனை விடுவிப்பார்.
1: கர்த்தர் அவனை பாதுகாத்து,
0: கர்த்தர் அவனை பாதுகாத்து
1: அவனை உயிரோடே வைப்பார்.
0: கர்த்தர் என்ன செய்வார, தீங்கு நாளில் கர்த்தர் அவங்களை பாதுகாத்து எப்படி வைப்பாரா, உயிரோடு. யார, சிறுமைப்பட்டவன் மேல சிந்தை உள்ளவங்களை கர்த்தர் என்ன செய்ய, உயிரோடே வைப்பார்.
1: பூமியில் அவன் பாக்கியவானா இருப்பான்.
0: பூமியில அவனை எப்படி இருப்பான், பாக்கியவானா இருப்பான். அதான் சொல்ற சின்ன சிறியவங்களுக்கு எதை செய்தால் எனக்கே. வாசிங்க மத்தேயு சுவிசேஷம் 25:40.
1: அதற்கு ராஜா பிரதியுத்தரமாக,
0: அவருக்கு ராஜா பிரதியுத்தரமாக,
1: மிகவும் சிறியவராகிய,
0: மிகவும் சிறியவராகிய
1: என் சகோதரரான இவர்களில்,
0: என் சகோதரரான இவர்களில்
1: ஒருவனுக்கு நீங்கள் எதை செய்தீர்களோ,
0: ஒருவனுக்கு எதை செய்தீர்களோ
1: அதை எனக்கே செய்தீர்கள் என்று,
0: அதை எனக்கே செய்தீர்கள் என்று
1: மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்பார்.
0: மெய்யாகவே உங்களுக்கு சொல்லுகிறேன் என்றார். பாத்தீங்களா, மிகவும் சிறியவங்களுக்கு செய்யும் போது அது யாருக்கு செய்றீங்களா, கத்திரிக்கே செய்றீங்க. அது தீங்கு நாள் உங்களை என்ன செய்வார், உயிரோடே காப்பாரு. அல்லேலூயா, அல்லேலூயா. அதான் கர்த்தர் சொல்றாரு, ஏழைக்கு இறங்குறவன் கர்த்தருக்கு கடன் கொடுக்க அவனுக்கு கர்த்தர் என்ன செய்றாரு, திரும்ப கொடுப்பார். நீதிமொழியின் புஸ்தகம் 19:17.
1: ஏழைக்கு இறங்குகிறவன்,
0: ஏழைக்கு இறங்குகிறவன்
1: கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்,
0: கர்த்தருக்கு கடன் கொடுக்கிறான்,
1: அவன் கொடுத்ததை அவர் திரும்ப கொடுப்பார்.
0: ஏழைக்கு நீங்க இறங்கி உதவி செய்யும் போது கர்த்தர் நினைச்சார், கொடுத்ததை அவர் எப்படி தராரா, திரும்ப கொடுப்பார். அதான் சொல்ல நமக்கு எப்படி கொடுக்குற, 1000 மடங்கு திருப்பி தரும் சிவமன்றம் இல்லையா. நீங்க உதவி செஞ்சீங்கன்னா கர்த்தர் நினைச்சார், 1000 மடங்கு திருப்ப தருவார். 1 மடங்கு தர மாட்டார், 1000 மடங்கு தருவார். நீதிமொழி புஸ்தகம் 21:13.
1: ஏழையின் கூக்குரலுக்கு
0: தன்
1: செவியை அடைத்துக் கொள்கிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும் போது கேட்கப்பட மாட்டான்
0: ஏழைங்க கூப்பிடுறாங்க, ஐயோ சாப்பாட்டுக்குள்ளேயே கஷ்டம், துணி வாங்க காசு இல்ல, பிள்ளைகளை படிக்க வைக்கிற காசு இல்ல, அப்படின்லாம் கூப்பிடுறாங்க. அப்ப அந்த சத்தத்துக்கு நம்ம காசு இல்லாத இருந்த பிரச்சனை இல்ல, அந்த காசை நம்ம வச்சுட்டு கொடுக்காம இருந்தா நம்ம சத்தம் விட்டு கொடுக்கும்போது கத்தர் என்ன செய்ய மாட்டாரு, சத்தம் கொடுக்க மாட்டாரு. வாசினு இருக்க,
1: ஏழையின் கூக்குரலுக்கு தன் செவியை அடைத்துக் கொள்கிறவன் தானும் சத்தமிட்டு கூப்பிடும் போது
0: மற்றவங்க ஏழையில் கூப்பிடும் போது நம்ம சத்தத்தை நம்ம காது அடக்கிக் கொள்கிறவனுக்கு என்ன செய்யறாரா,
1: கேட்கப்பட மாட்டான்.
0: நம்ம சத்தம் விட்டு கூப்பிடும் போது நம்ம சத்தம் கர்த்தருடைய சாவி சந்நிதியில என்ன செய்யுது, கேட்கப்பட மாட்டாது. ஆண்டவர் சொல்லுவோம், ஆண்டவரே எத்தனையோ நாள் உதவி செய்யணும் தர எனக்கு நீ கிருப கொடுத்து கூட நான் உதவி செய்யாம இருந்தப்பா, மன்னிங்கப்பா, இதெல்லாம் ஒண்ணுமே இல்லைன்னு நினைச்சிட்டப்பா. எத்தனையோ தடவை எத்தனையோ ஏழைங்கெல்லாம் கூப்பிட்டுருக்காங்க, காசு வச்சுட்டு அமைதியாக இருந்தாண்டவரே, எனக்கு அந்த காசு இருந்தா இது வாங்கலாமா அது வாங்கலாமே, இந்த காசு இருந்தா புடவை வாங்கலாமே அதை வாங்கலாமே, எத்தனையோ வச்சுட்டாண்டவரே, என்னை மன்னிமின்னு கேளுங்க. நீங்க கூப்பிடும் போது உங்க சத்தத்தை கர்த்தர் கேட்க மாட்டார், கத்துட்டு மன்னிப்பு கேளுங்க. அது மாத்திர இல்ல, தான தர்மம் செய்வரங்க மேல கர்த்தர் எப்படி இருக்கிறாரா, பிரியமா இருக்காரு. வாசிங்க எபிரேயன் புஸ்தகம் 13:16 வசனம்,
1: அன்றியும் நன்மை செய்யவும்
0: தான தர்மம் பண்ணவும்
1: மறவாதிருங்கள். இப்படிப்பட்ட பழிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார்.
0: இப்படிப்பட்ட பழியின் மேல யார் பிரியமா இருக்கிறார், தேவன் பிரியமா இருக்கிறார். அதான் நீங்க சேர்றது கர்த்தர் உங்களுக்கு திரும்ப தந்துருவாரு, ஒரு குறையுமே உங்களுக்கு வைக்க மாட்டாரு. அது இங்க சொல்றாரு, யாக்கோபின் புஸ்தகம் 4:17
1: ஆதலால் ஒருவன் நன்மை செய்ய அறிந்தவனாயிருந்தும் அதை செய்யாமல் போனால் அது அவனுக்கு பாவமாயிருக்கும்.
0: நன்மை செய்ய அறிந்திருந்தும் மற்றவங்களுக்கு செய்யாம போனா அது எப்படி இருக்குமா, பாவமா இருக்கும். இன்னைக்கு நம்ம ஆண்டுட்டு ஒப்பு கொடுப்போமா. ஆண்டவர் சொல்றாரு, பூச்சக்கரத்தில் வரு சோதனை காலத்தில் தப்பும்படி நான் அவனை காப்பேன்றாரு. யாரெல்லாம் காப்பாரு, முதல்ல விண்ணப்பம் பண்றவங்களை கர்த்தர் காப்பாரு, ரெண்டாவது யாரை காப்பாரு, பசுத்தோன்களை கர்த்தர் காப்பாரு, மூன்றாவது யாரை காப்பாரு, தேவனத்தில் அன்பு குறவங்களை காப்பாரு, நாலாவது யாரை காப்பாரு, சிறுமைப்பட்ட மேல சிந்தை உள்ளவர் காப்பாரு. கர்த்தர் ஒப்புச்சியம் போணுமா, நிச்சயமா நம்ம கர்த்தர் புதிய ஆசையில் ஆசீர்வாதம் இருக்குன்னு சொன்னா இந்த நாலு கருத்தை நம்ம கை கொண்டு நடப்போம், கர்த்தர் நிச்சயமாக கைவிட மாட்டார்.
2: நாம் இருந்து நின்று கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணலாமா.

0: நன்றி. நமக்கத்தை நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா? தேங்க்யூ லார்ட், உமக்கு நன்றி ராஜா. இதோ பூமியிலே ஒரு சோதனை காலம் வரப்போகிறது. இந்த பூச்சக்கரத்தின் மீதெங்கும் ஒரு ஆபத்து காலம், ஒரு சோதனை காலம் வரப்போகிறது. தேவன் அதற்கு நம்மை விலைக்கு காப்பேன் என்று வாக்கு கொடுத்தார். அவர் நம்மை பாதுகாக்க வேண்டும் என்றால் நாம் என்ன செய்ய வேண்டும் என்ற நான்கு காரியங்களை ஆவியானவர் நம்மோடு கூட நாளில் பேசியிருக்கிறார். விண்ணப்பம் பண்ண வேண்டும். சகாயம் கிடைக்கும் காலத்தில் பக்தி உள்ளவன் எவனும் அவரை நோக்கி விண்ணப்பம் பண்ணுவான். மிகுந்த ஜலப்பிரவாகம் வந்தாலும் அது அவனை அணுகாது என்று சொல்லி பார்க்கிறோம். ஆகவே விண்ணப்பம் செய்வதற்கு கர்த்தருடைய அன்பின் கரத்திலே நம்மை அர்ப்பணிப்போம். அந்த விண்ணப்பத்தின் ஆவி எனக்கு தாங்கப்பா, அந்த கிருபையின் ஆவி தாங்க, விண்ணப்பம் பண்ணுகிறோம் இல்லை என்று கர்த்தர் ஆச்சரியப்பட்டாராம். அப்பா நான் ஜெபிக்கணும்னு சொல்லி அந்த விண்ணப்பத்தின் ஆவியை நாம் கர்த்தரிடம் கேட்டு நாம் பெற்றுக்கொள்வோம். இரண்டாவதாக, பரிசுத்தவான்கள் என்றென்றைக்கும் காக்கப்படுவார்கள் என்று சொன்னார். நாம் சொல்லாமா, ஆண்டவரே என்னை பரிசுத்தப்படுத்தும், என் நடை உடை பாவனை சிந்தனை எண்ணங்கள் இயக்கங்கள் எல்லாம் பரிசுத்தமாக மாறணும், நானே உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர்னு சொன்னீரே. பரிசுத்தவான்கள் கர்த்தருடைய கையில் இருக்கிறார்களாம், தேவன் அவர்களை காப்பாராம். மூன்றாவது ஒரு காரியத்தை நம்ம கேட்டோம், அவரிடத்தில் அன்பு கூறுகிறவர்களை தேவன் காப்பாற்றுவாராம். நம்ம எங்கெங்கயோ யார் யாரையோ நேசிக்கிறோம், வேதம் சொல்லுகிறது கர்த்தரிடத்தில் அன்பு கூறுகிற யாவரையும் அவர் காப்பாற்றுகிறார். அவரிடத்தில் அன்பு கூறுவது என்றால் என்ன? என் ஆடுகளை மேய்ப்பாயாக, உழைத்து உண்மையோட உத்தமத்தோடும் செய்ய அர்ப்பணிப்பீங்களா? அன்பரே, எப்படியாவது ஆத்தும ஆதாயம் செய்யணும். ஆத்மாக்களை கொள்ளை பொருளா நான் உங்கள்கிட்ட கொண்டு வரணும். மக்கள் அழிந்து போய் கொண்டிருக்க மக்களை கர்த்தரண்டை திருப்பணும். இதுக்கு என்னை மாற்று ஆண்டவரே. அன்பு கொடுதல் என்றால் வசனத்தை கை கொள்ளுதல். வசனத்துக்கு நான் கீழ்ப்படி எனக்கு உதவி செய்யுங்க. நான் திறந்து கேட்போமா? நன்றி ஆவி அன்பரே. ஓமக்கு நன்றி. நான்காவதாக நாம் கேட்டோம், சிறுமைப்பட்டவன் மேல் சிந்தையுள்ளவன் அவன் பாக்கியவான், தீங்கு நாளிலே கர்த்தர் அவனை விடுவிப்பார், அவன் உயிரோடு இருப்பான், அவன் உயிரோடு வைப்பார், பாக்கியவானாய் மாற்றுவார். சொல்லாமா, இந்த சிறுமைப்பட்ட மேல், ஏழை எளிய மேல் எனக்கு ஒரு அன்பை தாங்கப்பா, தரித்திரனுக்கு நான் இறங்கணும், ஏழை எளியவர்கள் கூப்பிடும்போது காரை அடைத்துக் கொள்ளக்கூடாது, எங்களை மாற்ற ஆண்டவர் என்று சொல்லி கரங்களை உயர்த்தி ஜெபிக்கலாமா? காரணம், இப்படிப்பட்ட பலிகளின் மேல் தேவன் பிரியமாயிருக்கிறார். ஜெபிப்போமா? ஆண்டவரே என்னை மாற்றும், ஆண்டவரே நல்ல பிதாவே, ஜீவனுள்ள அன்பின் பிதாவே, இரக்கமுள்ள பிதாவே, உமக்கு ஸ்தோத்திர ஆண்டவரே. இந்த வேலையில் கொடுத்த நீர் கொடுத்த அன்பின் வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திர ஆண்டவரே. அப்பா, சோதனை காலத்திற்கு இந்த பூச்சக்கரத்தின் மேல், எங்கும் உலகத்தின் மேல் வரப்போகிற சோதனை காலத்திற்கு தப்பும்படிக்கு நானும் உன்னை காப்பேன் என்று சொன்னீரே. அப்பா எங்களை காத்துக்கொள்ள, நாங்களும் ஒவ்வொரு நாளும் விண்ணப்பம் பண்ணணும், ஜெபித்து கொண்டே இருக்கணும்ப்பா. அந்த ஜபாவி எங்களுக்கு தாங்க, எங்கள் வாழ்க்கையில பரிசுத்தமா நாங்க இருக்கணும், பரிசுத்தத்தை காத்துக்கொள்ளணும். ஆண்டவரே, நீர் எப்படி உங்களுடைய காணிக்கை அங்கே பலியாகவும் அப்பா பிதாவுக்கு உங்களை அர்ப்பணித்து அன்பு கூர்ந்தபோது நாங்களும் உங்களுக்கு அன்பு கூறணும். ஆண்டவரே, ஆண்டவரே ஸ்தோத்திரம், நீ அன்பு கூறுவதை காப்பாற்றுகிறீர். உங்களிடத்தில் அன்பு கூறுவது என்றால் என் ஆடுகளை மெய்ப்பாயாக என்று சொன்னீர். நாங்கள் ஊழியத்தை உண்மையோடு ஒத்துமொத்தம் விடாம செய்யணும். கோடிக்கணக்கான மக்களை அழிவிலிருந்து கர்த்தரிடம் திருப்புவதற்கு ஆண்டவரே கொஞ்சம் பேரையாவது லட்சியங்கள் என்று சொல்லி எபேசு அப்பா யாக்கோ பஞ்சர சொன்னீரே. நாங்கள் எப்படியாவது அக்கில் இருந்த மக்களை எழுத்து விடுவதற்கு எங்களுக்கு நீங்க கிருபை கொடுக்கணுமே அப்பா. ஏழை ஏழைய மக்கள் மீது நாங்கள் பாசம் வைத்து அனுபவித்தவர்களுக்கு அப்பா உதாரணமாய் உதவி செய்யக்கூடிய ஒரு கிருபை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே, தாரும். சிறுமைப்பட்டுமே சிந்தவரன் பாக்கியவான், தீங்கு நாளே கர்த்தரவனை விடுவிப்பார்னு சொன்னீரே, அவன் உயிர் உடை வைப்பேன்னு சொன்னீரே. ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யக்கூடிய அன்பை எங்களுக்கு தார். செய்தி கொடுத்த அக்காவை இன்னும் வல்லமையாக பயன்படுத்த, வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கும் பிள்ளைகள் எல்லாரும் உள்ளத்திலும் கர்த்தருடைய மகிமை இறங்கணும்னு சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். அப்படி செய்ய போவதற்காக நன்றி அப்பா, இயேசுவின் நாமத்தில் பிதாவே. இப்பொழுதும் நம்ம எல்லாம் இணைந்து ஜெபம் பண்ண போறோம். அதை திறந்து ஜெபம் பண்ணுங்க. உங்க ஆசீர்வாதத்திற்காக இப்பொழுது அக்கா அவர்கள் ஜெபிப்பார்கள். அக்கா ஒரு நிமிஷம் அப்படி டிஸ்டர்ப் பண்ணக்கூடாது, உட்காருங்க. ஜெபம் முடிகிற வரைக்கும் அமைதியாக இருக்கணும். அப்புறம் விடுங்க, அவங்களோடு கூட இணைந்து நீங்கள ஜெபிங்க. ஒருவேளை இந்த டிவி நிகழ்ச்சியை நீங்கள் வீடிலிருந்து பார்த்து கொண்டிருக்கலாம், இன்டர்நெட் மூலமாக எஃப்எம் ரேடியோவில் கேட்டுக்கொண்டிருக்கலாம், வெப் டிவி மூலம் பார்த்து கொண்டிருக்கலாம், மொபைல் ஆப் மூலம் நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம், யூடியூப் மூலமாக பார்த்து கொண்டிருக்கலாம், சமூக வலைத்தளங்கள் மூலமாக நீங்கள் பார்த்து கொண்டிருக்கலாம். உங்கள் ஆசீர்வாதத்திற்காக அக்கா அவர்கள் ஜெபம் பண்ணுவாங்க, அவரோட இணைந்து நாம் ஜெபம் பண்ணுவோமா? ஜெபம் செய்வோம்.
1: இறக்கத்தில் ஐச்சிரிமொழி தேவனை கத்தாவே மெய் போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், அணுகிறோம். ஆண்டவர கத்தாவே, கேட்ட வசனம் ஒவ்வொரு உள்ளத்தை விட்டு நீங்காது இருக்க கிருவை தாருமப்பா. ஒவ்வொரு காதல் கேட்டு மற்றவர்களுக்காது விட்டக்கூடாதப்பா. சிந்தித்து தியானித்து கொண்டே இருக்க எங்களுக்கு உதவி செய்ய முடியாது. செபிக்கிறோம் ஆண்டவரே அப்பா, சபை மக்களுக்காக மெய் துதிக்கிறோம். அதே போல கத்தாவே அப்பா, நேரலை பார்க்குற மக்களுக்காக மெய் துதிக்கிறோம். டிவிலியாய் பார்க்குற மக்களுக்காக மெய் துதிக்கிறோம் சுவாமி. எல்லாரும் ஆண்டவர் வசனத்தை கேட்டு அதன்படி நடக்க எங்களுக்கு கிருவை தர வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஆண்டவர. இறக்கம் பாராட்டுங்க, கிருவை பாராட்டுங்கப்பா. எல்லா மக்களும் ஆசிரியப்படணும், ரட்சிக்கப்படணும், பரிசுத்தாவில் நிறைஞ்சிருக்கணும், செபத்தல் உறுதியாய் தரித்திருக்கணும், செவிக்க துதிக்க ஓடு இருக்க உதவிச்சமையா. ஆத்ம நேசரையும் அண்டி கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாரு சுவாமி. ஆண்டவரையும் துதிக்கிறோம். கொஞ்ச காலத்துடைய கோபம் பற்றியறிவு அண்டி கொள்ற யாவரும் பாக்கியம் என்று சொன்னீரப்பா. உண்மை அண்டி கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தர வேண்டுமா செபிக்கிறோம் ஐயா. பலப்படுத்த முடியாது செபிக்கிறோம். நன்மையினால முடிச்சூட்டி காத்து கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம் ஆண்டவரே. ஒவ்வொரு வாழ்க்கையில் நீர் அடைக்கலமாக அனுகூலமாக கோட்டையாக அரணாக வருகிற புதிய ஆண்டு இருந்து கரம் பிடித்து நடத்த வேண்டும் என்று கெஞ்சுகிறோம் ஆண்டவரே. அப்பாமை ஸ்தோத்திரம். என்ன வியாதி வந்தாலும் சுகமாக்குங்க ஸ்பா, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க, என்ன பலம் இருந்தாலும் சுகமாக்குங்கப்பா. அன்றுவரையும் உங்களுக்கு வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும் அப்பா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்கி உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க ஆண்டவர். அக்கினி மூடட்டும் ஐயா, தே பிரச்சனை மூடட்டும். என்ன வியாதியோ, என்ன நோயோ, என்ன பலவீனம் இருந்தாலும் சுகமாக்கி உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க, உங்க நாமம் மகிழ்படட்டும் ஆண்டவர். மையான தெய்வமே துதிக்கிறோம், உண்மையான தெய்வமே துதிக்கிறோம், சீவுள்ள தெய்வமே போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம். ஒவ்வொரு மேலையும் தேவண்ட வல்லம் இறங்கட்டும். என்ன பலவீன
2: இறங்கட்டும், குணமாக்கித்தான் ஆக வேண்டும் என்று செபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா ரட்சிக்க கூடாது, என் கையை குறி போயிட்டோன்னு கேட்டீங்களே ஐயா. ராஜா நீங்க சுகமாக்குங்க, சுகமாக்குங்க, சுகமாக்குங்க. பலையத்துல கட்டப்பட்ட மக்கள் மேல தேவன வல்லமை இறங்குவதாக ஆண்டவரே. கெஞ்சிரோம், கெஞ்சிரோம், கெஞ்சிரோம், கெஞ்சிரோம். இறங்குங்கப்பா, இறங்குங்க, சுகமாக்குங்க. மந்திரம், செய்வனை, பெல்லிசனி எல்லாம் ஏசுக்கத்தன் அழிந்து போட்டுமே சப்பா. உங்க நாமத்துல அழிந்து போட்டு ஐயா. பொல்லாத கட்டுகளை ஏசுக்கத்தன் உடைத்தெறோம். பிசாசின்களை ஏசுக்கத்தன் நாமத்தை அழித்து போடுகிற நிர்மலமாக்கி செபிக்கிறோம் உங்க நாமத்துல ஆண்டவர. எல்லா கட்டுகளும் உடைக்கப்படட்டும் ஐயா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க ஏசப்பா. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் ஏசப்பா. எத்தனை பேருக்கு நம்ம சபையிலே இவ்வளவு திருமணம் நடக்கணும், திருமணம் நடக்கணும் ஐயா. குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கியத்தை தாங்க ஏசப்பா, தாங்க. கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை தொடங்கி கவலை இல்லாம மாத்துங்க. பிரிந்து குடும்பம் அணைக்கணுமே. சமாளாத குடும்பத்துல சமாளந்த தரணும், கடன் பிரச்சனை மாறணும், கண்ணீர் துடைக்கணும் ஐயா. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை வேணும் ஆண்டவர. அப்பா நீ சொல்லாக நீ கட்டளை நிற்கும் ஐயா. குடி பார்க்கும்போது வெறுப்பாய் மாற்றும் ஆண்டவர. தண்ணீரை திராட்சை ரசம் மாற்றினீர், கண்மலை தண்ணீர் திற மாற்றினீர். குடிக்கிற மக்களை மாற்றித்தான் ஆக வேண்டும் என்று கெஞ்சு இறங்கத்தவை, கெஞ்சு இறங்கும். இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா, இறங்குங்கப்பா. ஆண்டவரே சுகமாக்கி உங்க நாமத்தை மகிழ்ப்படுத்துங்க ஏசப்பா. ஆண்டவரே புதிய ஆண்டு எல்லாருக்கும் ஆசீர்வாதம் ஆண்டாக்கி தாங்கப்பா. எத்தனை பத்திரந்தாலும் அப்பாமை ஸ்தோத்திரம். நீதியின் சூரியன் உதிப்பாரு சொல்லியிருக்கிறேயா. கர்த்தர் பயந்தர் போல நீதியின் சூரியன் உதிப்பாரு என்று சொல்லியிருக்கிறப்பா. பயப்படுற பயத்தை எல்லாருக்கும் தாரும். கீழ்ப்படுந்தும் சித்தத்தை செய்யக்கூடிய மக்களாக மாற்றுங்க ஆண்டவரே. அப்பாமை ஸ்தோத்திரம். தொழிற்சர குடும்பங்களை ஆசீர்வதிங்க, அபரஞ்சர குடும்பங்களை ஆசீர்வதிங்க. கேசில் இருக்க மக்களை வெற்றி தாங்க. பிரிந்து குடும்பம் அணைக்க வேண்டுமே. படிக்கிறவர்களுக்கு ஞானத்தை கொடுங்க. எல்லா பிள்ளைகளும் செபிக்கிறாங்களா, விண்ணப்பம் பண்றாங்களா? மாற்றும் ஆண்டவரே, மாற்றும் ஐயா. அதிசயங்களா அற்புதங்கள். சிறு பிள்ளைகளும் செபிக்கிற பிள்ளைகளா மாற்றுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க. பெற்றவங்க பிள்ளைகளை கர்த்தர்கள் வளர்க்கக்கூடிய ஞானத்தை எல்லாருக்கும் தாருமுடைய கிருப எல்லாரையும் தாங்கட்டும். எல்லா துதி கனா மகிமை மக வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க. உங்க நாம் மகிப்பிடட்டும். யாஸ்பர் நாமத்தில் தாழ்மையாக்கிய ஜீரம் பரமபிதாவே. ஆமே.
0: கடைசியாக நம் ஊழியங்களை தாங்குகிற அன்பு குடும்பங்களுக்காக நாம் கடைசி ஜெபத்தை ஏறெடுத்து இந்த கூட்டத்தை நிறைவு செய்ய போகிறோம். பரலோகத்திலே வாசம் செய்கின்ற நல்ல தகப்பனே, ஜீவனுள்ள தகப்பனே, ஜீவனுள்ள பிதாவே, நம்மை துதிக்கிறோம். இப்பொழுது நமது ஊழியங்களை அன்போடு தாங்கி வருகிற அன்பு குடும்பங்கள் ஒவ்வொருவருக்காக உங்கள் சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கின்றோம். ஆண்டவரே, ஒவ்வொருவரையும் கர்த்தர் அபரீதமாய் ஆசீர்வதிங்க. ஆயிரம் மடங்கான நன்மைகளை உங்கள் பிள்ளைகளுக்கு கர்த்தர் கொடுத்தலும், ஊழியங்களுக்கு உதவியா இருக்கிற ஜனங்களுக்கு எந்த நன்மையும் குறைபடக்கூடாது. உமது உழைத்தை தாங்குறாங்கப்பா. நிறைவான ஆசீர்வாதத்தை எல்லா குடும்பங்களையும் கர்த்தர் உபாகம் 1:11 படி ஆயிரம் மடங்கு ஆசீர்வதிங்க. நீங்க இப்படி செய்ய போவதற்காக நன்றி. தொடர்ந்து உங்களை நாம மகிமைப்பட்டோம். உங்களை கிருபைகளை பற்றி பிடிக்கிட்டு வந்து நான் நடக்கிற ஒவ்வொரு நிகழ்ச்சிகளிலும் அப்பா, ஒவ்வொரு காரியங்களிலும் அப்பா, வீடியோ கவரேஜ் பண்ணும்பொழுதும் இந்த பிள்ளைகள் ஒவ்வொரும் அவருடைய அப்பா கர்த்தர் நாம் மகிமைக்காக அவர் அப்பா எடுக்கின்ற எல்லா பிரயாசங்களிலும் கர்த்தர் கூட வந்து நடத்தணும்னு சொல்லி ஜெபிக்கிறோம். நல்ல கிளைமேட் தாங்கப்பா. நாம மகிமைப்படட்டும். துதிக்கான மகிமெல்லாம் ஒருவருக்கு செலுத்தணும். உங்க பாதுகாவல் எல்லார் மீது இறங்கட்டும். எல்லாரையும் சுற்றி கர்த்தர் வேலையடைங்க. சமூகம் எங்களோடு எப்போதுமே இருக்கணும். துதியும் கணத்தையும் மகிமை ஒருவருக்கு செலுத்தணும். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே தாழ்மை வேண்டுகிறோம் பிதாவே. இனாத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி. உள்ளமே கர்த்தரே பரிசுத்தாமத்தை ஸ்தோத்ரி. இனாத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. ஆமென். நம்ம கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானவரின் நல் ஆலோசனையும் ஆசீர்வாதமும் பாதுகாவல் வழி நடத்தலும் நாம் அனைவரோடும் நீடித்து நிலைத்திருப்பதாக.

அல்லேலூயா, அல்லேலூயா, அல்லேலூயா. பிரைஸ் அல்லாஹ். கர்த்தர் ஆசீர்வதித்திருக்கிறார். இப்பொழுதும் நம்முடைய சண்டே கிளாஸ் ஞாயிற்றுக்கிழமை ஞாயிறு ஓய்வு நாள் பாடசாலைக்கு வந்த அருமையான குழந்தைகளுக்கு இப்பொழுது பரிசுகள் வழங்கப்படும். ஆகவே எல்லாரும் இருங்க, இந்த குழந்தைகளை உற்சாகப்படுத்தி செல்லும்படிக்கு அன்போடு கூட உங்களை கேட்டுக்கொள்ள ஒரு 2 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க.

0: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
1: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசுக்கு உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
0: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும். பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவாரு. எல்லாவற்றிலும் விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
0: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமேன்.

0: கர்த்தர் நமக்கு தந்த வசனம் இன்னைக்கு என்னன்னா, இந்த கொள்ளை நோயில வந்திருக்கு. அப்ப நம்ம என்னெல்லாம் செய்யணும், அந்த காலத்துலயும் கொள்ளை நோய் இருந்துச்சு, அப்பெல்லாம் என்ன செஞ்சாங்க, நம்ம என்ன செய்யணுங்கிறத நம்ம பார்க்க போறோம். கொள்ளை நோய் இப்போ அதிகமா நிறைய வருது, நாளுக்கு நாள் அதிகமாயிட்டே போகுது. இப்போ நம்ம என்ன செய்யணும், இப்படிலாம் இருந்தால் நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். நல்லா கவனமா எல்லாரும் கேட்போம், ஆண்டவர்கிட்ட ஒப்பு கொடுத்து நம்ம அச்சாவும் பண்ணுவோம். 91:3
1: அவர் உன்னை வேணுடைய கண்ணிக்கும்,
0: அவர் உன்னை வேடனுடைய கண்ணிக்கும்
1: பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பி வைப்பார்.
0: பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பி வைப்பார். வேடன்கிறது யாரு? பிசாசு. அவனுடைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொள்ளை நோய்க்கும் தப்பி வைப்பார். இப்ப நிறைய கொள்ளை நோய் இல்லையா, அதனால தப்பு வைக்க தப்பு வைப்பான ஆண்டவர் நமக்கு வாக்கு பண்ணியிருக்கிறார். தப்பு வைக்கிற வாக்கு பண்ணியிருக்கிறாரு. நம்ம அவரை என்ன செய்யணும், உறுதியா பற்றி பிடித்துக் கொள்ளணும். 6
1: இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும்,
0: இருளில் நடமாடும் கொள்ளை நோய்க்கும்
1: மத்தியானத்தில் பாலாக்கும் சங்காரத்துக்கும் பயப்படாதிருப்பாய்.
0: பாலாக்கும் சங்காரத்துக்கு என்ன செய்ய மாட்டா, நீயே பயப்படாது. இருளில் நடமாடும் கொள்ளை நோய் எப்பதான் வருது, எப்ப வருது? இருளில். ஏன் இருளில் வருது? இருள் எப்ப நம்ம உள்ளத்துல வரும்? நம்மளத்துல எப்ப இருள் வரும்? ஆண்டவராக இயேசுக்கு நமக்குள்ள இல்லைன்னா அங்க என்ன இருக்கும்? இருள் இருக்கும். ஆண்டவர் சொன்னாரு, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாம சீ ஒளிய அடைந்திருப்பார்னு சொன்னாரு. நம்ம என்ன செய்யணும், இருளில் நடக்கூடாதுன்னு என்ன செய்யணும், கிறிஸ்து நம்ம முழுமையா அடைஞ்சிக்கணும். யோவான் சுவிசேஷம் 12:12 வாசிங்க.
1: மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி,
0: மறுபடியும் இயேசு ஜனங்களை நோக்கி,
1: நான் உலகத்திற்கு ஒளியா இருக்கிறேன்,
0: உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன்,
1: என்னை பின்பற்றுகிறவன்,
0: என்னை பின்பற்றுகிறவன்
1: இருளிலே நடவாமல்,
0: இருளிலே நடவாமல்
1: ஜீவ ஒளியை அடைந்திருப்பான் என்றார்.
0: பாத்தீங்களா, கர்த்தரை பின்பற்றி நடந்த நம்ம என்ன செய்ய மாட்டேன், இருளில் நடவாம எதை நடந்திருப்பான், ஜீவ ஒளியா இயேசு கிறிஸ்துவ அடைஞ்சிருப்பான். அப்ப நம்ம ஒரு நாள் அவரை பின்பற்றி வரணும். அதங்க சொல்லி, இருளில் நடமாடும் கொள்ளை நோக்கி மத்தியானத்தில் பாலாக்கும் சங்கரத்துக்கும் பயப்படா இருப்பா. இயேசுக்கு திரமக்குள்ள வந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க, எந்த கொள்ளை நாய் நம்மள என்ன செய்ய முடியாது, தொடவே முடியாது. இருளில இருளில் நடக்கும். கர்த்தருடைய கர்த்து நமக்குள்ள இல்லைன்னா உள்ளத்துல இருளி இருக்கும். கர்த்தராகிய தேவன் சொல்ல, நான் உலகத்துக்கு ஒளியா இருக்கிறேன், என்னை பின்பற்றுகிறவன் இருளில் நடவாமல் என்ன செய்வான், ஜீவ ஒளிய அடைந்திருப்பான். அப்ப நம்ம ஆண்டோட கேட்கணும், இயேசுவே எனக்கு உள்ள வாரம், நீ முழுமையா தங்க, என் இறுதியன் இருளா இருக்க கூடாதப்பா. அந்த கொள்ளை நோய் எப்பதான் வருது, இருளில் நடமாடு கொள்ளை நோய். அந்த கொள்ளை நோய்க்கு நான் பயப்படா இருக்கும்னா இயேசு கிறிஸ்து மக்கள் வந்துடணும். ஹலேலூயா, அவருக்கு நம்ம கூப்பிடணும். அதான் நம்ம பார்க்க போறோம். பழைய காலத்திலயும் கொள்ளை நோய் வந்திருக்க தான் செய்யுது. அப்ப பக்தர்கள் என்ன செஞ்சிருக்காங்கன்னா பார்க்க போறோம். முதலாவது பாக்குறோம், 2 7 13:14
1: நான் மழை இல்லாதபடிக்கு,
0: நான் மழை இல்லாதபடிக்கு
1: வானத்தை அடைத்து,
0: நான் வானத்தை அடைத்து
1: அல்லது தேசத்தை அழிக்க,
0: தேசத்தை அழிக்க
1: வெட்டு கிளைகளுக்கு கட்டளையிட்டு,
0: வெட்டு கிளைகள் கட்டளையிட்டு
1: அல்லது என் ஜனத்திற்குள் கொள்ளை நோயை அனுப்பும் போது,
0: என் ஜனத்துக்குள் கொள்ளை நோயை அனுப்பும் போது
1: என் நாமம் தரிப்பிக்கப்பட்ட என் ஜனங்கள்,
0: நாமம் தரிப்பிக்கப்பட்ட என் ஜனங்கள்
1: தங்களை தாழ்த்தி,
0: நம்ம என்ன செய்யணுமா, நம்ம ஆண்டவருடைய நாமத்தை தரிச்சிருக்கிற நம்ம தான் ஆண்டவர் எல்லாத்தையும் சொல்லல, என் நாமத்தை தரிக்கப்பட்ட என் ஜனங்கள் நம்மளை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, தங்களை என்ன செய்யணும், தாழ்த்தி
1: ஜபம் பண்ணி என் முகத்தை தேடி,
0: கர்த்தருடைய முகத்தை தேடி
1: தங்கள் பொல்லாத வழிகளை விட்டு திரும்பினால்,
0: அப்பொழுது
1: பரலோகத்தில் இருக்கிற நான் கேட்டு, அவர்கள் பாவத்தை மன்னித்து,
0: அவர்கள்
1: தேசத்திற்கு சேமத்தை கொடுப்பேன்.
0: தேசத்துக்கு என்ன கொடுக்கிறாரு, சேமத்தை கொடுக்கிறார். முதலாளி நம்ம தாழ்த்தணும், நம்ம ஒன்று இல்லாண்டவரே, மனப்பூர்வமா நம்ம சொல்லணும், நம்ம ஒன்று இல்லாண்டவரே, நம்ம ஒண்ணுமே இல்லாண்டவரே சொல்லி நம்ம தாழ்த்தணும், தங்களை தாழ்த்தணும். அதான் கர்த்தர் சொல்ற, கர்த்தர் வேதம் சொல்லுது. யாக்கோபின் புஸ்தகம் 4:6
1: அவர் அதிகமான கிருபியை அளிக்கிறாரே,
0: அவர் அதிகமான கிருபியை அளிக்கிறாரே,
1: ஆதலால் தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார்,
0: தேவன் பெருமை உள்ளவர்களுக்கு எதிர்த்து நிற்கிறார்,
1: தாழ்மை உள்ளவர்களுக்கோ கிருபை அளிக்கிறார் என்று சொல்லி இருக்கிறது.
0: கிருபி அளிக்கிறார் என்று சொல்லி, தாழ்மை இருந்தா நமக்கு என்ன செய்ய, என்ன தரார் கர்த்தர், கிருபை கொடுக்கிறார். நம்ம தாழ்த்தனம் ஒன்றும் இல்லாண்டவரே, மனப்பூர்வமா. அதுதான் இங்க எபேசியன் புத்தகம் 4:1 மூன்றாவது வசனம்,
1: சமாதான கட்டினால்
0: அதுக்கு மேல
1: மிகுந்த மனத்தாழ்மையும்.
0: மிகுந்த நமக்குள்ள என்ன வேணும்? மிகுந்த மனத்தாழ்மை. ஒன்றுமே இல்லை, நம்மளை அதிகமா நம்ம நினைக்க கூடாது. கத்துருங்க என்ன சொல்ல, மிகுந்த மனத்தாழ்மை. நமக்குள்ள என்ன வேணும்? மனத்தாழ்மை வேணும். நம்ம ஒன்றுமே இல்லாண்டவர் நம்ம தாழ்த்தும் போது ரெண்டாவது தன்மை தாழ்த்தி என்ன செய்யணுமா? ஜெபம் பண்ணணும். நம்ம ஆண்டவரை கேசுக்கு நமக்கு அதான் சொல்றாரு, இனிமேல் சம்பவிப்பாரு பிகளுக்குலாம் நீ தப்புனா என்ன செய்யணும்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழுத்திருக்கணும். ஆசிங்க லூக்கா சுவிசேஷம் 21 அதிகாரம் 36 வசனம்,
1: ஆகையால்
0: இனி

0: அப்ப அங்க பஞ்சவதிர்ச்சி, இப்ப நம்ம தேசத்துல எப்போ நமக்கு தெரியாது இல்லையா? அதுதான் ஆண்டவர் செய்யும். இனி சம்பவிப்பார்கள் இவைகளுக்கெல்லாம் நீங்க தப்புன்னா என்ன செய்யணும்? எப்பொழுதும் சேவம் பண்ணி வீட்டு, எப்ப ஒரு நேரம் இல்லை, எப்பொழுதும் சேவம் பண்ண வேண்டும். அதான் ஆண்டவரை இயேசுக்கு சொன்னா சோர்ந்து போகாம என்ன செய்யுங்க, சேவம் பண்ணுங்க. வாசுங்க லூக்கா, விசேஷம் 18:1
1: சோர்ந்து போகாமல் எப்பொழுதும்
0: ஜெபம் பண்ண வேண்டும். ஆண்டவர் இயேசுக்கு அதான் சொல்லியிருக்காரு, சோர்ந்து போக என்ன செய்யணும், எப்பொழுதும் ஜெபம் பண்ணுங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ஏன்னா இனி வர காலங்கள் பயங்கரமான காலங்கள். இப்ப ஆபத்தெல்லாம் பார்த்து நம்ம சோர்ந்து போவோம்னா பலன் என்ன ஆயிருமா சொல்றாரு. நீதிமொழியின் புஸ்தகத்துல வாசித்து பாத்தீங்கன்னா 24:10 வாசித்து பாருங்க.
1: ஆபத்து காலத்தில் நீ சோர்ந்து போவாயானால்,
0: உன்
1: பலன் குறுகினது.
0: உன் பலன் என்னது குறுகினது? இவள் பிரச்சனை தான் அப்படின்னு சொல்லிட்டாரு. இனி சம்பவிக்க போற இவைகளுக்கெல்லாம் நீ தப்பு, சரி எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்துரு. இவன் பிரச்சனை அதிகமா தான் வரும். அதான் சொன்னாரு, ஆபத்து சோர்ந்து போகாம இப்போது என்ன செய்ய, ஜெபம் பண்ணு சொல்லியிருக்காரு. நம்ம ஆண்டவர்கிட்ட ஜெபிக்கத்தக்கதாக கிருபை கத்துட்டு கேட்கணும். ஆண்டவரே எனக்கு செபிக்க உதவி செய்யுங்கப்பா, எனக்கு தான் எப்போதும் செபிச்சுட்டே இருக்கணும். ஆண்டவர் எனக்கு இந்த கிருபியை தாங்க, அதான் சொன்னார். ஆண்டவர் சொன்னார், கிருபி நாபியம் விண்ணப்பங்கள் ஆபியம் மேல ஊற்றுவேன்னு சொன்னார். வாசித்து பாருங்க, சகரியான் புஸ்தகத்தில் வாசித்தீங்கன்னா 12:10
1: நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும், எருசலேம் குடிகள் மேலும், கிருபையின் ஆவியையும், விண்ணப்பங்களின் ஆவியையும் ஊற்றுவேன்.
0: விண்ணப்பங்களாக ஊற்றுவேன் ஆண்டவர் வாக்கு பண்ணியிருக்காரு. நம்ம இப்ப கேட்கணும், ஆண்டவர் கிருபி நாவி விண்ணப்பங்களாக ஊற்றுமாப்பா, நான் சோர்ந்து போக எப்போதும் செபிக்கணும் அப்பா. அப்பதான் இனி சம்பவிப்பாரு இவங்களுக்கு எல்லாம் நம்ம தப்புன்னு என்ன செய்யணும்,

0: கட்டத்தந்த வசனம் 1 கொரிந்தியர் புத்தகம் 1 அதிகாரம் 18 வசனம். கெட்டுப்போறவங்களுக்கு என்ன செய்யலாம்? சில்வன் உபதேசம் பைத்தியமா இருக்கிறது. விசுவாசிக்கிற நமக்கு தேவை பலனா இருக்கிறது. அவர் நமக்கா அடிக்கப்பட்ட நமக்கா நொறுக்கப்பட்ட நினைச்சு நம்ம ஒவ்வொரு நாளும் தியானிக்கும் போது நம்ம கிறிஸ்து எப்படி இருக்கிற தேவை பலனோ ஞானமா இருக்கிற நீங்க ஒவ்வொரு நாளுமே கிறிஸ்துவோடைய கிறிஸ்துவோடைய சிலுவையில் நமக்கா பட்ட பாடுகளை நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? சிந்தித்து பார்க்க வேண்டும். இன்னைக்கு மட்டும் இல்ல, நாளைக்கு மட்டும் இல்ல, ஒவ்வொரு நாளும் சிந்தித்து பார்க்க வேண்டும். ஒவ்வொரு நாளும் கிறிஸ்துவோடைய நமக்கா பட்ட பாடுகளை நினைச்சு தியானிக்க வேண்டும். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 5 அதிகாரம் 15 வசனம்.
1: பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல் தங்களுக்காக மரித்து எழுந்தவர்க்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும்
0: என்ன செஞ்சாரு? மரித்திருக்கிறாரு. சிலுவில் அறையப்பட்ட நம்ம இயேசுவுக்காக படக்கூடாது. அவர்கள் அறையப்பட்ட ஆனாலும் பிழைத்து வாசித்து பாருங்க. கலாத்தியர் புத்தகம் 2 அதிகாரம் 20 வசனம்.
1: கிறிஸ்துவுடனே
0: கூட
1: சிலுவையில் அறையப்பட்டேன். ஆயினும்
0: பிழைத்திருக்கிறேன்.
1: இனி நான் அல்ல, கிறிஸ்துவே எனக்குள் பிழைத்திருக்கிறார்.
0: கிறிஸ்துதான் எனக்குள்ள பிழைத்திருக்கிறார். அதுதான் அங்க சொல்றாரு. நம்ம ஒவ்வொருக்காக என்ன செஞ்சாலும் மரணத்தை எல்லாருக்காக என்ன செஞ்சார்? மரணத்தை ருசி பார்த்த இப்பாசிக்கலாமா? 2 கொரிந்தியர் 5:15
1: பிழைத்திருக்கிறவர்கள் இனி தங்களுக்கென்று பிழைத்திராமல்
0: நம்ம ஒவ்வொருவருக்காக நம்ம பிழைத்திராமல்
1: தங்களுக்காக மரித்து எழுந்தவர்க்கென்று பிழைத்திருக்கும்படி அவர் எல்லாருக்காகவும் மரித்தார் என்று நிதானிக்கிறோம்.
0: நம்ம எல்லாருக்காக என்ன செஞ்சாரு? மரணத்தை ருசி பெற்றார். நம்ம ஒவ்வொருவருக்கும் எல்லாருக்கும் மருந்து ருசி பெற்றார். அவருக்காக நம்ம பிழைத்திருக்க வேண்டும். பிழைத்திருக்க என்ன செய்யணும்? செபிக்கணும், துதிக்கணும், ஆண்டவர் ஆராதிக்கணும். உயிருள்ள தேவனை எப்போதும் துதிச்சு ஸ்தோத்திரம் பண்ணி தேவனோடு இருக்கணும். தேவனுடைய சிலுவின் உபதேசத்திற்கு ஒவ்வொரு நாளும் நம்ம தியானிக்க வேண்டும். அல்லேலூயா. அதுவும் சொல்லு, தங்களுக்கு என்று பிழைத்திராமல் யாருக்காரும் பிழைத்திருக்க வேண்டும்? நமக்காக மறித்து உயிரோடு என்று அவருக்காக நம்ம பிழைத்திருக்க வேண்டும். அல்லேலூயா. எதை செய்யலாம்? கர்த்தருக்காக தான் நம்ம செய்ய வேண்டும். அதுதான் உண்மையான உபதேசம். கர்த்தருக்காக பிழைத்திருக்கவங்க தான் உண்மையான. என்ன வந்தாலும் சரி, எது வந்தாலும் சரி, கர்த்தர் தான் எனக்கு அப்படிங்கிறது பிழைத்திருக்கதான் உண்மையான இது. சரி, முதலாவது பார்க்கிறோம், கர்த்தர் சிலுவில் அறையப்பட்டதால் நமக்கு என்ன லாபம் அப்படின்னு நம்ம பார்க்க போறோம். 1 பேதுரு புத்தகம் 2:24
1: நாம் பாவங்களுக்கு செத்து,
0: கர்த்தர் எதுக்காக சிலுவில் அறையப்பட்டார் பாருங்க, நம்ம பாவங்களுக்கு செத்து
1: நீதிக்கு பிழைத்திருக்கும்படிக்கு
0: அவர் தாமே
1: தமது

தந்திருக்கிறதான தர்மையான முதல் வாரத்திற்காக நாம் கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். 4 மாதங்கள் அற்புதமாய் நம்மை வழிநடத்தி வந்தார். 5வது மாதத்துக்குள்ளே பிரவேசிக்கும் நல்ல சாக்கியத்தை தேவன் நம்ம கொடுத்திருக்கிறார். கர்த்தருடைய அன்பு ஆச்சரியமானது. கிருபையாக தேவன் நம்மை தாங்கி ஏந்தி தப்பிவித்து சுமந்து வழிநடத்தி வந்தார். கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. ஜெப நேரத்தை கர்த்தருடைய அன்பின் கரத்திலே நாம் அர்ப்பணம் செய்து நாம் ஜெபித்து ஆரம்பிப்போம். ஸ்தோத்திரம் கர்த்தாவே, நன்றியோடு கூடமே நாங்கள் துதிக்கிறோம் அப்பா. பரலோகத்திலே வாசம் செய்கிற அன்பின் கர்த்தாவே, தர்மையான நேரத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இந்த 5வது மாதத்திற்காக ஸ்தோத்திரம். இந்த புதிய வாரத்திற்காக ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. கடந்த மாதங்கள் முழுதும் எங்களோடு கூட இருந்து எங்கள் ஒவ்வொருவரையும் அற்புதமாக ஆச்சரியமாக வழிநடத்தி வந்தீரே. அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறோம் அப்பா. அப்பாவை துதிக்கிறோம். இதை தாங்கி ஏந்தி தப்பு வைத்து சுமந்து வந்தீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம். இயேசுவின் ரத்தம் எங்கள் ஆவி ஆத்மா உடல் முழுதும் கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்தும். நடைபெறுகிற ஆராதனை அன்பின் கரத்திலே நாங்கள் ஒப்புக் கொடுக்கிறோம். ஆண்டவரை கர்த்தத்தாமே தலைவராக இருந்து முழு பொறுப்பெடுத்து நடத்துங்க. இந்த ஆராதனைக்கு விரதமாக எழும்புகிற பொல்லாத அந்தகார ஆவிகள் இயேசுக்கு

கிறிஸ்துவின் நாமத்தினாலே கட்டப்பட வேண்டுமாக ஜெபிக்கிறோம். இதோ சர்வங்களின் தேல்களை மிதிக்கவும் சத்துருவின் சகல வல்லமை மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்று உங்களை சேதப்படுத்த மாட்டாது என்று சொன்னீங்க. இந்த கூட்டங்களுக்கு உரமாக எழுப்புகிற பொல்லாத ஆவிகள் எல்லாம் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்திலே கட்டப்பட்டு போவதாக. பலவானை முந்தி கட்டினால் ஒளிய வீட்டுக்குள் புகுந்து உன் உடம்பில் எல்லாம் கொள்ளையிடுவது எப்படி என்று சொன்னீரே. இந்த கூட்டங்களுக்கு உரதமாக எழும்புகிற எல்லாம் தகர ஆவிகள் இயேசுவை நாமத்தில் கட்டப்பட்டு போகட்டும். அப்பா, பாட போகும் பாடல்கள், துதி ஆராதனைகள், இருட்டுக்கு போகிற ஜெப நேரங்கள் எல்லாவற்றையும் ஆசீர்வாதமாக மாற்றித்தாரு ஆண்டவரே. மின்கருவிகள், இசைக்கருவிகள், ரத்தம் தெளிங்க இயக்குற பிள்ளைகளை மறைத்துக்கொள்ளும் இந்த இடத்தை சுற்றி உங்க ரத்தத்தினால், உங்க அக்கினியா, ஆவியானவரா, தேவத்தோதரா, நாமத்தினால் பாதுகாத்து பராமரித்து நடத்துங்க. இங்க கிருபைக்கு ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை மறைத்து வெளிப்படும் அப்பா. செட்டப் பாக்ஸ் ஒவ்வொன்றிலும் கேபிள் ரத்தம் தெளிக்கப்படட்டும். தங்கத்தில் இல்லாமல் வார்த்தைகள் எல்லாம் மக்களை சென்றடையட்டும் அப்பா. இன்டர்நெட்டை தொடுங்க அப்பா, மின்சார தொட்டு ஆசீர்வதிங்க. தடையது வராதபடி காத்துக்கொள்ளும். துதிகன மகிமை எல்லாம் உமக்கு செலுத்தணும். இயேசு கிறிஸ்துவ நாமத்திலே தாழ்மை செபிக்கின்றோம் அன்பின் பிதாவே. ஆமா, காத்துக்கொள்ளலாம். சேர்ந்து பண்ணாம உன்னதமானவர்

இந்த காலை நேரத்திலும் சங்கீதக்காரன் சொன்ன வேத வசனத்தை நாம் எல்லாம் இணைந்து வாசிக்கலாம். 71 சங்கீதம் எடுத்து பாருங்க. 71 சங்கீதம் 20 வசனம், 20 வாசிக்கலாம். 71 சங்கீதம் 20 வசனத்திலிருந்து வாசிக்கலாம். அநேக இக்கட்டுகளையும் ஆபத்துகளையும் காணும்படி செய்த என்னை நீர் திரும்பவும் உயர்த்து, திரும்பவும் என்னை பூமியின் பாதாளங்களிலிருந்து ஏற பண்ணுவீர், என் மேன்மையையும் பெருக பண்ணி என்னை மறுபடியும் தேற்றுவீர். என் தேவனே, நான் வீணையை கொண்டு உம்மை உம்மையும் உடைய சத்தியத்தையும் துதிப்பேன். இஸ்ரவேலின் பரிசுத்தரே, சிறுமண்டலத்தை கொண்டு உம்மை பாடுவேன். நான் பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக் கொண்ட என் ஆத்மாவும், பாடும் பொழுது சொல்றார் பாருங்க, என் உதடுகளும் நீர் மீட்டுக் கொண்ட என் ஆத்மாவும் கெம்பீரித்து மகிழ் வந்த காலை நேரத்திலே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை நாம் யாவரும் சேர்ந்து மகிமைப்படுத்துவோம். பாடும்போது என் உதடுகளும் நீர் மீட்டுக் கொண்ட ஆத்மாவும் கெம்பீரித்து மகிழும். இந்த பாடல் எல்லாருக்கும் தெரியும். இந்த பாடல், இந்த பாடலை பாடி கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை நாம் மகிமைப்படுத்துவோம்.

புலம்பல் புஸ்தகம் 3வது அதிகாரம் இருபத்தி ரெண்டாவது வசனம் விதமாக சொல்கிறது. புலம்பல் புஸ்தகம் 3வது அதிகாரம் 22வது வசனம், நாம் நிர்மூலம் ஆகாமல் இருப்பது கர்த்தருடைய கிருபையே. நம்ம இந்த உலகத்தில் நிர்மூலமாகாமல் அழிந்து போகாமல் இருப்பதற்கு காரணம் கர்த்தருடைய ஒரு பெரிய கிருபை தான். ஆகவே அந்த கிருபைக்காக நம்ம கர்த்தருக்கு நன்றி சொல்லுவோம். ஆண்டவரே, இவ்வளோ கிருபையா எங்களை தாங்கி சுமந்து ஏந்தி வருங்களே, உமக்கு நன்றி என்று சொல்லி கர்த்தருடைய கிருபைக்காக நாம் நன்றி சொல்லுவோம். இது மாத்திரமல்ல, தீத்து புஸ்தகம் 3வது அதிகாரம் எடுத்து பார்த்தோம்னா, தீத்து புஸ்தகம் 3வது அதிகாரம் அது 6வது வசனம் என்ன சொல்கிறது பாருங்க, தமது கிருபையினாலே நாம் நீதிமானாக்கப்பட்டு நித்திய ஜீவன் உண்டாகும் என்கிற நம்பிக்கையின்படி சுதந்திரராகத்தக்கதாக. பாருங்க, கர்த்தர் தமது கிருபையினாலதான் நம்ம எல்லாரும் நீதிமானாக மாற்றுகிறார். நம்முடைய நீதி எல்லாம் அது வெறும் அழுக்கு கந்தை, ஆனால் கர்த்தர் தமது கிருபையினாலே தான் நம்ம எல்லாம் நீதிமானாக மாற்றுகிறார். எதற்கு? நித்திய ஜீவன். நித்திய ஜீவன் அழியாத ஒரு ஜீவன். அந்த ஜீவனை பெற்றுக்கொண்டால்தான் பரலோகத்தில் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட இருக்க முடியும். அந்த நித்திய ஜீவனை பெற்றுக்கொண்டு சுதந்திரர்களாக நேர்த்தோம், கர்த்தருடைய சொந்த ஜனங்களாக வாழ்வதற்கு தேவன் கிருபை தருகிறார். அப்ப அந்த கிருபை தான் நம்மை இந்த அளவுக்கு மாற்றுகிறது. ஆகவே எல்லாம் இணைந்து கர்த்தருடைய கிருபைக்காக நன்றி சொல்லி, தேவ கிருபை என்றும் உள்ளது, அவர் கிருபை என்றும் உள்ளது. எல்லாரும் தெரிந்த பழைய பாடல், எல்லாரும் சேர்ந்து இந்த பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை நாம் மகிமைப்படுத்த போகிறோம். அதன் பிறகு கர்த்தரை நாம் ஆராதிக்க போகிறோம். பிரைஸ் காட்.

அவரை போற்றி துதித்து பாடி அவர் நெருக்கப்பட்டும் நம் மனிதனாதபடிக்கு ஆண்டவர் நம்மை பாதுகாத்தா. சிந்திச்சு பாருங்க, சத்துரு சேனை நம்மை தொடர்ந்து சூழ்ந்து வந்த போது பக்தனாம் தாவீது தேவன் நமக்கு முன் சென்று நம்மை வழி நடத்தினார். எவ்வளவு ஆச்சரியமான தேவன் பாருங்கள். காரல் போன்ற கஷ்டங்கள் நம்முடைய வாழ்க்கையில் வந்தாலும் நம்முடைய பாதையில ஒளியாக வந்து நம் ஒவ்வொருவரையும் அவர் தூக்கி எடுத்தார். அவர் அன்பை நினைவு கொண்டவர்களாக தேவனே எங்களை இப்படியெல்லாம் நீங்க பாதுகாத்தீங்களேப்பா, உங்களுக்கு நன்றி அப்பா. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவர். நாங்கள் என்ன தரப்போகிறோம் அப்பா? அப்பா நாங்கள் ஒன்றுமே இல்லை ஆண்டவர். எங்கள் மீது இவ்வளவாய் நீர் அன்பு கூறுகிறீங்களே, உமக்கு நன்றி அப்பா, உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே என்று சொல்லி நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? தேங்க்யூ லார்ட். அதற்கு முன்பதாக நம்மை நம்மை அலசி பார்க்கலாமா? கர்த்தருக்கும் நமக்கும் இடையே சரியான தொடர்பு இருக்கிறதா? உறவு இருக்கிறதா? கர்த்தருக்கு நமக்கும் இடையே ஐக்கியம் இருக்கிறதா? சிந்தித்து பாருங்க. ஒருவேளை அதில் குறைவு இருக்குமானா ஒருவரே என்னை மாற்றும் அப்பா, என்னை பரிசுத்தப்படுத்துங்க அப்பா, என்னை கழுவும் ஆண்டவரே. உங்களோடு அதிகமாக இணைந்து வாழ உறவாட எங்களுக்கு அந்த பாக்கியங்களை தாங்கப்பா. கேட்கலாம், எல்லாரும் கேட்போம். இயேசுவின் ரத்தம் சகல பாவங்களை நீக்கி நம்மை சுத்திகரிக்கிறது. நமக்கு பாவம் இல்லை என்போமானால் நம்மை நாமே வஞ்சிக்கிறவர்களாக இருப்போம். சத்தியம் நமக்குள் இராது. நம்முடைய பாவங்களை நாம் அறிக்கை செய்தால் எல்லா பாவங்களையும் நமக்கு மன்னித்து நம்மை சுத்திகரிப்பதற்கு ஆண்டவராகிய கர்த்தர், ஆண்டவராகிய கர்த்தர் இயேசு, அவர் உண்மையும் நீதியும் நிறைந்தவராக இருக்கிறார். ஆகவே கர்த்தருடைய அன்பின் கரத்திலே நம் அர்ப்பணம் செய்து அப்பா எங்களை பரிசுத்தப்படுத்தும். வாய் திறந்து கேட்கலாமா?

எல்லாம் ஒற்றிலும் மேலானவர், எல்லாரிலும் பெரியவர், சகலத்தையும் சிருஷ்டித்தவர், அவர் தான் சர்வ வல்லமுள்ள தேவன். பிரைஸ் காட், ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவர் மகிமை பொருந்திய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. கர்த்தருடைய மகிமை பொருந்திய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. சொல்லுங்க கர்த்தாவே, உன் மகிமை பொருந்திய நாமத்திற்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். ஐயா, என்னை தூக்கி வந்தீரே, சுமந்து வந்தீரே, ஸ்தோத்திரம். ஏந்தி வந்தீரே, ஸ்தோத்திரம். பாதுகாத்து வந்தீரே, ஸ்தோத்திரம். சொல்லுங்க, சொல்லுங்க. அப்படியே கர்த்தரை ஆராதிப்போ. ஆலே உம்மை போல ஒரு தெய்வம் இல்லை. ஆலேலூயா. நீரே, நீர் மாத்திரமே. அவர் கீழே என்ன யாருமே, எல்லாம் எல்லாம் அவருக்கு சமுன்னதத்திலே நம்ம தேவனை கர்த்தருக்கு சமானமானவர் யார்? அவர்தான் எல்லாமே. ஹல்லேலூயா. நன்றி, நன்றி. அவர் அன்பை நினைத்து பாருங்க தகப்பனே. அன்புக்காக நன்றி ராஜா. உங்க கிருபைக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. உலையான சேற்றிலிருந்து எங்களை தூக்கி எடுத்தீரே. அப்ப உலையான சேற்றிலிருந்து எங்களை கண்மனை மேல கொண்டு வந்தீரே. நன்றி, நன்றியாவியானவரே. உமை துதிக்கின்றோம் ஆண்டவரே. உமக்கு நன்றி, நன்றி. நீ பாராட்டி எல்லா கிருபைகளுக்காக நன்றி. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நன்றி. அப்படியே கர்த்தரை மகிமைப்படுத்துங்க. நன்றி செலுத்துறோம் ஆண்டவரே. நன்றியோடு துதிக்கிறோம்.

ஒடுங்கி நாவிகளான இயேசுவின் நாமத்தை வெளியேறி போவதாக. புதிய நுழை ஒவ்வொருக்கும் கொடுப்பீராக. ஆனந்தத்தின் அபிஷேகம் இறங்கி வருவதாக. மகிழ்ச்சியின் அபிஷேகம் இறங்கி வருவதாக. கர்த்தரை தொழுது கொள்ளவும் அவன் ரட்சிக்கப்படுவான் என்று ரட்சிப்பு உண்டாவதாக, விடுதலை உண்டாவதாக, மகிமை இறங்கி வருவதாக. ஆராதனை ஆராதனை ஆராதனை ஆராதனை. ஆமென் ஆமென்.

அவர் இயேசு, இயேசு சொல்லுங்க, இயேசு, அவர் இயேசு, இயேசு. இந்த ஜனத்தை எனக்கு என்று ஏற்படுத்தினீர்கள், துதியை சொல்லி வருவார்கள்.

அபிஷேகம் இழந்து போனவங்களை பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. ஒரு புது அபிஷேகம் இறங்கட்டும், இறங்கட்டும்.

பங்கபுத்தன் அக்னி அக்னி அக்னி அக்னி அக்னி அக்னி அக்னி ஏகட்டும் ஓடி வர வர வர வர வர வர வர அக்னி மூடுவதாக ஹலேலூயா பர்வத அக்னி சந்திப்பதாக ஆவியான அக்னியால் சந்திப்பீராக நிரப்புவீராக ஜீவன் நித்திய ஜீவன் இயேசுவே நாமத்தில் இறங்கி வரட்டும் ஜீவன் இறங்கட்டும் இறங்கட்டும் கர்த்தரே ஜீவன் ஆவியானவரே ஜீவனுள்ள ஆவியானவரே ஜீவனுள்ள ஆவியானவரே ஜீவன் இறங்கட்டும் கல்வீனங்கள் மாறட்டும் கட்டுகள் உடையட்டும் இயேசுவே நாமத்திலே அந்தகார வல்லமைகள் எரிந்து போகட்டும் இயேசுவே நாமத்திலே பர்வத அக்னி மூடட்டும் இயேசுவே நாமத்திலே பலவீனமான சரீரங்கள் பலப்படுத்தப்படுவதாக இயேசுவே நாமத்திலே ஜீவன் ஜீவன் கர்த்தன் ஜீவன் ஜீவன் இயேசுவின் ஜீவன் ஆவியானவரே ஜீவன் பிதாவின் ஜீவன் பரிபூர்ண ஜீவன் நித்திய ஜீவன் இறங்கட்டும் இறங்கட்டும் ஐயா நன்றி பரலோகத்தினாலே எங்களோடு கூட நடத்தி கொண்டிருக்கிறீங்க அபிஷேகம் பண்ணி கொண்டிருக்கிறீங்க பிள்ளையோட பேசி கொண்டிருக்கிறீங்க உயிர்ப்பித்துக் கொண்டிருக்கிறீங்க தேங்க்யூப்பா எல்லாவற்றின் மேலானவர் எல்லாரிலும் பெரியவர் ஆண்டவரே உங்களோட அன்புக்கு ஈடு இணை ஏதுமே கிடையாதப்பா மனதுருக்கத்திலே மகத்துவமானவர் அப்பா யோசனையிலே பெரியவர் ஐயா ஆலோசனை ஆச்சரியமானவர் ஆண்டவரே உம்மை துதிக்கின்றோம் காலை நேரத்திலும் எங்களை ஆராதனை ஏற்றுக் கொண்டீரே எங்களை அபிஷேகம் பண்ணினீரே கோடி நன்றிகள் அப்பா தொடர்ந்து பின்னிட போகும் அனைத்து பகுதியிலும் எங்களுக்கு ஆசீர்வாதமாக மாற்றித்தாரும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையாக ஜெபிக்கின்றோம் அன்பின் நல்ல பிதாவே ஆமென் அமர்ந்து கொள்ளலாம் ப்ரேஸ் தி லார்ட் தேங்க்யூப்பா திருமறையிலிருந்து வேத பாடங்களை நாம் வாசிக்க போகின்றோம் முதலாம் திருமறை பாடமாக ஆமோஸ் புஸ்தகம் ஆமோஸ் மூன்றாம் அதிகாரம் ஆமோஸ் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் சகோதரிகள் யாராவது முன் வந்து வாசிக்கலாம் ஆமோஸ் புஸ்தகம் மூன்றாவது அதிகாரம் ஆமோஸ் மூன்றாவது அதிகாரம்

0: வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதல் வேத பாடம் ஆமோஸ் அதிகாரம் 3. இஸ்ரவேல் புத்திரரே, கர்த்தராகிய நான் எகிப்து தேசத்திலிருந்து வரப்பணின முழு குடும்பமாகியவர்களுக்கு, முழு குடும்பமாகிய உங்களுக்கு விரோதமாய் சொல்லி இந்த வசனத்தை கேளுங்கள். பூமியின் எல்லா வம்சங்களுக்குள்ளும் உங்களை மாத்திரம் அறிந்து கொண்டேன். ஆகையால் உங்களுடைய எல்லா அக்கிரமங்களின் நிமித்தமும் உங்களை தண்டிப்பேன். இரண்டு பேர் ஒருமனப்பட்டிருந்தால் ஒழிய ஒருமித்து நடந்து போவார்களோ? தனக்கு இறை அகப்பட்டு அகப்படாமல் இருக்கும் காட்டிலே சிங்கம் கெர்ச்சிக்குமோ? இறை பிடியாமல் இருக்கும் போது பாலசிங்கம் தன் கெபியிலிருந்து சத்தமிடுமோ? குருவிக்கு தரையிலே சுருக்கு போடப்படாதிருந்தால் அது கண்ணியில் அகப்படுமோ? ஒன்று படாதிருக்கையில் கண்ணி தரையிலிருந்து எடுக்கப்படுமோ? ஊரில் எக்காலம் ஊதினால் ஜனங்கள் கலங்காதிருப்பார்களோ? கர்த்தருடைய செயல் இல்லாமல் ஊரில் தீங்கு உண்டாகுமோ? கர்த்தராகிய ஆண்டவர் தீர்க்கதரிசிகளாகிய தம்முடைய ஊழியக்காரருக்கு தமது ரகசியத்தை வெளிப்படுத்தாமல் ஒரு காரியத்தையும் செய்யார். சிங்கம் கெர்ச்சிக்கிறது, யார் பயப்படாதிருப்பான்? கர்த்தராகிய ஆண்டவர் பேசுகிறார், யார் தீர்க்க தரிசனம் சொல்லாதிருப்பான்? நீங்கள் சமாரியாவின் பர்வதங்களில் வந்து கூடி அதன் நடுவில் நடக்கிற பெரிய கலகங்களையும் அதற்குள் செய்யப்படுகிற இடுக்கண்களையும் பாருங்கள் என்று அஸ்தோத்தின் அரமனைகள் மேலும் எகிப்து தேசத்தின் அரமனைகள் மேலும் கூறுங்கள். அவர்கள் செம்மையானதை செய்ய அறியாமல் தங்கள் அரமனைகளில் கொடுமையையும் கொள்ளையையும் குவித்துக் கொள்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். ஆகையால் சத்துரு வந்து தேசத்தை சூழ்ந்து கொண்டு உன் மோகத்தை உன்னிலிருந்து அற்றுப்போக பண்ணுவார். அப்பொழுது உன் அரமனைகள் கொள்ளையிடப்படும் என்று கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். மேலும் ஒரு மேய்ப்பன் இரண்டு கால்களையாவது ஒரு காதில் துண்டையாவது சிங்கத்தின் வாயிலிருந்து பிடுங்கி தப்பு வைக்குமாம் போல சமாரியாவில் குடியிருக்கிற இஸ்ரவேல் புத்திரர் ஒரு படுக்கையின் மேல் மூளையிருந்தும் ஒரு மஞ்சத்தின் மேலிருந்தும் தப்பி வைக்கப்படுவார்கள் என்று கர்த்தர் சொல்கிறார். நீங்கள் கேட்டு யாக்கூபு வம்சத்தாருக்குள்ளே சாட்சியாக அறிவிக்க வேண்டியது சேனைகளின் தேவனாயிருக்கிற கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறது என்னவென்றால், நான் இஸ்ரவேலுடைய பாதங்களின் நிமித்தம் அரமனை அவனை விசாரிக்கும் நாளிலே நான் பெத்தேலின் பலிப்பீட விசாரிப்பேன். பலிபீடத்தின் கொம்புகளை வெட்டுண்டு தரையிலே விழும். மாரிக்காலத்து வீட்டையும் கோடைக்காலத்து வீட்டையும் அழிப்பேன். அப்பொழுது யானை தந்தத்தால் செய்யப்பட்ட வீடுகள் அழியும், பெரிய வீடுகளுக்கும் முடிவு வரும் என்று கர்த்தர் சொல்லுகிறார் என்பதே அமேன். வாசிக்கும்படியாக கொடுக்கப்பட்ட முதல் வேத பாடம் வாசித்து முடிந்தாயிற்று.
1: இரண்டாம் வேத பாடமாக 1 கொரிந்தியர் 6 அதிகாரத்தை எடுத்துக்கொள்வோம். இதனை சகோதரர்களில் யாராவது ஒருவர் வாசிப்பார்கள். 1 கொரிந்தியர் 6 அதிகாரம்.

0: வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட இரண்டாம் வேத பகுதி 1 கொரிந்தியர் 6 அதிகாரம். உங்களில் ஒருவனுக்கு வேறொருவனோடே வழக்கு உண்டானால் வழக்காடும்படி அவன் பரிசுத்தவான்களிடத்தில் போகாமல் அநீதிக்காரரிடத்தில் போக துணிகிறது என்ன? பரிசுத்தவான்கள் உலகத்தை நியாயம் தீர்ப்பார்கள் என்று அறியீர்களா? உலகம் உங்களால் நியாயம் தீர்க்கப்படுவதாயிருக்க அற்ப வழக்குகளை தீர்க்க நீங்கள் அபாத்திரரா? தேவ தூதர்களையும் நியாயம் தீர்ப்போம் என்று அறியீர்களா? அப்படி இருக்க இந்த ஜீவனுக்கு ஏற்றவைகளை நீங்கள் தீர்த்து கொள்ளக்கூடாது இருக்கிறது எப்படி? இந்த ஜீவனுக்கு ஏற்ற வழக்குகள் உங்களுக்கு இருந்தால் தீர்ப்பு செய்கிறதற்கு சபையில் அற்பமாய் எண்ணப்பட்டவர்களை நியமித்துக் கொள்ளுங்கள். உங்களுக்கு வெட்கம் உண்டாகும்படி இதை சொல்கிறேன், சகோதரனுக்கும் சகோதரனுக்கும் உண்டான வழக்கை தீர்க்கத்தக்க விவேகி ஒருவனாகிலும் உங்களுக்குள் இல்லையா? சகோதரனோடே சகோதரன் வழக்காடுகிறான், அவிசுவாசிகளுக்கு முன்பாகவும் அப்படி செய்கிறான். நீங்கள் ஒருவரோடு ஒருவர் வழக்காடுகிறது எவ்விதத்திலும் குற்றமாயிருக்கிறது? அப்படி செய்கிறதை விட நீங்கள் ஏன் அநியாயத்தை சகித்துக் கொள்கிறது இல்லை? ஏன் நஷ்டத்தை பொறுத்துக் கொள்ளுகிறது இல்லை? நீங்களே அநியாயம் செய்கிறீர்கள், நஷ்டப்படுத்துகிறீர்கள், சகோதரருக்கும் அப்படி செய்கிறீர்களே. அநியாயக்காரர் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை என்று அறியீர்களா? வஞ்சிக்கப்படாதிருங்கள். வேசி மார்க்கத்தாரும் விக்கிரக ஆராதனைக்காரரும் விபச்சாரக்காரரும் சுய புணர்ச்சிக்காரரும் ஆண் புணர்ச்சிக்காரரும் திருடரும் பொருளாசைக்காரரும் வெறியரும் உதாசீனரும் கொள்ளைக்காரரும் தேவனுடைய ராஜ்யத்தை சுதந்திரிப்பது இல்லை. உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாயிருந்தீர்கள். ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் எல்லாம் தகுதியாயிராது. எல்லாவற்றையும் அனுபவிக்க எனக்கு அதிகாரம் உண்டு, ஆகிலும் நான் ஒன்றிற்கும் அடிமைப்பட மாட்டேன். வயிற்றுக்கு போஜனமும் போஜனத்திற்கு வயிறும் ஏற்கும், ஆனாலும் தேவன் இதையும் அதையும் அழிய பண்ணுவார். சரீரமோ வேசித்தனத்திற்கு அல்ல, கர்த்தருக்கே உரியது. கர்த்தரும் சரீரத்திற்கு உரியவர். தேவன் கர்த்தரை எழுப்பினாரே, நம்மையும் தமது வல்லமையினாலே எழுப்புவார். உங்கள் சரீரங்கள் கிறிஸ்துவின் அவயவங்கள் என்று அறியீர்களா? அப்படி இருக்க நான் கிறிஸ்துவின் அவயவங்களை வேசியின் அவயவங்களாக்கலாமா? அப்படி செய்யலாகாதே. வேசியோடு இசைந்திருக்கிறவன் அவளுடனே ஒரே சரீரமாயிருக்கிறான் என்று அறியீர்களா? இருவரும் ஒரே மாம்சமாயிருப்பார்கள் என்று சொல்லியிருக்கிறதே. அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாய் இருக்கிறான். வேசித்தனத்திற்கு விலகி ஓடுங்கள். மனுஷன் செய்கிற எந்த பாவமும் சரீரத்திற்கு புறம்பாயிருக்கும். வேசித்தனம் செய்கிறவனோ தன் சுய சரீரத்திற்கு விரோதமாய் பாவம் செய்கிறான். உங்கள் சரீரமானது நீங்கள் தேவனாலே பெற்றும் உங்களில் தங்கியும் இருக்கிற பரிசுத்த ஆவியினுடைய ஆலயமாயிருக்கிறது என்றும் நீங்கள் உங்களுடையவர்கள் அல்லவென்றும் அறியீர்களா? கிரயத்திற்கு கொல்லப்பட்டீர்களே, ஆகையால் தேவனுக்கு உடையவர்களாகிய உங்கள் சரீரத்தினாலும் உங்கள் ஆவியினாலும் தேவனை மகிமைப்படுத்துங்கள் என்பதே ஆமேன். வாசிக்கும்படியாய் கொடுக்கப்பட்ட 2 வேத பகுதி வாசித்தாயிற்று.
1: இப்பொழுது 16 சங்கீதத்தை எடுத்துக்கொள்வோம். இதனை எழுந்து நின்றாம் எல்லோரும் மாறி மாறி வாசிக்கப் போகிறோம். சாம் 16 16 சங்கீதம் 16 சங்கீதம். தாவீது எழுதின மிக்தாம் என்னும் பொற்பனதி கீதம். தேவனே என்னை காப்பாற்றும், உம்மை நம்பியிருக்கிறேன். பூமியில் உள்ள பரிசுத்தவான்களுக்கும் நான் என் முழு பிரியத்தையும் வைத்திருக்கிற மகா ஆத்மாக்களுக்கும் அது வேண்டியதாயிருக்கிறது என்று சொன்னாய். கர்த்தர் என் சுதந்திரமும் என் பாத்திரத்தின் பங்குமானவர், என் சுதந்திரத்தை தேவரீர் காப்பாற்றுகிறீர். எனக்கு ஆலோசனை தந்த கர்த்தரை துதிப்பேன், ராக்காலங்களிலும் என் உள்ளிந்திரியங்கள் என்னை உணர்த்தும். ஆகையால் என் இருதயம் பூரித்தது, என் மகிமை கழிகூர்ந்தது, என் மாம்சமும் நம்பிக்கையோட தங்கியிருக்கும். ஜீவ மார்க்கத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். உம்முடைய சமூகத்தில் பரிபூரண ஆனந்தமும் உம்முடைய வலது பாரிசத்தில் நித்திய பேர்மும் உண்டு என்பதே. ஆமேன்.
0: சில அறிவிப்புகள். இன்றைக்கு நடைபெற வேண்டிய திருவிருந்தாரதனை அடுத்த வாரத்திற்கு மாற்றப்பட்டிருக்குது. ஆகவே அடுத்த வாரம் வழக்கம் போல நமக்கு ரெண்டு ஆராதனை இருக்கும். வழக்கம் போல 8:30 மணி ஆராதனை இருக்கும். அதே போல 11 மணி ஆராதனையும் அடுத்த வாரத்திலிருந்து வழக்கமாக இருக்கும். அடுத்த வாரம் திருவிருந்தாரதனை நடைபெறும். சபையார் ஆயத்தத்தோடு கடந்து வர உங்களை அன்போடு ஞாபகப்படுத்துகிறோம். இப்போது அந்த கூட்டம் முடிந்தவுடன் நம்ம அருமையான நகுமி அம்மா அவர்கள் நேற்று முன்தினம் கர்த்தர்கள் மறித்திருக்கிறாங்க. ஆகவே இன்றைக்கு 3rd நாள் ஸ்தோத்திர ஜப கூட்டம் சகர் ஆனந்தவர் வீட்டிலே நடைபெறும். ஆகவே இந்த கூட்டம் முடிந்து ஏற்கனவே ஒரு 11:30 மணி அளவிலே அவர் வீட்டிலே ஆரம்பமாகும். ஆகவே நீங்கள் யாவரும் கலந்து கொள்ள அன்போடு கூட குடும்பத்தின் மக்கள் சார்பாக அழைக்கின்றோம். உங்களுக்கு வயதானவர்கள் ஒருவேளை அங்கே வர முடியாது, வேன் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது, கிரவுண்டில் வேன் நிற்கும். ஒருவேளை வயதானவர்கள் வண்டி வச்சிருக்கோம் வந்துடுங்க. ஒருவேளை வயதானவர்கள் நடக்க முடியாதோ நீங்கள் வேனை பயன்படுத்தி கொள்ளலாம். இலவசமாக ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. ஆகவே நீங்கள் வேன் பயன்படுத்தி அருமையான அம்மாவில் வீட்டுக்கு வரும்படிக்கு, இந்த ஜபத்திற்கு வரும்படிக்கு அன்போடு கூட குடும்பத்தின் மக்கள் சார்பாக ஞாபகப்படுத்துகிறோம். அருமையான அம்மாவர்கள் நம்முடைய சபையிலே ஏறக்குறைய நமது ஊழியத்திலே 38 வருடமாக அவர் இருக்கிறார்கள். 38 வருஷம் அவங்க நம் ஊழியத்தோடு பயணித்திருக்கிறாங்க. அவருடைய இந்த மறைவு ஒரு பெரிய இழப்பு. அவங்க கத்துடைய சமூகத்திலே எதிர்பாரி கொண்டிருக்காங்க. ஆனால் அதே நேரத்திலே சபையிலே ஒரு ஜபக்குறிப்பு சொன்ன உடனே ஓடி வந்து அவர்கள் ஜபிப்பார்கள். எல்லாம் உங்களுக்கே தெரியும், எல்லாருக்குமே தெரியும் இல்லையா. இந்த ஜபக்குறிப்பு ஓடி வந்து கவனித்து அது ஜபிப்பார். எப்பொழுதுமே ஜபக்குறிப்பு சொன்ன உடனே எப்படியாவது ஒரு ஜபக்குறிப்புக்கு அவங்க ஜபித்து விடுவாங்க. மைக்கில் தான் ஜபிக்கணும்ன்ற இல்லை, எல்லா ப்ரேயர்லையும் நம்ம குறிப்பு சொன்னாலும் உடனே ஜபித்து விடுவார்கள். ஆகவே அவருடைய இழப்பு அந்த குடும்பத்தின் மக்களுக்காக மக்களுக்கு மாத்திரமல்ல நம் சபைக்கும் ஒரு இழப்பு. ஏன்னா காலையில் 11 மணி அளவில் அவங்க வந்துடுவாங்க ஜபத்திற்கு. வந்து காலையிலேருந்து அவங்க மதியானம் 2-2.5 மணி வரையிலும் ஜபம் பண்ணுவாங்க. அதன் பிறகு கொஞ்சம் ஓய்வு எடுத்து மீண்டுமாக மாலை நேரத்தில் வந்து ஜெபிப்பார்கள். அதன் பிறகு 6:30 மணிக்கு ஜெபம் நடைபெறும். 6:30 மணியிலிருந்து 8:30 மணி வரையிலும் ஜெபம் நடைபெறும். அந்த ஜெபத்திலும் பங்கு பெறுவார்கள். எந்த ஜெபத்தையும் மிஸ் பண்ண மாட்டாங்க. அது நல்ல ஒரு ஜெபிக்கிற ஒரு தாயார். இப்படிப்பட்டவர்கள்லாம் கிடைப்பது அரிது. நம்முடைய ஒளித்தை நீங்க பார்த்தா ஜெபிக்கிறவங்க எல்லாம் கடந்து போய் கொண்டே இருக்கிறாங்க பாருங்க. நல்லா ஜெபிக்கிறவங்க நம்ம, அதே போல எல்லா ஜபங்களையும் ஜபிக்கிறவங்க நம்ம அண்ணால் அம்மா, நம்ம எல்சம்மா, நம்ம கமல் அம்மா, வின்சென்ட் ஐயா, இவங்களாம் வந்து பேப்பரும் ஜெபம் பண்ணிட்டு இருப்பாங்க. இப்ப நிறைய ஜபிக்கிறவர்கள்லாம் ஒருத்தனை கடந்து போய் கொண்டிருக்கிறார்கள். இந்த குடும்பத்திற்கு மாத்திரமல்ல சபைக்குமே ஊழியத்திற்குமே ஒரு பெரிய இழப்பு. மாத்திரமல்ல மாதந்தோறும் ஊழியத்தை தாராளமாக அவர்கள் தாங்குவார்கள். அவங்க பென்ஷன் வாங்குறவங்க தான், ஆனாலும் கொஞ்சம் தாமதம் ஆயிடுச்சுன்னா அவங்க உள்ள பதைக்கும் சொல்லுவாங்க. இன்னும் கொடுக்கல, இன்னும் அவங்க மகன் வேலையில் இருக்கிறாப்புல, கொஞ்சம் பிஸியாக இருக்கிறாப்புல, ஆனால் இன்னும் ஏடிஎம்ல எடுக்க முடியல. நம்ம சும்மா அப்படி பார்த்தோம் தோத்திரம்னு தோத்திரம்னு சொன்னாலே அவங்களுக்கு ஏதோ ஒரு உணர்வு ஒரு மாதிரி இருக்குது. இன்னும் காணிக்க கொடுக்கல, பென்ஷன் எடுத்து கொடுக்கல, நாளைக்கு கொடுக்குறேன் நாளைக்கு கொடுக்குற. சில நேரங்களில் கொஞ்சம் தாமதம் ஆகிட்டு அவங்களுக்கு எப்படியோ ஒரு ரொம்ப ஃபீல் பண்ணுவாங்க. அப்படியே இந்த காணிக்க விஷயத்தில் எல்லாத்துலேயுமே ஒரு உண்மை அவங்க. ஆனால் இன்றைக்கு அவங்க அன்று சமூகத்தில் இலைப்பாருறாங்க. அவங்க விட்டு சென்ற அந்த குடும்பத்தின் வெற்றிடத்தை கர்த்தர் நிச்சயம் நிரப்புவார். ஒருவன் தாய் தேற்றது போல் நான் உங்களை தேற்றுவேன். அதே போல தான் நம்முடைய ஊழியத்தில் இப்படி ஜெபிக்கிற மக்கள் நீங்கள் எழும்ப வேண்டும். நான் உண்டு, என் குடும்பம் உண்டும் என்ற அந்த குறுகிய வட்டத்தை விட்டு வெளியே வரணும். அவங்க என்ன மழை இருந்தாலும் வந்துடுவாங்க, என்ன காற்று இருந்தாலும் வந்துடுவாங்க. காலை ஜபக்கூட்டத்திற்கு சில நேரங்களில் 6 மணிக்கு வந்து கேட்டை தட்டுவாங்க.
2: நேரம் மறந்து 5:30 மணிக்கெல்லாம் கூட வந்துடுவாங்க, வெளியே நிற்குவாங்க கேட்டில். ஜெபிக்கணும், ஜெபிக்கணும். அப்போ இப்போ கொஞ்சம் மிருகங்கள் பிரச்சனை இருப்பதுனால தான் நாங்கள் வேண்டாம் காலை வராதிங்கன்னு சொல்லிட்டோம். அதனால் அவங்க கொஞ்சம் லேட்டாக வருவாங்க. ஆனால் காலை 6 மணிலேருந்து வந்து ஒரு 7:30 மணி வரையிலும் அவங்க சின்ன ரூம், அப்போது யூபிஎஸ் ரூம், அப்போ சின்ன ரூம் ஜெப ரூமு, அதில் உட்கார்ந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. மாத்திரமல்ல ஊழியங்கள், நல்ல பத்திரிக்கை ஊழியத்திற்கு இப்போ கூட அவங்க சிக்கா இருக்கும்பொழுது கூட அவங்க கேட்குற ஒரு காரியம், பத்திரிக்கை வந்து விட்டதா? என் பத்திரிக்கை வந்து விட்டு எங்கே போயிட்டீங்கம்மான்னு சொன்னால் உடனே அவங்களுக்கு ஒரு வரணும்னு துடிப்பாங்க. பத்திரிக்கை அவங்களுக்கு தெரிந்தது எப்படி செய்யணுமோ பத்திரிக்கை வேலை, எல்லா மொழி பத்திரிக்கையும் சில நேரம் தமிழ் பத்திரிக்கை முடிந்து விடும், ஆங்கிலம் இந்தி மலையாளம் அதுவும் முடிந்து விடும், அப்புறம் தெலுங்கு கன்னடம். அவங்க உட்காந்து சகோதரெலாம் சேர்ந்து போட்டுகிட்டே இருப்பாங்க. பாரு அந்த வாஞ்சையெல்லாம் பாருங்க, ஆண்டவர் பார்க்குறாரு. எப்படியும் 80 தான் அவர்களுக்கு, 81 மேலே தான் இருக்கும். அப்போ அந்த வயதிலும் அவங்க அந்த ஆண்டவருக்காக கத்தருக்காக ஊழியம் செய்திருக்கிறாங்க. எனக்குரிய அவங்க அவங்களுடைய காரியத்தை சொல்லணும்னா, 1992-93 இந்த காலகட்டங்களில் சேலாஸ் பகுதியில் சனிக்கிழமைகளிலே சண்டே கிளாஸ் ஊழியம் நடக்கும். சௌகரியமாக செல்லுவாங்க, அவங்களும் கூட இவங்களும் செல்லுவாங்க. அந்த சனிக்கிழமையில் வந்து அந்த கடையில் ஐயாட்ட அவங்க அனுமதி வாங்கி கொண்டு வந்து சேலாஸ் அந்த பகுதிக்கு போய் சண்டே கிளாஸுக்கு போவாங்க. அவங்களுக்கு என்ன தெரியுமோ தெரிந்ததை சொல்லுவாங்க. சௌகரியமாக கூட போய் அந்த ஊழியத்தை ரொம்ப நாள் செய்தாங்க. அதன் பிறகு மருத்துவமனை ஊழியம், மருத்துவமனைக்கு அம்மாவாரெலாம் சேர்ந்து போகும்பொழுது மருத்துவமனை ஊழிக்கு போவாங்க, அந்த ஊழியத்துக்கு போவாங்க. அப்புறம் ரொம்ப முடியாமல் நேரத்தில் கூட போனாங்க. இப்போ வந்து 4 தான் அவங்களால் போக முடியல. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு ஜப ஊழியம் உங்களுக்கு கூட சொல்லிக்கிட்டே போகலாம். ஆகவே எதற்கு இதெல்லாம் அவங்க மத்தியிலே சொல்லுறோம் அப்படின்னா, இதை நான் மனதில் கொள்ள வேண்டும். அப்போ நான் என்ன செய்கிற ஆண்டவருக்காக, இயேசுக்காக நான் என்ன பண்ணியிருக்கிறேன் என்ற ஒரு சிந்தனை உங்கள் உள்ளத்திலே வர வேண்டும். இயேசுவை ஏற்றுக்கொண்ட நாள் முதல் கொண்டு அவங்க என்னுடைய நினைவுக்கு தெரிந்தவரையில் அந்த 6 ப்ரேயர் மிஸ் பண்ண மாட்டாங்க. அப்போவே அந்த நேரங்களில் ஓடி வந்துடுவாங்க. வந்து அவங்க 7 6 ஐயாட்ட அவர் கூட நின்று, இப்போ சகோதரர்கள் பொறுப்படுத்திருக்கேன், அப்போ ஐயா அம்மா தான் ரொம்ப பயங்கரமான வேலை இருக்கும், முடித்து வந்து பேக்கை வைத்து உடனே துணியை மாத்திர உடனே ப்ரேயருக்கு வந்துடுவாங்க. அதெல்லாம் ஆண்டவர் பார்க்கிறார். அந்த கிரியை பார்க்க இன்றைக்கு பாருங்க, ஆண்டவர் சமூகத்தில் என்ன செய்கிறாங்க, போய் என்ன செய்கிறாங்க, இலைப்பார், அந்த இலைப்பாறுதலுக்குள்ளே போயிருக்கிறாங்க. ஆகவே நாமும் கூட அப்படிப்பட்ட நிலைக்கு வர வேண்டும். ஆகவே எதற்கு இதெல்லாம் சொல்கிறோன்னா, நமக்குள்ள அப்படிப்பட்ட உணர்வு வேண்டும். இன்றைக்கு நினைவுக்கு வந்தவர் தான் நம்ம இன்றைக்கி சோத்திர ஜப கூட்டம் வைத்திருக்கிறாங்க. நேற்று மலையின்காரன் நிறைய பேர் வராமல் போயிட்டீங்க, ஆனால் வரணும். இன்றைக்கி சோதர ஜப கூட்டம் தான் உங்களுக்கு வேன் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்குது. எல்லாரும் இந்த கூட்டம் முடியாது, ஒரே ஆளாக வைத்திருக்கிறோம். எல்லாரும் நீங்கள் வரணும், ஆறு சீக்கிரம் முடிஞ்சிடும். நீங்கள் எல்லாரும் சென்று இந்த ஸ்தோத்திர ஜெப கூட்டத்தில் பங்கு பெற்று கர்த்தர் நாமத்தை மகிமைப்படுத்துங்கள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா, ஹல்லேலூயா சொல்லாமா, ஹல்லேலூயா. அதே போல் இப்பொழுதும் காணிக்கை நேரம். அப்புறம் ரவிச்சந்திரன் அவர் ஒரு பாடல் பாடும் பொழுது காணிக்கை சேகரிக்கப்படும். அதன் பிறகு சில ஜப குறிப்புகளுக்காக நம்ம ஜபம் பண்ண போகிறோம். அக்கா ஜப குறிப்புகள் சொல்லுவாங்க, நம்ம இணைந்து ஜபம் பண்ண போகிறோம்.

0: காணிக்கை படைத்தொருளுக்காக வசந்தே அவர்கள் ஜெபிப்பார்.
1: ஸ்தோத்திரமாப்பா, துதிக்கிறோம் ராஜாங்கள பரலோக பரிசுத்த பிதாவே, இந்த அன்புக்காக ஸ்தோத்தரிக்கிறோம் தகப்பனே. பாடவும் ஆராதிக்கவும் ஜெபிக்கவும் வேதத்தை வாசிக்கவும் ஆண்டவரே, எங்களுக்கு தந்திருந்த பெரிதான கிருபைக்காக இறக்கத்திற்காக நன்றி செலுத்துகிறோம். படைக்கப்பட்ட காணிக்கை நீர் ஆசீர்வதிங்கப்பா, சுட்சத்துக்காக கொடுத்த அந்த காணிக்கையெல்லாம் நீர் அங்கீகரித்து ஆசீர்வதித்தலாம் சபையார் ஒவ்வொரு குடும்பங்களையும் பலப்படுத்துங்க, திடப்படுத்துங்க, நிலைநிறுத்துங்கப்பா. ஆயிரம் மடங்காக திரும்ப தந்து நீர் ஆசீர்வதித்து பெருக பண்ணுங்கப்பா. குடும்பங்களுக்கு ஒன்று குறைபடாதபடி எல்லாம் நிறைவாக இருக்க கர்த்தத்தாமே இறங்கி நீர் ஆசீர்வதித்து பலப்படுத்துங்க. நீங்கள் எப்படி செய்வார் தயவுக்காக கிருபைக்காக நன்றி செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் பலமுள்ள நாமத்தில் கெஞ்சி ஜெபிக்கிறோம் தோய பிதாவே, ஆமே.
0: இப்பொழுதும் ஜெப நேரம், சிறிது நேரம் நாம தேசத்திற்காக நம்ம ஜெபம் பண்ண போகிறோம். அக்கா ஜெபக்கருவி சொல்லுவாங்க, இணைந்து நாம ஜெபம் பண்ணலாமா? கொஞ்ச நேரம் சிரமத்தை பார்க்காதபடிக்கு எழுந்து நின்று ஒரு சில குறிப்புகள் சொல்லும்போது எல்லாம் இணைந்து தேசத்திற்காக நம்ம ஜெபம் பண்ண போறோம். அக்கா ஜெபக்கருவி சொல்லுவாங்க, முன்பாக வந்து ஜெபம் பண்ணுங்க.
2: மதராமி ஜெபிப்போம். நம்ம தேசத்தில் இருக்கப்பட்ட எல்லா ஜனமும் ரட்சிக்கப்படணும், இந்தியாவில் இருக்கப்பட்ட ஒவ்வொரு ஜனமும் ரட்சிக்கப்படணும், எல்லாம் இயேசு அறிஞ்சிக்கணும், அதுக்காக ஜெபம் பண்ணலாம்.
3: சோத்திரம் பிதாவையும் துதிக்கிறோம், மகிமின் தேவனையும் நன்றியோடு சோத்திரிக்கிறோம். இந்த தருணத்தை கொடுத்தீங்க, நன்றி யேசப்பா. செபிக்க ஞானமாய் செபிக்க பரிசனர் உதவி செய்யுங்க. ஆண்டவரே சோத்திரம், எங்களை இந்திய தேசத்தை தேவன் பொறுப்பிடுங்க யேசப்பா. இந்திய தேசத்தில் இருக்கதான ஒவ்வொரு பிள்ளைகளையும் தேவன் ஆண்டவரே அப்பா நீங்க பொறுப்பிடுங்க. உங்க ரத்த கோட்டைகளை மூடிக்கணுங்க, எல்லா ஜனங்களும் ரட்சிக்கப்படணும் யேசப்பா. கத்தரை அறிகிற அறிவினால ஒவ்வொரு ஜனங்களும் நிரப்பப்படணும் யேசப்பா. ஒருத்தர் கூட நரகத்துக்கு போயிடக்கூடாது யேசப்பா. ஆண்டவரே அப்பா அமை சோத்திரம், எங்கள் தேசத்தின் ஜனங்களுக்கா ஆண்டவரே இந்த சிலுவலை நீங்க சிந்தின ரத்தத்தை ஒவ்வொரு அப்பா பிள்ளைகள் மீது நீர் ஊற்ற வேண்டுமாய் கெஞ்சுகிற யேசப்பா. ஒவ்வொருவரையும் தேவன் ரட்சிக்க வேண்டும்.
2: கர்த்தாவே, எங்கள் சிவத்தை கேட்டுக்காது, ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அது மாத்திரல, நம்ம தேசத்தில் இருக்கப்பட்ட இந்த வாலிபர்கள்லாம் ரட்சிக்கப்படணும். நம்ம தேசத்துக்கப்பட்ட எல்லா வாலிபர்களெலாம் ரட்சிக்கப்படணும், அதுக்காக ஜெபம் பண்ணலாமா?
4: ஸ்தோத்திர ஏசப்பா, மே நன்றியோடு கூட துதிக்கிறமே சப்பா. பரிசுத்த ராஜாவே, மே ஸ்தோத்திரிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா இந்த வேலையில கூட ஏசப்பா எங்க தேசத்துல இருக்கிறதான எல்லா வாலிபர்களுக்காக ஜெபிக்கிறோம் அப்பா. எங்க வாலிபர்கள் ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. எங்க வாலிபர்கள் ஆண்டவரே மனம் போன போக்குல வாழ்ந்து கொண்டிருக்கிறாங்களே, எத்தனையோ வாலிபர்கள் அப்பா குடிக்கும் போதை பொருளுக்கும் அப்பா பலவிதமான பாவத்துக்கு அடிமையாக்கப்படுறாங்களே, எத்தனையோ வாலிபர்கள் அப்பா அப்பா சூசைட் செய்து மறிக்கிறாங்களே ஏசப்பா. தேவனே மனம் இறங்குங்க ஏசப்பா. எங்க வாலிபர்கள் எப்படியாச்சும் ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. எங்க வாலிபர்கள் கர்த்தரை தேடக்கூடிய வாலிபர்களாக, கர்த்தர்க்காக பக்தி வைராக்கியமாய் எழுமி நிற்கிற வாலிபர்களாக தயவாய் மாற்றுவீராகப்பா. தேவனே எங்க ஒவ்வொரு வாலிபர்களை தயவாய் ரட்சிப்பீராக. இந்த கடைசி காலத்துல ஆண்டவரே வாலிபர்களுக்கு வைத்திருக்க இந்த அபிஷேகத்தினால எங்க தேசத்தின் வாலிபர்களை கிருபையாய் நிரப்ப வேண்டுமாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம் அப்பா. தேவனே வாலிபர்களை தொடுவீராகப்பா, உள்ளங்களை தொடுவீராக தகப்பனே. ஒவ்வொரு வாலிபர்களும் ஆண்டவரே உமக்காக எழும்ப வேண்டும் அப்பா. உமக்காக எழுந்து பிரகாசிக்கிற வாலிபர்களாக எங்க வாலிபர்களை தயவாய் மாற்றுங்கப்பா. ஒரு வாலிபர் கூட அழிந்து போறது உங்க சித்தம் இல்ல தானே ஏசப்பா. எல்லா வாலிபர்களும் ரட்சிக்கப்பட்டு உமக்காக எழும்பவும் கர்த்தருக்காக பயந்து நடக்கிற வாலிபர்களாக ஐயா தேவரீர் மாற்ற வேண்டுமா எங்க சமூகத்துல கெஞ்சி ஜெபிக்கிறோம் அப்பா. எங்க தேசத்துல இருக்கிற எல்லா வாலிபர்களும் அந்த கர்த்தரை அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். ஒவ்வொருத்தரையும் தேவ ஆண்டவரீர் பொறுப்பெடுத்து உங்க பக்கமா நீங்க திருப்பி கொள்ள வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. நீங்க இப்படி கூட செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துறோம், துதிகன மகிமை செலுத்துறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கெஞ்சி ஜெபிக்கிறேன் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென்.
2: கர்த்தாவே எங்க ஜெபத்தை கேட்டிருக்காக சோத்திரம் சோத்திரம். நம்ம தேசத்துல எல்லா சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும். பெற்றவங்களுக்கு வந்து அந்த சிறு பிள்ளைகளை ஆண்டுக்குள்ள வழி நடத்த உன்னத ஞானத்தை பெற்றவங்களுக்கு தரணும். சிறு பிள்ளைகள் ரட்சிக்கப்படணும், பரிசுத்தப்படுத்தணும், சிறு பிள்ளைகள் பாதுகாக்கப்படணும். அதுக்காக சம்பல்ல
3: ஸ்தோத்திர ஏசப்பா, துதிக்கிறோம் கர்த்தாவே. இந்த நாளை கொடுத்த காமங்க நன்றி ஏசப்பா. கர்த்தாவே அன்பின் பரலோக பிதாவே, தேசம் முழுதுமா இருக்கிற ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் உங்க கருத்துல ஒப்பு கொடுக்கிறோம் ஏசப்பா. அப்பா முதலாவது உடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடக்கூடிய இந்த கிருபைகளை ஒவ்வொரு பிள்ளைகளின் இடத்துல ஊற்றுங்க ஏசப்பா. உங்க அக்கினி உள்ள கரம் ஒவ்வொரு சிறு பிள்ளைகள் மீது இறங்கட்டும் ஏசப்பா. கிருபையாய் அவர்கள் எல்லாம் தொடுங்க ஏசப்பா. அவர்கள் மனதுகளை மாற்றுங்க ஏசப்பா. அப்பா உண்மை தேடக்கூடிய இந்த இருதயத்தை தாங்க ஏசப்பா. வேதத்தை நேசித்து வாசிக்கிறவர்களாக நீங்க மாற்றுங்கப்பா. அதிகாலையில் உண்மை தேடுகிற பிள்ளைகளை மாற்றுங்கப்பா. அப்பா தேவையில்லாத காரியங்களுக்கு அடிமையாய் அவங்களே டிப்ரஸ் ஆகி கொள்ளுகிறாங்கப்பா. அப்பா மொபைல்களை நோண்டி ஆண்டவரே ஏசப்பா அதன் மூலமாய் ஆண்டவரே அடிமைத்தனப்பட்டிருக்கிறாங்கப்பா. கர்த்தாவே நிறைய அநேக அடிமைத்தன காரியத்துல பட்டு அப்பா மீண்டு வர முடியாம இருக்கிற ஒவ்வொருத்தரும் நீங்க தொடுங்க ஏசப்பா. உங்க அக்கினி உள்ள கரத்தினால் தொடுங்கப்பா. கர்த்தாவே பெற்றோர்களுக்கு ஏற்ற ஞானத்தை தாங்கப்பா. அந்த சிறு பிள்ளைகளை எப்படி நடத்தணும் என்று ஆண்டவரே ஏசப்பா கிருபையாய் நீங்க கற்றுதாங்க ஏசப்பா. கர்த்தாவே சத்தியம் அருவிகள் சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் சொல்லியிருக்கீங்களேப்பா. அப்படியாய் ஒவ்வொரு சிறு பிள்ளைகளும் சத்தியத்தை அறிந்து கொண்டு ஏசப்பா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாய் ஒவ்வொருத்தரும் ஆண்டவரே ஏசப்பா நடக்கக்கூடிய வழியில் நடக்க கிருபை செய்யுங்க ஏசப்பா. ஒரு காலம் எங்க பிள்ளைகள் ஆண்டவரே தவறான வழியில போயிடக்கூடாது ஏசப்பா. அப்பா உமக்கு விரோதமான காரியங்களை செய்து அப்பா உங்களை இழந்து போயிடக்கூடாது ஏசப்பா. ஒவ்வொரு பிள்ளைகளையும் நீங்க மீட்டுக் கொள்ளுங்க ஏசப்பா. சிறு பிள்ளைகளை நேரத்தில் வரவிடுங்கள், அவர் தடை செய்யாதீங்க சொன்னீங்களேப்பா. பொல்லாதானவன் ஆண்டவரே தடை செய்கிற எல்லா கிரிகைகளையும் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கடிந்து கட்டி அப்புறப்படுத்தி ஜெபிக்கிறோம்ப்பா. அவங்களுக்கு பின்னாடி இந்த செயல்படுகிற ஆவிகள் இயேசுவின் நாமத்தினால முடக்கப்படணும் ஏசப்பா. கிருபையாய் நீங்க பொறுப்பெடுங்கப்பா. எங்க பிள்ளைகள் மேல் கை போடாதபடி உங்க அக்கினி கரமாண்டது ஏசப்பா இறங்க வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம்ப்பா. பரிசுத்தக்கரை இறங்க வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம்ப்பா. எந்த பிள்ளைகளும் வஞ்சிக்கப்பட்டு போகாதபடி உங்களை அக்கினியுள்ள கரத்தினால் மூடிக்கொள்ளுங்கப்பா. அப்பா எங்க பிள்ளைகள் பிசாசனவனை எதிர்த்து ஜெபிக்கக்கூடிய அந்த வல்லமையை தாங்கப்பா. பிசாசன எங்க பிள்ளைகளை தொடாதபடி கர்த்தாவே. அப்பா அப்பா ஜெபத்துல அப்பா இன்னும் வளரத்தக்கதான காரியங்களை செய்யுங்கப்பா. கர்த்தராக இயேசு கிறிஸ்து விசுவாசிக்கத்தக்கதான இருதயத்தை ஒவ்வொருத்தருக்குள்ளயும் ஊற்றுங்க ஏசப்பா. கிருபையாய் நீங்க பொறுப்பெடுங்கப்பா. எங்க பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர் ஏசப்பா ரட்சிக்கப்பட்ட பிள்ளைகளாய் ஒவ்வொரு பிள்ளைகளையும் ரட்சிப்பு வளரக்கூடிய பிள்ளைகளாய் நீங்க அப்பா இழுத்து வாங்க ஏசப்பா. கிருபையாய் நீங்க பொறுப்பெடுங்க. பெற்றோர்களுக்கு ஏற்ற ஞானத்தை தந்து அதன் மூலமாய் நடத்தக்கூடிய வழியில அப்பா நடத்த போறதுக்காக நன்றி ஏசப்பா. எல்லா துதி கன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெபிக்கும் ஜீவனுள்ள நல்ல பிதாவே.
2: கேட்டிருக்கா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். அது மாத்திரம் நம்ம தேசத்தில் உள்ள ஒவ்வொரு இந்த ஓரினேச பாவத்தில் எத்தனையோ சனங்களை அதிகமாக நாளுக்கு நாள் அதிகம் பெருகி கொண்டிருக்கிறாங்க. இப்படிப்பட்ட மக்களை ரட்சிக்கப்படணும், அவங்க இயேசு அறிஞ்சிக்கணும். அதுக்காக சம்பளம்
5: ஸ்தோத்திரம் ஏசப்பா, துதிக்கிற ஏசப்பா. அப்போ நீங்கள் கொடுத்துருக்குற ஜப குறிப்புக்காக கொடான கொடி ஸ்தோத்திரம் ஏசப்பா. ஏசப்பா எங்கள் தேசத்தில் இருக்கிற எல்லா ஓரின சேர்க்கையில் இருக்கிற எல்லாரையும் நீங்கள் ரட்சிங்க ஏசப்பா, ரட்சிங்க ஏசப்பா. அது பாவம் நீங்கள் உணர்த்துங்க ஏசப்பா. ஏசப்பா இந்த பாவம் செஞ்சா அவங்க பரலோகத்துக்கு வரமாட்டாங்கன்ற ஒரு உணர்வை தாங்க ஏசப்பா. அவங்க ஆத்மா வெளியேற பெற்றது ஏசப்பா. ஏசப்பா இப்படி இருக்கிற எந்த தேசத்துல இருந்தாலும் அப்ப உலக முழுக்க இருக்கிற எல்லா மக்களையும் அப்பா அப்பா இந்த பாவத்துல இருந்து நீங்க தூக்கி எடுங்க ஏசப்பா. ஏசப்பா எல்லாத்துக்கும் ஒரு மன திருப்புதலை தாங்க ஏசப்பா. எல்லாம் ரட்சிக்கப்படணும் ஏசப்பா. ஏசப்பா நீங்க அருவ இருக்கிற இந்த காரியத்தை அவங்க செய்யக்கூடாது ஏசப்பா. அவங்களுக்குள்ள ஒரு பயத்தை தாங்க ஏசப்பா. ஏசப்பா இந்த மாதிரி இருக்கிறவங்க எல்லாம் ரட்சிக்கப்பட்டு பரலோகத்துக்கு வரணும் ஏசப்பா. ஏசப்பா இப்படி கொடான கொடி ஸ்தோத்திர ஏசப்பா. எல்லாம் ஏசு நின்ப நாமத்தில் கெஞ்சி மன்னிக்கிற ஜீவனும் நல்ல பிதாவே.
2: எங்க சிவத்தை கேட்டிருக்கா ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம் ஸ்தோத்திரம். எங்களை அன்பா நேசித்து வழி நடத்துற எங்கள் பரலோக தகப்பனே கோடான கோடி ஸ்தோத்திரம். தலைக்கு தம்பி கூட தொடுங்க அப்பா. வயிறு வலி தொட்டு சுகமாக்குங்க சுகமாக்குங்க சுகமாக்குங்கப்பா. நீ சமயத்துக்கு மாத்திரமா தேவன் தூரத்துக்கும் தேவன் சொன்னீரப்பா. இந்த நிமிஷத்தில் தம்பிக்கா செபிக்கிறோம். தம்பியை தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க. இந்த வயிறு வலியை குணமாக்க முடியாது மன்றாடி கெஞ்சுறையா. வயிறு வலி தம்பி தொட்டு சுகமாக்கி உங்க நாமத்தை மகிழ்படுத்தபடியா செபிக்கிறோம். நாங்க சபையா சேர்ந்து செபிக்கிறோம் ஐயா. அப்பா தம்பி தொடுங்க தொடுங்க தொடுங்க தொடுங்க ஆண்டவரே. தொட்டு சுகமாக்கி உங்க நாமத்தை மகிழ்படுத்த முடியாது செபிக்கிறோம். தம்பியை தொட முடியாது செபிக்கிறோம். வயிறுவிலிருந்து விடுதலை தர முடியாது செபிக்கிறோம். பொறுப்பெடுக்க முடியாது கெஞ்சி மண்டாடி கேட்கிறாண்டவரு. அற்புதங்களை செய்யுங்கப்பா, அதிசயங்களை செய்யுங்க, உங்க நாமத்தை மகிழ்படுத்துங்க. அது மேல ஆண்டவரையுமே சோத்திரமாப்பா. இறக்க செய்யுங்க, இறக்க செய்யுங்க, இறக்க செய்யுங்க சப்பா. கருணை கடலே கருணை சமுத்திரமே துதிக்கிறோம் அப்பா. அம்மை ஸ்தோத்திரமாப்பா. அப்பா அம்மை தமிழோட அவங்க தாத்தாவுக்கும் நல்லா சுகம் தரணும். தமிழோட அவங்க தாத்தாவுக்கும் சுகம் தரணும்ப்பா. இந்த தலைவதிஸ்டோட அவங்க கணவருக்கும் நல்ல சுகம் தரணும் ஆண்டவர். இன்னும் நம்ம சபையில் யாரும் பலவீனமாக இருக்கவங்க அவங்களெல்லாம் நீ தொட்டு சுகமாக்கி உங்கள் நாமத்தை மகிழ்படுத்துங்க. மூணு பிள்ளைகள் ஒவ்வொருவரை சுற்றி வேலடித்து கற்றுக்கோங்க. யாருக்கும் வியாதி நோய் நொடி வரவே கூடாதப்பா. அவங்க ரத்த கொட்டைகளை மூடிக்கோங்கப்பா. தலைக்கு தம்பி கூட தொட்டு சுகமாக்கிறவங்க அவங்க நாம் மகிழ்படட்டும் ஆண்டவரே. அப்பா உலகம் முழுது இருக்கிற 900 கோடி மக்கள் இருக்காங்கப்பா. நீங்கள் சொன்னீங்களப்பா பூமியில் இருக்க ஒவ்வொருவரும் நான் சிருஷ்டித்தேன்னு சொன்னீரு ஆண்டவரே. இயேசுவே இயேசுவே இயேசுவே 900 கோடி மக்களை ரசித்தள்ளுமாப்பா. அவருடைய பிள்ளையா மாத்துங்க. பூமி முழுவதும் குடியிருக்கிற ஒவ்வொரு சனங்களையும் நீ ரசித்து உடைய பிள்ளையா மாத்திக்கோங்க. வியாதி சுகமாக்குங்க, நோய் சுகமாக்குங்க, பலவீனம் குணமாக்குங்க. மந்திரம் சேவனை உடைத்து போடுங்க அப்பா. அந்த மக்களெல்லாம் ரசித்தள்ளு. மந்திரவாதிகளா ரட்சிக்கப்படணும் ஐயா. மந்திரம் சேர் மக்களாக ரட்சிக்கப்படணும் ஐயா. இயேசு அறிஞ்சிக்கொள்ளணும், இயேசு அண்டிக்கொள்ளணும், இயேசுவோடு இருக்கணும் ஐயா. 900 கோடி மக்களே ரசித்தல்லு ஐயா. தேவனே தேவனே நீர் உருவாக்குனீங்கப்பா. எல்லாரும் உருவாக்குறதவ நீங்க. எல்லாருக்கா ரத்தத்தை சிந்தினீங்க நீங்க ஆண்டவரே. ஒவ்வொரு சனங்களையும் மீட்டுக்கொள்ளுங்க, உங்களையோடு இணைச்சிக்கோங்க. எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். எங்கள் அன்பு ரச்சகர் யேசுப்பா நாமத்தில் தாழ்மையாக கேட்டுக்கிறோம் பரம பிதாவே. ஆமே
6: ஆமே.
0: கத்துடைய வார்த்தைக்கு நேர செல்வமா கண்களை மூடி ஜெபம் பண்ணுங்க. ஆண்டவர் என்னோடு கூட பேசுவோம் ஆண்டவரே.

0: கர்த்தர் வார்த்தைக்காக ஜெபம் இல்லாம அக்கா ஜெபிப்பாங்க. ஒரு நிமிடம் எல்லாரும் அவளோடு கூட சேர்ந்து தேவனே என்னோடு பேசும் ஜெபம் பண்ணுவோம்.
1: துதிக்கிறோம் சர்வல்லமலை தேவனே, சகோன் மறைத்து எங்களோடு பேசுங்கப்பா, பேசுற நீங்களல்ல பிதாவின் பாமை ஸ்தோத்திரம். பிதாவின் ஆவியனர் பேசுறதுக்காக துதிக்கிறோம் சகோன் மறைத்து பேசுங்க. எல்லார் குலத்திலையும் தேவனாகிய கர்த்தருடைய வசனம் ஒவ்வொரு இதயத்திலும் ஓடேறி சொல்லட்டும் ஆண்டவரே. வசனத்தை கவனிக்க கிருவை தாங்க ஆண்டவரே. எல்லாருமே அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாங்க ஏசப்பா. யாரும் அசதியா லட்சியமா இருக்கக்கூடாதப்பா ஆண்டவரே. நிர்வசத்தின் ஆவி அசதியின் ஆவியை இயேசுக்கு திறந்த கட்டப்பட்டு போட்டும் ஆண்டவரே. உங்க நாம் மட்டும் மகிப்பிடட்டும். எல்லா துதி கனமாக்கி மிக செலுத்துறோம் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாக்கி எஞ்சுகிறோம் பரமபிதாவே.
0: நன்றி பரலோக பிதாவே, உமை துதிக்கின்றோம். நீ தந்தர்மையான நேரத்திற்காக ஸ்தோத்திரம். சற்று நேரம் திருவசனத்தை நாங்கள் தியானம் செய்யும் பொழுது ஆண்டவரை கர்த்தர் எங்களோடு கூட பேசுங்கப்பா. அந்த வார்த்தையின் மூலமா இடைப்பிடும் அப்பா. இதற்குறமா எழும்புற ஆயுதங்கள் இயேசுவை நாமத்தில் கட்டப்படுவதாக. ஆண்டவரை கர்த்தர் கிரியை செய்யும், என்னை மறைத்துக் கொள்ளும் இயேசுவை நாமத்தில் வேண்டுகிறோம் பிதாவே. ஆமென். கர்த்தருடைய பரிசுத்தமான நாமம் மகிமை அடைவதாக. உங்கள் அனைவரையும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவினாலே இயேசு கிறிஸ்து நாமத்தினாலே வாழ்த்துகிறோம். நமது தியானத்திற்காக 1 கொரிந்தியர் 6:17 வசனத்தை நம்ம எல்லாம் சேர்ந்து வாசிக்க போறோம். 1 கொரிந்தியர் 6:17 வசனம். அப்படியே கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாயிருக்கிறான். பாருங்க, ஒரு சபை சபைக்கு எழுந்தும் பொழுது ஆவியானவர் பவுல் மூலமாக எவ்வண்ணமாய் எழுதியிருக்கிறார் என்ற வார்த்தை தான் நாம் வாசிக்க கேட்டோம். கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் அவருடனே ஒரே ஆவியாயிருக்கிறான். கர்த்தரோடு ஒரே ஆவியாக இருக்க வேண்டும். எனதான் ஒவ்வொரு விவாக ஆராதனை நடத்தும் பொழுதும் இந்த வார்த்தையை அடிக்கடி இந்த விவாக திருமண ஆராதனை நடத்துகிற போதகர்கள் இந்த வசனத்தை வாசிக்காமல் இருக்கவே மாட்டார்கள். எபேசியர் புஸ்தகம் 5:31 வசனம். எல்லா திருமண ஆராதனையும் இந்த வசனத்தை வாசிப்பார்கள். வாசிக்கலாமா நம்ம இப்போ? இது நிமித்தம் மனுஷன் தன் தகப்பனையும் தன் தாயை விட்டு தன் மனைவியுடன் இசைந்து இருவரும் ஒரே மாம்சமாக. அப்போ இந்த சத்தியம் நமக்கு தெரியும். அப்போ ஒரு கணவனும் மனைவியும் எந்த அளவுக்கு ஒற்றுமையாக இருக்கிறோமோ அந்த அளவுக்கு ஒரு வாழ்க்கையிலே என்ன உண்டாகும்? ஒரு சந்தோஷம் மகிழ்ச்சி உண்டாகும். ஒரு கணவன் மனைவி எப்படி இருக்கணும்? ஒற்றுமையாக இசைந்து இருந்தால் அந்த குடும்பத்தில் ஒரு ஆசீர்வாதம் இருக்கும் சொல்லிட்டு பவுல் சொல்றாரு. பாருங்க, அதே அதிகாரத்தை நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா 32 வாசித்து பாருங்க. இந்த ரகசியம் பெரியது, நான் கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றியும் சொல்கிறேன். பாருங்க, ஒரு கணவன் மனைவி எப்படி ஒருவர் ஒரு விட்டு கொடுத்து ஒருவர் ஒருவருக்கு கீழ்ப்படிந்து அன்பாக ஆதரவாக இசைந்திருக்க வேண்டுமோ அதே போல சொல்றாரு. இந்த ரகசியம் பெரியது, நான் யாரை பற்றி சொல்கிறேன்? கிறிஸ்துவை பற்றியும் சபையை பற்றி சொல்ல. அப்ப ஒரு சபை மனவாளனாகிய இயேசுவோருக்கு எப்படி இருக்கணும்னா, எப்படி இந்த உலகத்தில் ஒரு கணவன் மனைவி எந்த அளவுக்கு விட்டு கொடுத்து கீழ்ப்படைந்து இசைந்திருக்கிறார்களோ அதை போல இருக்க வேண்டும் என்று சொல்லுகிறார். ஹலேலூயா. கர்த்தரோடு இசைந்திருக்கிறவன் அவருடன் எப்படி இருக்கிறானா? ஒரே ஆவியாக இருக்கிறான். அவரோடு ஒரே ஆவியாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்தால்தான் ஆண்டுடைய வருகையில நாம் போக முடியும். இயேசுவின் வருகை என்பது நிச்சயம் நடைபெற போகிறது. ஒருவேளை தாமதமானாலும் நம்முடைய மரணம் முந்திக்கொள்ளும். சில நேரங்களில் பாருங்க, இந்த வருஷத்தை எடுத்து பாருங்க, இந்த 2026 வருடம் நமக்கு பாருங்க, நம்ம சபை 2 பேர் அன்றைக்கு போயிட்டாங்க. பாருங்க, ஜனவரி மாதம் எல்லாமே ஆராதனைக்கு வந்தாங்க, ஆராதிச்சாங்க, திருவிருந்து எடுத்தாங்க, ஜபித்தார்கள். ஆனால் இந்த பாருங்க, இந்த 2-3-4 மாதத்திற்குள்ளாக பார்த்தீங்கன்னா 2 பேர் நம்ம சபையில் சொல்கிறேன், 2 பேர் கத்திற்குள்ளே அவங்க மறிச்சிட்டாங்க. போன வருஷம் எடுத்து பாருங்க, அதுக்கு முந்தைய வருஷம் எடுத்து, ஒவ்வொரு வருஷம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் பேர் ஆண்டுகிட்ட போய்கிட்டே இருக்கிறாங்க. அப்போ கர்த்தருடைய வருகை சில நேரங்களில் தாமதமானாலும் நம்முடைய மரணம் என்னாகும்? சில நேரத்தில் முந்திக்கொள்ளும். அவருடைய மரணம் முந்திக்கொள்ளும் பொழுது இயேசுவை சந்திக்க நாம் ஆயத்தமாக இருக்க வேண்டும். எனவே தான் அவர் சொல்கிறார், கர்த்தர் சொல்லும் பொழுது எரேமியா புஸ்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா, எரேமியா புஸ்தகம் 5வது அதிகாரம் அதில் கடைசி வசனம் என்ன சொல்லுது பாருங்க. எரேமியா புஸ்தகம் 5வது அதிகாரம் கடைசி வசனத்தின் கடைசி வார்த்தை என்ன சொல்லுது பாருங்க. ஆனாலும் முடிவிலே என்ன செய்வீர்கள்? இன்னைக்கு நம்ம எப்படி வேண்டுமானாலும் வாழலாம், மனம் போன போக்கின்படி போகலாம், கண் போன போக்கு, மனம் போன போக்கு, கால் போன போக்கு, எப்படி வேணாலும் வாழலாம். ஆனால் முடிவிலே என்ன செய்வீர்? எந்த முடிவு? நம்முடைய மரணம். நம்முடைய இந்த உலகத்தில் வாழ்க்கை திடீரென்று முடிந்துவிடும், திடீரென்று கர்த்தருடைய அழைப்பு வந்துவிடும். ஒரு சிலருக்கு அந்த அறிவிப்பு, அந்த செய்தி கொஞ்ச நாட்களுக்கு முன்பாக ஒரு சூசகமாக தெரிவிக்கப்படும். இப்போ நம்ம இவங்க நகமி அம்மா எடுத்துட்டா, அவங்க அடிக்கடி சில நேரங்களில் சந்திக்க வருவாங்க, மதியான நேரத்தில் சந்திக்க வருவாங்க. சந்திக்க வரும்போது ஒரு வார்த்தை சொல்லுவாங்க, கொஞ்சம் பேசணும் அப்படின்வாங்க. என்னம்மா பேசணும்னு சொன்னால் ஒரு சுட்டி முட்டி பார்ப்பாங்க, பார்த்துட்டு சொல்லுவாங்க, இல்லை ஒன்றும் இல்லை, நான் காலை ஜெபம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது ஒரு கனவு பார்த்தேன் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த கனவுக்கு என்ன அர்த்தம்னு கேட்பாங்க. அந்த கனவு பார்க்கும்போது அவங்க சொல்கிற அந்த கனவுலாம் சில நேரத்தில் பார்க்கும்போது அது பரலோகத்துக்குரியதாக இருக்கும், அவங்க தனியே அழைத்து கொள்ளப்படுகிற விஷயமாக இருக்கும், அவர் ஒளியிலே நின்று கொண்டிருக்கிற விஷயமாக இருக்கும், கர்த்தருடைய சமூகத்தில் அவங்க செல்வதாக இருக்கும். அது சூசகமாக அவர்களுக்கு அது வெளிப்படுத்தப்பட்டு கொண்டே இருந்தது. அவங்க சுகவீனமாய் படுப்பதற்கு முன்பதாகவே இது நடந்தது. அவர்களுக்கு தெரியாத அவங்க படுப்பாங்க என்று, ஆனால் அவங்க வந்து கேட்பாங்க, இது என்ன, இது அப்படி என்ன அர்த்தம், இப்படி நான் மாத்திரம் இந்த ஒளிக்குள் இருக்கிறேன், என் பிள்ளைகள் இங்கே இருக்கிறாங்க, இவங்க எப்படி இருக்கிறாங்க, அங்கே பார்த்தா பெரிய கூட்டம் இருக்கிறது, இதெல்லாம் வந்து அவங்க சொல்லுவாங்க. அப்போ சிலருக்கு அவருடைய மரணத்தை குறித்த விஷயங்கள் சூசகமாக, ஓமையாக, மறைமுகமாக சில நேரங்கள் அறிவிக்கப்படும். சிலருக்கு என்ன கதை, அது எப்பொழுது மரணம் வரும் என்றே தெரியாது. பேதுரு அவர்கள் எழுதும் பொழுது அவர் சொல்கிறார் பாருங்கள், 2 பேதுரு புஸ்தகத்தை வாசித்து பார்த்தீங்கன்னா அங்கே ஒரு சம்பவத்தை பரிசுத்த பேதுரு அவர்கள் எழுதியிருக்கிறார் பாருங்க. 13:1-13 வாசி பாருங்க. 2 பேதுரு 1:13, நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து, நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து எனக்கு அறிவித்தபடி நான் என் கூடாரத்தை விட்டு போவது சீக்கிரத்தில் நேரிடும் என்று அறிந்து. பேதுருக்கான சொல்லியிருக்கார், பேதுருவே நீ சீக்கிரம் வரப்போற, நீ ஆயத்தப்படு, ஊழித்த துரிதமாய் நிறைவேற்று என்று சொல்லியிருக்கிறார். சிலருக்கு அவருடைய மரணத்தின் காரியம் முன்பாகவே அறிவிக்கப்பட்டுவிடும். அது வந்து தரிசனத்தில் இருக்கும், மெல்லிய சத்தத்தில் இருக்கும், கர்த்தர் பேசுவார். சிலருக்கு அது சொப்பனத்தின் வாயிலாக வெளிப்படுத்தப்படும், சிலருக்கு வெளிப்படுத்தப்படாது. அப்போ அவங்களுக்கு சொன்னாங்களே எங்களுக்கும் ஆண்டவர் சொல்லணும்னு சொல்லி நம்ம வெயிட் பண்ணிட்டு இருக்க முடியாது. அதுக்கு தான் அந்த ஆராதனையில், நம்முடைய உபவாச கூட்டங்களிலே கர்த்தரின் வார்த்தை உங்களுக்கு பரிமாற்றம் செய்யப்படுகிறது. ஆகியதான் கர்த்தர் கேட்கிற முடிவிலே நீங்கள் என்ன செய்வீர்கள்? திடீரென்ற முடிவு, வாழ்க்கையின் முடிவு வந்துவிட்டால் என்ன செய்வீர்கள்? அதுதான் பவுல் சொல்றாரு, கர்த்தரோடு இசைந்திருக்கிறவனும் இசைந்திருக்கிற எவனும் அவரும் எப்படி இருக்கிறாங்களா, ஒரே ஆவியாக. அப்ப நம்முடைய ஆவியும் இயேசுவின் ஆவியும் ஒன்றாக கலக்க வேண்டும். ஒரு கணவன் மனைவி எப்படி அவர்கள் ஒன்றாக இசைந்து இருக்க வேண்டுமோ, கீழ்ப்படைந்து விட்டு கொடுத்து வாழ வேண்டுமோ, அப்படி இருக்க வேண்டும் சொல்லிட்டு தான் பவுல் சொல்றாரு. நான் இது பெரிய ரகசியம், இது யாரை பத்தி சொல்றேன், நான் கிறிஸ்தவை பற்றியும் சபையை குறித்து சொல்கிறேன். ஆகவே இந்த நாளிலே சிந்தித்து பாருங்கள், ஆண்டவரே நான் உம்மோடு எப்பொழுதும் நான் ஒன்றா இருக்கணும் அப்பா, இசைந்து இருக்கணும் ஆண்டவரே என்று சொல்லி நம்ம கேட்க வேண்டும். வேதத்தில் காணப்பட்ட ஒரு சிலர், சுட்டி காண்பிக்கப்பட்ட ஒரு சிலரை குறித்து நம்ம தியானம் செய்து நம்ம துரிதமாக இந்த கூட்டத்தை நிறைவு செய்ய போகின்றோம். முதல் குறிப்பாக எடுத்து பாருங்க, எப்படி அவரோடு கூட இருந்தார்கள், இருந்த பக்தர்களை குறித்து வாசிக்கலாம். 73வது சங்கீதம் எடுத்து பார்த்தீங்கன்னா அங்க 23வது வசனம் 24வது வசனம் நமக்கு ஒரு காரியத்தை சுட்டி காண்பிக்கிறது பாருங்க. சங்கீதம் 23:24, ஆனாலும் சொல்லுங்க, வாசிங்க எல்லாரும். ஆனாலும் நான் எப்பொழுதும் உம்மோடு இருக்கிறேன், என் வலதுக்கை பிடித்து தாங்குகிறேன், ஆலோசனைப்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே என்னை மகிமையிலே. அங்க இறைமையிட்ட கேட்ட இறைமை மூலம் கேட்ட முடிவிலே என்ன செய்வீர்கள்? இங்க இவர் சொல்றாரு பாருங்க, நான் எப்பொழுதும் கர்த்தரோடு இருக்கிறேன், அவருடைய வலதுக்கரை என்ன செய்ய என்னை தாங்குகிறது, வலது கரத்தை என் வலது கை பிடித்து தாங்குகிறீர், உங்களுடைய ஆலோசனைப்படி நீர் என்னை நடத்தி என்னை முடிவிலே என்னை மகிமையில் ஏற்றுக்கொள்வீர். பார்த்தீங்கன்னா முடிவு என்று ஒன்று இருக்கு, வாழ்க்கையின் முடிவு, உலகத்தின் முடிவு வேறு, அது கொஞ்சம் நாள் ஆகும், உலகத்தின் முடிவு வர கொஞ்சம் நாட்கள் ஆகும். ஆனால் நம்முடைய வாழ்க்கையின் முடிவு எப்படி இருக்கும் சிந்திச்சு பாருங்க. முடிவிலே என்ன செய்வீர்கள்? இங்கே ஆசாப் சொல்கிறேன். இந்த சங்கீதம் யாரோட சங்கீதம், எட்டிங் என்ன போட்டிருக்கு பாருங்க, 73 சங்கீதத்தின் தலைப்பு வாசித்து பாருங்க. ஆசாபின் சங்கீதம், தாவீது இல்லை, இவர் யாரு? ஆசாப். ஆசாப் என்ற ஒரு பக்தன் சொல்கிறார், நான் எப்பொழுதும் கர்த்தரோடு இருக்கிறேன். இன்றைக்கு நீங்களும் நானும் அப்படி கர்த்தரோடு கூட இருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்புகிறார். நம்ம கேட்கணும், உம்மோடு கூட இருக்கிற ஒரு வாழ்க்கை எங்களுக்கு தாரும் ஆண்டவரே. சரி, ஆசாப் எப்படி ஆண்டுக்குள்ள இருந்திருப்பாரு? ஆசாப்பு குறித்து என்ன சொல்லப்பட்டிருக்கு பைபிள்ல, அது தெரிஞ்சுக்கலாமா? வாசித்து பாருங்க, 1 புஸ்தகத்தை நீங்க திருப்பி வாசித்து பார்த்தீங்கன்னா இந்த ஆசாப்பை குறித்து சில காரியங்கள் அங்கே கொடுக்கப்பட்டிருக்குது. 1 25 நம்ம பொதுவாக என்ன செய்யும், அட்டவணை வாசிக்க மாட்டோம் இல்லையா? அட்டவணை அதே, நாங்கள் அவங்களை பெற்றாங்க, இவங்களை பெற்றாங்க, அவங்க பெற்றாங்க, இவங்களை பெற்றாங்க, நம்ம அதை வாசிக்க தயங்குவோம். ஆனால் இங்கே என்ன போடப்பட்டிருக்கு பாருங்க, 1 25 எடுத்துட்டீங்களா? 1 25 சொல்கிறது பாருங்க, 1 வாசிக்கலாமா எல்லாம் சேர்ந்து? மேலும் சுரமண்டலங்களாலும் தம்பூர்களாலும் கைத்தாளங்களாலும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆசாப். பல நேரங்களில் வாசிக்கிறோம் ஆசாபின் சங்கீதம், அப்புறம் என்ன வாசிப்போம்? ஏமானின் சங்கீதம், எதுத்தூன் என்னும் வாதியத்தில் வாசிக்கிற எதுத்தூன் என்னும் எதுத்தூன் என்னும் வாதியத்தில் வாசிக்க ராகத்தின ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம், இது ஏமானின் போதக சங்கீதம், எதுத்தூன் சங்கீதம் வாசிக்கிறது. என்ன எதுத்தூனாவே என்னப்பா அவரு அவர் விட்டுறோம் அவங்களுக்கு தான் சொல்றவங்க எல்லாம் யாருன்னு சொல்றாரு பாருங்க. மேலும் சுரமண்டலங்களாலும் தம்புர்களாலும் கைத்தலங்களாலும் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஆசாப். அப்புறம் பாருங்க, ஏமான் எதுத்தூன் என்பவரின் குமாரரில் சிலர். அப்ப பாருங்க, இந்த ஆசாப்பு குறித்து ஒரு அடைமொழி கொடுக்கப்பட்டிருக்க. எப்படிப்பட்டவர் அவரு? இசைக்கறி வாசித்து கொண்டு என்ன செய்வாங்க அவங்க? தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். ஹலே லூயா, பாத்தீங்களா? அப்ப ஆசாப் ஒரு பாடல் ஆசிரியர், பாடக்கூடிய ஒரு மனிதன். அப்ப பாடல் பாடிக்கொண்டிருக்கும் பொழுது அவர் கீத வாத்தியங்களை வாசித்துக் கொண்டிருக்கும் பொழுதே ஆவியானவர் மேல் இறங்குவார், அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். ஹலே லூயா, ஹலே லூயா. இப்படி நல்ல ஆவில் நிரம்பி நிரம்பி நிரம்பி கைத்தட்டி அவங்க பாடி இசைக்குறியில் வாசித்து கொண்டிருக்கும் பொழுதே ஆவியானவர் அவளை நிரப்ப ஆரம்பித்து விடுவார். உடனே ஆசாப் என்ன செய்வார்? தீர்க்க தரிசனம் சொல்லுவார். அந்த ஆசாப் தான் சொல்றாரு, எப்பொழுது நான் உம்மோடு இருக்கிறேன், என் வலது கருத்தை பிடித்து தாங்கிறீர், உம்முடைய ஆலோசனைப்படி நீர் என்னை நடத்தி முடிவிலே மகிமையில் என்னை. பார்த்தீங்களா, ஆசாப் எப்படி வாழ்ந்தாரு? எப்படி வாழ்ந்திருக்காரு? தீர்க்கதரிசியாக அவர் வாழ்ந்திருக்கிறார். ஹலே லூயா. இப்ப யார் தீர்க்கதரிசியாக மாற்றப்பட முடியும்? அப்போஸ்தலர் 2:17-18 சொல்லுது, கடைசி நாட்களில் மாம்சமான யாருமே என்னுடைய ஆவியை ஊற்றுவேன் சொல்றாரு. உங்கள் குமாரர் குமாரத்தை என்ன செய்வாங்களா? தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் வாலிபர்கள் தரிசனங்கள் அடைவார்கள். உங்கள் முதியவர்கள் சொப்பனங்களை காண்பார்கள். அடுத்த வசனம் சொல்கிறது, என் ஊழியக்காரன் மேலும் என் ஊழியக்காரன் மேலும் என் ஆவி ஊற்றுவேன், அவர்கள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். பார்த்தீங்களா, ஊழியக்காரர்களும் தீர்க்க தரிசனம் சொல்ல வேண்டும். அப்போ ஆவியானவர் எந்த மனிதனுக்குள் வராரோ, அவர்கள் யாரை அவர்களை எப்படி மாற்றார், அவர்களை தீர்க்க தரிசியாக மாற்றுகிறார். இன்னைக்கு நீங்க ஆவியானவர் பெற்றிருக்கலாம், நீங்க தீர்க்க தரிசியில இருக்கிறீங்களான்னு சிந்தித்து பார்க்கணும். இங்க ஆசா பாடக்கூடிய மனிதன், அவர் எப்படிப்பட்டவராக இருந்தாரு? அவர் தீர்க்க தரிசனம் சொல்லுகிற ஒரு மனிதன். ஹலிலியா சொல்லாமா, ஒரு தீர்க்க தரிசியாக அவர் இருந்தார் என்று எழுதப்பட்டிருக்கிறது. அது மாத்திரமல்ல, 2 வசனம் வாசித்து பாருங்க, 1:25-2 என்ன சொல்லுது பாருங்க. ராஜாவுடைய கட்டளை பிரமாணத்தை தீர்க்க தரிசனமாய் சொல்லுகிற ஆசாப். ஹலிலூயா, சொல்ற ஆசாபின் சங்கீதம், தாவீது ராகத்தாலும் ஒப்புவிக்கப்பட்ட தாவீதின் சங்கீதம், எதிர்த்தூன் என்ன வாதியத்தில் வாசிக்க சொல்றாரு இல்லையா, ஏமானின் போதக சங்கீதம், ஆசாபின் போதக சங்கீதம். ஆசாப் எப்படி செய்கிறாரா? ராஜாவுடைய கட்டளைகளை என்ன செய்வாங்க? அவங்கள எழுதி அதை அப்படியே பாடலாக பாடி அவங்க தீர்க்க தரிசனமாக சொல்லுவாங்களாம். ஹலே லூயா. இன்றைக்கு அருமையானவர்களே, நம்ம எப்பொழுதும் கர்த்தரோடு இருப்பதற்கு ஒரு வழி என்னன்னா, நம்ம கர்த்தரை பாடி துதிக்க வேண்டும், கர்த்தரை ஆராதிக்க வேண்டும். எங்க பாடுறோம், எங்க ஆராதிக்கிறோம், சிந்திச்சு பாருங்க, அமைதியா இருந்துடுறோம். ஆனா ஆசாப் அப்படி இல்லை, கர்த்தரை பாடி துதித்து ஆராதிக்கிறார். வெறுமன பாட்டு இல்ல, வெறுமனமா இசைகறி வாசிப்பதல்ல. அவர் என்ன செய்தார், அவரு ஆவில நிரம்பி தீர்க்க தரிசனத்தோடு வாசித்தார்கள். ஆமென் சொல்லோமா. இந்த இசைகறி வாசிக்கிறவர்கள் இப்படிப்பட்ட அனுபவத்துகள் நீங்க வர வேண்டும். பாடுகிறவர்கள் நாம் எல்லாரும் இப்படிப்பட்ட அனுபவத்துகள் வர வேண்டும். ஏதோ நாம பாடுவதல்ல, நம்ம ஆவில் நிரம்பி பாட வேண்டும், தீர்க்க தரிசனம் வர வேண்டும். இசைகறி வாசிக்கும் பொழுது நேர்த்தியாய் வாசிக்க வேண்டும். அது என்ன செய்யறாரு பாருங்க, அவங்க வாசிக்கும் பொழுதே தீர்க்க தரிசனம் வெளிப்படுமாம். ஹல்லேலூயா. ஆசாப்பட வாழ்க்கை எப்படி, அதனாலதான் சொல்றாரு ஆசாப், நான் எப்போதும் கர்த்தரோடு இருக்கிறேன். இன்னைக்கு நீங்களும் நானும் கர்த்தரோடு எப்பொழுதுமே இருந்தோம்னா எங்க போக முடியும், நம்ம அந்த முடிவிலே தேவனிடத்திலே போக முடியும். பாமா பாருங்க, கடைசியில இந்த 4 மாதங்கள் கொஞ்சம் அவங்க சரியான சில பாடுகள் தான், ஆனால் பாடுகள் மத்தியில பரமனை பிடித்து கொண்டார்கள். ஹலேலூயா. கடைசி சாப்பிட கூட அவங்களால இயல முடியல, ஆனா கடைசியில் அவர்கள் ஆண்டு ராஜ்யத்துக்கு சென்று விட்டார்கள். ஹலேலூயா சொல்லலாமா. எப்படி நல்லா நிறைய நம்முடைய சபையிலே நிறைய பேர் கர்த்தர் ஆயத்தப்படுத்துகிறார். இந்த ஆயத்தமாக்கம் பண்ணி நீங்களும் உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். எப்பொழுது முடிவு வரும் நமக்கு தெரியாது. கர்த்தரோடு இருக்க பழகுங்கள். ஆசாப் கர்த்தரை பாடி துதிக்கிறார் மாத்திரமல்ல, எப்படி ஆவிலே நிரம்பி இருக்கிறார். ஒரு தீர்க்கதரிசியாக ஆசாப் இருந்தார். நீங்களும் நானும் ஒரு தீர்க்கதரிசிகளாக மாற வேண்டும். இரண்டாவதாக எபிரேயர் புஸ்தகம், எபிரேயர் புஸ்தகம் 11வது அதிகாரம் எடுத்து வாசித்து பாருங்க. இரண்டாவது உயிரோடு கூட பரலோகத்திற்கு போன இன்னொரு மனிதனை குறித்த சரித்திரம் இங்கே குறிக்கப்பட்டிருக்கிறது. எபிரேயர் நிருபம் 11வது அதிகாரம் 5வது வசனம் சொல்லி பாருங்க. விசுவாசத்தினாலே ஏனோக்கு மரணத்தை காணாதபடிக்கு எடுத்து கொல்லப்பட்டான், தேவன் அவனை எடுத்துக்கொண்டபடினால் அவன் காணப்படாமல் போனான். அவன் தேவனுக்கு பிரியமானவன் என்று அவன் எடுத்துக்கொள்ளப்படுவதற்கு முன்னமே சாட்சி பெற்றார். ரெண்டாவது ஏனோக்கு என்ற மனிதனை குறித்து சொல்லப்பட்டார். இந்த ஏனோக்கு தேவனோடு வாழ்ந்தார், தேவனோடு நடந்தார், கர்த்தருக்குள்ளேயே அவர் இருந்தார். பாருங்க, உயிரோடு பரலோகத்திற்கு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் எடுத்துக்கொள்ளப்படுறதுக்கு முன்பதாகவே என்னன்னு சாட்சி பெறாரு, இவன் தேவனுக்கு பிரியமானவன். பாத்தீங்களா, ஆண்டவர் நான் போயிடுவேன், சில கர்த்தர் வந்துட்டார் பறந்து நான் போயிடுவேங்க, உடனே நான் போயிடுவேங்க. அதற்கு ஆயத்தம் என்ன, போக முடியாதுங்க. கர்த்தருடைய பரலோகத்துக்கு போகணும் என்பது அவ்வளவு எளிதான காரியம் இல்லை. சிலர் பேர சிலர் அப்படி போறாங்க, வர்றாங்க, உட்காடுறாங்க. எத்தனை பேர் என்னங்க இப்படிலாம் கஷ்டப்பட்டா செத்தாங்க, நானா பட்டுன்னு போயிடுறாங்க, போயிடுறாங்க ரைட்டு. ஆனா பரலோகத்துக்கு இலைப்பாறுதலுக்குள்ள போகிறாங்களா என்பது தான் முக்கியம். நீ கஷ்டப்பட்டாலும் கர்த்தருடைய இலைப்பாறுதலுக்குள்ளே நீ செல்ல வேண்டும். ஹல்லேலூயா. ஆகவே கிறிஸ்துக்குள் அருமையானவர்களே, அந்த இலைப்பாறுதலுக்குள்ளே செல்வதற்கு உங்களை ஆயத்தப்படுத்திக் கொள்ள வேண்டும். ரெண்டாவது இங்க யாரு, ஏனோக்கு. ஏனோக்கை குறித்த ஒரு வாழ்க்கை குறிப்பு யாசேர் என்ற புத்தகத்தில் இப்படியா குறிக்கப்பட்டிருக்கிறது. அந்த ஏனோக்கு ஒரு பெரிய ராஜாவை போல வாழ்ந்தாராம். அவர் தேவனோடு நெருங்கி அவர் வாழ்ந்தாராம். அதிகமா மனிதர்கள் கூட பேச மாட்டாராம். அவர் தனியாக சென்று ஜெபித்துக் கொண்டே இருப்பாராம். சில நாட்கள், சில வாரங்கள், சில மாதங்கள் யாருமே பார்க்கவே மாட்டாராம். அவர் தனியாக இருந்து ஜெபித்துக் கொண்டிருப்பார். இது நம்ம வேதத்தில் கொடுக்கப்படவில்லை, ஆனால் யாசேர் என்ற புத்தகத்தில் இந்த குறிப்புகள் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அது ரொம்ப தீவிரமாக என்று நான் அது ரொம்ப கேட்டுக்கொண்டது, வாசித்துக் கொண்டது, ரொம்ப அருமையான சம்பவங்கள் அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. யாசேர்

வாசித்துக் கொண்டிருந்த ரொம்ப அருமையான சம்பவங்கள் அதில் கொடுக்கப்பட்டிருக்கு. யாசேர் என்ற புத்தகம், இது யாசேரின் புத்தகத்தை எழுதியிருக்கிறது அல்லவா பைபிளில் சொல்றாரு. அந்த யாசேர் புத்தகம் அதில் பார்த்தீங்கன்னா அவர் அப்படி தனியாக வாழ்ந்து கொண்டிருக்கிறார், தனியாக ஜெபிக்கிறார், மனிதரோடு அதிக நேரத்தை செலவிட மாட்டாராம், ஆண்டோடு உறவாடி கொண்டே இருப்பாராம். கொஞ்ச நாள் கழித்து அவர் ஒரு நாள் தனியாக ஜெபித்துக் கொண்டிருக்கும் பொழுது ஆண்டவரை கர்த்தர் ஏனோக்கிட்ட ஒரு தூதனை அனுப்பி பேச ஆரம்பித்தார். ஏனோக், நீ வெளியே வா, ஏனோக்கு நீ எல்லா மனிதருக்கு சென்று என்னை குறித்து சொல்லு என்று சொன்னாராம். சொன்னார் ஆண்டவரே, நான் எம்மாத்திரம், நீ அதற்கு தகுதியானவன் என்று சொல்லி இந்த ஏனோக் என்ற இந்த மனிதரை, இந்த தேவ மனிதனை ஆண்டவர் வெளியே கொண்டு வந்து எல்லாருக்கும் கர்த்தரை பற்றி சொல்ல ஆரம்பித்தார். ஹலேலூயா சொல்லாம, ஹலேலூயா சொல்லாமா? அப்போ நிறைய பேர் இந்த வார்த்தை கேட்டு ஏனோக்கிட்ட வர ஆரம்பிச்சாங்களாம். ஐயா, எங்களுக்கு ஆண்டவரை பற்றி சொல்லுங்க, கத்திரி குறித்து சொல்லுங்க என்று சொல்லி நிறைய பேருடைய போதகத்தை கேட்க வந்தார்கள். அவர் நிறைய பேரை கர்த்தருக்கென்று அவர் ஆயத்தப்படுத்தினார். அப்போ வந்து ஜல பிரளயம், வெள்ளம் வராத காலம். அப்போ அவர் சொல்ல ஆரம்பித்தார், இந்த மாதிரி ஒரு பெரிய வெள்ளம் வரப்போகிறது, ஒரு பெரும் வெள்ளம் வரப்போகிறது, மனிதர்கள் கர்த்தருக்கு விரோதமாய் பாவம் செய்திருக்கிறபடினால் தேவனது உலகத்தை அழிக்க ஒரு நியாய தீர்ப்பை கொண்டு வரப்போகிறார், நீங்கள் எல்லாரும் கர்த்தரிடம் வாருங்க என்று சொல்லி அவர் அறிவிக்க ஆரம்பித்தாராம். பல இடங்களுக்கு சென்று அவர் கத்தரை குறித்து சொல்லுவாராம். நிறைய ஜனங்கள் அவர் மீது வாஞ்சை கொண்டு வந்து வாஞ்சையா இருந்து அவருடைய சொல்வதை கேட்பாரலாம். கடைசியெல்லாம் மக்களால் முடிவுக்கு வந்தாங்க, ஐயா நீங்க எங்களுக்கு அதிபதியாக இருக்க வேண்டும் என்று சொல்லி அவரை அதிபதியாக மாற்றினார்களாம். உடனே அவர்கள் உடனே அவர் சம்மதித்து அவர் எல்லாருக்கும் ஆண்டவரை பத்தி பேச ஆரம்பித்து சொல்லிக்கொண்டே இருப்பாராம். அப்புறம் கொஞ்ச நாள் வந்தது, அவர் சொன்னாரா, நான் உங்களை வந்து வாரத்துக்கு ஒரு மாதிரி சந்திக்கிறேன், நான் தனியாக ஜெபம் பண்ண வேண்டும். மறுபடியும் கொஞ்ச நாள் கழித்து சொன்னாரா, நான் மாதத்துக்கு ஒரு முறை தான் உங்களை சந்திக்க முடியும். அடுத்த ஒரு முறை வந்து சொன்னாரா, நான் வருடத்துக்கு ஒரு முறை தான் சந்திக்க முடியும். அந்த வருஷம் வரும்பொழுது எல்லாம் கும்பல் கும்பலாக, லட்சக்கணக்கான ஆயிரக்கணக்கான லட்சம் எல்லா மக்கள் வந்து கூடி அவர் என்ன சொல்கிறார் என்று கேட்க ஆரம்பித்து விடுவார்களாம். அப்போது ஒரு நாள் அவர் சொன்னாராம், ஆண்டவர் என்னை அழைக்கப் போகிறார், நான் பரலோகத்துக்கு செல்கின்ற நாட்கள் வந்துவிட்டது என்று சொன்னார். எல்லாரும் மக்களும் கலங்கவும் நாங்களும் உங்க கூட வரையா. அப்போ அவங்க பிரயாணம் செய்து புறப்பட்டு போனாங்க. அவரோடு கூட நூற்றுக்கணக்கான மக்கள் ஒரு கொஞ்சம் தூரம் கொஞ்சம் மைல்கள் நடந்து போனார்கள், சில நாட்கள் நடந்து போனார்கள். அங்கே போன உடனே எல்லா மக்களும் பிரதட்சியமாய் பார்க்கிறார்கள், ஒரு குதிரை, நெருப்பு நிறைந்த ஒரு குதிரை வானத்திலிருந்து இறங்கி வருது, எல்லாரும் பிரதட்சியமாக பார்க்குறாங்க. அப்போ அவங்க சொன்னாங்களாம், ஐயா ஒரு குதிரையை நாங்கள் எல்லாம் பார்க்குறோம். அவர் கேட்டாராம், குதிரை எப்படி இருக்கிறது, எங்கிருந்து எங்கு வருகிறது எல்லாம் சொன்னாங்க. ஐயா ஒரு குதிரை மேலிருந்து கீழே, நெருப்பாயமான ஒரு குதிரை மேலிருந்து கீழே இறங்கி வருகிறது என்று சொன்னார்லாம். அவர் சொன்னாரா, நான் இப்பொழுது இதில் தான் ஏறி பரலோகத்துக்கு செல்ல போகிறேன். ஹலேலூயா சொல்லுங்க, ஹலேலூயா சொல்லுங்க, ஹலேலூயா. உடனே அந்த குதிரை இறங்கி வந்து எல்லாரும் கூட, நான் வரேன் நான் வரேன் என்று சொல்லி எல்லாரும் வந்து அவர் கூட எல்லாம் ஓடி வந்தாருங்களாம். கொஞ்ச நேரம் வந்தது, அந்த நெருப்பு குதிரை கீழே இறங்கிய உடனே ஏனோக்கு அதன் மூலமாக ஏறி அவர் பரலோகத்துக்கு சென்று விட்டார். ஹலேலூயா. இங்கே கொடுக்கப்படலை, ஆனால் வேறு புத்தகத்தில் கொடுக்கப்பட்டது. ஏனோ என்னன்னு தெரியல, வேதாகமத்தில் ஏன் சேர்க்காமல் தள்ளி வச்சாங்கன்னு தெரியல. அது வந்து வேதாகமத்தை ஒன்றாக இணைத்த வரலாற்று ஆசிரியர்கள் தான் கேட்கணும். ஆனால் ஏன் அருமையான புத்தகம், ஏன் அது தள்ளப்பட்டிருக்கு என்று தள்ளி வைக்கப்பட்டிருக்குன்னு தெரியல. அப்படி தான் ஏனோக்கு போனோம். சிந்திச்சு பாருங்க, ஒரு மனிதன் வாழ்க்கை அப்படி இருக்கணும்னு ஆண்டு விரும்புகிறார். அதான் இங்க வாஸ்தவம். ஏனோக்கு தேவனோடு கூட நடந்தான், பல நேரங்களிலே பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டு பரலோகத்தின் ரகசியங்கள்லாம் தேவனோருக்கு வெளிப்படுத்தினார். ஆண்டவர் சொன்னார், பின்வரும் தலைமுறைக்கு இதெல்லாம் அறிவிக்கப்பட வேண்டும், ஏனோக்கு நீ புத்தகத்தில் இவையெல்லாம் எழுது என்று சொன்னார். அப்படிலாம் எழுதி வைத்தது அந்த புத்தகத்தில் இருக்குது, இங்க இல்லை. எனவே அருமையானவர்களை, நாமும் இப்படிப்பட்ட அனுபவத்துக்களை வர வேண்டும். கர்த்தரோடு நெருங்கி ஜீவிக்கிற, ஜெபிக்கிற, அவரோடு கூட இருக்கிற பழக்கத்துக்கு நாம் வரும் பொழுது தேவன் ஏனோக்கை உயிரோடு எடுத்துக்கொண்டது போல நம்மையும் எடுத்துக்கொள்வார். ஒன்று நம்முடைய மரணம், அல்லது அவருடைய வருகை பக்கத்தில் இருக்கிறது. பாருங்க, பஞ்சம் வந்துருச்சா, கொள்ளை நோய்கள், இப்போ எங்கள் தேசத்துக்கு தேசம் யுத்தம் வந்திருக்குதா, எல்லாம் நம் கண்முன்னாக இதெல்லாம் நிறைவேறி கொண்டிருக்கு, நடந்து கொண்டிருக்கிறது. சபையாகி நீங்களும் நானும் தான் ஆயத்தமாக இருக்க வேண்டும். ஏனோக்கு கர்த்தருக்கு பிரியமானவன் என்று என்னப்பட்டான், அவன் சாட்சி பெற்றான் என்று அவரை குறித்து சொல்லப்பட்டிருக்கிறது. எவ்வளவு மகிமையான அனுபவம் பாருங்க ஏனோக்கு, அந்த பரலோகத்திற்கு அவர் உயிரோடு கூட ஒரு அக்கினி குதிரையின் மூலமாக எடுத்துக் கொள்ளப்பட்டார் என்று யாசேர் புத்தகம் சொல்லுகிறது. இல்லையிலோயா. மூன்றாவதாக ஒரு காரியத்தை பார்த்து ஜெபம் பண்ண போறோம். ரெண்டு ராஜாக்களின் புஸ்தகம், இரண்டாவது அதிகாரம்

பதினோராவது வசனத்தை வாசிக்கலாமா? ரெண்டு ராஜாக்கள் புஸ்தகம் இரண்டாவது அதிகாரம் பதினோராவது வசனம். அவர்கள் பேசிக்கொண்டு நடந்து போகையில் இதோ அக்னி ரதமும் அக்னி குதிரைகளும் அவர்களுக்கு நடுவாக வந்து இருவரையும் பிரித்தது. எலியா சுழல் காற்றிலே பரலோகத்திற்கு ஏறி போனான். அல்லேலூயா. அடுத்த ஒரு மனிதர் குறித்து சொல்லப்பட்டிருக்குது, தேவ மனிதன். அவர் யாரு சார்? யாரு? எலியா. எலியா குறித்தும் அப்ப இது ஏற்கனவே வேதத்தில் நடந்திருக்க ஒரு சம்பவம் தான். ஏனோக்கு எப்படி அக்னி ரதங்கள் மூலமாக குதிரைகள் மூலமாக பரலோகத்துக்கு ஏறி போனாரோ அதே போல இந்த எலியாவும் உயிரோடு பரலோகத்திற்கு ஏறி போனார். அல்லேலூயா. ஆகவே அருமையானவர்களே, எலியாவை தேன் உயிரோடு பரலோகத்துக்கு எடுத்துக்கொண்டார், பரலோகத்துக்கு ஏறி போனார். இன்னைக்கு நமக்கு அந்த அனுபவம் வேணும். அதுக்கு எல்லாம் இப்போ உடனே நாளைக்கு செத்துருவீங்கன்னு சொல்லலை, மரணம் வரும், அதுக்கு ஆயத்தமாக இருக்கணும். எப்போ வரும்னு தெரியாது, அதுக்கு நாளைக்கு தான் எல்லாம் செத்துருவீங்க அப்படி சொல்லலை. நம்ம ஒரு சந்திக்கு ஆயத்தமாக இருக்க வேண்டும். முடிவில் என்ன செய்வீர்கள், எப்போ யாருக்கு என்ன வரும் நமக்கு யாருக்கும் தெரியாது. அல்லது வருகை, இயற்கை சீற்றங்கள் ஒருபுறம், பூமி அதிர்ச்சிகள் ஒருபுறம், கொள்ளை நோய்கள் ஒருபுறம், பஞ்சங்கள் ஒருபுறம், எப்போ யாருக்கு என்ன வரும்னு தெரியாது. அப்படி வரும் பொழுது நீ நான் இயேசுவை சந்திக்க ஆயத்தமாக இருக்க வேண்டும். அல்லேலூயா. எலியா அவர் கர்த்தரோடு கூட இருந்தார். எலியா குறித்து பைபிள் என்ன சொல்லுகிறது? ஒன்று ராஜாக்கள் 17:1 சொல்லும் பொழுது அவர் சொல்கிறார் பாருங்க, தீர்க்க தரிசனமாக போய் ஆகாப்பிட்ட பேசும் பொழுது தன்னை குறித்து ஒரு அறிமுகம் செய்கிறார். ஒன்று ராஜாக்கள் 17:1 என்ன சொல்லுது பாருங்க, கீலேயாத்தின் குடிகளில் திஸ்பியனாகிய எலியா ஆகாப்பை நோக்கி, என் வாக்கின்படியே அன்றி இந்த வருஷங்களில் பனியும் மழையும் பெய்யாதிருக்கும் என்று இஸ்ரவேலின் தேவனாகிய கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான், கர்த்தருக்கு முன்பாக அப்பாரு எப்பொழுதும் கர்த்தருக்கு முன்பாக இருந்தேன். இன்னைக்கு நம்ம யார் மனால இருக்கிறோம்? செல்போன் மனால இருக்கிறோமா? லேப்டாப் முன்னாலேயே இருக்கிறோமா? கம்ப்யூட்டர் முன்னாலேயே இருக்கிறோமா? டிவி சீரியல் முன்னாலேயே இருக்க பாரு, நல்ல டிவிப்பா, நல்ல ஆண்ட்ராய்டு டிவி, பெரிய டிவியாக இருந்துச்சு, டிவிக்குள்ளே புகுந்துக்கிறோமா? உள்ள சிந்திச்சு பாருங்க. எலியா அவர் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார். நிறைய பேர் பாருங்க செல்போன் முன்னாலே தான் இருப்பாங்க, செல்போனே தான் இருப்பாங்க, எப்போ பார்த்தாலும் ஃபோனு ஃபோனு ஃபோனு ஃபோனு, ரொம்ப ஃபோன் பார்க்குறவங்களுக்கு ஒரு சின்ன எச்சரிப்பு கொஞ்ச நாளுக்கு முன்பாக வெளியிடப்பட்டது. ஒரு குழந்தை எப்போதுமே செல்ஃபோனில் இருக்கும், கண்ணு வலி, மருத்துவர்கிட்ட போனாங்க. அப்படி போகும் பொழுது மருத்துவர் அவர் கண்ணை, அந்த குழந்தை கண்ணை பரிசோதனை செய்து அந்த கண்ணுக்குள்ளேருந்து ஒரு பூளை போல் ஒன்று எடுத்தார். எடுக்கடி எவ்வளோ பெருசாக இருக்கும் தெரியுமா? அது ஏறப்போ இவ்வளோ பெருசாக இருக்கும். இதெல்லாம் எடுக்கடுக்கு வந்துக்கிட்டே இருக்குது. கண்ணை மறைத்து மூடி இருந்த ஒரு பெரிய மாசு, அது எப்படி இருக்குன்னா ஒரு பெரிய நாக்கு பூச்சி சொல்கிறாங்க இல்லையா, அது மாதிரி இவ்வளோ பெருசாக இருக்குது. எடுக்கிறாங்க, எடுத்து எடுத்து வந்துக்கிட்டே இருக்குது. இன்றைக்கிப்பா நம்ம அதிகமாக எங்கே இருக்கிறோம்? செல்ஃபோனுக்கு முன்னால் இருக்கிறோம். அதான் மாடர்ன் ஆயிடுச்சு. செல்ஃபோன் கையில் வைக்கிறோம், நம்மளை எதுவும் நினச்சிக்குவாங்க, அவர் தூக்கிட்டு நடைய பார்க்கணுமா? ஆமாம் ஆமாம் ஆமாம் ஆமாம். அது எப்படி தான் அது இருப்பாதுன்னே தெரியாது, அது தனியாக நட வந்துடுது பாருங்கள். அது செல்ஃபோனை தூக்கி ஒரு இடுப்பு, நல்லா நடந்த ஆளுகெல்லாம் பார்த்தா செல்ஃபோனை தூக்குனா தனியாக ஆடுது. அது எப்படி தான் நட வருதுன்னு தெரியல. ஒரு தூக்கிட்டு ஒரு குழு குலுக்கிட்டு அந்த எலியா செல்ஃபோன் நிற்கிற மனுஷன் அல்ல, எப்பொழுது யாருக்கு முன்னாடி நிற்கிறார்? அவர் கர்த்தருக்கு முன்பாக நின்று கொண்டிருந்தார். ஹல்லேலூயா. சிலர் பாருங்க மனிதர் முன்பாகவே எப்போது இருப்பாங்க, சிலர் டிவி முன்னாலேயே நம்ம இருப்போம், டிவி பார்த்துட்டே இருப்போம். அதை சிலர் நியூஸ் நியூஸ் நியூஸ் நியூஸ் நியூஸ் ஏதோ ஒரு நியூஸை கேளுங்க, தப்பு இல்லைங்க, கடைசியாக நடக்க தப்பு இல்லை, ஏதோ ஒன்று தெரிஞ்சுக்கலாம். சிலர் மற்றவர்களுக்கு சொல்லணுன்றதுக்காக நியூஸ் பார்க்குறாங்களா இருக்கான், அவங்களுக்கு வந்து அதிலேயே தான் நியூஸ்லேயே தான் இருப்பாங்க, டிவியே தான் பார்த்துட்டு இருப்பாங்க. பாருங்கள், டிவிக்கு முன்னால் இருக்கிறவங்க, செல்ஃபோனுக்கு முன்னால் இருக்கிறவங்க, மனிதர்களுக்கு முன்பாக இருக்கிறவங்க, சொல்கிற துன்மார்க்குடைய ஆலோசனையிலே பாவில் வழியிலே நில்லாகணும். பரியாசக்கார் உட்காரும் இடத்துல அது சங்கீதம் ஆரம்பிக்கும்போது அப்படி தான் ஆரம்பிக்குது. ஹல்லேலூயா. நம்ம எல்லோரும் ரொம்ப பிடித்தது எது? எல்லாருக்கும் பிடித்தது எது? சங்கீதம். வேறு தான் நம்ம ஆறுதலாக இருக்கும். ஆத்மாவை ஏன் கலங்குகிறாய் பா, என்ன பேசுறாரு பாருங்க, நிறைய ஆறுதலானது இருக்கும். அந்த ஆறுதலாக இருக்க சங்கீதம் துவங்கும் பொழுது எப்படி துவங்குது பாருங்க, எப்படி துவங்குது பாருங்க. வாசிக்கலாம் ஒருத்தர், பாத்தீங்களா இங்க மை ஓடுறதுனால சரி கேட்க முடியும். வாசிக்க பாருங்க, துவங்கும் போது எப்படி தொடங்க முடியும், முடியுது பாருங்க. துன்மார்க்கருடைய ஆலோசனையிலே நடவாமலும் பாவிலிடு வழியிலே நில்லாமலும்
பரியாசக்கார் உட்கார்ந்த இடத்திலே உட்காரும். கர்த்தர் வேதத்தில் பிரியமாயிருந்த இரவும் பகலும் அவருடைய வேதத்தில் தியானமா இருக்கிற மனுஷன் பாக்கியவான். வேதம் துவங்கும் பொழுது அது எப்படி துவங்குது? நீ பரியாச கூட நிக்காத சொல்றா இல்லையா, துன்மார்க்க ஆலோசனையில நடவாத, பாவில் வழியில நில்லாத, பரியாச கூட்டத்துல போய் உட்காராத. இன்னைக்கு பாரு, நம்ம விசுவாசி, இந்த விசுவாசி உட்கார இடம் பாத்தீங்கன்னா, சிம்சோன் அழைப்பு பெற்றவன், அந்த அழைப்பு பெற்ற சிம்சோன் ஒரு நாள் அவன் நடந்து போய் கொண்டிருக்கிறான். வேதம் சொல்கிறது, திம்னாத் என்னும் திராட்சை தோட்டத்திலே வந்து அவன் நின்றான். அந்த வழியை போயிட்டு இருக்கும் பொழுது அவனுக்கு ஒரு சிங்கம் எதிர்பட்டது. பாத்தீங்களா, ஏன் திராட்சை தோட்டத்துக்கு பக்கத்தில் போனாங்க, சிங்கம் வருது அப்படின்னா அவன் நசரேயன், அவன் திராட்சை ரசம் குடிக்க கூடாது. அவர் எங்க நிக்கிறாரு? அவரு திராட்சை தோட்டத்தில் நிக்கிறாங்க. யார் வரா? சிங்கம். நீ நிக்க கூடாது இடத்துல நிக்கும் பொழுது பிசாசு அங்க எதிராக வருவான். நீ செய்யக்கூடாது செய்யும் பொழுது அங்க பிசாசு வரும். பார்க்க கூடாது பார்க்கும் பொழுது அங்க பிசாசு வரும். இன்னைக்கு நிறைய பேர் ஃபுட்டா அதுலயே போந்துருவாங்க மாதிரி இருக்குது. அதான் இப்பெல்லாம் நீங்க கஷ்டப்படுறீங்கன்னு தான் என்ன பண்றாங்க, கொஞ்ச நாட்கள் ஒன்னும் ஒரு அஞ்சு வருஷத்துல சிப்பே பதிச்சிடுறாங்க. திடீர்னு இப்படி பாக்குறோம், திடீர்னு பார்த்துட்டு நினைக்கிறீங்க இந்த டிவி வரணும், டிவியை பார்த்துக்கலாம், ஒண்ணுமே வேண்டாம், அப்படியே வேண்டாம், அட்ரஸ் கொடுத்தா வாங்கி கொள்வோமே அப்படின்னு சொல்லி நிறைய பேருக்கு மனசுல இருக்குதுல்ல, இருக்குதானே? அட்ரஸ் கொடுத்துருக்குறாங்க, அது வேணா நீங்க குறிச்சுங்க போய் வாங்க. எழுதி வச்ச அட்ரஸ் எங்க எழுதி வச்சேன்? எழுதி வச்சுங்க. லைவ் டிவி எழுதிங்கப்பா. கேராப் நரகம், கேராப் சாத்தான், 13 bar நரகம், அங்கதான் போகணும். அப்புறம் அதான் சொல்ற, கர்த்தருக்கு முன்பாக நிற்கிற நான் எலியா. ஹல்லேலூயா. சங்கீதம் இப்படி தொடங்கி பாருங்க, வேதத்தை வாசிக்கணும் தியானிக்கணும் தொடங்கி எப்படி முடியுது பாருங்க. 150 சங்கீதம் கடைசி வசனம் சொல்லுங்க, சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை எங்க ஆரம்பிச்சு எங்க முடிக்கிற பாருங்க. நீ கர்த்தரை துதிப்பதிலிருந்து பாருங்க, எங்க சொல்றாரு, நீ தீமையான கர்த்தரை விட்டு விலகி வேதத்தை ஆராய்ந்து என்ன செய்யணும்னு சொல்றாரு, சுவாசம் உள்ள யாவும் கர்த்தரை. ஆகவே அன்பான சகோதரனே சகோதரியே, இன்னைக்கு இந்த நிலைக்குள்ள நம்ம வரணும். இன்னைக்கு ஆற பாதல ஒரு செல்போனை தூக்கிட்டு அதுக்கு ஒரு சின்ன பரிசு வேறு, அப்படி ஒரு ஆட்டம் எங்கம்மா பாருங்க. இந்த ஆட்டத்தை சின்ன பிள்ளைக்கு நடக்கிறத பார்த்தா வேற மாதிரி இருக்குது. ஒரு முடி ஒரு ஆட்டாட்டி, ஒரு இடுப்ப ஒரு ஆட்டாட்டி, அப்படியே அப்போ பார்க்க முடியாது. ஒரு தாளை வரும், ஏ பி ஏ பி, எங்க இதெல்லாம் என்னது? ஆரம்ப கால பக்தர்ல பாருங்க எப்படி இருக்கிறாங்க. இன்னைக்கு செல்போனு செல்போனு மொபைலு மொபைலு மொபைலு மொபைலு அதுலேயே தான் இன்னைக்கு இன்டர்நெட்டு வாட்ஸ்அப்பு எத்தனையோ சமூக வலைத்தளம் இருக்கு. இன்னைக்கு எத்தனை போல் டெலிகிராமு, இன்னைக்கு இன்ஸ்டாகிராமு, அதுலேயே லைவ்ல இருக்க நிறைய பேர் இருக்கீங்க. கிறிஸ்துக்கள் அருமையானவர்களே, கர்த்தருக்குள்ள வாங்க. வேதம் சொல்லுகிறது, எலியா கர்த்தருக்கு முன்பாகவன் நின்று கொண்டிருந்தார். நடந்தது என்ன? உயிரோடு கூட பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். அலையிலே சொல்லாமா பாருங்க, பரலோகத்துக்கு உயிரோடு போனார். அந்த அனுபவம் நமக்கு வேண்டாமா? அவங்கள எப்படி போயிருப்பாங்க நினைச்சு பாருங்க, கொஞ்சம் கற்பனை பண்ணி பாருங்க. ஒரு நெருப்பு பட்டாலே வலிக்குது, நெருப்பு குதிரை நெருப்பு ரதம் வந்து நிக்குது, ஏறி உட்கார்றாங்க, சல்லன் மேல தூக்கிட்டு போயிருது. ஆமென் சொல்லுவோமா? அவங்களுக்கு நெருப்பு ரதம் நெருப்பு குதிரை, நமக்கு அது இல்லை. யாரு நமக்கு? ஆவியானவர். ஹல்லேலூயா. அதுக்கு தான் ஆவியில் நிறைய ஆவியில் நிறைய, ஆனால் எங்க ஆவியில் நிறையலும் அந்த ஆவியானவர்கள் அப்படியே தூக்கிட்டு போயிருவாரு மேல. ஆமென். ஆவியா இருக்கிற கருத்து உங்களை என்னை தூக்கிட்டு போக விரும்புகிறார் எலியாவை போல. ரெண்டு எலி எப்படி இருந்தாரு? ஒரே வசனம் வாஸ்து ஜோம் பண்ண போறோம், வாஸ்து பாருங்க. யாக்கோபு புஸ்தகம் 5வது அதிகாரம் சொல்கிறது பாருங்க, 17வது வசனம். எலியா என்பவன் நம்மை போல பாடுள்ள மனிதனாயிருந்தும் மழை பெய்தபடிக்கு பத்தீங்களா சொல்றேன்ல, எனக்கு இடுப்பெல்லாம் வலிக்குதுங்க, காலெல்லாம் வலிக்குது சொல்றோம்ல, கையெல்லாம் வலிக்குது, இடுப்பெல்லாம் வலிக்குது, வயிறு வலிக்குது, எனக்கு தலை வலிக்குது, கண்ணை வலி சொல்றோம்ல, நமக்கு எனக்கு தாங்க ரொம்ப பாடு. எலியாவை குறித்து பேதம் சொல்லுகிறது, நம்மை போல பாடுள்ள, அவருக்கும் பலவீனம் இருந்திருக்கு, நம்மை போல பாடுள்ள மனிதன், நமக்கு இருந்து எல்லாமே அவருக்கும் தானே இருந்திருக்கும். ஆனால் அப்படி எப்படி ஜபிக்கிறார் அவரு? கருத்தான். அப்ப ஜபம், அப்ப ஒரு மனிதன் கர்த்தருக்குள்ள இருக்கும்னா அவன் என்ன செய்யணும்? அவன் துதிக்கவும் செய்யணும், ஆவில் நிறையவும் செய்யணும், கர்த்தருக்கு முன்பாக எப்பொழுதும் இருக்கணும், தீமை விட்டு விலகி வாழணும், எப்பொழுதும் ஜெபிக்கிறவர்களாக இருக்க வேண்டும். ஆமென்.
நம்ம எல்லாரும் ஜபத்தில் குறைந்து கொண்டே போகிறோம். இனி ஜபத்தை அதிகரிக்க வேண்டும். இப்போ அதுக்கு சான்று தான் நம்முடைய அம்மா. அவங்க சுவீனமாக படுக்கிற வரைக்கும் அவங்க காலையில் 11 மணிக்கு வந்தவனுக்கு உட்காந்து ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க, ஜெபம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. ஆகவே நீங்களும் நானும் அந்த ஜெப அனுபவத்துக்குள்ளே வர வேண்டும். அதைத்தான் கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லாமா? அதான் கர்த்தருடைய வேதம் சொல்லுது. கர்த்தருடைய இசைந்திருக்கிற எவனும் அவருடனே எப்படி இருக்கிறானா? ஒரே ஆவியாக இருக்கிறான். ஒரு கணவன் மனைவி போல ஆண்டவர் நமக்கு சொல்றார். இப்படி எப்படி ஒன்னா இருக்கணுமோ அப்படி நம்ம இயேசுவோடு இருக்கணும். திருச்சபை பற்றியும் கிறிஸ்துவை பற்றியும் சொல்றேன். மூன்று காரியம். ஒன்று யாரு? ஆசாப். அவர் வந்து என்ன செய்யறாங்க? அவங்க பாடி துதிக்கிறாங்க. அப்படி பாடி துதிக்கும் போது தீர்க்க தரிசனம் வந்து விடும். அப்ப தீர்க்க தரிசியம் ஒருத்தர் மாறினவனுக்கு என்ன இருந்தாலும் தீர்க்க தரிசனம் வரும். ஆவியானவர் இருக்க வேண்டும். பரிசுத்த ஆவியானவர் சபை பரிசுத்த ஆவிக்குள் நிரம்பி இருக்க வேண்டும். சும்மா ஏனோ தானம் வந்துட்டு போறதல்ல, பரிசுத்தாவி நிரம்பி இருக்கணும். ஆவியானுக்கு இடம் கொடுக்கணும். ஆவியில் நிரம்பி இருக்கணும். தீர்க்க தரிசனம் அன்று குரலை கேட்க பழகணும். அவர் தரிசிக்க பழகணும். ஆசாப் அப்படித்தான் இருந்தார். ரெண்டாவது யாரு? ஏனோக்கு குறித்து விலாவாரியான ஒரு கதை உங்களுக்கு மத்தியில் நடந்த சம்பவத்தை ஒரு புத்தகத்திலிருந்து எழுதப்பட்டது உங்களுக்கு மத்தியில் சொன்னோம். அந்த ஏனோக்கை போல நம்ம தனியாக அவர் அதிகம் மனிதோடு பேச மாட்டார். போய் உட்காந்து ஜெபம் பண்ணிட்டே இருப்பார், ஜெபம் பண்ணிட்டே இருப்பான், ப்ரேயர் பண்ணிட்டே இருப்பாரான், ப்ரேயர் பண்ணிட்டே இருப்பாரான். தேவன் அவரை பயன்படுத்தினார். வானத்துக்கு பரலோகத்தை எடுத்து சென்றாங்க. நடக்கிறதெல்லாம் காண்பித்து எழுதினார். நீங்களும் நான் அப்படி இருக்கணும்னு கத்து விரும்புகிறார். மூன்றாவது எலியா. எலியா என்ன செய்ய கத்தருக்கு அவர் முன்பாக நின்றிருந்தார், கருத்தாய் ஜெபித்தார். ஆகவே தைரியமா அந்த பக்தர்லாம் பரலோகத்துக்கு போக பொழுது அவர்களை போல பாடுள்ள மனிதர், அவரை போல பாடுள்ள மனிதராகி நீங்களும் நான் ஏன் போக முடியாது? சிந்திச்சு பாருங்க. அந்த எண்ணம் திருச்சபைக்கு வரணும், மக்களுக்கு வரணும், மக்களாகி நமக்கு வரணும். சிந்திச்சு பாரு. நம்ம அதிக நேரத்தை எங்க செலவு பண்றோம்? டிவிலையா, மனிதரோடவா, நண்பர்களோடவா, இல்ல சும்மா பராக்கு பாக்குறது? சார், சும்மா நடந்துகிட்டே இருப்பாங்க. கடையில் நிக்கிறங்க, அங்க நிக்கிறங்க, ஒரு இப்ப நியூஸ் பாக்குறங்கன்னு சொல்லி ஒரு 2-3 பஜ்ஜெட் சாப்பிட்டு டீ குடிச்சு கடையிலே உட்காந்துக்குவாங்க. சரி, நடந்துகிட்டே இருப்பாங்க. சரி, இங்க நிப்பாங்க, அங்க நிப்பாங்க, நண்பர்ல பாக்குறேன், அங்க போறேன், இங்க போறேன். சரி, டிவி முன்னாலே உட்காந்துக்குவாங்க. சிலர் வந்து மொபைல்லே உட்காந்துக்குவாங்க, மொபைலே பார்த்துட்டு இருப்பாங்க. நீங்க எப்படி இருக்கிறீங்க? சிந்தித்து பார்த்து கர்த்தர்கிட்ட வந்துடுங்க. ஆண்டவர் வரும்போது அப்புறம் அதுக்கப்புறம் நான் எங்க வீட்டுக்கார் எங்க இருக்கிறாருங்க, அவர் இருக்கிறாரா, பரலோகத்துக்கு போயிட்டாரான்னு சொல்லி ஊழியக்கார்ட வந்து உயிர் அவங்க தொந்தரவு பண்ணக்கூடாது. நீங்க இருந்தா ஆண்டவர்கிட்ட போகலாம். கர்த்தர்கள் இருந்தா அப்ப எங்க இருக்கிறாங்க, அவர் பரலோகத்துக்கு போயிட்டாருங்களா, அவரு இலைப்பாறுதற்குள்ள போயிட்டாரா, அவர் எங்க இருக்கிறாரு, அதுக்கப்புறம் வந்து கேட்டு என்ன செய்ய முடியும், நாங்க என்ன சொல்ல முடியும் அப்புறம்? ஆமாங்க, நிச்சயம் அவர் அங்கதாங்க இருக்கிறார். அவர் அதே இடத்துல தான் இருக்கிறாரு. எங்க இருக்கிறாரு? நீ எங்க இருக்க அங்க இருக்கு. அப்புறம் என்ன சொல்ல முடியும்? சிந்திச்சு பாருங்க. இப்போ இவங்களாம் அன்னைக்கு அவங்க இறக்கிறதுக்கு முன்னால ரொம்ப அழுதுட்டு இருந்தாங்க. அப்போ ஆண்டு வசனம் கொடுத்தார், கர்த்தருக்கு மரிக்கிற விதம் முதல் பாக்கியவான்கள் என்று வெளிப்பது 14:13 அக்கா மூலம் சொன்னார். அவங்க கிரியை செஞ்சிருக்கிறாங்க. அவங்க கிரி அவளோடு கூட போகும். ஆம் என்று கர்த்தரும் திருவிழம் பெற்றிருக்கிறார். அப்போ அந்த வசனம் கொடுத்தா நிச்சயம் இறந்துடுவாங்கன்னு தெரியும். இருந்தாலும் இழப்பு தாங்க முடியாது தான். ஆனால் கர்த்தருக்குள்ள இப்படி ஒவ்வொருத்தரா நம்ம சொல்லலாம். நம்ம இவங்க மறந்து எழுசம் அவங்கள பார்த்தீங்கன்னா கடைசி வரைக்கும் ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க, ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இயேசன் உள்ளத்தில் வரணும்னு சொல்லிட்டே இருக்கிறாங்க, ஜெபம் பண்ணிட்டே இருக்கிறாங்க. இப்படி திரும்பி வர்றதுக்குள்ள பார்த்தா ஒரு வினாடி அவ்வளோதான். அப்படி சிரிச்சா அப்படியே போயிட்டேன். இந்த மரணத்தை நினைச்சு பாருங்க. ஆகவே சொல்லிக்கிட்டே போ. நிறைய பேர் அவன் மற்றவன் நினைக்கக்கூடாது, என்னங்க இவங்க ரெண்டு பேரை மாத்திரம் தான் சொல்கிறாங்க, எங்கள் அப்பாவில் ஆகல, எல்லாரும் அங்கே தான் இருக்கிறாங்க. இன்றைக்கு தேவைக்காக சொல்றோம். அப்ப எங்க அம்மாவை பத்தி சொல்ல, எங்க அப்பாவை பத்தி சொல்ல, இவருக்கு ஏதாவது பணங்கனை கொடுத்துட்டு பார்க்கலாம். இவ பேசிட்டு இருக்காரு, எனக்கு யாரு இதுன்னு தெரியல. இன்றைக்கு நேற்று அவங்க இறந்தனால அவங்கள பத்தி சொல்றோம். போன மாசம் எலசம் பத்தி சொல்றோம். அதுக்கு முன்னால பார்த்தா அண்ணாலம் பத்தி சொல்லியிருப்போம். எல்லாரையும் பத்தி நம்ம சபையில இருந்து ஏறக்குரிய ஒரு 22-30 பேர் இலை பாறுதற்குள்ளே சென்றிருக்கிறாங்க. ஆமே சொல்லுமா? பெரிய சந்தோஷம். நாமளும் அங்கதான் போக போறோம். ஆயத்தமா இருக்கணும். ஆமே சொல்லலாமா? எழுந்து நின்று கேட்கலாமா? கத்தட்ட ஆண்டவரே, அங்க வரணும் ஆண்டவரே, ஆயத்தப்படுத்த ஆண்டவரே, உன் வருகையோ மரணமோ ஆசாவை போல, ஏனோக்கை போல, இனியாவை போல அங்கு மாற வேண்டும் ஆண்டவரே.

0: ஜெபிக்கலாமா? அக்கா கூட சேர்ந்து ஜெபிக்கலாமா? தேவனே, இந்த மகிமையான அனுபவத்துக்கு நேராய் எங்களையும் வழிநடத்தும் ராஜா என்று சொல்லி பக்கா ஜெபிப்பாங்க. அதற்காக உங்க ஆசீர்வாதத்துக்காக ஜெபம் பண்ணுவாங்க. எல்லாரும் ஒரு கணம் அவர்களோடு இணைந்து தயவுசெய்து ஜெபங்களை பண்ணுங்க. ஜெபம் பண்ணுவோம்.
1: அன்பும் இறக்கமும் கிருபை நிறைந்த எங்கள் ஜீவனுள்ள பிதாவே, நன்றியோடுமை துதிக்கிறமை ஸ்தோத்திருக்கிறோம் அப்பா. ஆண்டவரே, நாங்களே எங்களையும் அப்பா உண்மை போல மாற்றும் ஆண்டவரே. நாங்கள் கர்த்தருக்கு கீழ்ப்படிந்து கர்த்தர் சித்தத்தை செய்ய எங்களுக்கு உதவிச்சுமையா. கர்த்தரோடு இசைந்திருக்கிற ஒரே ஆவியா இருக்குன்னு சொன்னீரே. நாங்கள் மோடு இசைந்து வாழ கிருபை தாரும். நீர் என்னெல்லாம் சொல்றீங்களோ அதுக்கு நாங்கள் கேட்டு கீழ்ப்பிடிந்து சித்தத்தை செய்ய எங்களுக்கு உதவி செய்ய முடியாச்சு வைக்கிறோம். ஆண்டவரேமை துதிக்கிறோம். பரிசுத்தாவியானவர் உங்களிடத்தில் வரும்போது பலனடைந்து எருசலேமிலே யூதியா முழுவதும் சமாரியாவிலும் பூமி கடையை செறிந்தும் எனக்கு சாட்சியாயிருப்பேன்னு சொன்னீரப்பா. பரிசுத்தாவினி எங்களுக்கு எங்களிடத்துல வர வேண்டுமா? ஆண்டவரை வர வேண்டுமாப்பா. ஆண்டவரே, பரிசுத்த பவுலர்கள் பரிசுத்தாவின சம்போர பெற்றுக்கொள்ளணும். ஆண்டவரே, நாங்கள் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை சம்போர பெற்றுக்கொள்ளணும். எளிய போல ஏனோக்கை போல ஆண்டவரையுமே துதிக்கிறோம். ஆஷா போல எங்கள் வாழ்க்கையை மாற வேண்டும் ஆண்டவரே. நாங்கள் ஏதோ வசனத்தை கேட்குறோம், அப்படி விட்டுட்டு சர்ச்சை முடிஞ்சிருச்சு வந்துட்டோம், அப்புறம் வேலையை பார்க்கணும், அதை பண்ணணும், இதை பண்ணணும், அந்த யாபத்தில் யாரும் இருக்கக்கூடாதப்பா. போய் இன்னைக்கு என்ன சாப்பிடலாம், இன்னைக்கு என்ன செய்யலாம், அந்த யாபத்தில் இருக்கக்கூடாது. அது நாங்கள் என்ன சாப்பிட்டாலும் ஆசனத்து வழியை கழிந்து போயிருமாப்பா. நாங்கள் என்ன சாப்பிட்டாலும் அது அப்படியே சாப்பாடு அப்படியே ஆசன வழி கழிந்து போயிடும். இந்த உலகத்தில் நாங்கள் வாழ்கிற நாம் பரிசுத்தாவின் அபிஷேகத்தை ஒவ்வொருவரும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அளவு இல்லாமல் பெற்றுக்கொள்ளவேண்டும். கைத்தட்டுக்கு மட்டும் பரிசுத்தாவினர் இல்லாண்டவர், அன்னி பேச பேசுக்கு மாத்திரம் பரிசுத்தாவின் இல்லாண்டவர். நீர் சொன்னீரப்பா, பரிசுத்தாவே உங்களிடத்தில் வரும்போது பலன் அடைந்து எருசலேமிலும் யூதியா முழுவதும் சமாரியாவிலும் பூமி கடையை சேர்ந்த சாட்சியா இருக்கு ஆண்டவர். நாங்கள் உண்மைக்கு சாட்சியா வாழணும்னு சொன்ன பரிசுத்தாவின் இல்லாட்டா எங்களால் வாழவே முடியாதப்பா. உலக ஆசீர்வாதம் உலக காரியம் தான் எங்களுக்குள்ளே இருக்குமையா. நாங்கள் ஆண்டவரையுமே சோத்துரு எங்கள் உள்ளத்தில் சம்போர்மா வாங்க, எங்களுள்ள சம்போர்மாங்க. தேவனாய் கர்த்தர் எங்களை முழுமையாக அழுகி செய்யுங்க. தேவாவில் நிரப்புங்க, தேவாக்கில் நிரப்புங்க. கைத்தட்டுக்கு மாத்திரம் அல்ல ஆண்டவர் அப்பா, பாவை துதிக்கிற அன்னி பேசுக்கு மாத்திரம் அல்ல ஆண்டவர். பரிசுத்தாவின் எங்களுடைய வரும்போது நாங்கள் அப்பா பலனடை வேண்டும். ஆத்துமா நேசரை உண்மையில அண்டிக் கொள்ளணுமே, சார்ந்து கொள்ளணும், மோடு இருக்கணும், மோடு ஒன்றரை கலக்கணும் ஐயா. கத்துடி வல்லமை எங்களை மூடட்டும், கத்துடி அக்கினி எங்களை மூடட்டும், தே பிரசரம் மூடட்டும், வரங்களினால வல்லமைகளால கனிகளால் நிரப்புமாண்டவர் அப்பா. எலியா போல நாங்கள் எப்போதும் முன்பாண்டி இருக்கணும் ஐயா அப்பா. ஏனோக்கை போல சஞ்சரிக்கணும், பிரியமானு சொல்லி எடுத்துக்கொள்ளப்படும் முன்னாலே சாட்சி பெற்றார் ஆண்டவர். ஆசை பரிசுத்தால் நிறைந்து தீர்க்க தரிசனம் சொன்னார் ஆண்டவர். பிரயோஜனமான வாழ்க்கை வாழணும் ஆண்டவர். அக்கினால் நிரப்போம், வல்லமேன்னு நிரப்போம், தேவப்பிரசனால் நிரப்போம் அப்பா. அக்கின் சுவாலையா மாற்றும் ஆண்டவர். உன்னது ஊழியத்தை செய்யறதுக்கு எங்களை அக்கின் சுவாலையா மாற்றும். அக்கின் வாழா அந்த காத்து கொள்ளும். தெய்வீக பிரசனை எங்களை மூடட்டும், தெய்வீக அக்கறை எங்களை மூடட்டும் ஐயா. ஆண்டவரேமை துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் ஐயா. வந்திருக்கிறார் அப்பா சகோதரர் சகோதரிக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். நேரலைய பார்க்கிற மக்களுக்காக ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா மீ ஸ்தோத்திரம். அதே போல டிவியில அப்பா பார்க்கிற மக்களுக்காக அப்பா, எஃப்எம் ரேடியோ பார்க்கிறவங்களுக்காக, யூடியூப்ல பார்க்கிற மக்களுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம். எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாதத்தை கொடுங்க, சந்தோஷம் கொடுங்க, அக்கில் நிரப்புங்க, தேவையில்லாமல் நிரப்புங்கப்பா. பூமி மேல அக்கினை போட வந்து அது இப்பொழுதே பட்டியறி விரும்புறேன்னு சொன்னீரப்பா. நாங்களை தேவை அக்கினை பெற்று கொண்டு சீவுள்ள சாட்சாய் வாழ எங்களுக்கு கிருபை தர முடியா ஜெபிக்கிறோம். வியாதி சுகமாக்கு, நோய் சுகமாக்குங்க, பலவீனத்தை குணமாக்க, மந்திரக்கட்டு செவனகட்ட ஏசுகத்திரம் உடை தெரியுறோம் ஐயா. எந்த சாத்தான இருந்தாலும் அவரை அப்புறப்படுத்தி போடுங்க ஆண்டவர். யார உள்ளத்தை குழப்பி கொண்டிருக்கிறோட பொல்லாத ஆவியை நாசிரியனாக இயேசுவின் நாமத்துல சபித்து கட்டி அப்புறப்படுத்துறோம். வியாதி சுகமாக்கு, நோய் சுகமாக்கு, பலவீனத்தை குணமாக்குங்க, மந்திரக்கட்டு செவனகட்டு எல்லாம் உடைத்து போடுங்க. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை தாங்க, திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தாங்க ஏசப்பா. ஆண்டவரையுமே துதிக்கிறோம், துதிக்கிறோம், துதிக்கிறோம் அப்பா. நம்ம சகோதரிகளுக்கு அப்பாமே ஸ்தோத்திரம் அப்பா. மூணு சகோதரிகளுக்கு குழந்தை பாய் தாங்கப்பா. ரோசட்டுக்காக காத்தரின்காக அப்பா அப்பா அம்மை ஸ்தோத்திரமே சைரிக்காக ஜெபிக்கிறோம். குழந்தை பாய்த்த குடுங்கேசப்பா கெஞ்சுறாப்பா கெஞ்சுறோம். கப்பத்தின் கனி கத்தரால கடிக்கும் சொன்னீரப்பா. நீங்க தான் அந்த குழந்தை பாய்த்த தரணும். சமாளாத மக்கள் சமம் தரணும். கடன் பரிசையோடு இருக்க மக்கள் கடன் அடைக்க உதவி செய்யுங்க. கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை துடைங்க. அப்பா அம்மை ஸ்தோத்திரம் அப்பா அம்மையை ஸ்தோத்திரிக்கிறோம். தகப்பனே கிருவச்சிங்க அப்பா. தொழில் செய்கிற மக்களை ஆச்சுறீங்க, வியாபாரம் செய்கிற மக்களை ஆச்சுறீங்க. கேஸில் இருக்கிற மக்களை வெட்டி தாங்க. பிரிந்து குடும்பம் இணைக்கணும். வாகன ஓட்டுற மக்களை ஆசிர்வீங்க. தேவையில் அனைத்து சந்திங்க. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க. கஷ்டப்படுற மக்களுடைய கஷ்டத்தை மாற்றுங்க. ஆண்டவரே படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை தாங்க. அன்பின் தகப்பனே அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க அப்பா. எங்கள் பிள்ளைகளாம் நல்ல மதிப்பு நாங்கள் பாஸ் பண்ணணும். உங்க நான் மகிப்படணும். பலத்த அற்புதங்களை அடையாளம் செய்யுங்கப்பா. கர்த்தருடைய மகி மூடட்டும். ஆண்டவரே வல்லமை வல்லமை இறங்கட்டும். தேவ அக்கினி இறங்கட்டும். தேவ பிரசனம் மூடட்டும். தேவ கிருபை சூழ்ந்து கொள்ளட்டும் அப்பா. வல்லமை இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் இறங்கட்டும் ஐயா. அப்பாமே சௌத்திரம் பரிசுத்தாயினர் உங்களிடத்தில் வரும்போது பலனடைந்து எருசலேமிலும் யூதியா முழுவதும் சமாரியாவிலும் பூமி கடைசிருந்த மகிழ்ச்சி ஆட்சியா இருக்கணும் ஐயா. குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தாங்கப்பா. குடிக்கிறவங்க போதை பொருளுக்கு அடிமையாக இருக்கிறவங்க விடுதலாக்கப்படணும் ஐயா. மெய்யாகவே பிதா குமார் விடுதலை மெய்யாக விடுதலைன்னு சொன்னீரே அப்பா. கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரெல்லாம் துடைச்சிருங்க. எங்கள் வாழ்க்கை மாற வேண்டும். எங்கள் சோய் நாங்கள் ஒருத்தரும் சோய் புத்தி மேல் சாயாம முழுத்தோடு முழு ஆத்மத்தோடு முழு மனதோடு முடத்தில் அன்பு கூர்ந்து அண்டிக்குள்ளக்கூடிய பாக்கியத்தை கொடுங்க. இயேசுவே எங்களை பயன்படுத்துங்க. அக்கிஞ்சி போலையாக மாற்றுங்க. எல்லா துதி கனா மகிமை மகத்துவத்தையும் முகிச்சுத்துறோம். கேட்ட வசனம் யார் உள்ளத்துட்டு நீங்காத இருக்க உதவி செய்யுங்க. எல்லா துதி கன மகிமுக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தை மிகுந்த மன தாழ்மையோடு பணியன்போடு செபிக்கிறோம் பரமபிதாவே.
0: கடைசியாக நமது இயேசுங்கிற ஊழியத்தை அன்போடு தாங்குவதற்கு கர்த்தர் எழுப்பி கொடுத்த குடும்பங்களுக்காக ஒரு சிறு ஜபம் செய்த கூடுதல் நிறைவு செய்வோம். பரலோகத்திலே வாசமா இருக்குது அன்பின் கர்த்தாவே, இப்பொழுதும் நமது ஊழியங்களை தாங்குவதற்காக நீர் எழுப்பி கொடுத்த உமது பிள்ளைகள் ஒவ்வொருவருக்காக ஸ்தோத்திரம். நீர் இந்த மனதை கொடுப்பதனால் ஊழியத்தை தாங்க அவர்களுக்கு இந்த வாஞ்சை கொடுத்திருக்கிறீர் ஐயா. அந்த மனதை கொடுத்த உமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. அப்பா நமது இயேசுங்கிற ஊழியங்களை தாங்க நீங்க எழுப்பி கொடுத்திருக்க ஒவ்வொரு குடும்பத்தின் மக்களையும் ஆசீர்வதிங்க. சமீபத்திலும் தூரத்திலும் பல்வேறு இடங்களிலிருந்தும் நம்ம சபையிலும் அப்பா பல்வேறு இடங்களிலிருந்தும் உழைத்து தாங்க நீங்க கொடுத்த எல்லா உங்களுடைய பிள்ளைகளையும் கர்த்தர் அபரிதமாய் ஆசீர்வதிங்க அப்பா. உபாகம் 1:11 படி பல மடங்கு ஆசீர்வாதவர்களுக்கு கர்த்தர் கொடுத்து உயர்த்தி மேன்மைப்படுத்தும். நீர் எப்படி செய்ய போவதற்காக கொடான கொடி நன்றிகளையும் ஸ்தோத்திரங்களையும் நாங்கள் ஏறெடுக்கிறோம் ஆண்டவரே. இதனால கூட தம்பி திலக் அவர்களுக்கு நல்ல சுகத்தை கத்த தந்தரலும். உங்க ஜீவன் அவருக்குள் இறங்கட்டும். வயிற்றுவலி முழுமையாக மாறட்டும் ஆண்டவரே. அப்பா சுபாங்க மாமனாருக்கு நல்ல சுகம் தந்து ஹார்ட்டை புதிதாக மாற்றுங்க அப்பா. உங்க ஜீவன் அவருக்குள்ள இறங்கட்டும். பெரிய தம்பி பிரதர் காலத்தொட்டு சுகப்படுத்துங்க. உங்க கரம் இறங்கட்டும் ஆண்டவரே. அதிபர் நகமை அம்மா இழந்திருக்க குடும்பத்திற்கும் பெரிய ஆறுதலும் சமாதானமும் சந்தோஷமும் தந்து உயர்த்த வேண்டுமாக ஜெபிக்கிறோம். இம்மட்டு எங்கள் கூட இருந்து நடத்தினீரே, அதற்காக உமக்கு நன்றி. துதிகான மகிமை எல்லாம் உமக்கு செலுத்துறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் தாழ்மையாக ஜெபிக்கின்றோம் அன்பின் நல்ல பிதாவே. கூட்டம் முடிஞ்சேன்னா மேல உங்களுக்கு வேன் ஒழுங்கு செய்யப்பட்டிருக்கிறது. அருமையான அம்மா அவர்களுடைய சகோதரர் ஆனந்தர் வீட்டுக்கு நீங்கள் செல்லுங்கள். இந்த கூட்டம் சீக்கிரம் ஆரம்பித்து இந்த ஆறுதல் கூட்டம் 1 மணிக்கு நிறைவு பெறும். நீங்கள் யாரும் பங்கு பெற குடும்பத்தின் மக்கள் சார்பாக அன்போடு உங்களை அழைக்கின்றோம்.
2: இனாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே அவருடைய பரிசுநாமத்தை ஸ்தோத்ரி. இனாத்மாவே கர்த்தரை ஸ்தோத்ரி. அவர் செய்த சகல வரன் மரபாதே ஆமென். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியின் ஐக்கியமும் நம் அனைவரோடும் இன்றும் என்றும் சதா காலமும் நீடித்து நடத்திருப்பதாக ஆமென்.

0: இடபடாம தேவனை ஆராதிக்கணும். ரெண்டாவது அவரை நம்பணும். நம்பர் எப்ப பசுத்தன் பலத்தினால நமக்கு நம்பிக்கை பெருகுன்னு வாசிக்க கேட்டோம். மூணாவது இனி சமூக பறிப்புகளுக்கு தப்புன்னு நினைச்சு எப்பொழுதும் செவமண்ணி தேவக்குமார் இயேசுக்கு முன்பாக நிற்க பாத்திரம் என்ன பண்ண எப்பொழுதும் செவமண்ணி விழித்திருக்கணும். அவர் வரும்போது ராஜ்யத்தில் நம்ம போவோம். எக்காசத்தை கேட்டோடனே நம்ம எல்லாரும் பரலோகத்துக்கு பறந்து போயிருவோம். ஹல்லேலூயா. அந்த ஆளுக்காக தான் நம்ம எல்லாம் காத்திருக்கிறோம். எப்ப ஆண்டவர் சத்தம் கேட்கும், எப்பொழுது அந்த எக்கால சத்தம் கேட்கும்னு சொல்லி நம்ம காத்திருக்கிறோம். அப்ப பரலோகத்தில் நம்ம ராஜ்யத்தில் ஆண்டு ராஜ்யத்தில் 1000 வருஷம் அவங்க போய் தங்கி 1000 வருஷம் அவரோட அரசாள்வோம். நம்ம தான் எல்லாரையும் நேற்று நம்ம கேட்டோம் இல்லையா, உலகத்தை நம்ம தான் இந்த ஆயத்து இருக்க போறோம். அப்படிப்பட்ட பாக்கியத்தை தேவை நம்ம தந்திருக்கிறார். அதை நம்ம யாரும் இழந்து போக கூடாது. எப்பொழுதும் சேவம் பண்ணுங்க. சங்கீதம் மாஸ்கி கேட்ட 91 சங்கீதம் 15 வசனம்.
1: அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான்,
0: அவர்கள் என்னை நோக்கி கூப்பிடுவான்,
1: நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள்வேன்.
0: நான் அவனுக்கு மறு உத்தரவு அருள்வேன்.
1: ஆபத்தில் நானே அவனோடு இருந்து
0: அவனை நோக்கி கூப்பிடுவான், மறு உத்தரவு அருள்வேன், நானே அவனோடு இருந்து அவன் தப்பிப்பேன். வாசி பண்ண இருக்க.
1: அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான்,
0: அவன் என்னை நோக்கி கூப்பிடுவான்,
1: நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன்.
0: நான் அவனுக்கு மறு உத்தரவு அருளி செய்வேன்.
1: ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன்,
0: அவனை கனப்படுத்துவேன். பாத்தீங்களா, ஆபத்து காலத்துல அவன் நம்ம என்ன நம்ம கூட இருந்து நம்மளை தப்புவித்து நம்ம நினைச்சு கனப்படுத்துவேன். எந்த ஆபத்து வந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவரை நோக்கி கூப்பிட்டா போதும். அவத்திற்கு காலத்தில் நோக்கி கூப்பிடான மறுபத்தர் அழிச்சு ஆபத்தில் நானே அவனோடு நம்மளை என்ன செய்வேன், தப்புப்பேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். அல்லேலூயா. எந்த ஆபத்தை எந்த பிரச்சனையும் அவரை நோக்கி நம்ம கூப்பிட வேண்டும். கூப்பிட்டா போதும் நம்மளை தப்பு வைக்கிற தேவன். அல்லேலூயா. அல்லேலூயா. எல்லாம் சந்தோஷம் சொல்லுங்க. அவர்தான் சொல்றாரு, அவனை நோக்கி கூப்பிட நான் அவனுக்கு மறுபத்தர் அழிச்சு ஆபத்தில் நானே அவனோடு இருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துமே. உங்களை ஆபத்துல கைவிட மாட்டாரு, உங்களை கனப்படுத்துவாரு. பாரு எவ்வளவு பெரிய ஆபத்து, கத்திர உங்களை காப்பாத்தா காப்பாத்தாரு சொல்லும் போது எத்தனை பேரு உங்களை பார்ப்பாங்க, அப்படியா கத்திர இவ்வளவு பெரிய காரியத்தை செய்தாரான்னு சொல்லி நம்ம பார்ப்பாங்க. உங்களை அந்த இடத்துல கனப்படுத்துவாராம். ஹல்லேலூயா. மருவத்தில் அருள்செய்து மாத்திரல ஆபத்தினால அவனோடு கொண்டிருந்து அவனை தப்புவித்து அவனை கனப்படுத்துவேன். உங்களை கனப்படுத்துகிற தேவன். ஹல்லேலூயா. தப்புவிக்கிற மாத்திரம் உங்களை கனப்படுத்துகிற தேவன். முதல் நம்ம தப்புவிக்கணும், என்ன செய்யணும், இடபடாம ஆராதிக்கணும். ரெண்டாவது அவரை என்ன செய்யணும், நம்பணும், முழுமையா நம்பணும். மூன்றாவது நம்ம என்ன செய்யணும், வீட்டுக்கெல்லாம் தப்புன்னு நினைச்சிடணும், எப்பொழுதும் செவம் பண்ணி மனசுக்கு மருவான் முன்பாக நிற்க பாத்திரம் என்ன பண்ண எழுந்து செவம் பண்ணி விழித்திருக்கணும். நம்ம எப்படி செவம் பண்ணணுமா, சந்தோஷத்தோட செவம் பண்ணணுமா. பிலிப்பியன் புஸ்தகம் 1:4 வசனம்.
1: நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும் உங்கள் அனைவருக்காகவும்
0: நாங்கள் அனைவருக்காகவும்
1: எப்போதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி
0: என்னடா செவமான சும்மா செவமான சொல்றாங்க அப்படி இருக்க கூடாதா. நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலையும் என்ன செய்யறாரா, சந்தோஷத்தோட ராசிப்பா.
1: நான் பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலும்
0: உங்கள் அனைவருக்காகவும்
1: எப்போதும் சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணி
0: எப்பொழுதும் என்ன செய்யறாரா, சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ணாராம். நம்மள அப்படிதான் பண்ணணும். ஆண்டவரே அந்த சந்தோஷத்தோட விண்ணப்பம் பண்ண எனக்கு உதவி செய்யுமா. ஆண்டவரே என்ன செவம் பண்ணிட்டு தான் படுக்கணுமா, எவ்வளவு

0: ஆறாச்சு, டயர்டா இருக்கு, படுத்துக்கலான்னு பார்த்தா செவமனை சொல்றாங்களே அப்படின்னு. எப்பொழுதும் நம்ம பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலையும் சந்தோஷத்தோடு செவம் பண்ணணுமா? எப்படி பண்ணணுமா? குலோசியர் 4:2
1: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்கள்,
0: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க,
1: ஸ்தோத்திரத்துடன் ஜெபத்தில் விழித்திருங்கள்.
0: ஸ்தோத்திரத்தோட என்ன செய்யணுமா? ஜெபத்துல விழித்திருக்கணும். ஜெபம் பண்ண போது இனி சம்பவிக்கிற எல்லாத்துக்கும் நான் தப்பு வித்து, அது மாத்திரம் தப்பு வைக்கிற தேவர் மாத்திரல என்ன செய்யறாரா? மனசுக்கு மரண இயேசுக்கத்துக்கு முன்பாக நிற்க பாத்திரம் என்ன பண்ணணும்? என்ன செய்யணும்? எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். நம்ம பண்ணுகிற ஒவ்வொரு விண்ணப்பத்திலையும் சந்தோஷத்தோட ஜெபம் பண்ணணும். ஐயோ ஜெபம் பண்ணணுமே, வேற வேற ஆச்சு, இப்ப ஜெபம் பண்ணித்தான் படுக்கணுமா அப்படின்னு கேங்க. எல்லாரும் குடும்பத்திலும் ஜெபம் பண்ணுங்க, குடும்ப ஜெபம் பண்ணுங்க. யாருமே குடும்ப ஜெபத்தை விட்டுறாதீங்க, தயவு செய்து கெஞ்சி கேட்கிற எல்லா குடும்ப ஜெபம் பண்ணுங்க. வீட்டுல காலையில எழுந்திரிச்சி படுக்கும் போதும், காலையில எந்திரிச்சியும் ஆண்டவருக்கு நன்றி சொல்லி ஜெபம் பண்ணி, அப்புறம் நீங்க நேரம் கிடைக்கிறப்பா நீங்க ஜெபம் பண்ணுங்க. பிள்ளைகளையும் செவிக்க வைங்க. சிறு பிள்ளைங்க தானே, செவிக்காட்டா என்ன பரவாயில்ல இல்லைன்னு சொல்ல விட்டுறாதீங்க. சிறு பிள்ளைகளையும் செவிக்க வைங்க, துதிக்க வைங்க. குழந்தைகள் நல்லா செவிச்சு இப்பொழுதே செவிச்சாத்தா ஆண்டு வரும்போது ஆண்டு ராஜ்யத்துக்கு நம்ம எல்லாருமே குடும்பமா ஆண்டு ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். செவிக்க வைங்க. முதல் இடவிடாம ஆராதிக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும்? அவர் மேல நம்பிக்கை இருக்கணும். மூன்றாவது எப்பொழுதும் செவம் பண்ணி விழித்திருக்கணும். அப்ப அவர் தான் சொல்றாரு, வேடனுடைய கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கியும் தப்பிப்பா. இப்ப பாதாளத்தில் நிறைய ஆவிகள் ஏறி வந்துட்டே இருக்கு. பாதாளத்தில் இருக்கிற ஆவிங்க மேல வந்துட்டு இருக்கு. இந்த வேடனுடைய கண்ணிக்கெல்லாம் நம்ம தப்பு வினா எப்பொழுதும் செவம் பண்ணி விழித்திருக்கணும். இடவிடாம ஆராதிக்கணும். அவர் மேல நம்பிக்கை பெருகணும் நாளுக்கு நாள். அது மாத்திரல, எப்பொழுதும் செவம் பண்ணி விழித்திருக்கணும். ஹலேலூயா. 4வதாக எப்ப நம்ம தப்பிக்கிற பாருங்க, சங்கீத புஸ்தகம் 97 10வது.
1: கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே,
0: கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே,
1: தீமையை வெறுத்து விடுங்கள்,
0: தீமை வெறுத்து விடுங்கள்.
1: அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்துமாக்களை காப்பாற்றி,
0: அவர் தம்முடைய பரிசுத்தவான்களுடைய ஆத்துமாக்களை காப்பாற்றி,
1: துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார்,
0: துன்மார்க்கர் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். நமக்கு ரோதம், எத்தனையோ எதிர்ப்பு இருக்கு, எத்தனையோ குடும்பங்களை எதிர்ப்பு இருக்கான்னு நினைச்சாரு, நம்மள காப்பாத்துகிறார். துன்மார் கைக்கு நம்மளை தப்பு வைக்கிறார். நம்மள எந்த மக்கள் நம்மளை மேற்கொள்ள ஒரு நாள் விடவே மாட்டார். ஹலேலூயா, ஹலேலூயா. துன்மார் கைக்கு நம்மளை தப்பு வைக்கிற தேவன். நம்ம என்ன செய்யணும்? பரிசுத்தவான்களா இருக்க வேண்டும், பரிசுத்தவான்களா இருக்க வேண்டும். ஆண்டவரே, என்ன பரிசுத்தமா வாழ எனக்கு உதவி செய்யுங்க. ஆண்டவரே, பரிசுத்தமா நாம இருக்க உதவி செய்யும். நம்ம கேட்கணும் வாசிப்பா,
1: கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே,
0: கர்த்தரில் அன்பு கூறுகிறவர்களே,
1: தீமையை வெறுத்து விடுங்கள்,
0: தீமை வெறுத்து விடுங்கள்.
1: அவர் தம்முடைய பரிசுத்தவான்களின் ஆத்மாக்களை காப்பாற்றி,
0: பாத்தீங்களா யாருடைய ஆத்மாக்களை காப்பாத்துறாரா? பரிசுத்தவான்கள் ஆத்மாக்களை காப்பாற்றி,
1: துன்மார்க்கரின் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார்,
0: துன்மார்க்கர் கைக்கு அவர்களை தப்புவிக்கிறார். பரிசுத்தவான்கள் ஆத்மாக்களை காப்பாத்துகிறார். நாம் பரிசுத்தமா இருக்க வேண்டும். எப்படி பரிசுத்தமா இருக்குன்னு சொன்னா, கர்த்தர் சொல்றாரு எனக்கேற்ற பரிசுத்தரா இருங்கன்னு சொல்றாரு. ஏதோ பரிசுத்தம் இல்ல, எனக்கேற்ற பரிசுத்தவான்களா இருங்கன்னு சொல்றாரு. வாஸ்து பாருங்க, லேபியராம் புஸ்தகம் 20:26.
1: கர்த்தராகிய நான் பரிசுத்தரா இருக்கிறபடினாலே,
0: கர்த்தராகிய நான் பரிசுத்தரா இருக்கிறபடினாலே,
1: நீங்களும் எனக்கேற்ற பரிசுத்தவான்களா இருப்பீர்களா?
0: நான் பரிசுத்தரா இருக்கிறேன், ஆனா நீங்க எப்படி இருக்கணுமா? எனக்கேற்ற பரிசு, ஏதோ பரிசுத்தம் இல்ல, எனக்கேற்ற பரிசுத்தவனா இருங்க. நம்ம கர்த்தருக்கேற்ற பரிசுத்தவனா இருக்க வேண்டும். ஆண்டவரே, என்னை பரிசுத்தமாக்குமப்பா. ஆண்ட சொல், நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் சொன்னார். லேபியராகமம் 22:32.
1: நான் உங்களை பரிசுத்தமாக்குகிற கர்த்தர்,
0: நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர் நம்மளை பரிசுத்தமாக்குவார். ஆண்டவர் கேட்டா போதும், ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்குங்கப்பா, பரிசுத்தமா வாழ வாஞ்சிக்கிறப்பா, என்னை பரிசுத்தமாக்குங்கன்னு சொல்லி கேட்ட போதும், கர்த்தர் நம்மளை பரிசுத்தமாக்குவார். அது மாத்திரல, கர்த்தர் நம்மளை எப்படி பரிசுத்தமாக்குவாரா? 1 கொரிந்தியர் 6:11.
1: உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள் ஆயினும் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள் பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள் நீதிமான்களாக்கப்பட்டீர்கள்
0: நான் உங்கள் பரிசுத்தமாக்குற கர்த்தர் சொன்னாரு. கர்த்தர் உங்களை பரிசுத்தமாக்குறாரு. ரெண்டாவது இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமான்களாக்கப்பட்டீர்கள். பரிசுத்தவையினர் ஊற்றுண்ட பரிமள தைலன்னு வாசிக்கிறோம். அது மாதிரி அவருக்கு நிறைய பேர் அவருக்கு இங்க வாசிக்கிறோம். இயேசுக்கு சொன்னாரு யோவான் சுவிசேஷம் 7:38 39 வேத வாக்கியம் சொல்லுகிறபடி
1: என்னிடத்தில் விசுவாசமாய் இருக்கிறவன் எவனோ அவன் உள்ளத்திலிருந்து ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார்.
0: பரிசுத்தவானவர் பத்தி என்ன சொல்ற? ஜீவ தண்ணீருள்ள நதிகள் ஓடும் என்றார்.
1: தம்மை விசுவாசிக்கிறவர்கள் அடைய போகிற ஆவியை குறித்து இப்படி சொன்னார்.
0: தம்மை விசுவாசிகள் அடையக்கூடிய ஆவியை குறித்து இப்படி சொன்னார். ஜீவ தண்ணீருள்ள நதிகள் அவர்னால நம்ம கழுவப்படணும். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் தேவாவினாலும் கழுவப்பட்டீர்கள், பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள், நீதிமானாக்கப்பட்டீர்கள். பரிசுத்தவனே கழுவுங்க, என்னை பரிசுத்தமாக்குங்க, உண்மை போல என்னை மாற்றுங்கன்னு சொல்லி கேட்டா நம்மளை மாத்திடுவாரு. அது மாத்திரல்ல, எபிரேயர் புத்தகம் 13:12
1: அந்தபடியே
0: இயேசுவும்
1: தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார்.
0: சொந்த ரத்தம் நமக்காக ஒரு சொட்டு ரத்தத்தை கூட வைக்கல. அவர் சொந்த ரத்தத்தினால எதற்காக? நம்மளை பரிசுத்தம் செய்யறதுக்காகத்தான் நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். வேதத்துல ஒரே பாஸ்தரம் நகரத்துக்கு புறமே படுபட்டான்னு கைகள் ஆணி காலில் ஆணி விழால குத்தப்பட்டார், முள்ளு முடிச்சு விட்டப்பட்டார், முதுவெல்லாம் அடிக்கப்பட்டார். நமக்காக அந்த கேடு அடைஞ்சாரு. நம் வீரலிமே தம காயப்பட்டார், வாதிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார். எத்தனையோ பாடுகள் பட்டுதான் ஒரு சொட்டு. எதுக்காக? தம்முடைய சனத்தை பரிசுத்தம் செய்வதற்காக தான் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் கேளுங்க, இயேசுவே உங்க ரத்தத்தால் என்னை கழுவுமப்பா, இன்னைக்கு நான் என்னென்ன பாவம் செஞ்சிருக்கேன், உங்க பிரியமில்லாத என்ன வார்த்தை பேசிட்டேன், உன்னை எங்க துக்கப்படுத்திருக்கேன், உங்க எங்க வேதனைப்படுத்திருக்கேன், என்ன மன்னிங்கப்பா, உங்க ரத்தத்தால் என்னை கழுவுங்க, என் குறைய என்னை காமிங்க, என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு கேளுங்க. கர்த்தர் நம்மளை பரிசுத்தமாக்குவார். பரிசுத்தவர்கள் ஆத்மாக்களை காப்பாத்துகிற தேவன். ஹல்லேலூயா. பரிசுத்தவர்கள் ஆத்மாக்களை என்ன செய்யறாரா? காப்பாத்தி துன்மார் கைக்கு நம்மள என்ன செய்யறாரு? தப்பு வைக்கிற தேவன். நம்ம ஆண்டோட கேட்போம், ஆண்டோரே என்னை காப்பாத்தி, என் ஆத்மா காப்பாத்தி, என்னை துன்மார் கைக்கு தப்பு வைக்கிற தெய்வமே, என்னை பரிசுத்தமாக்கும், நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தன்னு சொன்னார். கர்த்தராக இயேசுக்கு நாமத்தினாலும் தேவாபினாலும் கழுவுறாரு, பரிசுத்தமாக்கு நீதிமான மாற்றார். இயேசுக்கு ரத்தம் நமக்காக நகர வாசலுக்கு புறம்பே பாடுபட்டார். அந்த கேடு அடைஞ்சார், அடிக்கப்பட்டார், நொறுக்கப்பட்டார், முதுவெல்லாம் பிக்கப்பட்டார், முழுப்பட்ட நிலத்தை போல பிக்கப்பட்டார். ரத்தத்தை நமக்காக தான் சிந்தனை, ஒரு சொட்டு ரத்தம் கூட அவருக்குன்னு வச்சு கொள்ளல, நமக்காக ஒப்பு கொடுத்தார். நம்முடைய கர்த்தர் வேதம் சொல்லி நம்ம மீறுதலிமித்தமாக பாதிக்கப்பட்டாராம், மீறுதலிமித்தமாக காயப்பட்டாராம், அக்கிரமத்தை நொறுக்கப்பட்டாராம், நமக்கு சமானத்தை உண்டாக்குறதுக்கு ஆக்கிரையை ஏற்றுக்கொண்டாராம், ஆக்கினி அவர் மேல வந்தது அப்படின்னு வேதத்தில் வாசிக்கிறோம். எத்தனையோ பாடுகள். இப்ப நம்ம ஆண்டவர் கேட்குமா, ஆண்டவரே என்னை பரிசுத்தமாக்குங்கப்பா, நான் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர்னு சொன்னீங்களே, என்னை பரிசுத்தமாக்குங்க, என்னை கர்த்தராக இயேசு கிறிஸ்து நாமத்தினாலும் தேவாவினை கழுவுங்க, என்னை பரிசுத்தமாக்கு, நீதிமான மாற்றுங்கப்பா, உங்க ரத்தினை கழுவிட்டும், என்னை பரிசுத்தப்படுத்துங்கன்னு சொல்லி கேட்போம். கர்த்தர் நம்மளை கழுவி நம்மளை பரிசுத்தமாக்குவார். பரிசுத்தமாக்கும் போது நம்ம ஆத்மாக்களை காப்பாத்துகிறார். அது மாத்திர துன்மார்க்கு கைக்கு நம்மளை தப்பு வைக்கிறார் என்று சொன்னார். வேடனை கண்ணிக்கும் பாழாக்கும் கொள்ளை நோக்கி தப்பு வைப்பேன்னு சொன்னார். நாம் என்ன செய்ய வேண்டும்? இடவிடாம தேவனை ஆராதிக்கணும், அவரை நம்பிக்கொண்டிருக்கணும். மூன்றாவது, நம்ம எப்போதும் செவம் பண்ணி கொண்டிருக்கணும். நான்காவதாக, நம்ம பரிசுத்தமா வாழ்ந்தா கர்த்தர் நம்ம தப்பு வைப்பார். எந்த உலகத்தில் என்ன வந்தாலும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லை. தாவீசோடு கர்த்தர் எப்போது எனக்கு முன்பாய்த்திருக்கிறார், அவர் என் வலது வருஷத்தில் இருக்கிறபடினால் நான் என்ன செய்யல அசைக்கப்படுகிற வாசி பாருங்க. நம்ம என்ன செஞ்சாலும் அசைக்கப்பட மாட்டோம். சங்கீத புஸ்தகம் 16:8
1: கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்,
0: கர்த்தரை எப்போதும் எனக்கு முன்பாக வைத்திருக்கிறேன்,
1: அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால்,
0: அவர் என் வலது பார்சத்தில் இருக்கிறபடியால்
1: நான் அசைக்கப்படுவதில்லை,
0: அசைக்கப்பட மாட்டேன். எந்த உலகத்தில் என்ன பாடுகள் ஒத்துருந்தாலும் நம்ம அசைக்கப்பட மாட்டோம். நம்ம இடவிடாம செபிக்கணும், இடவிடாம தேவனை ஆராதிக்கணும், அவர் நம்பிக்கொண்டே இருக்கணும். நம்பிக்கை வழியும் பரிசுத்தன் அபிஷேகத்தை பெற்றுக் கொள்ளுங்க. பரிசுத்தன் பலத்தில் நம்பிக்கை நம்ம பெருகும். மூன்றாவதாக கர்த்தரை நோக்கி நம்ம எப்போதும் ஜெபம் பண்ணி விழித்திருக்க வேண்டும். 4வதாக நம்ம பரிசுத்தமா கர்த்தர் மாற்றவர் வல்லவரா இருக்கிறார். நம்ம கர்த்தரே செய்வாரு, துன்மார் கைக்கு நம்ம தப்பிப்பார். எதை பத்தியும் பயப்பட வேண்டாம். கர்த்தர் நம்ம ஒப்பு கொடுத்து ஜெபம் பண்ணுமா.

0: ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, கர்த்தர் நம்மை தப்புவிக்க விரும்புகிற தேவன். வேறனுடைய கண்ணிக்கும் பலாக்கும் கொள்ளை நோய்க்கும் உன்னை தப்புவிப்பார் என்று சொல்லி கர்த்தர் இன்றைக்கு நம்மோடு கூட பேசியிருக்கிறார். ஆம், மரணத்திற்கு தப்பு வைக்கிற தேவன், பாதாளத்தின் வல்லமைக்கு தப்பு வைக்கிற தேவன், பொல்லாத மனிதர் கைக்கு நம்மை தப்பு வைக்கிற தேவன். அவர் நம்மை தப்பு வைக்க வேண்டும் என்றால் நான்கு காரியங்கள் நாம் செய்ய வேண்டும் என்று நாம் பார்த்தோம். இடைவிடாமல் ஆராதிக்கிற உன் தேவன் உன்னை தப்பு வைப்பார். ஆம், இடைவிடாமல் கர்த்தரை துதிக்க அர்ப்பணிக்கலாமா? ஆதிகால முற்பிதாக்கள் இடைவிடாமல் கர்த்தரை துதித்தார்களாம். ஆண்டவரே, நானும் சுத்தமான சாட்சியோடு ஆராதிக்க துதிக்க எனக்கு இந்த பாக்கியம் கொடுங்கப்பா என்று சொல்லி கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபிக்கலாமா? ஆண்டவரே, ஆராதித்துக் கொண்டிருக்க அந்த துதியின் உடைய துதியின் ஆவி எனக்கு தாரு ஆண்டவரே. எப்பொழுதுமே நான் எப்பொழுதும் நம்பணும் ஆண்டவரே. அந்த நம்பிக்கையில தளர்ந்து போயிடக்கூடாதப்பா. எப்பொழுதுமே நான் நம்ம நம்ப எனக்கு அந்த நம்பிக்கையை என் உள்ளத்துல பெருக பண்ணும் ஆண்டவரே. அதை திறந்து ஜெபிங்க பார்க்கலாம். தேங்க்யூ லார்ட், நன்றி ராஜா. மூன்றாவதாய், இனி சம்பவிக்க போற எல்லா தீங்குகளுக்கும் நாம் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னார். எப்பொழுது வெளித்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும் என்று கேட்டோம். ஆண்டவரே, நான் ஜெபிக்கணும், குடும்ப ஜம ஜெபிக்கணும், எனக்கு உதவி செய்யுங்க, தனியா ஜெபிக்கணும், உபாசம் இருந்து ஜெபிக்கணும், குழுவா ஜெபிக்கணும், சபையா ஜெபிக்கணும். அந்த ஜப ஆவி என் மீது ஊற்ற ஆண்டவரே. அப்பா, நான் ஜெபிக்கத்தக்கதான ஜெப சிந்தை எனக்கு தாரு ஆண்டவரே. எல்லாரும் கத்து நோக்கி பார்த்து கேட்கலாமா? அப்பா, அந்த ஜப ஆவி எனக்கு தா, ஜெபிக்க எனக்கு கிருப கொடுங்கப்பா. எல்லாம் ஜெபிக்கலாமா? தேங்க்யூ லார்ட். நான்காவது, பரிசுத்தவான்களுடைய ஆத்மாக்களை அவர் தப்பு வைக்கிறார். என் பரிசுத்தமாய் வாழ்வதற்கு எனக்கு கிருபை தாங்க. உங்களுக்கு ஏற்ற பரிசுத்தவானாய் நான் வாழணும். பாக்கியம் தாரம் என்று அர்ப்பணிக்கலாமா? அதை திறந்து ஜெபிக்கலாம். நன்றி பரலோக பிதாவே, நன்றியோடு கூட நாங்கள் உண்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். என் கொடுத்த வார்த்தைகளுக்காக நன்றி. வேறொன்றைய கண்ணிக்கும் பாலாக்கும் கொலை நோக்கியும் தப்பு வைக்கிற தேவன் நீர் அல்லவா? அப்பா, நாங்களும் ஆண்டவரை இடைவிடாமல் ஆராதிப்பதற்கு எங்களுக்கு அந்த கிருபையை தரும்படிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம். இடைவிடாமல் உண்மை தாங்கள் ஆராதித்துக் கொண்டுக்கணும். முற்பிதாக்களும் இடைவிடாமல் உண்மை ஆராதித்தார்லாமே, சுத்த மனசாட்சியோடு ஆராதித்தார்லாமே. நாங்கள் இப்படி ஆராதிக்க எங்களுக்கு அந்த கிருபையை தரும்படிக்க நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எப்பொழுது இடைவிடாமல் நாங்கள் உண்மை நம்பிக்கொண்டிருக்க, எப்பொழுதுமே நாங்கள் உண்மை நம்ப அந்த நம்பிக்கை எங்கள் உள்ளத்திலே நீர் அப்பா தோன்ற பண்ண வேண்டுமாய், பெருக பண்ண வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். மாத்திரமல்ல, இனி சம்பவிக்க போற எல்லாவற்றையும் நீங்கள் தப்பித்துக் கொள்ள வேண்டும் என்றால் விழித்திருந்து ஜெபிங்கள் என்று சொன்னீரே. நாங்கள் விழித்திருந்து ஜெபித்துக் கொண்டே இருக்கணும். உமக்குன்பாய் நிற்க பாத்திரமனாக எண்ணப்படணும் ஆண்டவரே. அந்த குருவை அதிகமாய் தாரும் என்று சொல்லி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. பரிசுத்தவான் ஆத்மாக்களை நீ காப்பாற்றுகிறீராமே அப்பா, எங்களை தப்புவிப்பீராமே. பரிசுத்தமாய் நாங்கள் வாழணும் அப்பா. பரிசுத்தவான்களை தப்புவிக்கிற கர்த்தர் அல்லவா? எங்களை தப்பு வைத்தருள்ள ஆண்டவரே. எங்கள் நடக்கையிலே, எங்கள் வார்த்தையிலே, பார்வையிலே, சிந்தனையிலே, செயலிலே உமக்கேற்ற பரிசுத்தவான்களாய் நாங்கள் வாழ கிருபை கொடுங்க. அப்படி செய்வதற்காக நன்றி. உங்கள் வார்த்தை கேட்ட பிள்ளைகள் எல்லார் மீது உங்க கரம் படுவதாக. எல்லாரையும், எங்கள் எல்லாரையும் உமக்கு ஏற்ற பரிசுத்தவான்களாய் வணைந்து கொள்ளும். செய்து கொடுத்த சௌகரிய வல்லமையா என்னும் பயன்படுத்தும் கிருபை தார். அப்படி செய்வதற்காக நன்றி ராஜா. கடைசியாக நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக அக்கா அவர்கள் ஜெபிப்பார்கள். கேளுங்கள், அப்பொழுது உங்களுக்கு கொடுக்கப்படும் என்று இயேசு சொன்னார். என் நாமத்தினால நீங்கள் எதையும் கேட்கவில்லை, கேளுங்கள், உங்கள் சந்தோஷம் நிறைவாயிருக்கும்படி பெற்றுக் கொள்வீர்கள். எல்லாம் ஜெபிக்கலாமா? அக்கா ஜெபிப்பாங்க, சேர்ந்து ஜெபம் பண்ணுங்க.
1: எத்தனையோ பிரச்சனைகள், எத்தனையோ போராட்டங்கள், எவ்வளவோ அப்பா கஷ்டங்கள் ஆண்டவரே. எவ்வளவோ உலகத்துல மரணங்கள் வந்ததப்பா. எங்களெல்லாம் ஆண்டவரே கண்மணி போல பாதுகாத்து பராமரித்து ஆதரித்து அரவணைத்து வந்த அன்புக்காக இரக்கத்துக்காய் கோடி கோடி கோடி நன்றி ஏசப்பா, கோடி கோடி நன்றி. நாங்கள் எல்லாரும் பார்க்கல நல்லவங்க அல்ல ஆண்டவரே, ஆனாலும் எங்களை மேல கிரு வச்சிரு, இறக்க வச்சிரு, எங்களை மேல அன்பு வச்சிருப்பா. எங்களை பாதுகாத்து பராமரித்து ஆதரித்து வந்தீர். எத்தனையோ பலவீனங்கள், எத்தனையோ சுகவீனங்கள் வந்த போதெல்லாம் என் தேவனா கேட்ட, எங்களை பாதுகாத்தீங்க, பராமரித்தீங்க, ஆதரித்தீங்க, அரவணைத்தீங்க ராஜா. அதற்காய் கோடி கோடி நன்றி ஏசப்பா, கோடி கோடி நன்றி ஏசப்பா. இறக்கத்தில் ஐஸ்வரியமுள்ள தேவனாய் கர்த்தாவே, மை போற்றுகிறோம், மை வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் அப்பா. அதே போல கர்த்தாவே, இந்த நாளிலையும் கூட அப்பா எங்களோடு கூட இருந்து எங்களை வழி நடத்தி கொண்டிருக்கிறீர் மகிமை சுவாமி. எல்லாரும் எங்களை ஆசீர்வதிக்கத்தான் வேண்டும், பலப்படுத்தத்தான் வேண்டும், சமாந்தை கொடுக்கத்தான் வேண்டும், சந்தோஷத்தை கொடுக்கத்தான் வேண்டும், மகிழ்ச்சியை தர வேண்டும் அப்பா. எல்லாருக்கும் கிருபை நாவி விண்ணப்பங்களாவே ஊற்ற வேண்டும் என்று செபிக்கிறோம் அப்பா. எல்லாருமே நம்பிக்கொண்டிருக்க ஜெபித்துக் கொண்டிருக்க அப்ப இடவிடாம ஆராதிக்க அப்பா எங்களை பரிசுத்த மாலை எங்களுக்கு கற்றுத்தாரு சொல்லித்தாரு எல்லாம் எங்களுக்கு உதவி செய்யாண்டவர கரம் பிடித்து நடத்துங்க உன்னத பலத்துல இழக்கட்டுங்க நீ ரக்கினி மலாந்து காத்துக்கோங்க நானே லவ் டீச்சர கத்துன்னு சொன்னீங்க நீங்க தான் செய்யப்படுற அன்புக்காக இரக்கத்துக்காக ஸ்தோத்திராண்டவரை ஸ்தோத்திரம் தேவனையுமே துதிக்கிறோம் ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறகமா இருப்பது செய்யப்பா சமாந்தை கொடுங்க சந்தோஷத்தை கொடுங்க நீங்க சொன்னீங்களா பொல்லக்கும் கொடுக்கற சமாந்தம் இல்ல என்னுடைய சமாந்தத்தை வைத்திருக்கிறேன் உங்க உள்ளம் கலங்காமலும் பயப்படாமல் இருப்பீராக என்று சொன்னீங்க அப்படி ஆக நீர் எல்லாரும் உள்ளத்தின் தேவை சமாதானம் சந்தோஷத்தை எல்லாருக்கும் தாங்கப்பா நாங்க சமாதமா இருக்கிறோம் எங்க மேல எங்களுக்காக ஆக்கினேன் உங்க மேல வந்ததாண்டவர் அப்பாமை போற்றுகிறோம் வாழ்த்துகிறோம் வணங்குறோம் ரச்சா இயேசுவே எல்லா மக்களையும் ஆசீர்வதிங்க பலப்படுத்துங்க சமாதத்தை தாங்க சந்தோஷம் தாங்க உங்களுடைய பிள்ளைகள் என்ன தேவையோடு வந்திருக்காங்களோ நீர் அறிந்திருக்கிறப்ப ஒவ்வொரு தேவையும் சந்திங்க ஆண்டவரையுமே துதிக்கிறோம் அப்பா மே ஸ்தோத்திரம் எல்லா குடும்பங்களும் ஆசிரியப்படணும் ரட்சிக்கப்படணும் சமாந்தத்தில் நிரம்பியிருக்கணும் சந்தோஷத்தில் நிரம்பியிருக்கணும் செபிக்கிறவங்களா துதிக்கிறவங்களா மாற்றுங்கப்பா ஆராதிக்கிறவங்களா அறிந்து கொள்ளக்கூடிய பாக்கியத்தை தாரு சுவாமி உன்னதாவில் நிரப்புக உன்னத பலத்தில் இடக்கட்டுங்க அக்கீழ மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம் ஐயாமை துதிக்கிறமே என்ன பலம் இருந்தாலும் குணமாக்கிருவப்பா குணமாக்கிருங்க ஒவ்வொருத்தர் சுற்றி வேலடித்து காத்துக்கொள்ளுங்க எசப்பா சுடருளை பட்டுவிட்டு காத்துக்கொள்ளுங்க அண்டவரே வேடனை கண்ணிக்கும் பாலா கொள்ளை நோக்கி தப்பு வைத்து காத்துக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம் அன்றே வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க எசப்பா திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்க கிருவை தாரும் குழந்தை பாய்க்கு இல்லா சகோதரி குழந்தை பாய்த்தை தர முடியாது செபிக்கிறோம் பிரசவத்துக்காக காத்திருக்கு மக்களுக்கு நல்ல சுகப்பிரசை தாரு தேவக்கிருவா அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டு மகத்தான காரியத்தை செய்யுங்க பிரசவிக்க

0: ஆண்டவரே, பண கஷ்டத்தின் விடுதலை தாங்கப்பா. தேவனே தேவனே, எங்களுக்கு இறங்க வேண்டும் செபிக்கிறோம், பொறுப்படுத்திக் கொள்ள வேண்டுமா செபிக்கிறோம். குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை தாங்கப்பா. ஏசப்பா ஏசப்பா, குடி பார்க்கும்போது கசப்பாய் மாற்றுங்கப்பா, மாற்றுங்கப்பா. ஆண்டவரே, இப்படி வருகை பரியந்தமும் கத்தாவே குடிக்காதபடி மாத்திருங்கப்பா, மாத்திருங்க. தொழிற்சிற மக்களை ஆசீர்வதிங்க, வியாபாரம் சிற மக்களை ஆசீர்வதிங்க அப்பா. மே ஸ்தோத்திரம் அப்பா, நன்றியோடு மே துதிக்கிற. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கொடுங்க ஆண்டவர ஐயா, வீடு இல்லாத மக்களுக்கு வீடு கொடுங்க. கஷ்டப்படுற மக்களுடைய தேவைகளான் சந்திக்க முடியா செபிக்கிறோம். எங்க படிக்க தம்பி தங்கைகள் குட்டி பிள்ளைகள் எல்லாம் ஆண்டவர ஞானத்திலையும் பக்தியிலையும் கல்வியிலையும் அறிவியிலையும் ஆற்றலையும் சிறந்து வழங்கணும் அப்பா. எல்லா பிள்ளைகளும் செபிக்கிற பிள்ளைகளா, துதிக்கிற பிள்ளைகளா ஆசீர்விக்க முடியா செபிக்கிறோம். மகத்தான காரியத்தை செஞ்சு ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. நன்மையினால முடிச்சுட்டி காத்துக்கொள்ள வேண்டும் என்று செபிக்கிறோம். ஆண்டவரையுமே துதிக்கிறோம். ஒவ்வொரு உள்ளத்துல கவலைகள் சோர்வுகளை எடுத்து போடும் ஆண்டவரே. நீங்க தானேப்பா சொன்னீங்க, நெருங்கி நிற்கிற பாவத்தையும் அப்பா, நெருங்கி நிற்க பாவத்தையும் அப்பா எல்லாவற்றையும் தள்ளிவிட்டு விசுவாச தொடங்குறவர் விசுவாசம் முடிக்கிறவர் இயேசு கிறிஸ்து நாக்கி பொறுமையோடு ஓட கடவுள் சொல்லிடுறேன். எங்களுக்கு என்று நியமித்த ஓட்டத்துல நாங்கள் பொறுமையோடு ஓட எங்களுக்கு பலன் கொடுங்க, ஞானத்தை கொடுங்க. தேவ கிருபை எங்களை சூழ்ந்து கொள்ளட்டும். பொறுப்படுத்திக்கோங்க, வழி நடத்துங்க, காத்துக்கோங்க. எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம். இயேசப்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமென்.
1: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
0: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராக இயேசு கிறிஸ்து உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நமக்கு சொல்லுகிறது.
1: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டென்ட் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவ ஆசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
0: வாக்கு தத்தம் 2 கொரிந்தியர் புஸ்தகம் 3 அதிகாரம் 17 வசனம். கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவரே, பரிசுத்த ஆவியின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தவனை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவனை அன்று தருவேன்னு வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தவனை தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
1: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள்.
2: எங்களின் எழுதின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
3: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12 கீழ் 80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 6431101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 9443078019 மற்றும் 7598112435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12 bar 80, அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர் 643101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: அதிகாரம் 22 வசனம்.
1: சீசருடைய மனதை திடப்படுத்தி,
0: சீசருடைய மனதை திடப்படுத்தி
1: விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி,
0: விசுவாசத்திலே நிலைத்திருக்கும்படி
1: அவர்களுக்கு புத்தி சொல்லி,
0: அவர்களுக்கு புத்தி சொல்லி
1: நாம் அநேக உபத்திரவங்களின் வழியாய்,
0: நம் அநேக உபத்திரங்களின் வழியாய்
1: தேவனுடைய ராஜ்யத்தில்,
0: தேவனுடைய ராஜ்யத்தில்
1: பிரவேசிக்க வேண்டும் என்று சொன்னார்கள்.
0: பிரவேசிக்க நினைச்சோம், அநேக உபத்திரத்தின் வழியா தான் போனாதான் தேவனுடைய ராஜ்யத்துல பிரவேசிக்க முடியும். நம்ம இந்த உபத்திரத்தை பார்த்து நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. கஷ்டத்தை பார்த்து நம்ம சோர்ந்து போகக்கூடாது. நம்ம ஆண்டவரை இயேசுக்கு அதைத்தான் சொன்னாரு, உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு, திடன் கொள்ளுங்க, உலகத்தை ஜெயித்தேன்னு சொன்னாரு. உலகத்துல உபத்திரம் உண்டு, உபத்திரம் தான் நமக்கு பரீட்சை. இதை பார்த்து நம்ம சோர்ந்து போகாம இயேசுக்கு அதிகமா அதிகதிகமா அதிகதிகமா அவரோடு நெருங்கி ஜீவிக்க, அவர் சார்ந்து கொள்ள கர்த்தரை கேட்டு பெற்றுக் கொள்ளணும். ஆண்டவரே, இந்த உபத்திரத்தை பார்த்து நான் சோர்ந்து போகக்கூடாதுப்பா, உபத்திரம் வந்தாலும் நான் நெருங்கி ஜீவிக்க எனக்கு உதவி செய்யுங்க. உபத்திரம் என்ன செய்யணுமா, திடன் கொள்ளணுமா, வாசித்து பாப்போமா. யோவான் சுவிசேஷம் 16:33 வசனம்.
1: என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு,
0: என்னிடத்தில் உங்களுக்கு சமாதானம் உண்டாயிருக்கும் பொருட்டு
1: இவைகளை உங்களுக்கு சொன்னேன்,
0: இவைகளை உங்களுக்கு சொன்னேன்.
1: உலகத்தில் உங்களுக்கு உபத்திரமும் உண்டு.
0: ஆண்டு சொல்லியிருக்காரு, இயேசு கிறிஸ்துவே சொன்ன வார்த்தை, உலகத்தில் உங்களுக்கு உபத்திரம் உண்டு,
1: ஆனாலும் திடன் கொள்ளுங்கள்,
0: திடன் கொள்ளுங்க, திடன் கொள்ளுங்க, நீ தைரியமா இருங்க அப்படின்னு ஆண்டே சொல்லியிருக்க, திடன் கொள்ளுங்கள்.
1: நான் உலகத்தை ஜெயித்தேன் என்றார்.
0: நான் உலகத்தை ஜெயித்தேன், உலகத்தை ஜெயித்த ஆண்டவராக இயேசுக்கு நமக்குள்ளே இருக்கிறாரு. நம்மளை ஒண்ணுமே செய்ய முடியாது, அதனால பயப்பட வேண்டாம். என்ன பொல்லாதெல்லாம் சொல்லுவாங்க, இருக்கிறது இல்லாதெல்லாம் சொல்லுவாங்க, நம்ம அதை பார்த்து பயப்படவே வேண்டாம். நம்மளை குழப்பி ஒரு வழியை பண்ணிடுவாங்க, அதை பார்த்து சோர்ந்து நம்ம கர்த்தர் நமக்குள்ள இருக்கிறாரு. ஹல்லேலூயா. யாரும் சோர்ந்து போகாதீங்க, இத்தனை மக்களை எப்போது இருக்கிறாரு, அந்த திடமனது தரணும். அதாவது ரோமர்கள் நிருபம் 12:12 வசனம்.
1: நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்க,
0: நம்பிக்கையிலே சந்தோஷமாயிருங்கள்,
1: உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்க.
0: உபத்திரமா நினைச்சிங்கணும், பொறுமையா இருக்கணும், கேள்வி கேட்கக்கூடாது. எஸ்பா எனக்கு மட்டும் ஏன் இந்த உபத்திரம், எனக்கு வேண்ட கஷ்டம் சொல்லி ஒரு நாளும் கேள்வி கேட்கக்கூடாது. உபத்திரத்தை எப்படி இருக்கணுமா, பொறுமையாயிருங்கள்,
1: ஜபத்திலே உறுதியாய் தரித்திருங்கள்.
0: நம்ம என்ன செய்யணும், உபத்திரத்துல பொறுமையா இருக்கணும். என்ன வந்தாலும் சரி, மறுமுறுத்தரக்கூடாது, கர்த்தர் மறுமுறுத்தரக்கூடாது, கர்த்தர் குறை சொல்லிடக்கூடாது. சரி, வேற நம்மளுக்கு நமக்கு விரோதம் எழும்புற மக்களையும் நம்ம திட்டக்கூடாது, அவங்களையும் நம்ம கர்த்தர் சொல்லி ஆசீர்வதி. ஆண்டவர் சொல்லி சத்துருக்களை சொன்னீங்க, நிந்திக்கிறவங்களுக்காக துன்பப்படுத்தி செவம் பண்ணுங்க அப்படின்னு சொல்லி ஆண்டவர் நம்ம சொல்லி வச்சிருக்கிறாரு. அதனால நம்ம சோர்ந்து போகக்கூடாது, அவங்களையும் குறை சொல்லக்கூடாது. நம்ம திட்டவங்களும் சரி, நமக்கு விரோதமா பேசுறவங்களும் சரி, நம்ம இல்லாத பொல்லாதெல்லாம் பேசி நம்ம பேரையெல்லாம் கெடுப்பாங்க, அதெல்லாம் பார்த்து சோர்ந்து போகாதீங்க. கத்துட்டு நம்ம என்ன செய்யணும், உபத்திரத்துல பொறுமையா இருக்கணும். ராமர் 12:12
1: நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்க,
0: நம்பிக்கையிலே சந்தோஷமா இருங்க,
1: உபத்திரவத்திலே பொறுமையா இருங்க.
0: உபத்திரத்துல என்ன செய்யணும், பொறுமையா இருக்கணும். கத்தரையும் குறை சொல்லிடக்கூடாது, நம்ம விரோதமா பேசுற மக்களையும் குறை சொல்லிடக்கூடாது. அவங்க கத்தர் ஆசிரியக்கிட்டு நல்லா ஆசிரியச்சு இன்னும் அவங்களால உயர்த்துட்டோம். 2 கொரிந்தியர் புஸ்தகம் 4:17 வசனம். கடமைக்கு நமக்கு உண்டாக்கும், யாருமே சோர்ந்து போகுது. யாரால அந்த உபத்திரத்தின் பாதையில போயிட்டு இருக்கீங்களா, கலங்காதீங்க. கத்தர் நம்மள ஒரு நாளும் கைவிடவே மாட்டார். சோர்ந்து போகாதீங்க, உபத்திரத்தை பார்த்து சோர்ந்து, எனக்கு மட்டுமா இந்த உபத்திரம் நினைக்காதீங்க. அது நமக்கு நித்திய கடமைக்குமே உண்டாக்கும், அதனால நமக்கு சோர்ந்து போக கூடாது. ரோமர்கள் நிருபம் 8:18 வசனம்.
1: ஆதலால் இக்காலத்து பாடுகள் இனி நம்மிடத்தில் வெளிப்படும் மகிமைக்கு, ஒப்பிடத்தக்கவைகள் அல்லவென்று எண்ணுகிறேன்,
0: இந்த காலத்து பாடுகள் என்ன செய்யுது, இனியெல்லாம் நமக்கு வெளிப்படுகிற அந்த மகிமை ஒப்பிடத்தக்க அல்லவென்று எண்ணுகிறேன். அந்த அவ்வளவு பெரிய மகிமை நமக்கு கத்து நமக்கு வச்சிருக்கிறாரு, அந்த மகிமை நம்ம பெற்றுக்கொள்ள போறோம். அதனால இந்த உலகத்துல பாடுகளை பார்த்து ஒத்துறதை பார்த்து நம்ம யாரும் என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகவே கூடாது. நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்து என்றைக்கும் ஜீவனுள்ள தேவனா இருக்கிறாரு. கலங்காதீங்க, உங்க கண்ணீர் துடைச்சிக்கோங்க, கத்து பெரிய காரியத்தை செய்ய போறாரு. சோர்ந்து போகாதீங்க, கத்து உங்களை நிச்சயமா உயர்த்தி ஆசீர்வதிப்பார். 2 தீமோத்தேயு புஸ்தகம் 2:12 வாசிக்கிறோம். இந்த உலகத்துல பாடுபாடாட்டா கத்திரத்துல என்ன செய்ய முடியாது, ஆளியும் செய்ய முடியாது. அதுக்குதான் கத்திரவுக்கு இந்த சின்ன சின்ன பாடுகள் வழியாக நம்மளை எடுத்து செல்கிறாரு.
1: அவரோட கூட பாடுகளை சகிப்போமானா அவரோட கூட ஆளுகையும் செய்வோம்.
0: இந்த உலகத்துல அவரோட பாடுகளை சகித்தா நம்ம அவரோடு ஆளுகை செய்வோம். 1000 வருஷ அரசாட்சியில நம்ம அவரோடு ஆளுகை செய்வோம். எவ்வளவு பெரிய பாக்கியம் பார்த்தீங்களா, அப்ப நான் பரலோகத்துக்கு போன முதல் என்ன வேணும், ஆண்டவர் ஸ்தோத்திரம் பண்ணி துதிக்கணும், ஸ்தோத்திரம் பண்ணி துதிச்சுட்டே இருக்கணும். ரெண்டாவது நமக்கு என்ன வேணும், விசுவாசம் வேணும். மூன்றாவது என்ன வேணும், நமக்கு ஒத்தரத்தை பார்த்து சோர்ந்து போக கூடாது. ஒத்தரம் ஏன் நமக்கு, இந்த ஒத்தரம் ஏன், இந்த கஷ்டம் ஏன், பாடுகள் அப்படின்னு சொல்லி நம்ம சோர்ந்து போக கூடாது. அந்த ஒத்தரத்தில் கற்றையும் நம்ம குறை சொல்லக்கூடாது, நம்ம உபத்திரத்தை உண்டாக்குற மக்களையும் நம்ம குறை சொல்லக்கூடாது. நம்ம இந்த உபத்திரத்தின் வழியா நம்ம சோர்ந்து போகாம உற்சவத்தை உறுதியா தரித்திருக்கணும். கர்த்தர் நிச்சயமா ராஜ்யத்தை நம்மளை சேர்த்துக் கொள்வார். நான்காவதாக எபிரேயன் புஸ்தகம் 11:16
1: அதையல்ல,
0: அதையல்ல
1: அதிலும் மேன்மையான,
0: அதிலும் மேன்மையான
1: பரம தேசத்தையே விரும்பினார்கள்,
0: பரம தேசத்தை விரும்பினார்கள்.
1: ஆகையால்
0: ஆகையால்
1: தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட,
0: தேவன் அவர்களுடைய தேவன் எனப்பட
1: வெட்கப்படுகிறதில்லை,
0: வெட்கப்படுவதில்லை.
1: அவர்களுக்கு ஒரு நகரத்தை ஆயத்தம் பண்ணினாரே,
0: அவர்களுக்கு ஒரு நகரத்தை என்ன செஞ்சாரா, ஆயத்தம் பண்ணினார். அவர் என்னென்ன பாடுபட்டாங்கன்னு சொல்லி எபிரேயர் 11:16 முழுமையா நீங்க வாசித்து பாத்தீங்கன்னா, பழைய ஏற்பாடு காலத்துல அவ்வளவு பாடுகள், நிந்தனைகள், அவமானங்கள் பட்டாங்க. ஏன்னா பரம தேசத்துல நம்ம குடியிருக்க போறோம், கர்த்தரோடு குடியிருக்க போறோம், கர்த்தருக்குள்ள நம்ம இருக்க போறோம் சொல்லி அவங்க அவ்வளவு சந்தோஷப்பட்டு இந்த பாடுகளை பார்த்து அவங்க சோர்ந்து போகல. எவ்வளவு பத்திரங்கள் வாழால அறுக்கப்பட்டாங்க, கல்லறி உண்டாங்க, எவ்வளவு பாடுகள் பட்டாங்க. எப்படியாலும் பரம தேசத்துக்கு அடைஞ்சிடணும், எப்படியாவது பரலோர் ராஜ்யத்துல அவரோடு, அவரு எங்க இயேசுகிறிஸ்து எங்க இருக்கிறாரோ, பிதாவை தேவன் எங்க இருக்கு, அங்க நான் இருக்கணும். அதுதான் அவங்க வாஞ்ச தாகமா இருந்துச்சு. அருமையான சகோதரி சகோதரிய, நம்ம இந்த உலகத்துல இந்த உலக காரியத்துக்கால உலகத்தின் வேசம் ஒரு நாள் கடந்து போக போகுது. நம்ம பரலோகத்து போனா நமக்கு என்ன செய்யணும், துதிக்கணும். ரெண்டாவது விசுவாசம் நமக்கு வேணும். மூணாவது உபத்திரத்தை பார்த்து நம்ம சோர்ந்து போக கூடாது. நாலாவது பரம ராஜ்யத்தை நம்ம விரும்பணும், தேடணும், வாஞ்சோட தேடணும். அப்ப நம்ம பரலோக ராஜ்யத்துக்கு நம்ம போக முடியும். மத்தேயு சுவிசேஷம் 6:9-10
1: நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது,
0: நீங்கள் ஜபம் பண்ண வேண்டிய விதமாவது
1: பரமண்டலங்களில் இருக்கிற,
0: பரமண்டலங்களில் இருக்கிற
1: எங்கள் பிதாவே,
0: எங்கள் பிதாவே,
1: உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக,
0: உம்முடைய நாமம் பரிசுத்தப்படுவதாக,
1: உம்முடைய ராஜ்யம் வருவதாக,
0: உம்முடைய ராஜ்யம் வருவதாக. அந்த ஆண்டவர் கேட்கணும், ஆண்டவர் ராஜ்யம் வரணும், பச்சீக்கிரமா ராஜ்யம் வரணும். நம்ம தாகத்தோடு வாஞ்சியோடு கேட்கணும், ஆண்டவரே ராஜ்யம் வரணும்ப்பா, ராஜ்யம் வரணும், அந்த ராஜ்யத்துக்கு நான் வரணும். இப்ப நான் மக்களை நெருங்கி செவிக்கணும்ப்பா, ராஜ்யம் வரணும் ஏசப்பா, அதுக்கு எனக்கு உதவி செய்ய ஏசப்பா, எப்படியாவது ராஜ்யத்துக்கு வரணும், ஆண்டவரே ராஜ்யத்துக்கு வர்றதுக்கு எனக்கு உதவி செய்ய, உதவி செய்யன்னு சொல்லி நம்ம ஒரு நாள் ஆண்டவர் நோக்கி நம்ம கதறி செவிக்கணும். ராஜ்யம் வரட்டும் ஏசப்பா, சீக்கிரமா ராஜ்யம் வரட்டும், பெரிய காரியத்தை செய்யன்னு சொல்லி நம்ம கேட்கணும். இந்த உலகம் நமக்கு சொந்த இல்ல, உலகத்தின் வேசம் என்ன செய்ய போகுது, கடந்து போகுது. பரம ராஜ்யத்தை நம்ம அடைஞ்சு கொள்ள வேண்டும். எதை எதை இழந்தாலும் பரவாயில்ல, பரம ராஜ்யத்தில் என்ன செஞ்சிடக்கூடாது, யாருமே இழந்து போகக்கூடாது. இந்த உலகம் நம்ம சொந்த இல்ல, உலகத்தின் வேசம் ஒரு நாள் கடந்து போகும். உலகத்தை நம்பி வாழாதீங்க, இயேசுவை நம்பி வாழுங்க. நம்ம இந்த உலகத்தில் எதை இழந்தாலும் பரவாயில்ல, பரலோகத்துக்கு நம்ம போகணும். அதுதான் பெரிய பாக்கியம். தேவனுடைய நாள் சீக்கிரம் வரும்படிக்கு
1: மிகுந்த ஆவலோடே காத்திருங்கள்.
0: எப்படி காத்திருக்கணுமா, மிகுந்த ஆவலோடு. எப்ப இயேசு வருவார், எப்ப வருவார்னு சொல்லி மிகுந்த ஆவலோடு காத்திருக்கணும். இயேசுக்கு எப்ப வருவாரு, எப்போ வருவாருன்னு சொல்லி நம்ம ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் எதிர்ப்போடு காத்திருக்கணும். காத்திருந்தா கத்து நம்மள ஒரு நாள் வரும்போது நம்மள ஒரு ராஜ்யத்துக்கு கூட்டிட்டு போவாரு. இந்த உலகம் நம்ம சொந்த பாத்தீங்களா, உலகத்தின் வேச ஒரு நாள் கடந்து போகும். நம்ம ஏக்கம் தாகம் வாஞ்ச எல்லாம் கத்துருதான், என்னுடைய ஏக்கமெல்லாம் கத்துருதான்னு சொல்லி அவரை நோக்கி அவர் துதிச்சு அவர் மேல விசுவாசத்தோடு இருக்கணும். உபத்திரம் வந்தாலும், பாடுகள் வந்தாலும், நிந்தனைகள் வந்தாலும், அவமானங்கள் வந்தாலும் அவரை விட்டு நம்ம என்ன செய்யக்கூடாது, வலதுவரும் இடதுவரையும் சாயவே கூடாது. என்ன வந்தாலும் சரி, உண்மை பின்பற்றி வர உதவி செய்ய மாண்டவரே, உண்மையை நான் பின்பற்றி வரேன். தன்னைத்தானே வெறுத்து தன் சிறுவிடத்தை பின்பற்றாவிட்ட எனக்கு சீசன் இருக்க முடியாதுன்னு சொல்லியிருக்காரு. எந்த உபத்திரத்திலையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. அது மாத்திரம்ல மனுஷன் பரமராஜ்யத்தை காண வாஞ்சோடு இருக்கணும். அப்படி காஞ்சிருக்கும் கத்த நினைச்சு நம்முடைய தேவன் சொல்ற அவர் நினைச்ச மாட்டாராம், வெக்கப்பட மாட்டாராம். பாருங்களா, அவரே நம்ம தேவன் சொல்ல வைக்கப்பட மாட்டார். எவ்வளவு பெரிய பாக்கியம் பாத்தீங்களா, இந்த சிலாக்கியத்தை நம்ம யாரும் கடந்து போக கூடாது. அவர் ராஜ்யம் வர்றதுக்கான நினைச்சுக்கணும், மிகுந்த அவரோடு காத்திருக்கணும். எண்டிபேதன் புஸ்தகம் 3:14
1: ஆகையால் பிரியமானவர்களே,
0: ஆகையால் பிரியமானவர்களே,
1: இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள்,
0: இவைகள் வர காத்திருக்கிற நீங்கள்
1: கரையற்றவர்கள்.
0: நம்ம எப்படி இருக்கணும், ராஜ்யத்துக்கு போகணும்னா திட்டத்தை கொடுத்திருக்காரு, நம்ம எப்படி இருக்கணும், கரையற்றவர்களும்
1: பிழை இல்லாதவர்களும்
0: கரையிருக்கக்கூடாது, ஆட்கள் கொஞ்சம் கூட கரையிருக்கக்கூடாது, கரையற்றவர்களும் பிழை இல்லாதவர்களும்
1: சமாதானத்தோடு அவர் சன்னதியில் காணப்படும்படி ஜாக்கிரதையாயிருங்கள்.
0: ஜாக்கிரதையாருங்கள், சமாதானம் உள்ளத்துல குறையக்கூடாது. கரையற்றவர்களும் தலையற்றவர்களும் பிழை இருக்கக்கூடாது. அவர் சமாதானத்து போனா மென்சினும் நம்ம உள்ளத்துல குழப்பங்கள் சோர்வுகள் வராதோடிக்கு சமாதானத்தோடு இருக்க முடியும். நம்ம என்ன செய்யணுமா, ஜாக்கிரதையா இருங்கன்னு சொல்லி இருக்கிறாரு. சமாதானத்தை இழந்து போக கூடாது. பிசாசு வேலை அதுதான், நம்ம சமாதானத்தை இழந்து போறது எத்தனையோ பிரச்சனையை கொண்டு வருவான். நம்ம ஒவ்வொரு நாளும் கரை பழை இல்லாம அவர் சன்னியாந்து போகணும்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும், சமாதானத்தோடு இருக்கணும். ஆண்டவரை கேட்டு பெற்றுக்கணும், ஆண்டவரே எனக்குள்ள இருக்கிற கரை தேர உங்க ரத்தத்தால கழுவுங்க, எனக்கு சமாதானத்தை தாங்க ஆண்டவரே. ஆனா ஆண்டு சொன்னார், உலகம் கொடுக்கற சமாதானத்தை என்னுடைய சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்னு சொன்னார். யோவான் சுவிசேஷம் 14:27 பாருங்க.
1: சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்,
0: சமாதானத்தை உங்களுக்கு வைத்து போகிறேன்,
1: என்னுடைய சமாதானத்தையே உங்களுக்கு கொடுக்கிறேன்,
0: என்னோட சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். போதும் பாத்தீங்களா, என்னோட சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன், உலகு கொடுக்கற சமாதானத்துல என்னோட சமாதானத்தை உங்களுக்கு கொடுக்கிறேன். அதுதான் இங்க சொல்றாரு, கரையற்றவர்களும் பிழை இல்லாமலும் சன்னிதானத்தில் எப்படி இருக்குமா, சமாதானத்தோட காணப்படும்படி ஜாக்கிரதையா இருங்கள். சன்னிதில காணப்படணும், என்ன செய்யணும், சமாதானத்தோடு காணப்படணும், ஜாக்கிரதையா இருக்கணும். நம்ம ஆத்மாவை நம்ம ஒவ்வொரு நாளும் நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். முதல்ல பார்த்தோம் பரலோகத்துக்கு போனா என்ன செய்யணும், சோத்திரம் பண்ணு துதிக்கணும். ரெண்டாவது விசுவாசம் நமக்கு வேணும். மூணாவது நமக்கு உபத்திரம் வந்தாலும் பாடுகள், ஏன்னா ஆண்டு சொல்லிட்டேன் உலகத்துல உங்களுக்கு உபத்திரம் உண்டு திடன் கொள்ளுங்க நான் உலகத்தை ஜெயித்தேன்னு சொல்லியிருக்கிறாரு. மூணாவது உலகத்துல உபத்திரம் வந்தாலும் அதை பார்த்து நம்ம சோர்ந்து போகாதபடிக்கு அந்த உபத்திரத்தினாலேயே போகும்போது அவர் கத்திர கரத்தை நம்ம பிடிச்சுக்கணும். கத்தாவே என் கரத்தை நீ பிடிச்சுக்கோங்கப்ப, இதை பார்த்து சோர்ந்து போக கூடாது, என்ன வந்தாலும் சோர்ந்து போகலாம், பின்பற்றி வர எனக்கு பலன் கொடுங்கன்னு சொல்லி அவர் கரத்தை நம்ம பிடிச்சுக்கணும். நாலாவது என்ன சொல்லணும், பரமராஜ்யத்து மேல நமக்கு தாகம் வாஞ்ச விருப்பம் இருக்கணும், அப்பதான் பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியும். கத்துட்டு ஒப்பு கொடுப்போமா, அவர் ராஜ்யத்துக்கு போன கடைசியா பார்த்தோம் சமாதானத்தோடு இருக்கும்படி நம்ம என்ன மிகுந்த ஜாக்கிரதையோடு இருக்கணும், அப்பதான் அவர் ராஜ்யத்துக்கு போக முடியும். எத்தனையோ காரியங்களை பார்த்திருக்கோம், இன்னைக்கு கர்த்தர் நமக்கு இந்த காரியத்தை சொல்லி வச்சிருக்கிறாரு. நம்ம ஒவ்வொரு நாளும் அவரை பின்பற்றி வர ஆண்டு கர்த்தர் அர்ப்பணித்தாம் போனோமா.
2: நாம் இந்த நேரத்திலும் நாம் யாவரும் எழுந்து நின்று கர்த்தருடைய கரத்தில் இந்த கேட்ட கர்த்தருடைய வசனங்களுக்காக நாம் அர்ப்பணித்து கர்த்தர் நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணலாமா. எல்லாம் எழுந்திருப்போம்.

0: மேகங்கள் மீது கர்த்தர் வரப்போகிறார். நம்முடைய குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. அங்கிருந்து கர்த்தராயிருக்கிற இரட்சகராயிருக்கிற இயேசு கிறிஸ்து வர எதிர்பார்த்து கொண்டிருக்கிறோம். ஆம் பிரியமானவர்களே, உலகத்தின் வேஷம் கடந்து போகிறது. அந்த பரலோக குடியிருப்புக்குள்ளே நாம் செல்ல வேண்டும். அதற்கு என்ன செய்ய வேண்டும் என்று தான் நான்கு காரியங்களை ஆவியானவர் நம்மோடு கூட பேசினார். ஆம், நிலையான நகர் நமக்கு இங்கே இல்லை, வரப்போகிறதையே நாடி தேடுகிறோம். ஆகையால் உங்கள் உதரில் கனியாகிய ஸ்தோத்திர பிள்ளையை அவர் மூலம் எப்பொழுதும் தேவனுக்கு செலுத்த கடவோம். துதித்து கர்த்தரை மகிமைப்படுத்திக் கொண்டே இருக்க வேண்டும். துதிக்கும் பொழுது கர்த்தர் இயேசு நம் உள்ளத்திலே அசைவாடுவார். துதின் மத்தியிலே அவர் வீற்றிருக்கிறவர். நிச்சயம் அவர் வருகைக்கு நம்மை ஆயத்தப்படுத்துவார். எப்பொழுதும் எல்லாவற்றிற்காகவும் நாம் கர்த்தரை ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்று சொல்லி கேட்டோம். ஆகவே அந்த துதியினுடைய கர்த்தரிடத்தில் கேட்டு இன்றைக்கு பெற்றுக் கொள்வோமா? இரண்டாவதாக விசுவாசத்தை நாம் காத்துக்கொள்ள வேண்டும் என்று நாம் பார்த்தோம். கர்த்தரா இயேசு கிறிஸ்து சொன்னார், மனம் கலங்காதிருங்கள், தேவனிடத்தில் விசுவாசமாயிருங்கள், என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள், இதோ உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன் என்று சொன்னார். விசுவாசிக்கிறவர்களுக்கு ஒரு ஸ்தலம், ஒரு குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறது. ஆம் கர்த்தாவே, நான் ஒருபோதும் பயப்படக்கூடாது, ஏன் பயப்பட்டீர்கள் என்று சீசலை பார்த்து கர்த்தர் கேட்டார். ஏன் உங்களுக்கு விசுவாசம் இல்லாமல் போயிற்று என்று சொன்னார். எந்த பிரச்சனையை பார்த்து அப்பா நான் விசுவாசத்தை விட்டுவிடாதபடிக்கு அப்பா எனக்கு விசுவாசத்தின் ஆவியை எனக்கு தாரும் ஆண்டவரே என்று சொல்லி கேட்போம். மூன்றாவது உபத்திரத்தின் வழியாக தான் அந்த பரலோக ராஜ்யத்துக்குள், பரலோக குடியிருப்புக்குள்ளே பிரவேசிக்க முடியுமா? என்ன உபத்திரம் வந்தாலும் நான் பொறுமையாயிருக்க சொல்லாமா? அந்த பொறுமையாயிருக்க எனக்கு உடைய கிருபை கொடுங்க. உபத்திரவத்திலே பொறுமையாயிருங்கள் என்று சொன்னீரே, அந்த உபத்திரத்தில் எனக்கு என்ன உபத்திரம் வந்தாலும் அதை பொறுமையாயிருக்கணும் ஆண்டவரே. ஆய் திறந்து கேட்கலாமா? இக்காலத்து பாடுகள் இனி வெளிப்பட போகும் மகிமை கோப்படத்தக்கவையில் அல்ல, அதை சீக்கிரத்தில் நீங்கும். இந்த லேசான உபத்திரம் நமக்கு மிகவும் நித்திய அதிகமான கனமகி உண்டாக்குறதாம். அப்பா எனக்கு பொறுமையை தாங்க என்று சொல்லி வாய் தெரிஞ்சபிக்கு. நான்காவதாக எதிர்பார்ப்போடு காத்திருக்க வேண்டும். ஆம், கர்த்தருடைய வருகைக்காய் நாம் ஆயத்தத்தோடு எதிர்பார்ப்போடு கூட இருக்கணும் சொல்லி நாம் கேட்டோம். நன்றி ராஜா, வாய் திறந்து சொல்லுங்க. இயேசு கற்றுக் கொடுத்த ஜெபத்திலே ராஜ்யம் வருவதாக என்று சொல்லி கொடுத்தார். கேட்கலாமா? அப்பாம் ராஜ்யம் வரணும், அப்போ வருகைக்கு எதிர்பார்க்கிறோம் ஆண்டவரே. நாங்களும் அந்த பரலோகத்துக்குள்ள வரணும். ஆம், அந்த வாஞ்சையோடு கூட பரம ராஜ்யத்தை ஆதிகால பக்தர்கள் விரும்பினது போல நாம் அந்த பரம ராஜ்யத்தை விரும்ப வேண்டும். யார் யாரெல்லாம் அந்த பரம ராஜ்யத்தை விரும்புகிறார்களோ அவர்களுக்கு தேவன் நகரத்தை ஆயத்தம் பண்ணியிருக்கிறார். பேதர் சொன்னார், இதோ தேவனின் நாள் சீக்கிரமாய் வரும்படிக்கு காத்திருங்கள். வெறுமனே காத்திருப்பதல்ல, கரை திரைப்பில் இல்லாதவர்களாய் அவர் சன்னதி முன் நீங்கள் காணப்படும்படி ஜாக்கிரதையா இருங்க சொன்னார். அப்ப எங்க வாழ்க்கையில கரை திரைப்பில எதுவும் வராதபடிக்கு காத்துக்கொள்ளும் என்று சொல்லி அர்ப்பணம் செய்து எல்லாரும் நம்ம எழுந்து நின்று ஜெபிப்போமா? ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு கூட துதிக்கிறோம். பரலோகத்திலே வாசமா இருக்கிற நல்ல கர்த்தாவே, நன்றியோடு துதிக்கிறோம். நீர் கொடுத்த வார்த்தைகளுக்காக ஸ்தோத்திரம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் கர்த்தோட மகிமின் பிரசனம் எங்களை முழுமையாக நிரப்பும்படிக்கு நாங்கள் இப்பொழுது ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எங்களை ஆட்கொள்ளும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். எங்கள் குடியிருப்பு இந்த உலகத்தில் அல்லப்பா, எங்கள் குடியிருப்பு பரலோகத்தில் இருக்கிறதப்பா. அப்பா அந்த பரலோக குடியிருப்புக்குள்ளே நாங்கள் வர வேண்டும் ஐயா. இந்த உலகத்தின் வேஷம் எல்லாம் கடந்து போகிறதப்பா. ஒரு போது அந்த பரலோக குடியிருப்பை எங்களுக்கென்று நீர் அப்பா கட்டி வைத்திருக்கிற நித்திய அந்த நாட்டை வீட்டை நாங்கள் இழந்துடாதபடிக்கு உம்மோடு கூட இருக்கத்தக்கதான ஒரு சாக்கியத்தை எங்களுக்கு தாரும். எப்பொழுதும் அப்பா நாங்கள் துதித்துக் கொண்டும் ஸ்தோத்தரித்துக் கொண்டும் ஜெபித்துக் கொண்டும் உட உறவாடி கொண்டே நாங்கள் இருக்கணும் ஆண்டவரே. இந்த பாக்கியத்தை தாங்கப்பா. அதே போல என்னிடத்தில் விசுவாசமாயிருங்கள் என்று சொன்னி உங்களுக்காக ஒரு ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணுங்கள் சொன்னீர் ஐயா. நாங்கள் விசுவாசத்தோடு இருக்கணும், விசுவாசத்தை ஒருபோது விட்டுவிடக்கூடாதப்பா. விசுவாசத்திலே ஆதிகால சபைகள் எல்லாம் ஸ்திரப்பட்டு பெருகினதாம் ஆண்டவரே. நாங்களும் விசுவாசத்திலே ஸ்திரப்பட்டு பெருக எங்களுக்கு அந்த குருபையை தாங்க. எந்த உபத்திரம் வந்தாலும் நாங்கள் சோர்ந்து விடாதபடிக்கு உபத்திரவத்திலே பொறுமையாயிருக்க கர்த்தர் எங்களுக்கு அனுக்கிரகம் தரும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. உபத்திரத்தின் உடையே தான் பரலோகத்துக்குள்ளே பிரவேசிக்க முடியும் என்று ஆதிகால அப்போஸ்தலர் மூலமா எங்களை சொல்லி வைத்திருக்கிறீங்கப்பா. உபத்திரத்தை பார்த்து நாங்கள் சோர்ந்து விடாதபடிக்கு பொறுமையாயிருக்க எங்களுக்கு அந்த குருபையை தாங்க. திடமாயிருக்க உதவி செய்யுங்க ராஜா. அப்ப அது மாத்திரமல்ல, ஆதிகால பக்தர்கள் பரம ராஜ்யத்தையே விரும்பினார்லாமே, நாங்களும் அந்த பரம ராஜ்யத்தை விரும்ப எங்களுக்கு அது குருபை கொடுங்கப்பா. ராஜ்யம் எங்களுக்குள்ளே வரட்டும், அந்த பரலோக ராஜ்யம் சீக்கிரம் வரணும்ப்பா. அப்பா உங்களோடு கூட நாங்க இருக்கணும் ஆண்டவரே. அப்பா கர்த்தா இயேசுவே, உன் வருகைக்கு நாங்கள் ஆயத்தமாயிருக்க அப்பா எங்களுக்கு அது குருபை தாங்க. அப்ப உன் வருகை எதிர்பார்க்கிறோம், விரும்புகிறோம் ஆண்டவரே. நீங்க தான் அதற்கு இன்னும் எங்களுக்கு அந்த வாஞ்சி விருப்பத்தை கர்த்தர் கொடுத்து எங்களை ஆயத்தப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்க ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. அப்பா உமக்கு ஸ்தோத்திரம். கரை திரைப்பில இல்லாதவர்களாய் தேவனால் வர நாங்கள் ஆயத்தத்தோடு நாங்கள் ஆவலோடு காத்திருக்க எனக்கு கிருபை கொடுங்க. இந்த வார்த்தை கேட்டவன பிள்ளைகள் ஒவ்வொருவர் மீதும் கர்த்தருடைய வல்லமையின் கரம் இறங்கும்படிக்கு நாங்கள் ஜெபிக்கிறோம். பாந்த அர்ப்பணிப்பிலே நிலைத்திருக்க கிருபைத்தான் செய்வதற்காக நன்றி ராஜா, நன்றி. கடைசியாக நம்முடைய ஆசீர்வாதங்களுக்காக இப்பொழுது அருமையான சகோதரர்கள் ஜெபம் பண்ணுவாங்க. அவர்களோடு கூட சேர்ந்து நம்ம எல்லாரும் கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் பண்ணலாமா?
1: மை போற்றுகிறோம், வாழ்த்துகிறோம், வணங்குகிறோம் ஆண்டவரே. அப்பாமை ஸ்தோத்திரிக்கிறோம். அப்ப அந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்க ஒவ்வொரு மக்களையும் நீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். டிவி பாக்கிற ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க. உடைய வார்த்தை கேட்ட ஒவ்வொரு மக்களையும் ஆசீர்வதிங்க. டிவி பார்க்க போற மக்களையும் ஆசீர்வதிங்க. அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்கப்ப. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தையும் எண்ணி முடியாத அதிசயங்களை செய்யுங்க. கத்துடி கரம் தாங்க வேண்டும் ஜெபிக்கிறோம். வியாதிகள் பலவீனங்கள் நீங்கி போட்டு ஆண்டவர, என்ன வியாதி இருந்தாலும் நீங்கி போட்டுமே, என்ன பலம் இருந்தாலும் நீங்கி போட்டுமே ஆண்டவர. அற்புதத்தை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. தகப்பறையே இறங்குமப்பா. அப்பாமை நோக்கி நாங்கள் கெஞ்சுகிறோம். முட்டு வலியை குணமாக்கப்பா. கைகால் முடியாம படுத்திருக்காங்களப்பா, அவங்களை தொடுங்க தொடுங்க தொடுங்க, சுகமாக்குங்க சப்பா. கைகால் முடியாம படுத்திருக்க ஒவ்வொரு மக்கள் மேலும் தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். அக்கினி மூடட்டும், தேவ பிரசனை மூடட்டும் ஐயா. தொடுங்க ஆண்டவரை, தொடுங்க ஆண்டவரை, தொட்டு சுகமாக்க முடியல வல்லமை உண்டு ஆண்டவர். அப்பாமை சோத்திரம் மிகுந்த வல்லமை முடியல உண்ட பண்ணீர். வல்லமையில உயர்ந்தவர் ஆண்டவர். தொடுங்க ஆண்டவரை, தொடுங்க ஆண்டவர். அற்புதம் செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. வயிறுவலினால கஷ்டப்படுற அந்த அருமையான சகோதரியை தொடுங்க ஆண்டவரை, தொடுங்க. அப்ப வயிறுவலி தொடுங்க. பெரும்பாடுனால கஷ்டப்படுற மக்களுக்கு உங்களுடைய வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் அப்பா. பரிபூர்ண சுகத்தை கொடுங்க. உங்க நாமத்தை மட்டும் மையப்படுத்துங்க ஏசப்பா. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் நீர் அதிகமாய் கிரியச்சிரு தேவன் அப்பா. ஐயா தொடுங்க, ஐயா தொடுங்க, ஐயா தொடுங்க, ஐயா சுகமாக்குங்க, சுகமாக்குங்க, சுகமாக்குங்க. அரிப்பினால கஷ்டப்படுற மக்களை தொட்டு சுகமாக்குங்க. அரிப்பினால கஷ்டப்படுற மக்கள் மேல தேவனுடைய வல்லமை இறங்கட்டும். அரிப்பை குணமாக்குங்க, அரிப்பை குணமாக்குங்க தகப்பனே. ஐயா மனிதனால முடியாது, தேவனால முடியும். இயேசுவே தொடுங்க, தொடுங்க, தொட்டு சுகமாக்கி உங்க நாமத்தை மையப்படுத்துங்க. குணமாக்கும் ஐயா, குணமாக்கும் ஆண்டவரை, குணமாக்கும் ஐயா. அறுப்பினால் கஷ்டப்படுற மக்கள் மேல தேவனுடைய வல்லமை இறங்கி அவங்களை குணமாக்கி உங்க நாமத்தை மையப்படுத்த முடியாது ஜெபிக்கிறோம். ஐயாமை நோக்கி நாங்கள் மன்றாடி ஜெபிக்கிறோம். வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க சப்பா. திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. குழந்தை பாக்கி இல்ல சகோதரி, குழந்தை பாக்கத்தை தாங்க. கடன் பிரச்சனோடு இருக்க மக்கள் கடன் அடைக்க உதவி செய்யுங்க. கண்ணீரை துடைக்க வேண்டுமா ஜெபிக்கிறோம். அதிசயங்களை அற்புதங்களை செய்யுங்கப்பா. நன்மையான காரியத்தை செய்யுங்க. கர்த்தருடைய மகத்துவம்ல நாம் மையப்படுவதாக ஆண்டவரே. வியாதியை சுகமாக்கிருங்க, சுகமாக்கிருங்க, சுகமாக்கிருங்க ஏசப்பா. அப்பா குடிக்கிற குடும்பத்துல விடுதலையாக்குங்கப்பா. குடியை பார்க்கும் போது வெறுப்பை தாருமப்பா. குடிக்கிற மக்களுக்கு விடுதலை தாங்கப்பா. போதைப்பொருளுக்கு அடிமையா இருக்கிற மக்களை குணமாக்குங்கப்பா, குணமாக்குங்க. அதுலேருந்து விடுதலை தாங்கப்பா, விடுதலை தாங்க இயேசுவே, இயேசுவே. அப்பா விட முடியாத மக்களுக்கு விடுதலை தர முடியாது செபிக்கிற என் மகத்தான காரியத்தை செய்யுங்க ஏசப்பா. அன்பின் ஆண்டவரே நீர் அற்புதங்களை செய்யுங்க, அதிசயங்களை செய்யுங்க. தொழிற்சிற குடும்பங்களை ஆசீர்வதிங்க சப்பா. வியாபாரம் செய்யற குடும்பங்களை ஆசீர்வதிங்க. வீடு இல்லாத மக்களுக்கு வீடு தாங்க. கஷ்டப்படுற மக்களுடைய கண்ணீரை தொடங்க அப்பா. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை கொடுங்கிறாச்சா ஆண்டவரே. எல்லா பிள்ளைகளையும் செபிக்கிற பிள்ளைகளா, துதிக்கிற பிள்ளைகளாய் மாற்றுங்க ஆண்டவரே. கருணை கடலே, கருணை சமுத்திரமேமே துதிக்கிறோமே, போற்றுகிறோமே, வாழ்த்துகிறோம், வணங்குறோம் ஐயா. ஒவ்வொரு மாதிரி தேவனுடைய வல்லமை இறங்கட்டும் அப்பா, இறங்கட்டும், இறங்கட்டும். அக்கினி மலாந்து கத்துக்கோங்க. எல்லா துதிகான மகிமுக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமபிதாவே, ஆமே.
0: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை இருக்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அதை பார்த்து கர்த்தரும் உங்களை ஆசீர்வதிப்பார். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192
2: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள்.
3: தேவாதி தேவனுக்கு மகிமை உண்டாவதாக. சகோதரி எஸ்தர் ராணி அவர்கள் அனுதினமும் வழங்கும் இன்றைய வாக்குத்தத்த தேவ செய்தியை கேட்க தவறாதீர்கள்.
1: இந்த உலகத்தில் எத்தனை வாதை வந்தாலும் நம்ம கர்த்தராகிய இயேசுக்கிறிஸ்து உறுதியாய் பற்றி கொண்டிருப்போமானால் வாதை உன் அணுகாது என்று சொல்லி கர்த்தர் வேதம் நம்மை சொல்லுகிறது.
3: உங்கள் மொபைல் போனில் 9384841399 என்ற எண்ணிற்கு கால் செய்யுங்கள். ஒரு ரிங் சென்றவுடன் உங்கள் கால் கட்டாகிவிடும். உடனே உங்களுக்கு ஒரு கால் வரும், அதை அட்டன் செய்யுங்கள். சகோதரி எஸ்ஸராணி அவர்கள் வழங்கும் தேவ செய்தியை கேட்டு தேவாசீர்வாதம் பெற்றுக் கொள்ளுங்கள்.
1: வாக்குத்தத்தம் 2 கொரிந்தியர் 3:17 கர்த்தருடைய ஆவி எங்கேயோ அங்கு விடுதலை உண்டு. அம்மாரிமானவர்களே, பரிசுத்தாவின் அபிஷேகத்தை பெற்றிருந்தீங்கன்னா நிச்சயமா உங்களுக்கு விடுதலை உண்டு. உங்களுக்கு வியாதியிலிருந்து விடுதலை, பிரச்சனையிலிருந்து விடுதலை, கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலை, உங்களுக்கு கண்ணியிலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை. நீங்க பரிசுத்தாவினை பெற்றிருந்தீங்கன்னா போதும், பரிசுத்தாவினை கேளுங்க. பரிசுத்தாவினர் அன்று தருவையில் வாக்கு பண்ணியிருக்கிறார். நீங்க கேட்டீங்கன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினர் தருவாரு. எல்லாத்திலிருந்து விடுதலை, பாவத்திலிருந்து விடுதலை, சாபத்திலிருந்து விடுதலை, கண்ணியிலிருந்து விடுதலை.
3: இது முற்றிலும் இலவசம். எந்த நேரமும் நீங்கள் கால் செய்து இந்த வாக்குத்தத்த செய்தியை கேட்கலாம். அனுதினமும் கேட்க மறவாதிருங்கள்.
4: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
2: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12-80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 7598-112435. Our email address acinkaram@gmail.com. Our website andatjesus.in. God bless you.

0: தேவனால்
1: தேவனால்
0: எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே
1: தேவனால் எங்களுக்கு அருளப்படுகிற ஆறுதலினாலே
0: எந்த உபத்திரத்திலாகிலும்
1: எந்த உபத்திரத்திலாகிலும்
0: அகப்படுகிறவர்களுக்கு
1: அகப்படுகிறவர்களுக்கு
0: நாங்கள் ஆறுதல் செய்ய
1: நாங்கள் ஆறுதல் செய்ய பிதா தவிர வேற யாரும் அறிய முடியாது. அப்ப நம்ம எப்ப என்ன செய்யணும்? ஆயத்தத்தோடு இருக்கணும், அவர் சந்திக்க ஆயத்தமா இருக்கணும். எப்ப வந்தாலும் சரி, நம்ம அவர் சந்திக்க ஆயத்தமா இருக்க வேண்டும். கத்ரா இயேசுகிறது வரப்போறாரு. அவர் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்தங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. யுத்தங்களையும் யுத்தத்தின் செய்தியும் கேள்விப்படுவீங்க. கொள்ளை நோய், பஞ்சங்கள், பூமி அதிர்ச்சி, எரிமலை வெடிக்குது. அப்புறம் பூமி அதிர்ச்சி எங்கே பார்த்தாலும், போன வாரத்தோட ரஷ்யாவில் பூமி அதிர்ச்சி, இப்படி சொல்லிக்கொண்டே போகலாம். கடைசி நாளில் அக்கிரமத்தின் மிகுதினால அன்பு தன் அனைவருடைய அன்பு தனிந்து போகும். உலகத்தில் பார்த்தீங்களா, எங்கே பார்த்தாலும் தாயி பிள்ளைகளுக்கு அன்பு இல்லை, கணவனுக்கு மனைவிக்குள்ளே அன்பு கிடையாது. இப்படிப்பட்ட காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். ஏன்னா ஆண்டவராய் சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டிருக்கிறது. அதனால் நம்ம என்ன செய்யணும்? அவர் திருடனை போல வருவார். நம்ம வரு எப்போ வர்றாரு நமக்கு தெரியாது. ஏன் அந்த வார்த்தை சொல்லியிருக்கிறாருன்னா, திருட வர்றது யாருமே அறிய முடியாது. திருடர் வர்றது யாருக்கும் என்ன தெரியாது? தெரியுமா திருடர் வருவான், எப்போ வருவான்னு தெரியுமா? ஒருத்தருக்குமே தெரியாது. நம்ம என்ன செய்யணும்? எப்பொழுதுமே விழிப்புள்ளவர்களாக இருக்கணும். அத்தா சொல்கிற ரெண்டு ஒன்று தேசின் புஸ்தகம் 5:6
0: ஆகையால் மற்றவர்கள் தூங்குகிறது போல
1: மற்றவங்க தூங்குறது போல
0: நாம் தூங்காமல்
1: நாம் தூங்க மற்றவங்க தூங்குவாங்க. எப்படி வேணாலும் தூங்குவாங்க, குடிச்சிட்டு தூங்குவாங்க, சினிமா பார்த்துட்டு தூங்குவாங்க, ஃபோன் பார்த்துட்டு தூங்குவாங்க. மற்றவங்க தூங்குறது போல நம்ம தூங்காமல்
0: விழித்துக்கொண்டு தெளிந்தவர்களா இருக்க கடவோம்.
1: எப்படி விழித்திருக்கணும், ஆனா என்ன செய்யணும்? தெளிந்தவர்களா இருக்கணும். எப்ப பார்த்தாலும் குழம்பிட்டு இருக்க கூடாது, விழித்து கொண்டு இருக்கணும். ஆத்து மாத்திரை விழிப்பா இருக்கணும். ஆத்து மாத்திரை அதுக்குன்னு தூங்காமல இருக்க சொல்லலையா சப்பா? ஆத்து மாத்திரை எப்பவுமே விழிப்பா இருக்கணும். விழித்து கொண்டு தெளிந்தவர்களா இருக்கணும். குழம்பிட்டு யோசித்துட்டு எப்போ பார்த்தாலும் யோசனை எப்போ பார்த்தாலும் குழப்பம் இருக்கக்கூடாது. விழித்து கொண்டு இருக்கணும். தெளிந்தவர்களாக இருக்கணும். எங்கள் அப்பா சொல்லுவார், நான் ஏதாச்சும் எனக்கு ஒன்றுமே இல்லையாப்பா, விட்டுட்டு சும்மா போறீங்கப்பா அப்படி சொன்ன சொல்லுவார். தெளிஞ்ச தண்ணியில் தாண்டா மோதிரம்லாம் போட்டால் நல்ல மின்னும் தெரியும், கண்டுபிடிக்க முடியும். அந்த தண்ணி குழம்பு இருந்தால் அதுலேருந்து என்ன போட்டாலும் தெரியாது. அதே போல் நீ தெளிஞ்ச புத்தியாக இருந்து கடவுள், அப்போ எங்கள் அப்பா கேஸ் பண்ண சொல்ல தெரியாது, கடவுள் உன் கூட இருப்பார்ப்பா, நீ இந்த பணம் அதெல்லாம் நினைக்கவே கூடாது, கடவுள் உன் கூட இருக்குன்னு சொன்னால் நீ தெளிந்து இருக்கணும் அப்படி சொல்லுவார். அது மாதிரி நம்ம எப்பவும் தெளிஞ்சவர்களாக இருக்கணும். அப்போ தான் நம்ம ஏசப்பா குரலை கேட்க முடியும், ஏசப்பாவோட நம்ம உறவாட முடியும், நம்ம ஆண்டவரோடு சஞ்சரிக்க முடியும். நான் எப்பொழுதுமே அவரோட நம்ம இருக்கணும். அதான் தெளிந்தவர்களாக இருங்கன்னு சொல்கிறாரு. லூக்காலின் சுவிசேஷம் 22:45-46.
0: அவர் ஜபம் பண்ணி முடித்து
1: எழுந்திருந்து
0: தம்முடைய சீசரிடத்தில் வந்து அவர்கள் துக்கத்தினாலே நித்திரை பண்ணுகிறதை கண்டு,
1: துக்கம் வந்தா என்ன வந்துடும்? நித்திரை வந்துடும். துக்கத்தினாலே நித்திரை பண்ணுறது பார்த்து
0: நீங்கள் நித்திரை பண்ணுகிறது என்ன?
1: சோதனைக்குட்படாதபடிக்கு
0: எழுந்திருந்து ஜபம் பண்ணுங்கள் என்றார்.
1: சோதனைக்குட்பட பண்ணாம என்ன சரி, எழுந்திருந்து என்ன செய்யணும்? ஜபம் பண்ணணும். துக்க

0: கிளர்க்கெல்லாம் இருக்கு, அவங்களுக்கு தூக்கம் வந்துடும், உட்காந்துட்டே தான் இருப்பாங்க, அப்படியே தூங்கிடுவாங்க. ஏன்னா அவங்களுக்குலாம் துக்கம் வந்து அவ்வளோதான். இந்த கஷ்டத்தெல்லாம் நம்ம மேற்கொள்ளணும்னு சொன்னால் என்ன செய்யக்கூடாது, நம்ம துக்கப்படாமல் எப்போதும் தேவனோடு வரவாடி கொண்டிருக்க வேண்டும். அதான் நம்ம ஆண்டவராக இயேசுக்கிறது சொன்னார், சோதனைக்குள் பண்ணாமல் தீமையிலிருந்து ரட்சித்துக்கொள்ளுன்னு சொல்லி பரமண்ட சவத்தில் சொல்லியிருக்கிறாரு. சோதனைக்குள் பண்ணாமல் என்ன செய்யணும், தீமையிலிருந்து என்ன ரட்சித்துக்கொள்ளுன்னு செவமணுன்னு சொல்லி கர்த்தர் நம்ம செவத்தை கற்றுக் கொடுத்துருக்கிறார். தீமையான காரியங்கள் அதிகமாக இருக்குது, தீமையிலேருந்து எங்களை ரட்சித்துக்கொள்ளும். சோதனைக்குள்பட பண்ணாமல் எங்களை தீமையிலேருந்து ரட்சித்துக்கொள்ளும். சோதனைக்குள்பட பண்ணக்கூடாது ஆண்டவரே, எங்களால் தாங்க முடியாது, எங்கள் தீமையிலேருந்து ரட்சித்துக்கொள்ளும் ஆண்டவர் கேட்குறக்கார நம்ம சொல்லி கொடுத்துருக்கிறாரு. யாராலும் அந்த செவம் பண்ணுங்களோ எங்களுக்கு தெரியல. துக்கம் என்ன செய்யக்கூடாது, நம்மளை மேற்கொள்ளக்கூடாது. துக்கம் வந்து தூக்கம் வந்துடும். அதான் ஆண்டவரை இயேசுக்கு சொன்னார், துக்கம் வராதபடிக்கு நம்ம காத்துக்கொள்ள வேண்டும். அதனால தான் பரிசுத்த பவுல் எழுதியிருக்கிறார் கொலோசியர் புஸ்தகம் 4:2
1: இடைவிடாமல் ஜெபம் பண்ணி,
0: இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க. நீங்கள் நினைக்கிற இடைவிடாமல் எப்படி, நீங்களாம் வீட்டில் இருக்கீங்க இடைவிடாமல் ஜெபம் பண்ணுவீங்க, நாங்களாம் வேலைக்கு போகிறோம் எப்படின்னு சொன்னால், நீங்கள் நடந்து போகலாம், பஸ்ஸில் போகலாம், வாகனம் எந்த வாகனத்தில் போனாலும் தூச்சிட்டு சோத்திரம் பண்ணிட்டு போகணும். நாங்களே எந்த வாகனத்தில் போகலான்னு செவிச்சுட்டு தான் போவோம். அதான் சொல்கிறார், இடைவிடாமல் ஜெபம் பண்ணுங்க, சோத்திரத்தோட ஜெபத்தில் விழித்துருங்க. இடைவிடாமல் ஜெபம் பண்ணும், சோத்திரத்தோட ஜெபத்தில் விழித்திருக்கணும், விழிப்பாக இருக்கணும். விழிப்பு இல்லைன்னா நமக்கு சோதனை வரும். சோதனைக்குள்ளப்பட்டோம்னா கர்த்தர் ராஜ்யத்து போக முடியாது. யோசனை பண்ணிட்டு உட்காந்துருந்தா கர்த்தரை நம்ம இழந்துருவோம். இந்த உலகத்தில் ஒரே ஒரு வாழ்க்கை, இயேசுக்காக வாழ வேண்டும். அப்போ தான் ரகசியம் வரைக்கும் போக முடியாது. தேவன் ஆரவாரத்தோடு பிரதான தூதர் சத்தத்தோடும் தேவக்கால சத்தத்தோடு வருவார். அன்றைக்கி அவர் ராஜ்யத்து போனால் என்ன செய்யணும், அவன் இந்த உலகத்துலேயே ஆயத்தப்பட வேண்டும். அங்கே போயில ஆயத்தப்பட முடியாது. 10வது படிக்கிற பிள்ளைகளை பாருங்கள், 10வது ஆயிடுச்சுன்னா ஆயத்தப்பட்டுருவாங்க. ஃபஸ்ட்லேருந்தே ஐயோ 10வது தரிசனம் எழுதணும் அப்படின்னு சொல்லி எத்தனை பிள்ளைகள் வாஞ்சையோடு படிக்கிறாங்க. நம்ம ஆண்டவராகி இயேசுக்கு ராஜ்யத்தில் அழிவில்லாத ராஜ்யத்தில் ஒவ்வொரு நாள் நம்ம அங்கே அவரோடு கூட இருக்குன்னு சொன்னால் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆயத்தப்பட வேண்டும். இந்த உலகம் நம்ம சொந்தம் கிடையாது. உலகத்தின் வயசு ஒரு நாள் கடந்து போவோம். என்ன பொன் பொருளை சேர்த்து வச்சால் நம்ம கூட ஒன்றும் வராது. நம்ம கர்த்தர் சந்திக்க ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயத்தத்தோடு இருக்கணும். அதான் பரிசுத்தப்பாவில் நம்ம கருவியரை சொல்லியிருக்கிறார், இடம் விடாமல் செவலுங்க, ஸ்தோத்திரத்தோடு செவத்தில் விழித்துருங்க. நான் பரலோகத்து போக முடியாது, பரலோகத்தில் வளர்ந்துருவோம். பரலோகத்து போகிறதுக்கு ஒவ்வொரு நாளும் நம்ம ஆயத்தமாக இருக்க வேண்டும். ரெண்டாவதாக ரகசியம் போகணும்னா என்ன செய்யணும், 1 தெசலோனிக்கேயர் புஸ்தகம் 5:23 பின்பகுதி.
1: நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது,
0: நம்முடைய கர்த்தராக இயேசு கிறிஸ்து வரும்போது
1: குற்றமற்றதாய் இருக்கும்படி,
0: குற்றமற்றவளாய் இருக்கும்படி
1: காக்கப்படுவதாக.
0: ஏதாவது ஒரு வாழ்க்கை வாழ்ந்தரலாம், எப்படியானாலும் வாழ்ந்தரலாம், பரலோகத்துக்கு போகலான்னு சொல்லி நம்ம ஏமாந்து போகக்கூடாது. கர்த்தராக இயேசு கிறிஸ்து வருகிற என்ன செய்யணும், குற்றமற்றவர்களாக இருக்கணும். நம்ம வாழ்க்கையில் குற்றம் வராதிக்கு நம்ம தான் நம்மளை காத்துக்கொள்ள வேண்டும். குற்றமற்றவளாக வாழ கத்துட்டு கேட்கணும், பலன் கேட்கணும். ஆண்டவரே இந்த உலகத்தில் ஒரே ஒரு வாழ்க்கைப்பா, குற்றமற்றவளாக வாழணும். ஆண்டவரே எவ்வளோ காலங்கள் வேஸ்ட் பண்ணிட்டோம், எவ்வளோ காலங்கள் வேஸ்ட் பண்ணிட்டோம் ஆண்டவரே. இனிமேல் காலங்களில் நான் குற்றமற்றவளாக வாழ எனக்கு கிருபை செய்யுங்கப்பா, இறக்கம் பாராட்டுங்க ஆண்டவர் கேட்கணும். இன்னமும் நம்ம அமைதியாக எப்படி வேணாலும் வாழ்னான்னு வாழ்ந்தால் பரலோகத்துக்கு போக முடியாது. 1 Corinthians 1:8
1: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாளிலே,
0: நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாளிலே
1: நீங்கள் குற்றம் சாட்டப்படாதவர்களாய் இருக்கும்படி,
0: கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து நாளிலே நீங்கள் குற்றம் சாட்டப்படாத இருக்கும்படி
1: முடிவு பரியந்தம்,
0: முடிவு பரியந்தம்
1: அவர் உங்களை ஸ்திரப்படுத்துவார்.
0: அவர் என்ன செய்வாரு, ஸ்திரப்படுத்துவார். அவர் கையில நம்ம ஒவ்வொரு நாளும் அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே குற்றமில்லாத வாழ்க்கை வாழ எனக்கு கிருபை தாங்கப்பா, நான் மனம் போல வாழ்ந்த நாள் உண்டு ஆண்டவரே, உன் பிரியமில்லாத காரியம் செய்த நாள் உண்டு அப்பா, என்னை குற்றமில்லாத வாழ்க்கை வாழ என் இதயத்தை சிறப்படுத்துங்கன்னு சொல்லி நம்ம கேட்க வேண்டும். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் குற்றமற்றவராக தான் இருந்திருக்கிறாரு. வாசித்து பாருங்கள், யோவான் சுவிசேஷம் 8:46
1: என்னிடத்தில் பாவம் உண்டு என்று,
0: என்னிடத்தில் பாவம் உண்டு என்று
1: உங்களில் யார் என்னை குற்றப்படுத்த கூடும்,
0: என்னிடத்தில் பாவம் உண்டு என்று உங்கள் யார் யார் என்னை வந்து குற்றப்படுத்த கூடும்னு சொல்லி ஆண்டவராக இயேசு கிறிஸ்து கேட்டார். என்னிடத்துல பாவம் உண்டு, யார் என்னை குற்றப்படுத்த முடியும் அப்படி சொன்ன ஆண்டவராக இயேசு கேட்டார். அவர் குற்றமில்லாத வாழ்க்கை வாழ்ந்திருக்கிறார். அது மாத்திரல்ல, எபிரேயன் புஸ்தகம் 7:26 அப்படியே சொல்லுகிறது.
1: பரிசுத்தரும் குற்றமற்றவரும்.
0: அவர் எப்படி இருந்தாரா? பரிசுத்தரும் குற்றமற்றவருமாய் இருந்தார். அருமையான சகோதரே சகோதரியே, நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்டா நம்ம கட்டாயம் என்ன செய்வார்? குற்றமற்ற குற்றமில்லாத வாழ்க்கை வாழ கர்த்தர் கிருபை செய்வார். நம்ம ஒவ்வொரு நாளும் அவர் இடத்துல ஒப்பு கொடுக்க வேண்டும். ஆண்டவரே, இதுவரைக்கும் நான் எப்படி வாழ்ந்துட்டப்பா, இனிமேல் குற்றமற்றவளாக வாழ எனக்கு உதவி செய்ங்க, இனிமேல் இந்த குற்றமில்லாத வாழ்க்கை வாழ எனக்கு கிருபை தாங்கன்னு சொல்லி நாம் கேட்க வேண்டும். ஒரு வேளைக்கு நீங்கள் நினைக்கலாம், அவர் ஆண்டவர், அவர் வானாதி வானவர், வானத்தை படைத்தவர், பூமி படைத்தவர், அவர் குற்றமற்ற வாழ்ந்தார், நம்ம எப்படி வாழ முடியும் அப்படின்னு நினைக்கிறீங்களா? நம்மளை போல பாடுள்ள மனுஷன் தானியல், அவர் குற்றமற்றவராய் வாழ்ந்தார். வாசித்து பாருங்க, தானியேல் புத்தகம் 6:4
1: அப்பொழுது
0: பிரதானிகளும்
1: தேசாதிபதிகளும் ராஜ்யத்தின் விசாரிப்பிலே தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள்.
0: ஆனாலும்
1: ஒரு முகாந்திரத்தையும்
0: குற்றத்தையும்
1: கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது.
0: ஒரு முகாந்திரத்தையும் ஒரு குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவரால் கூடாதிருந்தது.
1: அவர் உண்மையுள்ளவராய் இருந்தபடியால்.
0: தானியேல் எப்படி இருந்தாரு? உண்மையுள்ளவராய் இருந்தார். உண்மையில இருந்தபடியால்
1: அவர் மேல் சுமத்த யாதொரு குற்றமும் குறைவும் காணப்படவில்லை.
0: யாதொரு குற்றமும் காணப்படலை. நம்மளை போல பாடு உள்ள ஒரு மனுஷன் தான் இல்லையா? தானியேல் ஆண்டவர் வழி நடத்துவார், உங்களையும் என்னை வழி நடத்துவார். கருத்தை நம்ம அர்ப்பணிக்க வேண்டும். ஆண்டவரே, என்னை குற்றமற்றலாக வாழ எனக்கு உதவிச்சிங்க. ஆண்டவரே, அவர் ஒரு இடத்துல சொல்கிறாரு, தானியேல் புத்தகம் 6:22
1: சிங்கங்கள்
0: என்னை சேதப்படுத்தாதபடிக்கு
1: தேவன் தம்முடைய தூதனை அனுப்பி அவைகளின் வாயை கட்டி போட்டார்.
0: சிங்கங்களை, எத்தனை சிங்கம் இருந்தால் தெரியாது, சிங்கன்னு போடலை, சிங்கங்கள் அப்படி போட்டிருக்கு, எத்தனை சிங்கம் இருந்தால் தெரியாது.
1: அது ஏனென்றால் அவருக்கு முன்பாக நான் குற்றமற்றவனாய் காணப்பட்டேன்.
0: இயேசு கிறிஸ்துக்கு முன்பாக எப்படி குற்றமற்றவராய் காணப்பட்டார்? பிதாவாகிய தேவனுக்கு முன்பாகவும் இயேசு கிறிஸ்துக்கு முன்பாகவும் குற்றமற்றவராய் காணப்பட்டார். பரிசுத்தாவினருக்கு முன்பாகவும் அதே போல நீங்கள் நானும் குற்றமற்றவர்களா வாழ வேண்டும். எப்படினாலும் வாழ்ந்தாலும் பரலோகத்துக்குன்னு சொல்லி நம்ம ஏமாந்துடக்கூடாது. இப்போ நம்ம கிறிஸ்தவங்க வாரம் சர்ச்சுக்கெலாம் போகிறோம், எல்லாம் செய்கிறோம், நம்ம என்ன செஞ்சலாம், பரலோகத்து கட்டாயம் பரலோகத்து போயிடுவோம்னு சொல்லி நம்மளை ஏமாற்றி கொள்ளக்கூடாது. இம்மைக்குரிய ஆசீர்வாதத்துக்கு மாத்திரம் கர்த்தர் தேடக்கூடாது. அன்று சொல்கிறார் பாருங்கள், 1 Corinthians 15:19
1: இம்மைக்காக மாத்திரம் நம்பிக்கை உள்ளவர்களாக இருந்தால்
0: நம் கிறிஸ்துமே இம்மைக்குரிய காரியம், எனக்கு வீடு வேணும், அது வேணும், அது மட்டும், என் பிள்ளைங்க நல்லா படிக்கணும், என் பேரவேத்தி நல்லா படிக்கணும், இது மாதிரி இருந்தா
1: எல்லா மனுஷரை பார்க்கிறோம் பரிதபிக்கப்படத்தக்கவர்களாக இருப்போம்.
0: இம்மைக்கார காரியத்துக்கு மாத்திரம் ஆண்டவர் மேல் நம்பிக்கை வைக்கக்கூடாது. அதான் ஆண்டவர் சொன்னார், முதலாவது தேவனுடைய ராஜ்யத்தையும் நீதியும் தேடுங்கள், அப்படி இவைகளை உங்களுக்கு கூட கொடுக்கப்படும். பணத்துக்காக மாத்திரம் இல்லை, எனக்கு அது வேணும் இது வேணும் அதுக்காக தேடக்கூடாது. உங்கள் ராஜ்யத்துக்கு வரணும் ஆண்டவர், என் நீதியாக வாழணும் ஆண்டவர், குற்றமற்றவளாக வாழணும், உண்மை போல குற்றமற்றவளாக வாழணும் ஆண்டவர், எனக்கு உதவி செய்யுங்க. முதல் என்ன பார்த்தோம், திருடனை போல வரும்போது அவர் என்னச்சணும், விழித்திருக்கணும், தெளிந்தவர்களாக இருக்கணும். அது மாத்திரல நம்ம என்ன செய்யணும், இடைவிடாமல் செய்வீங்கன்னு சோத்திரத்தோட செவத்தில் விழித்திருக்கணும். ரெண்டாவது என்ன செய்யணும், குற்றமற்றவளாய் வாழ வேண்டும். மூன்றாவதாக நம்ம எப்படி வாழ்ந்தால் பரலோகத்துக்கு போக முடியும், கர்த்தர்கிட்ட நம்ம இடவிடாமல் செவம் போடணும், விழிப்புள்ளவர்களாக இருக்கணும், தெளிந்த புத்தி உள்ளவர்களாக இருக்கணும். ரெண்டாவது குற்றமற்றவர்களாக வாழ்ந்தால் பரலோகத்துக்கு போகலாம். மூன்றாவது என்ன செய்யணும், இங்கே சொல்கிறார் பாருங்கள், 22:12
1: இதோ சீக்கிரமாய் வருகிறேன்,
0: இதோ நான் சீக்கிரமாய் வருகிறேன்,
1: அவனவனுடைய கிரிகளின்படி அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன்
0: என்னோட கூட வருகிறது. அவனவனுக்கு நான் அளிக்கும் பலன் என்னோட கூட என்ன இந்த உலகத்தில் கத்திற்காக கிரியை செய்றீங்களோ, ஊழியத்துக்காக என்ன செய்றீங்க, நீங்கள் கத்திரத்தை எவ்வளோ ஜெபம் பண்ணுறீங்க, நீங்கள் கத்திற்காக என்ன செய்றீங்களோ அதுதான் அந்த பலனை தான் கத்திர உங்களுக்கு கொண்டு வருவார். அவன் அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோடு வருதுன்னு சொன்னார். நம்ம என்னென்ன கத்திற்காக செய்கிறோம் அதை கத்திர கொண்டு வருவார். ஒரே ஒரு வாழ்க்கை, மனம் போல வாழணுனாலும் வாழலாம், ஆண்டவருக்கு எதை வேணாலும் செய்யணும்னு செய்யலாம், செய்யாமல் இருக்குன்னா இருக்கலாம். கிண்டல் பண்ணிட்டு கேலி பண்ணிட்டு நிறைய பேர் பார்த்தீங்கன்னா கிண்டல் கேலி அதிகமாக இருக்குது. அப்படி இருந்தால் பரலோகத்துக்கு எப்படி போக முடியும் யோசித்து பாருங்க. இறைமை சொல்கிறாரு, பரியாசம் பண்ணுற இடத்துல உட்கார்ந்தது இல்லை, இல்லை உட்காரே மாட்டேன். இறைமையின் புஸ்தகம் 15:17 பாருங்க, அவர் சொல்கிறாரு, நான் பரியாசம் பண்ணுற இடத்துல உட்கார மாட்டேன். இந்த காலத்தில் எத்தனையோ நாளைக்கு நான் வேஸ்ட் பண்ணிட்டோம்.
1: நான் பரியாசக்காரருடைய கூட்டத்தில் உட்கார்ந்து களி கூர்ந்ததில்லை.
0: பரியாசக்கார இடத்துல உட்கார்ந்து என்ன செய்யறதில்ல, நானே களி கூர்ந்தது இல்லை, சிரிச்சிட்டு இருக்கிறது இல்லை. பரியாசக்காரர் இடத்துல உட்காரக்கூடாது, பரலோக ராஜ்யத்துக்கு போக முடியாது. சொல்ற அவன் அவனு கழிக்கும் பலன் என்னோட கூட வருகிறது. அதான் பரிசுத்த பவுல் சொல்றாரு. என்ன சொல்றாரு, பிலிப்பியர் புத்தகம் 1:5
1: உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி
0: நற்கிரியை செய்யறதுக்காக தேவன் நம்மளை இந்த உலகத்தில் நியமிச்சிருக்கிறாரு. எது வரைக்கும் செய்யணும், இயேசு கிறிஸ்து நாள் வரைக்கும் செய்யணும். ஒரு 2 செய்கிறோம், 2 காணி கொடுப்போம், 3 கொடுக்க மாட்டோம். அந்த காசு நமக்கு எதுக்காவது ஆகுமே, அதையும் கொடுக்கணும். அது இருந்தால் நமக்கு நாளைக்கு மார்க்கெட்டுக்கு போகலாம், அங்கே போகலாம், இது வாங்கலாம் அது வாங்கலாம். இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் நம்மளை நடத்தி வருவார் நம்பி நினைச்சவங்க தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அவன் அவனுக்கு அளிக்கும் போல என்னோட கூட வரும். இந்த உலகத்துல ஒண்ணுமே ஆண்டவருக்கா சேட்டா எப்படி உங்க கூட வரும், என்ன வரும் யோசித்து பாருங்க. 2 ஒரே அதிகாரம் தான், 8
1: உங்கள் செய்கைகளின் பலனை
0: இழந்து போகாமல்
1: பூரண பலனை பெறும்படிக்கு
0: எச்சரிக்கையாயிருங்கள். கர்த்தர் வரப்போறாரு. கர்த்தர் வரும்போது நான் குற்றமற்றவளா இருக்கணும். இயேசு கிறிஸ்து வரும்போது நம்ம குற்றமற்றவளா இருக்கணும். உலகத்துல ஒரே ஒரு வாழ்க்கை, இயேசுக்காக வாழணும். மொதல் என்ன செய்யணும், நம்ம இடவிடாமல் ஜெபம் பண்ணணும்.

0: 2 யோவான் 1:8 திரும்ப வாசிக்கலாம்.
1: உங்கள் செய்கைகளின் பலனை,
0: உங்கள் செய்கைகளின் பலனை
1: இழந்து போகாமல்,
0: நீங்கள் செய்த பலனை இழந்து போகாமல்,
1: பூரண பலனை பெறும்படிக்கு,
0: பூரண பலனை பெறும்படிக்கு
1: எச்சரிக்கையாக இருங்கள்.
0: எச்சரிக்கையாக நீங்கள் செய்திருக்கீங்க, அந்த பலனை இழந்து போகிறதுக்கும் காலம் உண்டு. அது இழந்து போகாதபடிக்கு என்ன செய்யணும்? பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் நிறைய செஞ்சுருக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம், அதன் இழந்து போகிறதுக்கும் ஒரு காலம் உண்டு. எழுந்து போகாமல் பூர்ண பலனை பெறும்படிக்கே எச்சரிக்கையாருங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. இப்போ ஆண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்யணும்? நறுக்கீரியை செய்யணும். முதல் என்ன செய்யணும்? இடவிடாமல் செபிக்கணும். துக்கம் வந்துச்சுன்னா தூக்கம் வந்துடும், இடவிடாமல் செபிக்கணும். அது மாத்திரல, திருடனை போல இயேசு கிறிஸ்துவை நேசிக்கிறாரு, விழித்திருக்கணும், தெளிந்தவர்களாக இருக்கணும். அது மாத்திரல நம்ம என்ன செய்யணும்? இடவிடாமல் செபிக்கணும். ரெண்டாவது எப்படி இருக்கணும்? குற்றமற்றவர்களாய் காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றவர்களாக இருக்கணும். ஆண்டவர் சொன்னார், யார் என்னத்தில் குற்றம் கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னார். நான் நம்மளை தானிய நம்மளை பாடுள்ள மனுஷன், குற்றமற்றவராக வாழ்ந்தார். அதுக்கு மாத்திரம் இல்லை, நற்கிரியை செய்ய வேண்டும். நற்கிரியை செய்யணும், செய்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். அதான் அவன் அவனுக்கு அழிக்கும் போல என்னோடு கூட வருது. நீங்கள் எதா செஞ்சிருந்தா தானே அந்த பலன் கத்திர வரும்போது கூட வரும். நீங்கள் ஒன்றும் செய்யல, கத்திர வரும்போது உங்களுக்கு என்ன வரும் யோசித்து பாருங்கள். கத்திர்காக ஒளியும் செய்யணும், இல்லாட்டி கத்திர்காக எதாவது செய்யணும், காணிக்க செய்யணும், இல்லாட்டா ஏழை எளி மக்களுக்கு உதவி செய்யணும், எதாவது செய்யணும். அப்போ கத்திர வரும்போது அது செய்யத்தக்கவர்கள் செய்யணும், யாருக்கோ செஞ்சிடக்கூடாது. சொல்கிறாரு, ஏழை கடங்கிறவன் கத்திர்க்கு கடன் கொடுக்குறான். அப்போ இங்கே சொல்கிறாரு, நீதிமொழியின் 3:7 என்ன சொல்கிறாரு?
1: நன்மை செய்யும்படி உனக்கு திராணி இருக்கும்போது அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே.
0: செய்யத்தக்கவர்களுக்கு என்ன செய்யாத? செய்யாமல் இராது. எல்லாருக்கும் இல்லை, செய்யத்தக்கவர்களுக்கு செய்ய வேண்டும். கர்த்தர் வரும்போது உங்களுக்கு கூட அந்த பலனை கொண்டு வருவார். தீத்தியின் புஸ்தகம் 3:14
1: நற்கிரியைகளை செய்ய பழகட்டும்.
0: நற்கிரியை செய்ய என்ன செய்யுங்க? பழகுங்க. நம்முடையவர்களும் நற்கிரியை செய்ய பழகுங்கன்னு சொல்கிறாரு. இது வரைக்கும் நற்கிரியை செய்யலையா? இனிமேல் நற்கிரியை செய்ய பழகுங்க. கர்த்தர் வரும்போது, அவர் வரும்போது அவன் அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோட கூட வருதுன்னு சொல்லியிருக்கிறார். அந்த பலனை ஆண்டவர் கொண்டு வருவார். முதல் பார்த்தோம், திருடனை போல வருவார். நம்ம தெளிந்தவர்களாக இருக்கணும், செபம் பண்ணுறவங்களாக இருக்கணும். ரெண்டாவது குற்றமற்றவளை வாழணும். மூணாவது நற்கிரியை செய்யணும். கடைசியாக எபிரேயன் புஸ்தகம் 11:5
1: விசுவாசத்தினாலே
0: ஏனோக்கு
1: மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டான்.
0: பார்த்தீங்களா, விசுவாசம் வேணும் நமக்கு. ஏனோக்கு என்ன செஞ்சார்? விசுவாசிச்சார். மரணத்தை காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். விசுவாசம் இருக்கா? கர்த்தர் எனக்கு செய்வார், என்னையும் காப்பாற்றுவார், என்னையும் ரகசியருக்கு எடுத்துகிட்டு போவார்னு சொல்லி உங்களுக்கு விசுவாசம் இருக்கா? நம்பிக்கையாக இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு இருக்கீங்களா? ஏனோக்கு ஆயத்தத்தோடு இருந்தார். விசுவாசத்தினால தேவன் காணப்படாதபடிக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் என்ன செஞ்சார்? ஆதியாகமம் புஸ்தகத்தில் வாசித்து பார்த்தீங்கன்னா 5:22
1: ஏனோக்கு
0: மெத்துசலாவை பெற்ற பின்
1: 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து.
0: பார்த்தீங்க, எத்தனை வருஷம் சஞ்சரித்து கொண்டிருந்தாரா? 300 வருஷம் தேவனோட என்ன செஞ்சிருந்தாரா? சஞ்சரித்து கொண்டிருந்தார். அவர் குடும்பம் இருந்திருக்கு, குழந்தையெல்லாம் பிறந்திருக்கு. பார்த்தீங்களா, குடும்பம் இருந்திருக்கு. ஆனாலும் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். நீங்கள் நினைக்கல எனக்கு குடும்பம் இருக்கு, இல்லைன்னா கூட தேவனோடு செஞ்சிருக்கலாமே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏனோக்கு 300 வருஷம் பெத்துசாலை பெற்ற பெண் கத்திரியை சேர்த்தா ஏனோக்கு என்ன செஞ்சாரா? 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தார்.
1: ஏனோக்கு மெத்துசலாவை பெற்ற பின் 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து குமாரத்திகளையும் பெற்றார்.
0: 300 வருஷம் தேவனோட செஞ்சிருந்தாரு, குடும்பத்தில் இருந்தார். நீங்க இருக்கலாமே இருக்கக்கூடாதா? தேவனோட செஞ்சிருக்க வேண்டும், அப்போ தான் பரலோகத்துக்கு போக முடியும். இந்த உலகம் நம்ம வச்சு வந்த எல்லாருமே ஆனவர்களே, உலகத்தின் வேஷம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. நம்ம தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். ஏன்னா அந்த உலகம் நமக்கு சொந்தமே கிடையாது. ஆண்டவராக இயேசுக்கு வரும்போது பூமியில் விசுவாசத்தை காண்பரோ என்று சொன்னார். இப்போ ஒவ்வொரு ஒரு பிரச்சனைகள் போராட்டங்கள் உபத்திரங்கள் வரும்போதே எத்தனையோ பேர் சோர்ந்துட்டாங்க. வாஸ்து பாருங்க, லூக்கான சுவிசேஷம் 18:8
1: சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்
0: ஆகிலும்
1: மனுஷகுமாரன் வரும்போது
0: பூமியிலே
1: விசுவாசத்தை காண்பாரோ என்றார்.
0: எப்படி இப்ப விசுவாசம் இருக்கு, அப்ப எப்படி நம்ம

0: எப்படி இப்போ விசுவாசம் இருக்கு, அப்போ எப்படி நம்ம விசுவாசம் ஒழிஞ்சிரும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இப்போ நம்ம நிறைய பேருக்கு உபத்திரம் பாடுகள் எவ்வளோ வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. அந்த பாடுகள் உபத்திரத்தை பாத்திரமேலே செஞ்சுக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டு கையில் ஒப்புக்கணும், ஆண்டவரே என்னை உங்களுடைய கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம், முடித்தல் முன் வைத்துக்கள் பின் வைக்காது இப்படி காத்துக்கொள்ளும், விட்டு வலதுறவு இடவரி சாயக்கூடாது. இந்த உலகத்தில் சொந்தம் இல்லை, உலகத்தின் வேசம் கடந்து போகுது. ஆண்டவரோடு ஒவ்வொரு நாளும் சஞ்சரிக்க வேண்டும். ஏனாக்கு எப்படி சஞ்சரித்தாரோ அதே போல் நம்மளும் சஞ்சரிக்க வேண்டும். சும்மா நம்ம எடுத்துக்கொள்ளப்படுகிற நம்ம சொன்னால் நினச்சிட்டு போய் ஏமாந்துடக்கூடாது, அவர்களோடு நம்ம சஞ்சரிக்க வேண்டும். கர்த்தர் வரப்போகிறாரு, இங்கே சொல்கிறாரு மத்தேயு சுவிசேஷம் 10:22.
1: என் நாமத்தின் நிமித்தம்,
0: என் நாமத்தின் நிமித்தம்
1: நீங்கள் எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள்.
0: எல்லாரும் நம்ம அன்பா இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க, சொந்தக்காரங்களாக இருந்திருப்பாங்க, எல்லாரும் என் நாமத்தின் நிமித்தம் பகைக்கப்படுவீர்கள்.
1: முடிவு பரியந்தம்,
0: முடிவு பரியந்தம்
1: நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்.
0: எல்லாரும் நம்மளை வெறுப்பாங்க, நல்லா அன்பா இருந்தவங்களும் வெறுப்பாங்க, எல்லாம் திட்டுவாங்க, அதை பார்க்கக்கூடாது. என் நாமத்தின் நிமித்தம் எல்லாரும் பகைக்கப்படுவீர்கள். முடிவெறிந்த நிலை நிலைப்பேனா லட்சிப்படாதான்னு சொன்னேன். முடிவெந்த நிலைச்சிருக்கேன்னு உதவி செய்யுமாப்பா. என்ன பாடுகள் வந்தாலும், என்ன உபத்திரம் வந்தாலும், என்னை அவன் விட்டு வளதுறமும் இடவரையும் சாயக்கூடாது. முடிவெறிந்து நிலைச்சிருக்கேன், என்னை முற்று முடிய என்னை ரட்சிங்க, நித்தி ரட்சி பெற்றாங்க, பூர்ண ரட்சி பெற்றாங்க, எனக்காக ஜீவன் கொடுக்கவும் ஜீவன் உண்டாயிருக்கும் பரிபூர்ணப்படந்தேன்னு சொன்னிறேன். என்னை பரிபூர்ணப்படுத்துவையான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். முடிவிறந்து நிலைச்சிருந்தா தான் பரலோகத்துக்கு போக முடியும். இந்த உலகம் நம்ம சொந்தம் இல்லை, உலகத்தின் வேஷம் கடந்து போயிடும். திருடனை போல வருவேன்னு சொன்னார். நீங்கள் விழித்திருங்க, தெளிந்தவர்களாக இருங்கன்னு சொன்னார். செவம் பண்ணி கொண்டிருங்கன்னு சொன்னார். துக்கத்தினால நம்ம தூக்கம் வந்துடும், துக்கம் வராத விடி காத்துக்கொள்ளணும். துக்கம் நம்ம தூக்க விடி விடி தூக்கப்பட்டால் நடக்கிறது தான் நடக்கும். இயேசு பிடிச்சிக்கணும், ஆண்டவரே இந்த கஷ்டத்துலேருந்து எனக்கு விடுதலை செய்யுங்க, இந்த கண்ணிலேருந்து எனக்கு விடுதலை செய்யுங்கன்னு கேட்கணும். அது மாத்திரம் ரெண்டாவது என்ன செய்யணும், குற்றமற்ற வாழ்க்கை வாழணும். தானியில் குற்றமற்ற வாழ்க்கை வாழ்ந்தோம், நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் குற்றமற்ற வாழ்க்கை வாழ்ந்தார், நம்மளும் வாழணும். மூணாவது என்ன செய்யணும், நற்கிரியை செய்ய பழகணும். ஒன்றுமே செய்ய முடியாத பர்வத்துக்கு எப்படி போக முடியும், நற்கிரியை செய்யணும். நான்காவது விசுவாசம் வேணும், ஏன்னா இப்போ தேவனோட சஞ்சரிக்கணும், அப்போ தான் பர்வத்துக்கு போக முடியும். வருங்காலத்தில் பயங்கரமான பாடுகள் வரப்போகுது. ஆண்டவராக இயேசுக்கு சொல்லி வைத்திருக்கிறார் மத்தேயு சுவிசேஷம் 24:22. அந்த காலத்துக்குள்ள தான் நம்ம கடந்து போய்கிட்டு இருக்கிறோம்.
1: அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால்,
0: அந்த நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால்
1: ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை,
0: ஒருவனாலும் தப்பி போவதில்லை.
1: தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ,
0: தெரிந்து கொள்ளப்பட்ட நிமித்தமோ
1: அந்த நாட்கள் குறைக்கப்படும்,
0: அந்த நாட்கள் குறைக்கப்படும். தெரிந்து கொள்ளப்பட்டவங்க என்ன செய்வாங்க, போராடி சிவம் பண்ணுவாங்க. அதுக்கு தான் அந்த நாட்கள் வர்றதுக்குள்ளே நம்ம என்ன செய்யணும், போராடி சிவம் பண்ணும், விசுவாசம் காத்துக்குள்ள தேவனோட பலன் கேட்கணும், ஏனோ கூட சஞ்சரிக்கணும். ஒவ்வொரு நாளும் தேவனையோட சஞ்சரிச்சுட்டே இருந்தால் பரலோகத்துக்கு நம்ம போக முடியும். முதல் ரகசியம் வரும், ரெண்டாவது பயிரங்கமான வரும் வரும். காயத்தப்படுறதுக்கு தேவன் கையில் நம்ம உப்பு கொடுத்து சிவம் பண்ணுவோம். கத்திரதாம எங்களை ஆசீர்வதிப்பார்.

0: இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபம் என்பதை குறித்து நாம் கேட்டோம். திருடனை போல் அவர் வருவார், எக்கால சத்தத்தோடு கூட வானத்திலிருந்து இறங்கி வருவார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர் முதலாவது எழுந்திருப்பார்கள், பின் உயிரோடு இருக்கும் நாம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவளோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு விதமாய் கர்த்தரோடு கூட எப்பொழுதும் இருப்போம் என்று நாம் கேட்டோம். கர்த்தரின் வருகையில் பங்கு பெறுவதற்கு நான்கு விதமான காரியங்களை ஆவியானவர் நமக்கு காண்பித்தார். தெளிந்தவர்களாய் இருக்க வேண்டுமா? தூங்காமல் விழித்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஆத்மத்தில் விழிப்புள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆத்மாவில் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். துக்கம் தூக்கத்தை கொண்டு வரும் என்று நாம் கேட்டோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில துக்கத்துக்கு இடம் கொடுத்து விடாதபடிக்கு எப்பொழுதும் விழிப்பாக இருந்து நான் ஜெபித்துக் கொண்டே இருக்க, எழுந்திருந்து ஜெபித்துக் கொண்டே இருக்க, ஜெப ஆவி எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்போமா? மாத்திரமல்ல, குற்றமற்ற ஒரு வாழ்க்கை நான் வாழ வேண்டும். தானியேல் எங்களைப் போல ஒரு பாடுள்ள மனிதன், ஆனாலும் ஒரு குற்றமற்றவராய் வாழ்ந்தாரப்பா. நாங்களும் குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கலாமா? மாத்திரமல்ல, நல்ல கிரியை செய்ய பழக வேண்டும். நற்கிரியை செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆண்டவராய் இயேசு கிறிஸ்தன் வருகை பரியந்தும் அந்த நாள் பரியந்தும் நாம் நற்கிரியை செய்ய வேண்டுமா? கனியற்றவர்களாய் ஏதாவது அப்படி கனிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று கேட்டோம். தகப்பனே, நான் மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாம் என்னை மாற்றும் என்று நாம் ஜெபம் பண்ணலாமா? தேங்க்யூ லார்ட், என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும் ஆண்டவரே. வாய் திறந்து கேட்கலாமா? நல்ல கிரியை செய்யக்கூடியவனாக எங்களை மாற்றும் ஆண்டவர். கடைசி ஒரு காரியத்தை பார்த்தோம், விசுவாசம். ஏனோக்கு விசுவாசம் உள்ளவராக இருந்தாராம். அப்பொழுது மரணத்தை காணாதபடிக்கு அவர் உயிரோடு கூட பரலோகத்திற்கு போனார். ஆண்டவரே, என் வாழ்க்கையில விசுவாசமானா இருக்கணும். விசுவாசம் இழந்து விடக்கூடாதப்பா, எனக்கு அந்த கிருபை கொடுங்கப்பா. ஜெபிக்கலாமா? மனசுக்கு வான் வரும் பூமியில விசுவாசத்தை காண்பாரோ என்று கேட்டோம். எனக்கு விசுவாசத்தை தாரும். ஜெபிக்கலாமா? பரலோகத்திலே வாசமா இருக்கின்றதானே அன்பின் தேவனாகிய கர்த்தாவே, திருடனை போல வருவேன் என்று சொன்னீரே. ஒரு வருகையில் நாங்கள் காணப்பட நான்கு விதமான காரியங்களை நீங்கள் காண்பித்தீர் ஐயா. நாங்கள் எப்பொழுதும் ஜெபித்துக்கொண்டே இருக்க வேண்டும். தூங்கி விடாதபடிக்கு, சோர்ந்து விடாதபடிக்கு நாங்கள் எப்பொழுதும் ஜெபித்துக்கொண்டே இருக்க அந்த ஜப ஆவி எங்கள் மீது ஊற்றம் ஆண்டவரே. குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. எங்கள் ஆவி ஆத்மா உடல் நீர் வரும்பொழுது குற்றமற்றதாய் காக்கப்பட வேண்டும் ராஜா. மற்ற மக்களுக்கு நாங்கள் நன்மை செய்ய வேண்டும். செய்யத்தக்கவர்களுக்கு நாங்கள் நன்மை செய்ய எங்கள் கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஏனோக்கு போய் எங்களுக்குள்ள விசுவாசத்தின் ஆவியை வைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசத்தை எங்களுக்கு தாரும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசம் உள்ளவர்களாய் எங்களை மாற்றுவீராக ஆண்டவரே. ஒருபோது விசுவாசம் குறைந்து போகாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும். நீங்க இப்படி செய்ய போவதற்காக கோடி கோடி நன்றிகளை எடுக்கிறோம். அர்ப்பணிக்கிற ஒப்பு கொடுக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு கரங்களை கர்த்தர் பிடித்துக் கொள்ளும் ஆசீர்வதிங்க. இப்படி செய்வதற்காக கோடி கோடி நன்றி. நான் இணைந்து ஜெபிக்கலாமா? தேவனே, எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்க கரங்கள் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. வாய் திறந்து ஜெபிக்கலாமா? எல்லாரும் அக்கா கூட சேர்ந்து நம்ம இணைந்து ஜெபங்களை எடுப்போம்.
1: நோய் சுகமாக்க, பலனித்த குணமாக்க, மந்திர கட்டி சிவனை கட்டி உடைங்க, பிசாசன்களை அழித்து போடுங்க, வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாக்கி தரணும், தொழில் செய்கிற மக்களை ஆசிரியக்கணும், வியாபாரம் செய்கிற மக்களை ஆசிரியக்கணும், கேஸில் மக்கள் வெற்றி தாங்க, பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா, சமாளம் இல்லாத மக்கள் சமான் தரணும், சந்தோஷம் தரணும் அப்பா, அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க, நேசருடைய காரம் தாங்கட்டும், படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை தாங்கப்பா, நம்மை தேடக்கூடிய மக்களாக மாற்றுங்க, கத்திர தேடுறவங்க பிழைப்பாங்கன்னு சொன்னீரு, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியா இருக்கும் கர்த்தர் தேடுறவங்களுக்கு ஒரு நன்மை குறைபடாதுன்னு சொன்னீங்களே, எல்லாருமே தேடட்டும், அண்டி கொள்ளட்டும், அம்மோடு இருக்கட்டும் ஐயா. அப்பா மே ஸ்தோத்திரம், தகப்பனே மே ஸ்தோத்திரம், உலகத்துல உபத்திரம் உண்டு, தேடன் கொள்கிற உலகத்தை செய்தின்னு சொன்னீரே, அதன் மத்தியில மே நாங்கள் அண்டி கொள்ள வேண்டும், அம்மோடு ஒன்றரை கலக்க வேண்டும், மே சார்ந்து கொள்ள வேண்டும், அம்மோடு இருக்க வேண்டும் ஐயா, பிரியமான பிள்ளைகளை எங்களை அணிந்து கொள்ள வேண்டும் ஐயா. என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்கும், என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்க, என்ன பலந்தாலும் குணமாக்குங்க, கட்டி குணமாக்குங்க, ஆண்டவரையுமே துதிக்கிறோம். தகப்பனே கிட்னியை குணமாக்குங்க, பல்சரை குணமாக்குங்கப்பா, தேவக்கிருவை எல்லாரையும் சூழ்ந்துக்கொள்ளட்டும், மகத்தான காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே. எல்லாரும் ஜெபிக்கிறவங்களா துதிக்கிறவங்களா மாற்றுங்க, பேர் பெறாய் தனித்தனியாக ஆசீர்வதிங்க, பலத்த காரியத்தை செய்யுங்கப்பா, உள்ளத்திலேயே வெளியிறங்கமாக அற்புதம் செய்யுங்க, வியாதிகள் சுகமாக்கு, நோய் சுகமாக்கும், பலவீனத்தை குணமாக்குங்க, பிசாசனங்களை அழித்து போடுங்க ஆண்டவரே, அது மாதிரி போடுங்க. நான்கு காரியத்தை சொல்லி கொடுத்தீங்க ஆண்டவரே, அதன்படி எங்களுக்கு செய்ய, எங்களுக்கு கிருபையும் ஒத்தாசியார்களும் ஆசீர்வதித்து உயர்த்துங்க, எல்லா துதி கனமாக்குமே மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எல்லா துதி கனமாக்குமே மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். எல்லாவற்றையும் எங்களை அன்பு ரச்சகர் யேசுவா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுறோம் பரமபிதாவே. ஆமே.
0: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவிங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192
2: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
3: எங்களின் ஏசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி ஏசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 7598-112435. Our email address acvinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: வாருங்கள், கர்த்தரை தொழுது கொள்வோம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவாலயத்திற்கு செல்ல முடியாதவர்களுக்காக இந்த நிகழ்ச்சியை கர்த்தரின் கிருபையால் உங்களுக்கு வழங்குகிறோம். நீங்களும் எங்களுடன் சேர்ந்து கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
1: ஜெபம் செய்வோம். நம் யாவரும் எழுந்திருந்து கர்த்தருடைய அன்பின் கரத்தில் இந்த ஆராதனை அர்ப்பணம் செய்து கர்த்தராகிய தேவன் தாமே பிரசன்னராக இருந்து நம்மை ஆசீர்வதிக்கும்படியாக கர்த்தரை நோக்கி பார்த்து ஜெபம் செய்வோம். ஸ்தோத்திரம் ஆண்டவரே, நன்றியோடு உம்மை துதிக்கிறோம். பரலோகத்திலே வாசம் செய்கின்ற அன்பின் நல்ல கர்த்தாவே, இந்த நேரத்திற்காக ஸ்தோத்திரம் அப்பா. இயேசுவின் ரத்தம் எங்கள் ஆவி ஆத்மா உடல் முழுது கல்வி பரிசுத்தப்படுத்தும் அப்பா. என் அருவிலே நீ அசைவாடி கொண்டிருக்கிறீர் ஐயா, உமக்கு நன்றி அப்பா. உங்க ரத்தத்தை இந்த இடம் முழுவதும் தெளிக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம். இந்த கூட்டங்களில் முழு பொறுப்பு எடுக்கும்படிக்கு ஜெபிக்கிறோம் அப்பா. இந்த கூட்டங்களுக்கு விரதமாய் எலும்புற பொல்லாத ஆவிகள் இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட்டு போவதாக. சர்ப்பங்களையும் தேர்களையும் விதிக்கவும், சத்துருவின் சகல வல்லமையிலும் மேற்கொள்ளவும் உங்களுக்கு அதிகாரம் கொடுக்கிறேன். ஒன்றும் உங்களை சேதப்படுத்த மாட்டான்னு சொன்னீரேன். இந்த கூட்டங்களுக்கு விரதமாய் எலும்புற பொல்லாத ஆவிகள் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் கட்டப்பட்டு போவதாக. எல்லாம் நாம் மகிமைக்காய் நடைபெறணும். எல்லாரையும் மறைத்து கத்தர் வெளிப்படுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் வேண்டுகிறோம் நல்ல பிதாவே, ஆமென். உட்கார்ந்து கொள்ளலாம். தேவன் நமக்கு செய்த எல்லா நன்மைகளையும் நினைவு கூர்ந்து பாருங்கள். இந்த வருடத்திலே ஒரே எங்களை மட்டும் பாதுகாத்து வந்தீங்களேப்பா, உங்களுக்கு நன்றி என்று சொல்லி உள்ளத்தின் ஆழத்திலிருந்து நாம் கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா.

0: கொஞ்ச நேரம் தேசத்திற்காக, தேசத்தின் ஆசீர்வாதங்களுக்காக நம்ம ஜபம் பண்ண போறோம். ஜபக்குருவி சொல்லும் பொழுது ஓடி வந்து ஜபம் பண்ணுங்க, வாஞ்சையோடு ஜபம் பண்ணுங்க.
1: எல்லா சபையிலும் ஆத்மா நிரம்பி வழியணும், எல்லா சபையிலும் பரிசுத்தம் நிரம்பி இருக்கணும். ஒருத்தர் கூட வெறுமையா போக கூடாது, அதுக்காக யாரோ ஜபம் பண்ணலாமா?
2: நன்றியோடு கூட துதிக்கிறோம் ஏசப்பா, பரிசுத்த தெய்வமே நன்றியோடு கூட ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த வேலையில கூட ஏசப்பா எங்க சபைகளுக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அப்பா எங்க சபைகள் எல்லாம் எழுப்பதில தயவை தர வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. சபைகள் ஆத்மாக்கள் நிரம்பி வழியக்கூடிய கிருபைகளை தேவரி தர வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. சபை மக்கள் எல்லாரும் ஆவினால நிரப்பப்பட்ட மக்களாக தேவரீர் மாற்ற வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. சபைக்கு வர ஒவ்வொரு மக்களை தேவரீர் ஆசீர்வதிக்க வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. தேவனேமே துதிக்கிறேன், சபைகள் வளர்ந்து பெருகணும் ஆண்டவரே. ஐயாமை துதிக்கிறேன், நீங்க இறங்க வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிறோம். அநேக ஜனங்கள் ஆண்டவரே சபைக்கு ஓடி வரணும் ஏசப்பா. தேவரீர் தாமே உதவி செய்ய வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீங்க அப்படி கூட செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துறோம், துதிகணம் மகிமை செலுத்துறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கெஞ்சி ஜெபிக்கிறேன் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென்.
1: ராணுவத்தில் இருக்க மக்களுக்கு ஜெபிப்போம்.
3: இந்த வேலையில கூட தகப்பினே நம்ம ராணுவ படைக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஏசப்பா. ஆண்டவரே துதிக்கிறோம், பெற்றோர்களை விட்டு தகப்பினே, குழந்தை குட்டிகளை விட்டு ஏசப்பா. ஆண்டவரே எல்லை பகுதியில பாதுகாத்து கொண்டிருக்கும் தகப்பினே, ஒவ்வொரு பால அப்பா அம்மா துதிக்கிற ஒவ்வொரு ராணுவ வீரர்களையும் தகப்பினே நீங்க பாதுகாத்து கொள்ள முடிக்காம ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவனவரே நீங்க கருவியாக இறங்க முடிக்காம ஜெபிக்கிறோம். ராணுவ வீரர்களில் எல்லாம் நீங்க பாதுகாத்துக் கொள்ளுங்க ஏசப்பா. அதுபோல ராணுவத்தில் ஒவ்வொரு அதிகாரிகளையும் தகப்பினே நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடிக்காம ஜெபிக்கிறேன் ஏசப்பா. செய்ய போறக்காய் நாங்கள் நன்றி செலுத்துறோம். எல்லா துதி கண மகிமை உம்மக்கு செலுத்துறோம் ஏசப்பா. மூலம் ஜெபத்தேட்டுக் கொள்ளுங்கள் பரிசுத்த பிதாவே.
1: எங்கள் அன்பாரியை சித்து வழி நடத்துற எங்கள் பரலோக பரிசுத்த பிதாவை துதிக்கிறோம். எங்கள் பிரதமருக்காக செபிக்கிறோம். எங்கள் பிரதமர் ஆசிரியப்படணும், ரட்சிக்கப்படணும். அவர் மேலே தேவண்ட ஆளுக்கு இறங்கட்டுமையா. மத்திய அமைச்சர்கள் ஒவ்வொருவருக்காக கூட நாங்கள் செபிக்கிறோம். ஆண்டவரே இறங்குமப்பா, இறங்கும் சகப்பனே ஐயாமை துதிக்கிறோம். அவங்க எல்லாம் மத்திய அமைச்சர்கள் ஒவ்வொருவரும் ஆசிரியப்படணும், ரட்சிக்கப்படணும். இயேசு அறிஞ்சிக்கணும், இயேசு வண்டி கொள்ளணும் அப்பப்பா. தேவண்ட ஆளுக்கு அவங்களுக்கு இறங்கணும். எங்க போகும்போது வரமெல்லாம் பாதுகாவலையும் பராமரிப்பை தாங்க. எங்க சென்றாலும் தேவ கிருவ அவங்களை சூழ்ந்து கொள்ளட்டுமையா. அப்ப நாட்டு ஆளத்தக்கதாக நல்ல ஆலோசனை தந்து கரம் பிடித்து நடத்த வேண்டுமா ஜெபிக்கிறோம். சிறைச்சாலை இருக்க ஒவ்வொரு மக்களை ரட்சித்து முடி பிள்ளையாய் மாத்திக்கொள்ளுங்க. பரலோகத்துக்கு வர உதவி செய்ய. யாருமே நரகத்துக்கு போக கூடாதப்பா, பரலோகத்துக்கு வரணும். உங்க நாம் மகிழப்படணும். எல்லா துதிகனா மாக்கி செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரம பிதாவே, ஆமே.
0: வேத பாடங்களை வாசிக்க போகின்றோம் இப்பொழுதும். முதலாம் திருமறை பாடமாக 1 பேதுரு புஸ்தகம் 1 அதிகாரம் 1 பேதுரு புஸ்தகம் 1 அதிகாரம். சகோதரிகள் யாராவது வாசிக்கலாம். 1 பேதுரு புஸ்தகம் 1 அதிகாரம்.
4: பேதுரு 1 அதிகாரம். இயேசு கிறிஸ்துவின் அப்போஸ்தலனாகிய பேதுரு பொந்து கலாத்தியா கப்பத்தோக்கியா ஆசியா பித்தினியா தேசங்களிலே சிதறி இருக்கிறவர்களில் பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரின் பரிசுத்தமாக்குதலினாலே கீழ்ப்படிதலுக்கும் இயேசு கிறிஸ்துவனுடைய ரத்தம் தெளிக்கப்படுதலுக்கும் தெரிந்து கொள்ளப்பட்ட பரதேசிகளுக்கு எழுதுகிறதாவது, கிருபையும் சமாதானமும் உங்களுக்கு பெருக கடவது. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பிதாவாகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கேதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிபித்தார். கடைசி காலத்திலே வெளிப்பட ஆயத்தப்பட்டிருக்கிற இரட்சிப்புக்கு ஏதுவாக விசுவாசத்தை கொண்டு தேவனுடைய பலத்தினாலே காக்கப்பட்டிருக்கிற உங்களுக்கு அந்த சுதந்திரம் பரலோகத்தில் வைக்கப்பட்டிருக்கிறது. இதிலே நீங்கள் மிகவும் சந்தோஷப்படுகிறீர்கள் என்றாலும் துன்பப்பட வேண்டியது அவசியமானதால் இப்பொழுது கொஞ்ச காலம் பலவிதமான சோதனைகளினாலே துக்கப்படுகிறீர்கள். அழிந்து போகிற பொன் அக்னியினாலே சோதிக்கப்படும். அதை பார்க்கிலும் அதிக வெளியேற பெற்றதாயிருக்கிற உங்கள் விசுவாசம் சோதிக்கப்பட்டு இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு புகழ்ச்சியும் கனமும் மகிமையும் உண்டாக காணப்படும். அவரை நீங்கள் காணாமல் இருந்தும் அவரிடத்தில் அன்பு கூறுகிறீர்கள். இப்பொழுது அவரை தரிசியாமலும் இருந்து அவரிடத்தில் விசுவாசம் வைத்து சொல்லி முடியாததும் மகிமையால் நிறைந்ததுமாயிருக்கிற சந்தோஷமுள்ளவர்களாய் களி கூர்ந்து உங்கள் விசுவாசத்தின் பலனாகிய ஆத்ம ரட்சிப்பை அடைகிறீர்கள். உங்களுக்கு உண்டான கிருபியை குறித்து தீர்க்க தரிசனம் சொன்ன தீர்க்கதரிசிகள் இந்த ரட்சிப்பை குறித்து கருத்தாய் ஆராய்ந்து பரிசோதனை பண்ணினார்கள். தங்களுள்ள கிறிஸ்துவின் ஆவியானவர் கிறிஸ்துவுக்கு உண்டாகும் பாடுகளையும் அவைகளுக்கு பின்வரும் மகிமைகளையும் முன்னறிவித்த போது இன்ன காலத்தை குறித்தார் என்பதையும் அந்த காலத்திலே விசேஷம் இன்னதென்பதையும் ஆராய்ந்தார்கள். தங்கள் நிமித்தமல்ல, நமது நிமித்தமே இவைகளை தெரிவித்தார்கள் என்று அவர்களுக்கு வெளியாக்கப்பட்டது. பரலோகத்திலிருந்து அனுப்பப்பட்ட பரிசுத்த ஆவியினாலே உங்களுக்கு சுவிசேஷத்தை பிரசங்கித்தவர்களை கொண்டு இவைகள் இப்பொழுது உங்களுக்கு அறிவிக்கப்பட்டு வருகிறது. இவைகளை உற்று பார்க்க தேவ தூதரும் ஆசையாயிருக்கிறார்கள். ஆகையால் நீங்கள் உங்கள் மனதினரையை கட்டிக்கொண்டு தெளிந்த புத்தியுள்ளவர்களாயிருந்து இயேசு கிறிஸ்து வெளிப்படும் போது உங்களுக்கு அளிக்கப்படும் கிருபியின் மேல் பூரண நம்பிக்கை உள்ளவர்களாயிருங்கள். நீங்கள் முன்னே உங்கள் அறியாமினாலே கொண்டிருந்த இச்சைகளின்படி இனி நடவாமல் கீழ்ப்படுகிற பிள்ளைகளாயிருந்து உங்களை அழைத்தவர் பரிசுத்தராயிருக்கிறது போல நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலும் பரிசுத்தராயிருங்கள். நான் பரிசுத்தர், ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள் என்று எழுதியிருக்கிறது. அன்றியும் பச்சாபாதம் இல்லாமல் அவனவனுடைய கிரிகளின்படி நியாயம் தீர்க்கிறவரை நீங்கள் பிதாவாக தொழுது கொண்டு வருகிறபடியால் இங்கே பரதேசிகளாய் சஞ்சரிக்கும் அளவும் பயத்துடனே நடந்து கொள்ளுங்கள். உங்கள் முன்னோர்களால் பாரம்பரியத்தை நீங்கள் அனுசரித்து வந்த வீணான நடத்தையின் என்று அழிவுள்ள வஸ்துக்களாகிய வெள்ளியினாலும் பொன்னினாலும் மீட்கப்படாமல் குற்றமில்லாத மாசற்ற ஆட்டுக்குட்டியாக இயேசு கிறிஸ்துவின் வெளியேறப்பெற்ற இரத்தத்தினாலே மீட்கப்பட்டீர்கள் என்று அறிந்திருக்கிறீர்களே. அவர் உலக தோற்றத்திற்கு முன்னே குறிக்கப்பட்டவராயிருந்து தமது மூலமாய் தேவன் மேல் விசுவாசமாயிருக்கிற உங்களுக்காக இந்த கடைசி காலத்தில் வெளிப்பட்டார். உங்கள் விசுவாசம் நம்பிக்கையும் தேவன் மேல் இருக்கும்படி அவரை மரித்தோரிலிருந்து எழுப்பி அவருக்கு மகிமையை கொடுத்தார். ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாயிருக்கும்படி ஆவினாலே சத்தியத்துக்கு கீழ்ப்படிந்து உங்கள் ஆத்துமக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களாய் இருக்கிறபடியால் சுத்த இருதயத்தோடு ஒருவரில் ஒருவர் ஊக்கமாய் அன்பு கூறுங்கள். அழிவுள்ள வித்தினாலே அல்ல, என்றென்றைக்கும் நிற்கிறதும் ஜீவன் உள்ளதுமான தேவவசனமாகி அழிவில்லாத வித்தினாலே மறுபடியும் ஜெனிக்கப்பட்டு இருக்கிறீர்கள். மாம்சமெல்லாம் புல்லை போலவும் மனுஷருடைய மகிமையெல்லாம் புல்லின் பூவை போலவும் இருக்கிறது. புல் உலர்ந்து அதன் பூவும் உதிர்ந்தது. கர்த்தருடைய வசனமோ என்றென்றைக்கும் நிலைத்திருக்கும். உங்களுக்கு சுவிசேஷமாய் அறிவிக்கப்பட்டுகிற வசனம் இதுவே என்பதே ஆமீன். வாசிக்கும்படியே கொடுக்கப்பட்ட வேத படம் வாசித்து முடிந்தாயிற்று.
5: ஆராதிக்கவும் ஜெபிக்கவும் ஆண்டவரே, நீர் தந்த பாக்கியத்திற்காக நன்றி செலுத்துறோம். படைக்கப்பட்ட காணக்கே நீர் ஆசீர்வதித்தலாம் ஆண்டவரே. உங்களோட கரங்களில பெற்று உங்களோட கரங்களில கொடுக்க கர்த்தாவே, எங்கள் கொடுத்த பாக்கியத்திற்காக சாக்கியத்திற்காக நன்றி செலுத்துறோம். குடும்பங்களில் எந்த குறைவும் வராதபடி எல்லா நிறைவாக இருக்க கர்த்தத்தாமே கிருபை பாராட்டுங்க. நீரே முழுமை
6: பரலோக பரிசுத்த பிதாவே, நன்றியோடு மறைத்து பேசுங்கப்பா. உங்க நாமத்தை மகிமைப்படுத்துங்க ஏசப்பா. வார்த்தை கேட்கத்தக்கதாக எங்களுக்கு வெறுமைப்படுத்த முடியாது கெஞ்சுகிறோம். நீர் அப்படி செய்யப்படுற அன்புக்காக இரக்கத்துக்காக கோடி கோடி நன்றி செலுத்துறோம் ஏசப்பா. எல்லா துதிகான மகிமைக்கு செலுத்துறோம் ஏசப்பா. நாமத்து தாழ்மையாய் கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே. கர்த்துடைய பரிசுத்த நாமத்துக்கு மகிமை உண்டாகட்டும். நேரலே பாக்குற மக்களை இயேசு கிறிஸ்து நாமத்தில் வாழ்த்துகிறோம். நம்ம வாசி கேட்ட மத்தியில் சுவிசேஷம் 5:5 வசனத்தை கேட்டோம். என்ன கேட்டோம்?
4: சாந்தகுணம் உள்ளவர்கள் பாக்கியவான்கள்.
6: சாந்தகுணம் உள்ளவங்க எப்படிப்பட்டவங்களா? பாக்கியவான்கள்.
4: அவர்கள் பூமியை சுதந்திரித்துக் கொள்வார்கள்.
6: அவங்க என்ன செய்வாங்க? இதுவே அது கர்த்தருடைய வேதம் சொல்றது. சாந்தகுள்ளவர்கள் பாக்கியவான்கள். அவர்கள் என்ன செய்வாங்க? பூமிக்குரிய ஆசிரியத்தை சகலத்தையும் சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. நம்ம ஆண்டு கேட்டு சாந்த குணத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளாமா? ஆண்டவரே எனக்கு சாந்த குணத்தை தங்கப்போ, உங்களை போல சாந்த குணத்தை தாரும். நீங்க தான் எனக்கு அந்த சாந்த குலத்தை தரணாண்டவரின்னு சொல்லி கேட்போம். சாந்த குலம் ஒரு பாக்கியவர்கள். அவர் என்ன செய்வாங்களா? பூமிய சுதந்திரித்துக் கொள்வார்கள். ஹல்லேலூயா. பரிசுத்தவனுக்கு கர்த்தர் போதிக்கிறார். லேவியராகம் புஸ்தகம் 19:2
4: நீ இஸ்ரவேல் புத்திரரின் சபை அனைத்தோடும் சொல்ல வேண்டியது என்னவென்றால் உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர்.
6: உங்கள் தேவனும் கர்த்தருமாகிய நான் பரிசுத்தர்.
4: ஆகையால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள்.
6: ஆகையால் நீங்கள் என்ன செய்யுங்க? பரிசுத்தராயிருங்கள். பரிசுத்தவன்கள் கர்த்தர் போதிக்கிறார். உங்கள் தேவனும் கர்த்தராகிய நான் பரிசுத்தர். ஆகியால் நீங்களும் பரிசுத்தராயிருங்கள். அதத்தங்க பேதுரு எழுதுறாரு. ஒன்னு பேதுரு வாசிக்க கேட்ட ஒன்று பேதுரு ஒன்றாம் அதிகாரம் 15:16
4: உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல,
6: உங்களை அழைத்தவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல
4: நீங்களும் உங்கள் நடக்கைகள் எல்லாவற்றிலேயும்
6: பரிசுத்தராயிருங்கள்.
4: நான் பரிசுத்தர் ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது.
6: ஆகையால் நீங்களும் பரிசுத்தராய் இருங்கள் என்று எழுதியிருக்கிறது. பார்த்தீங்களா, நம்ம எல்லாம் பரிசுத்தமா இருக்கலாம் தேவனுடைய சித்தம். எபிரேயன் புஸ்தகம் 13:12
4: அந்தபடியே
6: இயேசுவும்
4: தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார்.
6: எதற்கு? உங்களை என்னையும் பரிசுத்தமாக்குறது தான். ஆண்டவரை இயேசுகிறது நகரத்துக்கு புறம்பே பாடுபட்டார். பாடுபட்டாலும் சின்ன சின்ன பாடல, நமக்காக அந்த கேடு அடைந்தார். நம்ம மீக்கிறது தான் கைகளையும் காலிலையும் ஆணி அடிக்கப்பட்டார், விழாவில் குத்தப்பட்டார், முள்ளு முடிச்சு வெட்டப்பட்டார், முதுவெல்லாம் உழுகப்பட்ட நிலத்தை போல பிக்கப்பட்டார். வாசி பாருங்க, யாசாயின் புஸ்தகம் 52:14 நீங்க பாடு மரணத்தெல்லாம் தியானிக்கணும், அப்பதான் நமக்குள்ள கத்துக்களை நம்ம அதிகமா நெருங்கி சீவிக்க முடியும். பாருங்க,
4: மனுஷனை பார்க்கிலும் அவருடைய முகப்பார்வையோ
6: மனுபுத்திரரை பார்க்கிலும்
4: அவருடைய ரூபமும் இவ்வளவு அந்த கேடு அடைந்தபடியினால்
6: பாத்தீங்களா. எனக்காக உங்களுக்காக நம்ம ஒவ்வொருவருக்காக தான் என்ன செஞ்சாரு, நமக்காக அந்த கேடு அடைந்தார். இங்க வேதத்தில் வாசிக்கிறோம், சங்கீத புஸ்தகம் 129:3 வாசிக்கிறோம், அவர் முதுவெல்லாம் உழுகப்பட்ட நிலத்தை போல பிக்கப்பட்டாரா நமக்காக. ஏன் நீங்கள் நானும் பரிசுத்தமா இருக்கிறது தான்.
4: உழுகிறவர்கள் என் முதுகின் மேல் உழுது தங்கள் படைசால்களை நீளமாக்கினார்கள்.
6: படைசால் என்ன செஞ்சாங்களா? நீளமாக்கினார்கள். அப்படி உழுகப்பட்ட நிலத்தை போல அவர் முதுவெல்லாம் பிக்கப்பட்டார். ஏன் என்னையும் உங்களையும் பரிசுத்தமாக்குறது தான். நம்ம எங்கேயோ இருந்தோம், இங்கேயோ இருந்தோம், நம்மளை பரிசுத்தமாக்குறது தான் தேவலைக்காத்த. நமக்காகத்தான் நமக்கு அந்த கேடு அடைந்தார். நமக்காகத்தான் முழுகப்பட்ட நிலத்தை போல பிக்கப்பட்டார். அது மாத்திர ஏசாய் 53:8 வாசித்து பாருங்க.
4: இடுக்கங்களிலும் நியாயத்தீர்ப்பிலும் இருந்து
6: அவர் எடுக்கப்பட்டார்.
4: அவருடைய வம்சத்தை யாரால் சொல்லி முடியும்? ஜீவனுள்ளோருடைய தேசத்திலிருந்து அறுப்புண்டு போனார்.
6: உலகத்துல இருந்து அவர் என்ன செஞ்சாராம்? அற்புண்டு போனார். அத்தனை பாடுகள்
4: என் ஜனத்தின் மீறுதல்களின் நிமித்தம்.
6: யாரு பாத்தீங்களா, எதுக்காக அழைக்கப்பட்டாரன் பாருங்க, என் ஜனத்தின் மீறுதல் நிமித்தம்
4: அவர் வாதிக்கப்பட்டார்.
6: பாத்தீங்களா, நம்முடைய மீறுதல் நிமித்தமா தான் வாதிக்கப்பட்டார். எதற்காக? அவருக்காக இல்ல, நம்முடைய மீறுதல் நிமித்தம் வாதிக்கப்பட்டார். அதங்க வேதத்துல வாசிக்கிறோம், எபிரேயன் புஸ்தகம் 13:12 தன் ஜனத்தை பரிசுத்தமாக்குறதுக்காக தான் நமக்கு என்ன செய்யணும், சொந்த ரத்தத்தை நமக்காக சிந்தினார். வாசி பைப்ப 13:12
4: அந்தபடியே இயேசுவும் தம்முடைய சொந்த ரத்தத்தினாலே ஜனத்தை பரிசுத்தம் செய்யும்படியாக,
6: நம்ம ஒவ்வொருத்தரையும் பரிசுத்தம் செய்யும்படியாக
4: நகரவாசலுக்கு புறம்பே பாடுபட்டார்.
6: அருமையான சகோதரி சகோதரியே, நம்முடைய மீறுதல் நிமித்தமாக நம்முடைய பாவங்கள் நிமித்தமாக தான் அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டார். நமக்காக தான் அந்த கேடு அடைந்தார். அதனால ஆண்டவற்றை கேட்பா, ஆண்டவரே உங்க ரத்தத்தால என்னை கழுவுங்கப்பா, எத்தனையோ குறைகள் உண்டு, குற்றங்கள் உண்டு, உங்க ரத்தம் என்னை கழுவணும், என்னை பரிசுத்தமாக்குன்னு சொல்லி நாம் பரிசுத்தமா இருக்கும்போது நமக்கு போதிக்கிறார். முத பார்த்தோம் கத்த பரிசுத்தாவினை பெற்றவங்களுக்கு பரிசுத்தர் வந்துட்டார். நமக்குள்ள சகலத்தையும் குறித்து போதிக்கிறார். ரெண்டாவது என்ன செய்யறாரு? சாந்த குடும்பங்களுக்கு போதிக்கிறார். மூன்றாவது என்ன செய்யறாரு? பரிசுத்தவன்கள் பார்த்துருந்து போதனை அடைகிறார்கள். நம்மளை பரிசுத்தமாக்க வேண்டிய அவர் ரத்தத்தினால நம்மளை பரிசுத்தமாக்குறார். நம்ம முதல் வாசித்தோம், கர்த்தர் நானும் உங்களை பரிசுத்தமாக்குற கர்த்தர்னு சொன்ன. எப்படி பரிசுத்தமாக்குறாரா? அவர் ரத்தத்தினால நம்மளை பரிசுத்தமாக்குறார். அடிக்கப்பட்டு நொறுக்கப்பட்டு கைகள் ஆணி கார்கள் ஆணி விழாவில் குத்தப்பட்டார். முதுவெல்லாம் உழுகப்பட்ட நிலத்தை போல பிக்கப்பட்டார். பரிசுத்தமாக்குனார் நம்மளை. அவர் ரத்தத்தை சிந்தி நம்ம பரிசுத்தமாக்குறார். நம்ம ஒவ்வொரு நாளும் கேட்கணும், இயேசுவே என் உள்ளத்தில் வாங்கப்பா, என் பாவங்களை மன்னிங்க, உங்க ரத்தத்தினால என்னை கழுவுங்க, என் மீறுதல் நிமித்தமாக நொறுக்கப்பட்டீங்க, ஜனத்தின் மீறுதல் நிமித்தமா என்னுடைய மீறுதல் நிமித்தமாக தரவா நொறுக்கப்பட்டீங்க, என்னை எப்படியாவது பரிசுத்தமாக்குன்னு சொல்லி கேட்கணும். அது மாத்திரல, பெரிய எப்படி பரிசுத்தமாக்குறாரா? யோவான் சுவிசேஷம் 17:17
4: உம்முடைய சத்தியத்தினாலே,
6: உம்முடைய சத்தியத்தினாலே
4: அவர்களை பரிசுத்தமாக்கும்,
6: அவர்களை பரிசுத்தமாக்கும்.
4: உம்முடைய வசனமே சத்தியம்,
6: வசனமே சத்தியம். நம்ம ஒவ்வொரு நாள் வேதத்தை வாசிக்க வேண்டும். ஏன்னா இந்த பொல்லாங்க நிறைஞ்ச உலகத்துல எங்க பார்த்தாலும் பாவமும் அக்கிரமும் நிறைஞ்ச உலகத்துல வாழ்றோம். கர்த்தர் வசனம், இந்த பரலோகத்துக்கு போகணும்னு சொன்னா நமக்கு என்ன, கர்த்தருடைய வசனம் தான் காலுக்கு தீபமும் பாதைக்கு வெளிச்சம். ஆண்டு வசனத்தை ஒவ்வொரு நாளும் வாசிக்க வேண்டும். ஏன்னா பொல்லாங்க நிறைந்த உலகத்துல வாழ்றோம். விசுவாசம் எப்படியாவது நம்ம பாவத்தில் தடுறதுக்கு அவர் அதிகமா பிரயாசப்படுறான். எப்படியாவது நம்ம நரகத்துக்கு போயிட்டோம், இவங்க பரலோகத்துக்கு போக கூடாதுன்னு சொல்லி நம்ம தடுறதுக்கு எத்தனையோ பிரயாசப்படுறான். அவங்க நம்ம இடம் கொடுக்கலன்னு சொன்னா நம்ம என்ன செய்யணும்? ஒவ்வொரு நாளும் பைபிள் வாசிக்க வேண்டும், ஒரு வாசித்து தியானிக்க வேண்டும். பைபிள் வாசிக்கிற மாத்திரல, வாசித்து தியானிக்க வேண்டும்.
0: அவரோடு கூட இணைந்து நம்ம எல்லாம் ஜெபிக்கலாமா? அதை திறந்து எல்லாம் ஜெபிங்க. அப்பா, எங்களுக்கு அப்படிப்பட்ட ஒரு பாக்கியத்தை தாரும் ஆண்டவர். இப்படி போதிப்பை நாங்க பெறணும். ஆவிக்குரிய பூமிக்குரிய ஆசீர்வாதம் எங்களுக்கு தாரும் என்று சொல்லி அவரோடு இணைந்து ஜெபிக்கலாமா?
6: இயேசுவே, பரிசுத்தன் அபிஷேகம் ஊற்றுமையா, ஊற்றுமையா, ஊற்றுமையா, ஊற்றுமையா. அக்கில் நிரப்புங்க தே, வல்லமேல் நிரப்புங்க தே. பிரசனத்தினால் மூடிக்கொள்ளும் ஆண்டவரே. ஆண்டவரே, உங்களுடைய மகிமை எங்களை மூடட்டும், பிரசனங்களை மூடட்டும், அக்கிரியங்களை மூடட்டும் ஐயா. தேவ கிருவைங்களை சூழ்ந்து கொள்ளட்டும், தேவ பிரசனங்களை மூடட்டும் ஆண்டவரே. நேரலையா பார்த்து கொண்டிருக்க மக்களை ஆசீர்வீங்க, பலப்படுத்துங்க, சமாந்தை தந்து கத்தை தம்முடைய சனத்தை பலப்படுத்தி சமாந்தை அருளி ஆசீர்வதிக்கிறான்னு சொல்லி ஆசீர்வதிக்க முடியாது செபிக்கிறோம். கத்துடைய ஆசீர்வாத ஐஸ்வர்யத்தை தருணு சொன்னீர். ஒவ்வொருவரையும் ஆசீர்வத்தை உயர்த்துங்க, நன்மையினால முடிச்சு ஊட்டி காத்துக்கொள்ளுங்க அப்பா. பொம்மிக்குரிய ஆசீர்வத்தை பிள்ளைகள் ஒவ்வொரு சுகந்தரித்துக் கொள்ளட்டும் ஐயா. உமக்குள்ள கிட்டி சேரட்டும், அறிந்து கொள்ளட்டும், அண்டிக் கொள்ளட்டுமே, சார்ந்து கொள்ளட்டும், என் இயேசோடு இணைந்து வளட்டுமே, இயேசோடு ஒன்றரை கலக்கட்டும் ஐயா. கத்தோடு இசைந்திருக்கிற ஒரையாவியே இருக்கிற அப்பா, கத்தோடு இசைந்திருக்க ஒரையாவியே இருக்கிறேன்னு சொன்னீரே. உமோடு இசைந்து உமோடு ஒன்றரை கலக்க கிருவைச்சிங்க, வியாதிகள் நோய்கள் பலவீன நீங்கி போட்டு ஆண்டவர. என்ன பலவீனந்தாலும் சுகமாக்குங்கப்பா, சுகமாக்குங்க, சுகமாக்குங்கப்பா. எந்த மந்திரம் செய்வனை கட்டிருந்தாலும் இயேசுக்கு திராமத்தை உடை தெரியற ஆண்டவர. எந்த மந்திரம் செய்வனிகள் பெரியிருந்தாலும் இயேசுக்கு திராம உடை தெரியற ஆண்டவர. எந்த குடும்பத்துல மந்திரம் செய்வனிருந்தாலும் இயேசுக்கு திராமத்தை உடை தெரியற ஆண்டவர. சாத்தான் கிரியந்தால் அழித்து போடுங்க, இயேசுக்கு திராமத்துல அழித்து போடுகிற ஆண்டவர. நீங்க தானே இப்ப சொன்னீங்க பிசாசன்களே அழிக்க முடியும், தேவக்குமார் வெளிப்பட்டாரு சொன்னீரு. எந்த கட்டு எந்த மந்திரம் செய்வனிருந்தாலும் இயேசுக்கு திரும்ப உடை தெரியற ஆண்டவர. கத்தாவே மெய் சோத்திருக்கிறோம் அப்பாவை நோக்கி செபிக்கிறோம் அப்பா. அற்புதத்தை செய்ய, அலட்சியங்களை செய்யப்பா அப்பா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலையை தாங்க ஏசப்பா. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும் ஏசப்பா. குழந்தை பாய்க்கு இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய்த்த தரணும் ஏசப்பா. கடன் பிரச்சனையோடு இருக்கிற மக்களுக்கு கடன் அடைக்க உதவி செய்யப்பா. குடிக்கிற குடும்பத்துல குடியிலிருந்து விடுதலை செய்யுங்க ஏசப்பா. குடியிலிருந்து விடுதலை தாங்க ஆண்டவர. தொழில் சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்கப்பா. தொழில் சிறக்கணும், தலைக்கணும், ஆசீர்வாதமா இருக்கணும். வியாபாரம் சேர குடும்பங்களை ஆசீர்வதிக்கணும், தெளிக்கணும், தலைக்கணும், ஆசீர்வத்தை உயர்த்தணும்ப்பா. சகல ஆசீர்வத்தை சம்பூர்ணமா கொடுங்கப்பா. ஆவிக்குரிய ஆசீர்வாதம், பூமிக்குரிய ஆசீர்வாதம், உன்னத்துக்குரிய ஆசீர்வாதம், நித்திய ஆசீர்வாதம், உத்தம ஆசீர்வாதத்தால் நிரப்பி காத்துக்கொள்ளுங்க ஆண்டவர. பரலோக கிளி மூடிக்கொள்ள முடியாது செபிக்கிறோம். ஒவ்வொரு வாழ்க்கையிலும் உள்ளத்திலும் வெளியிறங்கமா இருப்பது செய்யுங்க. ஆசீர்வத்தை உயர்த்துங்க, பொறுப்படுத்து காத்துக்கோங்க ஏசப்பா. அன்றுவரையுமே துதிக்கிறோம். உலகம் யாரையும் தொடாதபடி காத்துக்கோங்க. உலகத்தின் வேஷம் கடந்து போகணும்னு சொல்லியிருக்கிறேன். உலகத்திற்கு பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை இயேசுக்காக வாழக்கூடிய கிருபை தாங்குவோங்க. நாம் மகிப்பிடட்டும். எல்லா துதி கன மகிமை மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம். யாஸ்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரம பிதாவே, ஆமே.
0: எனாத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி. என் முழு உள்ளமே கர்த்தரே பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்ரி. எனாத்துமாவே கர்த்தரே ஸ்தோத்ரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே, ஆமே. நம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்தாவின் ஐக்கியமும் இன்றும் என்றும் சதா காலமும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் வருகை பரியந்தமும் நம் அனைவரோடு நீடித்து நிலைத்திருப்பதாக.
7: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
8: எங்கள் முகவரி 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர் 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435.
9: in English, Hand of Jesus Ministries, 12-80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunu, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112435. Our email address, aslinkaram@gmail.com. Our website, handofjesus.in. God bless you.

0: பிலிப்பியர் புஸ்தகம் 1:5.
1: உங்களில் நற்கிரியை தொடங்கினவர் அதை இயேசு கிறிஸ்துவின் நாள் பரியந்தம் முடிய நடத்தி வருவார் என்று நம்பி
0: நற்கிரியை செய்வதற்காக தேவன் நம்ம இந்த உலகத்தில் நியமிச்சிருக்கிறாரு. எது வரைக்கும் செய்யணும்? இயேசு கிறிஸ்து நாள் வரைக்கும் செய்யணும். ஒரு 2 மாதம் செய்கிறோம், 2 மாதம் காணி கொடுப்போம், 3 மாதம் கொடுக்க மாட்டோம். அந்த காசு நமக்கு எதுக்காவது ஆகுமே, அதையும் கொடுக்கணும். அது இருந்தால் நமக்கு நாளைக்கு மார்க்கெட்டுக்கு போகலாம், அங்கே போகலாம், இது வாங்கலாம் அது வாங்கலாம். இயேசு கிறிஸ்து வரும் வரைக்கும் நம்மளை நடத்தி வருவார் நம்பி சோத்திரம் பண்றையும்.
1: நான் உங்களை நினைக்கிற பொழுதெல்லாம்
0: என்
1: தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன்,
0: நாள் பரியந்தம் அந்த நற்கிரியை செய்வீங்கன்னு சொல்லி ஸ்தோத்தரிக்கிறேன். நீங்க கட்டாயம் கடைசி வரைக்கும் நற்கிரியை செய்வாங்க நினைச்சவங்க தேவனை, என் தேவனை ஸ்தோத்தரிக்கிறேன். அவன் அவனுக்கு அழிக்கும் போல என்னோட கூட வரும். இந்த உலகத்துல நீங்க ஒண்ணுமே ஆண்டவருக்காய் சேட்டா எப்படி உங்க கூட வரும், என்ன வரும் யோசித்து பாருங்க. 2 யோவான்
1: உங்கள் செய்கைகளின் பலனை இழந்து போகாமல் பூரண பலனை பெறும்படிக்கு
0: எச்சரிக்கையா இருங்கள். கர்த்தர் வரப்போறாரு. கர்த்தர் வரும்போது குற்றமற்றவளா இருக்கணும். இயேசு கிறிஸ்து வரும்போது நம்ம குற்றமற்றவளா இருக்கணும். உலகத்துல ஒரே ஒரு வாழ்க்கை, இயேசுக்காக வாழணும். மொதல் என்ன செய்யணும், நம்ம இடவிடாமல் ஜெபம் பண்ணணும்.

0: ரெண்டு யவான் 1:8 திரும்ப வாசிக்கலாம்.
1: உங்கள் செய்கைகளின் பலனை,
0: உங்கள் செய்கைகளின் பலனை
1: இழந்து போகாமல்,
0: நீங்கள் செய்த பலனை இழந்து போகாமல்,
1: பூரண பலனை பெறும்படிக்கு,
0: பூரண பலனை பெறும்படிக்கு
1: எச்சரிக்கையாக இருங்கள்.
0: எச்சரிக்கையாக இருங்க. நீங்கள் செய்திருக்கீங்க, அந்த பலன் இழந்து போகிறதுக்கும் காலம் உண்டு. அது இழந்து போக அப்படிக்கு என்ன செய்யணும்? பூரண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாக இருக்கணும். நீங்கள் நிறைய செஞ்சுருக்கலாம் அப்படின்னு நினைக்கலாம், அதன் இழந்து போகிறதுக்கும் ஒரு காலம் உண்டு. எழுந்து போகாமல் பூர்ண பலனை பெறும்படிக்கு எச்சரிக்கையாக இருங்கன்னு சொல்லியிருக்கிறார். பாண்டவர்கிட்ட நம்ம என்ன செய்யணும்? நற்கிரியை செய்யணும். முதல் என்ன செய்யணும்? இடவிடாமல் செபிக்கணும், இடவிடாமல் செபிக்கணும். துக்கம் வந்துச்சுன்னா தூக்கம் வந்துடும், இடவிடாமல் செபிக்கணும். அது மாத்திரல, திருடனை போல இயேசு கிறிஸ்து அருமைன்னு செய்கிறாரு. விழித்திருக்கணும், தெளிந்தவர்களாக இருக்கணும். அது மாத்திரல, நம்ம என்ன செய்ய இடவிடாமல் செபிக்கணும். ரெண்டாவது எப்படி இருக்கணும்? குற்றமற்றவர்களாய் காணப்பட வேண்டும். இயேசு கிறிஸ்து வரும்போது குற்றமற்றவர்களாக இருக்கணும். ஆண்டவர் சொன்னார், யார் என்னிடத்தில் குற்றம் கண்டுபிடிக்க முடியும்னு சொன்னார். நான் நம்மளை தானியில் நம்மளை போல பாடுள்ள மனுஷன் குற்றமற்றவராக வாழ்ந்தார். அதுக்கு மாத்திரம் இல்லை, நற்கிரியை செய்ய வேண்டும். நற்கிரியை செய்யணும், செய்தால் தான் பரலோகத்துக்கு போக முடியும். அதான் அவன் அவனுக்கு அழிக்கும் போல என்னோடு கூட வருது. நீங்கள் எதா செஞ்சிருந்தா தானே அந்த பலன் கத்திர வரும்போது கூட வரும். நீங்கள் ஒன்றும் செய்யல, கத்திர வரும்போது உங்களுக்கு என்ன வரும் யோசித்து பாருங்கள். கத்திரக்காக ஒளியும் செய்யணும், இல்லாட்டி கத்திரக்காக ஏதாவது செய்யணும், காணிக்க செய்யணும், இல்லாட்டா ஏழை எளிய மக்களுக்கு உதவி செய்யணும், ஏதாவது செய்யணும். அப்போ கத்திர வரும்போது அது செய்யத்தக்கவர்கள் செய்யணும், யாருக்கோ செஞ்சிடக்கூடாது. சொல்கிறாரு, ஏழை கடங்கிறவன் கத்திருக்கு கடன் கொடுக்குறான். அப்போ இங்கே சொல்கிறாரு, நீதிமொழியின் 3:7 என்ன சொல்கிறாரு?
1: நன்மை செய்யும்படி,
0: நன்மை செய்யும்படி
1: உனக்கு திராணி இருக்கும்போது,
0: திராணி இருக்கும்போது
1: அதை செய்யத்தக்கவர்களுக்கு செய்யாமல் இராதே.
0: செய்யத்தக்கவர்களுக்கு என்ன செய்யாத? செய்யாமல் இராது. எல்லாருக்கும் இல்லை, செய்யத்தக்கவர்களுக்கு செய்ய வேண்டும். கத்தர் வரும்போது உங்களுக்கு கூட அந்த பலனை கொண்டு வருவார். தீத்தியின் புஸ்தகம் 3:14
1: நற்கிரியைகளை செய்ய பழகட்டும்.
0: நற்கிரியை செய்ய என்ன செய்யுங்க? பழகுங்க. நம்முடையவர்களும் நற்கிரியை செய்ய பழகுங்கன்னு சொல்கிறாரு. இது வரைக்கும் நற்கிரியை செய்யலையா? இனிமேல் நற்கிரியை செய்ய பழகுங்க. கர்த்தர் வரும்போது, அவர் வரும்போது அவன் அவனுக்கு அளிக்கும் பலன் என்னோட கூட வருதுன்னு சொல்லியிருக்கிறார். அந்த பலனை ஆண்டவர் கொண்டு வருவார். முதல் பார்த்தோம், திருடனை போல வருவார். நம்ம தெளிந்தவர்களாக இருக்கணும், செபம் பண்ணுறவங்களாக இருக்கணும். ரெண்டாவது குற்றமற்றவர்களாக வாழணும். மூணாவது நற்கிரியை செய்யணும். கடைசியாக எபிரேயர் புஸ்தகம் 11:5
1: விசுவாசத்தினாலே,
0: விசுவாசத்தினாலே
1: ஏனோக்கு,
0: ஏனோக்கு
1: மரணத்தை காணாதபடிக்கு,
0: மரணத்தை காணாதபடிக்கு
1: எடுத்துக்கொள்ளப்பட்டான்,
0: எடுத்துக்கொள்ளப்பட்டான். பார்த்தீங்களா, விசுவாசம் வேணும் நமக்கு. ஏனோக்கு என்ன செஞ்சார்? விசுவாசிச்சார், மரணத்துக்கு காணாதபடிக்கு எடுத்துக்கொள்ளப்பட்டார். விசுவாசம் இருக்கா? கர்த்தர் எனக்கு செய்வார், என்னையும் காப்பாற்றுவார், என்னையும் ரகசியருக்கு எடுத்துகிட்டு போவார் சொல்லி உங்களுக்கு விசுவாசம் இருக்கா? நம்பிக்கையாக இருக்கீங்களா? ஒவ்வொரு நாளும் ஆயத்தத்தோடு இருக்கீங்களா? ஏனோக்கு ஆயத்தத்தோடு இருந்தார். விசுவாசத்தினால தேவன் காணப்படாதபடிக்கு அவர் எடுத்துக்கொள்ளப்பட்டார். அவர் என்ன செஞ்சார்? ஆதியாகம புஸ்தகத்தில் வாசி பார்த்தீங்கன்னா 5:22
1: ஏனோக்கு மெத்தூசலாவை
0: பெற்ற பின்
1: 300 வருஷம் தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து.
0: பார்த்தீங்களா, எத்தனை வருஷம் சஞ்சரித்து கொண்டிருந்தாரா? 300 வருஷம் தேவனோடு என்ன செஞ்சிருந்தாரா? சஞ்சரித்து கொண்டிருந்தார். அவர் குடும்பம் இருந்திருக்கு, குழந்தெல்லாம் பிறந்திருக்கு. பார்த்தீங்களா, குடும்பம் இருந்திருக்கு, ஆனாலும் 300 வருஷம் தேவனோடு சஞ்சரித்து கொண்டிருந்தார். நீங்கள் நினைக்கல எனக்கு குடும்பம் இருக்கு, இல்லைன்னா கூட தேவனோடு செஞ்சிருக்கலாமே அப்படின்னு நினைக்காதீங்க. ஏனோக்கு 300 வருஷம் பெத்து சாலை பெற்ற பெண் கத்திர சேர்த்தா ஏனோக்கு என்ன செஞ்சாரா? 300 வருஷம் தேவனோட சஞ்சரித்து கொண்டிருந்தார்.
1: ஏனோக்கு மெத்தூசலாவை
0: பெற்ற பின்
1: 300 வருஷம்
0: தேவனோடே சஞ்சரித்து கொண்டிருந்து
1: குமாரத்திகளையும் பெற்றாள்.
0: 300 வருஷம் தேவனோடு செஞ்சிருந்தாரு, குடும்பத்தில் இருந்தார். நீங்கள் இருக்கலாமா இருக்கக்கூடாதா? தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும், அப்போ தான் பரலோகத்துக்கு போக முடியும். இந்த உலகம் நம்ம வச்சு வந்தல்ல அருமையானவர்களே, உலகத்தின் வேஷம் கடந்து போய் கொண்டிருக்கிறது. நம்ம தேவனோடு சஞ்சரிக்க வேண்டும். ஏன்னா அந்த உலகம் நமக்கு சொந்தமே கிடையாது. ஆண்டவராக இயேசுக்கு வரும்போது பூமியில் விசுவாசத்தை காண்பரோ என்று சொன்னார். இப்போ ஒவ்வொரு பிரச்சனைகளும் போராட்டங்களும் உபத்திரங்களும் வரும்போதே எத்தனையோ பேர் சோர்ந்துட்டாங்க. வாஸ்து பாருங்க, லூக்கான சுவிசேஷம் 18:8
1: சீக்கிரத்திலே அவர்களுக்கு நியாயம் செய்வார் என்று உங்களுக்கு சொல்லுகிறேன்
0: ஆகிலும்
1: மனுஷகுமாரன்
0: வரும்போது
1: பூமியிலே விசுவாசத்தை காண்பாரோ என்றார்.
0: எப்படி இப்ப விசுவாசம் இருக்கு, அப்ப எப்படி நம்ம விசுவாசம் ஒழிஞ்சிரும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா, இப்ப நம்ம நிறைய பேருக்கு உபத்திரம் பாடுகள் எவ்வளவு வர ஆரம்பிச்சிருச்சு இல்லையா. அந்த பாடுகள் உபத்திரத்தை பாத்திரமேலே செஞ்சுக்கூடாது, சோர்ந்து போகக்கூடாது. ஒவ்வொரு நாளும் ஆண்டு கையில் ஒப்புக்கணும். ஆண்டவரே, என்னை உங்களோட கரங்களை ஒப்புக் கொடுக்குறோம், முடித்தல் முன் வைத்துக்கள் பின் வைக்கா இப்படி காத்துக்கொள்ளும். நம்ம விட்டு வலதுவரம் இடவரம் சாயக்கூடாது. இந்த உலகம் நம்ம சொந்தம் இல்லை, உலகத்தின் வேசம் கடந்து போகுது. ஆண்டவரோடு ஒவ்வொரு நாளும் சஞ்சரிக்க வேண்டும். ஏனோக்கு எப்படி சஞ்சரித்தாரோ அதே போல் நம்மளும் சஞ்சரிக்க வேண்டும். சும்மா நம்ம எடுத்துக்கொள்ளப்படுகிற நம்ம சொன்னால் நினச்சிட்டு போய் ஏமாந்துடக்கூடாது. அவர்களோடு நான் செஞ்சிருக்க வேண்டும். கர்த்தர் வரப்போகிறார். இங்கே சொல்கிறாரு மத்தியான சுவிசேஷம் 10:22
1: என் நாமத்து நிமித்தம்
0: நீங்கள்
1: எல்லாராலும் பகைக்கப்படுவீர்கள்.
0: எல்லாரும் நம்ம அன்பாக இருப்பாங்க, ஃப்ரெண்ட்ஸாக இருந்திருப்பாங்க, சொந்தக்காரங்களாக இருந்திருப்பாங்க, எல்லாரும் என் நாமத்து நிமித்தம் பகைக்கப்படுவீர்கள்.
1: முடிவு பரியந்தம் நிலை நிற்பவனே ரட்சிக்கப்படுவான்.
0: எல்லாரும் நம்மளை வெறுப்பாங்க, நல்லா அன்பாக இருந்தவங்களும் வெறுப்பாங்க, எல்லாம் திட்டுவாங்க, அதை பார்க்கக்கூடாது. என் நாமத்து நிமித்தம் எல்லாரும் பகைக்கப்படுவீர்கள். முடிவெறிந்த நிலை நிலைப்பேனா ரசிக்கப்படாதான்னு சொன்னேன். முடிவெந்த நிலச்சிருக்கேன்னு உதவி செய்யுமாப்பா. என்ன பாடுகள் வந்தாலும் என்ன பத்திரம் வந்தாலும் என்னை அவன் விட்டு வளதுறமும் இடவரும் சாயக்கூடாது. முடிவெறியும் நினைச்சிருக்கேன், என்னை முற்று முடிய என்னை ரட்சிங்க. நித்திய ரட்சி பார்த்தாங்க, பூர்ண ரட்சி பார்த்தாங்க. எனக்காக ஜீவன் கொடுக்கவும் சிவன் உண்டாயிருக்கும் பரிபூர்ணப்பட வந்தேன்னு சொன்னிடே. என்னை பரிபூர்ணப்படுத்துவையான்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் கேட்டுக்கொண்டே இருக்க வேண்டும். முடிவிறந்து நினைச்சிருந்தா தான் பரலோகத்துக்கு போக முடியும். இந்த உலகம் நம்ம சொந்தம் இல்லை, உலகத்தின் வேஷம் கடந்து போயிடும். திருடனை போல வருவேன்னு சொன்னார். நீங்கள் விழித்திருங்க, தெளிந்தவர்களாக இருங்கன்னு சொன்னார். சிவம் பண்ணி கொண்டுருங்கன்னு சொன்னார். துக்கத்தினால நம்ம தூக்கம் வந்துடும், துக்கம் வராதபடி காத்துக்கொள்ளணும். நம்ம தூக்கம் விடிய தூக்கப்பட்டால் நடக்கிறது தான் நடக்கும். இயேசுவை பிடிச்சிக்கணும். ஆண்டவரே, இந்த கஷ்டத்துலேருந்து எனக்கு விடுதலை செய்யுங்க, இந்த கண்ணிலேருந்து எனக்கு விடுதலை செய்யுங்க எனக்கு கேட்கணும். அது மாத்திரம் ரெண்டாவது என்ன செய்யணும், குற்றமற்ற வாழ்க்கை வாழணும். தானியல் குற்றமற்ற வாழ்க்கை வாழ்ந்த நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் குற்றமற்ற வாழ்க்கை வாழ்ந்தார். நம்மளும் வாழணும். மூணாவது என்ன செய்யணும், நற்கிரியை செய்ய பழகணும். ஒன்றுமே செய்ய முடியாத பர்வத்துக்கு எப்படி போக முடியும், நற்கிரியை செய்யணும். நான்காவது விசுவாசம் வேணும். ஏனோக்கு இப்போ தேவனோடு சஞ்சரிக்கணும், அப்போ தான் பரலோகத்துக்கு போக முடியும். வருங்காலத்தில் பயங்கரமான பாடுகள் வரப்போகுது. ஆண்டவராக இயேசுக்கு சொல்லி வைத்திருக்கிறார். மத்தியான சுவிசேஷம் 22:22 அந்த காலத்துக்குள்ள தான் நம்ம கடந்து போய்கிட்டு இருக்கிறோம்.
1: அந்நாட்கள் குறைக்கப்படாதிருந்தால்
0: ஒருவனாகிலும் தப்பி போவதில்லை
1: தெரிந்து கொள்ளப்பட்டவர்களின் நிமித்தமோ அந்த நாட்கள் குறைக்கப்படும்.
0: தெரிந்து கொள்ளப்பட்டவங்க என்ன செய்வாங்க, போராடி சிவம் பண்ணுவாங்க. அதுக்கு தான் அந்த நாட்கள் வர்றதுக்குள்ள நம்ம என்ன செய்யணும், போராடி சிவம் பண்ணும். விசுவாச காத்துக்குள்ள தேவனிட்ட பலன் கேட்கணும். ஏனோ கூட சஞ்சரிக்கணும். ஒவ்வொரு நாளும் தேவனையோடு சஞ்சரிச்சுட்டே இருந்தால் பரலோகத்திற்கு நம்ம போக முடியும். முதல் ரகசிய வரும், ரெண்டாவது பயிரங்கமான வரும். காயத்தப்படுறதுக்கு தேவன் கையில் நம்ம உப்பு கொடுத்து சாமணும். கர்த்தர் தம்மை எங்களை ஆசீர்வதிப்பார்.

இயேசு கிறிஸ்துவின் வருகை சமீபம் என்பதை குறித்து நாம் கேட்டோம். திருடனை போல் அவர் வருவார், எக்கால சத்தத்தோடு கூட வானத்திலிருந்து இறங்கி வருவார். கிறிஸ்துவுக்குள் மரித்தவர் முதலாவது எழுந்திருப்பார்கள். பின் உயிரோடு இருக்கும் நாம் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவளோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்டு விதமாய் கர்த்தரோடு கூட எப்பொழுதும் இருப்போம் என்று நாம் கேட்டோம். கர்த்தன் வருகையில் பங்கு பெறுவதற்கு நான்கு விதமான காரியங்களை ஆவியானவர் நமக்கு காண்பித்தார். தெளிந்தவர்களாய் இருக்க வேண்டுமா? தூங்காமல் விழித்திருந்து நாம் ஜெபிக்க வேண்டும். ஆத்மத்தில் விழிப்புள்ளவர்களாக நாம் இருக்க வேண்டும். ஆத்மாவில் விழிப்புள்ளவர்களாக இருக்க வேண்டும். துக்கம் தூக்கத்தை கொண்டு வரும் என்று நாம் கேட்டோம். ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில துக்கத்துக்கு இடம் கொடுத்து விடாதபடிக்கு எப்பொழுதும் விழிப்பாக இருந்து நான் ஜெபித்துக் கொண்டே இருக்க, எழுந்திருந்து ஜெபித்துக் கொண்டே இருக்க, ஜெப ஆவி எனக்கு தாரும் என்று சொல்லி கேட்போமா? மாத்திரமல்ல, குற்றமற்ற ஒரு வாழ்க்கை நான் வாழ வேண்டும். தானியேல் எங்களைப் போல ஒரு பாடுள்ள மனிதன், ஆனாலும் ஒரு குற்றமற்றவராய் வாழ்ந்தாரப்பா. நாங்களும் குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை தாரும் என்று சொல்லி நாம் ஜெபிக்கலாமா? மாத்திரமல்ல, நல்ல கிரியை செய்ய பழக வேண்டும். நற்கிரியை செய்கிறவர்களாய் நாம் இருக்க வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்தன் வருகை பரியந்தும் அந்த நாள் பரியந்தும் நாம் நற்கிரியை செய்ய வேண்டுமா? கனியற்றவர்களாய் ஏதாவதுபடி கனிவுள்ளவர்களாய் இருக்க வேண்டும் என்று கேட்டோம். தகப்பனே, நான் மற்றவர்களுக்கு நன்மை செய்யக்கூடியவர்களாய் என்னை மாற்றும் என்று நாம் ஜபம் பண்ணலாமா? தேங்க்யூல்லா, என்னை மாற்றும் ஆண்டவரே, என்னை மாற்றும் ஆண்டவரே. வாய் திறந்து கேட்கலாமா? நல்ல கிரியை செய்யக்கூடியவனாக எங்களை மாற்றும். கடைசி ஒரு காரியத்தை பார்த்தோம், விசுவாசம். ஏனோக்கு விசுவாசம் உள்ளவராக இருந்தாராம். அப்பொழுது மரணத்தை காணாதபடிக்கு அவர் உயிரோடு கூட பரலோகத்திற்கு போனார். ஆண்டவரே, என் வாழ்க்கையில விசுவாசமானா இருக்கணும். விசுவாசம் இழந்து விடக்கூடாதப்பா, எனக்கு அந்த கிருபை கொடுங்கப்பா. ஜெபிக்கலாமா? மனசுக்குமான் வரும் பூமியில் விசுவாசத்தை காண்பாரோ என்று கேட்டோம். எனக்கு விசுவாசத்தை தாரும். ஜெபிக்கலாமா? பரலோகத்திலே வாசமா இருக்கின்றதான அன்பின் தேவன்

0: கர்த்தாவே, திருடனை போல வருவேன் என்று சொன்னீரே. உன் வருகையில் நாங்கள் காணப்பட நான்கு விதமான காரியங்களை நீங்கள் காண்பித்தீர் ஐயா. நாங்கள் எப்பொழுதும் ஜெபித்துக்கொண்டே இருக்க வேண்டும். தூங்கி விடாதபடிக்கு, சோர்ந்து விடாதபடிக்கு நாங்கள் எப்பொழுதும் ஜெபித்துக்கொண்டே இருக்க அந்த ஜப ஆவி எங்கள் மீது ஊற்றம் ஆண்டவரே. குற்றமற்ற ஒரு வாழ்க்கை வாழ எங்களுக்கு கிருபை கொடுங்க ஆண்டவரே. எங்கள் ஆவி ஆத்துமா உடல் வரும்பொழுது குற்றமற்றதாய் காக்கப்பட வேண்டும் ராஜா. மற்ற மக்களுக்கு நாங்கள் நன்மை செய்ய வேண்டும். செய்யத்தக்கவர்களுக்கு நாங்கள் நன்மை செய்ய எங்கள் கிருபை கொடுங்க ஆண்டவரே. ஏனோக்கு போய் எங்களுக்குள்ள விசுவாசத்தின் ஆவியை வைக்க வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம். விசுவாசத்தை எங்களுக்கு தாரும் என்று ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. விசுவாசம் உள்ளவர்களாக எங்களை மாற்றுவீராக ஆண்டவரே. ஒரு போது விசுவாசம் குறைந்து போகாதபடிக்கு எங்களை காத்துக்கொள்ளும். நீ இப்படி செய்ய போவதற்காக கோடி கோடி நன்றிகள் எடுக்கிறோம். அர்ப்பணிக்கிற ஒப்பு கொடுக்கிற உங்களுடைய பிள்ளைகள் ஒவ்வொரு கரங்களை கர்த்தர் பிடித்துக் கொள்ளும் ஆசீர்வதிங்க. இப்படி செய்வதற்காக கோடி கோடி நன்றி. நான் இணைந்து ஜெபிக்கலாமா? தேவனே, எங்களை ஆசீர்வதியும் ஆண்டவரே. எங்கள் கரங்கள் மேல் இறங்கட்டும் ஆண்டவரே. வைத்திறந்து ஜெபிக்கலாமா? எல்லாரும் அக்கா கூட சேர்ந்து இணைந்து ஜெபங்களை எடுப்போம்.
1: நோய் சுகமாக்க, பலனித்த குணமாக்க, மந்திர கட்டி சிவனை கட்டி உடைங்க, பிசாசன்களை அழித்து போடுங்க, வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க, திருமணம் ஆகாத மக்கள் திருமணம் நடக்கணும், குழந்தை பாக்கில்ல மக்கள் குழந்தை பாய் தரணும், தொழில் செய்கிற மக்களை ஆசிரிக்கணும், வியாபாரம் செய்கிற மக்களை ஆசிரிக்கணும், கேஸில் மக்கள் வெற்றி தாங்க, பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டும் ஐயா, சமம் இல்லாத மக்கள் சமான் தரணும், சந்தோஷம் தரணும் அப்பா, அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க, நேசருடைய காரம் தாங்கட்டும், படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை தாங்கப்பா, நம்மை தேடக்கூடிய மக்களாக மாற்றுங்க, கர்த்தர் தேடுறவங்க பிழைப்பாங்கன்னு சொன்னீரு, சிங்கக்குட்டிகள் தாழ்ச்சி அடைந்து பட்னியா இருக்கும், கர்த்தர் தேடுறவங்களுக்கு ஒரு நன்மை குறைபடாதுன்னு சொன்னீங்களே, எல்லாருமே தேடட்டும், அண்டி கொள்ளட்டும், அம்மோடு இருக்கட்டும் ஐயா. அப்பா மே ஸ்தோத்திரம், தகப்பனே மே ஸ்தோத்திரம், உலகத்துல உபத்திரம் உண்டு, தேடன் கொள்கிற உலகத்தை செய்தின்னு சொன்னீரே, அதன் மத்தியில மே நாங்கள் அண்டி கொள்ள வேண்டும், உம்மோடு ஒன்றரை கலக்க வேண்டும், மே சார்ந்து கொள்ள வேண்டும், உம்மோடு இருக்க வேண்டும் ஐயா, பிரியமான பிள்ளைகளை எங்களை அணிந்து கொள்ள வேண்டும் ஐயா, என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்கும், என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்க, என்ன பிழைந்தாலும் குணமாக்குங்க, கட்டி குணமாக்குங்க, ஆண்டு ஒரே துதிக்கிறோம், தகப்பனே கிட்னியை குணமாக்குங்க, பல்சரை குணமாக்குங்கப்பா, தேவக்கிருவை எல்லாரையும் சூழ்ந்து கொள்ளட்டும், மகத்தான காரியத்தை செய்யுங்க ஆண்டவரே, எல்லாரும் ஜெபிக்கிறவங்களா துதிக்கிறவங்களா மாற்றுங்க, பேர் பெறாய் தனித்தனியாக ஆசீர்வதிங்க, பலத்த காரியத்தை செய்யுங்கப்பா, உள்ளத்திலேயே வெளியிறங்கமா அற்புதம் செய்யுங்க, வியாதிகள் சுகமாக்கு, நோய் சுகமாக்கும், பலவீனத்தை குணமாக்குங்க, பிசாசனங்களை அழித்து போடுங்க ஆண்டவரே, அது மாதிரி போடுங்க, நான்கு காரியத்தை சொல்லி கொடுத்தீங்க ஆண்டவரே, அதன்படி எங்களுக்கு செய்ய, எங்களுக்கு கிருவையும் ஒத்தாசியார்களும் ஆசீர்வதித்து உயர்த்துங்க, எல்லா துதி கனமாக்குமே மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம், எல்லா துதி கனமாக்குமே மகத்துவத்தையும் உமக்கு செலுத்துறோம், எல்லாவற்றையும் எங்களை அன்பு ரச்சகர் யேசுவா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுறோம் பரமபிதாவே, ஆமே.
0: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நில்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள், இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார், தேவன் நமக்கு துணை நிற்கிறார், இந்த சத்தியம் இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192, 81 44 192 192. இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம், பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே
2: உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
3: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வெளியோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
4: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address acvinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம். ஜூன் 20 இவரோட காலில் வந்து அப்படியே ரெட்டிஷா அங்கங்க அப்படியே டாட் டாட்டா இருந்தது. நான் பார்த்துட்டு இது என்ன ஒரு மாதிரி அலர்ஜி மாதிரி இருக்கா இல்லை என்னன்னு கேட்டேன். அப்ப அவர் அதை பெருசா எடுத்துக்கவே இல்லை, அது ஒரு அலர்ஜி மாதிரி இருக்கும் பாக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. அப்ப ஈவினிங்கே நாங்க இங்க லோக்கல் டாக்டர்கிட்ட போய் பார்த்தோம், ஒரு ஆயில்மெண்ட் டேப்லெட் எல்லாம் கொடுத்தாரு, போட்டு ஒன்னும் சரியாகல. அப்ப பார்த்தா அந்த நைட்டே பயங்கர எரிச்சல் வலி, ஒண்ணுமே செய்ய முடியல, காலை கீழே ஊன முடியல, ரொம்பவே கஷ்டப்பட்டாரு. அப்ப நான் அக்காட்டையும் அண்ணாட்டையும் கூப்பிட்டு ப்ரேயர் பண்ணேன். அவங்களும் அக்காவும் அண்ணாவும் ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தாங்க, நான் அப்பப்ப கூப்பிட்டு ஜெபிச்சுட்டே இருந்தேன். அப்ப சரி ட்ரீட்மெண்ட் இவருக்கு கீழே பாத்துட்டு இருக்கனால கீழேயே கூட்டிட்டு போய் பாத்திரலாம், இங்க லோக்கல் டாக்டர்கிட்ட பார்த்து என்ன செய்யறதுன்னு தெரியல, சரி அங்கேயே போயிடலாம்னு சொல்லிட்டு கோயம்புத்தூர் கூப்பிட்டு போய் 2 கூப்பிட்டு போய் பார்த்தோம். அவங்க பார்த்துட்டு அவரும் அதே தான் பிளட்ல அலர்ஜியா இருக்குன்னு சொல்லிட்டு டேப்லெட்டும் ஒரு ஆயில்மெண்ட்டும் கொடுத்து அனுப்பிட்டாரு. வந்த ஒவ்வொரு நாளும் அவரு பட்ட பாடு வேதனையும் சகிக்க முடியாத வேதனைகள் பாடுகள் அவரோட காலில், அந்த டாட்டாட்டா இருந்தது எல்லாமே பெருசு பெருசா அப்படியே பபிள்ஸ் பபிள்ஸா ரொம்ப பெருசாயிருச்சு 2 அதுல இருந்து தண்ணி ஒழுகிட்டே இருக்கும். அதை கிளீன் பண்ணிட்டு திரும்ப மருந்து போடுவேன், அது சரியாயிருச்சு, ஒண்ணு உடஞ்சிருச்சு, அது சரியாயிருச்சு அப்படின்னு நினைக்கிற நேரத்துல காலையில எழுந்திரிச்சு பார்த்தா அது திரும்ப பெருசாயிடும். நான் டெய்லி அக்காட்டி அண்ணன்ட்டி நைட் கூப்பிட்டு ப்ரேயர் பண்ணுவேன், அவங்களும் வாரத்தோடு ஜெபிச்சுட்டே இருப்பாங்க. போயிட்டு டாக்டர் பார்த்துட்டு இல்ல அவருக்கு அட்மிஷன் பண்ணிதான் பாக்கணும், அவருக்கு பாக்கணும், கொஞ்சம் அவருக்கு சிவியரா தான் இருக்கு, அவருக்கு ஹியூமினிட்டி பவர் எல்லாம் கொஞ்சம் கம்மியா இருக்கனால அவர் கொஞ்சம் கிரிட்டிக்கலா இருக்காருன்றத அண்ணாட்ட அன்னைக்கே டாக்டர் சொன்னாரு. அப்ப சரி இங்க பாத்துட்டு அப்புறம் கீழே நாங்க கோயம்புத்தூருக்கு எழுதி தர, நீங்க கோயம்புத்தூர் கூட்டு போய், அவர் இங்கே சொல்லிட்டாரு இவர் ஒரே ஒரு டாக்டர் பார்க்க வேண்டியது இல்ல, குரூப்பா ஒரு டாக்டர் ஸ்டடி பண்ணி 4-5 பார்த்தாதான் அவருக்கு என்னன்றத நம்ம கண்டுபிடிச்சு அவருக்கு ட்ரீட்மெண்ட் பண்ண முடியும், அந்த ஃபெசிலிட்டிஸ் எதுவுமே இங்க இல்ல, அதனால நாங்க கீழே உனக்கு எழுதி தரேன்னு சொல்லி சொன்னாரு. அப்புறம் அண்ணா வந்துட்டு வீட்டுல விட்டுட்டு அடுத்த நாள் 11 போய் அட்மிஷன் ஆனாரு. அங்க டாக்டர் எல்லா ட்ரீட்மெண்ட்டும் பண்ணாரு, பண்ணிட்டு அந்த பபிள்ஸ் எல்லாம் உடச்சு கிளீன் பண்ணி ட்ரெஸ்ஸிங் பண்ணிட்டாங்க. 2 கழிச்சு திரும்ப இன்னொரு ட்ரெஸ்ஸிங் பண்ணாங்க. அங்கேயே ஒரு கான்சியஸ் இல்ல, யாரு வராங்க போறாங்கன்றது கூட அவருக்கு தெரியாது. நான் கேப்பேன் ஏன் இப்படி தூங்கிட்டே இருக்காருன்னு சொல்லிட்டு நர்ஸ்ட்ட கேப்பேன், டாக்டர்கிட்ட கேப்பேன் ஏன் இவர் இவ்வளோ தூங்கிட்டே இருக்காரு அப்படின்னு. அப்ப நானே கேப்பேன் இன்ஜெக்ஷன் நீங்க இவ்வளோ டோஸ் போடுறதுனால அப்படி இருக்காரான்னு சொல்லிட்டு, இல்ல அதனாலதான் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாங்க. 5 டாக்டர் கீழே உடனே நீங்க கூட்டு போங்கன்னு சொன்னாரு. நான் கோயம்புத்தூர் KMCH கூட்டு போனேன், அங்க கூட்டு போனோடனே ஜென்ரல் வார்டில் அவங்க இது பண்ணவே இல்லை, அட்மிஷன் போடவே இல்லை, நீங்க உடனே நீங்க அவரை எமர்ஜென்சி கூட்டு போங்கன்னு சொல்லிட்டாங்க. எமர்ஜென்சி கூட்டு போய் அங்க அட்மிட் பண்ண உடனே அவங்க ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்தாங்க. அங்க வெளியவே உட்காந்துட்டு இருந்தோம், நான் அக்காக்கு அணுக்கு அவங்க என்ன சொல்றாங்களோ டாக்டர்ஸ்ங்க அதை நான் சொல்லிட்டே இருப்பேன். இங்க குழுவா இணைஞ்ச அக்காவா அண்ணன் எல்லாரும் போராடி ஜெபிச்சுட்டே இருந்தாங்க, என்ன ரொம்ப தைரியப்படுத்தினாங்க. ஏன்னா என்னோட சிச்சுவேஷன் என்னன்னா, நான் யோசிச்சேன்னா எனக்கு ரொம்ப முடியாம ஆயிடும், கான்சியஸ் இல்லைன்னா எனக்கு 3-4 எதுவுமே எனக்கு தெரியாது. அந்த நேரத்துல அவர் அப்படி பார்க்கும் போது நான் எனக்கு ஏதாவது ஆயிடுமோன்னு சொல்லி எனக்கு ஒரு பயம். அப்ப அக்காவானவே என்னை தைரியப்படுத்திட்டே இருந்தாங்க, பயப்படாத ஏசுப்பா உங்க கூட இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறமா அங்கிருந்து ஐசியூல இருந்து எமர்ஜென்சில ட்ரீட்மெண்ட் எல்லாம் பார்த்துட்டு டாக்டர் சொன்னாரு, ரூமுக்கு நான் ஷிஃப்ட் பண்றேமா நீ அங்க போய் பாத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லிட்டாரு. அப்ப 5 நைட்டு 7 ரூமுக்கு ஷிஃப்ட் பண்ணிட்டு நான் அவர் தூங்கின உடனே நான் வீட்டுக்கு போயிட்டேன். அடுத்த நாள் காலையில 9 வந்து பார்க்கும் போது அவருக்கு சுயநினைவே இல்ல, என்ன பேசுறோன்றது கூட அவருக்கு, நான் கூப்பிடுறது கூட அவரு கேட்கல. கடைசியா கண் முழிச்சு பார்த்து என்கிட்ட, என் குழந்தைங்களை நீ கூட்டு வந்து என்கிட்ட காமி, நான் பாக்கணும் குழந்தைங்களெல்லாம் கூப்பிட்டு வா அப்படின்னு சொல்லி சொன்னாரு. ஏன் நீங்க இப்ப குழந்தைங்களெல்லாம் கூப்பிடுறீங்க, அவங்கள நல்லா இருக்காங்க, நான் மத்தியானமா கூப்பிட்டு வரேன்னு சொல்லி சொன்னேன். பார்த்தா மடமடன் ஆக்சிஜன் லெவல் லோ ஆயிடுச்சு, பல்ஸ் கம்மி ஆயிடுச்சு, சாப்பிடும் போது அந்த மாஸ்க் எடுத்து சாப்பிடறதுக்குள்ளேயே ஆக்சிஜன் லெவல் 40-50 வந்துருச்சு. அப்ப டாக்டர்ஸ்ங்க உடனே அங்கிருந்து இல்ல உடனே ஐசியூ கொண்டு போறேன்னு சொல்லி கூப்பிட்டு போயிட்டாங்க. கதர்னு நான் அண்ணாட்டி அக்காட்டையும் சொல்லி இந்த மாதிரி ஐசியூக்கு இப்பவே கூட்டு போக சொல்றாங்க, எனக்கு என்ன பண்றதுனே தெரியலங்கன்னு சொல்லி அக்காட்டையும் அண்ணாட்டி சொல்லி அழுது அவங்க போராடி ஜெயிச்சுட்டே இருந்தாங்க. ஐசியூல போன உடனே டாக்டர்ஸ்ங்க அப்ப என்ன உள்ள விடவே இல்ல, 1 போய் பார்க்கும் போது டாக்டர்ஸ்ங்க சொன்னது, அவரு நான் கேட்டேன் டாக்டர் அவர் என்ன சிச்சுவேஷன்ல இருக்காரு எனக்கு சொல்லுங்க, என்ன ப்ராப்ளம் சொல்லுங்க அப்படின்னா, ரொம்ப கிரிட்டிக்கலா இருக்காருன்னு, கிரிட்டிக்கல் இல்லாம இங்க கொண்டு வந்து வச்சிருக்காங்க, அவர் ரொம்ப சீரியஸா தான் இருக்காரு, இப்ப எதுவும் எங்களுக்கு சொல்ல முடியாதுன்னு சொல்லி சொல்லிட்டாங்க. நான் வெளியே வந்துட்டு அக்காட்டி அண்ணாட்டி சொன்னேன். அப்ப அண்ணா சரி நான் கிளம்பி வரேன்னு சொல்லிட்டு அக்காங்க இங்க ஜெபிச்சுட்டு இருந்தாங்க. அண்ணா உடனே கிளம்பி வந்தாரு. 7 வந்தோடனே செகண்ட் விசிட்டர்ஸ் ஹாஸ்டல்ல போய் பார்க்கும் போது டாக்டர்ஸ் வந்துட்டு சொன்னாங்க அவருக்கு பிரீத்திங் இஷ்யூ ரொம்ப இருக்கு, அவர் பிரீத் பண்ற பண்றதே இல்ல. அதனால மெஷின்ஸ் ஃபுல்லா வச்சுதான் அவருக்கு பிரீத்திங் எல்லாமே போயிட்டு இருந்தது. அவர் சுத்தில ஒரு 4-5 மெஷின் வயஸ் அந்த மாதிரி தான் இருந்தது. அப்ப டாக்டர்ஸ் வந்து சொன்னாங்க, இல்ல அவருக்கு இப்ப கொடுத்த ட்ரீட்மெண்ட்ல அவருக்கு எதுவுமே இதாகல, அவருக்கு ஜீவன் அவருக்கு உயிர் வேணும்னா அவருக்கு டயாலிசிஸ் பண்ணணும், டயாலிசிஸ் பண்றதுக்கு அவருக்கு பிரீத்திங் இது நார்மலா இல்ல, அதனால செயற்கை சுவாசம் கொடுத்ததா அவருக்கு பண்ணணும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. நான் சொன்னேன், டாக்டர் அவர் எனக்கு கிடைச்சா போதும், நீங்க என்ன ட்ரீட்மெண்ட் பண்றீங்களோ அதை நீங்க செய்யுங்கன்னு சொல்லிட்டேன். அப்ப 12 மணி ஆச்சு, அண்ணாங்களும் வந்துட்டாங்க, நாங்க எல்லாரும் ஐசியு முன்னாடி உட்காந்து ஜெபிச்சுட்டு இருந்தோம், அக்காங்களும் இங்க உட்காந்து குழுவா எல்லாரும் ஹால் நைட் ப்ரேயர் மாதிரி ப்ரேயர் பண்ணிட்டே இருந்தாங்க. அந்த ஜெபத்தை எல்லாம் ஏஸ்பா கேட்டாரு. அப்ப அதே போல அங்க ஐசியூல 11:30 வந்து எனக்கு டயாலிசிஸ்க்கு சைன் வாங்கிட்டு போனாங்க. 2 மணி நேரத்துல சொல்லிடுவோம்னு சொன்னாங்க. 2 மணி நேரம் ஆச்சு, 2 மணின்றது 4 மணி நேரம் ஆச்சு. என்னை கூப்பிடவும் இல்லை, எதுவும் சொல்லவும் இல்லை. நான் அண்ணன்ட்ட சொல்லிட்டே இருக்கேன், அண்ணா கூப்பிட மாட்டேன்றாங்க, என்னன்னு எனக்கு தெரியல, பயமா இருக்குங்கண்ணா அப்படின்னு சொல்லிட்டு, ப்ரேயர் பண்ணலாம், எதுவும் இருக்காது, ஏதாவது இருந்தா கூப்பிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டே இருந்தாரு. அண்ணாங்க உட்காந்து ஜெபிக்கும் போது அண்ணா பார்க்கும் போது ஒரு திடீர்னு பார்த்தா அண்ணா ப்ரேயர் பண்ணிட்டே இருப்பாரு, அவரோட முகம் மாறுபடும். அப்ப எனக்கும் பயமா இருக்கும், ஏதாவது ஏஸ்பா சொல்றாரா அவரு குறிச்சுன்னு சொல்லிட்டு நான் பயந்துட்டே இருப்பேன். அப்ப அண்ணா என்னை தைரியப்படுத்திட்டே இருந்தாரு. அப்ப அடுத்த நாள் காலையில நான் போய் பார்க்கும்போது எல்லாமே முடிச்சு 4 நாள் அவர் கான்சியஸே இல்லை. வெள்ளிக்கிழமை தான் அவருக்கு அந்த கான்சியஸ் சுய நினைவே வந்தது. எல்லாரும் அதுவரை போராடி ஜெபிச்சுட்டே இருந்தாங்க. கான்சியஸ் வந்த உடனே அவர் என்னை பார்த்து அழுகும் போது, ஏஸ்பா உங்களுக்கு ஜீவன் கொடுத்துட்டாரு, நீங்க அழுகாதீங்க, நீங்க பயப்படாதீங்க அப்படின்னு சொல்லிட்டு நான் வந்துட்டேன். அதுக்கப்புறமா இவர் நிறைய காரியங்கள் ஏஸ்பா அவருக்கு உணர்த்தினாரு, அது அவரே இப்ப சொல்லுவாரு.
1: ஐசியூல எமர்ஜென்சில கொண்டு போய் வச்சதுதான் எனக்கு தெரியும். அதுக்கப்புறமா நான் அங்கிருந்து என்ன நடந்ததுன்னு எனக்கு 4 நாள் எனக்கு சுய நினைவே இல்லை. என்னை கூப்பிட்டுருக்காங்க, எழுப்பியிருக்காங்க, பிரியா வந்து பார்த்துருக்காங்க, அண்ணன் வந்து பார்த்துருக்காங்க, யார் வந்து பார்த்தது எனக்கு தெரியவே தெரியாது. வெள்ளிக்கிழமை சாயந்தரமா இருக்கும்னு நினைக்கிறேன். கொஞ்சமா அப்படியே சுயநினைவு வந்தது. அப்போ ஒரு சத்தம், மணிகண்டன் ஏந்திரிங்க, மூச்சுடுங்க, மூச்சுடுங்கன்ற சத்தம் மாத்திர கேட்டது. என்னால கண்ணு திறக்க முடியல, எனக்கு யாரை கூப்பிடுறாங்கன்னு தெரியல. நான் ஏந்திரிக்க முயற்சி பண்றேன், என்னால ஏந்திரிக்கவும் முடியல. அப்போ திடீரென்று எனக்கு டயாலிசிஸ் போயிட்டு இருந்ததா என்னன்னு தெரியல. எந்த ஒரு ட்ரீட்மெண்ட் எனக்கு பண்ணாங்கன்றது எனக்கு ஞாபகமே இல்லை, எனக்கு தெரியவும் தெரியாது. அப்போ திடீர்னு பார்த்தா என்னோட டயாலிசிஸ் போயிட்டு இருந்த அந்த டைம்ல நினைக்கிறேன், என்னோட ரத்தம் மணமணமணமணமணன்னு என் தொண்டை வரைக்கும் வர்றத நான் உணர்ந்தேன். அப்ப பார்த்தா திடீர்னு கரண்ட் போன மாதிரி இருந்தது. அங்கிருந்து நிக்கிற சிஸ்டர் அப்படியே கத்துறாங்க, டாக்டர் வாங்க, இந்த அந்த பேஷண்ட்டுக்கு இதாகுது, அவர் இதாகிறாருன்னு. அதுக்குள்ளார அங்க பார்த்தா பயங்கரமான சத்தம், ஒரு யாரோ ஒருத்தர் அழற சத்தம் கேக்குது, அவங்க அழுகிற சத்தம் கேக்குது, டாக்டர்ஸ் சத்தம் போட்டு பேசிட்டு இருக்க மாதிரி இருக்கு. இதுக்கிடையில என்ன வந்து பாப்பாங்களா அப்படின்னு நினைச்சிட்டு, ஏசப்பா நான் எனக்கு இதோட இந்த பிளட் வெளியில வந்துருச்சுன்னா அவ்வளவுதான், நான் முடிஞ்சிருவேன் அப்படின்னு நினைக்கிறேன். அந்த நேரத்தில் கரெக்டா என்னோட தொண்டைட்டு அந்த பிளட் வந்து சேருற நேரத்தில் பாத்தீங்கன்னா கரெக்டா கரண்ட் வருது. டாக்டர்ஸ் வந்து அதை ஆஃப் பண்றாங்க. கர்த்தர் ஃபர்ஸ்டா என்ன அந்த மாதிரி இதுல இருந்து உயிரோட என்னை காத்தார். அந்த மாதிரி 2-3 விஷயத்துல நான் ஐசியூல இருக்கும் போதே என்னை காத்தார். அதற்கப்புறம் ஐசியூல இருக்கும் போதே சிறு சிறு பிரச்சனைகள், டாக்டர்ஸ் நான் முழிச்சோனையே ஏதோ பேசினதா பேசி என்னை வந்து பாப்பாங்க பேசுவாங்க, எனக்கு ரொம்ப பயமா இருக்கும். ஒரு 9 மணி வாக்குல கொஞ்சம் எனக்கு அப்படியே நினைவு தெரியல நேரத்துல என்னை கூப்பிட்டு, நீங்க இந்த ரூம்ல இருக்க வேண்டாம், உங்களை தனி ரூமுக்கு கொண்டு போறோம் அப்படின்னு சொல்லி அந்த ரூமுக்கு கொண்டு போயிட்டாங்க. அந்த ரூமுக்கு போனதுக்கு அப்புறமா பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பக்கம் நான் என்னோட அவ்வளவு நினைவில் இல்லை, தூக்கத்துல இருந்தா நம்ம கனவு பாக்குற மாதிரி இருக்கும். அந்த மாதிரி திடீர்னு பார்த்தா ஒரு பக்கம் இருளா இருக்கும், ஒரு பக்கம் பார்த்தா வெளிச்சமா இருக்கும். அப்ப நான் என் மனதுக்குள்ளாரே வேண்டுவேன், ஏசப்பா நான் இறந்து போயிட்டேனா, நான் ஒரு சமயம் பரலோகத்துக்கு போறேன், இல்ல என்னுடைய பாவங்கள்னால நான் நரகத்துக்கு போறேன், அதனால தான் இருளை பாக்குறேனா நானு அப்படின்னு சொல்லி என் மனதுக்குள்ளாரையே யோசிப்பேன். அந்த நேரத்திலேயே ஏசப்பா என்னப்பா நான் சிறு வயதுலேருந்து செய்த பாவங்களை எல்லாம் மன்னிங்க, நான் இனி திரும்பி வருவேனா, என் குழந்தைங்களை பாப்பனா, என் குடும்பத்தோட இருப்பனா அப்படின்ற ஒரு யோசனையும் பிரயருமா தான் இருந்தேன் மனதுக்குள்ளாரையே. அப்போ பாத்தீங்கன்னா என்னோட ரூம்ல திடீர்னு வந்து ஒரு ஒரு இடத்துல ஒரு வெளிச்சம் தோன்றும். அந்த இடத்துல யாரோ நிக்கிற மாதிரி இருக்கும், இந்த சைடு பார்த்தா யாரோ ஒருத்தர் வெளிச்சத்துல நிக்கிற மாதிரி இருக்கும். திடீர்னு பார்த்தா ஜெப சத்தம் எனக்கு கேட்கும், யாரோ எனக்காக ஜெபம் பண்ற மாதிரி சத்தமா ஜெபம் பண்ற மாதிரி கேட்கும். ஆனாலும் என்னால பெருசா அதை உணர முடியல. என்ன நான் எங்க இருக்கிறேன் அப்படின்றது நான் இனி சொந்த நினைவுக்கு திரும்பி வரவே இல்லை. நான் பார்த்த அதே விஷயத்த அண்ணன் வெளியில பாத்துருக்கிறாங்க, அது பின்னாடி தான் சொன்னாங்க. ஒரு பக்கம் பிசாசு போராடிட்டு இருக்கான், ஒரு பக்கம் இயேசுப்பா என்னை மீட்கறக்காக போராடிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லி அதுக்கப்புறமா தான் வந்து சொன்னாங்க. அன்றைக்கு இரவு வெள்ளிக்கிழமை விடியகாத்தால சனிக்கிழமை காலையில 3:30 இருக்கும், வந்து டாக்டர்ஸ் எழுப்புறாங்க. மணிகண்டன் ஏந்திரிங்க, பேரு சொல்லுங்க அப்படின்றாங்க. நான் பேரு சொன்னேன், நாக்க காட்டுங்க, நாங்க நாக்க காட்டினேன். அப்பதான் கொஞ்சமா சுயநினைவு எனக்கு வந்தது. அதுக்கப்புறம் எனக்கு அந்த காலையில செய்ய வேண்டிய அந்த இதெல்லாம் சிஸ்டர்ஸ் செஞ்சு என்ன கொஞ்சமா உட்கார வச்சு கொஞ்சமா தண்ணி கொடுத்தாங்க. என்ன தண்ணி குடிக்க கூடாது இதுக்கு மேல அப்படின்னு சொல்லிட்டாங்க. அங்க நான் ஐசியூல கேட்ட வார்த்தை எல்லாம் பாத்தீங்கன்னா, அண்ணா ஏந்திரிங்க, மூச்சுடுங்க, தூங்காதீங்க, இதையே தான் சொல்லுவாங்க. எனக்கு தூங்குற வியாதி முதலே இருந்தது, ஆனா அது ஒரு வியாதின்னு தெரியாது. அங்க போனதுக்கு அப்புறம் தான் ஸ்லீப்பிங் அனிமியான்ற ஒரு வியாதியில நான் பாதிக்கப்பட்டிருக்கிறேன்றத சொன்னாங்க. அப்படியாப்பட்ட ஒரு தூக்கத்தில இதுல கஷ்டப்பட்டு இருக்கும் போது என்னால மூச்சுடவும் முடியல. அதுக்கிடையில இங்க வெளியில அக்காங்க எல்லாரும் ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்க. கர்த்தர் அந்த நாள்ல காலையில 9:30 to 10:30 இருக்கும், எனக்கு முன்பாக ஒரு வாட்ச் மாட்டப்பட்டிருந்தது, என் தலைக்கு மேல ஒரு லைட் இருந்தது. நான் அந்த வாட்சியை தான் எப்பவுமே பார்த்துட்டு இருப்பேன், இல்லைன்னா அண்ணாந்து பார்த்து அந்த லைட்டை பார்த்துட்டு இருப்பேன். எனக்கு தெரிஞ்சு அப்படியே என்னால் முடிஞ்ச ஜபத்தை அப்படியே பண்ணிட்டு இருப்பேன். காலையில 9:30 to 10:00 இருக்கும். எனக்கு அதுக்கு முன்னாடி 4 times டயாலிசிஸ் பண்ணியிருக்காங்க. என்னோட ரூம்ல கொண்டு வந்து வச்சு டயாலிசிஸ் பண்ணிட்டு இருக்காங்க. எனக்கு தெரியாது ஒரு 20% டயாலிசிஸ் போயிட்டு இருக்கும் போது எனக்கு அந்த ரூம்ல இருக்கிற நர்சஸ் என்ன அடுத்ததா டயாலிசிஸ் பண்ணணுமா இல்ல வேற எதுக்காவது கூட்டு போகணுமான்னு சொல்றதுக்கு கூட்டு போறக்காக 2 பேர் வந்து நின்று இருக்காங்க. எனக்கு பிளட் எடுக்கிறதுக்காக, ஏபிஜி செக் பண்றதுக்காக வந்து நிக்கிற இனியும் 2 sisters எல்லாம் நின்றுட்டு இருக்காங்க. நின்றுட்டு இருக்கும் போது நான் அந்த வாட்சியே பாத்துட்டு இருந்தேன். பாத்துட்டு இருந்துட்டு ஏசப்பா எனக்கு என்ன நடக்க போகுது, நான் உயிரோடு இங்கிருந்து வெளியில போவனா இல்ல நான் இப்படியே இங்கேயே ஏதாவது ஆயிருவேனா, இதை மட்டும்தான் நான் எப்பவுமே கேட்டுட்டே இருப்பேன். எனக்கு என்ன செய்யறதுன்னே என்னால சொல்லவே முடியல. ஏன்னா அவ்வளோ என்னை சுற்றிலும் வயரும் மெஷின்ஸும் இது மட்டும்தான் இருந்தது, அதில் தான் நான் சுவாசிச்சுட்டு இருந்தேன். இப்படி நான் இருக்கிற நேரத்தில் 9:30 to 10:30 இருக்கும்னு நான் நினைக்கிறேன். அந்த நேரத்தில் அந்த வாட்சிக்கு கீழே பார்த்தீங்கன்னா ஒரு அந்த செம்மரில் மிகப்பெரிய ஒரு ஒளி, அதாவது 1,000,000 watts லைட்டு போட்டால் எப்படி இருக்குமோ அந்த மாதிரி ஒரு வெளி ஒளி பயங்கரமாக அந்த சுவரில் வந்தது. சுவர்ல வந்ததை பார்த்தோன்னா வலது பக்கத்துல ஜீசஸ் அப்படின்னு சொல்லி ஒரு பேர் அப்படியே இங்கிலீஷ்ல நான் பார்த்தேன். அந்த ஃபாண்ட்டை நான் இது வரைக்கும் எங்கேயுமே பார்த்ததில்லை, அப்படி ஒரு ஃபாண்ட். இடது பக்கம் அந்த வெளிச்சத்தோட இடது பக்கத்திலிருந்து ஒரு சத்தம், ஆவியானவர் தாமே வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு உங்களுக்காக வேண்டுதல் செய்கிறார்ன்ற சத்தத்தை நான் கேட்டேன். அல்லேலூயா, கர்த்தர் மகிமையா இறங்கினார். எல்லாருடைய ஜெபத்தையும் குறிப்பா அக்கா எனக்காக, அண்ணா நீங்க எல்லாம் ஜெபம் பண்ணீங்க, அக்கா கேட்டாங்க ஏசப்பா மணியை எங்களுக்கு பிச்சையாய் தாக சொல்லி. அந்த நேரத்துல கர்த்தர் ஆவியானவர் பேசினார். நான் அதை கேட்டேன், அந்த சத்தத்தை கேட்டேன். இதுவரைக்கும் இத்தனை வருஷம் 30 வருடமாய் ஆண்டவரை தெரிஞ்சு கொண்ட ஒரு நாள் அந்த மாதிரி ஒரு சத்தத்தை கேட்டதில்ல, பார்த்ததில்ல. அன்றைக்கு நான் கேட்டேன். அந்த சத்தத்தை கேட்டதுக்கு அப்புறம் பார்த்தா ஒரு 100,000 to 1,000,000 பேர் ஒன்னா சேர்ந்து சத்தமா ஜெபிக்கிற மாதிரி, அந்நிய பாஷையில ஜெபிக்கிற மாதிரி எனக்கு சத்தம் கேட்டது. அக்கா ஜெபிக்கிற சத்தம் எனக்கு கேட்டது, அண்ணா ஜெபிக்கிற சத்தம் எனக்கு கேட்டது. அன்றைக்கு சாயந்தரம் பாத்தீங்கன்னா நான் திடீர்னு உட்கார்ந்துட்டு இருக்கேன், அந்த இதுல ஜான் மாமா ஜெபிக்கிற மாதிரி எனக்கு சத்தம் கேட்டது. நான் நல்லா தெளிவானதுக்கு அப்புறம் பிரியாட்ட கேட்டேன், ஜான் மாமா வந்திருந்தாங்களா, அக்கா அண்ணா எல்லாம் வெளியில உட்காந்து எனக்காக சத்தமா ஜெபம் பண்ணிட்டு இருந்தாங்களா? இல்ல இல்ல, அன்னைக்கு யாரும் இல்ல, ஏன்னா பாஸ்டிங் பிரேயரு அண்ணா முன்னாடியே போயிட்டாங்க, ஞாயிற்றுக்கிழமை தான் வருவேன் சொன்னாங்க, அக்காவும் அங்கதான் இருக்கிறாங்க, ஜான் மாமா வரல அப்படின்னாங்க. இந்த சத்தத்தெல்லாம் எனக்காக ஜெபிக்கிறவங்களுடைய சத்தத்தெல்லாம் கர்த்தர் கேட்க செய்தார். கர்த்தர் கேட்க செய்து எனக்கு விடுதலையை தந்தார். விடுதலை தந்தது மாத்திரம் இல்ல, என்னை ரட்சித்தார், என்னை மீட்டு எடுத்துக்கொண்டார். இவ்வளவு நாள் கர்த்தரை தெரிந்து கொண்டேன் அவ்வளவுதான், ஆனா என்னை ரட்சித்தார், என்னை தூக்கி எடுத்தார். கர்த்தருக்காக என்னை சாட்சியாக இந்த நேரத்தில் நிறுத்தினார். கர்த்தர் இவ்வளவு பெரிய காரியங்களை என்னுடைய வாழ்க்கையில செய்ததுக்காய் கொடான கொடி நன்றி. அதுக்கப்புறமும் என்னுடைய கார்பன் டை ஆக்சைடு லெவல்ஸ் அதிகமா இருந்ததுன்னு சொல்லித்தான் இத்தனையும் பண்ணிட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறமும் போய் பார்த்தோம், கார்பன் டை ஆக்சைடு நார்மல் ஆக்கி கொடுத்தார், சோடியம் பொட்டாசியம் இதெல்லாம் நார்மல் ஆக்கி கொடுத்தார். என்னுடைய காலில் இருக்கிற புண்ணெல்லாம் ஆறி போனது. இன்றைக்கு என்னுடைய கால் பழைய மாதிரி ஆயிருச்சு. கர்த்தர் தான் இந்த காரியங்களை எல்லாம் செய்தார். எனக்காக போராடி கர்த்தரிடத்திலிருந்து பிச்சையா என்னுடைய ஜீவனை வாங்கி கொடுத்த அக்கா, அப்போ எனக்காக ஒரு காட் ஃபாதர் மாதிரி இருந்து எல்லா காரியங்களையும் எனக்கு கூட நின்று செய்த அண்ணா, ஜெபித்த உங்க எல்லாருக்கும் நான் நன்றி. இயேசுப்பாக்கு கோடான கோடி நன்றி. பிதா குமாரன் பரிசுத்தவான் திரியேக தேவன் எனக்கு இந்த காரியத்தை செய்து சாட்சியாக நிறுத்தின தேவனை கோடான கோடி நன்றி செலுத்தி துதிக்கிறேன். கர்த்தர் இதை செய்ததுக்காக கர்த்தருக்கு கோடான கோடி நன்றி.

0: அப்போஸ்தலன் நடவடிக்கை புத்தகம் 2:17.
1: கடைசி நாட்களில்
0: நான் மாம்சமான யாவர் மேலும்
1: என் ஆவியை ஊற்றுவேன்.
0: அப்பொழுது
1: உங்கள் குமாரரும்
0: உங்கள் குமாரத்திகளும்
1: தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள்.
0: உங்கள் வாலிபர் தரிசனங்களை அடைவார்கள்.
1: உங்கள் மூப்பர் சொப்பனங்களை காண்பார்கள்.
0: பத்திங்களை கத்து சொன்னாரு. கடைசி நாள் மாம்சம் யார் மேலும், இதுதான் கடைசி நாள். இந்த நாள் நம்ம அசதியா இருந்துட்டோம்னா இன்னொரு நாள் பரிசுத்தான விஷயத்தை கிடைக்கும், நம்ம பெற்றுக்கொள்ள முடியாது. இப்ப என்ன சொல்றாங்க, உங்க குமாரரும் உங்க குமார்த்தி மேலேயும் என் அபிஷேகத்தை ஊற்று. அவங்க என்ன செய்வாங்க? தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. வாலியல் மலை அபிஷேகத்தை ஊற்று. அவங்க என்ன செய்வாங்க? தரிசனம் பார்ப்பாங்க. அப்புறம் மூப்பர் மலை அபிஷேகம் ஊற்று. அவங்க என்ன செய்வாங்க? சொப்பனம் பார்ப்பாங்க. தூங்கும்போது தேவன் சொப்பன தொழிலே பேசுவார். அது மாத்திரல, என் ஊழிக்காரி மேலே ஊழிக்காரி மேலே ஆவி ஊற்று. அவங்களும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த நாட்கிழமை யார் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, உங்க மேலாம் உங்களை அபிஷேகத்தை ஊற்றுவேன்னு சொல்லி. இதுல எல்லாருக்குமே இதுல பங்கு இருக்கு. சிறு பிள்ளைகளுக்கு இருக்கு, வாலிபர்களுக்கு இருக்கு, மூப்பர்களுக்கு இருக்கு, ஊழியருக்கு இருக்கு. ஆனா நம்ம இந்த நாளில் வந்து யாருமே இந்த நாட்களை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. பரிசுத்தன் அபிஷேகத்தை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா சொல்லி லூக்காளின் சுவிசேஷம் 11:13 சொல்லியிருக்காரு. பரிசுத்தன் கொடுப்ப அதிக நிச்சயம், அப்போ தருவாரு. நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. கேட்கறதும் கேட்காம இருக்க உங்க கையில தான் இருக்குது. கேட்டீங்கன்னா பரிசுத்தன் உங்களுக்குள்ள இருப்பாரு. அவர் எல்லா விதமான ஆலோசனைகளை எல்லாம் சொல்லி தருவாரு. எல்லா காரியத்தையும் நமக்கு சொல்லி தருவாரு. பரிசுத்தன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். பழைய ஏற்பாட்டிலேயே இதுதான் சொல்லியிருக்கிறாரு. யோவேல் புஸ்தகம் 2:28.
1: அதற்கு பின்பு நான்
0: மாம்சமான யாவர் மேலும்
1: என் ஆவியை ஊற்றுவேன்.
0: அப்பொழுது
1: உங்கள் குமாரரும்
0: உங்கள் குமாரத்திகளும்
1: தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள்.
0: உங்கள் மூப்பர்
1: சொப்பனங்களையும்
0: உங்கள் வாலிபர்
1: தரிசனங்களையும் காண்பார்கள்.
0: ஆமாறுமார்களை பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. சரி, பரிசுத்தாவினர் வந்தால் நமக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதத்தை தேவன் தருகிறாருங்கிறத தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். போனோட்ட புதிதாக வரணும் பார்த்தோம், பலன் கொடுப்பாருன்னு பார்த்தோம், கத்தர் சொன்ன காரியத்தை திரும்ப நினைப்பு விட்டு வரணும் பார்த்தோம், எல்லாம் பார்த்தோம். இந்த வாரத்தில் என்ன பார்க்க போகிறோங்கிறதா நம்ம பார்க்க போகிறோம். முதலாக பார்க்குறோம் கலாத்தியர் புஸ்தகம் 3:5.
1: அன்றியும்
0: உங்களுக்கு
1: ஆவியை அளித்து
0: உங்களுக்குள்ளே
1: அற்புதங்களை நடப்பிக்கிறவர்.
0: பரிசுத்தவர் உங்களுக்குள்ள வந்துட்டார்னா என்ன செய்வாரு? ஆவி அளித்து உங்களுக்குள்ள அற்புதங்களை நடப்பிக்கிறவர். அற்புதங்கள் என்ன அற்புதங்கள்? வியாதி இருந்தாலும் சுகமாக்குவார், வியாதி மாத்தரல நம் வாழ்க்கையே மாத்துவார். அல்லேலூயா. நம்ம ஒரு காலம் பாவத்தில் வாழ்ந்தோம், சாவத்தில் வாழ்ந்தோம், கண்ணீரில் வாழ்ந்தோம், மனமும் மாம்சமும் விரும்பினா வாழ்ந்தோம். பரிசுத்தவர் நமக்குள்ள வந்துட்டார்னா அவர் என்ன செய்ய? ஆவி அழித்து நமக்குள்ள என்ன செய்வாராம்? அற்புதங்களை நடப்பிப்பிக்கிறவர். அற்புதங்கள் நடப்பிப்பார், நம்ம வாழ்க்கை மாறும், பழைய சுபாவை நம்மளை விட்டு நீங்கி போவோம், புதிய இதயத்தை நமக்கு தருவார். அற்புதங்களை நடப்பிக்கிறவர். வியாதி மாத்திரம் சுகமாக்குறவர் அல்ல, நோய் மட்டும் சுகமாக்குறவர் அல்ல. வாழ்க்கை மாறும், உங்களுக்குள்ளே ஆவி அழித்து அற்புதங்களை நடப்பிக்கிறவர். உங்களுக்கு வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். நம்ம நினைப்போம் நம்ம எப்போ நம்மளால மாற முடியாது, நம்ம எப்படி மாறுவோம் நினைப்போம். பரிசுத்தவர் வந்துட்டா நம்ம வாழ்க்கையை புதிதாக மாற்ற முடியும். அற்புதங்களை செய்வார். நம்ம வாழ்க்கை அப்படியே பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து பழைய சுபாவமே நம்மளை விட்ட மாற்ற அவரால் முடியும். அது மாத்திரல, ரோமர்கள் நிறுவோம் 8:11.
1: அன்றியும்
0: இயேசுவை
1: மரித்தோரிலிருந்து
0: எழுப்பினருடைய ஆவி
1: உங்களில் வாசமாயிருந்தால்.
0: அதான் மரித்தோரிலிருந்து இயேசுக்கு எழுப்பின ஆவி உங்களில் வாசமா இருக்கிறாரா? அதை நம்ம தான் யோசிக்கணும். உங்களிலே வாசமாய் இருந்தால், அதை பரிசுத்த பவுல் எழுதும்போது சொல்லிட்டாரு, உங்களிலே வாசமாய் இருந்தால்
1: கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற
0: தம்முடைய ஆவியினாலே
1: சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும்
0: உயிர்ப்பிப்பார். உங்களுக்கு என்ன வியாதி இருந்தாலும் சரி, என்ன நோயா இருந்தாலும் சரி, சாவுக்கேதுவான உங்க சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அவரால் உயிர்ப்பிக்க அவரால் முடியும். எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, நம்ம அருமையான சாட்சி கேட்டோம் இல்லையா, உங்கள் வாழ்க்கையிலும் செய்வார். அவரால் முடியாத காரியம் இந்த உலகத்தில் ஒண்ணுமே இல்லை. அவர் நிச்சயமாக சாவுக்கு எதுவான சரீரமா கத்தரால் உயிர்ப்பிக்க முடியும். அவர் முழுமையா நீங்க நம்புங்க, விசுவாசிங்க, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பா என்று சொல்லியிருக்கிறார். நீங்க விசுவாசிச்சீங்கன்னா உங்களுடைய சரீரத்தில் என்ன வியாதியா இருந்தாலும் சரி, என்ன பலவீனா இருந்தாலும் சரி, சாவுக்கான சரீரத்தை உங்களுக்கு உயிர்ப்பிப்பார். கத்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் கூப்பிடுங்க, பரிசுத்தேவனேரையா எனக்குள்ள வாங்க, பரிசுத்தேவனேரையா எனக்குள்ள வாங்கினு கூப்பிடுங்க. நம்ம எங்க நம்ம இங்க போகணுமா, அங்க போனாதான் கிடைக்குமா, அப்படி இல்லை. நீங்க வீட்டில் உட்காந்தே ஜெபம் பண்ணுங்க, பரிசுத்தேவனை உங்களுக்கு கொடுப்பார். பரிசுத்தேவனையர் கேளுங்க, சபைக்கு வந்தாலும் கொடுப்பாரு, வீட்டிலிருந்து பன்னீரோடு கேட்டாலும் கொடுப்பாரு. எனக்கெல்லாம் பரிசுத்தேவனை விஷயம் கிடைக்கும் போது ஒருத்தருக்கு பலவீனமா இருந்தாங்க, அவங்களுக்கு நான் ஜெபம் பண்ணும்போது தான் கர்த்தர் எனக்கு பரிசுத்தேவனை அபிஷேகத்தை கொடுத்தார். பரிசுத்தேவனையர் அபிஷேகத்தை வந்துட்டாருன்னா நம்ம சாவுக்கு ஏதோன்னு சரீரமா இருந்தாலும் நம்மளை உயிர்ப்பிக்க அவர் வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா. ரெண்டு கொரிந்தியர் புஸ்தகம் 3:17
1: கர்த்தரே ஆவியானவர்.
0: கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் யாருன்னு நினைக்காதீங்க, கர்த்தரே ஆவியானவர்.
1: கர்த்தருடைய ஆவி எங்கேயோ,
0: கர்த்தருடைய ஆவி எங்கேயோ
1: அங்கே விடுதலையும் உண்டு.
0: அங்க விடுதலை உண்டு. யாருக்குள்ள இருக்காரோ அவங்க விடுதலை உண்டு. சாபமா விடுதல் தருவார், பாவமா விடுதல் தருவார், வியாதியா விடுதல் தருவார். நமக்கு என்ன நம்ம உள்ளத்துல இருந்தாலும் அது விடுதலையாக்குவார். ஆண்டவரே எனக்கு விடுதலை வேணும், பரிசுத்தாவே எனக்கு விடுதலை வேணும், என்னை மாற்றும்னு சொல்லி கேட்டா நமக்கு விடுதலை தருவார். பாவம் எப்படிப்பட்ட பாவத்திருந்தாலும் விடுதலை தர முடியும். நம்ம பாவத்தை மன்னிக்கிறது மாத்திரல, நம்ம பாவத்தை என்ன செய்யறாராம், எவ்வளவு தூரம் நம்ம பாவம் செய்தாலும் நம்மளை விட்டு அந்த பாவத்தை நீக்கி போடுவார். நம்ம பாவத்தை மன்னிக்கிறது மாத்திரல, மன்னிச்சு என்ன செஞ்சான், சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டுறாரு. மீகான் புஸ்தகம் 7:19
1: அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார்,
0: திரும்ப நம்மேல் இறங்குவார்,
1: நம்முடைய அக்கிரமங்களை,
0: நம்முடைய அக்கிரமங்களை
1: அடக்கி,
0: அடக்கி
1: நம்முடைய பாவங்களை எல்லாம்,
0: நம்முடைய பாவங்களை எல்லாம்
1: சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார்.
0: எங்க போட்டுவாரா, சமுத்திரத்தின் ஆழங்கள். அது எத்தனை மைல் இருக்கோ எத்தனை இல்லை யாருக்கும் தெரியாது. சமுத்திரத்தின் ஆழங்களை போட்டுவார், உங்க பாவங்களை எல்லாம் மன்னிச்சிருவாரு, உங்களை பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பாரு. எங்க எப்போ பரிசுத்த ஆவியானவர் வரும்போது, பரிசுத்த ஆவியானவர் எங்க உண்டு, அங்க என்ன உண்டு, விடுதலை உண்டு. பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் கண்ணீரிலிருந்து வேதனையிலிருந்தும் துன்பத்திலிருந்தும் தொல்லையிலிருந்து உங்களை விடுதலையாக்க அவர் மாத்து இந்த வல்லவர். அது ஆவியானவர் எங்க உண்டு, அங்க என்ன செய்ய விடுதலையும் உண்டு. உங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. அது மாத்திரல்ல, ரோமர்கள் 8:26
1: அந்தபடியே ஆவியானவரும் நமது பலவீனங்களில்,
0: நமது பலவீனங்களிலே
1: நமக்கு உதவி செய்கிறார்,
0: நமக்கு உதவி செய்கிறார். நம்ம பலவீனம் இருப்போம், என்ன செபிக்கனே தெரியல. சகன்னு சொன்னாரா இல்லையா, எப்படியோ எத்தனையோ பேர் செபிக்கிற மாதிரி பாருங்க. நமது பலவீனங்களிலே நமக்கு என்ன செய்வாரு, நமக்கு உதவி செய்வார். எப்படி உதவி செய்வார பாருங்க, அதுக்கு பேர் வாசிக்கலாம்.
1: அந்தபடியே
0: ஆவியானவரும், ஆவியானவரும்
1: நமது பலவீனங்களில்,
0: நமது பலவீனங்களில்
1: நமக்கு உதவி செய்கிறார்,
0: நமக்கு உதவி செய்கிறார்.
1: நாம் ஏற்றபடி,
0: நாம் ஏற்றபடி
1: வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று,
0: வேண்டிக் கொள்ள வேண்டியது இன்னதென்று
1: அறியாமல் இருக்கிறபடியால்,
0: அறியாமல் இருக்கிறபடியால்
1: ஆவியானவர் தாமே,
0: ஆவியானவர் தாமே
1: வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு,
0: வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு
1: நமக்காக வேண்டுதல் செய்கிறார்,
0: நமக்காக வேண்டுதல் செய்கிறார். அல்லேலூயா. சில நல்ல பார்த்தீங்கன்னா நமக்கு மனசுல அதிகமான போராட்டம் கவலைகளும் வந்துருச்சுன்னா எதுக்கு செபிக்கனே நமக்கு தெரியாது. என்ன செபிக்கணும், எது எதைத்தான் செபிக்கிறது, இத்தனை பிரச்சனை இருக்கு, எது தான் செபிக்கிறது, எதை தான் விடுறது, அப்படின்னு நமக்குள்ள போராட்டமா இருக்கும். அப்ப பரிசுத்தவன் நமக்குள்ள வந்துட்டான்னா வாக்கு கடங்க பெருமிச்சோடு நம்ம அன்னிப்பாசையோடு நம்ம நிறைஞ்ச அன்னிப்பாசல் நிறைய செபிக்கும் போது, நம்ம எவ்வளவு நேரம் பரிசுத்தவன் நம்மளை செபிக்கிறாரோ அந்த செபிக்கும் போது நம்ம பாவங்களிலிருந்து விடுதலை தருவா, நம்ம பாரத்திலிருந்து விடுதலை தருவா. நம்ம எதுக்கெல்லாம் கண்ணீரோடு இருந்தோமோ அத்தனை காரியத்துக்கு அவரே நம்மளை மறைச்சி செவிச்சிருவாரு. அதுக்கு தான் பரிசுத்தாவியானவர். பரிசுத்தாவினர் ஏதோ கைத்தட்டி இருப்பதுக்கு மாத்திரம் இல்ல, கைத்தட்டுக்கு மாத்திரம் இல்ல, பரிசுத்தேவன் நமக்குள்ள வந்துட்டான்னு என்ன செய்வாரு, நமக்காக பெருமிச்சோடு வேண்டுதல் செய்வார். நம்ம பலவீனத்தில் அவர் நமக்கு உதவிச்சவர். எதுக்கு செவிக்கணும், என்ன செவிக்கணும், நம்மளை மறைச்சி பரிசுத்தேவனர் செய்வார். அதுதான் பரிசுத்தாவியானவர். பரிசுத்தேவன் நமக்குள்ள வந்துட்டானா பரிசுத்தேவன் நமக்கு அழித்து அற்புதங்களை செய்வார். சாவுக்கு ஏதாவது சரீரத்தை கூட உயிர்ப்பிப்பார். அது மாத்திரல, கர்த்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்க உண்டு, அங்க என்ன உண்டு, விடுதலை உண்டு. அது மாத்திரல, நமக்காக பெருமிச்சோடு கண்ணீரோடு செவிப்பார். அதுக்கு தான் பரிசுத்தேவனவர். இரண்டாவதாக பரிசுத்தேவனர் எதுக்கு வாசிக்க கேட்போம், ரோமர்கள் பதினைந்தாம் அதிகாரம் பதினைந்தாவது வசனம்.
1: அப்படி இருந்தும் சகோதரரே, புறஜாதியாகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு,
0: பரிசுத்த ஆவியினர் நினைச்சுக்கிற நம்மள பரிசுத்தமாக்கிடுவாரு. பரிசுத்தர் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருந்தாருன்னா நம்மள பரிசுத்தமாக்கொண்டே இருப்பார். நம்ம செய்த பாவத்தெல்லாம் காமிச்சுட்டே இருப்பாரு. மகனே, இது அறிக்கைடு, இது அறிக்கைட்டு, இது அறிக்கைட்டு அப்படி சொல்லி காட்டிட்டே இருப்பாரு. அதான் பரிசுத்தாவினர் வந்து பாவத்தை குறிச்சோ, நீதி குறிச்சோ, நியாயத்தீர்ப்பு குறிச்சோ உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அதுக்குதான் பரிசுத்தாவியானவர் நம்மளை பரிசுத்தப்படுத்துவார். பரிசுத்தாவினர் பெற்றுக் கொண்டோமானால் நம்மளை பரிசுத்தமாக்கி கொண்டே இருப்பார், பரிசுத்தமாக்குவார். அதுக்குதான் பரிசுத்தாவியானவர். ரெண்டு தோசன் புஸ்தகம் இரண்டாம் அதிகாரம் பதிமூன்றாவது வசனம்.
1: கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும்,
0: பாத்தீங்களா, பரிசுத்த ஆவியார் நமக்குள்ள இருந்தாருன்னா நம்ம பரிசுத்தமாக்கிறார். அதுதான் பரிசுத்தவன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, பரிசுத்தவன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுன்னா நம்ம கேட்க மாட்டோம்ன்றோம். எப்படிதான் சொன்னாலும் நான் பரிசுத்தவன் பெற்றுக்கொள்ளுங்கன்னா அமைதி அப்படியே உட்கார்ந்துடுறோம். நம்ம இதயத்தை கடினப்படுத்திக்கிட்டு இருக்கோம். பரிசுத்தவன் கிடைக்க கூடாது, நாட்கள் ஒரு நாள் வரப்போகுது, நம்ம கேட்கலாம் நம்ம கிடைக்காது. அப்பதான் நீதிமொழி புஸ்தகத்துல அப்படிதான் வாசிக்கிறோம். நீதிமொழி புஸ்தகம் ஒன்றாம் அதிகாரம் 23வது வசனம்.
1: என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள், இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன்.
0: பரிசுத்தவன் நமக்குள்ள வந்தா நமக்கு இருக்கிறாரு, என் ஆவி உங்களுக்கு அருள்வே, என் வார்த்தை உங்களுக்கு தெரிவிப்பேன்னு சொல்றாரு. இப்ப நம்ம பரிசுத்தவன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவே மாட்டோம்னு சொல்லிட்டு இருந்தோம்னா ஒரு நாள் நம்ம கேட்டாலும் கத்து ஒரு நாள் கேட்போம், கத்து நமக்கு சத்தமே கொடுக்க மாட்டார். நீ அன்னைக்கு நான் கூப்பிட்டப்ப நீ சத்தம் கொடுக்கலையே. 30ல் இருந்து வாசி,
1: அவர்கள் விரும்பவில்லை.
0: பரிசுத்தாவியார் கர்த்தருடைய ஆலோசனை இறைச்சல விரும்பவில்லை.
1: என் கடிந்து கொள்ளுதல எல்லாம் அசட்டை பண்ணினார்கள்.
0: என் கடிந்து கொண்டெல்லாம் என்ன செய்றீங்க, அசட்டை பண்றீங்க. நான் சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டோம், நீங்க பரிசுத்தாவியார் நிறையன்னு சொன்னா கேட்க மாட்டேன்ங்கிறீங்க.
1: ஆகையால்
0: அவர்கள்
1: தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள். தங்கள் யோசனைகளினால் திருப்தி அடைவார்கள். பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொள்ளும், மூடரின் நிர்விசாரம் அவர்களை அளிக்கும். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி.
0: பரிசுத்தாவியார் பெற்றுக்கொள்ளுங்க ஆண்டு சொல்றாரு, எனக்கு செவி கொடுக்கிற எவனோ விக்கினமின்றி வாசம் பண்ணி
1: ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான்.
0: பரிசுத்தாவியார் கூப்பிடுங்க, என்ன செய்யணும், செவி கொடுக்கணும். நீ கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க, கடிந்து கொள்ளுங்க, திரும்புங்க. என் ஆவி அருளியோ, என் வார்த்தை உங்களுக்கு தெரிவிப்பேன்னு சொல்றாரு. பரிசுத்தவன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கேளுங்க, பரிசுத்தவன் கேட்டீங்கன்னா தான் தருவாரு, கேட்கட்டா தரமாட்டாரு. கேட்கறே ஒன்னும் பெற்றுக்கொள்ளன்னு தான் சொல்லியிருக்காரு. கேளுங்க, உங்களுக்கு சந்தோஷம் நிறையவா இருக்கு. நீங்க அமைதியா இருந்தாலும் உங்களுக்கு பரிசுத்தவன் அபிஷேகத்தை ஊற்றுவேன்னு சொல்லல, கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹலேலூயா. கேட்டு பெற்றுக்கொள்ள, பரிசுத்தவன் வந்தா தான் நம்மளை பரிசுத்தமாக்குவார். அதுக்குதான் பரிசுத்தவியானவர். புஸ்தகம் 6வது அதிகாரம் 11வது வசனம்.
1: உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாய் இருந்தீர்கள்.
0: ஆயினும்
1: கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள்,
0: பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள்,
1: நீதிமான்களாக்கப்பட்டீர்கள்.
0: பாத்தீங்களா, பரிசுத்தவன் வந்தா நம்மளை பரிசுத்தமாக்குறாரு, நம்மளை நீதிமான் ஆக்குறாரு. கழுவு பட்டிகள், பரிசுத்தமாக்கப்பட்டிகள், நீதிமானா மாத்துறாரு. அதுக்குதான் பரிசுத்தவியானவர். அது மாத்திர 1 பேதுரு புஸ்தகம் 1வது அதிகாரம் 2வது வசனம்.
1: பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே
0: ஆவியானவரும்
1: பரிசுத்தமாக்குதலினாலே
0: பரிசுத்தவன் வந்து நம்மளை நினைச்சாரு பரிசுத்தமாக்குறாரு. பரிசுத்தவன் விஷயத்தை பெற்றுக்கொள்ளணும். 1 பேதுரு புஸ்தகம் 1வது அதிகாரம் 22வது வசனம்.
1: ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர சிநேகம் உள்ளவர்களாகும்படி.
0: எப்படி செய்யணும், மாயமற்ற உண்மையான சகோதர சிநேகம். அதான் சென்னை மாதிரி இருந்துட்டு நம்ம வந்து வெளியே வந்து மாறிடக்கூடாது. அதுதான் இங்க சொல்றாரு, மாயமற்ற சினதுல இருந்து
1: ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து.
0: பரிசுத்தாவினர் வந்தா தான் என்ன நம்ம சத்தியத்துக்கு கீழ்படி முடியும். பரிசுத்தாவினர் வந்தா தான் சத்தியத்துக்கு கீழ்படி முடியும். இல்லைன்னா சத்தியம் என்னதான் கேட்டாலும் அது நமக்கு பிரயோஜனப்படாது. ஆவியானவர் வந்தார் நம்மள என்ன செய்ய முடியும், சத்தியத்துக்கும் கீழ்படி முடியும்.
1: உங்கள் ஆத்துமாக்களை
0: சுத்தமாக்கி
1: கொண்டவர்களா இருக்கிறபடியா
0: உங்க ஆத்து பரிசுத்தம் நமக்குள்ள வந்தார்னா சத்தியத்துக்கு கீழ்படிவோம். நம்ம ஆத்துமாக்களை என்ன செய்யறோம், சுத்தமாக்கி கொண்டபடியால் பரிசுத்தம் வந்தாதான் நம்ம சுத்தமாக்க முடியும். பரிசுத்தவனை கேளுங்க, பரிசுத்தம் நமக்குள்ள இருந்தா தான் சத்தியத்துக்கு கீழ்படியும், நம்ம ஆத்மாவையும் பரிசுத்தமாக்கி கொள்ளுவோம். அன்று பரிசுத்தவனை அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக் கொள்வோம். பரிசுத்தவன் முதல்ல வரும்போது என்ன செய்யறாரு, நமக்கு நம்ம வாழ்க்கையில அற்புதங்களை நடப்பிக்கிறார். ஆவி அழித்து அற்புதங்களை நடப்பிக்கிறவர். ரெண்டாவது பரிசுத்தவன் வந்தவர் வரும்போது என்ன செய்யறார், நம்மளுக்கு பரிசுத்தமாக்குறார். மூன்றாவது பரிசுத்தவன் வரும்போது என்ன செய்யறாரு பாருங்க, நம்ம வாழ்க்கை கேட்ட சகரியன் புஸ்தகம் 12:10.
1: நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும்
0: கிருபையின் ஆவியையும்
1: விண்ணப்பங்களின் ஆவியும் ஊற்றுவேன்.
0: பரிசுத்தாவி நமக்குள்ள வந்துட்டாரு, என்ன செய்யறாரு, கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் ஊற்றுவார். ஐயோ எனக்கு செவிக்கவே முடியல, செவிக்கவே முடியல, எத்தனை பேர் கலங்குறோம். பரிசுத்தாவி நமக்குள்ள வந்துட்டார்னா கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் ஊற்றுவார். நம் பரிசுத்தன் அபிஷேகத்தை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவரே என் பரிசுத்தன் அபிஷேகம் என்னைக்கே பெற்ற அபிஷேகம் இல்ல, ஒவ்வொரு நாளும் தாவீதுராஜ சொல்றாரு, நான் புதிய எண்ணால அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். நேற்று பெற்ற அபிஷேகம் இல்ல, இன்னைக்கு நான் பரிசுத்தாவினால் அபிஷேகம் பண்ண. வாசிங்க 92:10.
1: என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவேன்.
0: என் கொம்பை காண்டாமிருத்து கொம்பை போல உயர்த்துகிறேன்.
1: புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன்.
0: என்னைக்கு அபிஷேகம், நான் பற்ற பாருங்க 2010 அது இல்ல, புதிய எண்ணால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு நாளும் பரிசுத்தால் நிறைந்து கொண்டே இருக்க வேண்டும். அன்னி பாசத்துல பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். பரிசுத்தாவினோட தொடர்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். பரிசுத்தாவினை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் சொல்றாரு, புதிய நாள் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என்னைக்கு பெற்ற அபிஷேகம் இல்ல, ஒவ்வொரு நாளும் புதிய நாள் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். சங்கீதக்காரர் சொல்றாரு, ஒரு நாளும் புதிய நாள் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். அன்னி பாசத்துல பேசணும், பரிசுத்தாவோட பேசணும், பரிசுத்தால் நிரப்புங்கப்பா நிரப்புங்கன்னு சொல்லி ஆண்டவராய் இயேசுக்கு சொன்னா, நான் அவர் பரிசுத்தாவில நிறைந்தவராய். லூக்காவின் சுவிசேஷம் 4:1.
1: இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய்.
0: பரிசுத்த ஆவியினால் என்ன செஞ்சார், அவரு நிறைந்தவரா. நம்ம நிறைஞ்சிருக்கணும், ஏதோ அறகுறை ஆவி பெற்றுட்டு அப்படியே உட்கார்ந்துடக்கூடாது. உட்கார்ந்துட்டா உங்களுக்கு தான் நஷ்டம், பரிசுத்தாவினுக்கு நஷ்டம் கிடையாது. பரிசுத்தால் நிறைய நிறையன்னு சொன்னா நிறைய மாட்டேன்றோம், நமக்கு தான் நஷ்டம். அவர் நம்ம சொல்லி கொடுக்கற எல்லாம் நீங்க இப்படி செய்ய நம்ம காலாசனம் சொல்றாரு, அது கேட்டு நடக்கிறது நடக்காது, நம்முடைய விருப்பம் நம்ம கையில இருக்குது. பரிசுத்தின் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராக இயேசு கிறிஸ்து பரிசுத்தாவில் நிறைந்தவரா இருந்தார். நீங்க அப்படி அவருக்கே நிறைந்திருந்தா நம்ம ஏமாத்துறோம், நம்ம ஒண்ணுமே இல்லை. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தாய் கூப்பிட்டு கூப்பிட்டு பரிசுத்தால் நிறைய வேண்டும். ஆண்டவரே முடிய அபிஷேகத்தால் நிரப்பு நிரப்புன்னு கிருபி நாமியம் விண்ணப்பங்களாமையும் நமக்கு தரேன்னு சொல்லியிருக்காரு. பரிசுத்தாண்டவர் வந்துட்டா நம்ம என்ன கொடுக்கிறாரு, கிருபி நாமியம் விண்ணப்பத்தினாமையும் தர்றாரு. அப்போஸ்தல நடவடிக்கை புஸ்தகம் 2:1-4 வாசிப்போம்.
1: பெந்தெகொஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும்
0: ஒருமனப்பட்டு
1: ஓரிடத்திலே வந்திருந்தார்கள்.
0: அப்பொழுது
1: பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல
0: வானத்திலிருந்து
1: சடுதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிச்சு அல்லாமலும் அக்கினி மயமான நாவுகள் போல பிரிந்திருக்கும் நாவுகள் அவர்களுக்கு காணப்பட்டு அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது.
0: அவர்கள் எல்லாரும்
1: பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு
0: ஆவியானவர் தங்களுக்கு தந்தரின
1: வரத்தின்படியே வெவ்வேறு பாஷைகளிலே பேச தொடங்கினார்கள்.
0: வெவ்வேறு பாஷையில என்ன செஞ்சாங்க, பேச தொடங்கினாங்க. பாத்தீங்களா, பரிசுத்தாவி நமக்குள்ள வந்துட்டாருன்னா அன்றையும் பேச நம்ம அறியாம வரும். நீங்க என்னதான் அடக்கினாலும் அடக்க முடியாது. பரிசுத்தேவன் நமக்குள்ள வந்துட்டாருனா பரிசுத்தேவன் அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கோங்க. தயவுசு கேளுங்க, யார் அமைதியா இருக்காதிங்க. பரிசுத்தேவன் கிடைக்கக்கூடாது, காலம் வரப்போகுது. பரிசுத்தேவன் அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. பெற்றுட்டீங்கன்னா அன்னி பாசல வெவ்வேறு பாசல பேச முடியும். ஆகியோர் நம்மளை மறைச்சி பேசுவார். இன்னொரு நாள் கிடைக்கக்கூடாது காலத்து பாரு. நீங்க என்னதான் அழுதாலும் பாரு கிடைக்காது. கேட்போம், ஆண்டவரே பரிசுத்தேவன் அபிஷேகத்தை தாங்கப்பா, பரிசுத்தேவன் அபிஷேகம் தாங்க. நான் அன்னி பாசல பேசி செபிக்கணும். உங்களுக்குள்ள அந்த வாஞ்ச விருப்பம் தாகம் ஆர்வம் உங்களுக்குள்ள இருந்தா பரிசுத்தேவன் தருவார். உங்களுக்கு முதல் ஆர்வம் வேணும், விருப்பம் வேணும், தாகம் வேணும் பரிசுத்தேவன் மேல. கேட்டா ஆண்டவர் பரிசுத்தேவன் அபிஷேகம் தருவார், அன்னி பாசல பேச முடியும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஒரு நாள் ஜீசர்கள் என்ன செஞ்சாங்க, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒரு மணி நேரம் என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா என்று சொல்லி கேட்கிறாரு. மத்தியம் சுவிசேஷம் 26:40
1: பின்பு அவர் சீசர்களிடத்தில் வந்து,
0: அவர் சீசர்களிடத்தில் வந்து
1: அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு,
0: அவர் நித்திரை பண்ணுகிறதை கண்டு
1: பேதுருவை நோக்கி,
0: பேதுருவை நோக்கி,
1: நீங்கள் ஒரு மணி நேரமாவது,
0: நீங்கள் ஒரு மணி நேரமாவது
1: என்னோட கூட,
0: என்னோட கூட
1: விழித்திருக்க கூடாதா,
0: விழித்திருக்க கூடாதான்னு கேக்குறாரு. சீசர்கள் தூங்குறாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன பரிசுத்தவினர் இல்ல. ஆண்டர் கேக்காரு சீசரை பார்த்து, சகோதரே ஒரு மணி நேரமாவது என்னோட கூட விழித்திருக்கூடாதா, நான் பாடுபட்டு இருக்கிறேனே, நான் உங்களை விட்டு பிரிய போறேன்னு சொல்லி கேட்கிறாரு. அதனால அவங்களால செவிக்க முடியல. ஆனா பரிசுத்தவினர் வந்த பிறகு பாருங்க, அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 6:4
1: நாங்களும் ஜபம் பண்ணுவதிலும்,
0: ஜபம் பண்ணுவதிலும்
1: தேவ வசனத்தை,
0: தேவ வசனத்தை
1: போதிக்கிற ஊழியத்திலும்,
0: போதிக்கிற ஊழியத்திலும்
1: இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள்.
0: இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள். இன்னொரு அரசி,
1: நாங்களோ ஜபம் பண்ணுவதிலும்,
0: என்ன சொல்றாரு, நாங்களோ ஜபம் பண்ணுவதிலும்
1: தேவ வசனத்தை,
0: தேவ வசனத்தை
1: போதிக்கிற ஊழியத்திலும்,
0: போதிக்கிற ஊழியத்திலும்
1: இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள்.
0: இடைவிடாமல் தரித்திருப்போம். நான் செவம் பண்றது இல்லையோ, தேவ வசனத்தை போதிக்கலாம், இடைவிடாமல் தரித்திருப்போம். ஒரு நாள் ஆண்டவரை இயேசுக்கு கேட்டார், சகோதரே ஒரு மணி நேரம் என்னோட கூட விழித்திருக்க கூடாதா, ஏன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினர் இல்லாதனால உங்களுக்கு பலன் இல்ல, உங்களால செவிக்க முடியல, உங்களுக்கு பரிசுத்தாவினர் இல்ல, செவிக்க முடியல. பரிசுத்தாவினர் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. அப்பதான் சொல்ற, நாங்க இப்போ செபம் பண்ணுறதுலயும் தேவாசனத்தை போதிக்கலும் இடைவிடாமல் தரித்திருப்பேன் சொல்றாங்க. அந்த அப்போஸ்தலர் நடவடிக்கை 2 நம்ம பார்த்தோம் இல்லையா. அவங்க என்ன செஞ்சாங்க, பல பாசையில பேசினாங்க, சுச்சாங்க, செவிச்சாங்க. அவங்க மேல அக்கினி போல, அக்கின் நாவு போல இறங்கிச்சு, இடி முழக்கம் போல ஒரு சத்தம் வந்துச்சு. அதுக்கு பிறகு அவங்க செவிக்க, அதுக்கு பிறகு தான் பேசுறீங்களா. அப்போஸ்தலர் சொல்றாங்க, நாங்க செபம் பண்ணுறதுலயும் எப்பதான் இடைவிடாம தேவசந்த போதிக்கிறதுலயும் இடைவிடாம தரித்திருப்போம் சொல்றாங்க. ஹலிலுயா. அதுதான் பரிசுத்தவினர் வந்தா தான் நம்ம செவிக்க முடியும். பரிசுத்தவினர் வரலினா உங்களுக்கு செவிக்க முடியாது. நீங்க செவிக்கணும், செவிக்க நினைச்சாலும் செவிக்க முடியாது. பரிசுத்தவினர் வந்துட்டாருன்னா உங்களுக்கு செவிக்க முடியும். முதல்ல பரிசுத்தவினர் வந்து என்ன சொல்ற, என்ன கொடுக்கிறாரு நமக்கு, அற்புதங்களை நடப்பிப்பார் அப்படின்னு சொன்னார். ரெண்டாவது பரிசுத்தவினர் வந்துட்டு என்ன செய்யறாரு, பரிசுத்தப்படுத்துறாரு. மூன்றாவது பரிசுத்தினர் வந்தாருனையும் நம்ம செபிக்க வைக்கிறார், இடைவிடாம செபிக்க வைக்கிறார், தேவசனத்தை போதிக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தின விஷயத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். கடைசியாக யாக்கோபின் புஸ்தகம் 4:5
1: நம்மில் வாசமாயிருக்கிற,
0: நம்மில் வாசமாயிருக்கிற
1: ஆவியானவர்,
0: ஆவியானவர்
1: நம்மிடத்தில்,
0: நம்மிடத்தில்
1: வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று,
0: வைராக்கிய வாஞ்சாய் இருக்கிறார் என்று
1: வேதவாக்கியம் வீணாய் சொல்கிறது என்று,
0: தேவாக்கியம் வீணாய் சொல்லுது என்று
1: நினைக்கிறீர்களா,
0: நினைக்கிறீர்களா? நம்மிடத்தில் பசு தாவேர் வாஞ்சிருக்க எப்படி இருக்கிறா, வைராக்க வாஞ்சாய் இருக்கிறார். கத்திராக்க எதுக்காக செய்யணும், கத்துக்கான எதையா செய்யணும். இப்ப நிறைய பேர் பாருங்க, பரிசுத்தவினர் இல்லாதனால எப்படா நேரம் கிடைக்கும், எப்படா போய் படுத்துக்கலாம், எப்படா வீட்டுக்கு போகலாம், எப்படா 5 கிடைக்கும் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். பரிசுத்தவினர் உங்களுக்குள்ளயும் எனக்குள்ளயும் வாசம் பண்ணுவாருன்னா எப்ப ஊழியத்தை செய்யலாம், எப்ப கர்த்தரை பத்தி யாருக்கு போய் சொல்லலாம், யாருக்காக நம்ம போய் சொல்லலாமா, யாருக்காக ஆண்டரை பத்தி சொல்லலாமா, யாருக்காக போய் ஜெபிக்கலாமா, நம்ம எப்ப நேரம் கிடைக்கும், எப்படா எங்கடா ஊழித்து போலாமா, மனசு எப்படி துடிக்கும். பரிசுத்தவினர் வந்துட்டாருனா உங்களுக்கு துடிக்கும் அந்த வாஞ்ச, உங்களுக்கு அறியாம அந்த தாகம், உங்களுக்கு அறியாம அந்த வாஞ்ச, எப்படா எட்டு எப்படா வீட்டுல பாடுப்பா, எப்படா அஞ்சு நிமிஷம் கடைக்கு வீட்டுக்கு போகலாம் அங்க போலாம் அந்த மாதிரி நம்ம நினைக்கிறோம் இல்லையா. ஆனா பசுத்தாவினர் வந்துட்டாருன்னா என்ன செய்வார், என்ன யாக்கோப் 4:5
1: நம்மில் வாசமாயிருக்கிற,
0: நம்மில் வாசமாயிருக்கிற
1: ஆவியானவர்,
0: ஆவியானவர் நமக்குள்ள வாசமாயிருக்கிற ஆவியானவர்
1: நம்மிடத்தில்,
0: நம்மிடத்தில்
1: வைராக்கிய வாஞ்சியாயிருக்கிறார்.
0: வைராக்கிய வாஞ்சாயிருக்க நம்மிடத்தில் வாசமா இருக்கிறார், வேற யார் இடத்துல இல்ல. வைராக்கிய வாஞ்சாயிருக்கிறார்.
1: வேத வாக்கியம் வீணாய் சொல்கிறது என்று,
0: வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று
1: நினைக்கிறீர்களா?
0: நினைக்கிறீங்களா? இல்ல, உண்மையாவே நமக்குள்ள பரிசுத்தாவின் இருந்தார்னா வைராக்கிய வாஞ்சி எப்ப பத்தி கத்தரை பத்தி சொல்லுவோம், எப்ப ஆண்டு யாருக்கா போய் செவிக்கலாமா, யாருக்காவது எப்ப சொல்லலாமா, தேவனை பத்தி சொல்லலாமா, எப்ப அவங்களுக்கு போய் செவிக்க போலாம், அங்க போலாமா, அங்க போலாமா, உள்ளத்துல வாஞ்ச உருவாக்கிட்டே இருக்கும். அது உங்களுக்குள்ள அந்த அபிஷேகத்துல நீங்க பெற்றுட்டீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த தாகம் வரும், அந்த வாஞ்ச வரும், அப்பதான் உங்களுக்கு புரியும். அதான் கர்த்தர் செய்யணும். கர்த்தர் நல்லர் என்பதை ருசித்து பாருங்கள். நல்ல ருசித்து பார்த்தா தான் தெரியும். ஏய், நம்ம எப்படா வீட்டு போலாம், எப்படா வீட்டு போலாம், இன்னைக்கு உழித்து பாரு நாளைக்கு போயிடலாம், அப்படித்தான் நமக்கு இருக்கும். பசு தாயின் உங்களுக்குள்ள வாஞ்சியா இருந்தாருன்னா கர்த்தருக்கா இதை செய்யலாம், அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, செவிக்கலாமா, துதிக்கலாமா, அப்படி நம்மள அறியாம இந்த எண்ணம் வரும். அல்லேலூயா. அதுக்குத்தான் பரிசுத்தவனை அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தவனே எனக்குள்ள வாருன்னு கூப்பிடுங்க, வாஞ்சியோடு கூப்பிடுங்க, தாகத்தோடு கூப்பிடுங்க. சும்மா கூப்பிட்டாலும் வரமாட்டாரு, என்னை சம்போரம் நிரப்பும் அப்படில வரமாட்டாரு, வாஞ்சியோட தாகத்தோட. நிறைய பேர் செவிக்கிற பார்த்திருக்கேன், பரிசுத்தவனை சம்போரமா தாங்க அப்படிலாம் தரமாட்டாரு, வாஞ்சியோட தாகத்தோட விரும்பி வெளிப்படுத்தின விசேஷம் 22:17.
1: ஆவியும் மனவாட்டி வாய் என்கிறார்கள்,
0: ஆவி மனவாட்டி வாய் என்கிறார்கள்,
1: கேட்கிறவனும் வாய் என்பானாக,
0: கேட்கிறவன் வாய் என்பானாக,
1: தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன்.
0: தாகமா உங்களுக்கு தாகம் இருக்கா? பரிசுத்தவர நீங்க கூப்பிட்டு ஆண்டவரே சம்பூர்ணமா தான் அப்படிலாம் தரமாட்டார், விருப்பம் தாகமா இருக்கு வரக்கடவன்,
1: விருப்பம் உள்ளவன்,
0: விருப்பம் உள்ளவன்
1: ஜீவ தண்ணீரை,
0: ஜீவ தண்ணீரை
1: இலவசமாய் வாங்கி கொள்ள கடவன்.
0: விருப்பங்களுக்கு இருக்கா ஜீவ தண்ணீர்? பரிசுத்தவன் இலவசம் தான், காசு இல்ல. பரிசுத்தவன் நம்ம காசு கேட்கல, கத்து காசு கேட்கல, இல்லப்பா எனக்கு அபிஷேகம் தர, எனக்கு இவ்வளவு காசு கொடு அப்படிலாம் சொல்லல, இலவசம். விருப்பங்களுக்கு வேணும், தாகம் வேணும். தாகம் இருந்துச்சுன்னா, விருப்பம் இருந்துச்சுன்னா பரிசுத்தவன் அபிஷேகத்தை இப்படியே உங்களை கொடுப்பாரு, இந்த நிமிஷத்திலேயே உங்களுக்கு கொடுப்பாரு. வைராக்கியத்தின் வாஞ்ச வைராக்கியம் நமக்குள்ள வரும், வைராக்கியம் வரும். வாசிப்பா யாக்கோப்பு 4:5.
1: நம்மில் வாசமாய் இருக்கிற,
0: நம்மில் வாசமாய் இருக்கிற
1: ஆவியானவர்,
0: ஆவியானவர்
1: நம்மிடத்தில்,
0: நம்மிடத்தில்
1: வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார்.
0: எப்படி வாஞ்சையா? வைராக்கிய வாஞ்ச கத்திரிக்காய் எதை செய்யணும்? யோ, இத்தனை நாள் என் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டேனே, இந்த உலகத்துல கத்திரி என்னை எதுக்காக உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறாரு, இந்த உலகத்துல எத்தனை நாள் கத்திரி எனக்கு அனுப்பின நோக்கத்தை நிறைவேற்றாம போயிட்டேனே, நமக்குள்ள வைராக்கியம் வருது. கத்திரி என்னை உலகத்துக்கு அனுப்பினாரு, மாசிய சொல்றாரு நான் எல்லாம் செய்து முடிச்சிட்டேன்னு சொல்றாரு, நம்மளை அனுப்புற நோக்கத்தை நிறைவேற்றினம்மா மாசிய சொல்றாரு. வாசித்து பாருங்க யாத்திரா புஸ்தகம் 40:16.
1: கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம்,

0: 5வது வசனம்.
1: நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தார்.
0: நோவா என்ன செஞ்சாராம்? கர்த்தர் தமக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தார். நம்ம ஆண்டவரே இயேசு கிறிஸ்துவும் செய்தார். வாசித்து பாருங்க, யோவான் சுவிசேஷம் 17:14.
1: பூமியிலே
0: நான்
1: உம்மை மகிமைப்படுத்தினேன்.
0: நான் உன்னை மகிமைப்படுத்தினேன்.
1: நான் செய்யும்படி
0: நீ நான் செய்யும்படி
1: நீர் எனக்கு நியமித்த கிரியையை
0: பிதாடி சொல்றாரு. நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை
1: செய்து முடித்தேன்.
0: ஆம் அருமையானவர்களே, உங்களையும் என்னையும் கர்த்தர் இந்த உலகத்தில் எதற்கு அனுப்பினா ஒரு நாள் சிந்திச்சு பார்த்திருக்கிறோமா? எது உலகத்தில் நம்ம உருவாக்கி அனுப்பியிருக்காங்க சிந்திச்சு பார்த்திருக்கிறோமா? இந்த உலகத்தில் எதையும் சேர்த்து வச்சாலும் உலகத்திலிருந்து ஒண்ணும் கொண்டு போக முடியாது. கத்திற்காக எதை செய்திருக்கோ அதைத்தான் நம்ம கத்திட்ட கொண்டு போக முடியும். கத்தர் உங்களுக்கு என்ன எதுக்காக உலகத்துக்குள்ள அனுப்பினார்? மோசே சொன்னார், கத்தர் எனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்து முடித்தேன்னு சொல்லி. நோவா சொன்னார், எனக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்து முடித்தேன்னு சொல்லி. நீங்கள் நானும் கத்திற்காக என்ன செஞ்சிருக்கோம்? ஒரு நிமிஷம் எல்லாம் சிந்திச்சு பாருங்க. நம்ம செஞ்சிருக்கிறோமா? ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொன்னார் பிதாவை நோக்கி, நீர் என்னை அனுப்பின கிரியை என்ன செய்து. அது வாசிப்பா 17:4 யோவான் சுவிசேஷம் 17:4.
1: பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன்.
0: நான் உம்மை மகிமைப்படுத்தினேன்.
1: நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன்.
0: ஆண்டவர் இயேசு கிறிஸ்து சொன்னார் பிதாவை நோக்கி, நீங்கள் நானும் என்ன செஞ்சிருக்கோம் கத்திருக்கா? யோசித்து பாருங்க. இந்த உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் 30 வயசு, 35 வயசு, 40 வயசு, 60 வயசு அப்படி எல்லாம் நமக்கு இருக்குது. நம்ம கத்திருக்கா என்ன செஞ்சிருக்கோம்? இல்லையே, நம்ம ஆண்டர் கணக்கு கேட்பாருல்ல, நமக்கு ஆண்டர் வேதாகமத்தை கையில கொடுத்துருக்காருல்ல, இதை வாசித்து பார்த்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கத்திருக்காங்க யோசித்து பாருங்க. ஒரு நாள் கத்தர் நம்மளை கணக்கு கேட்பார். சரி, வைராக்கியத்தை வாஞ்ச இப்ப வாசிக்கலாம். யாக்கோபு 4:5.
1: நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர்
0: நம்மிடத்தில்
1: வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார் என்று.
0: எப்படி இருக்கிறாரா? வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார் என்று
1: வேத வாக்கியம் வீணாய் சொல்கிறது என்று நினைக்கிறீர்களா?
0: வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? அவர் நமக்குள்ள எப்படி இருக்கிறார்? வைராக்கிய வாஞ்சியா இருக்கிறார். நம்ம கத்திருக்கா எதை செய்யணும்? அவங்களுக்கு ஆண்டு பிடிச்சு, ஐயோ அந்த ஆத்மா அழிஞ்சு போதே, அவங்க இப்படி இருக்காங்களே, இவங்களுக்கான செபிக்கணும். நம்ம பகைங்கரா இருந்தாலும் அவங்களுக்கு செபிக்கணும் தான் நம்ம உள்ள தோணுது. அப்படியே உள்ள உடையுது. ஐயோ அந்த ஆத்மாரும் இது பேசக்கூடாது, அவங்க ஆண்டு அறியாம இருக்காங்களே, எப்படி அவங்க பரலோகத்துக்கு வருவாங்கன்னு சொல்லி. அவங்க நம்ம பகையா இருந்தாலும் கூட நம்மளை அறியாமையே அவங்களுக்கு செம வருது. அந்த வைராக்கிய வாஞ்ச உங்களுக்கு இருக்குதா? அப்ப கத்தராவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா தான் அந்த வைராக்கிய வாஞ்சி வரும். கத்தராவியானவர் உங்களுக்குள்ள இல்லைன்னு சொன்னா, நம்ம உலகத்துல அதை வாங்கணும், இதை வாங்கணும், உலகத்துக்கு அதை சேர்க்கணும், உலக காரியத்துக்கு அங்க போகணும், இங்க போகணும், அப்படிதான் இருப்பாங்க. ஆனா கத்திரத்துல வாஞ்சியா இருந்தா ஆண்டவருக்காக எதையோ செய்யணும்னு நினைப்போம். என்ன புஸ்தகம் 25:10-12.
1: கர்த்தர் மோசேயை நோக்கி நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை நிர்மூலமாக்காதபடிக்கு ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான எலியாசரின் மகன்
0: பினகாஸ்
1: என் நிமித்தம்
0: அவர்கள் நடுவே
1: பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால்.
0: என்ன செஞ்சாரா? பக்தி வைராக்கியம் காமித்ததினால். வீட்டுல போய் அந்த புத்தகத்தை படிச்சு பாருங்க, என்ன வைராக்கியம் காமித்தார், என்ன பக்தி வைராக்கியம் காமித்தார் உங்களுக்கு வீட்டுல போனா நல்லவே புரியும். என் நிமித்தம் பக்தி வைராக்கியம் காமித்ததினால்
1: இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை
0: திருப்பினான்.
1: ஆகையால் இதோ அவனுக்கு என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன்.
0: வீட்டுல படிச்சு பாருங்க அந்த அதிகாரம். வைராக்கியத்து வாஞ்ச பக்தி வைராக்கியத்து வாஞ்சதுனாலதான் இஸ்ரேல் மக்களை பர கத்துடி கோபத்தை மாற்றினார். நமக்கு அந்த பக்தி வைராக்கியம் வேணும். என் ஜனங்கள் நரகத்துக்கு போக கூடாது, என் ஜனங்கள் பரலோகத்துக்கு வரணும், அதுக்கான என்ன செய்ய முடியும் என்னால சொல்லி நம்ம செபிக்கணும். இந்த ஆண்டரை பத்தி நம்ம சொல்லணும். ஒரு நாளைக்கு ஒத்துருக்காது நம்ம ஆண்டரை பத்தி சொல்லணும். ஒரு நாளைக்காவது ஆண்டரை பத்தி நம்ம சொல்லணும். நமக்கு அந்த வைராக்கியம் வாஞ்சி வேணும். பெண்ணாக்கேசுக்கு வைராக்கியம் வாஞ்சி இருந்துச்சு. உங்களுக்கு எனக்கு இருக்கா இல்லைன்னு சொன்னா நம்ம கேட்டு ஏதோ ஒரு காதல கேட்டு ஒரு காதலை விட்டுட்டு போறதுக்காக இல்ல,

0: பிரியமானவர்களே, வசனத்தை நம்ம பார்த்து சிந்தித்து நம்ம செயல்பட வேண்டும். வசனத்தை கேட்டு நம்ம சிந்தித்து செயல்பட வேண்டும். எலியா சொல்றாரு, ஒன்றாஜாக்கள் புஸ்தகம் 19:10
1: அதற்கு அவன் சேனைகளின் தேவனாகிய கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன்.
0: அவர் சேனைகளின் கர்த்தருக்காக எப்படி இருந்தாரா?
1: வெகு
0: பக்தி வைராக்கியமா இருந்தார். எலியா பக்தி வைராக்கியம் இருந்துச்சு. உங்களுக்கு இருக்கா கர்த்தர் மேல? உங்களுக்கு இருக்கா பக்தி வைராக்கியம் கர்த்தர் மேல இருக்குதா? எதையாவது கர்த்தர் செய்யணும், எத்தனை வருஷம் அவங்க நரகத்துக்கு போறாங்களே, அவங்க மேல உங்களுக்கு பக்தி வைராக்கியம் வருதா? அவங்களுக்கு தாக வருதா? வாஞ்ச வருதா? நீங்க கத்துக்கா என்ன செஞ்சிருக்கீங்க? கத்துக்கா என்ன செஞ்சிருக்கோம்? வெகு பக்தி வைராக்கியம் நமக்கு இருக்கா? ஏதோ வாழ்க்கை வாழ்ந்தோ நம்ம இருந்துடுறோமா? சிந்தித்து செயல்படுவோம். அது மாத்திரம் இல்ல, சங்கீதம் 69:9
1: உம்முடைய வீட்டை குறித்து,
0: உம்முடைய வீட்டை குறித்து
1: உண்டான பக்தி வைராக்கியம்,
0: உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம்
1: என்னை பச்சித்தது.
0: வீட்டை குறித்து இவ்வளவு பெரிய வீடெல்லாம் ஆண்டு ஆய்த்து படுத்தி இருக்காரே, இன்னும் ஜனங்கள் வந்து நிரம்பலையான்னு சொல்லி உங்களுடைய வீட்டை குறித்து பக்தி வைராக்கியம் என்ன பச்சித்தது. உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்து பண்ணி சொல்லி நம்மளுக்காக செய்யறாரு, நம்ம இப்படி இருக்கமேன்னு சொல்லி பக்தி வைராக்கியம் பச்சித்ததுதான் நமக்கு இருக்குதா? சொன்ன கேப்ப ஆண்டவரே, உங்க மேல பக்தி வைராக்கியம் வரட்டும் ஐயா. நான் ஏதோ கிறிஸ்தவங்க வந்துட்டு ஏதோ ஒரு கொஞ்சம் நேரம் வாரம் போறேன், அவ்வளவுதான் ஆண்டவரே. ஞாயிற்றுக்கிழமை வரோம், இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை வரும், அவ்வளவுதான் ஆண்டவரே. கத்துக்கு மேல என் பக்தி வைராக்கியம் வேணும் ஆண்டவரே. ஆதி பக்தர்லாம் இருந்தாங்களப்பா, எனக்கு இந்த பக்தி வைராக்கியத்தை தாங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். யோவான் சுவிசேஷம் 2:17
1: அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து,
0: உம்முடைய வீட்டை குறித்து
1: உண்டான பக்தி வைராக்கியம்,
0: உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம்
1: என்னை பச்சித்தது.
0: ஆண்டவராக இயேசு கிறிஸ்து சொல்லுகிறார், பிதா வீட்டை குறித்து பக்தி வைராக்கியம் என்னை பச்சித்தது. உங்களுக்கு பக்தி வைராக்கியம் இருக்கா? பரிசுத்தன் இருந்தானா கட்டாயம் பக்தி வைராக்கியம் வரும். அப்ப இன்னும் நீங்கள் பரிசுத்தன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள, ஏதோ வாரம் போறோம் அவ்வளவுதான், இந்த வசனத்துக்கு இங்கேயே மறந்துட்டு போயிருவான். என்ன பசுத்தேன் பேசினாலும் கூட யோசிக்க மாட்டோம், சிந்திக்க மாட்டோம். இந்த வசனத்தை கேட்டு இப்படியே விட்டுட்டு போயிருவோம். அதனால யாரு பயனும் இல்லை பிரியமானவர்களே. உங்களுக்கும் பயனும் இல்ல, கருத்துக்கும் பயனும் உள்ளதல்ல. இந்த வசனத்தை சிந்திக்கணும், ஒவ்வொரு நாளும் நம்ம யோசித்து கொண்டே இருக்கணும். பரிசுத்தன் வந்தா என்ன கிடைக்கும் சொன்னாரு. உங்களுக்குள்ள அற்புதங்களை நடப்பித்து என்ன செய்வாரா? பரிசுத்தன் ஆவி அழித்து உங்களுக்குள்ள அற்புதங்களை நடப்பிக்கிற கத்தை. ரெண்டாவது என்ன செய்யற? பரிசுத்தமாக்குற பரிசுத்தாவியனர். மூன்றாவது என்ன செய்யறாரு? பின்னப்புகளாவியோ கிருபை ஆவி ஊற்றாரு. ஒரு மணி நேரம் சீசர்கள் முழித்திருந்து செவிக்க முடியாது இருந்த சீசர்கள், அவங்க சொல்றாங்க செவிப்பதிலையும் வசனத்தை போதிப்பதில் இடைவிடாம தரித்திருப்பதுன்னு சொல்றாங்க. நாலாவது பரிசுத்தார் உங்களுக்குள்ள வைராக்கியம் வாஞ்சானவர் உங்களுக்குள்ள இருந்தார்னா பன்னாகாசு பக்தி வைராக்கியமா இருந்தார் கத்திற்காக. எளிய பக்தி வைராக்கியமா இருந்தாரு. ஏசப்பா பக்தி வைராக்கியம், தாவிய பக்தி வைராக்கியமா இருந்தாரு. உங்களுக்கு எனக்குள்ள இருக்கா பக்தி வைராக்கியம்? என்ன பரிசுத்தன் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளல, இன்னும் நீங்க உலகம் உலகத்தே சார்ந்திருந்தீங்கன்னா பரிசுத்தாவியர் இன்னும் உங்களுக்கு சரியான முறையில இல்ல. பரிசுத்தாவின இருந்தது பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. பரிசுத்த பவுல் சொல்றாரு, என் தாயின் கற்பத்தில் நான் என்ன செஞ்சேன் பிரித்தெடுக்கப்பட்டேன்னு சொல்றாரு. கலாத்தியர் 1:15 வாசித்து பாருங்க.
1: அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல்,
0: என் தாயின் வயிற்றில் இருந்து முதல்
1: என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்தது.
0: தாயின் வயிற்றுல பிரித்தெடுக்கிட்டாரு. உலகத்துக்கு நம்ம சொந்தம் இல்ல, உலக காரியத்தரம் எல்லாம் வாழக்கூடாது. என் தாயின் கற்பத்தில் இருந்து பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை ஒண்ணும் அதுதான் கத்தர் பிரி. அதான் சொன்னார் ஆண்டவராக இயேசுகிட்ட சொன்னார், நான் உலகத்தை நல்லது போல நீங்களும் உலகத்தை நல்ல கத்திற்காக வாழ்வின்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. பரிசுத்தர் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தேவன் பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். கத்து தாமே ஆசீர்வதிப்பாராக.
2: நம்ம கேட்கலாம், ஆவியனவர் நோக்கி பார்ப்போம். தகப்பனே, உமது ஆவியானவர் எனக்கு தாரும், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களேப்பா. அப்பா, உங்கள் குமாரர் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள், முதியவர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், ஊழியக்காரர்கள் ஊழியக்கார் மீது ஆவி ஊற்றுவேன், அவர்கள் தீர்க்க தரிசனங்களை சொல்லுவார்கள் என்று சொன்னீரே. எனக்கும் பரிசுத்தாவியானவரை தாரும். எல்லாம் கரங்களை உயர்த்தி ஜெபிங்க. வாஞ்சையோடு கூட கேட்போம். பரிசுத்தாவி நமக்குள் வரும் பொழுது அவர் தமது ஆவியை அனுப்பி அற்புதங்களை செய்கிறார். சாவுக்கு எதுவான சரீரமாக இருந்தாலும் அதை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். நமது பலவீனங்களிலே நமக்கு ஒரு உதவி செய்கிற தேவன். தேங்க்யூப்பா. வாய் திறந்து சொல்லுங்க, அந்த விலை மதிக்க முடியாத திரியகத்தில் ஒருவராகிய பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ளே எழுந்தருளி வருவீரா? கூப்பிடுங்க, வாஞ்சோடு கூப்பிடுங்க. வாங்க ஆவியானவரே. ஆவியன் வரும்பொழுது அடுத்தபடியாக நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார், நம் வாழ்க்கையை பரிசுத்தமாக்குகிறார். பரிசுத்தப்படுத்துகிற ஆவியானவர் எப்படி பரிசுத்தமாகிறோம்? தேங்க்யூ லார்ட். ஆவியானவர் நாளே சத்தியத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது நம் இதயம் சுத்தமாக்கப்படுகிறதா பாருங்கள். ஆவியானவரே உமக்கு கீழ்ப்படிய அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வந்து நான் சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து என் இதயத்தை சுத்தமாக்கிக் கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. கூப்பிடலாமா? வாங்கப்பா, வாங்க. என்னை பரிசுத்தப்படுத்தும்ப்பா. பரிசுத்தம் இல்லாமல் ஒருவனு தேவனை தரிசிக்க முடியாது. வாங்க பரிசுத்த ஆவியானவரே. தேங்க்யூப்பா. மூன்றாவது ஆவியானவர் ஜெபிக்க வைக்கிற ஆவியானவர், கிருபை நாவி விண்ணப்பத்தை நாவி ஊற்றுகிறார். ஒரு மணி நேரம் கூட இயேசுவோடு கூட இருந்து ஜெபிக்க முடியாத சீசர்கள் தூங்கி வழிந்தார்கள். ஆனால் ஆவியானவர்களுக்குள் பரிசுத்தாவி வந்த பொழுது இடைவிடாமல் நாங்கள் ஜெபிப்போம் என்று சொன்னார்கள், ஜெபித்தார்கள். வாய் திறந்து சொல்லாமா? அப்பா எங்களுக்குள்ள வாங்க பரிசுத்தாவியானவரே. கூப்பிடுங்க பார்க்கலாம். ஓ ஜீசஸ், பரிசுத்தாவியானவரே உமக்கு நன்றி. பரிசுத்தாவியானவரே உமக்கு நன்றி. கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. தாகம் உள்ள தண்ணீரை ஊற்றுகிறார் இப்பொழுது. இப்பொழுது நன்றி ஆவியானவரே. ஆவியானவர் இது ஒரு மகிமை, இதோ நம்மை நிரப்ப விரும்புகிறது. நன்றி. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. நன்றி ஆவியானவர். பக்தி வைராக்கியத்தை கொடுக்கிறார். கர்த்தர்க்காய் எலும்பி இருக்கக்கூடிய பக்தி வைராக்கியம், கர்த்தர்க்காய் எலும்பி பிரகாசிக்கிற பக்தி வைராக்கியம், கர்த்தர்க்காய் சாதிக்க நினைக்கிற பக்தி வைராக்கியம், கர்த்தர்க்காய் பேசுகிற நடக்கிற கர்த்தர்க்காய் பிழைக்கிற பக்தி வைராக்கியத்தை கொடுக்கிறார். எலியாவுக்குள்ள பக்தி வைராக்கியம், பெனகாசுக்குள்ள பக்தி வைராக்கியம், சங்கீதக்காரன் தாவீதுக்குள்ள பக்தி வைராக்கியம், இயேசுக்குள் பக்தி வைராக்கியம். நன்றி. வாங்க பரிசுத்தாவினரே, ஒரு நிமிஷம் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். ரிகாபோ ஷாந்தா. நாளை அல்ல இது, இப்பொழுது ஆவியன் ஊற்றப்படுகிற நேரம். இது ஆவியானவர் நம்மத்தில் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆவியானவர் எங்கேயும் உங்க நடுவில் தான் இருக்கிறார். உங்க நடுவில் நிலை கொண்டிருக்கிற ஆவியானவர், பிரைஸ் காட். உங்க நடுவில் நிலை கொண்டிருக்கிற ஆவியானவர், இது உங்க நடுவில் நிலை கொண்டிருக்கிறார். தேங்க்யூ ஹோலி கோஸ்ட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். நீர் எங்களுக்கு வேண்டும். நாங்கள் மணிக்கணக்காக ஜெபிக்க விரும்புகிறோம், பரிசுத்தமா இருக்க விரும்புகிறோம். அல்லேலூயா. உமக்காய் பக்தி வைராக்கியம் பாராட்ட விரும்புகிறோம் ஆண்டவரே. உமக்காய் நாங்கள் நடக்க பிழைக்க, உமக்காய் எலும்பி நிற்க கர்த்தர்க்காய் வைராக்கியம் பாராட்ட விரும்புகிறோம். வாங்கவியானவரே, எங்களுக்கு அற்புதம் வேணும். எங்கள் சரீரம் உயிர்ப்பிக்கப்படணும். சாவுக்கு எதுவான எங்கள் சரீரம் உயிர்ப்பிக்கப்படணும் இப்பொழுது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட்.
0: பரிசுத்தாவினை நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. பெற்றுக்கொள்ளாதவன் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவர். வைராக்கிய வாஞ்சி ஆவியை தாரும் ஐயா. வைராக்கிய வாஞ்சி ஆவியை தாரும் ஆண்டவர். பக்தி வைராக்கியமான ஆவியை தாரும் ஆண்டவர். கடமைக்கல்ல, பேருக்கல்ல, புகழ்க்கல்ல ஆண்டவர், பக்தி வைராக்கியமான ஆவியங்கள் தாரும் ஆண்டவர். வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் ஐயா. சிக்கமால, சிக்கமால, ரீக்கமால, ரீக்கமால, ரப்பர கரை வீக்கிறவ ஆண்டவரே. மக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. நீர் பேசுறீர் ஆண்டவர். வல்லமையாய் பயன்படுத்த பக்தி வைராக்கியம் தாரும் ஆண்டவர். கரணை கடலே, கரண சமுத்திரமே துதிக்கிறோம். எல்லா மக்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, சமாந்த கொடுங்க, சந்தோஷம் கொடுங்க. உள்ளத்தில் ஆறுதலின் தேர்தலின் தாரும். கத்தடி வல்லக்காரன் தாங்க வேண்டும். நீர் அடைக்கலமாக, அனுகூலமாக, கோட்டையாக, அரணாக, ஜீவனாக இந்த வழி நடத்தும். தேவ பிரச்சனை நாளும் தாங்கட்டும். நன்மையான காரியத்தை ஒரு வாழ்க்கையில் செய்யுங்க ஆண்டவர. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியச்சர் தேவன் ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. தகப்பனே, எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும், பரிசுத்தாவி நிறைக்கணும், பக்தி வைராய் தரணும், செவிக்கணும், துதிக்கணும், அறிந்து கொள்ளணும், அண்டிக்கொள்ளணும், சார்ந்து கொள்ளணும், உமோடு ஒன்றர கலக்கணும். என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்க, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க, என்ன பலம் இருந்தாலும் குணமாக்க. எந்த மந்திரம் செய்வனையும் தொடாதபடி காத்துக்கொள்ளுங்க அப்பாமே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தாங்க. சமாளம் இல்லாத மக்கள் சமான் தாங்க. கடன் பிரச்சனை, கண்ணீர், வேதனைகள் எல்லாவற்றையும் விடுதலை தாங்க. பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டுமே. சமாளம் இல்லாத குடும்பத்தில் சமாந்தை தர வேண்டும். குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை வேணும் ஆண்டவரே. தொழில் செய்கிற மக்களை ஆசீர்வதிக்கணும். வியாபாரம் செய்கிற மக்களை ஆசீர்வதிக்கணும். வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க. கடன் பிரச்சனை எல்லாம் மாறுன்னு ஆண்டவரே. அப்பா உள்ளத்தில் வெளியரங்கமா செங்க கவலைகள் சோர்வுகள் துக்கங்கள் பாரங்கள் எல்லாவற்றையும் நீக்கி போடுங்க ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை ஞாபகத்தை கொடுங்கிற அச்சா. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. எல்லாரும் ஜெபிக்கிறவங்க எல்லாரும் துதிக்கிறவங்களா மாற்றுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க. நன்மைனால முடிச்சூட்டி காத்துக்கோங்க ஏசப்பா. அன்பின் ஆண்டவரே இறங்கும் இறங்கும் இறங்கும் அப்பா. பசுத்து ஆவியினர் யாரும் இழந்து போக வேண்டாண்டவரே. பெற்று இழந்திருந்தாலும் அவங்க திரும்ப பெற்றுக்கொள்ள உதவிச்சுங்க. கிடைக்கக்கூடாது காலவருது. நீ சொன்ன வாக்கு திட்டத்தை நிறைவேறு ஐயா. அன்றே ஒத்துருவாய் வெறுமையாய் பயிரக்கூடாது சுவாமி. எல்லார் வாழ்க்கையிலும் புதிய இடத்தையும் புது பலத்தையும் புதுச்சேவனை பெற்று பரிசுத்தன் அபிஷேகத்தை பெற்று வாயிராக்க வாஞ்சோடு ஜீவிக்க பலன் கொடுங்க. காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. அன்றுவரே நீ பெரிய காரியத்தை செய்யுங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை எண்ணி முடியாத செய்யுங்கள செய்யுங்க. அவங்க நாம மாத்திரம் அங்கிப்பிடட்டு ஏசப்பா. எல்லா துதிக்கான மகிமே மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாக செய்கிறோம் பரமபிதாவே. ஆமே.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க பலட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நமக்கு துணை இருக்கிறார். இந்த சத்தியம் இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192
3: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
4: எங்களின் ஏசிலின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி ஏசிலின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கூனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 944-30-780-19 and 75-98-112-435. Our email address is aslinkaram@gmail.com. Our website, handofjesus.in. God bless you.

0: வாருங்கள், கர்த்தரை தொழுது கொள்வோம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவாலயத்திற்கு செல்ல முடியாதவர்களுக்காக இந்த நிகழ்ச்சியை கர்த்தரின் கிருபையால் உங்களுக்கு வழங்குகிறோம். நீங்களும் எங்களுடன் சேர்ந்து கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
1: நாம் எழுந்து நின்று கர்த்தருடைய அன்பின் கரத்தில் இந்த ஆராதனையை அர்ப்பணம் செய்து, ஆண்டவராய் கர்த்தர், நம்மை இந்த மாதம் முழுதும் கண்மணி போல பாதுகாத்து வழி நடத்தி வந்ததை நினைத்து நான் நன்றி சொல்லி, பரலோகத்திலே வாசம் செய்கின்ற அன்பின் நல்ல கர்த்தாவே, இயேசுவின் ரத்தம் எங்கள் ஆவி ஆத்மா உடல் முழுவதும் ஒரு விசை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டுமாய் உங்கள் சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிற கர்த்தாவே, இந்த நேரத்தை கர்த்தர் முழு பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இது இரண்டாவது ஆராதனையில் உங்க மகிமை வெளிப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். இதற்கு உரமாய் எழுப்பி வருகிற பொல்லாத ஆவிகள் கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். பிசாசின் கிரியில் அடைக்க முடிக்க தேவக்குமான் வெளிப்பட்டீரப்பா. இந்த கூட்டாளிக்கு உரமாய் எழும்பி வருகிற பொல்லாத அந்தகர ஆவிகள் கர்த்தரா இயேசுவின் நாமத்திலே கட்டப்பட வேண்டுமா ஜெபிக்கிறோம். பாடப்போகும் பாடல்கள், ஜெபிக்கிற ஜபங்கள், அப்பா தியானிக்க போற வசனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதி. உங்க பிரசனம் எல்லாரையும் மூடட்டும் ஐயா. உங்க ரத்தத்தினால வேலையடைப்பீராகும். அக்கினியினால் ஆவியானவரால் நிறத்தை சுற்றி வேலையடைங்கப்பா. நாமத்தினால வேலையடைப்பீராக. உங்க பிரசனம் வெளிப்படுவதாக, எங்களை மறைத்து வெளிப்படும். துதிகணமாக மேல உமக்கு செலுத்துறோம் இயேசுவே. நல் நாமத்திலே தாழ்மை வேண்டுகிறோம் பிதாவே. கர்த்தர் ஆராதிக்கலாமா? சொல்லுங்க. இயேசுவே நன்றி. தேங்க்யூ லார்ட்.

0: நம்ம ஜெபம் பண்ணலாம். நம்ம தேசத்தின் ஆசீர்வாதங்களுக்காக நம்முடைய தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க நம்ம ஜெபிக்கலாமா? அக்கா ஜெபக்குறிப்பு சொல்லுவாங்க, ஜெபிக்கவும் உண்டாக கடந்து வந்து ஜெபம் பண்ணுங்க.
1: விருதுநகர் மாவட்டம் ரட்சிக்கப்படணும். அங்க இந்த பயோகிராபிஸ் நிறைய இருக்கு, மத்தாப்புலாம் செய்யறாங்களே அந்த ஆபீஸ், அதனால யாருக்கு அங்க ஆபத்து வீத்து வரக்கூடாது. அந்த மக்களை தேவன் பாதுகாக்கணும், எந்த ஆபத்துமே அங்க வரக்கூடாது. அதுக்காக பண்ணும்
2: பரிசுத்த தகப்பனையுமே துதிக்கிறோம் ராஜா. அப்பா விருதுநகருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. அங்க இருக்கிறதான எல்லா ஃபயர் ஆபீஸ் மேலயும் ஆண்டவரே முத ஆளுகை இறங்க வேண்டுமா கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. எந்த ஃபயர் ஆபீஸ்லயும் ஆண்டவரே ஃபயர் ஆக கூடாதுப்பா. எங்க ஜனங்கள் யாருமே ஆண்டவரே கருகி போக கூடாது ஏசப்பா. தேவனே ஒவ்வொரு ஃபயர் ஆபீஸ்லயும் ஆண்டவரே தகப்பனே முத பாதுகாப்பின் கரங்க தங்கி இருக்க வேண்டுமாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம் ஏசப்பா. எத்தனையோ ஜனங்கள் அதை நம்பி பிழைப்பு செய்து கொண்டிருக்கிறாங்க ஏசப்பா. ஒரு ஜனங்கள் கூட ஆண்டவரே கருகி போக கூடாதப்பா. நீங்க முழுமையாய் பொறுப்பெடுக்க வேண்டுமாய் கெஞ்சி ஜெபிக்கிறோம். நீங்க அப்படி கூட செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துறோம் ஏசப்பா. துதி கன மகிமை செலுத்துறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கெஞ்சி ஜெபிக்கிறேன் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென்.
1: அது மாத்திரல்ல, நம்ம சபையில் எல்லா சபைகளையும் எல்லா திருச்சபைகளிலும் பரிசுத்தாவின் அபிஷேகம் ஊற்றப்படணும். எல்லா திருச்சபையிலும் பரிசுத்தாவின் அபிஷேகம் ஊற்றப்படணும். எல்லா மக்களும் தேவை அக்கில நிறைஞ்சிருக்கணும். அதுக்காக சம்பளமா
3: ஒருத்தருமே இருக்க கூடாது. நீங்க கிருபியாக நீங்க கட்டளையிடும் படிக்காம பார்த்தவங்களுக்கு ஜெபிக்கிற மேசப்பா. ஒவ்வொரு சபைகள் நீங்க காத்துக்கொள்ளும் படிக்காம பார்த்தவங்களுக்கு ஜெபிக்கிற மேசப்பா. தேவனையும் துதிக்கிறோம். நீங்க அப்படி செய்ய போறக்காய் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துறோம். எல்லா துதி கணமாக்கியும் உமக்கு செலுத்துறோம். ஏசப்ப மூலம் ஜபத்தேற்றுக் கொள்ளுங்கள் பரிசுத்த பிதாவே.
1: இந்தியா தேசப்பட்ட அத்தனை குடிகாரங்களும் ரட்சிக்கப்படணும், தேவனை அறிஞ்சிக்கணும், குடிக்கிற சகோதர ரட்சிக்கப்படணும் அப்படின்னு சொல்லி நம்ம ஒரு கண்ணீரோடு ஆரோக்கிய சாப்பிடலாம்.
2: ஒரு ஆண்டவரே குடிக்காரர்களை நீங்க அப்பா கண்ணோக்கி பார்க்க வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவர்கள் எல்லாம் ஆண்டவரே ஏசப்பா உண்மை தொழுது கொள்ளவர்களாக மாற்றுங்க. அவங்க மறக்கப்படணும் ஏசப்பா. அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவங்களை மீட்டுக் கொள்ளுங்க ஏசப்பா. உண்மை அறியணும் ஏசப்பா. எத்தனையோ ஆண்டவரே ஏசப்பா வாலிப பசங்களே ஏசப்பா உமக்கு விரோதமான காரியங்கள் செய்து கொண்டு அடிமையா இருக்கிறாங்க ஏசப்பா. போதை பொருளுக்கு அடிமையா இருக்கிறாங்கப்பா. உமக்கு விரோதமான காரியங்கள் செய்யறாங்க ஏசப்பா. உமை மறந்த ஆண்டவரே ஏசப்பா. அப்பா போதை பொருளுக்கு அடிமையாய் கொண்டு அப்பா அவங்களை அவங்களே மறந்து கொண்டு தவறான வழியில போறாங்க ஏசப்பா. அந்த அடிமைத்தனத்திலிருந்து நீங்க மீட்டுக் கொள்ளுங்க ஏசப்பா. நீங்க ஒருவரே மீட்பின் தேவன் ஏசப்பா. எத்தனையோ குடும்பங்கள்ல சண்டை ஏசப்பா. கர்த்தாவே அப்பா உமை துதிக்க முடியாம அப்பா உம்முடைய ஆண்டவரே வார்த்தைகளை கேட்க முடியாத தடைகளா இருக்கிறது ஏசப்பா. அப்படிப்பட்ட தடைகள் எல்லாம் நீங்க மாற்றி போடுங்கப்பா. குடியினால் ஆண்டவரே எத்தனையோ குடும்பங்கள் சீரழிந்து கிடக்குது ஏசப்பா. நீங்க கண்ணோக்கி பார்க்க வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. முது வல்லமை உள்ள கரத்தினால் ஒவ்வொருத்தரையும் தொடுங்க ஏசப்பா. அப்படியாய் தொட்டு ஒவ்வொருத்தரையும் ரட்சித்துக் கொண்டு உங்க நாமத்தை மகிமைப்பட போறதுக்காக நன்றி ஏசப்பா. எல்லா துதிகன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெப கேட்கும் ஜீவன் நல்ல பிதாவே.
0: வேத பாடங்களை வாசிக்க கேட்க போகிறோம். ரோமர் புத்தகம் 4 அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் கிழதன நிருபம் 4
4: ரோமர் 4 அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின்படி எண்ணத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம். ஆபிரகாம் கிரிகளினாலே நீதியமானாக்கப்பட்டான் ஆகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏதோ உண்டு. ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவில்லை. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அந்தபடி கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்று எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு எவருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறார். இந்த பாக்கியம் விருத்த சேதனம் உள்ளவனுக்கு மாத்திரம் வருமோ? விருத்த சேதனம் இல்லாதவனுக்கும் வருமோ? ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறோமே, அது எப்பொழுது அவனுக்கு அப்படி எண்ணப்பட்டது? அவன் விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்த போதோ, விருத்த சேதனமனாய் இல்லாதவனாய் இருந்த போதோ? விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்தபோது அல்ல, விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்த போதே. மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான். விருத்த சேதனம் இல்லாதவர்களாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி எண்ணப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் தகப்பனாய் இருக்கும்படிக்கும், விருத்த சேதனத்தை பெற்றவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிசுவடுகளில் நடக்கிறவர்களாயும் இருக்கிறவர்களுக்கு தகப்பனாய் இருக்கும்படிக்கும் அந்த அடையாளத்தை பெற்றார். அன்றியும் உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தில் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகளானால் விசுவாசம் வீணாய்ப்போம், வாக்கு தத்தமும் அவமாகும். மேலும் நியாயப்பிரமாணம் கோபாக்கினியை உண்டாக்குகிறது, நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மீறுதலும் இல்லை. ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகியிருப்பதற்கும் படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியார்க்கு மாத்திரமல்ல, நம் எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்கு தத்தம் நிச்சயமாய் இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கவைகளைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோட விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாய் இருக்கும் போது தன் சரீரம் செத்துப்போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்துப்போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்கு மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்பதே ஆமென்.
0: வார்த்தை அக்கா இன்றைக்கு நம்ம தலை கொண்டு வருவார்கள்.
1: எழுப்பத்தின் விசேஷம் 16:15
5: இதோ திருடனை போல் வருகிறேன்,
1: இதோ திருடனை போல வருகிறேன்,
5: தன் மானம் காணப்படத்தக்கதாக,
1: தன் மானம் காணப்படத்தக்கதாக,
5: நிர்வாணமாய் நடவாதபடிக்கு,
1: நிர்வாணமாய் நடவாதபடிக்கு,
5: விழித்துக்கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான்,
1: தன் வஸ்திரங்களை காத்துக் கொள்கிறவன் பாக்கியவான். ஆண்டவரே இயேசு கிறிஸ்து சொன்னார், இதோ திருடனை போல வருகிறேன். எப்ப வருவான்னு தெரியாது. திருடன எப்ப வருவான், எந்த நேரம் வருவான்னு தெரியாது. நைட்டு வருவானா எப்போ வருவான்னு தெரியாது. அதனால இப்பெல்லாம் திருட நினைச்சிடறான், பகலில் கூட வந்துடுறான். பேங்கில் எல்லாம் பாருங்கள், எத்தனை பேங்கில் திருட வந்து எவ்வளவு பெண்ணிடுறாங்களே. நிறைய பேர் திருடெல்லாம் எப்போ வருவானே தெரியாது. அப்படிப்பட்ட காலங்களை வாழ்கிறோம். அதனால தான் சொல்கிறார், எப்போ வருவார் நம்ம தெரியாதனால என்ன செய்யணும், நம்ம எப்பொழுதும் விழிப்புள்ளவர்களாக இருக்கணும். அதை விழித்து கொண்டு தன் வஸ்திரத்தை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். நம்ம விழிப்பாக இருக்கணும். எப்போ வந்தாலும் சரி, கத்திர் வரிய குரல் நம்ம கேட்கணும். எக்கால சத்தம் ஊது, அதை சொல்ல வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா. தேவன் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவை எக்காலத்தோடும் அன்று வருவார். எப்போ தேவை எக்கால சத்தம் கேட்கும், பிரதான தூதனுடைய சத்தம் எப்போ கேட்கும், தேவனுடைய ஆரவாரம் எப்போ கேட்கும்னு சொல்லணும். ஒவ்வொரு நாளும் அஞ்சோடு காத்திருக்கணும். அதுக்குள்ளே எவ்வளவோ குழப்பங்கள் பிசாசு கொண்டு வர்றான் பாருங்க. நம்ம காத்திருக்கணும். நினைச்சாலும் எவ்வளவோ போராட்டங்கள், பிரச்சனை போராட்டங்கள், கஷ்டங்கள், கவலைகள், சோர்வுகளை கொண்டு வரான். ஆனால் நம்ம அதுக்கு என்ன செய்யணும், பிசாசுக்கு அதங்க கத்தடி வேதம் சொல்லு. பிசாசுக்கு என்ன செய்யுங்க? எதிர்த்து நில்லுங்க, அவங்களை விட்டு ஓடிப்போம். அப்படித்தானே சொல்லுது வசரம், அப்படித்தானே சொல்லுது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, தேவனுக்கு கீழ்ப்படிந்தருங்க. பிசாசு உங்களை விட்டு ஓடி போயிடுவான். அவன் வந்து ஒன்றும் அதிகாரம் கிடையாது. நம்ம ஒரு நாள் அவனுக்கு பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். இப்போ பிரச்சனை, போராட்டங்கள், உபத்திரங்கள், எத்தனையோ காரியங்களை கொண்டு வரான். நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும்? எதிர்த்து நிற்கணும். ஹல்லேலூயா. அதான் யாக்கோபு எழுதுற 4:7
5: ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்க,
1: தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்,
5: பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்,
1: பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்,
5: அப்பொழுது
1: அப்பொழுது
5: அவன் உங்களை விட்டு ஓடி போவான்.
1: அவங்களை விட்டு என்ன செஞ்சிருவான்? எதிர்த்து நிக்கணும். ஐயோ இப்படி ஆயிடுச்சே, நம்ம சோர்ந்து கவலைப்பட்டானா அவன் மேற்கொள்ள ஆரம்பிச்சிருவான். அவனுக்கு எதிர்த்து நிக்கணும். எதிர்த்துனா ஓடி, நம்மளை விட்டு ஓடி போயிடுவான். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பிசாசு பார்த்து நம்ம யாரும் என்ன செய்யக்கூடாது? பயக்கூடாது, பயப்படக்கூடாது. அதாவது இதோ திருடனை போல வர்றேன், தன்மானம் காணப்படாதபடிக்கு விழித்திருந்து தன் வஸ்திரத்தை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவன். விழிப்பா இருக்கணும். எப்போ வந்தாலும், எப்போ ஆண்டு வரோ, நம்ம விழிப்பா, நம்ம இதயத்தில் விழிப்பா இருக்கணும். தெசலோனிக்கையில் 1 வாசிக்க கேட்ட 5:1-2 கூட வாசிங்க.
5: சகோதரரே,
1: சகோதரரே,
5: இவைகள் நடக்கும் காலங்களையும்,
1: இவைகள் நடக்கும் காலங்களையும்,
5: சமயங்களையும் குறித்து,
1: சமயங்களையும் குறித்து
5: உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை.
1: உங்களுக்கு நடக்கிற காலங்களும் சமயங்களும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை.
5: இரவிலே திருடன் வருகிற விதமாய்,
1: இரவில் திருடன் வருகிற விதமாய்
5: கர்த்தருடைய நாள் வரும் என்று,
1: கர்த்தருடைய நாள் வரும் என்று
5: நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள்.
1: நீங்களே என்ன செஞ்சிருக்கீங்க? நன்றாய் அறிந்திருக்கீங்களா? அறிந்திருக்க மட்டும் போதாது, நம்ம என்ன செய்யணும்? விழிப்பல்லவர்களா ஒவ்வொரு நாளும் காத்திருக்கணும். நன்றாக அறிந்திருக்கோம், கத்தர் திருடனை போல வருவான், எப்போ வருவான்னு தெரியாதுன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். கத்தர் வரிய பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஆனால் என்ன செய்யணும்? நம்ம ஆயத்தத்தோடு காத்திருக்கணும். இனி காலம் என்ன செய்யாது? செல்லாது. வாசிங்க, வெளிப்படுத்தல் 10:6.
5: இனி காலம் செல்லாது,
1: இனி காலம் செல்லாது. சொன்ன ஆண்டு சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டிருக்குது. சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறுது. இனி காலம் செல்லாது. அதான் ஆண்டு சொன்ன இனி சம்பவிப்பார் இவைகளுக்கெல்லாம். நீங்க தப்புனா என்ன செய்யணும்? எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆண்டு வரப்போறாரு, நிறைய ஒரு ஆபத்து, பெரிய ஆபத்து நம்ம தேசத்தை நோக்கி வளர்ந்து கொண்டு வந்திருக்குது, உலகத்தை நோக்கியே வந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆபத்துக்கெல்லாம் நம்ம தப்புறோம்னா என்ன செய்யணும்? ஜெபம் பண்ணி விழித்திருக்கணும். மழை வருதுன்னா என்ன செய்வோம்? உடனே நம்ம மழை காலம் வருது, வீடை சரி பண்ணணும், அங்கே போடெல்லாம் சரி பண்ணணும், இதெல்லாம் சரி பண்ணணும், உடஞ்சிருக்க இடத்தெல்லாம் சரி பண்ணணும், எத்தனையோ நம்ம சரி பண்ணுறோம். அதே போல் ஆண்டவராக இயேசுக்கு வரப்படுறாரு. கத்தர் சொல்லிட்டாரு இனி காலம் செல்லாது, வரப்படுறாரு. அப்போ நம்ம இப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். முதலாக நம்ம பார்க்குறோம், கத்தர் நமக்காக நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடணும். வாசிங்க, எபிரேயர் புஸ்தகம் 12:1.
5: ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள்,
1: மேகம் போன்ற எவ்வளவு சாட்சிகள், பைபிள் எடுத்துக்கொண்ட எவ்வளவு சாட்சிகள், நம்ம வாழ்க்கையிலே எடுத்தாவே எவ்வளவு சாட்சிகள் இருக்கு இல்லையா? அது மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள்
5: நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க பாரமான யாவற்றையும்
1: நம்ம என்ன செய்யணும்? பாரத்தெல்லாம் தூக்கிட்டுலாம் நடக்க முடியாது, ஓட முடியாது. ஓடுறவங்களுக்கு வந்து பாரத்தெல்லாம் தூக்கிட்டு இருந்தா ஓட முடியாது இல்லையா? பாரமான யாவற்றையும்
5: நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு,
1: நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு,
5: விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற இயேசுவை நோக்கி
1: நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில்
5: பொறுமையோட ஓடக்கடவும்.
1: பார்த்தீங்களா, நம்மை சுற்றி நிற்கிற பாரம், கவலைகள், சோர்வுகள் இருந்தால் நம்மளால் செவிக்க முடியாது, தூதிக்க முடியாது, நம்ம ஓட்டத்தை சரியான முறையில் ஓட முடியாது. பாவமும் நம்ம சின்ன சின்ன பாவங்கள் எத்தனையோ பாவம் செய்ய, இப்பெல்லாம் நிறைய பாவம் செய்யறதுக்கு வழி நிறைய இருக்கு. செல்போன் எடுத்தாவே போதும், செல்போன், வெப் டிவி பார்க்கறதுக்கு எவ்வளவோ பாவங்கள் இருக்கு. இதெல்லாம் இருந்தால் என்ன செய்ய முடியாது? ஓட முடியாது. அதான் சொல்லி நம்ம சுற்றி நிற்கிற, எரிங்கி நிற்கிற பாவங்களையும் பார்த்து தள்ளிவிட்டு, யாரை நோக்கி ஓடணுமா? விசுவாசத்தை தொடங்குற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நோக்கி நம்ம போடணும். ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி தான் நம்ம போட வேண்டும். நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம், நம்ம மற்றவங்க போடுற ஓட்டத்தில் ஓடக்கூடாது. நமக்குன்னு நியமிச்சு வச்சிருப்பாரு. அவங்கள போல வளரணும், இவங்கள போல வளரணும் இல்லை, நமக்குன்னு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். வேறு எதை நோக்கி ஓடக்கூடாது. ஓடினா நம்ம பரலோகத்துக்கு போக முடியாது. அவரை நோக்கி ஓட வேண்டும். கர்த்தர் எப்படிலாம் வாழ்ந்தாரு, எப்படிலாம் வாழ்ந்தாரு, எப்படி ஓடினாருங்கிறத நான்கு சுவிசேஷம், மத்தேயு சுவிசேஷம், மார்க்கு சுவிசேஷம், லூக்கு சுவிசேஷம், யோவான் சுவிசேஷம், நான்கு அதிகாரத்தையும் வாசித்து பார்த்தா அவர் எப்படி ஓடினார், எப்படி நடந்தார். அதான் விசுவாச தொடங்குறவர், விசுவாசம் முடிக்கிறோம். ஆண்டவரை இயேசுகத்தை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் ஓட வேண்டும். கர்த்தரமுக்கு என்ன நியமிச்சிருக்கிறாரு அந்த ஓட்டத்தை ஓடினாதான் நம்ம என்ன செய்யணும், முடிவில் பரலோகத்துக்கு போக முடியும். ஏதோ ஒரு ஓட்டம் ஓடினோம்னா பரலோகத்துக்கு போக முடியாது. அவர் விட்டு வலது வரவும் சாயக்கூடாது, அவர் விட்டு இடது வரவும் சாயக்கூடாது, நம்ம ஒப்பு கொடுத்தல பின்வாங்கவும் கூடாது. முடிவரை இந்த நிலை நிலைப்பவன் தான் ரட்சிக்கப்படன்னு வேதம் சொல்லுது. ஆமாம், அவரை நோக்கி நம்ம போட வேண்டும். லோகத்தை பார்த்து ஆண்டவர் சொன்னார், ஆதியாம் புஸ்தகம் 19:17
5: அவர்களை வெளியே கொண்டு போய்
1: பாருங்க, லோகத்தையும் பிள்ளைகளையும் வெளியே கொண்டு போய்
5: விட்ட பின்பு
1: அவர்
5: உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ.
1: லோகத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எங்க ஓடிப்போனுமா, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, உன் ஜீவன் தப்புனும் ஓடிப்போ,
5: பின்னிட்டு பாராதே.
1: பின்னிட்டு பாக்காது. ஆண்டவர் எவ்வளவுலாம் சொல்லி கொடுக்காரு பாருங்க, என்ன செய்யாது, பின்னிட்டு ஐயோ எப்படிலாம் வாழ்ந்தவன், இந்த ஊர்ல தானே இப்படி இருந்தோம், எவ்வளவு சந்தோஷமா இருந்தவன் சொல்லி பின்னிட்டு பாக்காது. முந்தி நடந்ததுலாம் நினைக்காத, இப்படிலாம் நடந்துச்சா, எப்படிலாம் இருந்த ஒரு காலத்துல, இன்னைக்கு இப்படி இருக்கிறனே நினைக்காத. அதான் சொல்றாரு, பின்னிட்டு பாக்காத.
5: இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே.
1: சமபூமியில் எங்குமே நிக்காத, இந்த இடத்துல எங்கும் நின்றாத, எல்லாமே ஆபத்து நிறைஞ்ச இடம், சமபூமியில எங்கும் நில்லாத.
5: நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார்.
1: மலைக்கு எங்க, கல்வாரி மலைக்கு என்ன செஞ்சிரு, ஓடிப்போ. அல்லேலூயா,
0: அல்லேலூயா. அர்ப்பணித்து ஜெபங்களை ஏறெடுப்போமா, ஜெபம் செய்வோம்.
1: ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடு மே துதிக்கிறோம். மகத்தமிழ ராஜாவே மே துதிக்கிறோம், மை ஸ்தோத்தரிக்கிறோம். சமான் சந்தோஷ தாங்க ஆசிரியங்க, பரிசுத்தாவின் அபிஷேகம் சம்பூர்ணமா ஒவ்வொரு மக்கள் மேல் நிரப்ப முடியா செபிக்கிறோம். பரிசுத்தாவின் அபிஷேகத்தை சம்பூர்ணமா நிரப்புங்கப்பா, சம்பூர்ணமா நிரப்புங்கப்பா, சம்பூர்ணம் நிரப்புங்க. தேவ வாக்கில் நிரப்புங்க, தேவ வல்லமில் நிரப்புங்க. துதிக்க செபிக்க உதவிச்சிங்கப்பா. ஆண்டவரே, யாருமே அமைதியா இருக்கக்கூடாப்பா, உங்களுடைய அருகு சமயமா இருக்கப்பா. துதிக்கக்கூடிய கிருவை தாங்க, செவிக்கக்கூடிய கிருவை தாங்க, ஆராதிக்கக்கூடிய கிருவை தாங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கக்கூடிய கிருவை தாங்கப்பா. யார் வாழ்க்கையிலும் குழப்பங்கள், சோர்வுகள், துக்கங்கள் யாருக்கு வரக்கூடாதப்பா. மகிழ்ச்சியோடு மே துதிக்க செவிக்க மே ஆராதிக்க மே அறிந்து கொள்ள உதவிச்சிங்கப்பா. மந்திரம் செவ்வனைகள் பெல்லிசனைகள் எல்லாவற்றையும் இயேசுக்கு நாமத்தில் அழித்து போட முடியாது செவிக்கிறமையா. ஆண்டவரே மே துதிக்கிறமையா. எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே அப்பா மே ஸ்தோத்திரிக்கிறோமே. பண கஷ்டத்தினால கலங்கியிருக்காங்கப்பா, எல்லார் வாழ்க்கையிலும் பண கஷ்டத்தை மாற்றுங்க, கண்ணீரை தொடங்க, கவலையெல்லாம் மாற்றிருங்கப்பா. பணத்தை சந்திக்க முடியாது செவிக்கிறோம். கடன் நடக்க உதவிச்சிங்கப்பா, கஷ்டத்தை மாற்றுங்கப்பா, பிரச்சனை நீக்கிருங்க சப்பா. ஆண்டவரே, அதிசயங்களும் அற்புதங்களும் வாழ்க்கையில் செய்ய முடியாது செவிக்கிறோம். எல்லாம் முகத்திலிருந்து கண்ணீரை துடைக்க முடியாது செவிக்கிறோம் ஐயா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை தர முடியாது செவிக்கிறேன் சப்பா. திருமணமாக்காத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தையில்லா சகுலு குழந்தை பயத்தை தரணும். கத்துடி மையம் மூடணும், கத்துடி அக்கினி மூடணும், கத்துடி கிருவாங்களை சூழ்ந்து கொள்ள முடியாது செவிக்கிறோம். மந்திரம் செய்வனைகள் பெல்லி சுனியங்களை எல்லாம் உடைத்து நிர்மலமாக்க முடியாது செவிக்கிறோம் ஆண்டவரே. தொழில் சேர குடும்பங்களை ஆசீர்வீங்க, வியாபாரம் சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கேசில் இருக்க மக்கள் வெற்றி தாங்க, பிரிந்து குடும்பம் அணைக்கணும் ஐயா. ஆண்டவரே உதவிச்சங்க, உதவிச்சங்க சப்பா. அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா அம்மோட பாதத்தை பிடிச்சு நாங்கள் கெஞ்சுகிறோங்க, தாவை கெஞ்சுகிறோம். குடிக்கிற குடும்பத்தில் விடுதலையாக்க முடியாது செவிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை தாங்கறாச்சா. படிக்கிற பிள்ளைலாம் துதிக்கிற பிள்ளைகளாச்சா, துதியிலையும் சோத்திரத்திலையும் பெருகக்கூட கிருபை தாங்க ஐயா. மகத்தான காரியத்தை செய்யுங்கப்பா. ஆண்டவரே இறங்கும், இறங்கும், இறங்கும் அப்பா. ஒவ்வொரு வாழ்க்கையில் உள்ளத்தில் வெளியிறங்கமா அற்புதம் செய்ய வேண்டும் ஐயா, அதிசயங்களை செய்ய வேண்டும் ஐயா, கண்ணீர்லாம் துடைக்க வேண்டும் அப்பா. ஆண்டவரே எத்தனை குடும்பங்கள் தடை ஆண்டவரே, செவிக்க முடியாத தடை, துதிக்க முடியாத தடை ஆண்டவரே, மியாரதிக்க முடியாத தடை ஆண்டவரே, எல்லா தடைகளையும் மாற்றி போடும் ஆண்டவரே. ஆமாண்டவரே, பசுத்த போல் சொன்ன போல் நல்ல ஓட்டத்தை ஓடினே, சத்தியத்தை கீழ்ப்பிடியாம தடைச்சேன்னு யார் என்று சொல்லி பசுத்த பால் கேட்டது போல சத்தியத்து கீழ்படியாளுடைய தடைச்சர பல்லதாவி அழிக்கப்பட்டு போட்டு ஏசுகிறது நாமத்தினால பொல்லாத கிரியில நிர்மாணமாக்கப்பட்டு ஆண்டவரை ஒவ்வொரு வரையும் தேவனுடைய பிரசனை இறங்கட்டும் ஐயா. ஆசீர்வித்து உயர்த்துங்க எல்லா துதி கனமாகியும் சொல்துறோம் எங்களை அன்பு ரச்சகர் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமபிதாவே.
6: எங்களின் இயேசுவின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ் ஆங்கிலம் ஹிந்தி மலையாளம் தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
7: எங்கள் முகவரி இயேசுவின் கரம் 12/80 அம்பேத்கர் நகர் டார்லிங்டன் பிரிட்ஜ் குன்னூர் 643-101 நீலகிரி மாவட்டம் தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 7598-11-2435. இன் இங்கிலீஷ் ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரீஸ் 12/80 அம்பேத்கர் நகர் டார்லிங்டன் பிரிட்ஜ் கோனூர் 643-101 நீலகிரி சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 அண்ட் 7598112435. அவர் இமெயில் அட்ரஸ் acvinkaram@gmail.com. அவர் வெப்சைட் handofjesus.in. God bless you.

0: உலகம் முழுவதும் இருந்து அறிக்கைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. இது உண்மை என உறுதிப்படுத்துகின்றன. இந்த காலை உலகம் அதிர்ச்சியில் உள்ளது என்று சொல்வது நிலைமையை குறைத்து சொல்லும் வகையில் இருக்கும். இந்த நிகழ்வு உலகம் முழுவதும் ஒரே நேரத்தில் சுமார் 25 நிமிடங்களுக்கு முன்பு நடந்ததாக தெரிகிறது. எச்சரிக்கையின்றி திடீரென ஆயிரக்கணக்கானோர், ஒருவேளை மில்லியன் கணக்கானோர் காணாமல் போய்விட்டனர். இந்த காணாமல் போன சம்பவங்களை பற்றிய சில நேரடி சாட்சிகள் தெளிவாக இல்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நிச்சயமாக உள்ளது. நேற்று இரவு இந்த பூமியில் வாழ்ந்த மில்லியன் கணக்கானோர் இந்த காலை இங்கு இல்லை. எங்கள் சிஸ்டமுக்கு வெளியில் இருந்து வந்த ஏதோ ஒரு வெளிநாட்டு சக்தி இந்த கிரகத்திற்கு போர் அறிவித்திருக்கலாம் என்ற ஊகங்கள் அதிகமாக உள்ளன. சிலர் இதை கடவுளின் அதிசயமான தீர்ப்பாக உணர்கிறார்கள். ஐக்கிய நாடுகள் அவசர சிறப்பு உள்ளது. ஒவ்வொரு அரசாங்கத்திலும் உறுப்பினர்கள் காணாமல் போயுள்ளனர். பிஷப் பிராங்க்லின் சுல்லிவன் தலைவர், சர்ச் கன்ஃபெடரேஷன், இது சில தியாலஜி பகுதிகளில் பேசப்படும் ராப்சர் ஆக இருக்கலாம் என்று முன்மொழிந்துள்ளார். அவர் கூறுகிறார், நான் மேற்கோள் காட்டுகிறேன், நிச்சயமாக அது இருந்தாலும், இது ராப்சர் போன்ற ஒன்றாக இருந்தாலும் நாம் பதற்றப்பட தேவையில்லை. நாம் இதை விவாதிப்பதே இது முழுமையானதல்ல என்பதற்கு சான்று. மேற்கோள் நிறைவு. எபிரேய வேதங்களில் உள்ள இந்நிகழ்வு சுவிசேஷத்தில் விரிவாக கூறப்படுகிறது. செயின்ட் மத்தேயு அதிகாரம் 24 வசனங்கள் 36 மற்றும் அதன் பின்பு இங்கு இயேசு கிறிஸ்து பேசுபவராக இருப்பதாக கூறப்படுகிறது. அவர் கூறுகிறார், நான் மேற்கோள் காட்டுகிறேன், அந்த நாள் மற்றும் மணி நேரம் யாருக்கும் தெரியாது, வானத்தில் உள்ள தூதர்களுக்கும் இல்லை, என் தந்தைக்கு மட்டுமே தெரியும்.
1: உலகம் அமைதியாக இருக்கும். விருந்துகள், கொண்டாட்டங்கள், திருமணங்கள் நடைபெறும். நோயாவின் காலத்தில் வெள்ளம் திடீரென வந்ததற்கு முன்பு இருந்ததைப் போலவே. வெள்ளம் உண்மையில் வந்து அனைவரையும் அழித்து விட்டது என்பது வரை மக்கள் நடக்கப் போகும் விஷயங்களை நம்பவில்லை. அதேபோல் என் வருகையும் இருக்கும். இருவர் வயலில் சேர்ந்து வேலை செய்வார்கள். ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இரு பெண்கள் தங்கள் வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருப்பார்கள். ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். ஆகவே தயார் நிலையில் இருங்கள். ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வரப்போகிறார் என்று நீங்கள் அறியவில்லை. இதெல்லாம் என்ன அர்த்தம்? இது சொல்றதையே நேரடியாக அர்த்தப்படுத்துகிறது. எந்த நிமிடம், எந்த வினாடி யாருக்கும் இயேசுவிடம் தங்களை ஒப்படைக்க கடைசி வாய்ப்பு ஆக இருக்கலாம். ஏனெனில் அவர் திரும்பி வரும்போது அது அவ்வளவு விரைவாக நடக்கும். பைபிள் சொல்வது என்னவென்றால், கண் இமைக்கும் நேரத்தில் கோடிக்கணக்கான மக்கள் திடீரென காணாமல் போய் இந்த பூமியை விட்டு தங்கள் ஆண்டவரை சந்திக்க புறப்படுவார்கள். அதனால் அதிர்ச்சியடைந்த உலகம் பைபிள் சொன்னது உண்மை என்பதை திடீரென உணரும். இது ஒரு நகைச்சுவை அல்ல, இது ஒரு கற்பனை கதையும் அல்ல. நீங்களும் நானும் இப்போது இங்கே இருப்பது போல் இது நிச்சயமாக நடக்கும். ஆகவே கிறிஸ்தவரே, விழிப்பாயிருங்கள். உங்கள் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு இன்னும் ஒப்படைக்காவிட்டால் உடனே செய்யுங்கள். ஏனெனில் பரலோகத்திற்கு அழைத்து செல்லும் நிகழ்வு நடக்கும். கிறிஸ்து திரும்பி வருவார். பைபிளில் அவர் இரவில் திருடனாக வருவார் என்று சொல்லப்பட்டுள்ளது.

0: மாற்ற நேரமில்லை.
1: சூரியன் வந்துவிட்டது, நீங்கள் பின்னால் விட்டுவிடப்பட்டுள்ளீர்கள்.
0: ஒரு கணவன் மற்றும் மனைவி படுக்கையில் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அவள் ஒரு சத்தம் கேட்டு தன் தலை திருப்புகிறாள். அவர் இல்லாமல் போய்விட்டார்.
1: நாம் அனைவரும் தயார் இருந்திருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன்.
0: இருவர் ஒரு மலைக்கு மேலே நடக்கிறார்கள்.
2: ஒருவர் மறைந்து விடுகிறார்,
0: மற்றவர் அங்கேயே நிற்கிறார்.

0: பாதை மாற்ற நேரம் இல்லை, சூரியன் வந்துவிட்டது. அதே போல நீங்களும் கூட இதை பார்க்கலாம்.
1: பின்னால் விட்டுவிடப்பட்டுள்ளீர்கள். படுக்கையில் தூங்கிக் கொண்டிருந்தால் அவள் ஒரு சத்தம் கேட்கிறாள், மற்றும் அவள் தலை திருப்புகிறாள், அவர் இல்லாமல் போய்விட்டார். நாம் அனைவரும்
0: தயார் இருந்திருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன்.
2: இருவர் ஒரு மலைக்கு மேலே நடக்கிறாங்க.

பார்க்க முடியும். தந்தைகள் விரிவாக பேசினார்கள். பேய்கள் பெரிய விருந்துண்டு கழித்தன. இப்போது இதோ சூரியன் வந்துவிட்டது மற்றும்

0: நன்றாலை கவனமாக பார்க்கிறேன். அவனும் தரையிலிருந்து நேராக வந்தவனாக இருக்க வேண்டும். அவன் சிவந்து போக ஆரம்பிக்கிறான். அவனோ உண்மையில மிகவும் துக்கமாகவே இருந்தான். அந்த பிரசங்கம் செய்தவர் தன்னால் உண்மையிலேயே எதையாவது மாற்ற முடிந்ததாக நினைத்திருப்பார் என்று நான் நினைக்கிறேன்.
1: அவன் சொன்னதை பத்தி உனக்கு என்ன நினைப்பு?
0: யார்
1: அந்த பிரசங்கம் செய்த ஆள்?
0: அதெல்லாம் வெறும் பொய்.
1: சிலர் முக்கியம் இல்லாத விஷயங்களை பற்றியே அதிகமாக கவலைப்படுகிறார்கள். நான் ஒரு கிறிஸ்துவர் தான்.
0: நீயா?
1: ஆனா அவன் சொன்ன மாதிரி அல்ல. வாரந்தோறும் தேவாலயம் செல்கிறேன், 10 கட்டளைகளை பின்பற்றுகிறேன், அவ்வப்போது பைபிளை படிக்கிறேன், தேவைப்படுவோருக்கு உதவுகிறேன்.
0: நீங்க கிட்டத்தட்ட ஒரு பிரசங்கர் மாதிரி.
1: அதை தவிர வேற என்ன இருக்கு?
0: எனக்கு தெரியவில்லை. வா, போய் சற்று சவாரி செய்யலாம்.
1: சரி,
0: நீங்க முன்னே போங்கள்.
1: நீ என்ன செய்ய போற?
0: எனக்கு தெரியல. ஒருவேளை நான் மீண்டும் டீம் சென்டருக்கு போய் அவன் இன்னும் என்ன சொல்றா அப்படின்னு கொஞ்சம் கேட்கலாம்.
1: ஓ சகோதரா, பாரு, இதற்காக நான் நிறைய சம்பாதித்திருக்கிறேன், அதை பயன்படுத்த விரும்புகிறேன். நீ எப்போதும் பிறகு மாறிக்கொள்ளலாம்.
2: சரி ஜென்னி, ஒரு வகையில் இது இலவசம். உன் வாழ்க்கையை தவிர இதற்கு வேற எதுவும் செலவாகாது.
1: அது ரொம்ப விலை உயர்ந்ததாகவே இருக்கிறது போல.
2: அது அப்படித்தான் தோன்றலாம். நீ உன்னை உருவாக்கிய கடவுளை, உன்னை யாரும் செய்ய முடியாத அளவுக்கு அன்பு செலுத்தும் கடவுளை, அவரை உன் வாழ்க்கையை நடத்த அனுமதிக்கிறாய் என்பதை உணரும் வரை நீ எதிலும் தோல்வியடைய முடியாது.
0: நீங்கள் அவற்றை கண்டுபிடித்தீர்களா?
1: இல்லை, நான் அவற்றை வீட்டிலேயே விட்டு விட்டிருக்க வேண்டும்.
3: பிரச்சனையா?
0: ஹாய், எனது சில டிக்கெட்டுகளை மறந்து விட்டேன் போல.
2: சபைக்கு போனதும் கட்டளைகளை பின்பற்ற முயற்சித்ததும் இவையெல்லாம் சரிதான். ஆனால் அதை உண்மையான கிறிஸ்துவத்துடன் குழப்பக்கூடாது. பாருங்கள், பைபிள் நம்மை பற்றி நாமே ஏற்கனவே அறிந்ததை சொல்கிறது. நாம் ஒருபோதும் பரிபூரணமாக இருக்க முடியாது ஜென்னி. ஆனால் நம்முடைய கடவுள் ஒரு பரிபூரணமான, பரிசுத்தமான கடவுள். ஆனால் அவருடைய தற்போதைய நிலையிலும் நம்முடைய நிலையிலும் நாம் ஒன்றாக சேர வழியே இல்லை.
3: நாம் எல்லாம் ஒன்றா இந்த விஷயத்துல ஏற முடியவே முடியாது. ஒவ்வொரு அமைப்பும் முழுமையாக பரிசோதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த விமானம் பயணம் தோல்வியடையாது என்று முழுமையாக உறுதி செய்யப்பட்டுள்ளது.
2: ஆனால் அவர் நமக்காக இதை செய்துவிட்டார் ஜென்னி. அதற்காகத்தான் அவர் பூமிக்கு வந்தார். இயேசு கிறிஸ்து மனிதராக பிறந்தார். மேலும் கடவுளின் பரிசுத்தம் நம்மில் ஒவ்வொருவரிடமும் எதிர்பார்க்கும் வாழ்க்கையை அவர் வளர்ந்து வாழ்ந்தார். அவர் தண்டிக்கப்பட்டார் மற்றும் கொல்லப்பட்டார். நம்மில் ஒருவராக இருந்தது போல தண்டிக்கப்பட்டார்.
1: ரொம்ப நியாயமற்றதாக தெரிகிறது.
2: காதல் நியாயமானது என்று யார் சொன்னார்கள்? நம்மை தன்னிடம் திரும்ப அழைத்து வர கடவுள் எவ்வளவு தூரம் சென்றிருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளத் தொடங்கும் போது காதலின் உண்மையான அர்த்தம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள்.

0: நீங்க என்ன பற்றி பறக்கல, நான் உடன் இருங்கள், செல்லமே பறப்பதின் உண்மையான அர்த்தம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள்.
1: போங்கள், அங்கேயே நிறுத்துங்கள்.
0: நீங்கள் எவ்வளவு வாய்ப்பு எடுத்துக்கொள்வீர்கள்?
1: ஓ கடவுளே, நான் என் வாழ்க்கையில் நீண்ட நாட்கள் என்ன விரும்புகிறேனோ அதை மட்டும் செய்தேன் என்று எனக்கு தெரியும்.
2: நீங்கள் விரும்பியதை பற்றி நான் அதிகமாக அல்லது எதுவும் யோசிக்கல. இருந்தாலும் நீங்கள் எனக்காக எல்லாத்தையும் வச்சிருக்கிறீங்க. நீங்கள் உங்கள் உயிரை எனக்காக கொடுத்தீர்கள். நான் பூமியில் ஒரே மனிதராக இருந்தாலும் என் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நீங்கள் அதை எனக்காக மட்டும் செய்திருப்பீர்கள். நீங்கள் இப்போது வந்து என் இதயத்தில் வாழ்வதாக சொல்கிறீர்கள். ஓ, அதை நான் விரும்புகிறேன். அன்பான கடவுளே, நான் மன்னிக்கப்பட விரும்புகிறேன். மேலும் நீங்கள் என்னுள் வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன். என் வாழ்க்கையை எடுத்துக் கொள்ளுங்கள் அன்பான கடவுளே. ஆமீன்.
3: இப்போது நினைவில் வையுங்கள், ஜென்னி கடவுள் எப்போதும் ஜெபத்திற்கு பதில் அளிப்பார்.
1: அவர் பதில் அளித்து விட்டார். அவர் ஏற்கனவே செஞ்சிருக்கிறாரு.
4: நான் சாஸ்திரியை உணர்கிறேன்,
1: நான் அவனை உணர்கிறேன். எனக்கு இறக்கைகள் இருந்தா என்னால பறக்க முடியும் என்று தோன்றுகிறது.
3: ஆனால் இப்போது உனக்கு இறக்கைகள் தேவையில்லை ஜெனி.

0: பாத்ரூம் அறைக்கு உங்களிடம் கூடுதல் சாவி இருக்கிறதா?
1: டயான் என்னுடையதை எடுத்துக்கொண்டாள்.
0: சரி, அவ்வளவுதான் என்று நினைக்கிறேன்.
1: நீங்க என்ன சொல்றீங்க?
0: குளத்தில் உள்ள புதிய உயிர் காப்பாளரை பார்த்தீர்களா?
1: இல்ல. சரி,
0: டயானால் முடியும்.
1: ஓ, தெரியுமா, அது எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்கிறது. கண்காட்சியில் அவள் சந்தித்த அந்த நபர் அவளை மிகவும் பாதித்து விட்டார் என்று நான் நினைத்தேன். உனக்கு தெரியுமா ஜெர்ரி?
0: ஓ, நான் அவரை சந்தித்ததில்லை.
1: ஓ, அது சரிதான். நீங்கள் டீன் டவுனில் உள்ள இளைஞர் மையத்துக்கு திரும்பி சென்றீர்கள். ஓ, அது வருத்தமான விஷயம். நாங்கள் மிகவும் நல்ல ரெண்டு பேரை சந்தித்தோம்.
0: இல்ல, அது அவ்வளவு மோசம் இல்ல. நான் கிறிஸ்துவை சந்தித்தேன்.
1: என்ன?
0: நான் இயேசு கிறிஸ்துவை சந்தித்தேன். அந்த ஆள் என்ன பேசிக் கொண்டிருந்தார் என்று எனக்கு புரிகிறது. நான் இப்போது ஒரு கிறிஸ்தவன்.
1: அது அருமை ஜென்னி. இது உனக்கு நல்லதாக அமைய வேண்டும் என்று நம்புகிறேன். உண்மையில

0: ஜென்னி, உன்னை கிறிஸ்தவமாக மாறியதாக யாராவது ஏதாவது சொன்னார்களா, அல்லது அதை பற்றி உனக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்தார்களா?
1: இல்ல, உண்மையில இல்ல. நான் கிறிஸ்தவமாக மாறி இன்னும் 2 நாட்கள் தான் ஆகிறது. உண்மையில
0: நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? விரைவில் நீ சிரமங்களை எதிர்கொள்ளப் போகிறாய். நான் மக்கள் பற்றி மட்டும் சொல்லவில்லை, ஆனால் நீ உன் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்காக அர்ப்பணிக்க முடிவு செய்ததால் சாத்தான் மிகவும் மகிழ்ச்சியாக இல்லை. உன்னை மனம் உடையவளாகவும் மனச்சோர்வாகவும் ஆக்குறதுக்காக அவன் முடிந்த எல்லாத்தையும் செய்ய போறான். நீ உண்மையில் ஒரு கிறிஸ்தவம் இல்லை என்று, அல்லது நீ கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியாது என்று அவன் சொல்வான், அல்லது உன்னை கீழே இழுக்க முடிந்த எல்லாத்தையும் செய்ய முயற்சிப்பான். நீ அவனை அனுமதித்தால் கிறிஸ்து உனக்கு தேவையான சக்தியும் ஊக்கமும் அளித்து எல்லா சிரமங்களையும் கடக்க உதவுவார். சென்னி, எல்லாத்தை பற்றியும் அவனிடம் அடிக்கடி பேசு. கிறிஸ்துவின் மூலம் சாத்தானை வெல்ல வானத்தின் முழு சக்தியும் உனக்கு கிடைக்கிறது. அது அருமை இல்லையா?
2: உங்களை எல்லாம் பார்த்ததுல சந்தோஷம். என்ன விசேஷம்?
1: நானும் ஜிம்மும் சனிக்கிழமை அணையில் வாட்டர் ஸ்கீயிங் போகிறோம். நீங்களும் வாங்களேன்.
2: நல்லா இருக்கு. நல்லா
0: அருமை. நானும் வர விரும்புகிறேன்.

0: உன் புதிய காதலன் அவ்வளவு மோசமான ஆள் இல்லை தெரியுமா? அல்லது ஒரு போதகர்?
1: அவர் ஒரு போதகர் இல்லை, அவர் என் காதலனும் இல்லை.
0: நல்லா கண்காட்சியில் உலக முடிவை பற்றி பயமுறுத்தி பேசின அந்த ஆள் அவர்தானே?
1: அது கிறிஸ்தவர்கள் நம்புற விஷயம்தான்.
0: நீ அந்த எல்லாத்தையும் நம்புறியா?
1: அதை பற்றி எனக்கு போதிய அறிவில்லை.
0: ஏ பேட்டி, உன் புதிய காதலன் எப்படி இருக்கான்? அருமையா இருக்கு. நான் அவரை ரொம்ப பிடிக்கிறேன். நீ அவரை உண்மையிலேயே வச்சுக்கொள்ள விரும்பினா என் குழந்தை வாழ்க்கை பற்றிய சில உண்மைகளை உனக்கு சொல்ல நேரம் வந்திருக்கு. நீ எங்க போற? சும்மா நடக்க போறேன். இங்க இங்கேயே இருங்களாமே, உனக்கு ஏதாவது புதுசா தெரிஞ்சுக்கலாம்.
1: மன்னிச்சுக்கோ, அந்த மாதிரி பேச்சு எனக்கு கேட்க விருப்பம் இல்லை.
0: சரிங்க, குழந்தைகள் தூங்கி முடிச்ச பிறகு நம்ம எல்லாரும் சேர்ந்து நிதானமா பேசிக்கொள்ளலாம். உன் ஆள் ஒரு பூங்காவில வேலை பார்க்கறான்னு நீ சொன்னியா? பூங்காவில் இல்ல, அந்த பூங்காவில் தான் அவன் விலங்குகள் மருத்துவராக படிக்கிறான். அதனால இந்த கோடை அவனுக்கு நல்ல வாய்ப்பு. அது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஜெர்ரி ஒரு முன் மருத்துவமானவன், நம்மளுக்கு இருவரும் டாக்டர்கள் கிடைச்சிட்டாங்க போல. சரி, ஜெர்ரி என்ன பண்ணிக்கிட்டே இருக்கான்? அவன் ஒரு ஆம்புலன்ஸ் உதவியாளர். ஓ ஐயோ, அவன் சொல்றான், சில சமயம் ரொம்ப கொடூரமா இருக்கும், ஆனா நிறைய நேரம் அவன் நாள் முழுக்க உட்கார்ந்து அழைப்பு வரும்னு காத்திருக்கிறான். அவன் சொல்றான், எப்ப நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது.
2: எப்ப நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. அவரை கேட்டப்போ இயேசு கூட தன்னாலே சரியான நேரம் தெரியாது என்று சொன்னார். ஆனா அது நடக்க போறதுதான். இந்த நாட்களில் எப்போதும் நடக்கலாம். கிறிஸ்து தன்னுடையவர்களுக்காக திரும்பி வரப்போகிறார். அதுக்கப்புறம் இந்த பூமியில நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும்.
0: எப்படி, என்ன மாதிரி?
2: உதாரணத்துக்கு இப்ப பைபிள் சொல்றது என்னன்னா, கடவுளின் ஆவி உலகத்துல தீமையின் முழு சக்தியை தடுக்கிறது. ஆனா விசுவாசிகள் போன பிறகு அந்த ஆவியும் போயிடும். அது ஒரு முற்றிலும் புதிய நிலைமையாகும். இந்த முறையில எந்த விதிமுறைகளும் இல்லாமல் இருக்கும். தீமை முழுமையாக ஆட்சி செய்யும் அந்த தீயவன், பைபிளில் அவரை எதிர் கிறிஸ்து அல்லது மிருகம் என்று அழைக்கிறார்கள், அவன் முழுமையாக ஆட்சி செய்வான். அப்படி ஒரு உலகில் வாழ்வது எப்படி இருக்கும் என்று நாமே தெரியாமல் இருக்கிறோம். நம்மை சுற்றி இருக்கும் நல்லவை இன்னும் கடவுளின் ஆவியின் ஆதரவுடன் இருக்கின்றன. அவர் போன பிறகு ஓஹோ

0: உண்மையா நம்புறியா?
1: ஆமா நம்புறேன். ஓஹோ,
0: அது ரொம்ப பெரிய விஷயம்.
1: ஒரு விஷயம் சொல்றேன், இங்க யாராவது மீதி இருந்தா அவங்களுக்கு அது தேவைப்படும்.
2: நீங்க அதை உண்மையா நம்பினீங்கன்னா இப்போ நடக்குமா என்று நினைக்காம உங்கள் கடிகாரத்தையே பார்க்க முடியாது.
1: ஆமா, ஆனா கிறிஸ்தவர்களுக்கு அது நாங்க எதிர்பார்க்கும் ஒரு விஷயம். கிறிஸ்தவல்லாதவர் வாழ்க்கையின் முடிவும் அழிவும் வரும்னு காத்திருக்கிறார். நம்புகிறவர் நமக்கு உயிர் கொடுத்தவரை சந்திக்க காத்திருக்கிறார்.
3: நீ சொன்ன அந்த மிருகம், அதுதான் எல்லாரையும் குறிவைக்கும் ஒருவனா? என் பாட்டி நடக்க போகும் நிறைய பயங்கரமான விஷயங்களை பத்தி சொல்லியிருக்காங்க.
1: மிருகத்தின் குறி பத்தி பேசப்படுது பேட்டி. அது 666 என்ற எண்ணை அடிப்படையாக கொண்ட ஒரு அடையாள குறி மாதிரி இருக்கலாம். பைபிளில் அந்த குறி இல்லாமல் வந்து யாரும் எதையும் வாங்க முடியாது, விற்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மிக மோசமான கிரெடிட் கார்டு மாதிரி தான். ஆனா அது உங்கள் கையில அல்லது நெற்றியில இருக்கும்.
4: யாரையும் என் நெற்றியில் பச்சை போட விட மாட்டேன்
1: டயான். அது நடக்கும்போது நீ அருகில் இருக்கவே வேண்டியதில்லை.
5: ஆம் ஆம், நீ இருக்க வேண்டும்.
4: நான் இருக்க வேண்டுமா?
5: நிச்சயமா. என்னப்பா, நான் உன்னை விரும்புகிறேன், செல்லாம். அதை நீ பார்க்க முடியாதா? நான் தான் அந்தி கிறிஸ்து.
4: நல்லது, நான் எப்பவும் பீட்ஸ்க்கு அடிமைதான்.
3: அது எல்லாம் உண்மையா இல்லையா என எனக்கு தெரியலை. ஆனா அது உண்மையிலேயே பைபிளில் இருந்தால் நம்முடைய ஆசாரியர் ஏன் அதை பற்றி ஒருபோதும் பேசுவதில்லை?
6: அப்படி என்றால் இந்த மாதிரியான ஒரு விசாரணையை தொடங்கும் போது வழக்கமான பழைய அதோடு கூட கடவுள் கொடுத்த சாதாரண அறிவு நமக்கு உடனே காட்டுகிறது. பழைய காலத்தில் மனிதர்கள் மரணத்திற்கு தகுதியானவை என்று நினைத்த அந்த வேறுபாடுகள் உண்மையில் இறந்த குதிரைகள் மாதிரிதான். இதை உனக்கே விளக்க நீ உன்னிடமே மிகவும் எளிய ஒரு கேள்வியை கேள். இந்த கூறப்படும் கிறிஸ்தவத்தின் அடிப்படை கொள்கைகள் எனக்கு உண்மையில் எந்த விதத்திலும் பாதிப்பை ஏற்படுத்துகிறதா? உதாரணமாக நீ உன்னிடமே கேள், இயேசு கன்னிப்பிறவி பெறவில்லை என்றால் நான் அழகை குறைவாக மதிப்பேன் என்று நினைப்பாயா? அல்லது நீ உன்னிடமே கேள், அவர் கிராமங்களில் அற்புதங்கள் செய்திருக்கவில்லை என்றால் நான் மற்றவர்களின் உரிமைகளை குறைவாக மதிப்பேன் என்று நினைப்பாயா? அல்லது நீ உன்னிடமே கேள், நான் கடவுளின் மகனின் மரணத்திற்கு ஏதோ ஒரு வகையில் பொறுப்பாக இருக்கும் அளவு மோசமானவனாக கருதப்பட முடியுமா? நான் மனிதர்களை தீய குழியில் தள்ளி தண்டிப்பதற்கும் இவ்வளவு கடுமையானவனாக இருப்பேனா? நான் கடவுளை விட அதிகம் இரக்கமுள்ளவனாக இருக்க முடியுமா? அவர் அன்பாக இருப்பதாக கூறப்படுகிறார் அல்லவா? இல்லை. இந்த எளிய தெளிவான கேள்விகள் எங்களை எங்கு அழைத்துச் செல்கின்றன என்பதை நீ பார்க்க முடியும். மனிதன் மனிதனுடன் வாழும் அந்த உயர்ந்த கொள்கைகளை கவிதை வடிவில் வெளிப்படுத்தும் நூலாகவே பைபிளை பார்க்காமல் அதற்கு மேல் ஏதேனும் உள்ளது என்று வலியுறுத்துவது எண்ணங்களும் எதிரெண்ணங்களும் நிரம்பிய ஒரு பெட்டிக்குள் தன்னை அடைத்துக் கொள்வதற்கு சமம். அது உண்மையில் முக்கியமல்ல, ஏனெனில் அது நம்மை எப்படி இருக்கிறோம் என்பதை பாதிக்கவில்லை. என்ன முக்கியம் என்றால், என் நண்பர்களே, மனிதன் மனிதனுடன் கொண்ட உறவை பற்றி நாம் என்ன அறிய முடிகிறது என்பதே. 6 நாட்களில் பிரபஞ்சத்தை உருவாக்குங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால், ஆனால் அந்த கதையை உண்மை என நான் ஏற்க வேண்டும் என்று என்னை வற்புறுத்தாதீர்கள். அதிலும் நம் உறவு அதை பொறுத்து இருக்க வேண்டும் என்று சொல்லாதீர்கள். ஒரு உண்மையான ஆதாமை நம்புங்கள், ஒரு உண்மையான ஏவையை நம்புங்கள், ஒரு உண்மையான பாம்பை நம்புங்கள்.

0: ஏன் என்னை அவரை பார்க்க விடமாட்டேங்கிறார்கள்?
1: யாரையும் உள்ளே விடமாட்டார்கள்.
0: எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். இந்த இடத்துல அவங்களுக்கு எந்த உணர்வும் இல்லையா? ஜிம் போவது சரிதானா? ஜிம் ரைட் என் நண்பர். நான் நினைச்சேன் ஒருவேளை நான்
2: கண்டிக்கவும். இப்போது நீங்கள் அவரை பார்க்க முடியாது.
0: அவர் நலமா இருப்பாரா?
2: இந்த நேரத்துல நிலைமையை முழுமையாக மதிப்பீடு செய்ய முடியாது. உங்கள் நண்பரை ஒரு பெரிய இந்திய நாகம் கடித்துள்ளது. இது மிகவும் கடுமையான விஷயம்.
0: அவருக்கு உதவ ஏதாவது உங்கள்ட்ட இல்லையான்னு சொல்றீங்களா?
2: இந்த நிலையில பயன்படுத்த சேரம் எதுவும் இல்லை. உங்கள் நண்பருக்கு குதிரை சேரமுக்கு அலர்ஜி உள்ளது. மேலும் எந்த வணிக மருந்தும் கிடைக்கவில்லை.
0: சேரம் இல்லையா? நீங்க என்ன பண்ண போறீங்க? அவர் இறந்து விடுவாரா?
2: நேரம் ரொம்ப குறைவு. ஆனால் இரத்த மாற்றம் தேவையான எதிர்ப்பு மருந்தாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். ஒரு பெரிய பாம்பு பண்ண வச்சிருக்கவங்க ஒருத்தரை தொடர்பு கொண்டுள்ளோம். அவர் பல முறை நாகம் கடித்திருக்கிறது. இந்த வகை விஷத்துடன் போராட தேவையான எதிர்ப்பு உடல் உறுப்பு அவரது இரத்தத்தில் உருவாகியுள்ளது.
0: ஆனால் அது எவ்வளவு நேரமாகும்?

0: அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையில் உம்மை நேசிப்பவர்களுக்கு எல்லாம் நல்லதற்காகவே நடக்கும் என்று கூறியுள்ளீர்கள். எங்களுக்கு வலிமை அளியுங்கள். ஜிம் உயிருடன் இருக்க அனுமதியுங்கள். அது உமது விருப்பமாக இருந்தால் இந்த நெருக்கடியின் பின்னால் என்ன காரணம் இருக்கிறது என்பதை நீங்களே அறிவீர்கள். எங்களுக்கு நம்பிக்கை அளியுங்கள். அதை பயன்படுத்தி உமது விருப்பத்தை ஏற்கும் தைரியம் எங்களுக்கு அளியுங்கள். தயவு செய்து ஆண்டவரே, ஜிம்மை காப்பாற்ற அவரை நேரத்தில் இங்கு வர செய்யுங்கள். இவர் பால், இவர் லேக்கர்.
1: அவர், அதாவது அந்த குறிப்பிட்ட நபர், இப்போது அங்கே இருக்கிறார்.
0: இப்போது இணைக்கப்பட்டுள்ளார்.

0: இங்கிருந்து வெளியேறி செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
1: அன்புள்ள ஆண்டவரே, ஏற்கனவே வந்து கொண்டிருக்கும் உதவியை விரைவாக அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
0: இவை அனைத்தையும் இயேசுவின் மதிப்புமிக்க நாமத்தில் கேட்கிறோம், ஆமென்.

0: உங்களுக்கு கடினமான அனுபவம் இருந்தது. நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்.
1: நீங்க வந்து நலமா இருக்கிறீங்கிறதுல எனக்கு மகிழ்ச்சி.
0: நிச்சயமாக மகிழ்ச்சி.
2: நீங்களும் நானும் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. நாம் இருவரும்
0: இப்ப பேச வேண்டாம். நீங்க நல்லா உணரும் போது அப்புறம் பேசலாம்.
3: அந்த இருளில் அருமையான நேரம்
0: கருப்பில் ஓ நிச்சயமாக
3: மகிழ்ந்திருப்பீர்கள் என நம்புறேன்.
0: நீங்களும் எங்களுடன் வந்திருக்கலாம்.
3: ஒருவேளை
0: ஒரு அழகான
2: வணக்கம்.
0: அம்மா, இவர் தான் திரு ஜிம் ரைட். அவங்க
2: சந்தோஷம்
3: உங்களை சந்திப்பதுல. ஜிம்,
0: இவர் தான் என் தங்கை சுசன்.
2: சுசனா,
0: நீங்கள் தான் அந்த கோப்ரா கடித்தவர் தானே?
2: நான் தான் அந்தவள்.
0: பாட்டி இங்க இருக்கிறாளா?
2: இல்ல, நான் ஏன் இங்கே இருக்கிறேன் எனக்கு தெரியவில்லை. எனக்காக ஜெபித்தீர்கள் என்று சொன்னார்கள், அவ்வளவுதான். இரத்த மாற்றத்திற்கு முன் ஆசாரியர் என்னை சந்தித்தார். இது மிகவும் விசித்திரம். ஆனால் அவர் சென்ற பிறகு எனக்கு ஒரு ஆழமான அமைதி இருந்தது. நான் மீண்டு வரப்போகிறேன் என்று ஏதோ ஒன்று எனக்குள் சொன்னது. நான் அதை விளக்க முடியவில்லை. நடக்கத உண்மையில புரிஞ்சு கொள்ள முடியல.
0: ஜிம், உண்மை தெரிந்து கொள்ள சரியான இடத்துக்கு வந்திருக்கிறாய்.
4: இந்த காலை நான் வாசிப்பது பவுலின் முதல் தெசலோனிக்கேயர் கடிதம் 5:1 இந்த பகுதியில் நாம் காணும் வார்த்தைகள் இவை. இவையெல்லாம் எப்போது நடக்கப் போகிறது, இதை பற்றி நான் மேலும் எதுவும் சொல்ல தேவையில்லை. ஏனெனில் நீங்கள் நன்றாகவே அறிந்திருக்கிறீர்கள். யாருக்கும் தெரியாது. கர்த்தருடைய நாள் எதிர்பாராத நேரத்தில் இரவில் திருடன் வருவது போல வரும். மக்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறது, அமைதியும் சாந்தமும் உள்ளது என்று சொல்வார்கள். அப்போது திடீரென பேரழிவு அவர்கள் மீது விழும். பெண்ணுக்கு பிரசவ வேதனை திடீரென தொடங்குவது போலவே இந்த மக்களுக்கு எங்கேயும் தப்பிக்க முடியாது. மறைவதற்கான இடமே இருக்காது. இவையெல்லாம் நிச்சயமாக நடக்கும் என்பதை நாம் எப்படி உறுதிப்படுத்தலாம்? நாம் கடந்த வாரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகையை பற்றிய சில குறிப்பிட்ட தீர்க்க தரிசனங்களை பற்றி பேசினோம் என்பதை நீங்கள் நினைவு கூறலாம். இப்போது இந்த காலை முடிவு காலத்தின் சில அடையாளங்களை பற்றி, குறிப்பாக எதிர்கிறிஸ்துவின் அடையாளத்தை பற்றி உங்களுடன் பேச விரும்புகிறேன். சமயம் சரியாக இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய வலிமையான சக்தி வாய்ந்த தலைவன் தோன்றுவார் என்று பைபிள் சொல்கிறது. அந்த தலைவன் யார் ஆக இருப்பாரு? இந்த நபர் யார் என்று வேதாகமத்தில் ஏதேனும் குறிப்புகள் உள்ளனவா? ஆம், அதற்கான பதில் பைபிளில் உள்ளது. அப்போஸ்தலர் யோவான் 1 புஸ்தகத்தில் இந்த வார்த்தைகளை சொல்கிறார். உண்மையில் பலர் அவரை எதிர்கிறிஸ்து என்று சரியாக அழைப்பார்கள். இந்த நபர் உலகில் ஒரு சமாதான காலத்தை ஏற்படுத்த முக்கிய பங்கு வகிப்பார் என்று பைபிள் மேலும் கற்றுக் கொடுக்கிறது. அவரது இறுதி நோக்கம் கடவுளுக்கு எதிராக பழிவாங்குவதாக இருந்தாலும் அவர் மிகவும் தீய நபராக இருப்பார். இப்போது சிலர் கிறிஸ்து இன்னும் 30 திரும்பி வந்தால் இந்த நபர் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கலாம் என்று நினைக்கிறார்கள். மற்றும் உண்மையில் கிறிஸ்து 30 முன்பு திரும்பி வந்தால் இந்த மனிதர் இன்றே அரசாங்கத்தில் செயல்பட்டு கொண்டிருக்க வாய்ப்பு முழுமையாக உள்ளது. நான் என் பல கிறிஸ்துவ நண்பர்களிடம் ராப்சர் பற்றி பேசியுள்ளேன். அதாவது கிறிஸ்து எல்லா விசுவாசிகளையும் அவரிடம் ஏற்க திரும்பி வருகிற அந்த தருணம் பற்றி. நான் கேட்ட கதைகளின் எண்ணிக்கையை பார்த்து நான் உண்மையில் ஆச்சரியப்படுகிறேன். ராப்சர் ஏற்கனவே நடந்துவிட்டது என்று நினைத்த அனுபவம் கொண்டவர்கள் பற்றிய கதைகள். நெப்ராஸ்காவில் நான் இருந்தபோது எனக்கு ஒரு அண்டை வீட்டுக்காரர் நினைவுக்கு வருகிறார். அவர் ஒரு இரவு நடுவிரவில் எழுந்து தனது பைஜாமா மேல் துணியை கழற்றி கீழே சென்று ஐஸ் டீ குடிக்க சென்றார். இந்த நேரத்தில் அவரது மனைவி தூக்கத்தில் இருந்து விழித்து கணவர் இல்லாததை கவனித்து விளக்கை ஏற்றி அவரது பைஜாமா மேல் துணியை கண்டுபிடித்து உடனே ராப்சர் நடந்துவிட்டது என்றும் தன்னை விட்டுவிட்டு விட்டதாக நம்பினார். நாம் கடந்த சில வாரங்களில் செய்த ஆய்வுகளின் அடிப்படையில் நாம் இப்போது கடைசி காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று முடிவு செய்யலாம். நாம் வாழும் நாட்களில் இதற்கு முன்பு ஒருபோதும் நிறைவேறாத பல தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன. இது நம்மை அனைவரையும் நேரம் மிக குறைவு என்பதை நினைவூட்டுகிறது. நாம் இயேசு கிறிஸ்துவின் பின்பற்றிகளாக இருக்க விரும்பினால் இப்பொழுது அவருடைய குழுவில் சேர வேண்டும்.
0: அம்மா, நான் வீட்டுக்கு வந்து விட்டேன். சாண்டி மாமாவிடம் போக வேண்டியதால் நான் சீக்கிரம் வீடு வந்தேன். அம்மா,

0: போய்விட்டா?
1: பேட்டியா? என்னாச்சு?
2: எங்க போனேன்?
0: நீ ஏற்கனவே இங்கிருந்து கிளம்பி போய்விட்டா என்று நான் நினைத்தேன்.
2: போயிட்டேன். எங்க நீ போயிட்டேன்னு நினைச்சேன். பரவாயில்ல
0: பரவாயில்ல. நீண்ட நாட்களாக இயேசுவை அழைக்க நினைத்தேன், ஆனால் தள்ளி போட்டேன். இன்னைக்கு
2: நீ நல்லபடியாக இருப்பாய் செல்லம்.
0: ஆண்டவர், இயேசுவை உள்ளத்தில் அழைக்கிறேன்.
2: நீ இதை ஏற்கனவே பலமுறை கேட்டிருக்கிறாய், எப்படி செய்வது என்று தெரியும்.
0: அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, தயவு செய்து என் உள்ளத்தில் வாருங்கள். எனக்காக நீர் இறந்ததை அறிவேன். என் பாவங்களை மன்னியுங்கள்.
3: இது பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் இருக்கிறது. மேலும் இது மிகவும் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் இங்கே பார்க்கலாம்.
2: கவனமாக இரு. சரி, இது பார்ப்பதற்கு ரொம்ப நன்றாயிருக்கிறது. நன்றி.
0: பயணமாகட்டும்.
3: உங்கள் இருவருக்கும் சிறந்த அதிர்ஷ்டம். இப்போது பை பை பூம் பூம் பூம் பூம் பூம் பூம் பூம். அந்த சத்தம் மீண்டும் மீண்டும் காதுகளில் பலமாக ஒலிக்கிறது.

0: கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் மேலும் மேலும் வசிக்க வேண்டுகிறேன். நீங்கள் நினைக்கிறீர்களா
1: மதத்துக்கு எதுவும் சத்து பிடிக்குமா?
0: நன்றி.
1: இதெல்லாம் பத்தி உனக்கு என்ன நினைப்பு செல்லம்?
2: இவையெல்லாம் எனக்கு புரியவில்லை. நான் தேவாலயத்தில் வளர்க்கப்பட்டேன். என் சிறந்ததை செய்ய வேண்டும், கடவுளை நம்ப வேண்டும், நல்லது நடக்கும் என்று நம்ப வேண்டும் என்று கற்றுக்கொண்டேன். வேறு என்ன இருக்கிறது? நான் நல்லவன்தான். நான் பொய் பேச மாட்டேன், நான் ஏமாத்த மாட்டேன். நான் அடுத்தவரை போலவே நல்லவன்தான். ஒருவேளை இன்னும் சிறந்தவனாக இருக்கலாம்.
0: கடவுன் நம்மை அவருக்காகவே உருவாக்கினார். அவர் நம்மை அனுபவிக்கவும், நாமும் அவரை அனுபவிக்கவும், மேலும் நாமும் ஒருவரை ஒருவர் அனுபவிக்கவும். ஆனால் நாமும் உண்மையில் நீயே கிறிஸ்துவை தேர்வு செய்யாத போது அந்த உறவை உடைத்து விட்டாய்.
2: நான் அந்த தேர்வை ஒருபோதும் செய்யவில்லை.
0: நீ ஒருபோதும் அவருக்காக தேர்வு செய்திருக்கிறாயா?
2: சரி, ஆனா என் போதகர் சொல்றது தியாலஜி விஷயங்கள்ல நாம ரொம்ப சிக்கிக்க வேணாம். கடவுள் அன்பானவர், தப்பு பண்றதுக்காக அவர் நம்ம அழிக்க மாட்டார் இல்லையா?
0: கடவுள் அன்பானவரும் பரிசுத்தரும் தான் என்பது உண்மை. ஆனால் கடவுள் பாவத்துக்கு தண்டனையும் அளிப்பார்.
1: நான் புரிஞ்சு கொள்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். பட் நம்ம அன்பு எங்கே பொருந்துகிறது? என்னை நேசிக்கும் கடவுள் நான் அனுபவித்ததை அனுபவிக்க என்னை எப்படி அனுமதிக்க முடியும்?
0: ஜிம், நீ புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னால், சில சமயங்களில் கடவுள் நம் வாழ்க்கையில் நிகழும் சூழ்நிலைகளை பயன்படுத்துகிறார் நம்மை அவருடன் நெருக்கமான உறவிற்கு கொண்டு வருவதற்காக. இதைக்கோ ஒரு கோணத்துல பாரு, உன் விபத்துக்கு பிறகு நீ உயிர் வாழும் வாய்ப்பு என்ன இருந்தது?
1: அதிகம் இல்லை.
0: ஒண்ணுமில்ல. அந்த விஷயத்தோட போராட தேவையான எதிர்ப்பு உடல் உறுப்புகளை உன் உடல் உருவாக்க முடியாத நிலைதான் இருந்தது.
1: ஆனால் வேறு ஒருவர் இதை அனுபவித்திருந்தார். அவரது இரத்தத்தில் தீர்வு இருந்தது.
0: அப்படித்தான், அவரது இரத்தத்தில் தீர்வு இருந்தது. நீ செய்ய வேண்டியது அவ்வளவுதான் அதை ஏற்றுக்கொள்வதே. நீ அவருடைய இரத்தத்தை ஏற்றுக்கொண்ட போது அதுதான் உன் உயிரை காப்பாற்றியது.
1: அது சுவாரஸ்யமாக இருக்கிறது. நான் இதை அந்த கோணத்தில் ஒருபோதும் யோசித்ததில்லை.
0: ஜிம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன்னை நேசிக்கிறார். அவர் உனக்காக சிலுவையில் மரணம் அடைந்தார். உன்னை ரட்சிக்க அவர் தன் மதிப்புமிக்க இரத்தத்தை சிந்தினார். நீ செய்ய வேண்டியது அவ்வளவுதான். மருத்துவமனையில் அவசர சிகிச்சை அறையில் செய்தது போல ஏற்றுக்கொள்வதே. அந்த மனிதர் வந்து உனக்கு தன் இரத்தத்தை கொடுத்த போது அதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. நீ அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்த நிமிடமே நீ உயிருடன் இருக்க மாட்டாய். அதை பற்றி சிந்தித்து பார். ஆண்டவர் உனக்கு நித்திய ஜீவனையும் அவருடன் நிறைந்த வாழ்வையும் வழங்குகிறார். நீ வெல்ல வேண்டியது எல்லாம் உன்னிடம் இருக்கிறது. இழக்க வேண்டியது எதுவும் இல்லை. நீ செய்ய வேண்டியது கேட்பதே.
1: இப்போது எனக்கு விஷயங்கள் மிகவும் வேகமாக நடக்கின்றன. ஆனா ஒன்று, இதுதான் கடவுள் செயல்படுற விதினா அது நிச்சயமா சக்தி வாய்ந்தது. ஒரு நெருக்கடியை நல்லதற்காக பயன்படுத்தும் விதம் நான் அதை நம்புகிறேன். நான் கிறிஸ்துவை ஏற்க தயாராக இருக்கிறேன்.

0: ஓ பையா, நீ முடிச்சதும் நாங்கள் பீட்டர் மிக்சர் கம்பி. ஐ நக்கலாமா?
1: ஆமா, நீங்க பீட்டர் ஐ நக்கலாம்.
0: அதிக ஐசிங் உள்ள ஒரு மூளை துண்டு கிடைக்கும்னு நம்புறேன். சுழல் ஐசிங், மூணு பக்கமும் ஐசிங் இருக்கும்.
2: ஷூ, அடுத்த வீட்டு திருமதி தாம்சன் கிட்ட கேட்டு வரியா? நான் ஒரு பட்டர் ஸ்டிக் கடன் வாங்கலாமா என்று.
3: சரி, நீங்க சொல்றது எனக்கு தெளிவாக புரிகிறது. அது என்னவென்றால், உண்மையில் அது
0: சரிதான். நான் திரும்பி வரும்போது நீங்க இங்க இருக்க பார்த்துக்கொள்.
1: கவலைப்படாதீர்கள் செல்லங்களே.

பெரிய நிலைமை. இது போன்ற அவசர நிலைமையை இதுவரை யாரும் எதிர்பார்க்கவில்லை. விமான நிலையங்கள் அனைத்து சேவைகளையும் நிறுத்தின. நியூயார்க்கில் 3 ஜெட் விமானங்கள் மோதின. 1 56 பேர் பலியானதாக கூறப்படுகிறது. கலிபோர்னியாவில் பல வாகனங்கள் மோதியதால் முக்கிய நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்து முடங்கியது. இங்கு ஓட்டுநர்கள் காணாமல் போய் அவர்களது வாகனங்களை பயணிகளின் இறக்கத்திற்கே விட்டுவிட்டனர். இது சென்ட்ரல் நியூஸ் ஏஜென்சியிலிருந்து வந்த புதிய செய்தி. ஐநா ஒரு சிறப்பு அவசர குழுவை அமைத்துள்ளது. இன்று மதியம் உலகளாவிய ரேடியோ மற்றும் தொலைக்காட்சி ஒளிபரப்பை முன்னெப்போதும் இல்லாத வகையில் நடத்த உள்ளனர். இந்த ஒளிபரப்பின் நோக்கம் உலகளாவிய நிலையை மதிப்பீடு செய்து உலகம் எதிர்கொள்ளும் சாத்தியமான பிரச்சனைகள் மற்றும் ஆபத்துகளை கையாளும் முறைகள் மற்றும் நடைமுறைகளை நிறுவுவதாகும். இன்றைக்கு நாம் அறிந்திருக்கிற உலகம். இப்போது உங்கள் ரேடியோவையோ அல்லது தொலைக்காட்சியையோ மதியம் 12 மணிக்கு கிழக்கு நேரம் அல்லது மத்திய நேரப்படி 11 மணிக்கு யூடிஎன் யுனைடெட் டெலிவிஷன் நெட்வொர்க்கில் இணைக்க மறவாதீர்கள். அண்மையில் நான் உங்களிடம் பேசும் இந்த நாளில் என் வார்த்தைகள் உலகின் அனைத்து முக்கிய மொழிகளிலும் மற்றும் பேச்சு வழக்குகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த காலை ஐக்கிய நாடுகள் அவசர கூட்டமாக கூடி நீங்கள் இந்த சின்னத்தில் காணும் அமைப்பை உருவாக்கியது யுனைட், அதாவது ஐக்கிய நாடுகளின் முழுமையான அவசர நிலை பேரரசு. இந்த பேரரசு முழுமையான அதிகாரத்தை பயன்படுத்துவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. அவசர நிலை இருக்கும் வரை மேலும் அவசர நிலையின் சரியான தன்மை குறித்து இன்னும் இறுதி தீர்ப்பு எடுக்கப்படவில்லை. ஆனால் அந்த தீர்ப்பு எடுக்கப்படும் வரை எல்லா பதட்டமும் மற்றும் பயமும் கட்டுப்பாட்டில் வைக்கப்பட வேண்டும் என்று யுனைட் கவலைப்படுகின்றது. இந்த பேரரசு 6 குழுக்களை கொண்ட 10 முக்கிய உலக சக்திகளின் தலைவர்களால் உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த நாடுகளில் ஒவ்வொன்றிலும் 6 உறுப்பினர்களை கொண்ட குழுக்களிலிருந்து இந்த அவசர நிலையில் உலக அரசாங்கத்தின் மீது முழுமையான கட்டுப்பாட்டை எடுத்துக்கொள்வதுடன் பேரரசு உங்கள் உணர்வுகள் மற்றும் தேவைகளை உண்மையாக பிரதிநிதித்துவப்படுத்தும் என்பதை நீங்கள் நிச்சயமாக நம்பலாம். நம் முழு கிரகத்திற்கும் இந்த சாத்தியமான அச்சுறுத்தல் காரணமாகத்தான் இந்த ஒரே உலக அரசாங்கமான பேரரசு உருவாக்கப்பட்டுள்ளது. உலக சபையின் ஒவ்வொரு உறுப்பினரும் அவசர நிலை முடிந்தவுடன் அனைத்து நாடுகளுக்கும் மீண்டும் சுயாட்சி வழங்கப்படும் என்பதை தன் நாட்டினருக்கு உறுதி அளிக்க விரும்புகிறார்.

பேரரசு உலக குடிமக்களின் உரிமைகளை எந்த வகையிலும் மீற விரும்பவில்லை. நாம் ஒவ்வொருவரும் இதனுடன் அடையாளம் காண்பதும் ஒன்றிணைவதும் அதன் முன்னேற்றம் மற்றும் திட்டத்திற்கு முழுமையாக ஆதரவு வழங்குவதும் ஒரு எளிய அவசியம் மட்டுமே. அவசர நிலைக்கு முன்பு நாம் ஒருவருக்கொருவர் எதிராக இருந்தோம். நம் பொதுவான சிக்கலின் நேர்மறை விளைவாக ஒற்றுமை உருவாகட்டும். இன்றைக்கு உங்கள் உள்ளூர் யூனிட் அலுவலகத்தில் அறிக்கை அளியுங்கள். அடையாளம் காணும் மையத்தில் சென்று நீங்கள் ஒரு உண்மையான உலக குடிமகன் என்பதை நிரூபியுங்கள்.

0: கைக்கு பின் கடிதம் அங்கேயே இருக்கு. நல்ல குடிமகனாக இருக்கு அஞ்சல. எர்னிகபாட் 1334 கிழக்கு ஓக் பார்க்
1: மண்டலம்
0: 50.

0: நாங்கள் அவர்கள் அனைவரையும் பெற்று வருகிறோம். அதுக்கு மேல் ஆகி கொண்டிருக்கிறது. உலகின் நாகரீக மையங்களில் அடையாளம் காணப்பட மறுக்கும்வர்கள் இம்பீரியத்தின் குறிக்கோளுக்கும் நோக்கங்களுக்கும் எதிராக செயல்படுகிறார்கள் என்று இம்பீரியம் கருதுகிறது. அதுவும் அவசர நிலையை ஏற்படுத்திய சக்திகளுடன் கூட இணைந்து செயல்படுகிறார்கள் என கூட இருக்கலாம். எனவே உலக பாதுகாப்பிற்காக எங்கள் தலைவரால் அறிவிக்கப்பட்டுள்ளது, அனைத்து மக்களும் யுனைட் என்ற குறி இல்லாதவர்கள் கைது செய்யப்படவும் நீண்ட கால சிரமங்களை எதிர்கொள்ளவும் நேரிடும். இம்பீரியம் அனைத்து குடிமக்களும் ஒன்றிணைய வேண்டும் என்று விரும்புகிறது. ஏன்
1: நான் ஏன் அங்கு இருக்கக்கூடாது? நான் என் மனதில் என்ன நினைத்தேனோ அதே போலவே இப்போது எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது.

0: ஓ கடவுளே, நீ உண்மையில போய்விட்டாயா? உன் பரிசுத்த ஆவி உண்மையில போய்விட்டதா? நாம் தனியாக இருக்கிறோமா?
1: ரெவரண்ட் டர்னர்,
0: பாட்டி, நீங்களும் அவர்கள் ஒருவரா?
1: அவர்கள்
0: யுனைட்
1: இல்ல.
0: ஆனால் நீ இன்னும் இங்கே இருக்கிறாய். மற்றொருவர்? ஓ கடவுளே,
1: மற்றொருவர்.
0: எத்தனை? நான் எத்தனை பேரை தவறாக வழி நடத்தினேன்? என்னால் இன்னும் எத்தனை பேர் இங்கே இருக்கிறார்கள்? அது எல்லாமே அங்கே இருந்தது. நான் அதை படித்தேன், நான் அதை ஆய்ந்தேன், நான் அதை பிரசங்கித்தேன், நான் அதை பிரசங்கித்தேன். எத்தனை பேர் என்பதற்கு உண்மையில முக்கியத்துவம் இல்லை. எத்தனை பேர் என்றாலும் இது எல்லாம் என்னால் தான் என்று இன்னும் நினைக்கிறேன். நான் சாப்பிட முடியல, நான் தூங்க முடியல, நான் நினைக்கிறதெல்லாம், நான் பார்க்கிறதெல்லாம், ஒவ்வொரு ஞாயிறும் அங்கே இருந்த அந்த முகங்கள் தான். கடவுளே, எத்தனை பேர்? நீங்கள்
2: உங்களிடம் அந்த குறி இல்லை.
0: அது நடக்கும் முன்னே என் மனதில் இருந்தது. அது போதுமானது இல்லை. வாங்க போகலாம்.

0: இப்போது இளம்பெண், உங்களுக்கு என்ன பிரச்சனை?
1: என்ன? சரி,
0: உங்களை அடையாளம் காட்ட விரும்பவில்லை என்றார்கள். ஏதோ தப்பான புரிதல்னு தோணுது. நான்
1: என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். அது தீமை. எனக்கு இது மிகவும் தாமதமாக இருக்கலாம், ஆனாலும் நான் அதில் சேர மாட்டேன்.
0: இப்ப பாருங்கள், புரிகிறதா? இங்க ஒரு தவறான புரிதல் இருந்தது. சொல்லுங்கள், நீங்கள் அந்த மத நபர்களில் ஒருவர் தானே? அவசர நிலை என்பது ராப்சர், அது உலகளாவிய தீய சக்தியை ஒன்றிணைக்கும் மிருகம் என்று நினைக்கிறீர்கள்.
1: அதை பற்றி தெரியுமா?
0: ஓ, கண்டிப்பா. அவசர நிலை ஏற்பட்ட போது எல்லா சாத்தியமான விளக்கங்களும் கணினி மூலம் ஆராயப்பட்டது. மற்றும் நேர்மையாக சொன்னால், அந்த விளக்கம் பட்டியலில் மேலே இருந்தது, ஆனால் பிறகு அதை நாங்கள் நிராகரித்து விட்டோம். இது உங்களுக்கு 666 மாதிரி தெரிகிறதா?
1: பாருங்கள், நான் அவ்வளவு முட்டாள் இல்லை. அது 666 இன் கணினி வெளியீடு என்று எனக்கு தெரியும்.
0: சரி, ரெவரண்ட் டர்னர் அதை நம்பவில்லை. இந்த பயங்கரமான தீமை இல்லை என்பதை அவர் புரிந்து கொண்டார்.
1: ரெவரண்ட் டர்னரா?
0: நிச்சயமாக. இன்றைக்கு காலை அவரிடம் நாங்கள் பேசினோம். நம்முடன் சேர்வது அனைவருக்கும் நல்லது என்றும் அவர் புரிந்து கொண்டார்.
1: ரெவரண்ட் டர்னர்?
0: நீங்கள் என்னுடன் வந்துவிடுவீர்கள் என்று நினைக்கிறேன்.

சாம், நான் உன்னிடம் நீண்ட நாட்களாக சொல்ல வேண்டும் என்று என் மனதிற்குள் நினைத்துக் கொண்டிருந்த அந்த மிக முக்கியமான விஷயம் அதுதான். இதை உன்னிடம் எப்படி தொடங்குவது? நான் சொல்வதை நீ எந்த விதத்தில் எடுத்துக்கொள்வாய் என்று தெரியாமல் பல நாட்களாக தயங்கிக் கொண்டிருந்தேன். என் மனதில் ஆயிரம் குழப்பங்கள் இருந்தாலும் இப்போது அதை பற்றி மிகவும் விரிவாகவும் தெளிவாகவும் உனக்கு விளக்கிச் சொல்ல வேண்டிய சரியான நேரம் வந்துவிட்டது என்று நான் ஆழமாக உணர்கிறேன். அதனால் நான் சொல்ல வருவதை கொஞ்சம்

0: தெரியல. டவுன்டவுனா? ஆமா அந்த அணை. நான் அந்த அணைக்கு எப்படி செல்லலாம்? நான் கூட. சரி,
1: ஜெர்ரி நல்லா இருப்பார்,
0: அவரிடம் சொல்லுங்கள். நான் அங்கே சென்று சேருவேன் என்று அவரிடம் சொல்லுங்கள். காத்திருக்க சொல்லுங்கள்.

மச்சாம், நான் இப்போது உன்னிடம் சொல்லப்போகும் விஷயம் மிகவும் முக்கியமானது. அது அதை எப்படி தொடங்குவது என்று கூட எனக்கு தெரியவில்லை. என் மனதில் ஆயிரம் எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. நாம் கடந்த காலத்தில் சந்தித்த அந்த சம்பவத்தை பற்றித்தான் நான் பேச வருகிறேன். அந்த ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் நடந்த விஷயங்கள் என் நினைவை விட்டு இன்னும் அகலவில்லை. அதை உன்னிடம் விவரிப்பதற்கு எனக்கு வார்த்தைகளே கிடைக்கின்றன. தயவு செய்து நான் சொல்வதை கொஞ்சம் நிதானமாக கேள். நம் இருவருடைய எதிர்காலத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை சொல்வதற்கு எனக்கு இவ்வளவு தைரியம் தேவைப்பட்டது. அந்த நேரத்தில் நான் எடுத்த முடிவுகள் சரியானவையா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இப்போது உண்மையை மறைப்பதில் எந்த அர்த்தமும் இல்லை. அந்த சூழல் அப்படி இருந்தது. என்னால் வேறு எதையும் செய்ய முடியவில்லை. நீ இதை எப்படி புரிந்து கொள்வாய் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் சொல்வதை முழுமையாக கேட்டால் உனக்கு உண்மை புரியும். அது ஒரு பெரிய குழப்பமாகவே எனக்கு தோன்றுகிறது.

0: உன் மனசை மாத்திக்க. சூரியன் மறைந்து விட்டது, நீ பின்னால் விட்டு விடப்பட்டுள்ளாய். உன் மனதை மாற்றிக்கொள்ள இப்போது நேரம் ஏதும் இல்லை. உன்னால் எப்படி இவ்வளவு கண்மூடித்தனமாக இருக்க முடிந்தது? தந்தை பேசினார். கொடிய பிசாசுகள் அனைத்தும் இறந்து விட்டன. இதோ சூரியன் உதயமாகிவிட்டது. நீ மட்டும் பின்னால் விட்டுவிடப்பட்டிருக்கிறாய். பின்னால விட்டுவிடப்பட்டுள்ள நீ பின்னால் விட்டுவிடப்பட்டுள்ளாய். பின்னால் விட்டுவிடப்பட்டுள்ளாய். சரி, அனைத்து பிரிவுகளும் கவனிக்கவும். அவளை நாங்கள் பாதுகாப்பாக எங்கள் கைகளில் வைத்துள்ளோம் ராஜர். நாங்கள் அதை 10-4 இங்கே இருக்கக்கூடிய இந்த மக்கள் எங்கும் தப்பித்துச் செல்ல வழியே கிடையாது. இவர்கள் எங்கும் தப்பித்துச் செல்ல ஓரிடமும் சுற்றிலும் சூழ்ந்துள்ள இந்த இக்கட்டான நிலையில் விமானங்கள் ஏதும் இங்கே இருக்கப் போவதில்லை. எங்கும் தப்பித்துச் செல்ல இடமும் இருக்காது. இவர்கள் எங்கும் தப்பிக்க இடமில்லை.
1: இந்த நபர்கள் அனைவரும் எந்த ஒரு திசையிலும் தப்பித்து செல்ல அவர்களுக்கு இடமே இல்லை. இவர்கள் எங்கும் தப்பிக்க வழியே இல்லை. இவர்கள் தப்பித்து ஓடுவதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் இப்போது இல்லை.

0: எவருக்கும் இடமில்லை.
1: உலகம் முழுவதும் இருந்து வரும் அறிக்கைகள் இதை உண்மை என உறுதிப்படுத்துகின்றன. இந்த காலை உலகம் அதிர்ச்சியில் உள்ளது என்று சொல்வது நிலைமையை குறைத்து சொல்லும் விஷயமாகும். இந்த நிகழ்வு உலகம் முழுவதும் ஒரே நேரத்தில் நடந்ததாக தெரிகிறது. சுமார் 25 நிமிடங்களுக்கு முன்பு திடீரெனவும் எச்சரிக்கை இல்லாமலும் ஆயிரக்கணக்கானோர், கூடவே கோடிக்கணக்கானோர் கூட இருக்கலாம், நேரில் காணாமல் போய்விட்டனர். இந்த காணாமல் போனவர்களை பற்றி சில நேரடி சாட்சிகள். நேற்று இரவு இந்த பூமியில் வாழ்ந்தவர்கள் இன்று காலை இங்கு இல்லை. நமது சிஸ்டத்துக்கு வெளியிலிருந்து வந்த ஏதோ ஒரு வெளிநாட்டு சக்தி நம் கிரகத்திற்கு போர் அறிவித்திருக்கலாம் என்ற ஊகங்கள் அதிகமாக உள்ளன. சிலர் இதை கடவுளின் அதிசயமான தீர்ப்பாக உணர்கிறார்கள். ஐக்கிய நாடுகள் மற்றும் உலகின் பெரும்பாலான நாடுகளின் அரசாங்கங்கள் அவசர கூட்டத்தில் உள்ளன. வரும் தகவல்களில் ஒவ்வொரு அரசாங்கத்திலும் சில உறுப்பினர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. சர்ச் கன்ஃபெடரேஷனின் தலைவர் பிஷப் பிராங்க்லின் சுல்லிவன் இது தீவின் சில பகுதிகளில் பேசப்படும் ராப்சர் ஆக இருக்கலாம் என்று முன்மொழிந்துள்ளார். நிச்சயமாக இது ராப்சர் போன்ற ஏதேனும் இருந்தாலும் நாம் பதற்றப்பட தேவையில்லை. நாம் இங்கு இருப்பதும் இதை பற்றி விவாதிக்க முடிவதும் இது அனைவரையும் உள்ளடக்கியது அல்ல என்பதற்கான போதுமான அறிகுறி. மேற்கோளின் முடிவு. எபிரேய கிறிஸ்துவ சமய வேதங்களில் நிகழ்வுகள் புனித மத்தேயுனர் செய்தி அதிகாரம் 24:36 சில அளவு விவரிக்கப்படுகின்றன. அங்கு இயேசு கிறிஸ்து பேசுபவராக இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர் கூறுகிறார், மேற்கோள், ஆனால் அந்த நாளும் அந்த மணியும் யாருக்கும் தெரியாது. இல்லை, வானத்தில் உள்ள தூதர்களுக்கும் இல்லை, என் பிதாவுக்கு மட்டுமே தெரியும். ஆனால் நோவாவின் நாட்களில் இருந்தது போல. இது சென்ட்ரல் நியூஸ் ஏஜென்சியிலிருந்து வந்த புதிய செய்தி. ஐநா ஒரு சிறப்பு அவசர குழுவை அமைத்துள்ளது மற்றும் இன்று மதியம் ஒரு முன்னெப்போதும் இல்லாத உலகளாவிய வானொலி மற்றும் தொலைக்காட்சி ஒளிபரப்பை செய்ய உள்ளது. இந்த ஒளிபரப்பின் நோக்கம் உலகளாவிய நிலையை மதிப்பீடு செய்து இன்று நாம் அறிந்த உலகிற்கு எதிராக இருக்கக்கூடிய சிக்கல்கள் மற்றும் அபாயங்களை கையாளும் முறைகள் மற்றும் நடைமுறைகளை நிறுவுவதாகும். இப்போது உங்கள் வானொலி அல்லது தொலைக்காட்சியை நிச்சயமாக மதியம் 12 மணிக்கு ஈஸ்டர்ன் டைம் அல்லது காலை 11 மணிக்கு சென்ட்ரல் டைம் UTN யுனைடெட் டெலிவிஷன் நெட்வொர்க்கில் இணைக்கவும்.
2: நாம் ஆவியானவருக்குள் ஒருமனப்பட்டு எப்போதும் ஒன்றாக இணைந்திருக்கிறோம். நாம் நம் ஆண்டவராகிய கிறிஸ்துவில் ஒன்றாக நிலைத்திருக்கிறோம். நாம் ஆவியின் ஐக்கியத்தில் ஒருமித்திருக்கிறோம். நம் ஆண்டவரின் அன்பினால் நாம் அனைவரும் ஒன்றாக இருக்கிறோம்.
3: நீங்கள் அனுபவிக்கப் போகும் இந்த திரைப்படம் கற்பனை, ஆனால் தீர்க்க தரிசனம் மட்டும் கற்பனை அல்ல. இந்த படத்தின் தயாரிப்பாளர்கள் தீர்க்க தரிசிகள் அல்லர். இவர்கள் தேவன் தமது வார்த்தையில் கூறியதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறார்கள். இந்த திரைப்படம் தானியேல் மற்றும் வெளிப்படுத்தின புத்தகங்களில் உள்ள பல மேற்கோள்கள் மற்றும் தெசலோனிக்கேயருக்கு எழுதப்பட்ட பின்வரும் பைபிள் தீர்க்க தரிசனங்களை அடிப்படையாக கொண்டது. கர்த்தர் தாமே பரலோகத்திலிருந்து ஒரு கூச்சலுடன் இறங்குவார். அப்போது கிறிஸ்துவில் இறந்தவர்கள் முதலில் எழுப்பப்படுவார்கள். பின்னர் நாம் உயிரோடு இருந்து மீதமுள்ளவர்கள் அவர்களுடன் சேர்ந்து மேகங்களில் கர்த்தரை சந்திக்க ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவோம். மத்தேயுவிலிருந்தும் அப்போது உலகம் தொடங்கிய காலத்திலிருந்து இந்நேரம் வரை இல்லாத விதமாகவும் இனிமேலும் இருக்காத விதமாகவும் ஒரு பெரிய உபத்திரவம் ஏற்படும்.
4: நிச்சயமாக ஒரு நாள் அந்த உன்னதமான ஒற்றுமை மீண்டும் ஒரு முறை முழுமையாக நிலைநிறுத்தப்பட வேண்டும். அப்போதுதான் இந்த உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் நம்மை நம்முடைய தூய்மையான அன்பினால் உண்மையான கிறிஸ்தவர்கள் என்று அறிந்து கொள்வார்கள். ஆம், நாம் ஒருவருக்கொருவர் காட்டும் அந்த மேலான அன்பினால். நிச்சயமாக அவர்கள் நம்மை நம்முடைய மாறாத அன்பினால் கிறிஸ்தவர்கள் என்று தெளிவாக அறிந்து கொள்வார்கள்.

0: ஓ பேட்டி, இப்போதே செய், தயவு செய்து. ரொம்ப தாமதமாகும் முன் அவரை இல்லாமல் நம்மில் யாரும் இதை கடந்து செல்ல முடியாது.
1: நீ செய்ய முடியும் பேட்டி, தயவு செய்து நீ செய்யணும்.
2: அவள் நலமா இருக்கிறாளா? அவள்
1: வெறும் பயந்திருக்கிறாள்.
2: நீ அவளுடைய சகோதரியா?
1: இல்ல, சாண்டி தான் என் சகோதரி. நான் வெண்டா ஜான்சன். பேட்டி மற்றும் நான் ஒருவருக்கொருவர் அண்டை வீட்டில் இருந்தோம். நான்
2: புரியுது. ஏய், நாம் எல்லாம் பயந்திருக்கிறோம், அதை பற்றி யோசிக்காத சரியா? நான்
3: முடியாது.
2: முடியும், நீ செய்ய முடியும். உன் எண்ணங்களை ஆண்டவரிடம் வைக்கவும்.
3: ஓ ஆண்டவரே, நாளை அவர் உனக்கு உதவ போகிறாரா?
1: அவள் நம்பவில்லை.
2: நீ எப்படி இங்கே வந்த?
1: ஓ பேட்டி, அது உனக்கு தெரியாது. நான்
3: தெரியும், எனக்கு தெரியும்.
1: யார்
4: நான் யார் என்று தெரியல.
3: நீயாக இருக்கலாம் வேண்டா.

0: நீயாக இருக்கலாம், வேண்டா.
1: பேட்டி, நீ நம்பிக்கையாளர் இல்லை என்றால் அதுவும் நீயாக விரும்பவில்லை போல தெரிகிறது. உனக்கு இங்கே இருக்கவே தேவையில்லை என்பதை உணரவில்லை என்றால் அந்த முத்திரையை ஏற்றுவிடு.
2: அவள் அதை செய்தால் என்ன நடக்கும் என்று அவளுக்கு தெரியும்.
1: யாரும் அந்த முத்திரையை ஏற்க கூடாது என்று சொர்க்கம் தடுக்கட்டும். ஆனால் நீ நம்பிக்கையாளர் இல்லை என்றால்
3: அவள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறாள் மிகவும் ஆவலுடன்.
1: பாரு பேட்டி, இப்போதே நம்ம ஜெபிக்கலாம். நீ தேவனை உன்னை மன்னிக்குமாறு கேட்கலாம்.
4: நான் முடியாது.
1: நீ முடியும், நீ செய்யணும்.
0: எனக்கு பயமா இருக்குது.
1: பேட்டி, நீ கிறிஸ்துவை ஏற்க மறுத்தால் உனக்கு என்ன நடக்கும் என்று உணரவில்லை என்றால்
0: நீ நினைக்கவில்லை என்று நான்
1: அப்படியா? நீ இப்போதே செய்ய வேண்டும்.
0: இங்கே வா. கருணையுள்ள ஒரு கடவுள் என் வாழ்க்கையில் நடந்த இந்த மிகவும் மோசமான மற்றும் அருவருப்பான விஷயங்களை அவரே ஏற்படுத்துவார் என்று நீ உண்மையிலேயே நினைக்கிறாயா? அப்படின்னா நான் ஏன் இதெல்லாம் அனுபவிக்க வேண்டும்?
1: பேட்டி, இந்த பாடுகளின் நாட்கள் தீமை தானாகவே அழிந்துவிட தேவன் அனுமதிக்கும் வழி. நீ இப்போது தேவனை மறுத்துவிட்டால் நீ அழிவடைவாய்.
5: பவுல் 2 தெசலோனிக்கேயர் 2:11-12 சொன்னார், இதற்காகவே தேவன் அவர்களுக்கு வலுவான மாயை அனுப்புவார். அவர்கள் பொய்யை நம்புவார்கள். அவர்கள் அனைவரும் தண்டிக்கப்படுவார்கள். அவர்கள் உண்மையை நம்பவில்லை, ஆனால் அநியாயத்தில் மகிழ்ந்தார்கள். என்ன
0: அது, என்ன அர்த்தம்?
1: அதாவது பேட்டி, சிலர் உண்மையை மறுத்து அதை நம்ப மறுப்பார்கள் என்பதுதான். இப்பொழுது தேவன் அதை அனுமதிப்பார், ஆனால் அந்த மக்களை அவர் அதற்கேற்ப நியாயம் செய்வார்.
3: கிறிஸ்துவை தேர்வு செய்வது பேட்டி அவருடன் என்றென்றும் வாழ்வதை அர்த்தப்படுத்துகிறது.
1: இது உன்னுடைய தேர்வுதான்.
0: நீங்கள் இதை ஒரு தேர்வு என்று சொல்கிறீங்களா?
6: நாளை எனக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படும்.
0: நான் அவர்களை எதிர்கொள்கிறேன். இதை விட மோசமானது இருக்கிறது.
2: பாருங்கள், நீங்கள் எல்லோரும் அவளை தனியாக விட முடியாதா? காலை அவளுக்கு சிறிது நலம் திரும்பும்.
1: ஹே சாண்டி, இப்போது இதை தள்ளி போடுவதற்கான நேரம் முடிந்துவிட்டது. பேட்டி, உன்னை இங்கே கொண்டு வந்ததற்கு யார் காரணம் என்று உனக்கு தெரியுமா?
0: அது என்ன வித்தியாசம் செய்ய போகிறது?
1: ஒருவேளை ஒன்றும் இல்லை. ஆனால் நீ எப்படி இங்கே வந்தாய் என்று சொன்னால் அது நாளைய தினத்தை பற்றி உன் மனதை திசை திருப்பும். மேலும் அது உன் மனப்பாங்கை மாற்றக்கூடும்.
0: பேசுவது என் மனப்பாங்கை மாற்றப் போகிறதா?
1: பாரு, நான் உனக்கு உதவ முயற்சிக்கிறேன். நீ அதை எனக்கு செய்ய அனுமதிப்பாயா? சரி,
0: அது சுமார் 4 வருடங்களுக்கு முன் துவங்கியது. அந்த இரவு என் கணவர் ஜிம் கிறிஸ்துவை தம் இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். அந்த இரவு எனக்கு ஒரு பயங்கரமான கனவு வந்தது. நான் கனவுல பார்த்தேன், எல்லா கிறிஸ்தவர்களும் எடுத்துச் செல்லப்பட்டார்கள். என் கனவுல நான் விழித்தேன். ஜிம் இல்லாமல் போனார். நான் மட்டும் பின்னால் விட்டு வைக்கப்பட்டேன்.

0: மறுநாள் அதிகாலை பொழுது விடிந்து நான் மெதுவாக கண் விழித்து பார்த்தபோது நான் கண்ட அந்த விசித்திரமான கனவு நிஜமாகவே என் கண் முன்னே நடந்தேறிவிட்டது. தெரியுமா ஜிம்?
1: இல்லாமல் போனார். புதுபீதி, குழப்பம், அதிர்ச்சி, பதட்டம். மக்கள் எப்படி எதிர்வினை செய்கிறார்கள் என்பதை விவரிக்க ஒரே வழி இதுதான். இந்த காலை நடந்த நிகழ்வுகளை பற்றி எல்லோரும் ஊகிக்கிறார்கள், ஆனால் யாருக்கும் உண்மையில் தெரியவில்லை. எது நடந்திருந்தாலும் அது உலகம் முழுவதும் நடந்துவிட்டது. மீதமுள்ள நாங்கள் உயிர் வாழ்ந்தவர்களா அல்லது பாதிக்கப்பட்டவர்களா என்று தெரியாமல் இருக்கிறோம். சுருக்கமாக சொன்னால், பெரும்பாலானவர்கள் அதிர்ச்சியில் உள்ளனர், பலர் துக்கத்தில் உள்ளனர், சிலர் இந்த அனைத்தையும் சுவாரஸ்யமாக காண்கிறார்கள். கொள்ளையர்கள் சுதந்திரமாக அட்டகாசம் செய்கிறார்கள். காவல்துறையினர் மீட்பு பணிகளில் மிகவும் பிஸியாக இருப்பதால் ஒழுங்கை பேண கவலைப்பட முடியவில்லை. சிலர் இதை ஒரு பெருமளவு கடத்தல் என்று நினைக்கிறார்கள். வான்வெளி உயிரினம் உண்மையில் என்ன நடந்ததென்றால் கூட அதன் உண்மை அளவு புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு பெரியதாக உள்ளது.

0: இந்த விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். பலர் தங்கள் குழந்தைகள் காணாமல் போனதை அறிந்ததும் தாங்களே உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளனர். எண்ணற்ற உயிரிழப்புகளுக்கு மேலாக மருத்துவர்கள், செவிலியர்கள், காவல்துறையினர் மற்றும் பிற ஆதரவு பணியாளர்கள் காணாமல் போனதால் ஏற்படும் குழப்பமும் இந்த பிரச்சனையை மேலும் அதிகரிக்கிறது. நாங்கள் முன்பே ஒரு புறநகர் தேவாலயத்தின் ஆசாரியரான டாக்டர் ஆலன் ரீட் அவர்களிடம் பேசினோம். டாக்டர் ரீட், இன்று காலை சுமார் 9:50 மணிக்கு என்ன நடந்தது என்று உங்கள் கருத்தில் என்ன? இந்த பேரழிவுக்கு காரணம் என்ன? சில மத தலைவர்கள் ராப்சர் என்ற சொல்லை குறிப்பிடுகிறார்கள், ஆனால் பெரும்பாலானவர்கள் அதற்கு ஒப்புக்கொள்வதில்லை. பலர் அந்த சொல் பைபிளில் கூட இல்லை என்று கூறுகிறார்கள். டாக்டர், உண்மையில இது ராப்சர் என்றால் அதற்கு அர்த்தம் என்ன? அது பைபிளில் குறிப்பிடப்பட்டுள்ளதா?
1: ஆம் இல்லை என ரெண்டுமே சொல்லலாம். நீங்கள் பாருங்கள், ராப்சர் என்ற சொல் பைபிளில் இல்லை. ராப்சர் என்பது விரைவாக எடுத்துச் செல்லப்படுதல் அல்லது பிடிக்கப்பட்டு செல்லப்படுதல் என்று பொருள். 1 தெசலோனிக்கேயர் 4:17, பின்பு நாம் உயிரோடு இருந்து மீதமுள்ளவர்கள் அவர்களுடன் மேகங்களில் ஆண்டவரை சந்திக்க ஆகாயத்தில் பிடிக்கப்பட்டு செல்லப்படுவோம் என்று எழுதப்பட்டுள்ளது. அவ்வாறு நாம் எப்போதும் ஆண்டவருடன் இருப்போம். நீங்கள் பாருங்கள், கிறிஸ்து மேகங்களில் திரும்பி வருவதாகவும் தம்மில் இறந்தவர்களையும் உயிரோடு இருப்பவர்களையும் விரைவாக தம்மிடம் ஏற்றுக்கொள்வதாகவும் வாக்குறுதி அளித்தார்.
0: கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டவர்கள் எடுத்து செல்லப்பட்டிருந்தால் ஏன் ஐயா நீங்கள் இன்னும் இங்கே இருக்கிறீர்கள்?
1: நீங்க பாருங்க, அது நடக்கும் வரை இயேசு வெறும் ஒரு சிறந்த ஆசான் என்றுதான் நம்பினேன், ஆனால் உண்மையில் இரட்சகர் அல்ல என்று.
0: எதனால் நடந்ததோ அது நடந்துவிட்டது. இப்போது யாராலும் அதை மாற்ற எதுவும் செய்ய முடியாது.
2: நீங்க பிரச்சனையில இருக்கும் போது உங்கள் நெருங்கிய நண்பரை நாடுவீர்கள் என்று நினைக்கிறேன். அதனால நான் ஜென்னியின் வீட்டுக்கு சென்றேன். இந்த எல்லாமே ஒரு பைத்தியக்கார கனவு மாதிரி தான் எனக்கே சொல்லிக் கொண்டேன்.
0: இங்கோ ஒரு பதில் இருக்கிறது. ஆனால் இங்கே அரசு அதிகாரிகளின் கூற்றுப்படி பிரச்சனையை சரி செய்ய வேண்டியது ஒழுங்கை மீண்டும் நிலைநிறுத்துவதே. பல முக்கிய வாஷிங்டனில் உள்ள அதிகாரிகள் மற்றும் பிற சுதந்திர உலக நாடுகளின் அதிகாரிகள் காணாமல் போயுள்ளனர். இது கட்டளை சங்கிலிகளை கடுமையாக பாதித்துள்ளது. சீனாவிலிருந்து வரும் செய்திகள் இது ஒரு நேரம்.
3: நான் சிறுவயதிலிருந்தே முதன் முதலாக கேள்விப்பட்ட அந்த நாளிலிருந்து இன்று வரை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட நாளில் நிச்சயமாக மீண்டும் இந்த பூமிக்கு திரும்பி வருவார் என்கிற இந்த மேன்மையான நற்செய்தியானது எனக்கு தொடர்ந்து பலமுறை பலராலும் மிக தெளிவாக சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது.

0: எனவே நீங்கள் தயாராக இருங்கள், ஏனெனில் நீங்கள் நினைக்காத நேரத்தில் மனிதகுமாரன் வருவார். அது இவ்வளவு விரைவாக நடக்கும் பேட்டி. பைபிளில் சொல்லப்பட்டுள்ளது, இரவில் திருடனாக வரும் என்று.
1: ஜென்னி, கடவுள் அன்பு என்று நான் நம்புகிறேன். இயேசு மேகங்களில் வருவார். வேதனை காலம் என்று எல்லோரையும் பயமுறுத்தும் போது அது எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. அதுதான் எனக்கு மதத்தில் பிடிக்காதது. கடவுள் நம்மை எல்லாம் நரகத்திற்கு அனுப்ப எலாபரேட்டான திட்டங்களை அமைக்கிறார்
0: பேட்டி. கடவுள் ஒரு பெரிய திட்டம் அமைத்தார், யாரும் அழியக்கூடாது என்று. உன்னை நரகத்திலிருந்து காப்பாற்ற அவர் தன் சொந்த மகனை பலி கொடுத்தார்.
1: நீங்க நம்புறது உங்களுக்கு நல்லதுன்னு எனக்கு மகிழ்ச்சி ஜென்னி. எனக்கு தெரியல, இது ஏதோ மாதிரி தோணுது. அது என்ன?
0: ஓ, இது ஒரு வேதனை கால வரைபடம்.
1: இதுக்கு பயன்பாடு என்ன?
0: இது ராப்சர் ஆன பிறகு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சொல்றது.
1: நான் இதை வச்சுக்கலாமா?
0: நிச்சயமா.
1: நான் இதை என் பாட்டிக்கு அனுப்பி அவர் என்ன நினைக்கிறார் என்று பார்க்க விரும்புகிறேன்.
0: ஓ, கேளுங்கள். நான் இந்த புத்தகத்தை முடித்ததும் நீங்களும் அதை படிக்கணும். இதுல ஒரு ரொம்ப அருமையான பத்தி இருக்குது. இதோ இதுதான். மற்றவர்கள் தங்கள் செவிகளுக்கு பிடித்ததை சொல்லும் ஆசிரியர்களை அதிகமாக சேர்த்துக் கொள்வார்கள். மக்கள் தங்களை நேசிப்பவர்கள், பணத்தை நேசிப்பவர்கள், பெருமை பேசுபவர்கள், அகந்தை கொண்டவர்கள், தவறாக நடப்பவர்கள், இன்னும் பல விஷயங்களில் ஈடுபடுவார்கள்.
1: அது இப்ப நிச்சயமாக நடக்குது.
0: சரி, இந்த விஷயங்கள் நடக்கும்போது விசுவாசிகள் ஆசீர்வதிக்கப்பட்ட நம்பிக்கையையும் கிறிஸ்தவர்களுக்கு மீட்பையும் எதிர்பார்க்கலாம் என்று பைபிளும் சொல்கிறது. அது நம்மை நெருங்குகிறது.

0: பாட்டி, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? நான் உங்களைத்தான் ரொம்ப நேரமாக தேடிக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் எங்கே போனீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை.
1: பாட்டி, பாட்டி, நான் உங்களைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் மேலே மாடியில் தான் இருக்கிறீர்களா?
2: Thank you.

தயவு செய்து இதை மீண்டும் ஒரு முறை என்னிடம் தெளிவாக உறுதிப்படுத்த முடியுமா? இது உண்மையாக இருந்தால் இது ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்கும். இவ்வளவு பெரிய மாற்றத்தை நான் இப்போது எதிர்பார்க்கவே இல்லை. அதனால்தான் எனக்கு ஒருவித தயக்கமும் ஆச்சரியமும் கலந்த உணர்வு இருக்கிறது.

0: நான் பாட்டிக்கு அனுப்பிய துன்பத்துக்கால வரைபடத்தை கண்டுபிடித்தேன்.
1: அதை ஜென்னி எனக்கு கொடுத்த நாளை நினைவு கூர்ந்தேன்.
2: அதுல சில பகுதிகளை நான் படித்தேன், ஆனால்
0: அந்த நேரத்திலே அது எல்லாம் விஞ்ஞான கற்பனை மாதிரிதான் என நினைத்தேன். அந்த நாளில் பாட்டியின் படுக்கை அறையில் ஒவ்வொரு வார்த்தையையும் நான் படித்தேன்.
3: இந்த முறையில அது தினசரி செய்திகளை படிப்பது போல இருந்தது.
4: அந்த வரைபடம் பாட்டி நம் தேவாலயத்திற்கு வந்து ஒரு சுவிசேஷகர் தீர்க்க தரிசனத்தை பற்றி பேசும் போது கேட்ட அந்த இரவை எனக்கு நினைவூட்டியது.
5: இயேசு கிறிஸ்துவில் விசுவாசிகள் காணாமல் போகும் நாள் வரப்போகிறது. இந்த மர்மமான காணாமல் போன நிகழ்வுக்கு பிறகு இது ராப்சர் ராப்சர் என்று பரவலாக அறியப்படுகிறது. பெரிய உபத்திரவம் கிரேட் ட்ரிபுலேஷன் தொடங்கும். அந்த உபத்திரவ காலத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் நான்.
2: அப்போது அவரை நானும் நம்பவில்லை.
5: இன்னைக்கு நாம சாதாரணமாக எடுத்துக்கொள்கிற விஷயங்கள், உணவு மற்றும் உடை வாங்குவது, வேலை செய்வது, குடும்ப வாழ்க்கை நடத்துவது, இவையெல்லாம் உபத்திரவ காலத்தில் மிகவும் கடினமாக இருக்கும். உங்கள் ஆண்டவராகவும் இரட்சகராகவும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதை தாமதிக்காதீர்கள். ஒரு காலை நீங்கள் விழித்து எழுந்தபோது ராப்சர் ராப்சர் நிகழ்ந்து விட்டது என்பதை அறிந்து கொள்ளலாம். பைபிள் உபத்திரவ காலத்தை பற்றி மிகுந்த அளவில் கற்றுக் கொடுக்கிறது. அது ஏழு முத்திரைகள் மற்றும் கடவுளின் ஏழு பெரிய தீர்ப்புகள் இந்த உலகில் பொழியப்படும் என்பதை பற்றி பேசுகிறது. இந்த ஏழு முத்திரைகளை சில நிமிடங்கள் பார்ப்போம். இவை உபத்திரவ காலத்தில் திறக்கப்படும். முதல் முத்திரை திறக்கப்பட்டது. ஒரு வெள்ளை குதிரை வெளியே வந்தது. அந்த வெள்ளை குதிரையின் சவாரிக்காரரிடம் வில் மற்றும் அவரது தலையில் ஒரு கிரீடம் இருந்தது. இது எதிர்கிறிஸ்து உலகில் வருவதை குறிக்கிறது. இரண்டாவது முத்திரை திறக்கப்பட்டது. ஒரு சிவப்பு குதிரை வெளியே வந்தது. சிவப்பு குதிரையின் சவாரிக்காரருக்கு பூமியில் இருந்து சமாதானத்தை அகற்றும் அதிகாரம் வழங்கப்பட்டது. மூன்றாவது முத்திரை திறக்கப்பட்டது. ஒரு கருப்பு குதிரை வெளியே வந்தது. அந்த கருப்பு குதிரையின் சவாரிக்காரரிடம் ஒரு தராசு இருந்தது. அவர் ஒரு பெரிய வறட்சியால் ஏற்படும் பரவலான பஞ்சத்தை குறிக்கிறார். இன்றும் கூட நமது கிரகத்தில் உலர்ச்சி அதிகரிப்பதும் நமது நாட்டின் பல பகுதிகளில் நீர்மட்டம் குறைந்து கொண்டிருப்பதும் நாம் காண்கிறோம். நான்காவது முத்திரை திறக்கப்பட்டது. ஒரு மங்கலான மங்கள் போன்ற குதிரை வெளியே வந்தது. அந்த குதிரையின் சவாரிக்காரர் மரணம். அவருக்கு பூமியின் நான்கில் ஒரு பங்கினரை பசிப்பிணி, வாள் மற்றும் மிருகங்களால் அழிக்கும் அதிகாரம் வழங்கப்பட்டது. ஐந்தாவது முத்திரை திறக்கப்பட்டது. யோவான் எழுதியுள்ளார், நான் கஷ்ட நேரத்தில் கொல்லப்பட்ட கிறிஸ்துவ விசுவாசிகளின் ஆத்மாக்களை பார்த்தேன். இவர்கள் தேவனுடைய வார்த்தையை காத்ததற்காக கொல்லப்பட்டவர்கள். ஆறாவது முத்திரை திறக்கப்பட்ட போது ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. சூரியன் கருப்பாக மாறியது. பைபிள் கூறுகிறது சந்திரன் இரத்தம் போல் ஆனது. ஏழாவது முத்திரை திறக்கப்பட்ட போது சுமார் 30 நிமிடங்கள் அமைதி இருந்தது என்று பைபிள் கூறுகிறது. இது புயலுக்கு முன் இருக்கிறோம், அமைதியாக இருக்கலாம். ஏனெனில் இந்த அமைதி முடிந்ததும் தேவனுடைய ஏழு பெரிய தீர்ப்புகள் இந்த உலகில் பொழிந்தன. இவையெல்லாம் பயங்கரமான விஷயங்கள். பைபிள் இந்த விஷயங்கள் உண்மையில நடக்கப் போகின்றன என்று கற்றுக் கொடுக்கிறது. நீங்கள் துன்பத்து காலத்தை அனுபவிக்க நேர்ந்தால் அது உங்கள் தவறு, கடவுளின் தவறு அல்ல. கடவுள் உலகத்தை மிகவும் நேசித்ததால் தம் ஒரே பிறந்த மகனை அளித்தார். அவரை நம்புகிற எவரும் அழிவடையாமல் நித்திய ஜீவன் பெற வேண்டும். பாவத்தின் கூலி மரணம், ஆனால் கடவுளின் வரம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நித்திய ஜீவன்.

0: அக்கா, நான் பாட்டியின் வீட்டுக்கு போவது எவ்வளவு விரும்பினேன். அவர் இப்போது இல்லையே என்று நம்ப முடியவில்லை.
1: இயேசு வந்து தம் மக்களை ராப்சரில் அழைத்து செல்வார் என்பது உங்களுக்கு தெரியும்.
0: அதை நீங்களே எனக்கு சொன்னீங்க.
1: ராப்சர் பிறகு ஒரு உலக தலைவர் ஒரு வீரராக வெளிப்படுவார். அவர் மிகவும் நம்பிக்கைக்குரியவராக இருப்பார், ஆனால் ஏமாற்றுபவராகவும் இருப்பார். இருந்தாலும் மக்கள் அவரை நேசிப்பார்கள்.
0: அவர்தான் அந்த மிருகமா?
1: முதல் 3 மற்றும் அரை ஆண்டுகளுக்கு அவர் ஒரு இரட்சகர், ஒரு வீரர் போல தோன்றுவார், உலக பிரச்சனைகளை அதிசயமாக தீர்க்கும் வகையில். ஆனால் 7 ஆண்டுகளுக்குள் நடக்கும் துன்பத்தின் நடுவில் அந்த தீமை அவரில் வெளிப்படத் தொடங்கும்.
0: அந்த முத்திரை பற்றி என்ன?
1: என் பைபிளை திற, செல்லம் வெளிப்படுத்தல் 13:16 ஐ பார்க்க.
0: சரி, 13:16 அவன் சிறியவர்களையும் பெரியவர்களையும் பணக்காரர்களையும் ஏழைகளையும் சுதந்திரர்களையும் அடிமைகளையும் எல்லாரையும் அவர்களது வலது கையில் அல்லது நெற்றியில் ஒரு முத்திரை பெறச் செய்கிறான். அந்த முத்திரை அல்லது மிருகத்தின் பெயர் அல்லது அவன் பெயரின் எண்ணெய் உடையவரை தவிர யாரும் வாங்கவோ விற்கவோ முடியாது. அப்படியென்றால் மக்கள் அந்த முத்திரையை அணிய வேண்டியதுதானா?
1: ஆமா, மக்கள் உணவு உடை அல்லது வேறு எதையும் வாங்க முடியாது. பெட்ரோல்?
0: அது அப்பாவின் கிரெடிட் கார்டு மாதிரி தானே?
1: மிகவும் பலருக்கு இது ஒரு புதிய வகை கிரெடிட் கார்டு போல தோன்றும். மேலும் மக்கள் அதை வரவேற்பார்கள்.
0: அந்த முத்திரையை எடுக்க விரும்பாதவர்கள் என்ன செய்வார்கள்?
1: அந்த முத்திரையை விரும்பாத ஒரே மக்கள் விசுவாசிகள் ஆகும். அவர்களில் பலரை மிருகம் அல்லது எதிர்கிறிஸ்து கொன்று விடுவார்கள்.
0: ராப்சர் ஆன பிறகு ஒருவர் கிறிஸ்தவராக மாற முடியுமா என்று சொல்கிறீர்களா?
1: இஸ்ரவேலின் முத்திரையிடப்பட்ட 144,000 ஊழியர்களே, கிறிஸ்துவை மெசியாவாக ஏற்க பலரை வழி நடத்துவீர்கள்.
0: அந்த முத்திரையை எடுத்துக்கொள்ளும் மக்களுக்கு என்ன நடக்கும்?
1: வெளிப்படுத்தல் புத்தகத்தை பாருங்கள். எனக்கு நினைவிருக்கிறது அது 14:10 or 11.
0: சரி, அவரும் அதையே குடிப்பார். அது இல்லையே. சரி, 11 சொல்கிறது, அவர்களின் வேதனையின் புகை என்றென்றும் மேலே எழும், அவர்கள் இரவும் பகலும் ஓய்வில்லாமல் இருப்பார்கள், மிருகத்தையும் அதன் உருவத்தையும் வணங்குகிறவர்களும் அதன் பெயரின் முத்திரையை ஏற்றுக்கொள்ளும் யாவரும். அப்படி என்றால்
1: இயேசு கிறிஸ்துவை ஏற்க வேண்டிய நேரம் இப்போதுதான், அப்போது அல்ல.
0: பாட்டி, நீங்களும் தாத்தாவும் சொன்ன கடவுள் அன்பு என்ன ஆச்சு?
1: கடவுள் அன்பானவர், ஆனால் அவர் பரிசுத்தமானவர். பாவத்தை வெறுக்கும் அவர் தன் முன்னிலையிலோ ராஜ்யத்திலோ அதை அனுமதிக்க மாட்டார்.
0: ஆனால் நாம் எல்லாம் பாவம் செய்கிறோம்.
1: அது சரிதான், அதனால் நாமும் தண்டனைக்கு உரியவர்கள்தான். ஆனால் கடவுள் நம்மை மிகவும் நேசித்ததால் நம்முடைய பாவங்களுக்கு முழுமையான பரிகாரமாக தனது மகன் இயேசுவை மரணிக்க அனுப்பினார். மற்றும் இயேசுவை நம்பி அவரை தங்கள் இரட்சகராக விரும்பும் யாருக்கும் நித்திய ஜீவனை வழங்குகிறார்.
0: நான் நிச்சயமாக தெரியவில்லை. ஒரு நாள் இந்த வெளிப்பாடு கஷ்டகாலம் பற்றியெல்லாம் எனக்கு அர்த்தமாகலாம். நான் வீட்டு கடன் தவணைகளை செலுத்த முடியவில்லை, அதனால் பாட்டியின் வீட்டுக்கு மாற்றம் செல்ல முடிவு செய்தேன். வெண்டா மற்றும் சாண்டி தனியாக இருக்க விரும்பவில்லை, அதனால் வெண்டாவின் கணவர் ஜானி சேவையில் இருந்து வீடு திரும்பும் வரை அவர்கள் என்னுடன் இருக்க முடிவு செய்தார்கள். அது ரொம்ப மோசமாக இருந்தது. அது நடந்த போது ஜிம் எடுத்து செல்லப்பட்டார். அதே போல் வெண்டாவின் 18 குழந்தை டியானாவும் எடுத்து செல்லப்பட்டார். அன்று முதல் தபால் இல்லை. ஜானியின் மௌனம் வெண்டாவின் நிலையை என் நிலையை விட மோசமாக்கியது. பிடிபட்ட ஒரு வாரத்திற்கு பின் நாங்கள் எல்லோரும் நம்பிக்கையை இழந்தோம்.
2: அன்பான பாட்டிமா, நீ எங்க இருந்த? வீட்டுலதான். வா, அவளை வீட்டுக்கு கொண்டு வா. நீ எங்களுக்கு போன் செய்யாதது ஏன்?
0: மன்னிக்கவும் டயான்.
2: பாட்டி, நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணோமா?
0: இது முட்டாள்தனமாக இருக்கலாம் என்று நினைக்கலாம், ஆனால் நான் ஒரு பயங்கர கனவு கண்டேன். நான் ஓடிக்கொண்டிருந்தேன். நான் அணையின் மேல் ஓடிக்கொண்டிருந்தேன், ஆனால் எங்கும் செல்லவில்லை.
3: நீ அன்னையில் என்ன செய்து கொண்டிருந்தாய்?
0: உன்னையும் டயானையும் சந்திக்க. நீங்கள் எனக்கு உதவ போகிறீர்கள், ஆனால் உங்களிடம் மிருகத்தின் முத்திரை இருந்தது.
3: மிருகத்தின் முத்திரையா?
2: நினைவிருக்குதா பிக்னிக்ல ஜென்னியின் காதலன் நமக்கு அதை பத்தி சொன்னாரு.
0: என் கனவின் முடிவில் நீ என்னை தள்ளிவிட்டாய்.
2: ஆனால் பாட்டி, அது வெறும் முட்டாள் கனவுதான்.
3: சிரிப்பாக இருக்கிறது. ஒரு கனவுக்காக நீ எங்கள் மீது கோபப்படுகிறாயா?
0: ஆமாம், அந்த முட்டாள் கனவு நிஜமாகிவிட்டது.
3: எனக்கு தெரியும், ஆனால் நான் அவளை அணையிலிருந்து தள்ளினேன் என்ற பகுதி நடக்கவே இல்லை. நான் பாட்டிய ரெட் ராக் அணையிலிருந்து தள்ளுவதை நீயே நினைச்சுப்பாரு, அது வெறும் முட்டாள்தனமாக இருக்கிறது.
0: ஆமாம், ஆனால் நான் ஜிம் மற்றும் கோடிக்கணக்கான மற்ற கிறிஸ்தவர்களும் வெறுமனே மறைந்து விட்டார்கள் என்று கனவு கண்டேன். அடுத்த காலை எழுந்தபோது நான் கனவு கண்ட எல்லாமே நிஜமாகிவிட்டது.
2: பாட்டி,
3: நீ என்கிட்ட சொல்றதா ஜிம்? மன்னிச்சுக்கோ பாட்டி, ஆனா உனக்கு தெரியணும், உன்னை பாதிக்க எதுவும் செய்யும் கடைசி மனிதர்கள் நாங்க தான்.
0: தயவு செய்து நாங்க போகணும்.
2: ஆனா பாட்டி, நீ எங்க போற?
0: எங்க போறோம்னு நாங்களும் தெரியல.
3: குறைஞ்சபட்சம் ஒரு போன் பண்ணுவியா?
0: ஆமா, நிச்சயமா நான் போன் பண்ணுவேன்.
2: நாங்க ஏதாவது செய்ய முடியுமா?
0: வேணாம், நன்றி.
3: நீ இதை நம்புறியா?
2: இந்த எல்லாமே நிஜமா இல்லாத மாதிரி இருக்கு. நீ நல்லா இருக்கியா பாட்டி?
0: ஆமா, நான் சரியா தான் இருக்கேன்.
2: என் கடிதத்தையும் எடுத்தாச்சு.
0: இங்க கொஞ்சம் கவனிங்க, நான் சொல்றதை கேளுங்க.
4: எங்களுக்கு படிக்கலையா?
5: இல்லை, ஏனெனில் நான் எப்பொழுதும் சிறந்ததை கடைசி செய்கிறேன். இங்கே இன்னும் என்ன இருக்கிறது என்று பார்க்கலாம். ஓ பாரு, ஒரு மின்சாரம் கட்டண கணக்கு. இங்கே அம்மா அப்பாவுக்கான ஒரு கடிதம் இருக்கிறது. ரெண்டு கடிதங்கள் அம்மா அப்பாவுக்காக.
4: நாம் இங்கே ஏன் நிற்கிறோம்?
5: வா, இந்த கனவுக்கு என்ன ஆனது என்று உனக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.

0: அங்கே பார்க்கிறாயா? அங்கேதான் ஜெர்ரி என்னை தள்ளிவிட்டான்.
1: சரி, அது ஒரு கனவு மட்டுமே பேட்டி. இத பத்தி இனிமே யோசிக்காத.
0: வாங்க, இங்கிருந்து வெளியே போகலாம்.

0: வேண்டா, இப்போது ஜானியின் கடிதத்தை படிக்க தயாரா?
1: அவள் இன்னும் மின்சாரம் கட்டண கணக்கை படிக்கவில்லை. உங்களுக்கு தெரியும், நான் எதையும் எதிர்பார்க்கவில்லை. ஆனாலும் மின் கட்டணத்தை தவிர்த்து அந்த கடிதத்தை இறுதியில் படிப்பேன். அன்புள்ள வெட்டி, நீ எப்போதும் என்னை வெட்டி என்று அழைப்பாய்.
0: வெட்டி, இது ரொம்ப தனிப்பட்டதாயிடுச்சு. இந்த காதல் கடிதத்தை தொடரணுமான்னு உறுதியா இருக்கீங்களா?
1: சரி, இது இன்னும் மோசமாக இருந்தால் நான் நிறுத்தி விடுவேன், சரியா? அன்புள்ள வெண்டி, அக்டோபர் 22க்கு இன்னும் 5 வாரங்கள் தான் இருக்கின்றன. ஆனால் அது ஒரு நிரந்தரமாகவே தோன்றுகிறது. நான் சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள டிராவிஸ் விமானப்படை தளத்திற்கு சுமார் 21ஆம் தேதி செயல்முறை காரணமாக வீட்டிற்கு வரப்போகிறேன். அடுத்த சம்பள நாள்ல உங்களுக்கும் டியானாவுக்கும் கலிபோர்னியாவுக்கு விமான பயண செலவை அனுப்புகிறேன். நீங்கள் இருவரும் வரலாம். நீங்கள் இருவரையும் பார்க்க நான் ஆவலா இருக்கிறேன். நான் உங்களுக்காக ஒரு அருமையான செய்தியும் வைத்திருக்கிறேன். நான் வேலை செய்யும் ஒருவருடன் சேர்ந்து நாங்கள் இருவரும் இந்த விமானப்படை தளத்தில் நடைபெறும் கூட்டங்களுக்கு போய் கொண்டிருக்கிறோம். நேற்றிரவு நான் இயேசு கிறிஸ்துவை என் தனிப்பட்ட இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். ஓ, இல்லை இல்லை.
2: காலை வணக்கம். இன்றைக்கு உங்களை தூக்கிலிடப்படுவீர்கள். ஆனால் இது அவசியம் இல்லை. சட்டப்படி இங்கு இருப்பவர்கள் இனி ஒருபோதும் சூரிய உதயத்தை பார்க்க கூடாது. எனினும் உங்களுக்காக எனக்கு ஒரு நல்ல செய்தி உள்ளது. நமது விடேஹான் சகோதரர் கிறிஸ்டோபர் உங்கள் நலனும் எதிர்காலமும் குறித்து மிகவும் கவலைப்பட்டு நீங்கள் மரணத்திற்கு செல்ல வேண்டாம் என்று ஒரு வழியை ஏற்படுத்தியுள்ளார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே, நீங்கள் உட்கார்ந்திருக்கும் இடத்திலிருந்து எழுந்து வந்து உங்கள் அடையாள அட்டையை பெற்றுக் கொள்ள வேண்டும். இது வழி இல்லாதது. நீங்கள் பல வருடங்களாக பயன்படுத்திய கிரெடிட் கார்டுகளை போலவே பல பல ஆண்டுகளாக. நாங்கள் உங்களை இறக்க விரும்பவில்லை. சகோதரர் கிறிஸ்டோபரும் உங்களை இறக்க விரும்பவில்லை. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே, எழுந்து வந்து உங்கள் அடையாள அட்டையை பெற்றுக்கொள்ள வேண்டும். உங்கள் நெற்றியில் அல்லது உங்கள் வலது கையில் ஒரு குறி வழங்கப்படும். இங்கே யாராவது இந்த நிமிடத்தில் உங்கள் நிலை குறித்து கவலைப்பட்டு துயரத்தில் இருக்கும் உங்கள் அன்புக்குரிய ஒருவரிடம் திரும்பிச் செல்ல விரும்புகிறீர்களா? உங்கள் கையை உயர்த்துங்கள். யாராவது இருக்கிறீர்களா? உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்திருக்கும் அந்த நபர் என்னென்ன நினைப்பார் என்று கவலைப்பட வேண்டாம். இது உங்கள் வாழ்க்கையில் எடுக்கப் போகும் மிக முக்கியமான முடிவாக இருக்கலாம். இப்போது செய்யுங்கள், மிகவும் தாமதமாகிவிடும் முன். சகோதரர் கிறிஸ்டோபரின் பெருந்தன்மையை பயன்படுத்திக் கொள்ள விரும்பாதவர்களுக்கு உங்கள் பெயர்கள் நாள்தோறும் 4 பேராக அழைக்கப்படும். அந்த நேரத்தில் உங்கள் கண்கள் கட்டப்பட்டுவிடும். பின்னர் கட்டுப்பட்ட கண்களை அகற்றும் வகையில் கட்டிடத்தின் பின்புறம் உங்களை அழைத்துச் செல்லப்படுவீர்கள். அங்கு குறியை பெறும் மற்றும் சமுதாயத்திற்கு மீண்டும் சேரும் கடைசி வாய்ப்பு உங்களுக்கு வழங்கப்படும். கார்த் வில்லியம் டி அவர்கள், பாக்ஸ்டர் எதல் ஷாஃபர், வில்லியம் கிராஃப்ட் மற்றும் டொனால்ட் எப் ஆகியோரின் பெயர்கள் இந்த பட்டியலில் மிக முக்கியமாக குறிப்பிடப்பட்டுள்ளன.
1: ஏன் அவர்கள் கண்கட்டுப்பட்டை அகற்ற வேண்டும்?
3: ஒருவேளை அதிர்ச்சி ஏற்படுத்துவதற்காக இருக்கலாம். அது சிலரின் மனதை மாற்ற செய்யலாம்.
1: பாட்டி, குறியை எடுக்க அவர்களால் உன்னை சமாதானப்படுத்த விடாதே. என்ன நடந்தாலும் அவர்கள் உன்னை இறக்க விரும்பவில்லை. அவர்கள் உன் ஆன்மாவை விரும்புகிறார்கள். நீ குறியை எடுத்தால் அதனால உனக்கு கிடைக்கும் எல்லாம் சில மாதங்கள் மட்டுமே. அதுக்கு பிறகு நீ இறக்க விரும்பும் ஒரு நேரம் வரும். அதை பண்ண முடியாது.
0: நான் செய்ய விரும்பவில்லை என்று நினைக்கிறாயா?
1: அப்படினால் செய்.
3: பாட்டி, ஜெர்ரி மற்றும் டயானை பொறுத்தவரை அடுத்ததாக என்ன நடந்தது? நான்
1: அவங்களை நம்பல. இது வெறும் கனவு என்று என்னை என்னோட சொல்லிக் கொண்டே இருந்தேன். ஆனாலும் அதில் பல பகுதிகள் ஏற்கனவே நிஜமாகிவிட்டன. நாம் இருவருக்கும் உள்ள தொடர்பை நான் முழுமையாக துண்டிக்கவில்லை. ஏனெனில் டயான் உணவு ஒதுக்கீட்டு வார்டில் வேலை பார்த்தார். ஒரு நாள் நான் அவளை அழைத்த போது அவள் கூடுதல் உணவு பார்கள் வாங்கி கொடுக்க முடியும் என்று சொன்னாள்.
4: டயான், உனக்கு இது தெரியுமா? நாம கடந்த மார்ச் மாதத்திலிருந்து இதுதான் முதல் முறை நெருப்பு வச்சிருக்கிறோம், தெரியுமா? ஏய் பாருங்கள் நண்பர்களே, இதுல எருசலேமில் ஆண்கள் தீர்க்க தரிசனம் செய்கிறார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. நான் டிவியில் ஒருவன் எல்லா கிறிஸ்தவர்களும் போய்விட்டார்கள் என்று சொல்வதை கேட்டேன் என்று நினைக்கிறேன்.
0: அதை நான் பார்க்கலாமா?
4: பொதுவாகவே சில பைத்தியக்காரர்கள் தான் இருக்கும்.
0: அமானுஷ்ய சக்திகளுடன் இரு சாட்சிகள் மனம் திரும்பும்படி பிரசங்கிக்கிறார்கள். இயேசு வருகிறார்.
4: இயேசு வருகிறார். அவர் சில மாதங்களுக்கு முன்பு இங்கே இருந்தார் என்று நினைத்தேன்.
5: அவங்கள இரண்டாவது வருகையை பற்றி பேசுறாங்க. அதாவது கஷ்ட நாளுக்கு பிறகு கிறிஸ்து பூமிக்கு திரும்பி 1000 ஆண்டுகள் ஆட்சி செய்ய வருவதை.
4: ஆமாம், கண்டிப்பாக.
1: இதை கேளுங்க, இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கிறது. இதுல அவர்களின் ஊழியத்தின் தன்மை பற்றி சொல்லப்பட்டுள்ளது. அவர்கள் இருவரும்
4: தனித்துவமானவர்கள் போல இருக்கிறார்கள்.
1: நீங்க சும்மா இருக்க முடியுமா? அவ படிக்கட்டும்.
5: அவர்களின் ஊழியத்தின் தன்மை மோசே மற்றும் எலியாவின் ஊழியத்தை போலவே என்று விவரிக்கப்படுகிறது. அவர்கள் அதிசயமான சக்தி கொண்டவர்கள் என்றாலும் இது ஊகமே என்று ரபாய் ரூபன் கூறுகிறார். யாரோ ஒருவர், நான் நம்புகிறேன், ஏனெனில் மலாகி 4:5-6 தீர்க்க தரிசனம் செய்யப்பட்டபடி அந்த மகத்தான மற்றும் பயங்கரமான கர்த்தருடைய நாளுக்கு முன்பு எலியா திரும்புவார் என்று.
4: வாவ்.
1: சரி, இதை எப்படி கிளியரிஃபை பண்றாய்?
4: மோசே மற்றும் எலியா பைபிளிலிருந்து நேராக எருசலேமுக்கு நடந்து வருவார்கள் என்று? ஓ விடுபா,
5: இது கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பூமியிலிருந்து திடீரென மறைந்து போவதை போலவே முட்டாள்தனமாக இருக்கிறது.
4: அதற்கான ஒரு விளக்கம் இருக்கிறது.
5: அது சரிதான், அது மத்தேயுவில் இருப்பதாக நான் நம்புகிறேன். நான்
4: நேற்றைய செய்தித்தாளில் அது இருப்பதாக நம்புகிறேன். யுஎஃப்ஓக்கள்.
1: பாட்டி, நீ முழு கட்டுரையையும் முடித்து விட்டாயா?
6: இல்லை, அந்த நேரத்தில் அது அதிகம் பிரபலமான தலைப்பாக தெரியவில்லை.
1: பார்ப்போம். தீர்க்க தரிசனம் மலாகி நம்முடைய நாளில இந்த இரு மனிதர்களும் குறுகிய காலத்தில் 1000 யூத இளைஞர்களை அதிசயமான முறையில் கிறிஸ்துவுக்கு மாற்றியுள்ளனர். இந்த யூத சீடர்கள் உலகளாவிய சுவிசேஷ பணிக்காக பயிற்சி பெறுகிறார்கள் என்று டாக்டர் மார்க் காலின்ஸ், மற்றொரு தியாலஜிக்கல் அதிகாரம் கூறுகிறார். வெளிப்படுத்தல் 7, அது 144,000 இஸ்ரவேலர்களை பற்றி பேசுகிறது.
4: அந்த தியாலஜிக்கல் அதிகாரங்கள் உண்மையில் அதிபதிகள் என்றால் ஏன் அவர்கள் மற்றவர்களுடன் மேலே செல்லவில்லை? அதனால்தான் இந்த கோட்பாட்டில் கிறிஸ்தவர்கள் மட்டுமே சென்றார்கள் என்பதில் சந்தேகம் வருகிறது. அப்படியென்றால் இங்கே இன்னும் இஸ்தோல்க மத பிரமிக்கைகள் ஏன் இருக்கிறார்கள்?
6: ஒருவேளை அவர்கள் யுஎஃப்ஓக்களை நம்பவில்லை.
5: நீங்கள் உங்கள் மனதில் பைபிளை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதாலே அது உங்கள் இதயத்திலே இயேசு இருக்கிறார் என்பதை குறிக்கவில்லை.
6: ஓ அப்படியா.
5: இதை பாருங்கள். July 16 2 மாதங்களுக்கு முன்பு சகோதரர் கிறிஸ்டோபர் இஸ்ரவேலும் 10 நாடுகளும் உடன்படிக்கை ஒன்றில் கையெழுத்திட்டார்.
1: அது என்ன அர்த்தம்?
5: பாட்டி, நினைவிருக்கிறதா அந்த சுவிசேஷகர் சொன்னார் அல்லவா, இது நடந்தால் 7 துன்ப காலத்தின் தொடக்கம் என்று.
1: அப்படித்தான். ஏய் வாருங்கள் பெண்களே, இது உலகத்தின் முடிவல்ல.
6: அப்படி இல்லை என்றாலும் அது இருந்திருந்தால் நாமும் விரும்பி இருப்போம் என்று எனக்கு தோன்றுகிறது.
7: மூன்று நாட்களுக்கு முன்பு உகாண்டாவில் நடந்த இந்த அணு வெடிப்பு போன்ற படங்கள் உலக போர் இப்போது மிகவும் நுட்பமானதாக மாறிவிட்டது என்பதை நிரூபிக்கின்றன. இன்றைய நிகழ்வுகள் 1000 ஆண்டுகளுக்கு முன்பு வேதாகமத்தில் முன்கூட்டியே கூறப்பட்டுள்ளன என்று மத தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். ஒரு மத தலைவர் வெளிப்படுத்தல் 6:4 மேற்கோள் காட்டினார். மற்றொரு செம்மறி குதிரை வெளியே வந்தது, அதன் மேல் அமர்ந்தவருக்கு பூமியில் அமைதியை அகற்றும் அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அவர்கள் ஒருவரை ஒருவர் கொல்ல வேண்டும் என்று அவருக்கு ஒரு பெரிய வாள் கொடுக்கப்பட்டது. மீண்டும் வேதாகமம் எப்போதோ தூசி படிந்த அலமாரிகளில் இருந்த வசனங்களால் நம்மை பின்தொடர்கிறது. இப்போது அவை கூச்சலிடும் தலைப்புச் செய்திகள் ஆகின்றன.
8: அவன் 3வது முத்திரையை திறந்த போது ஒரு மிருகம், இதோ ஒரு கருப்பு குதிரை என்று சொன்னதை நான் கேட்டேன். அதன் மேல் அமர்ந்தவரின் கையில் ஒரு தராசு இருந்தது. ஒரு குரல், ஒரு பெண்ணிக்கு 1 அளவு கோதுமை, 3 அளவு பார்லி ஒரு பெண்ணிக்கு என்று சொல்வதை நான் கேட்டேன். மற்றொரு வார்த்தையில, ஒரு நாள் சம்பளத்திற்கு ஒரு ரொட்டி. என் அன்பான நண்பர்களே, நீங்கள் மிகவும் குறைவாக இருக்கிறீர்கள், ஏனெனில் பலர் உலகப்பெரிய திருச்சபையின் கடவுளற்ற மனித நேயத்தை கேட்க விரும்பினர். இது எனக்கு ஒரு துன்பகரமான வேதனையாக உள்ளது. என் பிரசங்கத்தை கேட்டவர்களில் சிலர் மரணமடைந்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டாகும் இரட்சிப்பின் வல்லமையை கேள்விப்படாததால் நித்திய வேதனைக்குள் நுழைந்தார்கள். இயேசு தன் சிறியவர்களை வழிதவரச் செய்பவரை பற்றி, அவனுக்கு கழுத்தில் ஒரு ஆட்டுக்கல் கட்டி கடலின் ஆழத்தில் மூழ்கடிக்கப்படுவது மேல் என்று சொன்னார். நான் உங்களிடம் சொல்கிறேன், வேதாகமம் உண்மைதான். பவுல் சுவிசேஷத்தை கேட்டும் புறக்கணித்தவர்களை ஒரு வலுவான மாயை பிடித்துவிடும் என்று அறிவித்தார். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை உண்மையாக ஏற்க மறுத்துக்கொண்டே இருந்தால் உங்கள் எதிர்காலம் பயங்கரமாக இருக்கும். ஆனால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நம்பி அவரை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் அப்பொழுது உங்களுடைய எதிர்காலமானது ஒரு உன்னதமான ஆன்மீக பாரம்பரியமாக அமையும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட என்றென்றும் வாழ்வீர்கள். என் நண்பர்களே, முதல் முத்திரை, வெள்ளை குதிரை மற்றும் இஸ்ரவேலுடன் செய்யப்பட்ட உடன்பாடு நிறைவேறிவிட்டது. சிவப்பு குதிரை நம்மை உலகப் போருக்குள் இழுத்து வந்தது. கருப்பு குதிரை பஞ்சத்தை கொண்டு வந்தது. அடுத்தபடியாக வருவது மரணம். நீங்கள் இன்னும் காத்திருக்க முடியுமா?
9: நீங்கள் என்னை மிகவும் எரிச்சலடைய வைக்கிற விஷயம் தெரியுமா? நீங்கள் இப்போது வரை காத்திருந்து எங்களை பயமுறுத்துகிறீர்கள். இதெல்லாம் தாமதமாக முன்பே ஏன் எங்களுக்கு சொல்லவில்லை?
8: பட்டி, உன்னிடம் ஒரு பைபிள் இருக்கிறதா?
9: ஆம், இருக்கிறது.
8: அதில் என்ன எழுதப்பட்டுள்ளது?
9: என்ன?
8: அதில் கிறிஸ்து உங்கள் பாவங்களுக்காக இறந்தார் என்று எழுதப்பட்டுள்ளதா? மன்னிப்பை கேட்டு அவரை உங்கள் இதயத்தில் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று அதில் எழுதப்பட்டுள்ளதா?
9: ஆம்.
8: அப்படின்னா ஏன் என்னை குற்றம் சொல்றீங்க?
9: ஏனில் நீங்கள் அதை பிரசங்கிக்கலாம் இருந்தீர்கள். நீங்கள் ஒருபோதும் தீர்க்க தரிசனங்களை பற்றி பேசவில்லை. மேலும் பயமுறுத்தும் முறைகளை பயன்படுத்தியதாக சுவிசேஷகரை விமர்சித்தீர்கள் கூட. பயப்படுத்தி சொர்க்கத்தில் சேர்த்திருந்தால் நானும் இப்படியெல்லாம் அனுபவிக்க வேண்டியிருக்காது.
8: சுவிசேஷகர் வந்த அன்று நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலாம் இருந்தாய். அவர் அழைப்பு கொடுத்தார்.
9: ஒரு முறைக்கு மேல கேட்டிருந்தாலும் நான் ஏற்றுக்கொண்டிருக்கலாம்.
8: உன் பாட்டி இயேசுவை பற்றி சொன்னதா? நீயே பலமுறை சொன்னியே இல்லையா? ஒரு வகையில் நீ சொல்றது சரிதான் பட்டி. நானும் ஒரு பகுதி பொறுப்பாக இருக்கிறேன். நான் என் சொந்த தத்துவத்தை பிரசங்கித்தேன். இங்குள்ள பாதுகாப்பை நான் மிகவும் விரும்பினேன். மக்கள் தேவனுடைய வார்த்தைக்கு அஞ்சாததால் நானும் அப்படியே செய்தேன். ஆனால் உன்னிடம் ஒரு பைபிள் இருந்திருந்தும் நான் உன் போதகராக சொன்னதை அது எதிர்க்கும் போது நீ என்னை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டியது உன் கடமை. நான் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க மறுத்ததால் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் ஒரு தேவாலயத்தை நீ தேடி செல்ல வேண்டியது உன் கடமை.
9: ஓ, நான் குதிரைகளை மிகவும் விரும்புகிறேன்.
0: இந்த குதிரைகளை யார் பார்த்துக் கொள்கிறார்கள்?
9: என் மாமா. அவை அவருடைய குதிரைகள்.
0: ஓ பாருங்கள், அவன் அழகாக இல்லையா?
9: சாண்டி, அவன் கிட்ட போகாது. அவன் சரியில்லை போல தெரியுது.
0: அவன் மோசமா தெரியலை, அவன் அழகாக இருக்கிறான்.
9: ஆனா அவன்கிட்ட ஏமாறாதே. உன்னை நம்பிக்கைய வென்று உன்னை கொல்ல பாப்பான். இது யார் கட்டுப்பாடு?
10: சரி, அது டோனியின்து. நீ நேரா போய் டோனியை எடுத்துக்க.
9: சரி, அப்படியே.
10: வெக்கியை எடு, பையையும் எடுத்துக்கோ. தயாரா?
9: வணக்கம், வாங்க. உங்களை நாங்கள் மனசார் அன்புடன் வரவேற்கிறோம். உள்ள வாருங்கள்.
10: போவோம்.
9: நீங்களும் அறிந்திருப்பீர்கள், இவை நல்லவைதான். ஆனா ஒரு நாளைக்கு 3 முறை, வாரம் முழுக்க 7 நாட்களும்.
0: ஒரு நாளைக்கு 3 முறை உண்பதே அதிர்ஷ்டம், குறை சொல்லாதீர்கள்.
9: நான் உண்மையில என்ன விரும்புகிறேன் தெரியுமா?
0: மூளையில் இருக்கும் சோழ கொத்து.
9: அதை விட அதிகம்.
0: சோழ கொத்துக்கு மேல என்ன இருக்குது?
9: ஒரு பெரிய சிவப்பு சாரும் நிறைந்த தர்பூஷணி. நீ
0: நான் என்ன விரும்புவேன் அப்படின்னு உனக்கு தெரியுமா?
9: பாட்டியின் பெரிய சிவப்பு சாரும் தர்பூஷணியின் பாதி.
0: இல்லை, நான் ஒரு சிறிய பச்சை சாரும் திராட்சையை விரும்புகிறேன்.
9: ஒரு திராட்சை மட்டும்தானா?
0: அதன் பக்கத்தில் ஒரு முழு திராட்சை தோட்டம் இருந்தான்.

0: ஒரு மூச்சு இருக்குது. ஒரு நண்பன் சிரிக்கிறார், திடீர்னு ஒரு விசித்திர அமைதி நிலவுகிறது.
1: நான் கிளம்பணும் போல இருக்கு. இல்ல இருங்க பாட்டி பிளீஸ். இது
0: அவரே நட்சத்திரம் தலை நிமிர், உன் மீட்பு வந்து விட்டது.

0: நீங்கள் உண்மையில் யாரு?
1: நீங்கள் யார்? நான் பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியும் ஆகியோரின் நாமத்தில் வருகிறேன். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை இன்னும் கேளாதவர்களுக்கு ஊழியம் செய்ய இயேசு சொன்னார், உண்மையாக உண்மையாக நான் உங்களிடம் சொல்கிறேன், ஒருவர் மறுபடியும் பிறக்கவில்லை என்றால் அவர் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது. யோவான் 3:16 அவர் சொன்ன வார்த்தையில் இயேசு கூறினார், தேவன் உலகத்தை இவ்வளவு நேசித்ததால் தன் ஒரே பிறந்த குமாரனை அளித்தார். அவரை நம்புகிற எவரும் அழிவடையாமல் நித்திய ஜீவனை பெற வேண்டும்.
0: நான் நம்புகிறேன். நான் மறுபடியும் பிறக்க என்ன செய்ய வேண்டும்?
1: நீ ஒரு பாவி என்று ஒப்புக்கொள். கிறிஸ்து உன் பாவங்களுக்காக தன் இரத்தத்தை சிந்தித்து மரித்தார், அவர் உயிர்த்தெழுந்தார் மற்றும் உண்மையில் உயிருள்ள தேவனுடைய குமாரன் என்பதை நம்பு.

0: முக்கியமான தகவல் இப்போது இங்கே முறையாக பதிவாகிறது.
1: உயரமாக அன்று வின் பெற்ற அந்த அமைதியை நான் மிகவும் ஆவலுடன் பெற விரும்பினேன். ஆனால் நம்முடைய நண்பர் என்னிடமும் சாண்டியிடமும் எதுவும் சொல்லலை. பெட்ரோல் மிகவும் குறைவாக இருப்பதால் எப்போதும் முடிந்தவரை குதிரைகளில் சென்று வேதாகம படிப்பை நடத்துவோம்.
0: ஏனெனில் மக்கள் அவ்வாறு செய்ய வேண்டியதுதானே.
2: தயவு செய்து எனக்கு சாப்பிட ஏதாவது கிடைக்குமா?
0: எங்களிடம் உணவு எதுவும் இல்லை.
1: அவள் சொல்வது சரி, உணவு இல்லை. இருங்கள், நீங்கள் எங்கே வசிக்கிறீர்கள்? வெண்டா,
3: நான் நகரத்தில் வசிக்கிறேன்.
1: நான் உங்களை சந்திக்க ஏதாவது இடம் இருக்கிறதா?
3: நான் பூங்காவுக்கு அடிக்கடி போகிறேன்.
0: வெண்டா, எங்களிடம் கூடுதல் உணவு எதுவும் இல்லை.
1: சரி, நான் என்னுடையதை கொஞ்சம் பகிர்ந்து கொள்கிறேன். உங்க பெயர் என்ன?
3: ஜொனாதன்.
1: நான் தெரிந்து கொள்ள விரும்பினேன், நீங்கள் நம்புகிறீர்களா என்று, இயேசு மெசியா என்று?
3: நான் அவர் ஒரு சிறந்த ஆசான் என்று நம்புகிறேன்.
4: நீங்களும் நம்புகிறீர்களா?
1: நானும் அவர் மெசியா, உயிரின் அளிப்பவர், உண்மையின் படைப்பாளர், நம்மை மிகவும் நேசித்தவர் என்று நம்புகிறேன். அவர் சிலுவையில் ஏறினார். நீங்கள் மற்றும் நானும் என்றென்றும் வாழவும், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படவும். நான்
3: நீங்கள் என்றால் அதையெல்லாம் எல்லோரிடமும் பேசிக் கொண்டு போக வேண்டாம்.
1: நீங்கள் இயேசுவை நம்பி என்றென்றும் வாழ விரும்புகிறீர்களா?
3: ஆனால் நான் ஏற்கனவே கடவுளை நம்புகிறேன், தெரியுமா?
1: நானும் கடவுளை நம்பினேன், ஆனாலும் நான் பின்னால் விட்டுவிடப்பட்டேன். பிசாசும் கடவுளை நம்புகிறான். ஜொனாதன், என் நண்பர்கள் ஒப்புக்கொண்டால் நீ எங்கள் வீட்டுக்கு வந்து தங்க விரும்புகிறாயா?
3: நீ இதை பற்றி யாரிடமும் சொல்ல மாட்டாய்.
1: இல்ல, நான் சொல்ல மாட்டேன். நாளைக்கு இங்கே உன்னை சந்திச்சு சொல்லிவிடுகிறேன், சரியா? கடவுள் நியாயமற்றவர். நீ எப்படி அப்படி சொல்கிறாய்? நான் மோசேவும் எலியாவும் எருசலேமில் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற எல்லா ஞாயிறு பள்ளி கதைகளையும் நம்ப வேண்டும். பிறகு இயேசு மேகத்தில் திரும்பி வருகிறார். அப்புறம் ஷஜாம், எல்லா நல்லவர்கள் போய்விடுகிறார்கள்.
5: பாட்டி, தெரியுமா, நீ கடவுளை மறுக்க காரணங்களை தேடுகிற மாதிரி தான் தெரிகிறது.
1: நான் எனக்கு சில நண்பர்கள் இருந்தாங்க, அவங்களுடைய சிறிய குழந்தை இறந்துச்சு, அவங்க கிறிஸ்தவர்கள். இப்பொழுது கடவுள் இவ்வளவு நல்லவராயிருந்தால் அவரை நம்புகிறவர்களுக்கு ஏன் அவர் எதிராக நடக்கிறார்?
5: பாட்டி, இந்த புதிர் முடிவில் எப்படி இருக்கும் என்று உனக்கு தெரியவில்லை என்றால், இந்த ஒரு துண்டு அல்லது வேறு எந்த ஒரு துண்டினாலும் முழு காட்சியையும் விவரிக்க முடியுமா?
1: நாம் இந்த பைத்தியக்காரமான விஷயத்தை ஒருமுறையாவது சேர்க்க முடிந்தால் எல்லா துண்டுகளும் இருக்க வேண்டும்.
5: சரி, இப்போதையா இந்த துண்டு உன் வாழ்க்கையில் ஒரு சோதனை என்று நினைத்துக்கொள். இப்போதான் சோ இது தனியா பார்த்தா எந்த அர்த்தமும் இல்லை, ஆனா போன் முழு திட்டத்துல வந்து இதுக்கு ஒரு நோக்கம் இருக்குது. ஒவ்வொரு துண்டும் எங்கே பொருந்தும் என்பதை கடவுள் அறிவார். மேலும் ஒவ்வொரு துண்டும் சரியாக பொருந்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இப்போது அந்த துண்டுகள் எங்கே பொருந்தும் என்று உனக்கு காட்ட அவர் மீது நம்பிக்கையுடன் இருக்கலாம், அல்லது உன் சொந்த விருப்பப்படி முயற்சி செய்து போராடலாம்.
1: சாண்டி, நீ ஒரு நம்பிக்கையாளர் தானா?
0: அதை ஏன் கேக்குறீங்க?
1: அந்த நாள் புல்வெளியில அந்த கடவுளின் மனிதர் வெண்டாவிடம் பேசினாரே, அவர் என்கிட்ட எதுவும் சொல்லல, நான் வேணாம்னு சொல்லிடுவேன்னு தெரிஞ்சுதான் அவர் அப்படி பண்ணாரோன்னு நினைச்சேன். ஆனா சாண்டி, அவர் உன்கிட்டயும் எதுவும் சொல்லல.
5: சாண்டியை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, உனக்குத்தான் உதவி தேவை.
0: அந்த இடத்துல என்ன நடந்து கொண்டிருக்கிறது?
5: அஸ்தோல்க முயல்களுடன் நிச்சயமாக நமக்கு மழை வர வேண்டும் அல்லவா?

0: அதை மீண்டும் கொண்டு வரப்போகிறேன். நான் அதை மீண்டும் மூட வேண்டியிருக்கும். நான் அதை மீண்டும் மூடப் போகிறேன். நான் அதை மீண்டும் மூட வேண்டியிருக்கும். பார்ப்போம். தயவு செய்து எனக்காக ஒரு கிளாஸ் குடிக்க தகுந்த சுத்தமான தண்ணீரை உன்னால் விரைவாக கொண்டு வந்து முடியுமா என்று நான் உங்களிடம் மிகவும் பணிவாக கேட்டுக்கொள்கிறேன்.
1: முகமூடிய போடு ரொம்ப சுவாரஸ்யமான மற்றும் அற்புதமான உலகைப்படங்களை எடுப்போம். இங்கே வாருங்கள், நாம் இங்கே தான் எடுப்போம். வா, கடவுளே, தயவு செய்து அவளை எப்படியாவது பத்திரமாக மேலே தூக்கி கொண்டு வா.

0: நான் இதை பத்தி என்ன சொல்ல போறேன்னா,
1: நீ ஸ்டால்கள் பூட்டப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னாங்க, என்ன நினைச்சேன்
0: அவைதான்.
1: அந்த குதிரை சுதந்திரமாக ஓடிக்கொண்டிருப்பதை பார்த்தபோது மரணத்தின் வெளிர் நிற குதிரையை நினைத்தே தவிர முடியவில்லை. மரணம் அது விரைவில் நம்முடைய வாழ்வில் மூச்சு விடுவது போலவே ஒரு பகுதியாகிவிட்டது. ரேடியோவும் டிவியும் உலகம் முழுவதும் மரணங்களை தொடர்ந்து அறிவித்துக் கொண்டிருந்தன. பசிப்பாடு, நோய், தண்ணீர் இல்லாமை, வெப்பம் மற்றும் விலங்குகளின் தாக்குதல் ஆகியவற்றால் இப்போது அது விண்டன் சாண்டியின் குடும்பத்தையும் தாக்கியது. அவரது தந்தை பெட்ரோல் இல்லாமல் சிக்கிக் கொண்ட போது வெப்பத்தால் உயிரிழந்தார். ஆனால் வாழ்க்கை போராடிக்கொண்டே இருந்தது.
2: கெட்ட செய்தி.
1: ஓ, இன்னும் உணவு பார்கள் கிடைக்கலையா?
0: நான் ரேடியோவில் இஸ்ரேல் மிஷனரிகள் கொல்லப்படுகிறார்கள் என்று கேட்டேன்.
1: என்ன? ஓ பேட்டி,
0: அது கூட மிக மோசமானது இல்லை.
2: ஓ இல்லை, அந்த குறி.
1: ஆமா அதுதான்.
0: அவர்கள் தேவாலயங்கள், பள்ளிகள், மருத்துவமனைகள்ல கிளினிக்குகளை அமைக்கிறார்கள்.
3: நீங்கள் எல்லாருக்கும் அதுக்கு அர்த்தம் என்னவென்று தெரிஞ்சு கொண்டீங்களா?
0: விரைவில் அவர்கள் மதம் மாறுபவர்களை கொல்ல போகிறார்கள். வெண்டி, நீ ரோட்ல செல்லாமல் இருக்க வேண்டும்.
1: அதாவது நான் என் வேலையை விட்டு விலக வேண்டும் என்பதுதானே?
0: ஆமா அதுதான்.
1: அது என்ன அர்த்தம்?
4: அது என்னவென்றால், நாம் டயானுடன் மிகவும் நெருக்கமாக நடந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் அடுத்த சில வாரங்களில் நாம் எதையும் வாங்க முடியாது. பெட்ரோல் கிடையாது, உடைகள் கிடையாது, உணவும் கிடையாது. அந்த குறி இல்லாம நாமே நம்மை நாமே பார்த்து கொள்ள வேண்டிய நிலை.
2: நீ டயானை தொடர்பு கொண்டாயா?
1: நான் கொண்டேன். அது நல்ல செய்தி. அவளிடம் 6 பெட்டிகள் இருக்கின்றன. வாழ்த்துக்கள் இரு.
5: மேலும் அதை எடுக்க நகருக்குள் போன 10 மைல் சுற்றாகும். பெட்ரோல் போதுமா?
1: நான் உங்களிடம் சொல்ல விரும்பியது அதுதான். ஜெர்ரியும் டயானும் என்னை பாதி வழியில் சந்திக்க தயாராக இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். சொல்ல போனால், நீங்க வந்து இப்போது எங்கிட்ட கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி எனக்கு துல்லியமாக எதுவும் தெரியல. அதனால என்னால இப்போது பதில் கூற இயலாது.

நான் இப்போது இங்கிருந்து புறப்பட்டு செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எனவே நான் இங்கிருந்து கிளம்பப் போகிறேன். முடிந்துவிட்டதா? நான் இப்பொழுது உணர்கிறேன்.

0: உனக்கு என்ன ஆயிடுச்சு?
1: பைத்தியமா கொண்டிருப்ப, என்ன இந்த என்ன தொடாதே நாடகம்? பெட்ரோல் போட்டு சாப்பாடு கொண்டு வந்தா டயன் திருடி தர வேண்டி இருக்கு. இப்ப உனக்கு என்ன ஆச்சு?
0: நான் உன் முடிய பாக்குறேன்.
1: என்ன?
0: நானும் என்ன மறுபடத்தையும் பாக்குறேன். சரி மன்னிக்கவும்
1: பாட்டி. இந்த கைகள் சம்பந்தமான விஷயம் என்ன?
0: ஒரு முறை நான் உன்னிடம் ஒரு கதை சொன்னேன், நீ அதை கேட்டு சிரித்தாய்.
1: அச்சோ என்ன இது?
0: இப்போ
1: நீங்கள் அணையை குறித்து கேட்கிறீங்களா? நான் உன்னை அணையிலிருந்து தள்ளிவிட்ட அந்த கனவா? நீங்கள் பயந்ததில் ஆச்சரியம் இல்லை.
0: சரி, மதிப்பு என்ற வார்த்தைக்கு கூட மதிப்பு இல்லையா?
2: அங்கே எல்லாம் நலமாக இருக்கிறதா?
1: எல்லாம் நன்றாக இருக்கிறது.
2: ஓ, இதெல்லாம் என்னவாக இருந்தது?
1: நாங்கள் அவளை கொல்ல முயற்சிக்கிறோம் என்று பாட்டி நினைத்தாள்.
2: உனக்கு புத்தி போய்விட்டதா? நீ எங்களை கேச்சம்டி கொண்டு விட்டாய்.
1: நீ அவள் சில வருடங்களுக்கு முன்பு சொன்ன கனவை நினைவிருக்கிறதா?
3: நம்ம கனவு தெரியுமா? நம்பல,
2: நம்ப முடியல.
1: டயான், அந்த சூழ்நிலைகளில் அவளுக்கு அதிர்ச்சி அடைவதற்கு முழு உரிமை இருந்தது என்று நீ ஒப்புக்கொள்ள வேண்டியதுதான்.
2: மன்னிக்கவும், என் கனவில் நடந்த பல விஷயங்கள் ஏற்கனவே நடந்துவிட்டன என்பதுதான் பிரச்சனை.
1: நீ புரிஞ்சுக்கிற பேட்டி, ஆனா என்ன நம்பு,
4: உனக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட நான் எதையும் செய்ய போவதில்லை.
1: சரியா?
0: சரி, அப்படியே ஆகட்டும்.
1: இவர் தான் தெரியும், ரேமண்ட் ஆர்கன்ஸ். அவங்க Quincy Alice. பேட்டி உன்னை இந்த இடத்திற்கு கூட்டி வந்தது நிச்சயமாக ஜெர்ரி தான் என்று நீ நினைக்கவே இல்லை என்றுதான் சொல்றியா?
0: இல்லை, எனக்கு அப்படி தோன்றவில்லை.

0: இல்லை. அந்த கதவுக்கு அப்புறம் என்ன இருக்கிறது என்று நாம் அறிந்திருந்தால் நல்லது.
1: அவள் என்ன செய்கிறாள் என்று அவளுக்கு தெரியலையா? யாராவது இப்படி செய்ய எப்படி முடியும்?
2: நீ இப்போதே என்ன செய்தாய் என்று உனக்கு தெரியுமா? நீ என்ன தெரியும்? நான் இதை சாதிக்க முடியும் போல இருக்கிறது.
0: ஓ பேட்டி,
1: கர்த்தரை புகழுங்கள். பேட்டி, ரெவரண்ட் டர்னருக்கு என்ன ஆனது?
2: அது வருத்தமாக இருக்கிறது. அந்த பயங்கரமான நிலநடுக்கமும் புயலும் வந்த நாளில் தான் கடைசியாக ரெவரண்ட் டர்னரை பார்த்தேன்.
3: உண்மை?
2: அவர் பிரசங்கம் செய்து கொண்டார்.
3: உண்மை என்றால் என்ன?
4: இப்போது நான் உண்மையை கண்டுபிடித்திருக்க நீங்கள் கேட்கவே இல்லை.
5: நீங்கள் அங்கே உட்கார்ந்திருக்கிறீர்கள்.
6: உண்மை தெரிந்து கொள்ள விரும்பவில்லை என்றால்?
7: இருண்ட மூலையில் எலி போல அதை தவிர்க்கிறீர்கள்.
8: நீங்கள் இதை உறுதியாக நம்ப வேண்டும் என்று உங்களிடம் சொல்ல வந்துள்ளேன்.
9: நடந்து முடிந்த பல்வேறு நிகழ்வுகளை பற்றி நாம் விரிவாக விவாதிக்கும் போது இறைவன் நமக்கு அளித்திருக்கும் அந்த சாதாரண அறிவை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். நான் உங்கள் முன்னால் முழுமையான உண்மையுடன் வந்துள்ளேன். இருந்தாலும் என்னால் உங்களை முழுமையாக கேட்க வைக்க முடியவில்லை. தயவு செய்து நான் சொல்வதை கேளுங்கள். தயவு செய்து என்னை ஒரு முறை கேளுங்கள்.
10: இதை உங்களிடம் மறைத்ததற்காக என்னை மன்னிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
8: நான் உங்களுக்கு உதவ வந்துள்ளேன். நான் உண்மையை அறிவேன். என் அன்பான மக்களே,
2: அவர் குற்ற உணர்வை தாங்க முடியல. அவரது மனம் அதை தாங்க முடியவில்லை.

0: நம்ம இப்பதான் ஒரு மாசத்துக்கு பிறகு இருக்கிறோம்.
1: வெண்டா, இங்கிருந்து வெளியே போகலாம். இந்த வீட்டில் நான் பைத்தியமாகி விட போகிறேன்.
2: சன்னி, நாம் எங்கும் போக முடியாது.
1: இந்த சிறிய நகரத்தில் யார் நம்மை பார்க்க போகிறார்கள்?
2: நீ எங்க போக விரும்புகிறாய்?
1: ஓ, நாம் பூங்காவுக்கு நடக்கலாம் என்று நினைத்தேன். நான்
2: தெரியல, இன்னும் சில மணி நேரங்களில் இருட்டாகிவிடும்.
1: சரி, நாம் இப்போது தொடரலாம்.
2: அப்ப நான் போறேன். மாட்டேன். நீ எங்கே இருந்த? நான் ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி இங்கே வந்தேன்.
3: நான் நன்றாக இருக்கிறேன்.
2: நான் உனக்கு சொல்ல விரும்பியது இது பரவாயில்லை. நீங்க எங்க வீட்டுல தங்க விரும்பினால் வரலாம்.
3: ஓ, ஆம். நான் நாளை வரலாமா?
2: ஆம், கண்டிப்பா.
4: நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்?
2: நீ மயர்ஸ் வீடு எங்கே என்று தெரியுமா?
3: அங்கே கொஞ்சம் முன்பு களஞ்சியம் எரிந்தது அல்லவா?
2: அப்படித்தான்.
1: ஏய், அது என்னவண்ணா?
2: அங்கே இருப்பது ஒரு பூனை போல தெரிகிறது அல்லவா? சாண்டி, நீ அங்கே மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் இதோ இப்போதே கிளம்பி மிக விரைவாக நீ இருக்கும் இடத்திற்கு அங்கே வந்து விடுகிறேன்.

0: ஓ சாண்டா, உங்கள் முழு அனுமதிகளையும் உங்கள் வலது பக்க காலிடாரில் கொண்டு செல்லுங்கள்.
1: நன்றி.
2: மாயா, பேபி 3 நாட்களாக சாப்பிடவில்லை. எனக்கு அவள் உடம்பு

0: மாயா, பேபி 3 நாட்களாக சாப்பிடவில்லை. எனக்கு அவள் உடம்பு சரியில்லை என்று தோன்றுகிறது.
1: உங்க குழந்தை சாப்பிடலையா அல்லது அவன் சாப்பிடலையா?
0: அவள் உடம்பு சரியில்லை என்று நினைக்கிறேன். அவள் நான் எதுவும் சாப்பிட மாட்டேன் என்று இருக்கிறாள்.
1: உங்களுடைய அடையாள அட்டை காண்பியுங்கள் தயவு செய்து. உங்கள் வலது கை தயவு செய்து. பெண்ணே, இந்த தந்திரம் இங்கே தினமும் 50 முறை நடக்கிறது. உங்கள் குழந்தைக்கு பராமரிப்பு வேண்டுமென்றால் அடையாள அட்டை அவசியம். தயவு செய்து
0: நீங்கள் எனக்கு உதவ வேண்டும். நான் அந்த குறியை ஏற்க முடியாது. என் குழந்தை இறக்க போறா. உதவுங்கள், தயவு செய்து எனக்கு உதவுங்கள்.
1: பாருங்கள், நான் விதிகளை உருவாக்கவில்லை, நான் அவற்றை மட்டும் பின்பற்றுகிறேன். உங்கள் குழந்தைக்கு பராமரிப்பு வேண்டும் என்றால் உங்கள் அடையாள அட்டை இருக்க வேண்டும். இல்லைனா போ.
2: செய்தி என்னோட வாருங்கள்.
3: அதிகாரிகள் விரும்புவதும் அதுவே. அக்டோபர் 15 காலக்கெடுவுக்குள் அடையாளம் காண்பது தொடர்பான புதிய விதிமுறைகளுக்கு இணங்காத எவரும் கடுமையான தண்டனையை எதிர்கொள்ள நேரிடும் என்று அது தெளிவுபடுத்தியது. அடையாளம் காண்பது இனி கட்டாயமில்லை.
0: ஓ, நமக்கு என்ன நடக்க போகுது?
2: உங்கள் இருவருக்கும் உங்கள் அடையாள அட்டைகளை பெற்றுக்கொள்ள அரசு வாய்ப்பளிக்கும். நீங்கள் மறுத்தால் உங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படலாம்.
0: சரி, வெளியே இருந்த பெண்மணி,
2: நீங்கள் கைது செய்யப்பட்டுள்ளீர்கள். இப்போது நீங்கள் அரசுக்கு சொந்தமானவர். அவர்கள் விரும்பும் ஒன்று உங்களிடம் இருக்கிறது. நீங்கள் பிரசங்ககரருடன் தொடர்பில் இருந்துள்ளீர்கள்.
0: ஆனால் அவர் எங்கே இருக்கிறார் என்று எங்களுக்கு தெரியவில்லை. நாங்கள் அவரை பல மாசங்களா பார்க்கல. மேலும் அதை எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க?
2: நான் இதோ இப்போதே கிளம்பி வருகிறேன். நிமிடம் மட்டும் பொறுங்கள், நான் உடனே திரும்பி வந்து விடுகிறேன்.
4: நீங்கள் யாருக்கு அழைக்கிறீர்கள்?
0: பாட்டி.
4: அவள் நம்ம இங்கிருந்து வெளியே கொண்டு செல்ல முடியாது.
0: நாம் எங்கே இருக்கிறோம் என்று ஜொனத்தனிடம் சொன்னேன்.
5: உங்கள் துப்பாக்கி எங்கே?
0: வாங்க ஆபரேட்டர்.
3: அடுத்த 2 வாரங்களில் இது கட்டாயமாகிவிடும். அக்டோபர் 15 கடைசி நாள்.

0: ஓ ஆம், ஆபரேட்டர். இல்லை பரவாயில்ல, வெளிப்புற லைன் கொடுக்க முடியுமா தயவு பண்ணி?
1: அது மணி அடிக்கிறது, மணி அடிக்கிறது.

அனைவருக்கும் வணக்கம். இந்த தளத்திற்கு நான் முற்றிலும் ஒரு புதியவன். இன்று உங்களுக்காக ஒரு சிறப்பான மற்றும் சுவாரஸ்யமான புதிய வீடியோவை உருவாக்க திட்டமிட்டுள்ளேன்.

0: நீங்கள் இதை எப்படித்தான் இயக்குகிறீர்கள்? அதை ஈழு. அதை கிளப்பு. அதை விட்டுவிடு. நான் இழப்பதற்கு ஒன்றுமில்லை, ஆனால் உனக்கு இருக்கிறது. இப்போது அதை உனக்கு நேராக முன்னாடி போடு.
1: இப்போது
0: அங்கே போ.

ஓ அப்படியா, நீங்கள் சொல்லும் இந்த விஷயம் எனக்கு இப்போதுதான் மிக தெளிவாகவும் முழுமையாகவும் புரிகிறது. இது உண்மையிலேயே மிகவும் வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது. இதை பற்றி நான் இதற்கு முன்பு இப்படி யோசித்ததே இல்லை.

வணக்கம் டயன், இவள் பாட்டி, எனக்கு உதவி தேவை. நான் மாட்டிக்கொள்ளப் போகிறேன், எனக்கு ஒளிந்து கொள்ள ஓர் இடம் வேண்டும். தயவு செய்து எனக்கு உதவ முடியுமா? நிச்சயமாக ஐயா, நான் அதை செய்கிறேன். ஆம், அது எங்கே இருக்கிறது என்று எனக்கு தெரியும். ஆனால் சரி, விடைபெறுகிறேன்.

0: ஏன் நான் இங்கே வர வேண்டியது? பாட்டி, எவ்வளவு நாங்கள் இருவரும் உன்னை விரும்புகிறோம் என்று உனக்கு தெரியும். டயான், உனக்காக பிள்ளைகளுக்காக ரேஷன் பார்களை தொடர்ந்து வாங்க முடியாது.
1: நான் இங்கே வந்தது நீ சொல்றதா பாட்டி, மற்றும் உன் உடல் மற்றும் ஆன்மீக நலனுக்காக நீ அந்த குறியை ஏற்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம்.
0: டயானும் நானும் அதை செய்ய வேண்டியிருந்தது, அதுதான் ஒரே வழி.
1: பாட்டி கேள், தயவு செய்து ஒரு நிமிடம் எனது பேச்சை கேள். தயவு செய்து பாட்டி, பாட்டி
2: நீ எங்கே போகிறாய் என்று நினைக்கிறாய் இளம் பெண்ணே?
3: என் அன்பான பாட்டி அவர்களே, உங்களை நேரில் சந்தித்து பேசுவதற்காக நான் நீண்ட நாட்களாக காத்துக் கொண்டிருந்தேன்.
4: ஜொனத்தனுக்கு உன் முகவரி சாளரத்தை கொடுத்தது ஒரு தவறு போல தெரிகிறது.
5: அது உன்னுடைய தவறு இல்லை, பரவாயில்லை.
2: ஹோட்ஜஸ் ஜேம்ஸ் ஃபியரோ ஜோசப் ஆர்னால் கெண்ட் ஸ்டீவன்ஸ் சாண்டி.
4: பாட்டி, இன்னைக்கு நடக்க போற விஷயம் சில வினாடிகளில் முடிஞ்சுவிடும். நித்தியம் என்பது ஒரு நீண்ட காலம். வா.

0: நீ நல்லா இருக்கியா அப்படின்டா. இது எவ்வளவு பரிதாபமானது! அந்த இரவு எங்கள் தேவாலயத்தில் சுவிசேஷகர் வந்திருந்தார். அவர் கிறிஸ்துவை ஏற்க முன்வருமாறு மக்களை கேட்டார். அது மிகவும் எளிதாக இருந்திருக்கும் நண்பா. இப்போது நாம் முன்னே சென்று கிறிஸ்துவை மறுக்க வேண்டும், இல்லையெனில் கொல்லப்பட வேண்டும். நான் அப்போது மட்டும் அதை செய்திருக்க வேண்டும். மற்றும்
1: அவரை நம்புகிற எவரும் அழிவடையாமல் நித்திய ஜீவனை பெறுவார். கடவுள் உன்னை நேசிக்கிறார், உன்னை ரட்சிக்க விரும்புகிறார். ஆனால் அது உன் விருப்பம். நீ கேட்க மறுத்துவிட்டால் பைபிளில் ரோமர் 2:5 நீ ஒரு பயங்கரமான தண்டனையை சேமித்து வைத்திருக்கிறாய் என்று சொல்லப்பட்டுள்ளது. இன்னும் சில நிமிடங்களில் உங்களை முன்னே வரச் சொல்ல போகிறேன். உங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கவும், இயேசு கிறிஸ்துவை உங்கள் இதயத்திலும் வாழ்க்கையிலும் வரவேற்கவும், அவரை உங்கள் எதிர்காலத்தின் ஆண்டவராக இருக்குமாறு கேட்கவும். சிம்மன்ஸ், ஜான் ஜே, ஜான்சன், விண்டா, மேயர் பேட்டி, வில்காக்சன், ஜோயா.
0: நீ என்ன பண்ண போற? நான் இல்ல,
2: தெரியல, எனக்கு உண்மையிலேயே தெரியல லிண்டா.
3: நான் சிறுவயதில் வளர்ந்து வரும்போது ஒரு நாள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார் என்ற செய்தியை முதன் முதலாக கேட்டதிலிருந்து இப்போது பல ஆண்டுகள் கடந்துவிட்டன. அந்த காலகட்டத்தில் அந்த வாக்குறுதியானது என் மனதில் மிகவும் ஆழமாகவும் தெளிவாகவும் பதிந்திருந்தது. அப்போது நான் ஒரு சிறுவனாக, வெறும் ஒரு குழந்தையாக மட்டுமே இருந்தேன். அந்த உண்மையை அப்படியே முழுமையாக நம்பினேன்.
4: சூழ்நிலையில் அவர் மீண்டும் திரும்பி வருவதற்கு எந்த அளவிற்கு மிக நெருக்கமாக இருக்கிறார் என்பதை நான் இப்போது தெளிவாக உணர்ந்து கொண்டிருக்கிறேன்.
5: நம்முடைய பரலோக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2 வருகைக்கான தீர்க்க தரிசன அறிகுறிகள் உலகெங்கும் மிக தெளிவாக தெரிகின்றன. இதோ நம்முடைய மீட்பராகிய ஆண்டவர் சீக்கிரமாக வருகிறார். இதற்கான அடையாளங்கள் அனைத்து காலங்களிலும் மற்றும் உலகின் எல்லா இடங்களிலும் பரவலாக காணப்படுகின்றன. இந்த வேளையில் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு உருக்கமான ஜெபம் பரலோகத்தை நோக்கி கேட்கப்பட வேண்டும். வரவிருக்கின்ற இந்த மகிமையான ஈஸ்டர் காலத்தை மிகுந்த எதிர்பார்ப்புடன் நோக்கி உங்கள் கண்களையும் இதயங்களையும் எப்போதும் நிலைநிறுத்தி வைத்திருங்கள்.
6: உங்கள் தலையை உயர்த்துங்கள்.

0: நீங்கள் ஒரு முடிவை எடுக்க மிகவும் சிரமப்படுகிறீர்கள் என்று எனக்கு தெரிகிறது.
1: உங்களுக்கு அது எப்படி தெரியும்?
2: நீங்கள் அறிந்திருக்கலாம், மருத்துவமனையில் இருந்த மருத்துவ உதவியாளர் நம்மை பற்றி மிகவும் அதிகமாக அறிந்திருந்தார்.
0: உங்கள் சில நண்பர்கள் உங்கள் எதிர்காலம் குறித்து கவலைப்படுகிறார்கள். அவங்க என்ன சொல்ல விரும்புறாங்கன்னு நீங்க கேட்கணும்னு நினைக்கிறேன்.
3: சாண்டி, சாண்டி.
4: ஓ சாண்டி,
3: நீ ஒரு கிறிஸ்துவர். ஓ பேட்டி, யாரும் தங்களை கிறிஸ்துவர் என்று சொல்லலாம்,
5: ஆனால் நான் நினைத்தேன் ஜோனதன்
3: நம்மள ஒருவர். ஆனால் சாண்டி உங்களுக்காக வைத்த பொறிக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை.
1: சாண்டி, நீ ஏன் நாள் முழுவதும் எங்களுடன் இருந்தாய்?
4: எனவே அந்த மதவெறியர்கள் உங்களை ஒரு முட்டாள்தனமான முடிவை எடுக்க தூண்டுவதை தடுக்க அவர் முயற்சிக்கிறார்.
3: ஆம், உண்மையில் இது எளிமையானது. நீங்கள் நிதானத்தை இழக்கலாம் அல்லது விடுதலை பெறலாம். வேலைக்கு செல்ல பொருட்கள் வாங்க, சாப்பிட, முன்பை போலவே ஒரு இயல்பான வாழ்க்கையை வாழ.
6: நாம் எப்போது நம்முடன் இருக்க விரும்புகிறோம்?
7: ஆமாம், சாத்தான் எல்லாவற்றையும் எவ்வளவு தர்க்க ரீதியானதாக காட்டுகிறான்.
8: நீங்கள் அனைவரும் பொய்யர்கள்.
5: நீங்கள் பொய்யர்கள்.

0: ஓ அப்பா அவர்களே பாட்டி, அவர்கள் இப்போது உன்னிடம் முற்றிலும் பொய் சொல்கிறார்கள்.
1: அமைதி. வெண்டா ஜான்சன், நீங்கள் உங்கள் நம்பிக்கையை துறக்க விரும்புகிறீர்களா?
2: நான் நம்புகிறேன். மறுபிறவி எடுக்க நான் என்ன செய்ய வேண்டும்?
3: நீ ஒரு பாவி என்பதை ஒப்புக்கொள். கிறிஸ்து தமது இரத்தத்தை சிந்தி உன் பாவங்களுக்காக இறந்து அவர் உயிர்த்தெழுந்து உண்மையில் வாழும் தேவனுடைய மகனாக இருக்கிறார் என்பதை நம்பு. உண்மையாக உண்மையாக நான் உங்களிடம் சொல்கிறேன், ஒருவர் மறுபிறவி பெறாவிட்டால் அவர் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது. இல்லை,

அன்புடனும் நான் இங்கே அழைக்க விரும்புகிறேன். தயவு செய்து

0: இன்னும் கம்ப்யூட்டர்ஸ்லயா கேதி?
1: இன்னும் அங்கேதான்.
0: உங்கள் வரும் தேதி எப்போ?
1: ஓ, இன்னும் 3 நீண்ட வாரங்கள்.
0: நீங்கள் அதை சாதிப்பீர்கள்.
1: ஆமாம், உங்களுக்கு சொல்ல எளிதுதான்.
0: நீங்கள் இந்த புத்தகம் நிச்சயமா வேணுமா? நான் சொல்றது
1: இது கம்ப்யூட்டர்களை பத்தி தானே.
0: இது கம்ப்யூட்டர் வழிபாட்டு மத புத்தகம். ஆனால் ஸ்டாக் பாய்களில் ஒருவன் இதை படித்து இது மிகவும் பயங்கரமாக இருந்ததாக சொன்னால்
2: சிலரது கவனத்தை ஈர்த்து அவர்களை பயமுறுத்த வேண்டியதுதான். இந்த மக்களை தாமாகவே துன்ப காலத்தில் பயந்து வாழவிட வேண்டுமா, அல்லது இப்போது அவர்களின் கவனத்தை ஈர்த்து ஏதாவது செய்ய முடியுமா?
0: என்ன மாதிரியானது?
1: சரி, நான் அந்த புத்தகத்தை படிப்பேன் செல்லம். உங்களை போலவே பேட்டி, இந்த தீர்க்க தரிசன விஷயங்கள் எல்லாம் எனக்கு நம்ப முடியாத மாதிரிதான் தோணுது.
2: நீங்கள் பெண்கள் உங்கள் மனதும் இதயமும் திறக்கவில்லை என்றால் தெரியுமா, ஒரு நாள் நீ அவளுக்கு கடுமையான உணர்வில் விழப்போறாய் என்று எனக்கு பயமா?

0: கேட்டி நீ எங்களை துரோகம் பண்ணிட்ட. இப்போது நீ முடிவில்லாத குழியில் இருக்க வேண்டும்.
1: நீ மனிதனும் இல்ல.
2: இல்ல
0: சாண்டி, நான் இங்கே இருக்க விரும்பவில்லை.
1: தயவு செய்து.
3: நான் இங்கே இருக்க விரும்பவில்லை.
4: தயவு செய்து எனக்கு உதவி செய்.
2: பேட்டி, நாங்களும் உன்னை இங்கே இருக்க விரும்பவில்லை. என் சகோதரி இருக்காத கடவுளுக்காக தன் வாழ்க்கையே வீணாக்கி விட்டாள். வாழ்க்கைதான் உண்மை பேட்டி, கில்லோட்டின் உண்மை என்று உனக்கு தெரியலையா?

நீக்கி. ஜோ மையர்ஸ், உன் கடவுளில் உள்ள நம்பிக்கையை நீக்கி. சகோதரர் கிறிஸ்டோபர் கட்டுரை 1:7 கூறியபடி உன் வலது கையில் அல்லது நெற்றியில் அடையாளத்தை ஏற்க விரும்புகிறாயா? அப்படியானால் பதில் கூறு. நான் விரும்புகிறேன் அப்போது நீ சமூகத்தில் உனது உரிய இடத்திற்கு திரும்ப அனுப்பப்படுவாய்.

வணக்கம் சாம் அவர்களே, உங்களை இன்று இந்த இனிய வேளையில் இங்கே நேரில் சந்திப்பதில் நான் உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமிதமும் அடைகிறேன். உங்களை மனதார வரவேற்கிறேன்.

Oh.

0: உன் கைகளை நீட்டிக்கவும். நான் சொன்னேன், உன் கைகளை நீட்டிக்கவும். இப்போது சரி.
1: கடவுளை போட்டு நீ
2: இல்லையா? கடவுளை போற்றுவது சரிதான்.
1: ஒரு சத்தமா பிடி.

0: பெற்றாய்.
1: மேலே எங்கோ பெண்களே சேற்றில் ஒரு சிப்பாய் கிடக்கிறான். அவரது ஒரே உலகியலான சொத்துகள் அவரது அரசாங்கம் வழங்கிய உள்ளாடை மற்றும் அவரது வலது கையில் உள்ள EFT குறியீடு மட்டுமே.
0: நீ அவரை கொன்றாயா?
1: நிச்சயமா? தெரியல. நான் செய்தேனா என்று? அது சுய பாதுகாப்புக்காக தான். ஏய் காட்பாய், உன் பேர் என்ன?
2: பில்லி.
1: பில்லி, அது நல்ல பேர். பில்லி, உனக்கு எத்தனை வயசு? மூன்று. எனக்கு ஒரு மகன் இருந்தான். கிறிஸ்து திரும்பி வந்து விசுவாசிகளை ராப்சரில் அழைத்த போது அவன் ஒரு வயதை தாண்டி இருந்தான். அவன் மற்றும் அவனது தாயையும் நான் இழந்தேன். என்
3: கணவர் ஒரு கிறிஸ்தவராக இருந்தார். அவர் காணாமல் போன 5 நாட்களுக்கு பிறகு பில்லி

0: நீ பயப்படுகிறாயா?
1: ஆமா, நானும் அப்படித்தான் நினைக்கிறேன். நம்ம இயேசுவில நம்பிக்கை வைக்க வேண்டும். ஆனால் நமக்கு என்ன நடக்கும் என்ற கவலை, எப்படி எப்போது, அது ரொம்ப இயற்கையானது.

0: நீ என்ன நினைக்கிறாய்?
1: நாம் இருவரும் ஒருவேளை வேறொரு காலகட்டத்தில் சந்திக்க நேர்ந்திருந்தால் அப்போது என்னவெல்லாம் நடந்திருக்கும் என்பதை பற்றி நான் இப்போது ஆழ்ந்து யோசித்துக் கொண்டிருக்கிறேன்.
0: அப்படி இருந்தா நல்லா இருக்கும்.

0: இந்த நாட்களில் நம்பிக்கையாளராக இருப்பதற்கான ஒரே நன்மை அவர்கள் வென்றால் நாம் எங்கே போகிறோம் என்பதே.
1: ஒருவர் நம்பிக்கையாளர் இல்லை என்றால் என்ன ஆகும்?
0: அந்த நபருக்கு என் அறிவுரை, முடிந்தவரை நீண்ட நாட்கள் உயிருடன் இருங்கள் என்பதே. பிறகு
1: நீ எங்களை இங்கிருந்து வெளியே கொண்டு போக வேண்டும்.
0: நிச்சயமாக முயற்சி செய்வேன்.
1: நான் ஒரு கிறிஸ்தவராக இருந்தேன் அப்படின்னு நினைத்தேன்.
2: நானும் அப்படித்தான் நினைத்தேன். அதற்கு பிறகு
1: கிறிஸ்தவர்கள் மறைந்த பிறகு வாழ்க்கை சாதாரணமாகவே தொடர்ந்தது. முதலில் அதிகமான மாற்றம் எதுவும் இல்லை. ஆனா பிறகு எனக்கு பயமாக இருக்கிறது. நம்ம இங்கே ஏன் இருக்கிறோம் என்று எனக்கு தெரியலை. நான்
2: உனக்கு எப்படி உணர்கிறாய் என்று எனக்கு தெரியும். அதே விஷயம் எனக்கும் நடந்தது. ஆனால் நீ ஏதாவது தெரிந்து கொள்ள விரும்புகிறாயா? இப்போது எனக்கு பயமே இல்லை. ரெண்டு வருடங்களுக்கு முன்பு கடவுளுடன் ஒரு தனிப்பட்ட அனுபவம் எனக்கு ஏற்பட்டது. ராப்சர் நடக்கும் முன்பு என்னுள் தொடங்கிய பணியை அவர் இன்னும் தொடர்கிறார் என்றும், நான் இன்னும் இங்கே இருக்கிறேன் என்பதற்கான காரணத்தையும் அவர் எனக்கு வெளிப்படுத்தினார்.
1: நீ இன்னும் இங்க இருக்க காரணம் தெரியுமா?
2: ஆம், எனக்கு தெரியும். ஆனால் நான் கண்டுபிடித்த போது அது எனக்கு மிகவும் வலியாயிருந்தது. என் நம்பிக்கைகளில் உண்மையாக நேர்மையாக இருந்தேன். ஆனால் நான் உண்மையாக இருந்தாலும் தவறாக இருந்தேன்.
1: ஆனால் நான் தேவாலயத்திற்கு போனேன். நான் சனிக்கிழமை பள்ளியிலும் கற்றுத்தந்தேன்.
2: எனக்கு தெரியும். நான் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுடன் வேலை செய்தேன். அது எல்லாம் சரிதான். ஆனால் நான் இதை செய்தேன், நான் அதை செய்தேன் என்று சொல்வோம். நான் சொன்னது போல அது உண்மையில் முக்கியமான ஒன்றை நாம் தவிர்த்து விட்டோம் என்பதையே நிரூபிக்கிறது.
1: அது என்ன?
0: இயேசு கிறிஸ்து.
2: நீயும் நானும் நம்மை போல இன்னும் பல லட்சக்கணக்கானவர்களும் சொர்க்கத்திற்கு நம்மால் செல்ல முயற்சிக்கிறோம். நம்முடைய வழி.
0: யோவான் 14:6 இயேசு சொன்னார், நான் தான் வழி, உண்மை, வாழ்வு. என்னை வழியாக தவிர வேறு யாரும் பிதாவிடம் வர முடியாது.
2: பைபிள் சொல்றது இது ஒரு பரிசு.
1: எது பரிசு?
2: நித்திய ஜீவன். நான்
0: ஆர்வமாக இருக்கிறேன். நீ விசுவாசி இல்லை என்றால் ஏன் நீ அந்த முத்திரையை ஏற்கவில்லை? கணினி தீர்க்க தரிசனங்கள். நீ கணினிகள் பற்றி ஏதும் தெரிந்திருக்கிறதா?
1: நான் முன்பு ஒரு கணினி பகுப்பாய்வாளராக இருந்தேன். இதில் மிருகத்தின் நாள் என்ற ஒரு அதிகாரம் இருக்கிறது தெரியுமா? ஒரு மனிதன் அந்த முத்திரையை ஏற்றுக்கொண்டால் அவன் தன் ஆன்மாவை சாத்தானுக்கு விற்றுவிடுகிறான் என்றும், அவன் என்றென்றும் வேதனைப்படுவான் என்றும் இதில் சொல்லப்பட்டுள்ளது. நான் அந்த முத்திரையை எடுக்க மாட்டேன். அதைவிட முதல்ல இறந்து விடுவேன்.
3: நாம் இங்கிருந்து வெளியே போகவில்லை என்றால் அது எந்த நேரத்திலும் நடக்கலாம். வெளியில் இருக்கும் அந்த தலைமை குண்டன் சாத்தானை போல கொடூரமாக இருக்கிறான்.

0: பார், நாம் எங்கே போறோம் என்று நினைக்கிறாய்?
1: எவ்ரிபடி கீழே படுத்துக் கொள்ளுங்கள்.

இந்த தருணத்தில் நாம் ஆவலுடன் எதிர்பார்த்த இங்கே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த தொகுப்பானது நமது அன்றாட வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு அங்கமாக திகழ்கிறது. இதன் நுணுக்கங்களையும் இது எவ்வாறு செயல்படுகிறது என்பதையும் நாம் இப்போது ஆழமாகவும் நுணுக்கமாகவும் மிக தெளிவான முறையிலும் ஒவ்வொரு பகுதியாக பிரித்து நிதானமாகவும் விரிவாகவும் ஆராயப் போகிறோம்.

எனக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கினால் அது எனக்கு பெரிய

0: பரவாயில்லை, உங்க பையன் நலமா இருக்கிறார். நான் உங்களுக்கு தீங்கு செய்ய வரவில்லை, நான் உங்களுக்கு உதவ விரும்புகிறேன். அவர்
1: என் நண்பர். நான்
0: இந்த பையன் நீங்க யாருன்னு சொன்னது சந்தோஷம். வீட்டு முன்னாடி மிலிட்டரி ஜீப் நிக்கிறது, கொஞ்சம் பதட்டமா இருக்கு.
1: நீங்க யார்?
0: என் பேர் டர்னர். நீங்கள் யார் இருக்கலாம்?
2: நான் பேட்ரைன், இவர் ஜோடி ரீட்.
0: நாம் இந்த பொருளை மறைத்து காலை உணவு சாப்பிடலாம்.
3: இப்போது நீ வெளியே போய் விளையாடலாம், சரிதானே? நான் அப்புறம் உன்னை பார்க்கறேன். நான்
2: உங்களுடன் பகிர்ந்ததுக்கு நன்றி சகோதரா. நீங்கள் எங்கிருந்து பெற்றீங்க
0: இந்த மாதிரியான உணவை? சரி, முட்டைகள். அவை ஷெல்வி மற்றும் ராக்கர், என் இரண்டு நல்ல கோழிகள் அங்கேயிலிருந்து வந்தவை. பாலும் பன்னீரும் அங்கே இருக்கிற எஸ்கியில் இருந்து வந்தவை. நிச்சயமாக கடவுள் ஒரு ஆப்பிள் மரத்தையும் சில புச்சல் தானியத்தையும் காப்பாற்றினார். பிறகு அவர் சூரியனை பிரகாசிக்கவும் மழையை பெய்யவும் செய்தார். எல்லாம் வளர்ந்தன. நாங்கள் இங்கே நன்றாக வாழ்கிறோம்.
2: அதிகாரிகள் உங்களை இங்கே இருக்கிறதை அறியவில்லை என்றால்?
0: ஓ, அவர்கள் என்னை அறிவார்கள்.
2: அவர்கள் உணவு பறிமுதல் செய்ய மாட்டாங்களா?
0: ஆனால் அவங்க நான் இங்கே இருக்கிறதை அறியல. அவர்களுக்கு நான் வெறும் பைத்தியமான வயதான போதகர், கிறிஸ்தவர்கள் மறைந்த போது வழி தவறி விட்டவன்.
3: நீங்கள் ஒரு போதகரா? நீங்கள் யார்?
0: ஒரு தீங்கற்ற ஒரு வயதான சேகரிப்பவர், உடலும் ஆன்மாவும் ஒன்றாக இருக்க போதுமான அறிவுள்ளவன். நான் உடைகள் மற்றும் பிற தேவைகளை சேகரிக்கிறேன், ஆனால் அவர்கள் நான் எங்கே வாழ்கிறேன் என்று அறியவில்லை. உங்களைப் போலவே எனக்கும் எந்த குறியும் இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? சில அறிவு இருக்க வேண்டும்.
2: நீங்கள் ஒரு போதகர், ஆனால் குறி இல்லாமல் இருக்கிறீர்கள் என்றால் ஏன் நீங்கள் கிறிஸ்தவர்களுடன் மறைந்து விடவில்லை?
0: நான் யார்? மத்தேயு டர்னர், போதகர், ஆடுகளத்தின் மேய்ப்பர். நான் மக்களை கடவுளிடமிருந்து விலக்குகிறேன். ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் கடவுளுடைய வார்த்தையிலிருந்து விலக்குகிறேன்.

0: பார்க்கிறீர்களா? இது எனக்கு இருப்பதை அவர்களும் அறியல்ல. போதகர்களும் அவர்களது ஆடுகளமும் மறைந்த அனைத்து தேவாலயங்களிலும் நான் தேடி எடுத்தேன். செய்.
1: நீங்கள் ஒன்று யோவான் நான்கில் போல இயேசு கிறிஸ்து கடவுள் மனித உருவில் பூமிக்கு வந்தார் என்று நம்புகிறீர்களா?
0: செய். நீங்கள் அதை நம்புகிறீர்களா?
1: ஆம். நீங்களும் அல்ல.
0: தானியேல், எசேக்கியேல், யோவான், இயேசு கூறிய உபத்திரவ காலத்தில் நாம் இப்போது இருப்பதை விசுவாசியான நீங்கள் அறிவீர்கள். ஏழு முத்திரைகள், ஏழு கம்பிகள், ஏழு பாத்திரங்கள்.
1: நேற்றைய நிலநடுக்கம் அது இருக்குமா?
0: ஆம், நம்ம இப்போது இங்கே இருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன். இது ஒரு பயங்கரமானதும் அதிசயமானதும் காலம். பல பெரிய நிகழ்வுகள் நடக்க இருக்கின்றன. இன்னும் பல பயங்கரமானவை வர இருக்கின்றன. முழு பூமியும் துன்பப்படும். ஆனால் குறிப்பாக இஸ்ரவேல் இந்த யாக்கோபின் துன்ப காலத்தில் எரேமியா அதை அழைத்தது போல
2: விஷயங்கள் இன்னும் எப்படி சிக்கலாகும்?
0: சாத்தான் சொர்க்கத்திலிருந்து பரிசுத்தர்களை குற்றம் சாட்டி வந்திருக்கிறான். ஆனால் கிறிஸ்துவும் அங்கே இருந்தார். பரிசுத்தர்களின் பாவங்கள் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு விட்டன என்று கடவுளிடம் சொன்னார். வெளிப்படுத்தல் புத்தகம் அதிகாரம் 12:10 படி மிகேல் மற்றும் நல்ல தூதர்கள் சாத்தானையும் அவனுடைய தூதர்களையும் சொர்க்கத்திலிருந்து வெளியே தள்ளுகிறார்கள். அதற்கு பிறகு சாத்தான் பூமிக்கு வருகிறான். அவன் தனது கோபத்தையும் சூழ்ச்சியையும் மனிதர்கள் மீது புதிய வெறியுடன் வெளிப்படுத்துகிறான். ஏனெனில் அவனுக்கு நேரம் குறைவாக இருப்பதை அவன் அறிவான்.
1: அப்படி என்றால் நீங்கள் சாத்தான் இப்போது இங்கே இருக்கிறான் என்று நினைக்கிறீங்களா?
0: ஆம், கடவுளை வீழ்த்தும் தனது இறுதி பயங்கர முயற்சியை அவன் தொடங்குகிறான் என்று நான் நம்புகிறேன். அப்படி என்றால் தானியேல் சொல்றார், இப்போது நாம் 3.5 ஆண்டுகள் காணப்போகிறோம். இதில் மனிதர்களின் கோபம் சாத்தானின் கோபத்துடன் கலந்துவிட்டு கடவுளின் பயங்கரமான கோபமும் தீர்ப்பும் எதிர்கொள்ளப்படும். போர் தொடரும். ரஷ்யா இஸ்ரவேலை தாக்கும். பின்னர் ஒரு பெரிய தலைவர் எழுந்து இஸ்ரவேலை காப்பாற்றுவார். அவர் கொல்லப்பட்டவர் போல தோன்றுவார். பின்னர் சாத்தான் அவருள் நுழைந்து அவருடைய உயிர்த்தெழுதலை போலியாக நடிப்பான். இந்த பெரிய தலைவர் பின்னர் தன்னை உலக அதிபதியாக அறிவிப்பார். உலக தேவாலயத்தை அழிப்பார். மேலும் கடவுளை விட பெரியவர் என்று அறிவிக்கப்படுவார். அவர் ஆலயத்தை கைப்பற்றுவார். தன் உருவத்தை நிறுவுவார். மேலும் இஸ்ரவேல் வரலாற்றிலேயே மிக கொடூரமான துன்புறுத்தலை தொடங்குவார்.
1: சாத்தான் தீர்க்க தரிசனத்தை புரிந்து கொள்வதில்லையா?
0: பூரணமாக இல்லை என்றாலும் யாக்கோபு 2:19 படி அவர் கடவுளின் வார்த்தையை அறிவார் மற்றும் அதை நம்புகிறார்.
2: உங்களை இருவரையும் பார்த்து நான் உண்மையில் கடவுளை புகழ்கிறேன்.
3: நீங்கள் அறிந்திருக்க வேண்டும், நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலி இளம் பெண்.
2: ஆனால் நான் பயப்படுகிறேன். நான் ஒரு பெரிய சுமையாக இருக்க போகிறேன்.
3: கடந்த சில நாட்களில் கடவுள் உங்கள் உயிரை இருமுறை காப்பாற்றி இருக்கிறார் என்பதை உங்களுக்கு தெரியுமா? நான் நம்புகிறேன் அவர் உங்களுக்காக ஒரு திட்டம் வச்சிருக்கிறார்.
1: கேதி, கேள், எனக்கு உன்னுடைய உதவி தேவை. நான் இப்ப கிட்டத்தட்ட 1 வருடமாக ஒரு விஷயத்துல வேலை செய்து வருகிறேன். இதுக்கு தயாரா நீ? ஒரு போலிக்குறி.
2: ஒரு போலிக்குறியா? எஷ் டேவிட், உனக்கு கணினிகள் பத்தி தெரியுமா?
1: ஓ, நான் முன்பு அவற்றை வடிவமைத்து உருவாக்குவேன்.
2: பரிசோதனை உபகரணங்கள் பற்றி என்ன?
1: நான் எனக்கு அணுகல் இல்லை. ஆனால் இன்று ஒரு கை கணினி கிடைத்தால் இதை நாம் சேர்ந்து உடைக்க மிக நெருக்கமாக இருக்கிறோம்.
2: ஒரு கணிப்பான்.
1: நீங்கள் அம்பர் நம்ப முடியாத மாதிரி இருக்கலாம். ஆனால் இப்போது உங்கள் கையில உண்மையானது போல ஒரு குறியை வைக்க ஒரு வழி எனக்கு உள்ளது.
2: டேவிட், நீ ஒரு மேதை.
1: நான் அறிவேன்.
2: சரி, அடுத்தபடி என்ன?
1: நான் இதுவரைக்கும் உருவாக்கியதை வைத்து நமக்கு சுதந்திரமா நகர முடியும். நிச்சயமாக நமக்கு மயக்கணினி வங்கியில் கணக்கு எண் இல்லாததால் எந்த வணிகமும் செய்ய முடியாது.
2: நம் குறியீட்டை ஸ்கேனர்களில் காட்டும் போது அது பதிவாகும்.
1: அப்படித்தான்.
2: இப்போது உங்கள் குறியை ஸ்கேனரில் செலுத்தினால் என்ன நடக்கும்? அது நிராகரிக்குமா?
1: ஆம், இல்லை என்று சொல்லலாம். நான் யாருடைய யூனிஃபார்மை எடுத்தேன் என்று நினைவு இருக்கிறதா? ஹூம். அவன் அடையாள அட்டையில் இருந்து அவனுடைய கணினி கணக்கு எண்ணையும் மைக்ரோஃபிஷையும் பெற்றுள்ளேன். நாம் நகரத்துக்குள் போகலாம். நான் அதை ஷாப்பிங் மாலில் உள்ள பொது டெர்மினலில் உள்ளிடுவேன். அவனுடைய கணக்கில் எவ்வளவு இருப்பு இருக்குது என்று பார்ப்போம்.
2: அது முடிஞ்சப்பறம் டேவிட், இந்த குறி உண்மையான குறியிலிருந்து வேறுபடுவது என்ன?
1: இது நம்முடைய குறி, சாத்தானுடையது அல்ல. இது உயிர் வாழ்வுக்கான போராட்டம், நான் கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிப்பது அல்ல.
2: ஆனா பிரச்சனை என்னன்னா டேவிட், இது ஒழுக்கம் சார்ந்தது இல்லையா? ஞாயிறு சர்ச்சில் பல கிறிஸ்தவர்களை பார்த்திருக்கிறேன், திங்களோ அவர்கள் பணப்பெட்டியில் கை வைக்கிறார்கள்.
1: உங்களுடைய ஒழுக்கத்தின் வரையறை என்ன? இது ஒரு போர், நாம் ஒரு கடவுளற்ற ஆட்சி எதிராக போராடுகிறோம். இப்போது நாம் வெறும் பார்வையாளராக நின்று எதிரிகள் நம்மை கற்றுக் கொடுக்கவும் கடவுளற்ற வழிகளில் நம்மை கட்டாயப்படுத்தவும் அனுமதிக்க வேண்டுமா? காதி, நாம் இந்த குறியீட்டை உடைக்க முடிந்தால் உலகம் முழுவதும் உள்ள விசுவாசிகள் ஒன்றிணைந்து சாத்தானுக்கு எதிராக தாக்குதல் நடத்த முடியும். அந்த முத்திரையை ஏற்கும் முன் நான் செத்தாலும் எதிரிகள் வரும்போது சும்மா இருக்க மாட்டேன். அந்த அமைப்பை குலைக்க என்னால் முடிந்ததை செய்வேன். அதிகாரிகள் ஜீப் நம்பர்களை தேடுவார்கள். அதை மாற்றிவிட்டு எங்கு வேண்டுமானாலும் போகலாம். எங்களுக்கு எரிபொருள் கிடைக்க அந்த குறியீட்டை உடைக்க வேண்டும்.
2: அது என்ன? அது
1: நிச்சயமாக அதுதான் லெஸ்லியை சுட்ட அந்த குண்டான மனிதன். இப்போது நாம் இங்கிருந்து வெளியே போகலாம்.

0: மிக முக்கியமான கேள்வி. இந்த சர்வதேச சபையுடன் நெருக்கமாக ஒத்துழைக்கும் வணிக நிறுவனங்கள் இஸ்ரேலை தோற்கடிப்பதன் மூலமாக எப்படி லாபத்தை ஈட்ட முடியும்? நம்முடைய மிகப்பெரிய பலங்களில் ஒன்று சகோதரர் கிறிஸ்டோபர் ஐரோப்பிய கூட்டமைப்பு நாடுகளின் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு நமக்கு முன்னோக்கியும் மற்றவர்களுக்கு பிற்பட்ட ஒரு வழிகாட்டுதலையும் வழங்குகிறார். வடகிழக்கு ஐரோப்பாவில் நடக்கும் தற்போதைய போர் முயற்சி நம் காலத்தின் மிக லாபகரமான முயற்சிகளில் ஒன்றாகவும் வாய்ப்பை நமக்கு வழங்குகிறது. எனவே நமது முதலீடு உறுதியானது. இந்த பங்கு முதலீடுகள் ஏற்கனவே சில வாரங்களில் 28% உயர்ந்துவிட்டன. நீங்கள் புரிந்து கொள்ளும் நிலைமை தனித்துவமானது. சகோதரர் கிறிஸ்டோபரின் இஸ்ரேலுடன் உள்ள கூட்டணி அந்த நாட்டை வளமாக்கியுள்ளது. அவள் ஒரு சர்வதேச பழம் போன்றவள் மற்றும் முக்கிய சக்திகள் அவளது செழிப்பான எண்ணெய் களங்களை பெற அனைத்தையும் பணயம் வைக்க தயாராக உள்ளனர். இங்கு மிகப்பெரிய பங்குகள் உள்ளன. மேலும் உங்கள் பலர் எங்கள் முன்மொழிவுகளை சந்தேகத்துடன் பார்க்கிறீர்கள் மற்றும் யார் அவர்களின் புத்திசாலித்தனத்தில் இஸ்ரேல் என்ற சிறிய நாடு ஈவன் சகோதரர் கிறிஸ்டோபர் தலைமையில் ஈவன் ரஷ்யாவை தோற்கடிக்க முடியும் என்ற இந்த அபூர்வமான யோசனையை ஏற்க முடியும் என்று ஆச்சரியப்படுகிறீர்கள். உண்மையில் அது ஒரு இராணுவ மேதை தேவைப்படும் விஷயமாகும்.
1: சரி ஐயா, என்ன பிரச்சனைன்னு தோணுகுது?
2: என்னிடம் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளாதே சிப்பாய், நான் நீ யார் என்று அறிவேன்.
0: உன் உங்கள் கைகளை எனக்கு வெளிப்படுத்துங்கள்.
1: நம்ம சேவைக்கு திரும்பலாமா?
0: அற்றிடம் உபகரணம், நகரங்கள், நெடுஞ்சாலைகள், அணைகள் ஆகியவை மறுபடியும் கட்டப்பட வேண்டியிருக்கும். இந்த உபகரணங்களை நாம் ரஷ்யாவுக்கு அவ்வளவு குறைந்த விலையில் விற்கப் போகிறோம். அவர்கள் தங்கள் சொந்த நாட்டிலிருந்து அனைத்தையும் கொண்டு வருவது முட்டாள்தனமாக இருக்கும்.

0: மதிப்பிற்குரிய டெய்லர் அவர்களே, உங்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கம்.
1: நான் நம்ப முடியல, கண்டதில் மகிழ்ச்சி.
0: ஓ அப்படியா, அது சரி.
1: ஹாய், மன்னிக்கவும், இது என் கணவர் ஜெரி.
2: டயான் உணவு ஒதுக்கீட்டு திட்டத்தில் பிராந்திய மேற்பார்வையாளர். நாம் முன்பு ஒன்றாக வேலை செய்தோம்.
1: நான் இப்போது அங்கே இல்லை. ஐயோ, உன்னை பார்க்க உண்மையில மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. நான்
2: அறிவேன்.
1: சொல், நீ எப்போது உன் மனதை மாற்றினாய்? பழைய நாட்களில் அந்த கூறி விருப்பப்படி இருந்த போது நீ அதை ஒருபோதும் எடுக்க மாட்டேன் என்று சொன்னாய்.
2: அது கட்டாயமாகிவிட்டது. எனக்கு பசிக்க ஆரம்பித்தது.
0: அதிகாரிகளுடன் உன் சிக்கல்கள் தீர்ந்து விட்டது என்று பார்த்ததில் மகிழ்ச்சி.
2: ஆமாம், அவர்கள் என்னை வேறு யாரோ என்று நினைச்சார்கள்.
0: சரி, அவர் ஒரு சிபி உயிரியல் பரிசோதனை செய்து கொள்வார், அதுவே அவருக்கு திருப்தி அளிக்கும். உங்கள் பணிப்பிரிவு என்ன?
2: இப்போது சிடி ஒன்றே என்று சொல்லுங்கள். ஓ,
0: கணினிகள். பெரிய ஆள், நான் பிரமித்து விட்டேன். உங்கள் தொழிற்கல்வி பணி என்ன?
2: தற்சமயம் அதை பற்றி விவாதிக்க எனக்கு உண்மையில நேரம் இல்லை.
0: அதி உயர் இரகசிய வகைப்பாடு.
2: ஜெர்ரி, நீங்க இன்னும் தீயணைப்பு மீட்பு பணியில தான்?
0: சில சமயங்களில் நானும் அப்படி இருந்திருக்கலாமே என்று ஆசைப்படுவதுண்டு.
1: உங்களை பார்ப்பதில் மகிழ்ச்சி. நாம் ஒன்று சேர வேண்டும். நாங்கள் உங்களை அழைக்கலாமா?
2: ஏய் கேளுங்கள், ஏன் நாங்கள் உங்களை அழைக்க விடக் கூடாது? நான் சூழ்நிலையை விளக்க முடியாது, ஆனால் நாங்கள் சாதாரண மக்களைப் போலவே வாழ்வதில்லை. வாங்க. நீ அவனுக்கு உணவு போட விரும்புகிறாயா பிலி? வாங்க, அது போதும். அது அப்படியே வெளியே வ, அதுதான் சரியான வழி. இன்னும் கொஞ்சம் எடு.
3: நான் ஏன் போலி கூறிய ஏற்க முடியாது என்று உனக்கு தெரியும் இல்லையா டேவிட்? இருந்தாலும் உன் அழைப்புக்கு நன்றி. இது என்னை இங்குள்ளவர்களுக்கு அதிகம் கவனிக்க வைக்கும். அவர்கள் எனக்கு இது இல்லைன்னு தெரியும், அதனால் எனக்கு இது இருக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. நீங்கள்
2: இன்னைக்கு சந்திச்ச பேரபாயத்தை தெரியுமா?
0: ஆமாம், நிச்சயமாக சந்திச்சோம்.
2: மேலும் தேவாலயத்தில் ஒரு விசித்திரமான அனுபவமும் இருந்தது.
3: நீங்கள் தேவாலயத்துக்கு போனீர்களா?
2: நாங்கள் அதிகமான தேர்வுகள் இல்லாமல் இருந்தோம்.
3: உலக தேவாலயம்,
0: அது ஒரு பெரிய நிறுவனத்தின் வாரிய அறையைப் போலவே இருந்தது.
3: அதுதான் உங்களுடைய உலக தேவாலயம். கிறிஸ்தவர்கள் மறைந்த போது சில தேவாலயங்கள் உறுப்பினர்கள் இல்லாததால் முற்றிலும் சிதைந்து விட்டன. மீதமுள்ளவை எல்லாம் ஒன்றாக சேர்ந்து பாவம் நிறைந்த மனிதநேய அமைப்பாக உலக தேவாலயமாக மாறின. பைபிளில் வெளிப்படுத்தல் புஸ்தகம் அவளை பூமியின் அரசர்களுடன் விபச்சாரம் செய்யும் பெரிய விபச்சாரியாக அழைக்கிறது.
2: விபச்சாரம்?
3: நீங்கள் இன்று சென்ற அந்த தேவாலயத்தில் அவர்கள் கடவுளை வழிபட்டார்களா?
2: அப்படியெல்லாம் இல்லை.
0: அவர்கள் போர் பொருட்களில் முதலீடு செய்ய விற்பனை செய்வதைப் போலவே இருந்தது.
3: அப்படித்தான், மக்களை போர், இரத்தம், உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே வர்த்தகம் செய்ய கற்றுக் கொடுக்கிறார்கள். அதுதான் உங்கள் சிவப்பு ஆடை அணிந்த பெண் மிருகத்தின் மீது சவாரி செய்கிறாள்.
2: சரி, புரிகிறது. இது தேவாலயமாக இருக்க வேண்டும், ஆனால் அவர்கள் கடவுளை முற்றிலும் விட்டு விட்டார்கள்.
0: அந்த இட சம்வேரில் எதிர்கிறிஸ்து இருக்கிறாரா?
3: இறுதியில் ஆம். ஆனால் முதலில் சிவப்பு ஆடை அணிந்த பெண்ணும் அவளது அரசர்களும் வணிகர்களும் கொண்ட தவறான உறவுகளும் முடிவுக்கு வரும். சாத்தானின் நாள் வந்தபோது அவன் இந்த பெரிய நம்பிக்கைக்குரிய உலக தலைவருக்குள் நுழைந்து அவனை இறந்தவரில் இருந்து எழுந்தவராக தோன்றச் செய்வான். பின்னர் அவனது மரணத்திற்கு துக்கம் கொண்ட யூதர்கள் அவனை மெசியாவாக அறிவிப்பார்கள். அப்போது சாத்தான் உலக தேவாலயத்தின் மீது பொறாமை கொண்டு இந்த உயிர் தெழுந்த தலைவரான எதிர் கிறிஸ்துவின் மூலம் அவளை அழிப்பான். பின்னர் அவன் அவளது அனைத்து செல்வத்தையும் எடுத்துக்கொள்வான். ஆனால் இந்த போலி தேவாலயத்தை வெல்லும் விஷயம் அவனை திருப்திப்படுத்தாது. சாத்தான் எல்லா மனிதர்களும் அவனை வழிபடும் வரை நிற்க மாட்டான். அதனால் இந்த மிருகத்தின் உருவத்தை, அதாவது எதிர் கிறிஸ்துவின் உருவத்தை, புதிய யூத ஆலயத்தின் பரிசுத்த பரிசுத்தத்தில் வைப்பான். பின்னர் உலகில் உள்ள எல்லா மக்களும் இந்த மிருகத்தை வழிபட வேண்டும் என்று அவன் கட்டாயப்படுத்துவான்.
0: பயங்கரம்.
2: ஏன் டேவிட்?
0: ஏனெனில் உண்மையான இஸ்ரவேலர் ஒரு உருவத்தை வழிபட முடியாது.
3: அது சரிதான். தானியேல் இது அழிவின் அருவறுப்பாக அழைக்கிறார். அந்த துல்லியமான தருணத்தில் ஒவ்வொரு விசுவாசமான யூதரும் அறிந்து கொள்வார்கள் நூற்றாண்டுகளாக உள்ள இதயத்தை பிளக்கும் வேதனை. அவர்கள் நேசித்து மெசியாவாக வழிபட்டவரே எதிர் கிறிஸ்துவாகவும் தேவனுக்கும் தேவனுடைய ஜனங்களுக்கும் எதிரியானவராகவும் மாறிவிட்டார். அவர்கள் எருசலேமில் இருந்து ஓடிக்கொண்டு போகும்போது இதுவரை அறியப்படாத மிக கடுமையான துன்புறுத்தலுக்குள் அவர்களின் வலியுறும் ஆவிகள் உண்மையான மெசியா 20 நூற்றாண்டுகளுக்கு முன்பு எருசலேமுக்கு வெளியே சிலுவையில் அறையப்பட்டார் என்பதை உணரத் தொடங்கும்.
2: என்னிடம் கணினி தீர்க்க தரிசனத்தை பற்றிய இந்த புத்தகம் இருக்கிறது. அதில் நிறைய பேர் கடைசியில் தேவனை நோக்கி திரும்புவார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. 1000 கணக்கான சிறப்பு ஆசான்கள் காரணமாக
3: 144,000 பேர். ஆமாம், இஸ்ரவேல் ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் 12,000 பேர். தூய்மையானவர்கள், களங்கமற்றவர்கள், தேவனுடைய ஊழியக்காரர்களாக முத்திரை போடப்பட்டவர்கள். இந்த கடைசி துன்ப காலங்களில் அவர்கள் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வருகிறார்கள். நான்
2: எனக்கு இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு புரியல போல இருக்குது.
3: நல்லா, தேவன் மனிதர்களையும் ஜாதிகளையும் தாங்களே தங்களுக்கே தீர்ப்பு வர செய்ய அனுமதிக்கிறார். மனிதனின் பாவம் தீர்ப்பை ஏற்படுத்துகிறது. மனிதன் எப்போதும் தேவனிடம், எங்களை விட்டுவிடு, மனிதர்கள் தான் எல்லாவற்றையும் சிறப்பாக மாற்றுவோம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தான். அதனால் தேவன் தன் ஆவியை உலகிலிருந்து எடுத்து விட்டார். இப்போது அவர் மனிதர்களுக்கு அவர்கள் எப்போதும் விரும்பியதை, அதாவது தேவன் இல்லாத ஒரு உலகை கொடுத்து வருகிறார்.
4: நமது வரலாற்றில் ஒரு தொடர்ச்சியான காலத்தில் ரஷ்யாவும் அவளது கூட்டாளிகளும் வடக்கு கூட்டணியாக இணைந்து நமது காலத்தின் மிகப்பெரிய சர்வதேச சூதாட்டங்களில் ஒன்றை எடுத்தனர். தெற்கிலிருந்து எகிப்திய படைகள் முதன்முதலில்

0: தடுத்தனர். தெற்கிலிருந்து எகிப்திய படைகள் முதன் முதலில் தாக்குதல் நடத்தியதிலிருந்து சுமார் 5 வாரங்கள் ஆகிவிட்டன. வெற்றியின் முன்பே ஒரு துயரமான முடிவு. பிரதர் கிறிஸ்டோபர் ஒரு கொலைகாரனின் துப்பாக்கி குண்டால் தாக்கப்பட்டு உயிர் இழந்தார் என்று தெரிகிறது.
1: இதெல்லாம் என்ன அர்த்தம்? சரி
2: பாப், நான் இது போன்ற சர்வதேச துயரத்தை பார்த்ததே இல்லை. ஜான் ஏ கெனடி 1960களின் தொடக்கத்தில் தாக்கப்பட்ட போது போல.
1: ஆனால் அதை புரிந்து கொள்வது கடினம். ஜூலியஸ் சீசர் மற்றும் நெப்போலியனுடன் நின்ற அந்த மனிதர் பலரால் நேசிக்கப்பட்டார், வழிபட்டும் வரப்பட்டார் என்றால் அது மிகையாகாது.
2: இந்த மனிதரிடம் இருந்த தலைமை பண்பும் வசீகரமும் கொண்ட வேறு யாரையும் என் வாழ்நாளில் என்னால் நினைவு கூற முடியவில்லை.
3: இன்னும் என்னால் இதை நம்ப முடியவில்லை. அதாவது, அவருடைய இராணுவ மேதைமையும் அரசியல் சாதுரியமும் கொண்ட ஒருவர் வருவதற்காக உலகம் பல ஆண்டுகளாக காத்திருக்கிறது. இங்கோ
4: இல்ல, அது மட்டுமின்றி அவர் வசீகரமானவர் என்று நான் நினைத்தேன்.
3: ஏய், கால்குலேட்டர் எப்படி வேலை செய்கிறது பேட்?
5: ஓ, நன்றாக இயங்குகிறது. இதன் பயன்பாட்டிற்கு நன்றி.
3: சரி பெட், நான் உன்னிடம் ஒரு யோசனையை முன்வைக்க வேண்டும். நாங்கள் உங்களை பற்றி ஒரு கணினி சோதனை செய்தோம். அது மிகவும் விரிவானதாக இருந்தது. என் குழுவினர் மிகவும் பாதிப்படைந்துள்ளனர்.
5: உங்க குழுவினர்?
3: நான் இதுவரை உங்களிடம் சொல்லவில்லை, ஏனெனில் உங்கள் தகுதிகளை முழுமையாக உறுதி செய்ய வேண்டியிருந்தது. டைன் மற்றும் நான் சிறப்பு முகவர்கள்.
5: லீவர்ஸ் அண்டர் கிரவுண்ட் மூவ்மெண்ட் ஸ்குவாட்.
3: மன்னிக்கவும், என்ன சொன்னீங்க?
4: ஓ, நான் நிறுவன பெயர்களை சுருக்கி சொல்லும் பழக்கம் உள்ளது. அதனாலதான் இது கொஞ்சம் வேடிக்கையாக வந்துவிட்டது.
5: உங்க யோசனை என்ன ஜெரி?
3: உங்களை போன்ற ஒருவர் எங்களுக்கு தேவை. நீங்கள் கணினிகளில் ஈடுபட்டிருக்கிறீர்கள் என்பதற்கு எங்கும் எந்த ஆதாரமும் இல்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். உங்கள் மறைமுகம் முற்றிலும் குறைபாடற்றது.
4: தீவிரவாதிகளால் நாங்கள் சிக்கலை சந்தித்தோம்.
3: நாங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அவர்களது இயக்கம் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது.
5: நான் என் வேலை வகைப்பாட்டை கட்டுப்படுத்த முடியாது, அதை நீங்கள் அறிவீர்கள். இல்ல,
3: அதை நான் பார்த்துக்கொள்ளலாம். பாருங்கள், எல்லா நிறுவனங்களிலும் எங்களுக்கு முன்னுரிமை உள்ளது.
5: இதை பற்றி கொஞ்சம் யோசிக்க விடுங்கள்.
3: ஓ, சும்மா போங்க.
4: நான் நினைக்கிறேன் பேட்டரிகள் இறந்து விட்டது.
3: ஆமாம்.
4: இல்ல, அந்த நகரத்துக்குள் போவது எனக்கு பிடிக்கல. அது எனக்கு உண்மையில் பயமளிக்கிறது. யாராவது பேட்டரிகள் வைத்திருக்கிறீர்களா? இப்போது நாம் எங்கே தேட போறோம் டேவிட்?
5: நான் உணவு மையத்தை தவிர்க்க நினைத்தேன், ஆனால் அது மட்டுமே இடம் என்று நினைக்கிறேன்.
6: அணியவர்களே மற்றும் பெண்மணிகளே, இது URN யுனைடெட் ரேடியோ நெட்வொர்க் ஜெருசலேமில் இருந்து நேரடி செய்தி அறிவிப்புடன் யுனைடெட் ரேடியோ மற்றும் ஜாக் மல்கே.
0: இது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. 1 மணி நேரத்திற்கு மேலாக முன்பே சகோதரர் கிறிஸ்டோபர் ஒரு அதிசயத்தால் குணமடைந்தார் என்று தெரிவிக்கப்பட்டது. இங்கே குழப்பமாக உள்ளது. பெரியோர்களே, இப்போது கோவிலுக்கு செல்வோம். அங்கு சகோதரர் கிறிஸ்டோபர் அறிக்கை அளிக்க தயாராக உள்ளார். ஆம், நான் உயிருடன் இருக்கிறேன். நான் இதுவரை இருந்ததை விட அதிகமாக உயிருடன் இருக்கிறேன். பயப்பட வேண்டாம். அவர் சொல்லப்போகும் அனைத்தும் இதுதான் போல் இருக்கிறது. இது பார்ப்பதற்கு ஒரு அற்புதமான காட்சி. என் வாழ்க்கையில் உண்மையில் மிகவும் பரபரப்பான தருணங்களில் ஒன்று. உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய நாள். நிலையமைப்பு எப்படி மாறுகிறது என்பதை பற்றி உங்களுக்கு தொடர்ந்து தகவல் வழங்குவோம். இது ஜாக் மல்காஹி, யுனைடெட் ரேடியோ, ஜெருசலேம்.
7: அனைத்து வணிக நிறுவனங்களும் உடனடியாக மூடப்பட வேண்டும். எல்லோரும் உங்கள் வீடுகளுக்கு திரும்புங்கள். அனைத்து வணிக நிறுவனங்களும் உடனடியாக மூடப்பட வேண்டும். எல்லோரும் உங்கள் வீடுகளுக்கு திரும்புங்கள்.
4: நாம் இப்போது சில காலமாக ஒன்றாக இருக்கிறோம். அதனால அப்படினால்
5: நீ என்ன சொல்ல வருகிறாய் என்று எனக்கு தெரியும் கத்தி. இப்போது நடக்கிற எல்லாவற்றையும் பார்த்தால் உனக்கு உண்மையில தேவைப்படுவது இயேசு கிறிஸ்துவுடன் ஒரு உறவுதான் என்று நினைக்கிறேன்.
4: ஏன்
5: உடம்பு நமக்கு தவிர்க்க முடியாத ஒன்று. அடுத்த வருடம், அடுத்த மாதம், நாளை, இது வெறும் காலத்தின் கேள்விதான். நான்
4: தெரியும் டேவிட், நான் அதை பத்தி யோசிக்காமல் இருக்க முயற்சிக்கிறேன்.
5: கடவுள் முன் நிற்கையில் கத்தி உன்னை ஏன் சொர்க்கத்தில் சேர்க்க வேண்டும்?

0: என அவர் கேட்டால் என்ன சொல்வாய்? வெளிப்படுத்தல் 3:20 இயேசு சொன்னார், இதோ நான் கதவின் அருகில் நின்று தட்டுகிறேன். யாராவது என் குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடம் வருவேன்.
1: அது நியாயமில்லை. அதை பற்றி எனக்கு தெரியலை டேவிட்.
0: இப்போது உனக்கு தெரியும் அல்லவா? நாம் இருவரும் நம் குறைந்த அறிவால் கடவுளை நியாயப்படுத்த முயற்சித்தோம்.
1: அதை புரிந்து கொள்ள முயற்சிப்பதில் என்ன தவறு?
0: என்னால நாம் அதை புரிந்து கொள்ள முயற்சிக்கவே இல்லை. நீ பார்க்கவில்லையா? நாம் அதை சிக்கலாக்கிட்டோம். இவ்வளவு எளிமையானதும் தெளிவானதும் இருந்த ஒன்றை நாம் சிக்கலாக்கிவிட்டோம். நம்பினாலே போதும். நீங்கள் இன்னும் இயேசுவை ஏற்க வாய்ப்பு இருப்பதற்கு காரணம், பரலோகத்திற்கு முன் இரட்சிப்பு திட்டத்தை நீங்கள் ஒருபோதும் கேள்விப்படவில்லை என்பதுதான் என்பதை உனக்கு புரிய வைக்க முயற்சிக்கிறேன். நீ அதை கேட்டும் மறுத்திருந்தால் அப்பொழுது உனக்கு விண்ணகத்தில் நித்திய ஜீவனுக்கான நம்பிக்கை இனி ஒருபோதும் இருக்காது.
1: அது
0: பைபிளில் இருக்கிறதா? அது 2 தெசலோனிக்கேயர் 2 ஓ கேத்தி, உன் வாழ்க்கையை வீணாக்காது. இன்னும் நேரம் இருக்கும் போது அதை இயேசுக்கு கொடு. தயவு செய்து
1: தெரியல. நீயும் நானும் 2 வெவ்வேறு உலகங்களில் இருக்கிறோம் டேவிட். இங்கே நான் உண்மைகள், நிஜமான ஆஷாஷ் ஹாஸ் நிகழ்வுகள் பற்றி பேசுகிறேன். ஆனா நீ 2000 வருட பழைய ஒரு புத்தகத்துல உள்ள கதைகள் பத்தி பேசுகிற. அது நம்ம நிஜ வாழ்க்கையை பத்தி பேசலாம் டேவிட். நீ
2: நிஜம் பத்தியா?
1: ஆமா.
2: 3 வருடம் அரை மாதம் முன்பு உன் கணவர் உட்பட மில்லியன் பேர் மறைந்தார்கள். அதுதான் நிஜம்.
1: அவங்க வந்து அது யூஎஃப்ஓகள்னு சொன்னாங்க.
2: பைபிள் பதிப்பை கேட்க விரும்புகிறியா?
3: வெளியில் குளிரா?
1: இல்ல, உண்மையில வெளியே நல்லதுதான்.
2: நாங்கள் ஸ்டே பைபிள் படிப்புல இருந்தோம். நான் ஒரு விஷயம் பார்க்க விரும்புகிறேன். இது 4:16-17. கர்த்தர் தாமே வானத்திலிருந்து ஒரு பெரும் கட்டளையுடன், பிரதான தூதரின் குரலுடன், தேவனுடைய கம்பை ஒளியுடன் இறங்குவார். கிறிஸ்துவில் இறந்தவர்கள் முதலில் எழுப்பப்படுவார்கள். அதற்கு பிறகு இன்னும் உயிரோடு இருந்து மீதமுள்ள நாங்கள் அவர்களுடன் மேகங்களில் கர்த்தரை சந்திக்க ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவோம். அப்படியே நாம் எப்போதும் கர்த்தருடன் இருப்போம். அதுதான் உண்மை கத்தி. உனக்கு உண்மையான தகவல்கள் வேண்டுமா? கிறிஸ்துவின் பிறப்பிற்கு பிறகு பைபிளில் உள்ள 300க்கும் மேற்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறியுள்ளன.
1: நீங்கள் இதை படித்து ஆராய்ந்தது போல இருக்கிறது.
2: நான் இந்த புத்தகத்தை முழுமையாக ஆராய்ந்தேன். துரதிருஷ்டவசமாக கொஞ்சம் தாமதமாக, ஆனால் எனக்கு அது எப்படி இருக்கும் என்று தெரியும்.
4: நம்பிக்கை இல்லாதவராக இருப்பது. இந்த நிகழ்ச்சியை இடைநிறுத்தி கீழ்காணும் செய்தி அறிவிப்பை வழங்குகிறோம். இருவர் சில நிமிடங்களுக்கு முன்பு எருசலேம் வீதிகளில் கொல்லப்பட்டனர். நம்பகமான தகவல்களின்படி இந்த இரு சக்தி வாய்ந்த மத தீவிரவாதிகளை உலகிலிருந்து அகற்றியதற்கு சகோதரர் கிறிஸ்டோபர் பொறுப்பாக இருந்தார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் யூதர்களை மாற்றி சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வைத்துள்ளனர். மீண்டும் கூறுகிறோம், இருவர் சில நிமிடங்களுக்கு முன்பு எருசலேம் வீதிகளில் கொல்லப்பட்டனர். சகோதரர் கிறிஸ்டோபர் அந்த உடல்கள் பேச முடியாதவையாகவே இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். மத தீவிரவாதிகள் எங்கள் மக்களின் அரசியல் மற்றும் பொருளாதார நலன்களில் தலையிடும் போது என்ன நடக்கிறது என்பதற்கான சாட்சியாக அந்த உடல்கள் இருக்கும் என்று கூறியுள்ளார். ஆஹா, இப்போது ஒரு தாமதமான செய்தி வந்துள்ளது. எல்லா ஆற்றல் உற்பத்தி நிறுவனங்களும் இப்போது தலைவர் நேரடி கண்காணிப்பில் உள்ளன. இதில் உலக திருச்சபை அமைப்பின் அனைத்து ஆற்றல் சொத்துகளும் அடங்கும்.
3: இப்பொழுது அவர் அதை செய்துவிட்டார். அவங்க அதை செய்துவிட்டார்.
2: அவர் என்ன செஞ்சாரு?
3: அவர் தேவனுடைய பரிசுத்தரை கொன்றுவிட்டார்.
5: மோசேயும் எலியாவை போல இருந்தார்கள். சாத்தானே சகோதரர் கிறிஸ்டோபருக்குள் நுழைந்திருக்கிறார். அப்படித்தான் இருக்க வேண்டும். பொய்யான உயிர்ப்பின் மேடை அமைப்பு. சாத்தான் சகோதரர் கிறிஸ்டோபர் மூலம் இப்போது தேவனுடைய ஜனங்களை இஸ்ரவேலில் அழிக்க முயற்சிக்க தொடருவார்.
1: என்ன நடக்கப் போகிறது?
5: தேவனுடைய கோபம் பூமியில் கம்பி தீர்ப்புகளின் மூலம் பொழியும் கத்தி. அவை எந்த நேரத்திலும் துவங்கலாம். மனிதனுக்கான தேவனுடைய செய்தி ஹோய் செய்யுங்கள். சாத்தானின் ஏமாற்றத்தில் இருந்து இயேசுவை நோக்கி திரும்பி இரட்சிப்பை பெறுங்கள். உடல் அழிந்து விட்டாலும் ஆன்மா தீர்ப்பிலிருந்து தப்பிக்க முடியும்.
1: நாம் எல்லோரும் வெட்டப்படுவதற்காக காத்திருக்கும் மாடுகள் போலத்தான். டேவிட், எனக்கு பயமா இருக்கு. நீ இதை முன்பே செய்திருக்கிறாய். நான் செய்யல.
5: நான் சொன்னதை போலவே செய், எல்லாம் நன்றாக நடக்கும்.
1: மீண்டும் சொல்லுங்கள்.
5: நீங்கள் உங்கள் செக்அவுட் லைனில் செல்லும் போது நம் இருவருக்கும் அடையாள அட்டையில் ஒரே கணக்கு எண்கள் இருப்பதை நினைவில் வையுங்கள். என் முதல் வாங்கும் பதிவு செய்யப்படுவதற்கு முன் உன் ரெஜிஸ்டரை கிளியர் செய்துவிடு. இல்லையெனில் ஒரே நபர் இரண்டு லைன்களில் செல்கிறார் என்று கணினி நினைத்து செயல்பாட்டை நிறுத்திவிடும்.
1: நான் என் செக்அவுட் லைனில் முடிக்கிற வரை நீ உன்னுடையதை முடிக்க முடியாது.
5: இப்பொழுது நாம் பிடிபட்டால் போல முடிந்தவரை விரைவாக நகர்ந்து செய்.
1: சரி,
6: நான் வெளியே உன்னை காத்திருக்கிறேன், சரியா?
5: சரி.

0: என்ன விஷயம் பெண்களே, உங்களை ஷாப்பிங் கார்டில் இடம் முடிந்து விட்டதா? உங்களிடம் இன்னும் என்ன இருக்கிறது என்று பார்க்கலாம். நான் இன்னும் என் மனைவியை காத்திருக்கிறேன். நீங்கள் முன்னே போங்கள். வரிசையை தாமதப்படுத்தாதீர்கள்.
1: அவர் நகரத்திற்கு வரும்போது நீ அவரை பார்க்க போகிறாயா?
2: யார்?
1: முதன்மை ஆசாரியர்.
2: ஓ ஆம். இல்லை, அதை நான் எதற்கும் தவறவிட மாட்டேன்.
1: நீங்கள் 72 EFTs-ஆ? ஆமா. ஓ, சும்மா போங்க. இன்றைக்கு இது இரண்டாவது முறையாக சிக்கிக் கொள்கிறது. ஓ, ஒரு நிமிஷம். உங்கள் ரசீது இல்லாமல் நீங்கள் வெளியே போக முடியாது.
2: நான் உடனே திரும்பி வர்றேன். நான் என் குழந்தையை காரில் விட்டு விட்டேன்.

0: இருக்கும் அம்மா, அதை பில் செய்யும் முன் எனக்கு இதே மாதிரி இன்னொன்று இருக்கிறது.
1: ரெண்டையும் சேர்த்து பில் செய்ய விரும்புவீர்கள் என்று நினைக்கிறேன்.
0: இதுதான் இங்கே இருக்கிறது. ஆமா.

0: சரி ஆரம்பிக்கலாம் ஐயா. வரிசையை தாமதிக்கிறீர்கள்.
1: ஓ, நான் எல்லாவற்றையும் மேசையில் வச்சுவிட்டேன் என்று நினைத்தேன்.
2: மன்னிக்கும், எனக்கு இங்கே இன்னும் சில பொருட்கள் இருக்கின்றன.
3: அந்த ஒன்றையும் பில் செய்ய விரும்புகிறீர்களா?
4: இப்போதுதான் இருந்த அந்த அம்மாவை கண்டுபிடிக்க முடியுமா? அவள் அவர் இந்த ரசீதை பெறும் வரை நான் வேற எந்த வியாபாரத்தையும் செய்ய முடியாது. பாருங்க,
1: இன்னும் இருக்கு. இங்க எனக்கு இன்னும் 2-3 விஷயங்கள் இருக்கின்றன. ஆமா, பார்க்கிறேன்.

செக்டர் 15 செக்டர் 15 அதாவது 15 யூனிட் வேன் திருடப்பட்டுள்ளது. வடகிழக்கு திசையில் செல்கிறது. சந்தேகப்படுபவர் ஒரு வெள்ளையான். உயரம் சுமார் 5 அங்குலம் 11 அங்குலம். மஞ்சள் நிற முடி.

சரி வா, அங்கிருந்து வெளியேறு.

0: உங்களுக்காக பின்வரும் செய்தியை வழங்குகிறோம்.
1: செய்தி இது ஜெரி பிராட்ஃபோர்டு.
0: யாராலும் விளக்க முடியாத நிகழ்வு இது. மூன்று நாட்களாக தெருவில் பிணமாக கிடந்த எலியா, மோசே போன்ற அந்த இருவர் இப்போது உயிர் பெற்றுவிட்டனர்.
1: அதை பற்றி கேட்க வேண்டாம்.
0: கூட்டம் வந்து பார்த்தது. அப்போது அவர்கள் திடீரென எழுந்து தூசி துடைத்துக் கொண்டு வெறும் தூங்கிக் கொண்டிருந்தது போல நடந்து கொண்டார்கள்.
1: அந்த மனிதனை எனக்கு தூக்கிலிட வேண்டும். என்னுடன் வாதிக்காத, காகிதங்கள் தயாரானவுடன் உடனே அதை முடிக்க வேண்டும். டான், அந்த காகிதங்கள் விரைவாக முடிவடைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீ பார்த்துக்கொள், அவை வெள்ளிக்கிழமைக்கு முன்னதாகவே என் மேசையில் இருக்க வேண்டும்.
2: ஜெரி கேள், அந்த மனிதனை நீ தூக்கிலிட முடியாது.
1: இல்ல, நீ கேள். அந்த மனிதன் என் மேசையில் உட்கார்ந்து என் உணவை உண்டான், என் நண்பன் போல நடித்து என் மனைவி கொடுத்த கணிப்பொறியை பயன்படுத்தி நம் அமைப்பை போலி செய்து குழப்ப முயற்சிக்கிறான். நான் இந்த நிறுவனத்தில் எல்லோருக்கும் நகைச்சுவையாகிவிட்டேன்.
2: ஜெரி அமைதியாக இரு, உனது உணர்வுகளை நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் அந்த குறியீட்டை எப்படி நகலெடுக்க முடியும் என்று அவன் அறிந்திருந்தால் அந்த தகவலை நாம் கண்டிப்பாக பெற வேண்டும். அந்த பெண் அவனுடன் சேர்ந்து வேலை பார்த்தால் அவளையும் நாம் பிடிக்க வேண்டும். இப்போதே அவன் மட்டுமே அவள் எங்கே இருக்கிறாள் என்று அறிவான்.
1: சரி, நீ சரிதான் ஜான், நீ எல்லாத்தையும் திட்டமிட்டு விட்ட. அடுத்து என்ன நடக்கும்?
3: என்ன நடக்கும்? நம்ம இதுவரை அனுபவிச்சதை விட இது மோசமாகுமா?
4: ஆம், இது இன்னும் மோசமாகும். முதல் கம்பை ட்ரம்பெட் பூமியின் செடிகள் மீது தீயின் தீர்ப்பாகும். மின்னல் ஆலங்கட்டி மற்றும் இரத்தத்துடன் கலந்து காட்டும் காடுகள் மற்றும் புல்வெளிகள் தீப்பிடிக்கும். இது கடவுள் வழங்கிய பயனுள்ள பூமிக்காக மனிதர்கள் நன்றி செலுத்தாததற்காக அவர்களுக்கு வந்த ஒரு பேரழிவாகும்.
3: ஆனால் அது ஒரு நேரடி லிட்ரல் விளக்கம் அல்லவா?
4: எகிப்தின் பேரழிவுகள் நேரடியாகவே நடந்தன. கத்தி அதை உலகியலான வரலாறு உறுதிப்படுத்துகிறது. சமூக, அரசியல் அல்லது பொருளாதார பிரச்சனைகள் என்று நினைத்து கம்பை பேரழிவுகளை நாம் வேண்டாம் என்று நினைக்காமல் கவனமாக இருக்க வேண்டும். வெளிப்படுத்தல் அதிகாரமெட்டு வசனமெட்டு என்படி இரண்டாவது தூதன் கம்பை ஊதினான். அப்போது ஒரு பெரிய மலை தீயுடன் எரிந்து கடலில் வீசப்பட்டது. அதனால் கடலின் மூன்றில் ஒரு பகுதி இரத்தமாக மாறியது. கடல் உயிரினங்களில் மூன்றில் ஒன்று இறக்கும். கப்பல் போக்குவரத்து அழிக்கப்படும். வறட்சி வந்தபோது உணவுக்காக கடலை நம்பும் மக்கள் பசிக்கொண்டு இறந்து போவார்கள். மூன்றாவது கம்பை என்பது குடிநீருக்கான ஒரு பேரழிவு. வெளிப்படுத்தல் 8 வசனங்கள் 10 மற்றும் 11 என்படி வெண்முள்ளி எனப்படும் ஒரு எரியும் விண்கல் பூமியில் விழுந்து நதிகளை மாசுபடுத்தி குடிநீரில் மூன்றில் ஒன்றை விஷமாக்கும்.
3: இது நம்ப முடியாத ஒன்று.
4: நான்காவது கம்பை என்பது பூமியில் இருளின் பேரழிவு. சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்களில் மூன்றில் ஒன்று இருண்டு போய்விடும். அதேபோல் ஆன்மீக இருளும் உலகம் முழுவதும் பரவும். ஐந்தாவது கம்பை பூமியின் மையத்தில் உள்ள குழியிலிருந்து புகையும் ஈசல்களும் வெளியேறும் பேரழிவை விடுவிக்கும். இந்த ஈசல் எவ்வளவு பயங்கரமான உயிரினமாக இருக்கும்! குதிரையின் உடல், மனித முகம், தலையில் கிரீடம், நீண்ட முடி, சிங்கத்தின் பற்கள், மேலும் போருக்கு பாயும் குதிரைகளின் இடிமுழக்கம் போன்ற சத்தம் எழுக்கும் இறக்கைகள் ஆகியவை இதற்கிருக்கும். இதிலும் மோசமாக அவைகளுக்கு நீண்ட வால் மற்றும் பாம்புகளுக்கு உள்ள விஷப்புள்ளி போன்றது உள்ளது. அந்த விஷப்புள்ளி மிகவும் பயங்கரமானது. அது உங்களை கொல்லாது, ஆனால் 5 மாதங்கள் நீடிக்கும் வேதனையில் உங்களை விட்டுவிடும். கடவுளால் முத்திரையிடப்பட்டவர்களே மட்டும் இதிலிருந்து விலகப்படுவார்கள். இது மிகுந்த கொடூரமான வேதனை. இப்போது மரணம் விரும்பத்தக்கதாக இருக்கும், ஆனால் அது சாத்தியமில்லை. 6வது கம்பை 200 மில்லியன் குதிரைகளும் குதிரை வீரர்களும் பூமியின் மக்கள் தொகையில் 3ல் இருந்து ஒருவரை அழிக்க விடுவிக்கப்படுவார்கள்.
3: 200 மில்லியன் குதிரைகளா?
4: கத்தி, 70களின் இறுதியில் சீனாவில் அந்த அளவு குதிரைகள் இருந்தன. எப்படியோ 7வது கம்பை மற்ற அனைத்தையும் மீண்டும் பார்வையிடும் ஒன்று மனிதர்களுக்கான எச்சரிக்கை. கத்தி, இது கடவுளின் கோப வெடிப்பு அல்ல. இது இழந்தவர்களை கிறிஸ்துவை நோக்கி திரும்ப வைக்க ஒரு சோதனை.

0: அவனை விடுவி.
1: யாரே?
0: நீ யாரே என்று தெரியும்.
1: என்ன
0: பாரு, ஃபுட் சென்டரில் பணம் வசூலிப்பவர், வயது 33. அந்த பெண் அடுத்த மாதம் உயர் ஆசாரியரை பார்க்க போவதாக சொன்னதாக கூறினார்.
1: அதாவது
0: அந்த பெண் நிகழ்வில் கலந்து கொண்டால் அவள் மீனை பிடிக்க வைக்கும் ஊசியாக இருக்கலாம். டேவிட் மைக்கேல்ஸ விடுவி, அவனுக்கு ஒரு ஜோடி பூட்ஸ் கொடு, ஒரு டிரான்ஸ்மிட்டரை பொறுத்து அவனை பின்தொடர். திட்டம் வெற்றி கொண்டால் இருவரையும் பிடித்து விடலாம். டேவிட், நீ ஒரு அதிசயமான மனிதன், மிகவும் திறமையான நபர். உன்னிடம் உள்ள குற்றச்சாட்டுகளின் பட்டியல் சாதாரணமாக அதிகாரிகள் உன் தலையை பொன்னால் செய்யப்பட்ட வாளால் வெட்டச் செய்யும் அளவுக்கு உள்ளது. கொலை, மோசடி, அதிகாரிகளுக்கு எதிர்ப்பு, எங்கள் பாதுகாப்பு அமைப்பில் ஊடுருவ முயற்சி செய்தல், நீ என்னை முட்டாளாக்கியது கூட சொல்ல வேண்டாம். நான் உன்னிடம் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் நண்பா. இது உனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இந்த அமைப்பில் நான் முன்னணி முகவராக, மிகச்சிறந்த முகவராக பெயர் பெற்றவன். உனக்கு அது தெரியுமா? நான் முட்டாள் அல்ல, அதை பற்றி எந்த சந்தேகமும் வேண்டாம். அதனால்தான் உன்னுடன் ஒரு ஒப்பந்தம் செய்ய நான் தயாராக இருக்கிறேன். கடந்த சில நாட்களாக உன்னை உயிருடன் வைத்திருப்பது அதிக மதிப்புடையது என்று என் மேலாளர்களை நம்ப வைக்க முயற்சி செய்தேன். உனக்கு ஆர்வமா?
1: உன் குறியை ஏற்க வேண்டும் என்றால் எனக்கு வேண்டாம்.
0: இல்லை இல்லை இல்லை டேவிட், அப்படி எதுவும் இல்லை. உன் மாதிரி ஒரு திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தும் யாரும் இந்த அமைப்பில் மிகச்சிறந்த மறைமுக முகவராக இருக்க முடியும். நாம் உண்மையான முன்னேற்றத்தை செய்ய முடியும். நீ என்ன சொல்ற?
1: நானும் முட்டாள் இல்லை ஜெரி.
0: நீ அப்படி இல்லைன்னு எனக்கு தெரியும் டேவிட்.
1: மேலும் நான் ஒருவரையும் கொலை செய்யவில்லை.
0: அட டேவிட், இப்போ நீயும் பாட்ரையன் இறந்த அந்த இரவு நீ அவன் யூனிஃபார்ம்ல தான் இருந்த.
1: அவன் என்னை சுடப்போகிறான். நான் அவன் மேல ஒரு குழாயை எரிந்தேன். அவன் விழுந்து ஒரு இயந்திரத்தில் தலையை மோதிவிட்டான். அது சுய பாதுகாப்பு.
0: பாரு, அது எந்த மாற்றத்தையும் தராது. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. அந்த மேற்கோள் விரைவில் மறக்கப்படும் ஒரு வாசகம். நீ ஒரு சில நாட்கள் நன்றாக ஓய்வெடுத்துக்கொள். அடுத்த வாரம் நாம் நேரில் சந்தித்து மீண்டும் வேலைக்கு செல்லலாம்.
2: நான் காட்டில் அழைக்கும் ஒரு குரல், உங்கள் இதயத்தின் பாதைகளை நேராக செய்யுங்கள். அந்த பாதைகளை சகோதரர் கிறிஸ்டோபரிடம் நேராச்சுவோ செய்யுங்கள். இந்த மகத்தான உலகின் இதயத்தில் வாழ்ந்து உழைக்கும் உங்களுக்கு சகோதரர் கிறிஸ்டோபர் தனது புகழையும் வாக்குறுதியையும் அனுப்புகிறார். வறட்சி, அழிவு மற்றும் நோயின் முன் நீங்கள் காட்டும் உறுதிக்காக புகழ்ச்சி. இயேசு கிறிஸ்துவின் இருண்ட கடவுளால் உங்களுக்கு வந்த தொற்றுகள், அவருக்கு எதிர்த்து நிலை நிறுத்துங்கள். நிலத்தை பாதுகாக்கும் வாக்குறுதி. சகோதரர் கிறிஸ்டோபருடன் சேர்ந்து வேலை செய்தால் இந்த உலகை மீண்டும் உற்பத்தி செய்ய வைக்கலாம். அவரை பின்பற்றுங்கள், அவர் உங்களுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்வார்.
3: உதவித்தொகை. அனைத்து அரசுகளும் தயமில்லை, தயமில்லை. பிரெஞ்சு பிரிவு 795, பிரெஞ்சு பிரிவு 795 வடக்கு 5 கிலோமீட்டர் தொலைவு. தப்பிச் சென்றவர் நடையாக, ஆயுதம் இல்லாதவர் என நம்பப்படுகிறது. டிரான்ஸ்பாண்டர் யூனிட் இனி செயல்படவில்லை, டிரான்ஸ்பாண்டர் யூனிட் இனி செயல்படவில்லை. அனைத்து அரசுகளும் மீண்டும் கூறுகிறேன், தயமில்லை.

0: இது என்ன?
1: அது ஹெரோத் ஆலயத்தின் நகல். கிறிஸ்து வழிபட்ட அந்த ஆலயம்தான். ஆனால் இன்றைய ஆலயம் இஸ்ரவேலை பாதிக்கக்கூடிய மிக மோசமான அவமதிப்பால் மாசுபட்டுள்ளது.
0: உண்மையா? என்ன நடந்தது?
1: அந்த கணினி கத்தி மனிதனுக்கு அறியப்பட்ட மிக புதுமையானதும் நேரத்தை மிச்சப்படுத்தும் சாதனமும் கணினிதான். பில்களை செலுத்தியது, பயண முன்பதிவுகளை செய்தது, சமையல் செய்தது. இதுதான் புதிய பொன் கன்று கிட்டி. பேசும் மற்றும் அது சிந்திக்கிறது என்று மக்களை நம்ப வைக்கும் ஒரு கணினி. நூற்றுக்கணக்கான மில்லியன் மக்கள் அந்த உயிரற்ற பொருளை வழிபடுவார்கள். அது ஆலயத்திலேயே இருக்கிறது. என் நண்பர்களும் விசுவாசமான குடிமக்களும் கடந்த 4 ஆண்டுகளாக நாம் மிகப்பெரிய உடல் துன்பங்களை கடக்க ஒன்றாக உழைத்தோம். உலகம் அறிந்திராத அளவுக்கு உலக போர்கள், கடும் வறட்சி, உயிரை பறிக்கும் பஞ்சம், பரவும் தொற்று நோய்கள் மற்றும் பேரழிவை ஏற்படுத்தும் தீ விபத்துகள், பூமி குலுக்குகள் மற்றும் இதுவரை இல்லாத வன்முறையுடன் எரிமலை வெடிப்புகள். ஆனால் நாம் வெற்றி பெற்றோம். நமது அதிசயமான கணினி தொழில்நுட்பத்துக்கும் அவருடைய சாத்தானின் மகிமையின் தலையீட்டுக்கும் நன்றி. எங்கே அன்புள்ள நண்பரே, சமீபத்திய ஆபத்துகளில் படைப்பின் அன்பு கடவுள் இருந்தார். அவர் மனித குலத்திற்கும் தன் படைப்பின் பிள்ளைகளுக்கும் உதவினாரா? இல்லை, அது அப்படி அல்ல. உண்மையில் அதற்கு நேர்மாறாக இந்த பேரழிவுகளை நம்மீது வரவழைத்தவர் அவர்தான் முழு முதற் காரணம். மற்றும் உங்களுக்காக மனித குலத்திற்கு கோபமும் அழிவும் தரும் கடவுளே, நான் சொல்கிறேன், உங்களால் முடிந்ததை செய்யுங்கள், ஆனால் நாம் வெற்றி பெறுவோம்.
2: அண்மைய பெண்கள் மற்றும் ஆண்களே, நீங்கள் இப்போது சகோதரர் கிறிஸ்டோபரின் உரையை கேட்டீர்கள். நேரடியாக UTN யுனைடெட் டெலிவிஷன் நெட்வொர்க் மூலம் உங்களுக்கு மாலை செய்தியை வழங்கினார். இந்த செய்தி நாளை இரவு 1 மணி நேரம் முன்பாக உங்களுக்காக வழங்கப்படும்.
0: மார்த்தா, இது எனக்கு பயமா இருக்குன்னு தெரியும். கடவுள் என்னை ஒரு நோக்கத்திற்காக காப்பாற்றியுள்ளார் என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் மிகவும் மிகவும் சிக்கிக் கொண்டதாக உணர்கிறேன்.
3: அதை பத்தி யோசிக்காதே குழந்தையே, ஒரு நாளா எடுத்துக்கொள். அவருக்கு எதிர்பார்ப்பது அதுவே.
0: எனக்கு தெரியும்.
4: நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பது போல நாம் பதிவு செய்யப்பட்ட வரலாற்றில் மிக ஆபத்தான காலங்களை எதிர்கொண்டிருக்கிறோம். மனித இனத்தை முழுமையாக அழிக்கக்கூடிய திறனை கொண்டிருக்கிறான். பைபிள் இந்த காலங்களை யாக்கோபின் துன்பம் என்று குறிப்பிடுகிறது. தானியேல் பதிவு செய்கிறாரு, தீயவர்கள் கேட்பாங்க ஆனா புரிந்து கொள்ள மாட்டாங்க, ஆனா போல நீதிமான்கள் அவங்க புரிஞ்சு கொள்வாங்க. முழுமையான அன்பும் முழுமையான தீர்ப்பும் நம்முடைய மனதிற்கு ஏற்க முடியாத அளவுக்கு தீவிரங்களை உருவாக்குகின்றன. நீங்கள் பாருங்கள், நாம் சமரசம் செய்யும் உயிரினங்கள் நம்மால் எளிதில் புரிந்து கொள்ள முடியாத ஏதோ ஒன்று உருவாகின்ற ஒரு சூழலில் அது உண்மையில் இல்லை என்று மட்டும் நாம் மிக எளிதாக கூறிவிட்டு ஒதுங்கி விடுகிறோம். ஆனால் இரு தீவிரங்களும் நிச்சயமாக இருக்கின்றன. லூக்கா 13:2-5 நான் உங்களிடம் சொல்கிறேன், இல்லை இயேசு சொல்கிறார், நீங்கள் மனம் திரும்பாவிட்டால் அதே போல் நீங்கள் அழிந்து போவீர்கள் என்று வெளிப்படுத்துகிறார். கடவுளின் தீர்ப்பு உண்மையானது, ஆனால் அவருடைய அன்பும் உண்மையானது. அவருடைய மதிப்புமிக்க அன்பை அவர் தமது மகன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வெளிப்படுத்துகிறார். அந்த அன்புக்கு நாம் ஒப்படைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்போது நாம் தீர்ப்பிலிருந்து தப்பிக்கலாம். யோவான் மிகவும் அழகாக வெளிப்படுத்துகிறார், கடவுள் உலகத்தை இவ்வளவு நேசித்தார், அவர் தமது ஒரே பிறந்த மகனை கொடுத்தார், அவரை நம்புகிற எவரும் அழியாமல் நித்திய ஜீவன் பெறுவார்கள். ஓ, கடவுள் எவ்வளவு நம்ம நேசிக்கிறாரு, கடவுள் எவ்வளவு நம்ம நேசிக்கிறார்.

0: போவோ. துரதிருஷ்டவசமாக பல விசுவாசிகள் வேதாகம தீர்க்க தரிசனத்தின் முக்கியத்துவத்தை உணரவில்லை. ஆனால் வேதாகமம் தெளிவாக இதுவே இதயத்திற்கு சான்று என்று வெளிப்படுத்துகிறது. ஏனெனில் மறுபடியும் நான் சாட்சி அளிக்கிறேன், சுனத்தினை பெற்ற ஒவ்வொரு மனிதனும் முழு நியாயப்பிரமாணத்தையும் பூர்த்தி செய்ய கடமைப்பட்டவன். நீங்கள் ஒரு யாராக இருந்தாலும் நீங்கள் நியாயப்பிரமாணத்தால் நீதிமான்கள் என கருதப்படுகிறீர்கள் என்றால் கிறிஸ்து உங்களுக்கு பயனற்றவராகி விடுகிறார். கீழே சிதறி விடுகின்றன இந்த மகா உன்னதமான தேவனுடைய பரிசுத்த வார்த்தைகள்.
1: மீண்டும் பழையபடி உணர்கிறேன்.
2: அடே, இங்கே பாரு
1: பில்லி. இங்கே வா பையா, நீ பெரியவனாகி விட்டாய்.
2: நான் நினைத்தேன் அந்த குண்டர்கள் உன்னை பிடித்து விட்டார்கள்.
1: இல்ல, அந்த குண்டர்கள் என்னை பிடிக்கல பெரியவரே. என்னை பிடிக்க இன்னும் அதிகமான குண்டர்கள் தேவைப்படும்.
2: ஐயோ என் கடவுளே, இங்கே எதுவுமே மிச்சம் இல்லையே.
3: மீண்டும் ஏதாவது வளருமா?
4: ஆம், சில குறிப்பிட்ட பகுதிகளில் புற்கள் நன்றாக வளரும். இங்கிருந்து 100 மைல் தொலைவில் அல்லது 5 அல்லது 10 மைல் கூட விஷயங்கள் சாதாரணமாக இருக்கலாம். அது தீப்புயல்கள் எங்கு தாக்கினது என்பதில் தான் நிர்பர.
1: தாத்தா வந்து நம்முடன் தங்கலாமா? இல்ல
2: பில்லி, அவருக்கு இது மிகவும் ஆபத்தானது. அம்மாவும் நானும் சில முக்கிய வேலைகளுக்காக இடம் மாறுகிறோம்.

0: இங்கிருந்து 15 மைல் தொலைவில் சந்திரனை போல இருக்கிறது என்று நம்ப முடியவில்லை.
1: இப்போது அது அப்படி பார்க்கப்படாமல் இருக்கலாம். யாரோ ஒருவர் மீண்டும் வளர்த்திருக்கலாம்.
0: அழகை உணரவில்லை, ஒரு மறைவிடத்தை கண்டேன்.
2: வா, அதை பார், பார். சரி,
0: பாருங்க, உங்களை வரவேற்கிறோம். அதுதான் இதில் இருக்கிற முக்கியமான விஷயம். இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம் என்றால், பிஸியாக இருந்தது.
2: குட்டி ஆய்வாளர் இல்லை.
0: நீங்களா? வாருங்கள், போகலாம். அதோ இருக்கிறது.
2: நம்மை பிடிக்க முயற்சிக்கும் அந்த குண்டர்கள் அங்கேயே ஒளிந்து கொள்வார்கள்.
1: நல்ல வேலை கோபாய், அது ஒரு அருமையான இடம், அருமையான இடம். சரி, பைபிளில் ஒரு குறை இருக்குது என்று நினைக்கிறேன்.
0: ஓ, அது
1: ஒளிந்து கொள்ள இடம் இருக்காது என்று எங்கோ சொல்லி இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது.
0: ஓ, அப்படியா? நீங்கள் சொல்வதை இப்போதுதான் என்னால் முழுமையாக புரிந்து கொள்ள முடிகிறது. இது உண்மையிலேயே மிகவும் வியப்பாக இருக்கிறது. இங்கே
1: ஐயோ, நம்ம தண்ணி போயிடுச்சு. கேத்தி, நாம் அந்த குறியீட்டில இன்னும் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும்.

0: மத்திய கணினி வங்கி ஊழியரை தெரிந்த ஒரு பெண் நம் திட்டம் பற்றி தெரிந்து என்னை சந்திக்க விரும்புகிறாள்.
1: டேவிட், அது புயல் மாதிரி தெரியலன்றது தெரியுமா?
2: அம்மா, ஏன் இவ்வளவு சீக்கிரம் இருட்டாகிறது? அப்படின்னா நான் இப்பவே படுக்க போகணுமா?
1: தெரியல செல்லம், ஆனா நீ இப்ப படுக்க வேண்டாம், உள்ள போறது நல்லது, சரியா?
3: டேவிட், நீ இன்னும் போக போறியா?
0: நான் நாளை திரும்பி வருவேன்.

0: அப்பா, என்னால முடியலையே. இது எப்போதும் இங்கேயே இருந்தது.
1: நாம் மிகவும் எளிமையான தெளிவான ஒன்றை சிக்கலாக்கிவிட்டோம். நாம் செய்ய வேண்டியது எல்லாம் அதை நம்புவதுதான்.

0: ஓ, அப்படி ஒரு விஷயம் ஒருபோதும் நடக்கவே நடக்காது, அது சாத்தியம் இல்லை. நான் உன்னை அங்கே விட்டு விட்டு போகவில்லை, எந்த வாய்ப்பும் இல்லை என்றால்.
1: மன்னிச்சுவிடு லேஸ்லி, தயவு செய்து.

0: நான் உன்னை பற்றி நிறைய யோசிச்சிருக்கிறேன்.
1: நீ எவ்வளவு நேரமா நீ இங்க எவ்வளவு நேரமாக இருக்கிறாய்?
0: இது நடந்ததிலிருந்து
1: ஓ நம்ப முடியல, ஒரு வருடத்துக்கு மேல் நான் உன்னிடம் கால் மைல் கூட தூரத்தில் வாழ்ந்தேன்.
0: டேவிட், இப்படிப்பட்ட ஒரு தருணத்தை நான் கனவு கண்டேன். ஆனால் நான் உன்னை காதலிக்கிறேன் டேவிட்.
1: அவளை நம்பலாம்னு உனக்கு நிச்சயமா தெரியுமா?
2: பார், இது ஒரு முக்கியமான தொடர்பு. இது ஒரு ஆபத்து எடுத்துக்கொள்ள வேண்டிய மதிப்பு இருக்கிறது என்று நினைக்கிறேன்.
3: இப்படி சந்திக்க வேண்டிய நிலை வந்ததற்கு மன்னிக்கவும். நீ ஒரு போலி குறி உருவாக்கினாய் என்று எனக்கு தெரிகிறது.
1: அப்படி ஒரு தகவலை நீ எங்கே பெற்றாய்?
3: இப்படி நேரங்களில் நல்ல செய்தி விரைவாக பரவுகிறது.
1: சரி கேள், மன்னிக்கவும், நீ தவறாக நினைச்சிருக்க வேண்டும்.
2: எனக்கு தெரியும், நீ எங்களை துரோகம் செய்தாய். நீ மனிதனும் இல்லை.
4: நினைவில் இருக்கிறேனா?
1: ஓ ஆமா, ஜெனரல் கூன், நான் உன் படையாடையை அழுக்காக்கினேன் என்பதற்காக இன்னும் கோபமாக இருக்கிறாயா?

0: இன்று முதல் ஒரு வாரத்துக்குள் உன் தலை கூடைக்குள் இருக்கும்.
1: அருவருப்பான சிறிய மத தீவிரவாதி, உன் தலை கூடைக்குள் விழும் முன் என் புன்னகை முகமே நீ கடைசியாக பார்க்கும் விஷயமாகும். வா.

0: உன்னை பிடிக்க எங்களுக்கு பல வருடங்கள் ஆகிவிட்டது தெரியுமா? இதுல சவால்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது.
1: ஆனா உன்கிட்ட ஒண்ணும் இல்ல டேவிட்.

0: சரி, நாங்கள் கேத்திரை எங்கே இருக்கிறார் என்று நீ சொல்ல வேண்டிய ஒரு நல்ல காரணம் இருக்கிறது. அந்த பையனை இங்கே கொண்டு வா.
1: என்னை செய். அவனை வெளியே அனுப்ப முடியாது, அவன் ஒரு குழந்தை தான்.
0: அவன் வெளியே போவான், நீ அவங்க அம்மா எங்க இருக்கிறார் என்று சொல்லாவிட்டால்.
1: நீ பொய் சொல்ற. நான் சொன்னால் நீ எழுதறையும் கொண்டு விடுவாய்.
0: அவனை கீழே கொண்டு போ. இந்த பையன் நாளை மேடைக்கு போவான், நீ உன் மனதை மாற்றாவிட்டால்.
1: நான் லெஸ்லியை பார்க்க விரும்புகிறேன்.
0: நீ அந்த பையனின் அம்மா எங்கே இருக்கிறார் என்று சொன்னால்

0: ஏன் அந்த பலூன் மற்றும் விளையாட அந்த எல்லா பொருட்களும் எங்கிருந்து கிடைத்தது?
1: அந்த ஒரு பெண்மணி என்னை பிடிக்க வைக்க முயற்சிக்கிறாள். நான் எங்க அம்மா எங்கே இருக்கிறார் என்று சொல்லும்படி. ஆனா அவங்க எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியவில்லை.
0: அப்படி பேப்பர்ல எப்போதாவது செஞ்சிருக்கியா?
1: இல்லை, நான் எப்போதும் அதுல வரைந்தே இருக்கிறேன்.
0: நான் எப்படின்னு காட்டவா?
1: சரி.
0: இது இங்க செய்ய ஏதோ ஒண்ணு நினைக்கிறேன். வானக தந்தையே, நீங்கள் சொன்ன நற்செய்தியை நான் நீதிமொழிகள் 3:6 பிடித்துக் கொள்கிறேன். நாம் எங்கள் எல்லா வழிகளிலும் உம்மை ஏற்றுக்கொண்டால் நீர் எங்கள் பாதைகளை நேர் வழிப்படுத்துவீர்கள் என்று. ஆண்டவரே,
2: இந்த காலை நான் மரணத்தை எதிர்கொள்வதில் என் ஆன்மாவிற்கு அமைதியை அளித்ததற்கு நன்றி. உங்கள் அன்பின் ஒளி என்னுள் மிக பிரகாசமாக ஒளிரச் செய்யுங்கள். எனக்கு தண்டனை வழங்குபவர்கள் நீர் உண்மையானவர் என்பதை அறியும்படி. இன்னும் உமக்கு நான் சேவை செய்ய நேரம் இருந்தால் அதை செய்ய எனக்கு உதவி செய்யுங்கள். எங்கள் மதிப்புமிக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருமையான நாமத்தில் ஆமென். காலை வணக்கம்.
1: நீ மறிக்க போகிறாயா?

0: பிளி, நான் மறிக்க போறேன். நீ
1: பயப்படுகிறாயா?
0: இயேசுவை பற்றி எப்போதாவது கேட்டிருக்கிறாயா?
1: ஆம், டேவிட் அவரை பற்றி நிறைய பேசுவார்.
0: நான் இன்று எங்கே போகிறேன் என்று கேட்க விரும்புகிறாயா?
1: சரி
0: பிலி, என் இதயத்தில் இயேசு இருப்பவராகிய எனக்கு மரணம் என்பது விடியற் காலைக்கு முன் விளக்கை அணைப்பது போன்றது.
1: அங்கே எப்படி இருக்கும்?
0: நான் உனக்காக ஒரு சிறிய கதை புத்தகம் தயாரித்துள்ளேன். இதில் எந்த படங்களும் இல்லை, எந்த வார்த்தைகளும் இல்லை, ஆனாலும் இது உலகிலேயே மிக அற்புதமான கதை.
1: படங்கள் இல்லாமல் அது எப்படி நல்ல கதையாக இருக்க முடியும்?
0: முதலில் அது எப்படி முடிகிறது என்று பார்ப்போம். இந்த தங்க நிற பக்கம் சொர்க்கத்தை பற்றி சொல்கிறது. அது கடவுளின் வீடு, ஒளி மற்றும் மகிமையால் நிரம்பியுள்ளது. பைபிளில் சொர்க்கத்தில் தூய தங்கத்தால் செய்யப்பட்ட தெருக்கள் உள்ளன, கண்ணாடி போல என்று சொல்லப்பட்டுள்ளது. அங்கே யாரும் நோய்படுவதில்லை, யாரும் மரிக்கவில்லை, எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள்.
1: அங்கே எல்லோரும் போகிறார்களா?
0: கடவுள் எல்லோரும் அங்கே போக விரும்புகிறார். ஆனால் சொர்க்கத்தில் ஒரே ஒரு விஷயம் இருக்க முடியாது.
1: அது என்ன?
0: பாவம்.
1: பாவமா? பாவம் என்றால் என்ன?
0: நாம் கடவுளின் வழியை விட நம் வழியில் செயல்படுவதுதான் பாவம். கெட்ட விஷயங்களை செய்வது, பேசுவது அல்லது நினைப்பது பாவம். கடவுளை வருத்தப்படுத்தும் எதுவும் பாவம்தான். இந்த கருப்பு பக்கம் அதைத்தான் நினைவூட்டுகிறது. நம் வாழ்க்கையில் உள்ள பாவம். இருட்டாக இருக்கும்போது நாம் தடுமாறி நம் வழியை கண்டுபிடிக்க முடியாது. பாவம்தான் பிலி, நம்மை கடவுளிடமிருந்து பிரிக்கிறது.
1: அடுத்த பக்கத்தில் என்ன இருக்கிறது?
0: இந்த சிவப்பு பக்கம் நம் பாவங்களை மன்னிக்கவும் அகற்றவும் கடவுள் நமக்காக உருவாக்கிய வழியை காட்டுகிறது. கடவுள் தன் மகன் இயேசுவை சொர்க்கத்திலிருந்து அனுப்பி நம் பாவங்களுக்கு தண்டனை அனுபவிக்க வைத்தார். தீய மனிதர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். கடவுள் நம் எல்லா பாவங்களையும் அவர் மேல் வைத்தார். நீங்கள்,
1: அதாவது நம் எல்லா தவறுகளையும்,
0: நம்முடைய பொய்கள், நம்முடைய கொடுமைகள். பைபிள் சொல்வது, இயேசுவின் இரத்தம் தான் நம்மை பாவத்திலிருந்து சுத்தமாக்குகிறது.
1: அடுத்த பக்கம் என்ன நிறம்?
0: அடுத்த பக்கம் வெள்ளை. அது என்ன அர்த்தம் தெரியுமா?
1: இல்ல.
0: அது நம்மை பாவத்திலிருந்து சுத்தமாக்க முடியும் என்பதை குறிக்கிறது.
1: அதாவது எல்லாரும், எங்க அம்மா, நானும், டேவிடும்,
0: அவர்கள் இயேசு அவர்களுக்காக இறந்தார் என்று நம்பினால் முடியும். பிலி, நீ எப்போதாவது பாவம் செய்திருக்கிறாயா?
1: நினைக்கிறேன், ஆமா. சில நேரம் நல்லவனா இருக்க மாட்டேன்.
0: இப்போது இயேசுவை உன் இதயத்தில் ஏற்றுக்கொண்டு உன் பாவங்கள் மன்னிக்கப்படுவதால் சொர்க்கத்திற்கு செல்ல விரும்புகிறாயா?
1: உங்களோடு சேர்ந்து.
0: அப்படிதான்.
1: ஆமாம்.

நீ நீ ஒரு கெட்டவன், நீ ஒரு அழுக்கான அழுகிய கெட்டவன், நீ அவன் ஒரு குழந்தைதான், ஒரு அழகான சின்னஞ்சிறு மழலை பாப்பாவே கூட. கடவுளே

0: உன் பலூன் என்னாச்சு?
1: மிஸ் லெஸ்லி எனக்கு இயேசுவை கொடுத்ததால நான் என் பலூனை அவருக்கு கொடுத்தேன்.
2: நாம் அந்த பையனை மேடைக்கு அழைத்து செல்ல வேண்டுமா, அல்லது அவன் அம்மா எங்கே இருக்கிறார் என்று நீங்களே சொல்ல போகிறீர்களா?
0: பிலி, நீ இப்போது சுதந்திரமானவன். நீ போய் லெஸ்லியுடன் இருந்து நான் விரும்புகிறேன். அவர்கள் உன்னை வெளியே அழைத்து சென்று படுக்க வைக்க போறார்கள். இப்போது நீ கண்களை மூடி எதுவாக இருந்தாலும் அவர்களுக்கு நீ இயேசுவை நேசிக்கிறாய் என்று சொல்.
2: அமைதியாக இரு.
0: இப்போ நான் கேட்கிறேன், நீ இப்போது என்ன செய்ய முடியும்? பையன் சுதந்திரமானவன், அவன் இயேசு கிறிஸ்துவுக்கு சொந்தமானவன்.
2: அடுத்தது நீதான்.
0: யோவான் 14:6 இயேசு சொன்னார், நான் தான் வழி, உண்மை, வாழ்வு. என்னை வழியாக தவிர வேறு யாரும் பிதாவிடம் வர முடியாது. யோவான் மிகவும் அழகாக வெளிப்படுத்துகிறார், தேவன் உலகத்தை மிகவும் நேசித்ததால் தன் ஒரே மகனை கொடுத்தார். அவனை நம்புகிறவன் எவரும் அழிவடையாமல் நித்திய ஜீவன் பெறுவார். ஓ தேவன் எவ்வளவு நம்மை நேசிக்கிறார், தேவன் நம்மை எவ்வளவு நேசிக்கிறார்.

0: வெடிப்பு குழாய் எண் ஒன்று அழுத்தம் செய்யப்பட்டுவிட்டது.
1: வெடிப்புக்கு ISQ நிலையை அமைக்கவும்.
0: நைட்ரஜன் அழுத்தத்தை மாற்றும் கருவி இதுவாகும்.
2: பூமி கிரகம் இறந்து கொண்டிருக்கிறது. நோய் என்பது பாவம்.
0: வெளிப்புற குழாய் கதவுகள் திறக்கப்படுகின்றன.
1: மிசைல் தானாகவே வெடிக்க தயாராக உள்ளது.
0: மிசைலை வெடிக்க தயாராகுங்கள்.
1: வெடிக்க தயாராக காட்டி நீளமாக உள்ளது.
0: வெடிக்க அனுமதி.
1: மிசைல்கள்
2: சத்தம் போல் ஒரு ஒலி. அவர்கள் மலை உச்சிகளில் துள்ளுகின்றனர். புல்லை விழுங்கும் பிளிரும் தீ போல, போர் தயாராக நிற்கும் வல்லரசு படை போல. அவர்களை பார்த்து ஜாதிகள் வேதனையில் ஆழ்கின்றன. ஒவ்வொரு இடமும் வெளிர்ந்து போகிறது. ஆனால் இயேசு யோவான் 3:16 சொன்னார், ஏனெனில் தேவன் உலகத்தை மிகவும் நேசித்ததால் தன் ஒரே பிறந்த குமாரனை அளித்தார். அவரை நம்புகிற எவரும் அழிவடையாமல் நித்திய ஜீவன் பெற வேண்டும். அணு விஞ்ஞானிகளின் சமீபத்திய அறிவிப்பு, ஒவ்வொரு மணி நேரமும் பூமி ஒரு அணு பேரழிவிற்கு மேலும் மேலும் நெருங்கிக் கொண்டிருக்கிறது என்று எச்சரிக்கை விடுத்துள்ளது. இந்த தருணத்தில் அறிவியல் நாகரிகத்தின் கடைசி நேரத்தை பதிவு செய்து வருகிறது. இதை பெரும்பாலும் அழிவு கடிகாரம் என்று குறிப்பிடுகிறார்கள். அழிவு கடிகாரம் உண்மையானது. இதே நேரத்தில் நம்முடைய வாழ்நாளில் நிகழக்கூடிய தீர்க்க தரிசன நிகழ்வுகளுக்கு நம்மை மேலும் நெருங்கச் செய்யும் நிமிடங்களை அது கணக்கிட்டுக் கொண்டிருக்கிறது.

0: டேவிட் மைக்கேல்ஸ். உங்கள் கடவுளில் உள்ள நம்பிக்கையை நீங்கள் மறுக்க விரும்புகிறீர்களா? உங்கள் வலது கையில் அடையாளத்தை ஏற்க விரும்புகிறீர்களா?
1: நீங்கள் உங்கள் சகோதரனை போலவே இருக்கிறீர்கள். நாம் கடவுளின் வார்த்தையை புறக்கணிக்க முடியாது.
2: டேவிட், உங்கள் சகோதரன் அந்த ரயிலில் இருந்து முயற்சிக்கப் போகிறார்.

0: நீங்கள் கடவுளின் வார்த்தையை புறக்கணித்தால் ஒரு நாள் நிரந்தரமான விளைவுகளை அனுபவிக்க வேண்டியிருக்கும். டேவிட், நான் உங்களிடம் ஆண்டவரை பற்றி பேச முயற்சித்த ஒவ்வொரு முறையும் நீங்கள் கேட்க மறுக்கிறீர்கள். உங்களை கேட்க வைக்க நான் என்ன செய்ய வேண்டும்?
1: அம்மா, அந்த எல்லாவற்றுக்கும் நான் இன்னும் தயாராக இல்லை. எனக்கு இன்னும் சிறிது நேரம் வேண்டும்.
0: நீ உறுதியாக இருக்கக்கூடிய ஒரே நேரம் இப்போதுதான். ராபர்ட் நேரம் முடிந்து கடவுள் இல்லாமல் நேரடியாக நித்தியத்திற்கு சென்றார். டேவிட், கேள். கடவுள் உன்னுடைய கவனத்தை ஈர்க்க முயற்சிக்கிறார்.
2: கண்டிஷன் ரெட், ஜனாதிபதியை அழைத்துச் செல்லுங்கள். நாம் தாக்குதலுக்கு உள்ளாகி உள்ளோம். இது கண்டிஷன் ரெட், கண்டிஷன் ரெட்.
1: நித்தியம், நித்தியம், முடிவில்லாத காலம். இந்த முழு உலகத்தையும் உன்னுடையதாக பெற்றுக்கொண்டு

முடிந்து விடுகிறது. நீங்கள் நடந்து வந்த அந்த பாதையில் மீண்டும் ஒரு முறை செல்ல முடியாது. உங்கள் வாழ்வின் ஒரே நம்பிக்கை ஆண்ட

விலைமதிப்பற்ற ஆன்மாவுக்கு பதிலாக இந்த பரந்த உலகம் உனக்கு தரக்கூடிய எந்த ஒரு சிறிய விஷயமும் அல்லது பெரிய செல்வமும் ஒருபோதும் ஈடாகாது.

அவகாசம். இனி எதுவும் இல்லாமல் போகின்ற பொழுது உன் கையில் இருக்கும் இந்த ஒரு தருணம் உனக்கு மட்டுமே சொந்தமானது. இப்போது நீ எந்த மாதிரியான பாதையை தேர்ந்தெடுக்கப் போகிறேன்

0: நீங்கள் ஏன் டேவிட் மைக்கேல்ஸ் அந்த மேடைக்கு அழைத்தீர்கள்?
1: அதுதான் நான் உங்களிடம் இருந்து பெற்ற கடைசி உத்தரவு ஐயா. என்
0: உத்தரவு அவர் தூக்கை 16 மணிக்கு நடத்த கூறியது. நீங்கள் மைக்கேல்ஸுடன் பேசிவிட்டு அவரை முன்பே மேடைக்கு அழைத்தீர்கள்.
1: நான் பேச அனுமதி கோருகிறேன்.
0: பேசுங்கள்
1: ஐயா. அவர் ஒரு தீவிர விசுவாசி. அவர் உயிருடன் இருக்கும் வரை அவர் நமது கணினி பாதுகாப்பு அமைப்புக்கு ஒரு பெரிய அச்சுறுத்தலாக இருக்கிறார். அவரை தூக்கிலிட வேண்டும்.
0: அது உங்களுடைய முடிவு அல்ல.
1: இல்லை சார், ஆனால் அதுதான் எனக்கு வந்த உத்தரவு.
0: பிலீவர்ஸ் இயக்கத்தின் மீதான எதிர்வினை முடிவுகள் இப்போது கிடைத்துள்ளன. மைக்கேல்ஸின் கணினி திறன் நம் திட்டத்திற்கு முக்கியமானது.
1: அவர் ஒருபோதும் ஒத்துழைக்க மாட்டார் சார். ஓ,
0: நான் நினைக்கிறேன் அவர் ஒத்துழைப்பார். ஆம், அவர் ஒத்துழைப்பார் என்று நான் நினைக்கிறேன். அவர் தனது கடவுளை ஒரு பைட் பைபர் போல பின்தொடர்கிறார். அவர் எளிதில் கணிக்கக்கூடியவர். அவர் முற்றிலும் கணிக்கக்கூடியவர். அதை நாமே நம் நன்மைக்காக பயன்படுத்துவோம். ஜெரி, உடனே கேப்டன் டியர்டார்ஃபுடன் சேர்ந்து திட்டத்தை செயல்படுத்த வேண்டும். எதிரிகள் இந்த பிரிவில் தங்கள் தாக்குதல்களை அதிகரித்தால் நம்மை செயலிழக்கச் செய்யலாம்.

0: நீங்கள் யார்? நான்
1: ஒரு இரட்டை முகவர், டேவிட் பிலீவர்ஸ், அடிக்கடி இயக்கத்துடன். எங்கே
0: நாம் எங்கே போறோம்?
1: அதிலிருந்து விலகி நாம் பூமியின் பூஜ்ய புள்ளி என்று தோன்றும் இடத்திலிருந்து சுமார் 5 மைல் தூரத்தில் இருக்கிறோம். நாம் அதிர்ஷ்டசாலிகள் டேவிட். அந்த தீப்புயலின் கடைசி பகுதியை மட்டுமே நமக்கு நேர்ந்தது. ஆனால் கதிர்வீச்சு தரையில் விழும்போது நாம் அதற்கு கீழே இருக்க விரும்பவில்லை.
0: அவ்வளவு பயங்கரமான ஒன்றை கடவுள் நல்லதற்காக பயன்படுத்த முடியும் என்று நம்புவது கடினமாக இருக்கிறது. ஆனால் அவர் முன்பும் அப்படி செய்திருக்கிறார். நான்
1: உன் பெரிய நம்பிக்கையை நான் மதிக்கிறேன் டேவிட். நீ எதிர்கொண்ட அனைத்துக்கு பிறகும் குறிப்பாக
0: கதிர்வீச்சை தவிர்க்கிறோன்னு என்ன நம்ப வச்சுட்ட. ஆனா நான் இங்க என்ன பண்றேன்? எங்களை எங்க கூட்டிட்டு போற? நான்
1: நீ என்ன நம்ப வேண்டும் என்று விரும்புகிறேன்.
0: அப்படி என்றால் இந்த கையகட்டுகளை எடுத்துவிடு. நான்
1: உன்னை தப்பிக்க உதவினேன்.
0: தப்பித்து எங்கே போகிறோம்? இந்தவற்றை எடுத்துவிடு.
1: நான் அஞ்சுகிறேன். அப்படி என்றால்
0: நீ என்ன நம்ப வேண்டியதுதானே, இல்லையா?

0: அண்டர் கிரவுண்ட் விசுவாசிகள் நீ யூனைட்டை எதிர்த்து அவர்களது கணினி அடையாள அமைப்புகளை ஊடுருவி அழிக்க முயற்சித்ததில் வெற்றிகரமாக இருந்ததை அறிவார்கள்.
1: அவங்கள் என்ன என்ன செய்ய விரும்புகிறார்கள்?
0: நாங்கள் ஒரு சிறப்பு கணினி ரேடியோ ஒளிபரப்பி அமைக்க உன் உதவி தேவைப்படுகிறது. இது உலகம் முழுவதும் உள்ள அடித்தள விசுவாசிகளுடன் உடனடி தொடர்பை ஏற்படுத்தும். எப்படி
1: சிக்னல் என்ட்ரி யூனைட் எப்படி செய்ய முடியும் நினைக்கிறாங்க?
0: அவங்க இல்ல டேவிட், நீதான்.
1: அதுக்கு நுணுக்கமான கருவிகள் தேவைன்னு உனக்கு தெரியும்.
0: அவங்க அதை வச்சிருக்காங்க டேவிட், பணக்கு சேர்க்கலையில உள்ள ஒரு பகுதி தவிர.
1: ஒரு பகுதியா? எனக்கு இன்னும் புரியல. ஏன்னா தான்
0: ஏனெனில் அந்த மாட்யூலை எப்படி செயல்படுகிறது என்பதையும் அதை மற்ற கூறுகளுடன் சேர்த்து சரியாக செயல்படும்படி அமைக்கவும் தெரிந்த சில விசுவாசிகளில் நீயும் ஒருவன்.
1: உங்களிடம் அந்த மாட்யூல் இருக்கிறதா?
0: மார்டின் மற்றும் நான் திட்டமிட்டபடி எல்லாம் நடந்திருந்தால் நாங்கள் வைத்திருக்கிறோம்.
1: மார்டின் யார்?
0: நாங்கள் மூவரும் சுமார் 8 மாதங்களுக்கு முன்பு இந்த பிரிவில் புகுந்தோம். நாங்கள் ஒருவரை இழந்தோம். மார்டினும் நானும் அந்த மாட்யூலை பெறவும் அதை அடித்தளத்திற்கு கொண்டு செல்ல வழி கண்டுபிடிக்கவும் முயற்சித்தோம். நீங்கள் இங்கே இருப்பதாக அவர்கள் எங்களுக்கு தகவல் தெரிவித்ததும் நாங்கள் விரைவாக நகர வேண்டியிருந்தது.
1: எங்கே நகர வேண்டும்
0: எனக்கு தெரியல, ஆனால் நம்முடைய வழிகாட்டுதல்கள் இதில்தான் இருக்கின்றன.

0: நீங்கள்
1: உங்களிடம் என்ன இருக்குது என்று உணர்கிறீங்களா? நான்
0: இது முக்கியமானது என்று எனக்கு தெரியும்.
1: மற்ற அனைத்து கூறுகளும் தயாராக இருந்தால் நாங்கள் பல திசைகளிலும் அல்லது குழப்பமான சிக்னல்களை அனுப்ப முடியும். அது செயற்கைக்கோளை ஏமாற்றும் வகையில் இருக்கும். அப்போது அந்த சிக்னல் எங்கிருந்து வருகிறது என்று அது அறிய முடியாது. இப்பொழுது செயற்கைக்கோள் அறியவில்லை என்றால் யுனைட் எப்போதும் அந்த ஒளிபரப்பு எங்கே இருக்கிறது என்பதை கண்டுபிடிக்க முடியாது. நாம் செய்ய வேண்டியது ஒளிபரப்பியின் இருப்பிடத்தை கண்டுபிடிப்பதே.
0: அங்கேதான்
1: எண்ணற்ற காலங்கள், நரகத்தின் அடித்தளம். நடுங்கு, உங்கள் குரல்களை ஒன்றிணைக்கவும். 1442 போர் தேவாலயம் மற்றும் முன்னேறு.
0: நீங்கள் இதில் நிபுணர் என்று நினைத்தேன்.
1: கணினிகள் மற்றும் குறியீடு பிரிக்குவது ஒன்றே அல்ல. இதற்கான சாவி உங்களிடம் இருக்கிறதா? நான்
0: நம்மட பூஜ்யத்திலிருந்து தொடங்க வேண்டி இருக்குதுன்னு பயமா இருக்குது. இந்தவற்றை பெரும் செயல்முறையில் முகவர் கண்டுபிடிக்கப்பட்டார். அதனால் நம்மிடம் இருப்பது இவை மட்டுமே.
1: அருமை, யுனைட் இவை பெற்றதா?
0: இல்ல. எப்படி
1: உங்களுக்கு எப்படி தெரியும்?
0: யுனைட் அவரை பிடிப்பதற்கு முன் அவர் இவை எனக்கு கொடுத்து விட்டார் என்பதால். அவர் இந்த தகவலை வெளிப்படுத்த மறுத்ததால் அவரை கொன்றார்கள்.
1: நான் பையலாமா?

0: ஓ, இந்த காட்சியை கத்தி பார்த்திருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன். யுனைட் இன் அடையாள அமைப்பை குழப்ப முயன்று நாங்கள் நீண்ட நாட்கள் உழைத்தோம். நீங்கள்
1: அடிபடவில்லை, நீங்கள் வெற்றி பெற்றிருக்கலாம்.
0: ஆனால் இருக்கலாம், ஆனால் நமக்கு உபகரணங்கள் இல்லை. இந்த இயந்திரத்தை பாருங்கள். யுனைட் உங்கள் முழு தொடர்பு வலையையும் நாங்கள் அழிக்கப் போகிறோம். உங்க கணினிகள் அதை செய்ய நமக்கு உதவும். எனக்கு சிறிது நேரம் தேவைப்படலாம், ஆனால் எங்கிட்ட அந்த விசை இருந்தால் நிறைய நேரத்தை மிச்சப்படுத்தி இருக்கும். ஒரு நண்பர் உயிர் பிழைப்பதில் அவருக்கு ஒரு தனி திறமை இருக்கிறது, மற்றும் தீர்க்க தரிசனங்களை உணர்வதில் ஒரு உண்மையான புரிதலும் இருக்கிறது. நாம் எங்கே போனாலும் இது ஒரு அருமையான மோட்டார் ஹோம். இந்த வாகனத்துல என்ன இருக்கு?
1: இது கழிப்பறை. நமக்கு நல்லளவு உணவுப் பொருட்கள், போதுமான தண்ணீர், கூடவே ஒரு வரையறுக்கப்பட்ட எரிபொருள் கையிருப்பு இருக்கிறது. நமக்கு ஒரு சிறிய பிரச்சனை இருக்குது. நம் ரூம் விரைவாக நகர வேண்டியிருந்ததால் இங்கே குண்டுகளை வைக்க நேரம் கிடைக்கல.
0: நாம் சீக்கிரம் நகரணும். யுனைட் நிலை பெற்றதும் அவர்கள் முதலில் நம்மைத்தான் குறிவைப்பார்கள் என்பதில் சந்தேகமில்லை. அருமை, அருமை. யுனைட்டிடம் இந்த உடைகள் அரிப்பு தரும் என்று யாராவது சொன்னார்களா? மேத்யூ டர்னர்,
1: டேவிட், இங்கே யாரும் இல்லை. அவர்
0: நடப்பதை அறிந்தார். சரி,
1: அவங்க உயிரோட இருந்தாலும் நம்ம இங்க டேங்கோட பார்த்தால அவர் ஒருபோதும் வெளியில வர மாட்டார்.
0: மேத்யூ டர்னர், மேத்யூ டர்னர், இது டேவிட். ஆஹா, நீ சொல்றது சரியா இருக்கலாம். இது அதே இடமா என்பதில் எனக்கே சந்தேகம்.
2: இப்போது உங்கள் வயிற்றில் படுத்துக் கொள்ளுங்கள்.
0: மேத்யூ, நான் தான்.
2: நகராதீர்கள்.
0: நான் தான் டேவிட்.
2: அமைதியாக இருங்கள்.

0: மன்னிக்கவும் டேவிட், உங்கள் போர் வாகனம் என்னை பயமுறுத்தியது.
1: நான் தான் என்று உனக்கு தெரிந்ததே.
0: நீ வெற்றி பாட்டில் இருக்கிறியா எனக்கு தெரியல, உன் நண்பர் யார்?
1: நம்பிக்கையாளர்களின் அடித்தளத்தில் இரட்டை முகவர். ஏ, நீ ரொம்ப நல்லா இருக்க, உன்னை பார்க்க மிகவும் மகிழ்ச்சி மேத்யூ.
0: சரி, எங்க ஆடு போய்விட்டது, என் கோழிகளும் போய்விட்டன, ஆனால் எனக்கு புது இறைச்சியும் தூங்க ஒரு இடமும் கிடைத்து விட்டது. நீங்கள் தங்கலாம்.
1: எங்க தங்க? உன் கொட்டகைக்கு என்ன ஆயிற்று? சரி,
0: மின்னல் சில நாட்களுக்கு முன்பு அதில் விழுந்தது. நான் மீட்டெடுக்க முடிந்த அனைத்தையும் எடுத்துக்கொண்டு பூமிக்கடியில் குடியிருப்பதற்கு சென்றேன். நான் குடியிருப்பதற்கு வந்த பிறகு யாரும் இங்கு வந்தது இதுவே முதல் முறை.

0: இது நல்லதாக இருக்கிறது.
1: அது ஜிஜுவே நல்லா இருக்கு. நம்ம எலி மாதிரி பறவைகளிடம் இருந்து பாதுகாக்கிறது.
0: பறவைகளா?
1: ஆமா, நீ இங்கதான் ஒரு காலமாக இருக்கிறாய். பறவைகள் சடலம் கிடைக்கும் வரை காத்திருக்காது என்று உனக்கு தெரியும். நீ 4 அல்லது 5 பறவைகள் ஒன்றாக இருப்பதை பார்த்தால் கவனமாக இரு, ஏனெனில் அவை தாக்கி கொள்ளும்.
2: உன்னை கண்டுபிடிக்க யுனைட் இங்கு வராது என்பதில் எனக்கு உறுதி இருக்கிறது.
1: உண்மையில் எனக்கு அந்த முடிவு நாள் மக்களை பற்றி தான் அதிக பயம்.
0: முடிவு நாள் மக்கள் என்றால் நீ சொல்றது மாற்று உருவானவங்களா?
1: ஆமா, அணுகுண்டு வெடிப்பால் பாதிக்கப்பட்ட மாற்று உருவானவர்கள். அவர்களில் பெரும்பாலானோர் லுகேமியாவால் இறந்து கொண்டிருக்கிறார்கள். ஆனாலும் சிலர் நன்கு ஒழுங்கமைக்கப்பட்ட கொலைகாரர்களும் திருடர்களும் கொண்ட குழுக்களில் கலந்துள்ள துரோகிகள்.
2: கடவுளே,
1: இந்த பெண் நான் வசிக்கும் இடத்தை யாரிடமும் சொல்ல போகிறாளா?
2: இல்ல, நான் உன்னை பற்றித்தான் யோசித்துக் கொண்டிருந்தேன் மேத்யூ. உனக்காக ஜெபித்தேன். நீ கிறிஸ்துவின் இரட்சிப்பு வரத்தை பெற்றுள்ளாயா என்று எண்ணிக்கொண்டிருந்தேன். அது
1: அதற்காகத்தானா நீ வந்திருக்கிறாய்? சரி,
2: ஒரு வகையில நீ என் உயிரை காப்பாற்றி இருந்தாய் ஒரு முறை. உன்னை இப்படி பார்க்கும் போது எனக்கு வலிக்கிறது.
1: ஏராளமான ஆத்மாக்களை அழிவுக்குள் இட்டு சென்ற ஒருவரை கடவுள் நிச்சயமாக ரட்சிப்பார் என்று நீ கருதுகிறாயா?
2: நீ கேட்டிருக்கிறியா?
1: கேட்க முடியல. நீ ஏன் வந்தாய்?
2: நான் யோசித்தேன், இந்த வார்த்தைகள் உனக்கு ஏதும் அர்த்தம் உள்ளதா என்று.
1: எண்ணற்ற காலங்கள், நரகத்தின் அடித்தளம். நடுங்கு, உங்கள் குரலை ஒன்றிணைக்கவும். 1442 ஓர் தேவாலயம் மற்றும் முன்னேற்றம். அந்த தேதியை பற்றி எனக்கு தெரியவில்லை. அவை ஒரு கீர்த்தனையின் வார்த்தைகள் போல இருக்கின்றன. இப்போது எனக்கு புத்தகங்கள் எதுவும் இல்லை. நீ என்ன தேடுகிறாய்? நான்
2: தெரியல. இந்த வார்த்தைகள் நாம் எங்கே போறோம் என்று சொல்ல வேண்டும். நான்
1: உன் இடத்தில் இருந்தால் அதிகம் பயணம் செய்ய மாட்டேன். இந்த வெப்ப இருள் தொற்று பரவும் நிலையில் அல்ல.
2: இப்போது நமக்கு அதிகமான தேர்வு இல்லை. சரி,
0: என்ன வரப்போகிறது?
1: நாம் இதுவரை அனுபவித்ததை போலதான், ஆனால் இன்னும் மோசமாக. எப்படி?
0: உனக்கு எப்படி தெரியும்?
1: கிறிஸ்தவர்கள் எடுத்துச் செல்லப்பட்ட போது கடவுள் தன் திட்டத்தை தொடங்கினார். பாவம் தன்னை தானே தீர்க்கவும் அழிக்கவும் அனுமதிக்க அனைத்து துன்பங்கள். இப்போது அது 7 சீல் தீர்ப்புகளுடன் துவங்கியது. அவை சுமார் 3.5 ஆண்டுகள் நீடித்தன. அவை போர், பஞ்சம் மற்றும் தொற்று நோய்களின் இயற்கை விளைவுகள். பின்னர் குரல் ஊதுகுழல் தீர்ப்புகள் வந்தன. அவை கடவுளால் அளிக்கப்பட்ட அதிசய தொற்றுகள், திருத்தும் நடவடிக்கையாகவும் அவரது மீட்பு திட்டத்தின் ஒரு பகுதியாகவும் இருந்தன. இந்த காலத்தில் சாத்தான் சகோதரர் கிறிஸ்டோபரின் மூலம் செயல்பட்டான். அவர்கள் உலகத்தை அந்த குறியை ஏற்கவும் மிருகத்தை வழிபடவும் கட்டாயப்படுத்தினார்கள். சகோதரர் கிறிஸ்டோபரும் அவரது பொய்யான தீர்க்கதரிசியும் எதிர்த்தவர்களை கிலோட்டினுக்கு அனுப்பினார்கள். அதை பத்தி உனக்கு தெரியும்.
0: இது இன்னும் எவ்வளவு காலம் தொடரும்?
1: புத்தகத்தின்படி கடந்த சில ஆண்டுகளில் நாம் அனுபவித்த குரல் ஊதுகுழல் தீர்ப்புகளுக்கும் விரைவில் வரவிருக்கும் பாத்திர தீர்ப்புகளுக்கும் மிகுந்த ஒற்றுமை உள்ளது. இப்பொழுது புதிய தொற்றுகள் இன்னும் வலுவாக இருக்கும், ஆனால் அவை நீண்ட நாட்கள் நீடிக்காது. பொதுவாக 1 வருடம் அல்லது அதற்கும் குறைவாக இருக்கும். இப்போது பைபிள் காட்டுகிறது, கடவுள் குரல் ஊதுகுழல் தீர்ப்புகளை மனந்திரும்பவும் திருத்தவும் அழைக்க வடிவமைத்தார். பாத்திர தீர்ப்புகள் கடவுளின் கோபத்தை முழுமையாக்கும் வகையில் உள்ளன. இப்போது வெளிப்படுத்தல் 16:2 படி, முதல் பாத்திர தீர்ப்பு தீவிரமான புண்களால் பாதிப்பாகும். முத்திரை வைத்தவர்களே இதனால் பாதிக்கப்படுவார்கள். இரண்டாவது பாத்திர தீர்ப்பு வேதத்தின்படி கடல்களை இரத்தமாக மாற்றி கடலில் உள்ள அனைத்து உயிர்களையும் அழிக்கும். மூன்றாவது பாத்திரம் ஆறுகள் மற்றும் நீரூற்றுகளிலும் இதேபோல் செய்கிறது. தண்ணீர் கிடைப்பது அரிதாகிவிடும். நான்காவது பாத்திரம் சூரியனை பாதிக்கும். வெளிப்படுத்தல் 16:18 அது மனிதர்களை தீயால் எரிக்கச் செய்யும் என்று கூறப்பட்டுள்ளது. அது சகோதரர் கிறிஸ்டோபரை வழிபடுகிறவர்களை குறிக்கிறது என்று நான் நினைக்கிறேன். ஐந்தாவது பாத்திரம் இருளின் தீர்ப்பு ஆகும். மனிதர்கள் ஒளியை மறுத்ததால் அவர்கள் உண்மையான இருளையும் புண்களால் ஏற்படும் வலியையும் அதிகமாக அனுபவிப்பார்கள். இப்போது ஆறாவது பாத்திரம் யூப்ரேட்ஸ் ஆற்றை உலரச் செய்யும். இது கிழக்கிலிருந்து வரும் பெரிய படைகளுக்கான வழியை திறக்கும் மற்றும் அனைத்து நாடுகளும் மெகிடோ பள்ளத்தாக்கில் போர் செய்ய ஒன்று கூடும். ஏழாவது பாத்திரம் இறுதி தீர்ப்புகளின் தொடரை முடிகிறது. பெரும் வானிலை மற்றும் புவியியல் வெடிப்புகளுடன் ஒரு பெரிய நிலநடுக்கம் மற்றும் நில அமைப்பின் அதிர்வுகள் பூமியின் பெரும் பகுதியை அழிக்கப் போகின்றன. பைபிள் சொல்வது வானிலிருந்து பெரிய ஆலங்கட்டி விழும், அதன் பிறகு அர்மகேதோன் போர் நடக்கும். பூமியின் அனைத்து நாடுகளும் அரசர்களும் அங்கு இருப்பார்கள். முதலில் அவர்கள் ஒருவருக்கொருவர் எதிராக போரிடுவார்கள், பின்னர் கிறிஸ்துவுக்கு எதிராக போரிடுவார்கள்.
0: நாம் இதையெல்லாம் ஏன் அனுபவிக்க வேண்டும்?
1: ராப்சர் நடந்த பிறகு கிறிஸ்து காணாமல் போனார். பாவம் முழுமையாக ஆட்சி செய்தது. அந்த போரின் போது கிறிஸ்து திரும்பி வருவார். அவர் உலக அரசை கைப்பற்றி சமாதானமும் செழிப்பும் கொண்டு வருவார்.
2: காணி, நீ என்ன நினைக்கிறாய்?
0: நான் டர்னரை பற்றி நினைத்துக் கொண்டிருந்தேன். விசித்திரமாக இருக்கிறது. அவர் பைபிளை பத்தி நிறைய தெரிஞ்சவர் போல இருந்தார், ஆனாலும் அவர் ஒரு விசுவாசியாக தெரியவில்லை. மேலும் அவர் விசுவாசியாக இருக்க விரும்பவில்லை போலவும் தெரிகிறது. அவர்
2: ரட்சிப்பின் எண்ணம் அவரை மிகவும் வேதனைப்படுத்துகிறது போல. ஆனால்
0: அவரிடம் அந்த அறிவெல்லாம் இருக்கிறது. நான்
2: அந்த அறிவும் தன் சபையினருக்கு தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்காத குற்ற உணர்வும் அவரை உள்ளுக்குள் சாப்பிடுகிறதோ என்று எனக்கு தோன்றுகிறது. தனது ரட்சிப்புக்கான திட்டத்தை உருவாக்குவதற்காக முடிந்த அளவு கற்றுக்கொள்ள வேண்டும் என்ற கட்டாயம் அவருக்கு இருப்பது போல தெரிகிறது. அவர் ஒரு வேதனைக்குள்ளான மனிதர். ஏன்
0: அவர் அந்த குழியில் வாழ்ந்து எலிகளை சாப்பிட தேர்ந்தெடுக்கிறார்? அவர் அந்த முத்திரையை எடுக்கலாம், அதன் மூலம் அவர் உண்ண முடியும்.
2: அவர் முன்பு நல்ல செயல்களால ரட்சிப்பு கிடைக்கும் என்று பிரசங்கித்திருப்பார் போல. நல்லது செய்யுங்கள், சட்டத்தை கடைபிடியுங்கள், அப்பொழுதுதான் சொர்க்கத்துக்கு செல்லலாம் என்று சொல்வார். ஆனால் இயேசு மத்தேயு 7:22 சொன்னார், அந்த நாளில் பலர் என்னிடம், ஆண்டவரே ஆண்டவரே, நாங்கள் உமது நாமத்தில் தீர்க்க தரிசனம் பேசவில்லை, உமது நாமத்தில் பேய்களை வெளியேற்றவில்லை, பல அற்புதங்களை செய்யவில்லை என்று சொல்வார்கள். நான் அவர்களுக்கு தெளிவாக சொல்வேன், நான் உங்களை ஒருபோதும் அறியவில்லை, என்னை விட்டு விலகுங்கள் தீய செய்பவர்களே. பிதாவை அடைய ஒரே வழி இயேசு கிறிஸ்துவின் மூலம் மட்டுமே.

0: தயவு செய்து கதவை திறங்கள். நாங்கள் உங்களுக்கு ஏதேனும் தீங்கு விளைவிக்க வேண்டும் என்று நினைத்திருந்தால் நாங்கள் உங்களை எப்போதோ நேரடியாக அழைத்திருப்போம் அல்லவா? தயக்கம் காட்டாமல் வெளியே வாருங்கள். தயவு செய்து கதவை திறங்கள்.
1: நீங்கள் யார்? வேண்டாம்.
2: மார்க்.
1: அப்படி என்றால் ஏன் நாங்கள் உங்களுடன் செல்ல வேண்டும்?
0: அம்மா பாருங்க, அங்க அஞ்சு காரணங்கள் ஓடுது, இன்னும் இருக்கலாம். உங்களை பத்திரமா கூட்டிட்டு போகணும், இங்க நின்னு பேச முடியாது. கதவை திறங்க.
1: வணக்கம். நாம் கடந்த முறை விரிவாக பேசிக் கொண்டிருந்த அந்த முக்கியமான திட்டத்தை பொறுத்தவரை இதுவரை ஏதேனும் குறிப்பிடத்தக்க முன்னேற்றங்கள் அல்லது மாற்றங்கள் ஏற்பட்டுள்ளதா என்பதை பற்றி தெரிந்து கொள்ள நான் மிகவும் ஆர்வமாக இருக்கிறேன். நாம் நிர்ணயித்த காலக்கெடுவை நெருங்கிக் கொண்டிருப்பதால் தற்போதைய நிலை என்ன என்பதையும் ஏதேனும் சவால்கள் அல்லது தாமதங்கள் இருக்கிறதா என்பதையும் தயவு செய்து என்னிடம் விரிவாக பகிர முடியுமா? உங்கள் தரப்பிலிருந்து வரும் தகவல்கள் அடுத்த கட்ட நடவடிக்கைகளை திட்டமிட எங்களுக்கு மிகவும் உதவியாக இருக்கும்.
3: மிகவும் சிறிய அளவிலானது.
2: நீங்கள் அறிந்திருக்கலாம் இந்த வார்த்தைகளில் சில குறியீட்டு வார்த்தைகள் என்று நினைக்கிறேன். ஏனெனில் எண்கள் குறியீடுகளும் அவைகளுடன் பொருந்துகின்றன. மற்றவை எனக்கு குறிப்பு வார்த்தைகள் போல தெரிகிறது, ஏனெனில் அவைகளுக்கு எந்த தொடர்பும் தெரியவில்லை. எப்படியாவது இங்கே நமக்கு ஒரு வார்த்தை குறியீடு, ஒரு எண் குறியீடு மற்றும் ஒரு ஒலி குறியீடு இருக்கிறது என்று தெரிகிறது.
3: அதாவது
2: நீங்கள் எனக்கு கொடுத்த வார்த்தை பட்டியல் ஒரு குறியீட்டு சாலை வரைபடத்தை விட அதிகம். வார்த்தை குறியீடும் எண் குறியீடும் எங்கே செல்ல வேண்டும் என்பதை நமக்கு சொல்கின்றன என்று தெரிகிறது. செல்ல வேண்டும். ஒலி குறியீடு முற்றிலும் வேறு நோக்கத்திற்காக உள்ளது.
3: நாம் எங்கே போகிறோம் என்று நீங்கள் சொல்ல முடியுமா?
2: நான் அந்த குறியீட்டு வார்த்தைகளை கணினியில் இடலாம். ஆனால் குறிப்பு குறிகள் வார்த்தைகளை நான் ஆப்வியஸ்லி இட முடியாது. ஆனாலும் ஒன்றை கண்டுபிடித்து விட்டேன். கவுண்ட்லெஸ் ஏஜஸ் என்பது ஒரு குறிப்பு அல்ல, அது ஒரு குறியீடு. பாருங்கள், ஒவ்வொரு எழுத்துக்கும் ஒரு எண் இருக்கிறது. அதனால் அந்த வார்த்தை நியூ மெக்சிகோ.
4: நியூ மெக்சிகோவில் எங்கே?
2: நான் எல்லா குறிப்புகளையும் கண்டுபிடிக்கும் வரை அது எனக்கு தெரியாது என்று பயப்படுகிறேன்.
3: ஒலி குறியீடு என்ன அர்த்தம் என்பதில் ஏதேனும் யோசனைகள் உள்ளனவா?
2: நான் இந்த ஒலி குறியீடுகள் அனைத்தையும் கணினியில் கவனமாக உள்ளீடு செய்தேன். அதன் பிறகு அதன் முடிவானது இப்படித்தான் வெளிவந்தது. வெறும் ஐந்து வார்த்தைகளுக்குள்ளாகவே காணி அந்த பாடலின் பெயரை உன்னால் சரியாக கண்டுபிடிக்க முடியுமா என்று சொல்.
3: அவ்வளவுதானா நம்மிடம் உள்ளது? உன் நண்பர் சொன்னது சரியாக இருக்கலாம். அந்த வார்த்தைகள் ஒரு கீர்த்தனையிலிருந்து வந்திருக்கலாம்.
2: அப்படி இருக்காது. அது உண்மை என்றால் ஒரு கீர்த்தனை புத்தகத்தில் அந்த வரிகளை தேடினாலே போதும்.
3: அந்த ஒலிகள் பல கீர்த்தனைகளின் கலவையாக இருந்தால் அது சாத்தியமில்லை. சரி,
2: எனக்கு இப்பொழுது லேசாக பசி எடுப்பது போல தோன்றுகிறது. அதனால் நான் வெளியே சென்று எனக்காக ஏதாவது ஒரு உணவை சாப்பிட்டு வரலாம் என்று முடிவு செய்திருக்கிறேன். அதோடு நீ எப்போதும் நல்ல உடல் ஆரோக்கியத்துடனும் மிகுந்த மன மகிழ்ச்சியுடனும் இருக்க வேண்டும் என்று நான் மனதார நம்புகிறேன்.
1: கொஞ்சம் நல்லாதான்.
0: உனக்கு பேச ஆசை இருந்தால் உன்னை பற்றி எனக்கு தெரிந்து கொள்ள விரும்புகிறேன். நீ எங்கே இருந்தாய், யார் என்று?
5: மேலும் நீ எப்படி அந்த குறியீட்டிலிருந்து தப்பிக்க முடிந்தது என்பதையும்.
1: நான் இப்போது நான் யார் என்று உண்மையில் தெரியவில்லை. நான் ஒரு காலத்தில் வாழ்க்கையை ஒளிவட்ட கருவி மூலம் பார்த்த ஒரு பெண். அதை பகுப்பாய்வு செய்து ஆராய்ந்து ஏதாவது உண்மையானதை தேடி பார்த்தேன். என் குழந்தை பருவ கனவுகளில் இருந்தது. ஒரு நாள் காரணத்தை கண்டுபிடித்து தீர்வை கண்டுபிடிப்பேன் என்று நினைத்தேன். நான் ஒரு பெரிய விஞ்ஞானியாக இருந்து உலகத்தை காப்பாற்ற விரும்பினேன். இப்போது நம்மை நாமே காப்பாற்ற முடியாத நிலை.
3: நீ விஞ்ஞானியாக ஆனாயா?
1: ஆமாம், ஆனேன். நான் உண்மையை கண்டுபிடித்தேன். அது ஒரு கனவு கேளையாக மாறிவிட்டது. என் புத்திசாலித்தனத்தை உலகுடன் பகிர்ந்தேன். மனித குலத்திற்கு நான் என்ன கொடுத்தேன் தெரியுமா? இந்த மதியம் பார்த்த அந்த மக்கள், அவர்கள் கடுமையான எக்ஸ் கதிர், பிடா மற்றும் காமா கதிர்வீச்சு மாற்றத்தால் பாதிக்கப்பட்டவர்கள்.
3: அணு புற்றுநோய்.
1: இப்போது அவர்களின் வாழ்க்கையின் முக்கிய நோக்கம் என்ன தெரியுமா?
0: உயிரோடு தொடர்ந்து வாழ்ந்திருப்பது.
1: இந்த பைத்தியக்காரத்திற்கு பொறுப்பான எங்களை எல்லாம் கொல்ல வேண்டும் என்பதே.
0: அது உண்மையில் ஒரு மிகப்பெரிய சுமையாக இருக்கிறது. லிண்டா,
3: நீங்கள் மிகவும் இளமையாக இருக்கிறீர்கள். எப்படி உங்களை தானே குற்றம் சொல்ல முடியும்? நான்
1: என் வாழ்க்கையை ஸ்டான்போர்ட் மருத்துவமனையில் உள்ள கதிர்வீச்சு ஆராய்ச்சி சங்கத்தில் 20வது வயதில் துவங்கினேன். அங்கு இருந்த போது பலர் காணாமல் போனார்கள். என் கணவர் சகும் அவர்களில் ஒருவர்தான். எப்படி?
3: நீங்கள் அந்த குறியை தவிர்த்தது எப்படி?
1: சக் காணாமல் போன சில வாரங்களுக்கு பிறகு ஜோடியும் நானும் இன்னும் இரண்டு ஆராய்ச்சி விஞ்ஞானிகளுடன் பசிபிக்கில் உள்ள அண்ணா வீடாக் என்ற இடத்திற்கு சென்றோம். உண்மையில் குறியை தவிர்ப்பது என்பது ஒரு விஷயமாகவே இல்லை. திரும்பி வந்த பின் அதை எடுக்கலாம் என்று எங்களுக்கு சொன்னார்கள். அப்போதுதான் போர் வெடித்தது.
0: உங்க கணவர் பத்தி என்ன?
1: சக் மற்றும் நானும் வாழ்க்கையை வேறு கோணத்தில் பார்த்தோம். என் கேள்விகள் எப்போதும் எப்படி விஷயங்கள் உருவாக்கப்பட்டன, நாம் அவற்றை எப்படி கட்டுப்படுத்த முடியும் என்றவையாக இருந்தன. அவருடைய கேள்விகள் எப்போதும் ஏன் வலி துயரம் என்றவையாக இருந்தன. அவருடைய தத்துவம் எனக்கு ஒருபோதும் மிக நிஜமாக தோன்றவில்லை.
0: ஏன் அப்படி என்று உங்களுக்கு தெரியுமா?
1: நான் நினைக்கிறேன், ஒரு நாள் அவர் என்னிடம் மனிதன் ஒருபோதும் மனிதகுலம் கடவுளின் நெறிமுறைகளை விரும்பவில்லை, அந்த மரணம் நித்தியம் தீர்ப்பு எல்லாம் மிகவும் தொலைவில் இருப்பதாக தோன்றியது. மனிதன் தன் குற்ற உணர்வும் பாவத்துடனும் வாழ்ந்து அதை மறக்க வேலை செய்து விளையாட முயற்சிப்பான்.
0: அவர் உங்களிடம் தீர்க்க தரிசனத்தை பற்றி பேசினாரா?
1: அவர் எப்போதும் பைபிளில் வரப்போகும் விஷயங்களை எச்சரித்துக் கொண்டே இருந்தார்.
0: அதை பற்றி நீங்கள் உண்மையில் என்ன நினைத்தீர்கள் என்று சொல்லுங்கள்.
1: நான் சிந்திக்க அதிக முக்கியமான விஷயங்கள் இருந்தன. அவர் என்னிடம் சொன்னது அது உண்மையாகவே தோன்றல.
2: இப்போது அது உண்மையாக தோன்றுகிறதா?
1: நான் அறிந்தது ஒன்றே ஒன்று, கடவன் என் கனவை எடுத்துக்கொண்டு அதை ஒரு அருவறுப்பானதாக மாற்றிவிட்டார். உண்மையில் என்ன இருக்கிறது என்று நான் சொல்கிறேன் டேவிட், தாகம், பசிப்பு, மனவேதனை மற்றும் பயம்.
2: உங்கள் கனவை நசுக்கியது கடவுள் அல்ல என்று ஒருபோதும் நினைத்தீர்களா? உங்கள் கனவை நசைத்தது பாவம் என்று ஒருபோதும் நினைத்தீர்களா? எனது வாழ்க்கையும் நம்மை போன்ற மற்றவர்களும் கடவுளின் வழியில் அல்லாமல் நம்முடைய வழியில் வாழ தேர்ந்தெடுத்ததால் இப்படியானது. நான் நினைக்கிறேன் பாவம் நம் நாட்டையும் கடவுளை மறுத்த அனைத்து நாடுகளையும் அழித்து விட்டது. நீங்கள் மனவேதனை பற்றி பேசுகிறீர்கள் லிண்டா. இயேசுவுக்கு நம் வாழ்க்கைகளுக்காக தெய்வீகமான மற்றும் மகத்தான திட்டம் இருந்தது. நாம் அவருடைய கனவு, ஆனால் நாம் அவருடைய மனதை உடைத்து விட்டோம். இதன் பின்னணியில் மறைந்திருக்கும் உண்மையான ரகசியம் என்ன என்பதை பற்றி நீங்கள் ஆழமாக தெரிந்து கொள்ள விரும்புகிறீர்களா? அவர் இப்போதும் கூட நம் மீது மிகுந்த அக்கறையுடனும் அன்புடனும் இருக்கிறார். அவர் நம்மை எப்போதும் நேசிக்கிறார். தயவு செய்து இதை பற்றி ஒரு நிமிடம் அமைதியாக சிந்தித்து பாருங்கள். சரி, இப்போது நீங்கள் சிறிது நேரம் நிம்மதியாக தூங்கி எழுந்த பிறகு உங்கள் உடல்நிலை மற்றும் மனநிலை முன்பை விட இப்போது சற்று நன்றாக இருப்பதாக உணர்கிறீர்களா? இல்லை, எனக்கு இன்னும் அப்படி தோன்றவில்லை. ஏதோ ஒரு மாற்றம் தேவைப்படுகிறது.
5: இல்லை, ஆனாலும் நன்றி. மேலும் ஜோடி,
2: நான் உதவ ஏதேனும் செய்ய முடியுமா?
5: ஆம், நீங்கள் எனக்கு என் அப்பாவை திருப்பி கொடுக்கலாம். எனக்கு பள்ளிக்கூடத்துக்கும் நடன நிகழ்ச்சிகளுக்கும் அழைத்து செல்ல ஒரு காதலனை, நண்பர்களையும், என் சொந்த அறையுடன் ஒரு அழகான வீட்டையும், கடவுள் அழித்துவிட்ட எனக்கு உரிமை உள்ள மற்ற எல்லாவற்றையும் கொடுக்கலாம். மேலும் அந்த அருவறுப்பான ராட்சதர்களிடமிருந்து என்னை விலக்கிக் கொள்ளலாம்.
1: வா என் செல்லக்குட்டி, நாளை காலையில் விடிந்ததும் விஷயங்கள் இன்னும் சிறப்பாக தெரியும். டேவிட், என்னை தயவு செய்து மன்னிக்கவும். டேவிட், இன்று மதிய வேளையில் நீ எங்களை வந்து கண்டுபிடித்த போது, ஜோடி, நாங்கள் ஒரு மத்திய மேற்கு நகரத்திற்கு தங்களை அழைத்து செல்ல முயற்சித்தோம். அங்கே நம்முடைய உயிர் வாழ்வுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும் என்று நாங்கள் நினைத்தோம். உன் வரைபடப்படி நாங்கள் ஓமஹாவில் இருந்து சுமார் 60 மைல் வடக்கில் இருக்கிறோம். நீயும்
2: ஓமஹா அவர்கள் முதலில் தாக்கிய இலக்கு.
1: அது நமக்கு சாதகமாக இருக்கிறது. கதிரியக்கம் போதுமான அளவு குறைந்திருக்க வாய்ப்பு அதிகம். அதனால் அந்த பகுதியை மீண்டும் மக்கள் வாழும் இடமாக மாற்ற முடியும்.
2: நாம் முயற்சி செய்யலாம். சாலைகள் இன்னும் நாம் தெற்கே போகலாம். 35 எடுத்துக்கொண்டு ஓக்லஹோமா சிட்டிக்கு சென்று அங்கிருந்து 40 மேற்கே செல்லலாம்.
3: இந்த வண்டிக்காக எங்க எரிபொருள் வாங்குகிறீர்கள்?
2: பிரதர் கிறிஸ்டோபரின் அரசு அமலில் உள்ள நகரங்களுக்கு நாம் செல்ல முடியாது. அதனால் மக்கள் இல்லாத குண்டு வீசப்பட்ட நகரங்களில் கார்களில் இருந்தும் லாரிகளில் இருந்தும் எரிபொருளை எடுத்துக்கொள்கிறோம்.
3: நகரத்தில் மக்கள் வாழ்கிறார்களா என எப்படி அறிவீர்கள்?
2: நாங்கள் எப்போதும் ரேடியோ மற்றும் டிவி சிக்னல்களை கண்காணித்து வருகிறோம். எப்போது ஒரு ஒளிபரப்பு கிடைக்கிறதோ அந்த இடத்தை தவிர்க்கிறோம். யாரும்
3: நினைக்கல இது.
1: டேவிட், எனக்கு ஒரு சிக்னல் கிடைச்சிருக்கிறது. அது பலமாக இருக்கிறது.
6: நாம் அவர்களின் கட்டுப்பாடுகளை முறியடித்து அவர்களின் சங்கிலிகளை நம்மிடமிருந்து தூக்கி எறியலாம் என்று நான் சொல்கிறேன். நான் இந்த உலகத்தின் அரசன். என் பெயரிலும் என் மகிமையின் சக்தியிலும் மேம்பட்ட ஏவுகணை மற்றும் அணு தொழில்நுட்பத்துடன் இந்த தன்னம்பிக்கை கொண்ட கடவுளை நாம் அவனது செயற்கை கோளின் மூலம் நீங்கள் பார்க்கலாம். நாங்கள் ஏற்கனவே உபகரணங்களை பஸ்தீனுக்கு நகர்த்தி கொண்டிருக்கிறோம். விரைவில் அவர் இனி நம்மை பசிப்பும் தீயும் குறைவும் நோயும் கொண்டு தொந்தரவு செய்ய மாட்டார். இந்த கண்ணீர் மற்றும் வேதனையின் கடவுளை நாம் தீர்மானத்தின் பள்ளத்தாக்கில் சந்திப்போம். ஒருமுறை என்றும் யார் அரசன் என்பதை முடிவு செய்வோம். அவர் நினைக்கிறார்,
2: அவர் கடவுளை ஏமாற்றுகிறார் என்று. உண்மையில் அவர் தன்னைத்தானே ஏமாற்றிக் கொள்கிறார். அந்த சிக்னல் ஓமஹாவில் இருந்து வரவில்லை இல்லையா?
1: நெப்ராஸ்கா, நாம இப்ப தெற்கே போறோம் இல்லையா?
2: ஆமா, மேற்கே இருக்கு.
1: நம்ம நல்லா இருக்கிறோம்.

0: கதிரியக்கம் குறைந்துவிட்டது. வெளியேறுவதற்கு இப்போது பரவாயில்லைன்னு நினைக்கிறேன்.
1: இந்த நகரம் சில நாட்களுக்கு முன்பே தாக்கப்பட்டது. எப்படி?
2: உங்களுக்கு எப்படி தெரியும்?
1: மக்கள் இன்னும் தங்கள் பாதுகாப்பு இடங்களில் இருக்கிறார்கள்.
3: வாயு ஒரு சாத்தியமா இல்லையா?
1: இல்லை. அந்த உடல்கள் கழுகுகளால் முற்றிலும் சாப்பிடப்பட்டுள்ளன. வாயு இருந்திருந்தால் அந்த இறைச்சியை அவை தொடவே மாட்டாது.
4: கழுகுகளா? நான் வெளியேற விரும்பினேன்.
1: நாம் வெளியேறலாம் என்று நினைக்கிறேன். ஆனால் கவனமாக இருக்க வேண்டும். விருந்தோம்பல் பெரும்பாலும்

0: இந்த ஊர் குண்டு வீசப்பட்டதினால் ஏன் எந்த கட்டிடமும் சேதமடையவில்லை?
1: எஸ்ஏசி தளத்தில் குண்டு வீசினர். இங்கிருந்து 12 மைல். அந்த
2: கதிர்வீச்சு இவ்வளவு தூரமா?
1: ஆமாம், வந்திருக்கும்.
0: அவ்வளவு அதிகமாக இருக்க முடியாது. மரங்கள் சாதாரணமாக இருக்கின்றன.
1: கதிர்வீச்சு செடிகளை பாதிக்காது. சிறு பாதிப்பு கண்ணுக்கு தெரியாது. குண்டு வீசிய 2 வாரங்களிலேயே பள்ளத்தில் செடிகள் வளர்ந்தனவாம்.
3: டேவிட், முதல் நாள் மருத்துவ பெட்டியிலிருந்து ஆஸ்பிரின் இல்லாமல் போய்விட்டது. எனக்கு சிறிது குளிர் பிடித்திருக்கிறது. நாமும் சில மணி நேரம் எடுத்துக்கொண்டு வாங்கிக் கொள்ளலாமா?
2: சில முதல்ல நான் ஒரு விஷயம் பார்த்து விடட்டுமா? சரியா,

0: பாருங்கள், இப்போது 3:10 குறைவாக இருக்கிறது. சரியாக 3:30 நம்மால் கிளம்ப வேண்டும். எனவே நீங்கள் ஏதேனும் சந்தேகமானதை பார்த்தால் அல்லது பாதுகாப்பு அறிவிப்பு ஒலித்தால் உடனே இங்கே திரும்பி வாருங்கள். நான் சொல்வது உண்மையிலேயே உடனே திரும்ப வேண்டும், சரியா?
1: சரி.
0: ஓ கனி, தயவு செய்து 1 நிமிஷம் இங்கே காத்திரு. உங்ககிட்ட வந்த ஒரு முக்கியமான விஷயத்தை பற்றி நான் விரிவாக பேச விரும்புகிறேன். அந்த மர்மமான டோன் குறியீட்டை நான் ஒரு வழியாக கண்டுபிடித்து விட்டேன் என்றுதான் இப்போது நினைக்கிறேன்.
1: உண்மையா? அது
0: இதற்கு 2 நோக்கங்கள் உண்டு. முதலில் டர்னர் சொன்னது சரி, அந்த வரிகளும் இசையும் ஒரு கீர்த்தனையில் இருந்து வந்திருக்கலாம். இப்போது குறிப்புகள் குழப்பமாக இருப்பதால் அது எந்த கீர்த்தனை என தெரியவில்லை. நாம் அதை தனிப்படுத்த வேண்டும்.
1: தொடருங்க. சரி,
0: இது உங்களுக்கு பைத்தியமா தோன்றலாம், ஆனால் ஒரு குறிப்பு. உங்கள் குரலை கலந்து பாடுங்கள். எனக்கு நினைவூட்டுகிறது, எங்கேயோ அந்த ஒளிபரப்பி இருக்கிற இடத்தில் ஒரு குழு மக்கள் பாடப்போகிறார்கள், அல்லது அந்த கீர்த்தனையின் ஒரு பதிவு ஒளிபரப்பப்படும். 2வது பகுதி, அதை அழிப்பதற்காக யூனைட் நிறுவனத்தின் கணினி அமைப்பை.
1: அது அருமை டேவிட், ஆனால் அந்த சில வார்த்தைகள் இருந்து நீ இவ்வளவு எப்படி கண்டுபிடித்தாய்? நான்
0: அந்த ஒளித்துணைகளை பற்றி வேலை பார்த்துக் கொண்டிருந்தேன். யூனைட் நிறுவனத்தின் முக்கிய கணினி மையத்திலிருந்து தகவல் எடுக்க முயற்சித்த போது நான் நேரடியாக அந்த முக்கிய நிரலுடன் இணைப்பை பெற்றுவிட்டேன் என்று கண்டுபிடித்தேன்.
1: ஆனால் அந்த ஒளித்துணைகள் எப்படி உனக்கு முக்கிய கணினிக்கு அணுகலை வழங்கும்? எனக்கு புரியவில்லை.
0: சரி, இசை நமக்கு ஒலி மாத்திரமே, ஆனால் கணினிக்கு அது வெறும் எண்கள் தான். ஆனால் அந்த எண்கள் தான் இறுதியில அணுகல் குறியீடாக மாறின. அதனால
1: நீ சொல்றது நமக்கு யூனைட் நிறுவனத்தின் முக்கிய கணினிக்கு அணுகல் இருக்கிறது என்றுதான். ஆனால் அது நமக்கு என்ன பயன் தரும்?
0: நீங்கள் நினைவில் வைத்துக் கொள்ள வேண்டியது, கணினி நீங்கள் சொல்வதெல்லாம் செய்யும், அது கேள்விகள் கேட்காது. இங்கே இருக்கிற இந்த உபகரணத்தின் மூலம் நான் எனது சொந்த கணினி நிரலை எழுதி கொண்டு அதை யூனைட் நிறுவனத்தின் முக்கிய கணினி மைய நிரலுக்கு மாற்றலாம். அது எந்த கேள்வியும் கேட்காது, ஏனெனில் நாமே யூனைட். அது என் நிரலை பயன்படுத்தும்.
1: எனக்கு இன்னும் புரியல, என்ன அது நமக்கு என்ன பயன் தரப்போகுது டேவிட்?
0: நான் இசை குறியீடுகளை பயன்படுத்தி கொண்டு ஒரு கணினி நிரலை உருவாக்க முடியும். அதை இரும குறியீட்டு வார்த்தைகளாக மாற்றியமைக்கலாம். அவை உண்மையில் வெறும் எண்கள் மட்டுமே ஆகும். அதன் பிறகு யூனைட் நிறுவனத்தின் மென்பொருள் நிரலை என்னுடைய புதிய தகவல்களை கொண்டு முழுமையாக மாற்றிவிட முடியும்.
1: நீ சொல்வது ஒரு கீர்த்தனையை வைத்து நாமே யூனைட் நிறுவனத்தின் முழு தொடர்பு அமைப்பையும் சிதைக்க முடியும் என்று தானா?
0: ஆமாம்.
1: பத்தி என்ன?
0: அது உண்மையில ஒரு பெரிய பிரச்சனையா தான் இருக்குது. இங்கே கவனி, அந்த பேக்கப் சிஸ்டம் எப்போ ஆன்லைனுக்கு வரும் என்று எனக்கு துல்லியமா தெரிந்திருந்தால் நிச்சயமா இப்போதே என்னால் அதை முழுமையாக அழித்து விட முடியும். சரி, நீ இப்போது தாமதிக்காமல் உடனே இங்கிருந்து கிளம்பு. அப்போதுதான் உன்னால் சரியான நேரத்தில் மீண்டும் இங்கே திரும்பி வர முடியும்.
1: மரணம் அடையாத அளவு கதிர்வீச்சு பெற்றவர்களுக்கு என்ன நடக்குது?
2: அளவை பொறுத்து இது மாறும். பெரும்பாலும் கதிர்வீச்சு வெள்ளை அணுக்களை அழித்து நோய் எதிர்ப்பு சக்தியை குறைக்கிறது.
1: அதுதானா டூம்ஸ்டே மக்கள் அனுபவிப்பது?
2: ஆமாம், அவர்களுக்கு சாதாரண சளி வந்தாலும் அது அவர்களை கொல்லும்.
1: அவங்க கொஞ்சம் மட்டுமே பெற்றா என்ன ஆகும்?
2: அட, அறிகுறிகள் மாறுபடும், ஆனால் அவங்களுக்கு புண்கள் வரலாம்.
3: புண்களா?
0: பெரிய புண்கள். இந்த முட்டாள் விஷயங்கள் என்னை பைத்தியமாக்குகிறது.
4: நாம் ஒரு மருந்தகத்தை கண்டுபிடித்து உனக்கு பெனிசிலின் செய்து தரலாம், அது உதவும்.

0: நம்ம இதை ஓட்டி பார்க்கலாமா?
1: தயவு செய்து அந்த பொருளை தொடாதீர்கள். அது இப்போது மிகவும் அசுத்தமாக இருக்கிறது. அதை சரியான முறையில் சுத்தமாக துடைப்பதற்கு தேவையான ஒரு துணியையோ அல்லது வேறு ஏதேனும் ஒரு

0: இது போதாதா?
1: நான் நல்லா இருக்கலாம் என்று நினைக்கிறேன். எனக்கு இன்னும் ஸ்வெட்டர்கள் எடுக்க விருப்பம் இல்லை.
0: நாம் இவை திருப்பி கொடுக்க வேண்டுமா?
1: நிச்சயமாக.
0: ஆனால் இங்க யாரும் இல்லையே.
1: ஆனா அவங்க திரும்பி வருவாங்க. அவங்க எம் தெருக்கள் அதிகமான மக்கள் இல்லை. அவங்களுக்கு முன்கூட்டியே நல்ல எச்சரிக்கை கிடைச்சிருக்கணும்.
0: அவர்கள் எல்லோரும் பாதுகாப்பு கூடங்களுக்கு ஏன் போகவில்லை?
1: நான் தெரியவில்லை. பல காரணங்கள் இருக்கலாம். ஒருமுறை மேற்கத்திய பகுதிகளில் நடந்த ஒரு சம்பவம் எனக்கு நினைவில் இருக்கிறது. ஒரு கேனியன் பகுதியில் திடீர் வெள்ளி எச்சரிக்கை வெளியிடப்பட்டது. நிறைய பேர் வெளியேற்றப்பட்டார்கள். ஆனால் பலர் அங்கேயே இருந்தார்கள். அவர்கள் தங்கள் உயிரை இழந்தார்கள். எப்போதும் சிலர் எச்சரிக்கை என்பது தங்களை பொருந்தாது என்று நினைக்கிறார்கள்.

0: சொல்வதை இப்போது மிகவும் கவனமாக கேள். ரிக், உன்னுடைய பொறுப்பு என்னவென்றால் நீ இங்கேயே இந்த யூனிட்டுடன் தங்கியிருக்க வேண்டும். எந்த சூழ்நிலையிலும் இந்த இடத்தை விட்டு நீ நகரக்கூடாது. நான் உனக்கு ஒரு முக்கியமான வேலை இருக்கிறது. நீ உடனடியாக அந்த கட்டிடத்தின் உள்ளே விரைவாக சென்று அங்கு வைக்கப்பட்டிருக்கும் அந்த உயிர் காக்கும் மருந்தை மிக கவனமாக தேடி எடுத்துக்கொண்டு இங்கு கொண்டு வர வேண்டும். தயவு செய்து இதை எனக்காகவும் நம்முடைய குழுவிற்காகவும் செய். நமக்கு இப்போது இதை தவிர வேறு எந்த வழியும் இல்லை. தயவு செய்து சீக்கிரம் போ.
1: தயவு செய்து என்னை எந்த வகையிலும் காயப்படுத்த வேண்டாம் என்று நான் உங்களிடம் வாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன். வழியை தரும் எந்த ஒரு செயலையும் நான் விரும்பவில்லை. என் மனதையும் உடலையும் வருத்தும் இத்தகைய செயல்களை தவிர்த்து என்னை நிம்மதியாக இருக்க விடுங்கள்.
2: நான் உங்களை எந்த விதத்திலும் காயப்படுத்த விரும்பவில்லை. தயவு செய்து எனக்கு யாராவது உடனடியாக உதவி செய்ய வேண்டும்.
3: டேவிட், காணி பேசுகிறேன். உனக்கு உதவி தேவைப்பட்டால் டேவிட், நான் மருந்தக அடித்தளத்தில் உள்ளேன். இங்கெல்லாம் மியூட்டன்ட்களும் சிப்பாய்களும் சுற்றுகிறார்கள். நான் கொடுத்த குறியீட்டு பட்டியலின் 4வது குழுவை பார். அதன் கடைசி 2 எழுத்துக்களுடன் இலக்கை நோக்கிச் செல். அங்கே எனக்காக காத்திரு.
4: காணி, உன்னை விட்டு போக முடியாது. ஏதாவது நடந்தால் என்ன செய்வது? முக்கியமான பகுதி உன்னிடமே இருக்கிறது.
3: பார், நான் நன்றாக இருக்கிறேன். எனக்கு எதுவும் ஆகாது. நான் ஒரு வாகனம் வாங்கி பிறகு உங்களை சேர்ந்து விடுவேன். இப்போது

இது உன்னுடைய இருண்ட இரவு. நீ இப்போது எங்கே ஒளிந்து கொண்டிருக்கிறாய் என்பதை நான் மிக தெளிவாக அறிவேன். தயவு செய்து உன் இரண்டு கைகளையும் உன் தலையின் மேல் உயர்த்தி வைத்துக் கொண்டு மெதுவாக வெளியே வா. பார், நீ இந்த இடத்தில் எங்கே மறைந்திருந்தாலும் சரி, உனக்கு நான் மீண்டும் மீண்டும் எச்சரிக்கை செய்கிறேன். இப்போதே தாமதிக்காமல்

0: அவன்தான் அந்த மனிதன்.
1: நோயாளிக்கு உதவி தேவை.
2: அங்கே இருக்கின்ற அவர்கள் அனைவருமே மிகவும் உடல்நிலை பாதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருகின்ற நோயாளிகள் என்பதை நீங்கள் முதலில் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும். அதனால் தயவு செய்து எதற்கும் அஞ்சாமல் இப்போது என்னுடன் உள்ளே வாருங்கள். அதற்கு அப்புறம் அங்கே என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி நாம் விரிவாக பேசலாம்.
1: நீ உன்னை நம்பிக்கையாளர் என்று சொல்கிறாயா?

0: நானாவது சொல்ல என்ன?
1: நீ சொல்றது நானாவது சொல்லையா அல்லது நாங்காவது பிரிவையா?
0: பிரிவு.
1: சரி, அது ஒரு சொல் இல்ல, அது ஒரு எண். 1842 கடைசியில
0: இரண்டு எண்கள் முடிவில்லாத காலத்தை நோக்கி பயணிக்கின்றன. 42 மைல் தூரம் மேற்கு திசையில் சென்று அங்கே காத்திருங்கள். வணக்கம்.
2: ஜிம்மி, அம்மாவோட கடவுள் திட்டம் பத்தி பேச உனக்கு என்ன உரிமை? கைதி நீ.
3: நீ சொல்வது முற்றிலும் சரிதான் ஜோடி. நான் ஒரு விஷயத்தை உன்னிடம் இப்போது விரிவாக சொல்ல போகிறேன்.
2: அது சரி ஜோடி, நாம் ஒரு மற்றும்
3: எப்படி நீ எங்க அம்மாவிடம் அந்த புனிதமான விஷயங்களை எல்லாம் சொல்வதற்கு தகுதி பெற்றாய்?
2: உன் அம்மா ஒரு மிகப்பெரிய சுமையை சுமக்கிறார். அந்த சுமையை கடவுளின் மன்னிப்பால் மட்டுமே அவர் தாங்க முடியும்.
3: கடவுளை பற்றி பேசும் முன் அவர் இருக்கிறதை நிரூபிக்க வேண்டும். ஏன்னா அவர் எனக்கு அதிகம் காட்டல.

0: இந்த முட்டாள் நிலத்தை கடந்து எவ்வளவு தூரம் இருக்கிறது? நாம் போகும் இடம் எங்கே என்று அடையும் வரை நீ
1: அவசரம்.
0: எனக்கு இது சலிப்பாக இருக்குது.
1: நான் வெளியே சொன்னதை பற்றி உனக்கு சிறிதும் கவலை இல்லை இல்லையா? நான்
0: கவலைப்பட வேண்டுமா?
1: இன்று உனக்கு எதுவும் நடக்கலாம். நாளைக்கு உன் மூளையில் இரத்த கட்டி வந்து நாம் பேசிக் கொண்டிருக்கும் போது நீ இறந்து விடலாம். நீ
0: நான் கவலைப்படுகிறேன் என்று நினைக்கிறாயா? இதை விட எதுவும் நல்லது கூட
1: நரகம். என்ன
0: இது? என்ன நினைக்கிறாய்?
1: கசப்பான மனநிலை எதையும் மாற்றாது ஜோடி. நீ ஏன் விஷயங்களின் நல்ல பக்கத்தை பார்க்க முயற்சிக்கவில்லை? உன் வயதில் ஒரு நண்பன் உனக்கு இருக்கிறான்.
0: அது பெரிய விஷயமா? நான் ஒரு பையனை கண்டுபிடிக்கிறேன். அவனுடைய முகம் எரிஞ்ச மார்ஷ் மெல்லோ மாதிரி இருக்கிறது.
1: நீ அதை கேட்டிருப்ப அப்படின்னு நினைக்கிறேன்.
2: அது கொஞ்சம் நகைச்சுவைதான் இருக்கு. நான் 13 வயசில் இருந்த போது எனக்கு முகத்தில் பிம்பிள்ஸ் இருந்ததால் பெண்கள் என்னை விரும்ப மாட்டார்கள் என்று கவலைப்பட்டேன். நீ வெளியே சொன்னதை பற்றி நான் உன்னிட்ட சில கேள்விகள் கேட்கலாமான்னு நினைத்தேன்.
1: நான் முயற்சி செய்கிறேன். சரி,
2: நீங்க ஆண்ட்ரூ ஜெனனுக்கு உள்ளிடான் நம்மை மன்னிக்க விரும்புகிறாருன்னு ஏதோ சொன்னீங்க. நான் பாவம் செய்ததாக நினைக்கவில்லை, ஆனால் நீ வெளியே சொன்னது அது எனக்கு மிகவும் கவலை அளிக்கிறது. நீ
1: பாவம்னா என்னன்னு தெரியுமா?
2: ஆமா, பொய் சொல்றது, ஏமாத்துறது, திருடுறது. நீ
1: ஆதாம் மற்றும் ஏவாள் கதை உனக்கு தெரியுமா?
2: நிச்சயமாக. என்ன
1: ஆதாம் என்ன செய்தான்?
2: கடவுள் அவனை பழத்தை சாப்பிட வேண்டாம் அப்படின்னு சொன்னார். ஆனால் பிசாசு அவனை ஏமாற்றி அதை செய்ய வைத்தான்.
1: ரோமர் 5:12 ஒருவன் உலகில் பாவத்தை கொண்டு வந்தான், பாவம் மரணத்தை கொண்டு வந்தது என்று சொல்லப்பட்டுள்ளது. அனைவரும் பாவம் செய்ததால் மரணம் எல்லா மக்களுக்கும் பரவியது.
3: பைபிள் சொல்றது அந்த பாவத்தை நாம் மரபாக பெற்றோம் ஜிம்மி.
1: நீயும் நானும் மனித குலம் முழுவதும் நாம் கருவில் உருவான நாளிலிருந்தே பாவிகள். நம் வாழ்க்கையில் முன்னேறிய போது பாவம் நம்முடைய உள்ளார்ந்த இயல்பில் உண்மையாக வெளிப்பட்டது. நம்முடைய இதயங்கள், நம்முடைய மனப்பான்மைகள், நம்முடைய நோக்கங்கள் மற்றும் நாம் முடிவெடுக்க உதவும் அந்த இயந்திரத்தில் கூட, அதாவது நம்முடைய சித்தத்தில் கூட.
2: அப்படி என்றால் நீங்க சொல்றது என்னென்றால், நாம் மற்றவங்களுக்கு நல்லது செய்யலாம், நம்மால் நல்ல காரியங்களை செய்யலாம், ஆனால் நாமே எதை செய்தாலும் அது நம்மை சொர்க்கத்துக்கு கொண்டு செல்லாது.
1: நாம் எவ்வளவு நல்லவர்களாக இருந்தாலும் நாம் இன்னும் பாவிகள் தான், கடவுளிடமிருந்து பிரிந்தவர்கள் தான். ஆனால் கடவுள் நம்மை மிகவும் நேசித்ததால் தமது மகன் இயேசு கிறிஸ்துவை சிலுவையில் மரணிக்கவும் தமது இரத்தத்தை சிந்தி அந்த பாவத்தை கழுவவும் தியாகம் செய்தார். மற்றும்
2: நாம் அதை நம்பும் போது நாம் இனி கடவுளிடமிருந்து பிரிந்தவர்களாக இருக்க மாட்டோம்.
1: அப்படித்தான்.
2: பின்னர் பாவம் உண்மையில் உள்ளே பிறக்கிறது.
1: பாவம் உள்ளே அழுகி வளர்கிறது. பிறகு அது வெறுப்பு, பேராசை, கடுமை ஆகியவற்றால் பரவுகிறது. பிறகு அது வெளியில் தெரிகிறது. திருடுதல், மோசடி, பொய் பேசுதல் மற்றும் அர்த்தமற்ற வாழ்க்கையை உருவாக்கும் அனைத்து செயல்களும் அப்போது வெளிப்படுகின்றன.
4: செக்டர் 115-17 17 தொடரவும். மைக்கேல் குரல் இல்லை, வேறு அலைவரிசை முயற்சிக்கலாம். நமக்கும் சிரமம்தான்.
1: மயம் செக்டர் 115.
4: 115 தொடருங்கள், முயற்சியுங்கள்.
1: குரல் அச்சு கண்காணிப்பை அலைவரிசையில் வையுங்கள்.
4: சரி, முயற்சியுங்கள்.
1: அச்சை பெற முயலுங்கள்.
4: நாங்கள் முயற்சிப்போம்.
1: ராஜர்,
2: ஏன் இயேசு கிறிஸ்து தன் சொந்த இரத்தத்தை சிந்திக்க வேண்டியது?
1: பைபிளில் பழைய ஏற்பாட்டில் இஸ்ரவேலியர்கள் விலங்குகளை பலியாக்க ஓலரக் ஆசாரியர்களிடம் கொண்டு வந்தார்கள். இந்த விலங்குகள் ஜிம்மி, குறைபாடின்றி முழுமையாக இருக்க வேண்டும். பலியிடும் ஒருவரின் பாவம் குற்றமற்ற அந்த பலிக்கு மாற்றப்பட்டுவிடும். பின்னர் அந்த விலங்கு கொல்லப்பட்டு அதன் இரத்தம் பலிபீடத்தில் தெளிக்கப்பட்டது. இது ஒருவரின் பாவத்திற்கு தற்காலிகமாக ஒரு மூடியாயிருந்தது. கடவுளின் சிறப்பு ஆட்டுக்குட்டி, அவருடைய மகன் இயேசு கிறிஸ்து, பாவமற்றவர், குறைபாடோ களங்கமோ இல்லாதவர், மரத்தில் தன் இரத்தத்தை சிந்தி மரணத்தை வென்று நம்மை பாவத்திலிருந்து என்றென்றும் விடுவித்தார். கிறிஸ்து நம்முடைய தண்டனையை ஏற்றுக்கொண்டார்.
2: அப்போது விலங்கு பலி என்பது தற்காலிகமானதாக இருந்தது. ஆனால் சிலுவை, அது ஒருமுறை என்றும் எல்லோருக்குமானதாக இருந்தது.
1: சிலுவையும் இரத்தமும் உயிர்த்தெழுதலும் தான் அதை நிரந்தரமாக்கியது. மற்றும்
2: அதை நம்பவும் யாரும் ஒரு விசுவாசியாக இருக்கிறார்.
1: அதாவது நம்பும் ஒவ்வொருவரும் இரட்சிப்பை பெற முடியும் என்பதை குறிக்கிறது. ஆனால் எல்லோரும் விசுவாசிகள் அல்ல. அவர்கள் கடவுளிடம் கேட்பதனால் விசுவாசிகளாக மாறலாம். யோவான் 1:12 அவரை ஏற்றுக்கொண்ட அனைவருக்கும் அவருடைய நாமத்தில் விசுவாசித்தவர்களுக்கு கடவுளின் பிள்ளைகளாக ஆகும் அதிகாரத்தை அவர் அளித்தார் என்று எழுதப்பட்டுள்ளது. இரட்சிப்பு ஒரு பரிசு. ஒருவர் அந்த பரிசை ஏற்றுக்கொண்டால் அவர்கள் புதிய படைப்பாக மாறுகிறார்கள்.
2: நல்லா, இதை ஏன் யாரும் இதுவரை எனக்கு விளக்கவில்லை?
1: நிறைய பேர் முயற்சி செய்திருக்கலாம் ஜிம்மி, ஆனால் நம்மில் பலர் கேட்கவே இல்லை. சில கிறிஸ்தவர்கள் மிகவும் சோர்வாகவும் சோம்பேறிகளாகவும் அல்லது இயேசுவை பகிர்வதில் வெட்கப்படுபவர்களாகவும் இருந்தார்கள். ஆனால் இப்போது நீ இரட்சிப்பின் திட்டத்தை கேட்டுவிட்டாய். கடவுள் உன்னை பொறுப்பாளராக வைத்திருக்கிறார். ராக் ஆஃப் ஏஜஸ் முதலில் சுர்ச்சின் 1, பவுண்டேஷன் 2. சபையும் கல்லும் ஒன்றாக சேர வேண்டும். சபையும் கல்லும், கல்லாலான சபை, சபை போல தோற்றமுள்ள ஒரு கல், சபையை போல தோற்றமுள்ள ஒரு கல்,
0: சபையை போல தோற்றமுள்ள ஒரு கல். காணி இப்ப வர வேண்டிய நேரமாச்சுல்ல?
1: அவள் இன்றிரவு என்று சொன்னாள். எந்த நேரம் என்று சொல்லவில்லை. அவளை அங்கே விட்டுவிட்டு போவது எனக்கு பிடிக்கவில்லை. நாம் அவளுக்காக திரும்பி போகலாமா? எப்படி?
0: நாம் அவளை எப்படி கண்டுபிடிப்பது? நம்ம எங்கன்னு அவளுக்கு தெரியும். மேற்கே 2 மைல் வாக். அதோடு அவள் நம் முகாம்தியை பார்த்து விடுவாள்.
1: மற்ற எல்லாரும் காண்பார்கள். ஏன்
0: நீங்கள் அந்த ஆடைகளை ஏன் அணிகிறீர்கள்?
2: அரேபியர்கள் அணிந்ததற்கேற்ப வெப்பத்தை தடுக்கத்தான். உங்கள் தோல் சூரியனுக்கு மிகவும் உணர்வானது. நான் உங்களை அசௌகரியப்படுத்துகிறேன் இல்லையா? நீங்கள்
0: உங்களை இப்படி செய்தவர்களை வெறுக்கவில்லையா?
2: இல்ல,
0: நான் வெறுக்கிறேன். எனக்காகவா
2: ஜோடி? எனக்காகவா? இல்லையெனில் உங்களுக்காகவா? வெறுப்பு என்பது ஒருவருக்கு இருக்கக்கூடிய மிக மோசமான நோய்களில் ஒன்று என்று நினைக்கிறேன்.
0: உங்களை பாருங்க, எப்படி பேசுகிறீங்க. நீங்க டேவிட் மாதிரி பேசுறீங்க. உங்கள் அப்பா ஒரு போதகர் அல்லது ஏதாவது இருந்தாரா?
2: இல்ல, எங்க அப்பா ஓமஹாவில் ஒரு விசித்திரமான செல்லப்பிராணி கடை வைத்திருந்தார்.
0: அப்படியா? அதனால் உங்களிடம் ஏதாவது விசித்திரமான செல்லப்பிராணி இருந்ததா?
2: நான் சிறுவயதில் எனக்கு ஒரு பைதான் பாம்பு இருந்தது. அதன் பெயர் ஜூலியஸ் ஸ்க்வீசர். நீங்கள் சிரிக்க தெரியும் என்று தெரியுமா? நான்
0: ஒரு செல்ல சிப்பங்க் இருந்தது. அது பேச தெரியும். நாங்கள் பேசுவோம். அப்பா வேலை பார்த்த பூங்கா காட்டு பூனைகள் வேலை நிறுத்தத்தால் மூடப்பட்டதால் அதை வீட்டிற்கு கொண்டு வந்தார். நீங்கள்
2: நல்ல உணர்வா இருக்கிறீங்களா?
0: ஆமாம்.
2: இன்று பிற்பகலில் டேவிட் சொன்னதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? நான்
0: அதை பற்றி எதுவும் நினைக்கல.
2: ஏன் இல்லை?
0: நான் ஏன் நினைக்க வேண்டும்? அது
2: டேவிட் உங்களுக்கே நல்லா சொல்ல முடியும். ஆனாலும் நாம் இங்கே இறந்து விட்டோம் என்றால் கடவுள் இல்லாமல் நித்தியத்திலே என்றும் இருப்போம்.
0: அப்புறம்
2: டேவிட் சொன்னார், இப்போது நாம் கடவுளின் அன்பை புரிந்து கொள்ள முடியாது, ஆனால் நித்தியத்தில் புரிந்து கொள்வோம் என்று. மற்றும் கடவுள் இல்லாமல் இருக்கிறது தாங்க முடியாததாக இருக்கும்.
0: அவர் உன்னை நன்றாக மூளை சலவை செய்திருக்கிறார்.
2: மூளை சலவை செய்யப்படுவது மற்றும் உண்மையை கேட்பது இரண்டுக்கும் வித்தியாசம் இருக்கிறது.
0: ஜிம்மி, உனக்கு கடவுள் தேவைனா அது உன் விருப்பம். ஆனா அதை என் மேல் திணிக்காதே. எனக்கு தேவையில்லை.
2: நீ உனக்கு தேவையானதை விரும்புகிறாய். உனக்கு ஒரு நல்ல அடிப்பது தேவை. அது உன் பிரச்சனையை தீர்க்கும்.
0: என் பிரச்சனை வா என் பிரச்சனை என்னன்னு நீ சொல்ற. நீ யாருன்னு நினைக்கிற? வெறும்
2: உன்னை விரும்ப விரும்பும் ஒருவராக நீ.
0: நான் கவலைப்படுகிறேனா என்று நினைக்கிறியா? நீ ரெட்ஃபோர்டு மாதிரி இல்லையே, தெரியுமா? பாரு,
2: அதுதான் உன் பிரச்சனை.
0: பாரு, நான் உன்னை கேட்க வேண்டிய அவசியம் இல்லை. இல்ல,
2: உனக்கு அவசியம் இல்லை, ஆனால் நீ கேட்க வேண்டியதுதான். ஏனெனில் நான் முடிக்கும் வரை நீ இங்கேயே இருக்க போகிறாய். உன் வாழ்க்கை முழுவதும் உனக்கு அழகு என்றுதான் சொல்லப்பட்டிருக்கிறது. அதற்கு அப்பாற்பட்ட ஏதாவது ஒன்றையாவது நீ ஒரு முறை கேட்கலாம். நீ வெளியிலிருந்து அழகா இருக்கிறாய், ஆனால் உன்தே உன் உள்ள எப்படி இருக்கிற அப்படின்ற சொன்ன தெரிந்து கொள்ள விரும்புகிறாயா? ஜோடி,

0: உன் உள்ள எப்படி இருக்கிற அப்படின்னு சொல்ல தெரிந்து கொள்ள விரும்புகிறாயா? ஜோடி, நாம் முகத்தில் மேக்கப் போட்டு மறைக்கலாம், ஆனால் நம் இதயத்தில் உள்ளதை மறைக்க முடியாது.
1: என்னோட வழியை நீக்கிட்டு தான் நீங்க என்ன வீட்டுக்கு அனுப்பணும். இந்த வழியை இன்னைக்கு மாத்திரம் இன்னும் தேவைப்படக்கூட அப்படின்னு விசுவசிச்சு ஜெபம் பண்ணேன். ஜெபம் பண்ணும்போது யாரோ கையை வச்சபடி அழுத்தி வலிய ரொம்ப, அப்ப வலி அதிகமாயிடுச்சு எனக்கு. அழுத்தி தொடச்சு எடுக்கிறப்ப ரொம்ப ஃபீல் பண்ணேன் அந்த வலி. இப்ப எனக்கு தொட்டு பாக்குற வலியே
2: வலியே இல்ல,
1: வலியே கிடையாது.
2: தொட்டு வலியெல்லாம் மாத்திட்டாரு.
3: ஒரு வருஷமா நெஞ்சு வலி, இயேசு சுகமாக்கிறார்.
2: ஒரு வருஷமா,
4: ஒரு வருஷமா அந்த சைடு
2: வலிக்கும்,
4: குனிய முடியாது, நிமிர முடியாது, ஒரே வலியா இருந்துச்சு. சொன்னீங்க, அதே செஞ்சேன், கைய வச்சு கம்ப்ளீட்டா வலியே இல்ல.
2: கம்ப்ளீட்டா
4: போயிட்டு
2: நல்ல சூப்பர் சுகமாயிட்டு. அவனுடைய விசுவாசத்தை கனப்படுத்தி நல்லா கரந்துட்டு. அல்லேலூயா.
5: திறப்பின் வாசல் உபவாச ஜெபத்தில் கலந்து கொண்ட அனைவரும் சீக்கிரத்திலே நியாயம் செய்யும் இயேசு கிறிஸ்துவிடம் இருந்து அற்புதங்களை பெற்றுக்கொண்ட நிச்சயத்தோடும் சந்தோஷத்தோடும் திரும்பி சென்றனர். தேவனுக்கே மகிமை உண்டாவதாக.
2: பிரியமானவர்களே, எப்படி இருக்கிறீங்க? ஆண்டவர் கற்றுக் கொடுத்தபடி ஜெபிக்க ஆரம்பிச்சிட்டீங்களா? உங்க தேசத்துக்கு ஆண்டவர் உங்களை தெரிந்து கொண்டார் என்கிறத விசுவாசிக்கிறீங்களா? நீங்க இருக்கிற பட்டணம், உங்க தேசத்தும், உங்க மாநிலத்துக்காக நீங்க கத்திருக்க முன்னாலே திறப்பில் நிற்க அழைக்கப்பட்டிருக்கிறீங்க அப்படின்னு உங்களால் உணர முடிகிறதா? அதை நீங்க சொந்தமாக்கணும், ரிசீவ் பண்ணணும். ஆண்டவர் பேசும்போது அந்த வார்த்தையை நம்ம ரிசீவ் பண்ணும்போது தான் ஆவியானவர் உங்களுக்குள்ள அந்த செயல்பாட்டை உருவாக்க முடியும். அப்ப நீங்க அந்த உணர்வுக்குள்ள வரணும். இதுக்கு தான் ஆண்டவர் என்னை தெரிந்து கொண்டிருக்கிறார். அப்போ இந்த காரியத்துக்கு, தேசத்துக்காக திறப்பில் நிற்க என்னை அர்ப்பணித்துக் கொள்ளுகிறேன். என்னுடைய ஜபம் தேசத்தில் ஒரு மாற்றத்தை கட்டாயம் கொண்டு வரும். அதை விசுவாசிக்கணும். நீங்கள் விசுவாசிக்கும் போது உங்களுடைய ஜபத்தினால் உண்டாகிற மாற்றங்களை தேசத்தில் நீங்கள் பார்ப்பீங்க. எதுக்காக ஆவியானவர் உங்களுடைய திறப்பில் நின்று ஜெபிக்க தூண்டி எதை நினைச்சி கண்ணீர் விட்டு புலம்பி ஜெபிக்கிறீங்களோ அந்த காரியத்தில் தாய நீங்க மாற்றத்தை பார்ப்பீங்க. ஏன்னா அந்த ஜெபிக்க வைக்கிறவர் ஆவியானவர். அவர் பிதாவின் சித்தத்தின்படி ஜெபிக்க வைக்கிறதுனால அந்த இதுக்கு கட்டாயம் பதில் வரும். அதை நீங்க பார்ப்பீங்க. அப்ப அந்த எக்ஸ்பெக்டேஷன் உங்களுக்குள்ள இருக்கணும். அது மாத்திரம் இல்லை, நீங்க ஜெபிச்சுட்டு சும்மா இருந்தீங்கன்னா நாட்டில் என்ன நடக்குன்னு தெரியாம இருந்தா உங்களுடைய ஜெபத்திற்கு பதில் வந்ததை நீங்கள் தெரியாமலே இருந்துருவீங்க. அதனால தான் நம்ம தேசத்துல நடக்கிறதையும் கவனமாக பார்க்கணும். நான் இதுக்காக ஜெபித்தேனே, என்ன நடக்குது? நான் இதுக்காக மண்டாடி ஆண்டவர் என்னை ஜெபிக்க வைத்தாரே, இப்போ என்ன நடக்கிறது என்பதை கவனித்து நீங்கள் பார்க்கணும். பார்க்கும்போது அந்த மாற்றம் நிகழ்வதை காணும்போது உங்களுடைய விசுவாசம் பலப்படும். அதனால் இந்த ஜெபிக்கிறவங்க விசுவாசிங்க, விசுவாசத்தோடு எதிர்பாருங்க. தேசத்தில் உலகத்தில் நடக்கிற சம்பவங்களை கவனித்து நீங்கள் பாருங்கள். அப்போது உங்களுடைய விசுவாச பலனடைந்து இன்னும் தீவிரமாக ஜெபிக்கிறவங்களாக மாறுவீங்க. சரி, தொடர்ந்து என்னத்தை தியானிக்க போகிறோம்? எனக்கு தெரியல, நம்மத்தில் தேவனுடைய தீர்க்கதரிசி வந்திருக்கிறாங்க, அவங்ககிட்டே கேட்போம். உங்கள் எல்லாருடைய சார்பாக பிரதர் அவர்களே நான் வரவேற்கிறேன். ஸ்தோத்திரம் பிரதர்.
6: ஸ்தோத்திரண்ணே.
2: ஆமாம், மறுபடியும் அடுத்தது என்ன கேள்வி வச்சுருக்கிறீங்க?
6: இல்லை, நான் வந்து அடுத்து கேட்க வேண்டிய ஒரு கேள்வி வந்து, இப்போ நடைமுறையில் ஒரு எழுப்புதலுக்காக ஜெபிக்கிறவங்க தேவ பிள்ளைகள், இந்த ஜெப அனுபவங்கிறது வந்து ஸ்டெப் பை ஸ்டெப் வந்து இருக்கும். சிலர் வந்து ஒரு நுனிப்புல் மேயிற மாதிரி இருக்கும், சிலர் வந்து இன்னும் கொஞ்சம் ஆழம். அபிஷேகத்தை பற்றி சொல்லும்போது கூட கணுக்கால் அளவு அல்ல, முழங்கால் அளவு அல்ல, முழுவதும் மூழ்கி போகிற அளவுக்கு அப்படின்னு ஒரு அளவு சொல்கிறாங்க. ஜெபத்துலேயும் அதே மாதிரி இருக்கு அப்படின்னு தெரியும். அப்போது ஒரு ப்ராஃபட்டிக் ப்ரேயர், ஒரு தீர்க்க தரிசனத்தில் கர்த்தரிடத்தில் ஒரு செய்தியை நம்ம வாங்கும்போது அந்த அனுபவம் எப்படி உண்டாகுதுங்கிறது வந்து எனக்கு நான் அனுபவிச்சிருக்கிறேன். அப்போ தேவனோட கூட நம்ம ஒரு பொருந்தும் போது அந்த ஆழங்களுக்குள்ள போகிற வரைக்கும் நம்ம காத்திருக்கணும். நம்ம ஒரு நுனிப்புல் மேற மாதிரி கொஞ்ச நேரம் உட்காந்து கர்த்தாவே பேசும், அடியேன் கேட்கிறேன் அப்படின்னு சொல்லியெல்லாம் உடனே எல்லாம் எதையும் பெற முடியாது. அப்போ அது உள்ள ஆழங்களுக்குள்ள போகும்போது எனக்குள்ள என்னென்ன மாற்றங்கள் வரும்னு எனக்கு தெரியும். என்ன வரும்னு கேட்டால், நான் இப்போ சரீரத்தில் ஜெபம் பண்ணும்போது, சரீரத்தில் நான் இந்த உலகத்தில் இருக்கும்போது இந்த உலகத்தினுடைய பல பிடிமானங்கள் என்னுடைய சரீரத்தோடு வந்து அது பொருந்தி இருக்கும். இந்த

0: இந்த இடத்துல இருக்கக்கூடிய
1: உலகத்தினுடைய இணைப்பு.
0: ஆமா, இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஒரு கிளைமேட்டு, இந்த இடத்துல சொல்லப்படுகிற சத்தம் வார்த்தை, இந்த இடத்துல இருக்கக்கூடிய வாசனை, இந்த இடத்துல இருக்கக்கூடிய இந்த மாதிரி வந்து நிறைய சென்ஸ்
1: இருக்கு.
0: ஒரு டைமிங் சென்ஸ் கூட, இப்ப மணி வந்து எனக்கு இத்தனை மணி ஆகுது அப்படின்னு கூட எனக்கு தெரியும். இது எல்லாம் நான் உள்ள இணைக்கப்பட்டிருப்பேன். அப்ப நான் ஜெபம் பண்ணும்போது இதோட சேர்ந்து தான் ஜெபம் பண்றேன். உலகத்தின் இணைப்போட தான் நம்ம இணைக்கப்பட்டுள்ளோம். ஆனா அந்த உலகத்தின் இணைப்பு ஒவ்வொன்றா நம்மளை விட்டு அப்படி கடந்து போய் நான் வேற ஒரு பரலோகத்தின் இணைப்போட இணைக்கப்படுவதை நம்ம வந்து உணர முடியும். உலகத்தோட இணைக்கப்படும் போது இந்த இணைப்பெல்லாம் கலண்டுறோம். எனக்கு வெளியே போய் யாரும் பேசினா கேட்காது, அந்த மாதிரி வந்துடும். இங்க வந்து என்ன ஒரு ஸ்மெல் இருந்தா தெரியாது, ஒரு கிளைமேட் மாறினா தெரியாது, தீக்குள்ள இருந்தா கூட தெரியாது, நெருப்புல போட்டாலுமே தெரியாது. இந்த சாத்ராக் மேஷா காபத்தினைகள்லாம் இந்த உலகத்தினுடைய இதுக்குள்ள இருக்கிற வரைக்கும் தான் தெரியும். அந்த மாதிரி உள்ள ஒரு நெருப்புக்குள்ள அவங்கள போட்ட மாதிரி போட்டா கூட இந்த சென்ஸ் முழுசும் வந்து
1: கட்டாயிரும்.
0: ஒரு மரணத்துல ஒரு மனிதனுக்கு அப்படித்தான் நடக்கும். உலகத்துல இருக்கக்கூடிய பிணைப்பு எல்லாமே வந்து அப்படி அந்த வயரை பிடுங்கி விட்ட மாதிரி பிடுங்கிடுவாங்க. அப்ப இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஜபத்துல உண்டாகும். அப்ப நம்ம என்ன செய்யறோம்னா இந்த பிடிமானத்திலிருந்து வேற ஒரு பரிமாணத்துக்குள்ள போறோம். அப்பதான் அங்கே பேசப்படுகிற சத்தத்தை என்னால கேட்க முடியும், அங்கே சொல்லப்படுற காரியத்தை கேட்க முடியும். அதனால எனக்கு நான் வந்து ஒரு கர்த்தர் சொன்ன ஒரு காரியத்தை சொல்லும் போது இந்த மாதிரி அனுபவங்கள் வர்றதை தான் நான் நம்பிக்கையா சொல்லுவேன்.
1: ஓகே, அப்ப தீர்க்க தரிசனம் அப்படின்றது சும்மா அவர் தாழ் மட்டத்துல இருக்கும் போதே
0: ஏதாவது சொல்லக்கூடாது.
1: இல்ல, நல்ல ஆவிக்குறை உச்ச நிலைமைக்கு போய் இந்த உலகத்தினுடைய காரியத்தை விட்டு பிரிந்து ஒரு ஆவிக்குறை உலகத்துல சஞ்சரிக்கும் போதுதான் தேவனுடைய குரல் தெளிவா கேட்கும் சொல்றீங்க.
0: அதான் தீர்க்க தரிசனம். அதே மாதிரி சில நேரங்கள்ல வந்து ஒரு மீட்டிங் நடந்துகிட்டு இருக்கும், அப்ப நான் வந்து முழுமையா அந்த கண்ட்ரோல்ல இருந்து போக முடியாது. இப்ப என்ன செய்யும்னா என்னுடைய ஆத்மா மாத்திரம் தான் அதுக்குள்ள டிராவல் பண்ணும், என்னுடைய சரீரம் இங்க வந்து ஓடிக்கொண்டிருக்கும். நான் அதனாலதான் என்ன செய்வேன்னா மீட்டிங்ல பேசின பிறகு கர்த்தர் என்ன சொன்னாரோ அதை வச்சு மறுபடியும் என்னுடைய அறையில கொண்டு போய் நான் அதுக்காக ப்ரே பண்ணுவேன்.
1: ஓகே ஓகே, நீங்க அந்த ஆவிக்குரிய உச்ச நிலையில இருக்கும் போது பேசுறாரு, ஆவியானவர் உங்களை பயன்படுத்தி கருவியா பேசுறாரு. அப்ப முழுமையா உங்களுக்கு அந்த இந்த மாம்ச இதுல தெரியாது, நீங்க திரும்பி போய் காத்திருந்து ஜெபிக்கிறதா இது என்னதுன்னு ஆண்டவர்
0: இதே வார்த்தையை வந்து நம்ம அந்த அந்த ஸ்பாட்டுக்குள்ள நுழைஞ்சு
1: ஓகே
0: அந்த இணைப்புகளோட இதை பார்க்கும் போது இன்னும் மேலதிகமான விவரங்கள் தெரியும். முதல்ல கர்த்தர் ஏதாவது நிறைய பேசிட்டு ரொம்ப நேரம் வெளியே இந்த டைம் ஸ்பெண்ட் பண்ண மாட்டேன், உடனே முடிச்சு
1: உடனே ஓடிடுறீங்களா? அப்ப கர்த்தரிடமே அது தெளிவா கேட்டு அறியறது.
0: அப்ப இந்த ஜெபத்துல வந்து இந்த ஆழங்களுக்குள்ள போறதுன்னு இருக்கு. கணுக்கால் அளவுலையும் ஜெபம் பண்ணலாம், முழங்கால் அளவுலையும் ஜெபம் பண்ணலாம், இடுப்பளவும் ஜெபம் பண்ணலாம், முழுகி போற அளவுக்கும் ஜெபம் பண்ணலாம். அப்ப இதுல வந்து அந்த ப்ராஃபெட்டிக் பிரேயருக்கு இப்படி நடக்குது. அதே மாதிரி ஒரு பாரத்தோட நம்ம ஜெபிக்கிறோம்ல, அதுல வந்து கணுக்கால் அளவுனா எப்படி இருக்கும், அதுல வந்து மூழ்கி போகிற அளவுக்குனா என்னையவே மறந்து முழுசா தேவனுடைய உணர்வுகள் தான் என்னில இருந்து வெளிப்படுங்கிற மாதிரி பண்ணும் போதும் அந்த அனுபவம் எப்படி இருக்கும்? இப்ப நான் சொன்ன மாதிரி இந்த காரியங்களுக்கு ஜெபம் பண்ணும்போது நீங்க எப்படி அதை உணர்ந்திருக்கீங்கன்னு சொன்னா, நாங்க அந்த முழுகி போகிற மாதிரி ஜெபம் பண்ற அந்த அனுபவத்தில் திறப்பில எப்படி நாங்க ஜெபம் பண்றது அப்படிங்கறத தெரிய முடியும்.
1: சொல்றது புரியுதுல அவங்களுக்கு? தேவனுடைய அந்த ஸ்பிரிச்சுவல் உலகத்துக்குள்ள ஸ்டெப் பை ஸ்டெப்பா உள்ள நுழைந்து அதனுடைய உச்ச கட்டத்துக்கு வரும்போது தான் இந்த உலகத்தின் காரியத்தை மறந்து தேவனோட ஒரு இணைப்பு ஸ்டம்ப ஸ்டாங்கா வேற சிந்தையோ வேற எண்ணமோ இருக்காது. அது அப்போ தேவன் பேசுகிற குரலை கேட்டு சொல்லுவதா அந்த ரியல் தீர்க்க தரிசனம். அப்ப அந்த உலகத்துக்கு அவங்களுக்கு தொடர்பே இருக்காது, உலக சிந்தை உலகத்தினுடைய. அதனால தான் சிலருடைய தீர்க்க தரிசனம் கலப்படம் இருக்கும், ஆவியானவர் கொடுக்கிற வார்த்தை இருக்கும், கலப்படம் இருக்கிற தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்க. அது காரணம் உலகத்தை விட்டு முழுமையா போகாததுனால. அதே மாதிரி தான் ஜபத்துல ஆரம்ப ஜபம் வந்து இந்த உலகத்துல நம்ம இருக்கிறோம், இங்க இருந்து ஆண்டவரை பார்த்து ஜெபிக்கிற ஜபமா.
0: இது நான் கொஞ்சம் சிம்பிளிஃபை பண்ணி கேட்டா, ஒரு பிரேயருக்கு வந்து கர்த்தருடைய இருதயமும் கர்த்தருடைய பாரமும் ரொம்ப முக்கியம். முதல்ல நான் வந்து ஜெபம் பண்ணும்போது ஃபர்ஸ்ட் நிலையில என் பாரத்தோட ஜெபம் பண்றேன், ரெண்டாவது நிலைமையில கர்த்தருடைய பாரமும் என்னுடைய பாரமும் கலந்து ஜெபம் பண்றேன், மூணாவது வரும்போது முழுக்க முழுக்க கர்த்தருடைய பாரமும் கர்த்தருடைய சித்தம் மாத்திரம்தான், என்னுடைய மைண்ட்ல இருக்கக்கூடிய அபிப்பிராயமும் எல்லாம் மாறி அது முழுசும் அது என்னை ஆக்கிரமிச்சுக்கிறது. அப்ப அந்த மாதிரி வரும்போது அந்த பிரேயர் வித்தியாசம் ஆயிருது. நம்ம ஏற்கனவே சொன்னதுதான் ஒரு காரியம், ஒரு இரும்பு துண்டை நெருப்புல போட்டா முதல்ல சூடாகும், அடுத்து இன்னும் சூடாகும், கொஞ்ச நேரத்துல வந்து அதுல ஓரங்கள் எல்லாம் தீ மாறி, கொஞ்ச நேரம் கழிச்சு இதுவும் நெருப்பா மாறிடும்,
1: மாறிடும்,
0: அப்படி தீயாவே மாறிடும். அந்த மாதிரி இந்த ஜபத்துல திறப்பில் நின்று ஜபம் பண்ணும் போது இந்த ஆழத்துக்குள்ள போகும்போது அந்த அனுபவம் எப்படி இருக்கும்? சும்மா அதை நார்மலா நுனிப்புல் மேயிற மாதிரி சாதாரணமா ஜபிக்கும் போது எப்படி இருக்கும்? ரெண்டு கலந்து இடைப்பட்ட அளவுல ஜபிக்கும் போது எப்படி இருக்கும்? இது அந்த முழுமை அடையும் போது அதுக்கு வந்து கிட்டத்தட்ட ஒரு எவ்வளவு நேரம் ஆகும், எந்த நிலைமையில அந்த முழு டிரான்ஸ்பர்மேஷன் உண்டாகும்? நான் அப்படி ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது எந்த நிலைமையில முழுசா நான் என்னை மறந்து தேவனுடைய சித்தமே என்னை ஆக்கிரமிச்சு அந்த ஜெபம் எப்போ வரும் அப்படிங்கறது நம்ம சொல்லிட்டா, ஏன்னா நம்ம வந்து நாங்க வந்து நினைக்கிறோம் நம்ம தான் ஜெபம் பண்ணிட்டோமே நினைக்கிறோம், அது வந்து ஒரு ஆழமான அனுபவம் உள்ள ஜெபம் இல்லாத பட்சத்துலதான் நிறைய நம்ம ஜெபிச்சுமே குறைவான பலன்களை பார்க்கிறோம். நம்ம சரியா ஜெபிக்க பழகிட்டோம்னா அதை முழுசா பண்ண முடியும் இல்ல. அப்ப நீங்களே சில நேரத்துல வந்து ஒரு மேடையில ஜெபிக்கிறது வேற, உங்களுடைய தனி ஜெபத்துல ஜெபம் பண்ணுவோம், கொஞ்சமா அந்த ஜெபத்துக்குள்ளே போயிருவீங்க வேற மாதிரி. அந்த அனுபவத்தை எங்களுக்கு சொன்னீங்கன்னா இந்த திறப்பில் ஜெபிக்கும் போது
1: ஃபர்ஸ்ட் ஸ்டெப் வந்து ஜெபத்துல ஆண்டவருடைய பிரசன்னத்தை நம்ம உணரணும்.
0: ஆமா,
1: அந்த உணராதபடி அதான் பிகினிங்.
0: ஆமா,
1: அதுக்கு நம்ம தான் என்ன செய்யணும்? முதல்ல ஆண்டவரை துதிக்கிறாரு. ஆண்டவரை துதிக்க துதிக்க அவருடைய பிரசன்ன நம்ம ஆட்கொள்ள வருமா? அப்போ நம்ம வந்து கர்த்தருடைய பிரசன்ன நம்ம சூழ்ந்து கொள்ளும். அப்போ அப்போ ஆண்டவருடைய கனெக்ஷன் ஏற்பட ஆரம்பிக்கும். அதில் சில சமயம் ஆண்டவரை துதித்து பாட்டு பாடி அந்த துதி நேரத்தில் சில சமயம் ஆண்டவருடைய அன்பை நினைச்சி நம்ம கண்ணீர் வரும், உடைஞ்ச உள்ள அப்பவே உருவாயிரும். சில மக்கள் கண்ணீரோட ஆண்டவருக்கு நன்றி சொல்றாரு. சில சமயம் அதுவே ஒரு மணி நேரம் போயிடும்
0: போயிடும். ஆமா,
1: அப்ப ஆண்டவருக்கு நமக்குள்ள ஒரு அந்த அந்த இன்பத்திலே ஆண்டவரை துதிச்சு அப்ப ஆண்டவர் க்ளோஸ் ஆயிட்டாரு. அதுக்கு அடுத்த ஸ்டெப் வந்து ஆண்டவர் ஜெபிக்க வேண்டிய காரியத்தை நம்முடைய சொல்ல ஆரம்பிப்பார்.
0: அப்போ
1: நம்ம ஆண்டவருடைய பிரசன்னம் வந்தவொடனே நம்மளா வந்து ஜெப குறிப்பை சொல்லாதபடி ஃப்ரீ ஆயிரணும் அந்த நாள். இந்த டைம் இப்போ சாதாரணமா ஜெபத்தில் நம்ம குறிப்புகளை இந்த மாதிரி நம்ம காத்திருந்து கத்தருடைய அந்த பிரசன்னத்தில் காத்திருந்து அவர் சொல்றதுக்கு ஜெபிக்கணுமோ நம்ம மைண்டில் எதுவுமே ஜெப குறிப்பு இருக்காரு. இன்னைக்கு எதுக்கு ஜெபிக்க போறேன் அதுக்கு ஜபடிலாம் இருக்காரு. ஒன்லி ஆண்டவரும் நானும் அவர் என்ன சொல்றாரு அதுக்கு ஜெபிக்க. அப்போ அவர் ஃப்ரெண்டாக நம்ம மாறிடணும்ல. அப்போ அதுதான் வந்து பிகினிங் ஸ்துதிக்கும் போதே நமக்கு வந்து அப்படி பிரசன்னத்தில் ஒரு கழிவுறத்தில் வரும், ஒரு கண்ணீர் வரும், அப்படியே துதிச்சு பண்ணும்போது அதுக்கப்புறம் அடுத்த லெவல் தான் நீங்கள் என்ன சொல்கிறீங்களோ அதுக்கு நான் ஜெபிக்கிறேன், உங்கள் பாரத்தை எனக்கு சொல்லுங்கள் அப்படின்னு காத்திருக்கும் போது தான் அடுத்த லெவலுக்கு ஆண்டவர் கொண்டு போவார். அப்போ வந்து பரிசுத்த ஆவியினால நம்ம நிரப்புவார். அப்போ நமக்குள்ள அந்நிய பாஷெல்லாம் புதுசாக சில ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான அந்நிய பாஷை வரும், புதிய பாஷை. இந்த ஆவியானவர் தான் தேவ பிரசன்னத்துக்குள்ள நம்ம ஆழமாக கொண்டு போவார். அவசரப்படாம ஆவியானவர் எவ்வளோ நேரம் எடுக்கிறாரோ ஃப்ரீயாக நம்ம விட்டு கொடுக்கணும். நீங்கள் சொன்ன மாதிரி டைம் பார்க்கக்கூடாது.
0: ஆமாம்,
1: அது இல்லாமல் ஃப்ரீயாக அந்த டிஸ்டர்பன்ஸே இல்லாமல் நம்ம ஜெபிக்கிறதுக்கு பார்த்துக்கொள்ளணும். பெரும்பாலும் வந்து நடுராத்திரி அதிகாலை ஒரு மணி ரெண்டு மணிக்கு எழுப்பி ஜெபிக்க வைப்பார். அப்ப வந்து நமக்கு வேற சிந்தையே இருக்காது, எந்த டிஸ்டர்பன்ஸ் இருக்காது, நாமும் ஆண்டவர் மட்டும்தான். ஆவியானவர் அந்த நிலைமைகளை கொண்டு போவார். அப்ப இன்னும் ஆவில நிரம்பி ஜெபிக்க ஜெபிக்க அடுத்த லெவல் ஆவியானு கொண்டு போகும்போது நீங்க சொன்ன மாதிரி நம்ம இருக்கிற இடம் மறக்க ஆரம்பிக்கும். நம்ம இருக்கிற நம்ம ரூம்ல இருக்கமா வெளியில இருக்கமா எல்லாம் கொஞ்சமா மறக்க ஆரம்பிச்சு அந்த ஆண்டவருடைய பிரசன்னம் முழுமையா நம்முடைய ஆவி ஆத்மாச முழுக பண்ணிடுவார். ஆவியானுடைய பிரசன்னத்துல முழுக பண்ணோடனே இப்ப நாமும் ஆண்டவர் மட்டும் தனித்திருக்கிற ஒரு உணர்வுகளை கொண்டு வந்துடுவார். அப்ப ஆண்டவர் நான், அவரை பாக்குறேன் நான் இருக்கிறேன், அவர் பேசுகிறாரு நான் கேட்கிறேன். அப்போ அந்த அந்த உணர்வுக்குள்ள கொண்டு வந்தோடனே அந்த உச்ச கட்டம் வரும்போது தான் ஆண்டவர் வந்து ஒரு பேசுகிற ஒரு காரியம் அவங்க வந்து பாரம் உள்ளதா இருக்குன்னா அந்த பாரம் நமக்குள்ள இறங்க ஆரம்பிக்கும். அப்பதான் வந்து இந்த ரோமர் 8:26 இருக்குல்ல, ஆவியான வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோட வேண்டுதல் செய்கிறார் அப்படின்றது. இப்ப நம்ம ஜெபிக்க மாட்டோம், ஆவியானவர் முழுமையை ஆட்கொண்டு ஆவியானவரே விண்ணப்பம் பண்ண ஆரம்பிப்பார். அப்ப நம்முடைய சரீரத்தை பொருட்படுத்துருவாரு, நம்முடைய ஆவியை பொருட்படுத்துருவாரு. அப்ப நம்ம மறந்துட்டு நம்ம ஒரு கருவியா நிற்போம், ஆவியான ஒரு முழு பொறுப்பெடுத்து அவர் விண்ணப்பம் பண்ண ஆரம்பிப்பார். அந்த சமயத்துல பெருமூச்சு, சில சமயம் வார்த்தை வராது, அந்த காரியம் நம்ம கண் முன்னால் நிற்கும். இந்த தேசத்துக்காக ஜெபி, இந்த யூத்துக்காக ஜெபி, இவங்களை குறித்த பாரம் என்ன துக்கப்படுதுன்னு சொல்லும் போது அந்த பாரம் நமக்குள்ள வர வர வர நமக்கு வந்து வார்த்தை வராது, ஒன்லி கண்ணீர் வரும், அப்புறம் புலம்பல், பெருமூச்சு வரும், நீண்ட பெருமூச்சு வரும், சில சமயம் அடி வயிற்றுல இருந்து அந்த பெருமூச்சு வரும். அது நம்மள பாதிக்கும். சரி,
0: இதை நம்ம சொல்லணும்னு சொன்னா இது வந்து ஒரு வார்த்தை இல்லாத ஜபங்கள்னு ஒரு ஜபங்கள் இருக்கு. இந்த ஜபத்துக்குள்ள வந்து எந்த வார்த்தை இருக்காது, ஆனா என் ஜபத்தை என்னுடைய கண்ணீர் வெளிப்படுத்தும், என்னுடைய பெருமூச்சு வெளிப்படுத்தும், என் மனசுல இருந்து தோன்ற அந்த ஒரு பாரம் இருக்குல்ல துக்கம், அது வெளிப்படுத்தும். இதுக்கு வந்து எந்த வேர்ட்ஸ் இருக்காது, இது வந்து வார்த்தை இல்லாத ஜபங்கள் இது பேரு. அப்ப அந்த மாதிரி உட்கார்ந்துருக்கும் போது என்னென்னமோ தோணும் உள்ள, அப்படி அழகியா வரும், அது அந்த ஃபீலிங்
1: தான். அது வந்து அது வந்து ஆவியானவர் தான் நமக்குள்ள இருந்து செய்கிற. எனக்கு அது ஞாபகம் இருக்கு, நான் சொன்ன அமெரிக்காவில் ஒரு நாள் நடராத்தில் உட்கார வச்சு அந்த தேசத்துக்கு வந்து பேசும்போது ஆண்டவர் உட்கார்ந்து பேசுகிறாரு, எனக்கு அடைக்க கொள்ள முடியல. நான் வந்து சத்தம் போட்டு அழுகிறேன், நான் அப்படியே கதறி அழுகிறேன். அப்படியே எல்லாம் முடிஞ்ச பிறகுதான் ஞாபகம் இருக்கு, நம்ம ஒரு வீட்டில் தங்கி இருக்கோம், அந்த வீட்டெல்லாம் பக்கத்து ரூம்ல இருக்காங்க அப்படின்ட்டு. ஆனா அந்த நேரத்தில் அதெல்லாம் வராது, ஒன்லி ஆண்டோர நம்ம மட்டும். சத்தம் போட்டு அழுகிறேன், கதறேன், முகங்குப்பற விழுந்து கிடக்கிறேன். அப்புறம் ஒரு கொஞ்சம் 15 நிமிஷம், 20 நிமிஷம், அரை மணி நேரத்துக்கு அப்புறம் திரும்பி முழங்கால் போட்டோடனே திரும்பி பேசுறாரு ஆண்டவர். அப்போ வந்து நம்ம அழுகைச்சப்போ திருப்பி ஆண்டவர் அமைதியா இருப்பார், நம்ம அழுத முடிச்சோடனே திரும்ப பேசுவார். அதனால நமக்கு பல மணி நேரம் கடந்துரும். ஒரு வார்த்தை சொல்லும் போது நம்மள ரொம்ப பாதிச்சு. அப்ப அதுக்காக அழுது புலம்பி ஜெபிச்ச உடனே அதுக்கு சில மாதிரி அரை மணி நேரம் ஆகிரும், ஏங்கி கண்ணீர் விட்டு அழுது. திரும்பி கொஞ்சம் ஆசுவாசப்படுத்தி எளிமை உட்காந்தானே அடுத்தது ஆண்டவர் பேசுவார். அப்ப இதே மாதிரி கத்தர் பேச பேச
0: இந்த அனுபவங்கள் வர்ற வரைக்கும் ஜெபிச்சாதான் அந்த ஜெபம் ஒரு ஆரோக்கியமான.
1: நம்ம டைம் பார்க்க கூடாது,
0: கண்டிப்பா
1: ஒரு நேரம் குறிக்க கூடாது, நம்ம வந்து அதை விட்டு கொடுத்து. அதனாலதான் நடிகரவு அதிகாலை நேரத்துலதான் ஆண்டவர் பெரும்பாலும் இதுல இடைப்படுவார். மற்ற என்ன டிஸ்டர்பன்ஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு கத்தர் பேசுவார். அப்ப நம்மள அந்த நேரம் பார்க்காம ஜெபிக்க நம்மள ஒப்பு கொடுக்கணும். இது இந்த ஜெபம் முடிஞ்ச உடனே நம்முடைய சரீரத்துல பாதிப்பு தெரியும்,
0: கண்டிப்பா
1: பெருமூச்சு விட்டு அழுகிறது சரீரத்தை ரொம்ப பாதிக்கும். தானியேல் வந்து
0: வியாதிப்பட்டு
1: அப்படியே தேவதூன் வந்து தூக்கி விடுறான் அப்படிலாம் இருக்குல்ல, அந்த மாதிரி கட்டாயம் வரும் அந்த பாதிப்பு. ஆனா அதுக்கு ஆயத்தமா இருக்கணும். தினந்தோறும் அப்படி அன்று ஜெபிக்க வைப்பான்னு சொல்ல முடியாது, அது சில டைம், அது வாரத்துல ஒரு நாள் அப்படிலாம் சொல்ல முடியாது.
0: சொல்ல முடியாது.
1: திடீர்னு கத்தர் அந்த பாரத்தை வந்து ஜெபிக்கணும் அவசியப்படும் போது நம்மளை சந்திப்பார். அது வாரத்துல ஒரு நாளா இருக்கலாம், ரெண்டு நாளா இருக்கலாம், மாசத்துல ஒரு நாளா இருக்கலாம், நம்ம அதை கணிக்க முடியாது. ஏன்னா அவருக்கு தெரியும் எப்ப நம்மள சந்திக்கணும்னு,
0: எந்த நேரத்துல
1: அவர் எப்போ சந்திக்க வரும்போது நம்ம அவைலபிளா இருக்கணும். அதுக்குதான் ஆண்டவர் எதிர்பார்க்கறோம்.
0: இல்ல, இப்ப அந்த கர்த்தரோட வந்து நம்ம வந்து இடைப்படுவதற்கும் தேவனுடைய மண்டலங்களுக்குள்ள நம்ம நுழையிறோம்ல, அந்த ஒரு அடுத்த அனுபவம் ஆவிக்குள்ளாகிறதுன்னு வச்சுக்கோங்களேன், அது அந்த மாதிரி ஒரு இதுக்குள்ள போகிறதுக்கு இடையில இந்த அந்நிய பாஷைங்கிறது வந்து அதுல ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்குது, அது நமக்கு நல்லா தெரியுது. அந்த அந்நிய பாஷைங்கிற அது வந்து சாதாரணமான வரம் மாதிரி நினைப்பாங்க நிறைய பேர், ஆனா அது அப்படி இல்லை, அதனுடைய ரகசியங்கள் ரொம்ப பெருசு. ஏன்னா கர்த்தர் எதுவும் சும்மா வந்து இப்ப தேவையில்லாதெல்லாம் தர மாட்டாங்க. இப்போ இந்த அந்த மண்டலத்துக்குள் நுழையறதுக்கு முன்னால அதுக்கு இந்த அந்நிய பாஷையை பயன்படுத்துறதுங்கிறது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு பங்கு வகிக்குது. முதல்ல என்ன செய்யறோம், சாதாரண நம்முடைய அந்த கருத்தோட ஜெபம் பண்றோம், என் சொந்த மொழியில பண்ணிட்டு இருக்கும் போதே ஆவியான ஒரு பொறுப்பெடுத்து அது அந்நிய பாஷையில ஜெபம் பண்ண வைக்கிறாரு. அந்த அந்நிய பாஷையில ஜெபம் பண்றது, அந்நிய பாஷையில பேசுறது ஒண்ணு இருக்கு, இது ஜெபம் பண்றது. இந்த ஜெபம் பண்ணும்போது என்னன்னா, நான் பண்ணக்கூடிய ஜெபத்துல எனக்கு தெரியாத ரகசியங்கள் இருக்கும். ஒரு பிரச்சனைக்கு இப்ப ஜெபம் பண்றேன்,
1: எப்படி ஜெபம் தெரியாது
0: தெரியாது. அப்ப அந்த அமெரிக்காவுக்கு ஜெபம் பண்ணும்போது கத்தாவே, அல்லது இந்தியாவுக்கு ஜெபம் பண்ணும்போது இதை ஆட்சிட்டு வந்தீங்க, அல்லது எழுப்புதல் வரணும்னு சொல்லுவோம், இதுல வர்றதுக்கு தடை என்ன, இதெல்லாம் நமக்கு தெரியாது. அப்ப ஆவியான ஒரு டேக் ஓவர் பண்ணும்போது என்ன செய்யறாருன்னா, அது அந்நிய பாஷையில மாத்துறாரு.
1: அந்நிய பாஷையில அது அதுக்கு என்ன ஜெபிக்கணுமோ ஆவியானவருக்கு தான்
0: தெரியும்.
1: நம்மளை விட்டு கொடுத்த போதும் ஆவியானவர் விண்ணப்பம் பண்ணுவார்.
0: அப்போ முதல்ல வந்து நான் என் சொந்த மொழியில ஆரம்பிக்கிறேன், அடுத்து அந்நிய பாஷையில ஜெபிக்கிறேன், இந்த அந்நிய பாஷையில் ஜெபிக்கிறது, இந்த அந்நிய பாஷை நாவிலிருந்து என் மனசுக்குள்ளே போகும். அது நீங்கள் பார்த்துருப்பீங்க, உங்களுக்கு அந்த டிரான்ஸ்ஃபார்மேஷனுக்கு. அந்நிய பாஷை பேசுனா நாவில் தானே பேசும், பேசிகிட்டே இருப்போம், அப்படியே டக்குன்னு நினைச்சோம்னா நாக்கு நின்று மைண்டுக்குள்ள இருந்து அந்த அந்நிய பாஷை பேச ஆரம்பிக்கும்.
1: இருதயத்திலிருந்து வார்த்தை வரும், நம்ம நாக்கில் இருந்து வர,
0: நாக்கில் இருந்து
1: வாயில வர.
0: ஆமா,
1: அப்ப உள்ளத்துக்குள்ள இருந்து அந்நிய பாஷை வந்துகிட்டே இருக்கும்.
0: அப்ப அந்த உள்ளத்துக்குள்ள இருந்து வர ஆரம்பிக்கும் போதுதான் நமக்குள்ள வேற ஒரு டிரான்ஸ்பார்மேஷன் நடக்கிறது. இப்ப இதுல இந்த அந்நிய பாஷை வரத்துக்கு வந்து ஒரு பெரிய முக்கியமான ஒரு பங்களிப்பு இருக்குது. அந்த தேவனோட கூட இணைக்கப்படுவதற்கும், ஒரு உலக மண்டலத்திலிருந்து பரலோக மண்டலங்களுக்குள்ள போறதுக்கும் இது வந்து நடுவுல ஒரு பிரிட்ஜ் மாதிரி இருக்கு. அப்ப அந்த அந்நிய பாஷையை குறித்து உங்களுடைய அனுபவங்கள் என்ன? நீங்க ஜெபம் பண்ணும்போது இந்த மாதிரியான மாற்றங்கள், நான் ஜெபம் பண்ணிட்டே இருக்கும்போது அப்படியே அந்த டிரான்ஸ்ஃபார்ம் ஆகிறதுக்கு முன்னால பாத்தீங்கன்னா நல்ல இந்த அந்நிய பாஷை வரும்.
1: மன்றாட்டின் ஆவி வரும்போது கத்தர் வந்து அந்த லெவலுக்கு நம்ம கொண்டு போக நினைக்கும் போது அந்த டங்ஸ் வந்து அந்நிய பாஷை வந்து டிஃபரெண்டா மாறும். நம்ம வழக்கமா பல முறை பேசியிருந்தா அதுவா இருக்காரு, ஒரு நியூ புதிய ஒரு பாஷை நமக்குள்ள உண்டாகும். ஆனால் நம்ம விட்டு கொடுக்கணும், அதுக்கு விட்டு கொடுக்க விட்டு கொடுத்து அந்த அபிஷேகம் நிரம்ப நிரம்ப நிரம்ப நிரம்ப நம்ம இந்த உலகத்தை விட்டு இன்னொரு லெவலுக்குள்ளே கடந்து போகிறோம், ஆவிக்குரிய மண்டலத்துக்குள்ளே போயிடும். அப்போ வந்து நம்ம இருக்கிற ரூம் தெரியாது, நம்ம எங்கே இருக்கிறோம்னு தெரியாது, என்ன செய்ய தெரியாது. ஆண்டவரை நாம தனித்து இருக்கிற அது ஒன்று தான் நமக்கு இது தெரியும் ஆவியில். அப்போ நம்ம வந்து கத்தரிடத்துல மன்றாடுகிறது, ஆவியானவர் நம்மளை பயன்படுத்துறது. அதுக்கு என்ன ஜெபிக்கணும், எப்படி ஜெபிக்கணும் அவருக்கு தான் தெரியும், அவர் விண்ணப்பம் பண்ணுவது நல்லா தெரியும்.
0: இல்ல கத்தரிடத்துல பேசுறதுலயுமே, நம்ம சாதாரணமா மனிதரிடத்துல பேசுறதுக்குமே பல விஷயங்கள் வச்சிருக்கோம். நான் வந்து அங்கிருந்து உங்ககிட்ட பேசுறதுக்கு இமெயில பேசலாம், ஒரு மெயில் போடுறேன், அது வந்து சேரும், நீங்க பாக்கும்போது பாப்பீங்க, அல்லது ஒரு போன்ல பேசலாம். அடுத்து மூணாவது வந்து நான் நேரா வந்து உங்க பிரசன்ஸ்ல நேரா நின்னு பேசலாம். இப்ப நம்ம சொல்றது முழுசுமே தேவனிடத்துல நேரா சிங்காசனத்துக்கு முன்னால நின்னு பேசுறோம். இப்ப இந்த அனுபவத்தை நான் அடைஞ்சிட்டேன்னா என் ஜெபம் கண்டிப்பா கேட்கப்பட்டது அப்படின்னு தெரிஞ்சிடும். ரெண்டாவது வந்து அந்த ஜெபத்தை குறித்து கர்த்தர் என்ன பண்றாங்க எல்லாமே நமக்கு அந்த சிச்சுவேஷன் தெரிஞ்சிடும். இப்ப மெயில் போட்டா எனக்கு போச்சா போகலையா, படிச்சாங்களா படிக்கலையா, என்ன யோசிக்கிறாங்க தெரியாது. நான் நேரா பார்த்து பேசினா எனக்கு தெரிஞ்சிருங்கள, நீங்க இதை ஏற்றுக்கொண்டீங்க அல்லது என்ன செய்யறேன்னு சொன்னீங்கன்னா. அப்ப இந்த அனுபவம் தான் வந்து ஜெபத்துல ஒரு ஆழமான அனுபவம் நம்ம சொல்றோம்.
1: அப்ப சில சமயம் நான் பார்த்திருக்கிறாரு ஆவியில, நீங்க சொன்ன மாதிரி கத்தோடைய சிங்காசனம் அதுக்கு முன்னால நின்று நம்ம பண்டாடுறது நமக்கு ஆவியில நல்லா தெரியும். அப்போ வந்து ஆண்டோடைய ரியாக்ஷன் தெரியும், ரியாக்ஷன் தெரியும், நம்முடைய ஜெபத்துக்கு என்ன ரியாக்ட் பண்றாரு அப்படின்னு தெரியும். சில சமயம் நான் பார்த்துருக்கிறேன் பிதாவானவர் வந்து பிரகாசமான வெளிச்சத்தில் அவருடைய முகம் தெரியாது அப்படி இருக்காரு. வலது பாரசத்தில் இயேசு இருக்கிறது, சில எப்பாவது சில சமயம். அப்போ ஆண்டவர் வந்து பிதா பார்த்து என்னுடைய தாசன் ஜெபிக்கிறான் பரிந்து பேசுவார்,
0: கண்டிப்பாக
1: அதை நான் பார்த்துருக்கிறேன். அதனால தான் ஜெபத்தில் உறுதியாக நிற்கிறோம். ஆவியான இயேசு கிறிஸ்து நமக்காக பிதாவுக்கு பரிந்து
0: பேசுகிறார்.
1: என்னுடைய தாசன் ஜெபிக்கிறான், பிதாவே இதுக்கு நீங்க பதில் கொடுக்கணும், நீங்க செய்யணும். நம்மோடு கூட சேர்ந்து இயேசு விண்ணப்பம் பண்ணுவார்
0: கண்டிப்பா.
1: அப்ப உடனே பிதாவானவர் வந்து டிஸ்டர்ப் ஆகுது தெரியும், அந்த காரியத்துல செயல்படணும், இந்த காரியத்தை இந்த தேசத்துல செய்யணும், இந்த காரியத்துல செய்யணும்னு. சில சமயம் தேவதூதல் நிக்கிறது தெரியும்
0: கண்டிப்பா கண்டிப்பா.
1: அவர் வந்து மிகாவில் தூதர்களை நான் அப்படியே ஆவியில தெரியும், அவர் கட்டளை பிறப்பிக்கிறது தெரியும், இது நிறைவேற்று அப்படின்ட்டு. அப்ப அந்த ஜபம் முடியும் போது நமக்கு திட்டமா தெரிஞ்சிடும், நம்ம ஜபத்துக்கு பதில் வந்துட்டு இதனுடைய மாற்றத்தை நம்ம பார்ப்போம்.
0: இந்த தூதர்கள் தாண்டி அந்த ஜபிக்கிறவங்களுக்கு உதவி செய்யறதுக்கு இன்னும் சில தூதர்கள் இருக்காங்க. அவங்க வந்து ஜபத்துல நமக்கு வந்து உதவி செய்யறவங்க. அவங்க என்ன செய்வாங்க அப்படின்னு சொன்னா, நம்ம ஜபம் பண்ணும்போதே இந்த தூதர்கள் மூலம் அவங்க வந்து மனிதர்கள் மாதிரியும் நமக்கு வந்து தெரியும், அவங்க வந்து நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுத்துட்டே இருப்பாங்க. இதுக்கு வந்து பைபிள்ல எங்க வசனம் இருக்குன்னு கேட்டா, யோவான் உள்ள போகும்போது ஒரு பரிசுத்தவனை பார்த்தானே காலில்
1: விழுகிற,
0: இல்ல நீ இருக்கிற இடம் இது, நீ வந்து அந்த மாதிரி செய்யக்கூடாதுன்னு நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன்.
1: தேவனை தான்
0: அது மாதிரி நான் அங்க பரலோகத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு ஜெபம் பண்ணும் போதே நான் இன்னும் கொஞ்சம் அதிகமா இப்ப ஜெபம் பண்ணணும், நீ முடிச்சிடாத, இன்னும் கொஞ்சம் வந்து ஜெபம் தேவைப்படும், பக்கத்துல சொல்லிட்டே இருப்பாங்க, வந்து சொல்லுவாங்க இது இது கரெக்ட், நீ இன்னும் கொஞ்சம் ஜெபம் பண்ணு, அந்த ஜெப தூபம் வந்து இன்னும் நிரம்ப வேண்டி இருக்கு. அது கர்த்தர் நேரடியாக சொல்ல மாட்டார், இவங்க பக்கத்துல சொல்லுவாங்க. இன்னும் கொஞ்சம் நீ வந்து பாரத்துக்கு விட்டு கொடுத்து ஜெபம் பண்ணு, இன்னும் கொஞ்சம் வந்து இது ப்ரே பண்ணு அப்படின்ற மாதிரி நமக்கு இன்ஸ்ட்ரக்ஷன் கொடுக்கறது. அதுக்கும் தூதர் இருக்காங்க. நம்ம செய்த ஜெபத்தின்படி செய்வதற்கு கட்டளை கொடுக்கிற தூதர் இருக்கிறாங்க. அதான் நீங்க சொன்னது, இந்த மிகாவேல் என்ன செய்வார்னா அந்த இதுக்காக ஜெபம் பண்றாங்க, நீ போய் அந்த இடத்துல வந்து அந்த பிரச்சனையை சால்வ் பண்ணு அப்படின்னு அனுப்புறது. அப்ப நமக்கு கர்த்தருடைய பிரசன்னத்துக்குள்ள கர்த்தருடைய ஆபீஸ்ல போய் மனு கொடுத்துட்டோம்னா அது என்ன நடந்துச்சு நமக்கே தெரிஞ்சிடும். கேட்டுட்டாங்க கேட்கல, நமக்கு அந்த நிச்சயம் கிடைச்சிடும். அப்ப இந்த அனுபவத்துக்குள்ள போறதுக்கு தான் நம்ம வந்து இந்த ஜெபத்துல ஆழமான ஒரு அனுபவம் இதெல்லாம். அப்ப இத வந்து இவங்க வந்து கற்றுக்கொண்டு அப்ப அந்த ஆழமான ஜெபங்களை ஜெபிக்க பழகணும். அதுக்கு நீங்க சொன்ன மாதிரி எனக்கு வந்து ஒரு கமிட்மெண்ட்ஸோ இந்த உலகத்துல அடுத்து வந்து இப்ப அரிசி போடணும், குக்கர் வைக்கணும், இப்படிங்கிற மாதிரி சில கமிட்மெண்ட்ஸோ அல்லது வேற மாதிரி ஒரு டைம் சென்ஸோ என்னை பாதிக்காத மாதிரி காத்திருந்து ஜெபிக்கிறதுக்கு நான் ஒரு இடத்தையோ நேரத்தையோ நம்ம வந்து தேர்ந்தெடுத்து திறப்பில் நின்று ஜெபம் பண்றது நல்ல பலம்.
1: சில சமயம் வந்து இந்த மாதிரி ஆட்கள் அவங்க வேலை செய்துட்டு இருக்கும் போதோ சமையல் பண்ணிட்டு இருக்கும் போதோ ஆண்டவருக்கு அந்த ஜெப அவசியம்னா பாவியான ஒரு இடைப்படாரு, அந்த மாதிரி உங்களுக்கு உடனே தெரிஞ்சிடும். உடனே அதை க்ளோஸ் பண்ணிட்டு அவங்க ஜெபத்துக்கு போயிருவாங்க. வேலையை முடிக்கட்டுன்னு காத்திருக்கூடாது,
0: அதுக்குள்ள இந்த பிரச்சனை முந்திரும்
1: முடிஞ்சிடும். அப்ப அந்த நேரத்துல உடனே சில சமயம் அர்ஜென்டா சில சமயம் சொல்லுவாரு, சில காரியம் இனி நடக்க போகிற காரியத்துக்கு ஆண்டவர் பேசுவாரு. ஆண்டவர் வந்து சந்தித்து சொல்ற பிரச்சனை டிஃபரெண்டா இருக்கும். அந்த அர்ஜென்சியை பொறுத்து நம்ம அதுக்கு உடனே கீழ்படிக்கலாம். அது இல்லாம இருந்துட்டா ஒரு பெரிய ஆபத்தாயிரும்.
0: இதை தாண்டி இன்னொரு டாபிக் வந்து என்னன்னு கேட்டா, இப்போ தெரப்பி
2: குயிக் க்வெஸ்சன், ஹவ் மெனி ட்ரேட்ஸ் டு யூ மேக் இன் எ டே? லெட்ஸ் சீ, அரவுண்ட் 150. 150 ட்ரேட்ஸ், தட் டு மேனுவலி சீம்ஸ் இம்பாசிபிள். கேன் யூ ஷோ மீ யுவர் போர்ட்ஃபோலியோ? ஷோ, டேக் அ லுக். ஹோல்ட் அப், these returns, damn, are these real?
3: Yes, 100% real, all thanks to AI.
2: So AI for trading?
3: Yes, artificial intelligence. It analyzes markets, spots opportunities, execute trades all automatically while I am here enjoying my coffee.
2: And where did you learn this from?
3: In the 4-day stock market using AI workshop by Springpads. They teach you everything, how to build, test and automate your trading strategies using AI.
2: But this must be expensive.
3: That's the best part. It's only for 9 rupees.
2: Wait, only 9 rupees? I am sure our audience wants to know where they can learn this from. How can they learn this?
3: It's simple. You just have to click the link below and sign up for the workshop. By the way, be quick. Only 7 spots are left.
0: ஏன்னா விளைவு வந்து ஒரே மாதிரி தான் இருக்கு.
1: ஆமா,
0: ஒரு அழிவு சங்காரம்னு இருக்கு.
1: அதுக்கு தான் பரிசுத்த ஆவியானவர் தான் நமக்கு அதை தெளிவுபடுத்த முடியும். பிதாவின் சித்தத்தை, தேவனுடைய இருதயம் எப்படிப்பட்டதா இருக்கிறதை நமக்கு காண்பிக்கிறவர் ஆவியானவர் தான். ஹோலி ஸ்பிரிட் வழியா தான் நம்ம இதெல்லாம் அறிய முடியுமே தவிர மாம்சத்தில் அறிய முடியாது. பரிசுத்த ஆவியானவர் நமக்கு ஜபத்தில் உதவி செய்கிறார். அப்ப அவர் தான் வந்து இது தேவ சித்தம், இது தேவ சித்தம் இல்லை, இது இதனுடைய காரணம், இது காரியம் இதுதான் நீ விளங்க பண்றதே ஹோலி ஸ்பிரிட். அப்ப எப்பொழுதுமே நம்ம வந்து ஹோலி ஸ்பிரிட் பேசுவதற்கு சென்சிட்டிவா இருக்கணும். ஆவியானோடைய குரலை கேட்கறதுக்கு சென்சிட்டிவா எப்பவுமே கவனமா இருக்கணும். அப்போ வந்து இதுக்கு தேவனுடைய இதனால வர்றது என்பதை ஆவியானவர் விளங்க பண்ணிடுவார். விளங்க பண்ணும் போது நம்முடைய உள்ளத்துல அந்த பாரத்தை உண்டாக்குற ஒரு ஆவியானவர் தான் அப்படி ஜெபிக்க வைப்பார். அதுவே பிசாசனால வந்துன்னா நமக்கு கோபம் வரும்.
0: பிசாசன்
1: தேவ பிள்ளை நீ தொந்தரவு பண்ற அப்படின்னு ஒரு வைராக்கியம் வரும். நமக்குள்ள இந்த ஆவியில தான் அதை கண்டுபிடிக்க முடியும். நம்முடைய ஸ்பிரிட்ல தான் அதை கண்டுபிடிக்கும். ஆவியானவர் நமக்குள்ள என்ன மாதிரி செயல்படுகிறாரோ அதை வச்சு கண்டுபிடிச்சிடலாம். நீங்க சிலரை பார்க்கும் போது சிலர் பிரச்சனை சொல்லுவாங்க, அவங்க சொல்லும் போதே நமக்குள்ள ஒரு ஒரு என்னது குரோனிங் ஸ்பிரிட் வந்துடும். அவங்க வந்து தன் பிரச்சனை சொல்லுவாங்க, சில சமயம் அவங்க பிரச்சனை கேட்கும் போது எனக்கு அழுகு வந்துடும். அதாவது ஆவியானவர் அவங்களுக்காக பரிதவிக்கிறார் இந்த அந்த மக்களுக்காக. அப்ப நமக்கு தெளிவா தெரிஞ்சிடும் ஆண்டவர் அற்புதம் செய்ய போறாரு, அதான் ஆவியானவர் அந்த பாரத்தை உண்டாக்குறாங்க. சிலர் ரொம்ப அழுவாங்க, நமக்கு ஒண்ணுமே வராது, நம்மளா உண்டாக்கி கொள்ள முடியாது.
0: பாத்திரமா இருக்கிறாங்க.
1: ஆமா, அவங்க வந்து சும்மா பரிதாபத்துக்கும் சும்மா அழுவாங்க சிலர். அப்போ சில ஒருத்தரம் வந்து இதுக்கு அழக்கூடாது, நீங்க எதுக்கு அழுகுறீங்க, இதுக்கு விசுவாசிக்கணும், நீங்க அழுகுறதுனால அற்புதம் நடக்க போறதில்ல, ஸ்டாப் நிறுத்துங்க. நமக்கு பார்த்து என்ன ஊழிக்காரபடி கடினமா நடக்கிற மாதிரி தெரியும், ஆனா அது வந்து அந்த
0: கண்ணீர்
1: ஆண்டவர் சொல்ல இது அழக்கூடாது, விசுவாசிக்கணும், நீ அழுகிறதுனால பிரச்சனை தீராது. அன்னாளுடைய காரியாரைக்கு மன கிளேசம் உள்ள ஸ்திரீ, காயப்பட்ட உள்ளம், அது வித்தியாசம். சிலர் வந்து ஊழிகாரன் அழு

0: தான் நமக்கு பரிதாம ஜெபம் பண்ணுவாங்க அப்படின்ற மனநிலையோட சிலர் ஆடுவாங்க. நம்ம ஆவியில தெரிஞ்சிடும், ஒருத்தர் பேசும்போது இவங்க வந்து உண்மையா இருக்காங்களா, இது உண்மையான பிரச்சனையான ஆவியில தெரிஞ்சிடும். சிலர் மேல நமக்கு அந்த பாரம் வராது, இறக்கம் வராது. நம்மள வருவித்துக் கொள்ள கூடாது, அது அன்று கற்றுக் கொடுத்த. நான் யாரை குறித்த பாரம் கொடுக்கறேனோ அவங்களுக்கு தான் நீ பாரத்தோட சேரிக்கணும். அந்த டிஃபரன்சியேஷனை ஆவியான சொல்லி தருவாரு. அப்ப அதுல நம்ம கவனமா இல்லாம எல்லாத்துக்கும் ஒண்ணு போல நம்ம ஜெபிக்க ஆரம்பிச்சோம்னா பலன் இருக்காது. அப்ப அதுலயே நம்ம கவனம் செலுத்தணும்.
1: ஆமா, இப்போ வந்து இதை இப்படி புரிஞ்சுக்கலாம் நான் நினைக்கிறேன். வந்து முதல்ல வந்து தேவனுடைய கோபத்தினால் வரக்கூடிய அழிவுகள், தண்டனைகள், அது வரும்போது அந்த தண்டனையை சமாளிக்கிறதுக்கு கர்த்தருடைய இது காரியத்தில் ஒப்புரவாகுதலை பற்றி நம்ம ஜெபிக்கணும். நம்ம பாவம் செஞ்சுருக்கிறோம், பாவம் மன்னிப்பு, தேசம் பாவம் பண்ணியிருக்கு, அதை வந்து கர்த்தருடைய கோபத்தை ஆற்றுறதுக்காக ஜெபிக்கணும். சாத்தானால வரக்கூடிய அத்துமீறல்கள், அவனால வரக்கூடிய காரியம் வச்சுன்னா எழுத்து நின்று யுத்தம் பண்ணணும். கர்த்தர் வந்து சாத்தானை அனுமதிச்சு வரக்கூடிய காரியங்களா இருந்தா அதை வந்து பொறுமையா ஏற்றுக்கொண்டு விசுவாசிக்கணும். அதுக்கு உதாரணம் வந்து யோபு. யோபுவுக்கு வந்தது வந்து கர்த்தர் அனுமதிச்சது, சாத்தானால வந்தது, ஆனா கர்த்தர் அனுமதிச்சதுனால வந்தது. அதுக்கு அவரை வந்து ஜெபம் பண்ண சொல்லவோ எதுவுமே சொல்ல சொல்லல. ஆனா அவங்க நண்பர்கள் வந்து என்ன சொல்றாங்கன்னா இப்படி இருக்கும் அப்படின்னு அவனா சும்மா சொல்றான். ஆனா கர்த்தர் அதை வந்து இது பண்ணல, நான் தான் அனுமதிச்சிருக்கேன், உனக்கு என்ன வராது, இது கொஞ்ச நாள் இருக்கும் அப்படின்னா அதை பொறுமையா ஏற்றுக்கொள்ளணும். அப்ப எப்படி ஜெபம் பண்ணனா, இதை நான் வந்து சகித்து கொள்ள தாங்கி கொள்ள பலன் கொடுங்க அப்படின்னு ஜெபம் பண்ணணும். இதுக்கு இன்னொரு உதாரணம் சொன்னா, பவுல் அப்போஸ்தலர் தன் அனுபவத்துல சொல்லும் போது எனக்கு சரீரத்துல ஒரு முள் கொடுக்கப்பட்டதுன்னு சொல்றாரு. அந்த முள் வந்து சாத்தானுடைய தூதனே
0: சொல்றாரு,
1: சாத்தானுடைய தூதனா இருந்து என்னை குட்டுது அப்படிங்கிறாரு. அப்ப சாத்தானுக்கு கர்த்தர் அனுமதி கொடுத்து அந்த முள் வந்து அது வந்த உடனே இப்ப என்ன செய்யறாருன்னா அது நீங்கும்படிக்கு ஜெபம் பண்றாரு. கர்த்தர் சொல்றாரு, இதுக்கு நீ ஜெபம் பண்ண வேண்டியது இல்லை, அதை நீ ஏற்றுக்கொள் அப்படிங்க. அப்ப என்னன்னா அந்த முள் என்னை குட்டும் போது அதை தாங்கிக் கொள்ளுகிற பலனுக்காக தான் கேட்கணும் இல்லையா. அதன் அப்ப ஒவ்வொரு ஜெபத்துக்கு ஜெபம் வித்தியாசம்,
0: அது நம்மை தாழ்த்துவதற்கு.
1: ஆமா,
0: அவ்வளவுதான் சொல்றேன், என்னை உயர்த்தாதபடி
1: எனக்கு கொடுக்கப்பட்ட
0: அப்படி வந்து அதனால நமக்கு அப்படி ஒரு முள் கொடுக்கப்பட்ட ஆண்டவரை துதிக்கணும்.
1: ஆமா,
0: சில பலவீனம் கொடுக்கப்பட்டது, அது வந்து நம்ம என்னல ஒன்று இல்ல அப்படின்னு கத்தரை நம்ம சார்ந்து கொள்வதற்கு தாழ்த்துவதற்கு ஏதுவா மாறிடும். அதுக்காக தேவன் அனுமதிப்பார்.
1: அப்ப மூணு பிரச்சனை மூணு விதமா அணுக வேண்டி இருக்கு. தேவனால வரக்கூடியது நம்ம தெரிஞ்சிட்டோம்னா கத்தரை சாந்தப்படுத்துறதுக்கும் அந்த பிரச்சனை சால்வ் பண்றதுக்கும் என்ன வழி, எதனால வந்துச்சுன்னு பார்த்து அதுக்கு ஜெபம் பண்ணணும்.
0: சில சமயம் வந்து ஒரு ஆத்மா அறியாமையினால அவங்க ரட்சிப்பு தடப்பட்டுக்கிட்டே இருக்கும். அவங்களுடைய அறியாமை பக்தியா இருப்பாங்க அவங்க எல்லாத்தையும், அதாவது நம்ம தெய்வம்னு நம்பினா தெய்வம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையும் சர்ச்சை பார்த்தா அதிகம் ஒரு கும்பிடு போடுவாங்க, இதை பார்த்தா கும்பிடு எல்லாத்தையும் அப்படி கும்பிடுவாங்க. பத்திரிக்கைலாம் சில பக்தியா இருப்பாங்க, ஆனா ரொம்ப பாதிக்கப்பட்டிருப்பாங்க. அன்று சொல்லுவார், அவங்க அறியாமை சாத்தானுடைய அறியாமை பயன்படுத்தி தான் வேதனைப்படுத்துகிறான், அந்த தவறுக்குள்ள இருக்காங்க. அப்ப அந்த ஆத்மா மீட்கப்படுவதற்கு ஆண்டவர்கிட்ட பரிந்து பேசி
1: ஜெபிக்கிறோம்.
0: அதுக்குள்ள நமக்கு பாரம் வரும், கண்ணீர் வரும். ஆண்டவர் அவங்கள அறியாமையில இருக்கிறாங்க, அவங்களுக்காக நான் மன்றாடுகிறேன். அப்ப அந்த பேர்டனை நமக்கு ஆண்டவர் தருவார். அப்ப நம்ம கண்ணீர் விட்டு அழுது ஒரு ஜெபிக்கும் போது சீக்கிரத்துல பாத்தீங்கன்னா அவங்க ரசிக்கப்பட்டுருவாங்க.
1: கண்டிப்பா
0: நம்முடைய கண்ணீர் அவங்களை ரசிப்புகளுக்கு கொண்டு வந்தோம். அப்ப அவங்களை குற்றப்படுத்தி நம்ம ஜெபிக்கிறது இல்ல, பரிந்து பேசி ஜெபிக்கிறது.
1: அவங்க ஒவ்வொரு ஜபத்திலையும் வந்து இந்த ஜபத்தினுடைய கிரேடுன்னு ஒண்ணு இருக்கு. இப்ப வந்து சாதாரணமா நான் ஜெபிக்கிறது, அப்புறம் நீங்க ஏற்கனவே சொன்ன மாதிரி அதற்கு ஒரு விலை கிரயம் கொடுத்து, சில சமயத்துல பாத்தீங்கன்னா கவர்மெண்ட் ஹாலிடேஸ் இருந்தா தான் வந்து ஜெபம் பண்ணுவாங்க. ஆனா நல்ல ஒரு நம்ம ஒரு தடவை கர்த்தர் பேசி நல்ல ஒரு ஒர்க்கிங் டே அன்னைக்கு இந்த கூட்டம் சொல்லி நீங்க சொன்னீங்க
0: உபவாச ஜெபம்.
1: அப்ப கர்த்தர் என்ன சொன்னார்னா, உண்மையிலேயே அவன் பாரத்தோட வந்தால்
0: உன்னை
1: தியாகம் பண்ணி இங்க வரக்கூடாது அப்படின்னு. அப்ப அந்த மாதிரி விலைக்கிரயம் பண்ணி கொடுக்கற ஜெபம் இன்னும் கொஞ்சம் பவர். இந்த மாதிரி அந்த ஜெபத்துல வந்து அதிகமான வல்லமைகளுக்கு வந்து அது கூட்டுருக்கு. அந்த ஜெபத்தோட என்னென்ன எல்லாம் வந்து இணைக்கப்படணும், என்னென்ன எல்லாம் இருக்கணும் அப்படின்னு இதை சொல்ல முடியுமா உங்களுக்கு? இப்ப நம்ம ஜெபிக்கிறோம்,
0: அதுக்கப்புறம் உபவாசம் வந்து ஒரு சாக்ரிஃபைஸ் பண்ணி நம்ம ஜெபிக்கிறது. நம்ம டைம் முக்கியமான நேரத்தை ஆண்டவருக்கு ஒதுக்கி நான் சொன்ன சிலர் வந்து அதிகாலை 3 மணிக்கு ஜெபிக்கிறது ரொம்ப ஆண்டு வேலிவா எடுப்பார். நார்மலா பாத்தீங்கன்னா அந்த விடியற் காலம் 3 மணிக்கு தான் அயர்ந்த நித்திரை வரும்னு டாக்டர் சொல்றாங்க.
1: பொதுவா திருட வரவனே
0: அந்த அயர்ந்த நித்திரை பண்ற இழைப்பார்கிட்ட அந்த டைம் ஆண்டவருக்காக நம்ம விழித்திருந்து ஜெபிக்க ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறாங்கல்ல, தேவனது ரொம்ப விசேஷமா கருதுவார். ஏன்னா ஒரு விலைக்கறையும் கொடுத்து தன்னுடைய முக்கியமான நேரத்தை கொடுத்து ஜெபிக்கிறார். அதே மாதிரி வந்து ஆண்டவர் இந்த காரியத்திற்கு என் முழங்கால என்ன கொடுக்கறேன், நீங்க ஜெபிச்ச மாதிரி முழங்கால நின்று ஜெபிக்கிறேன் அப்படின்னு சொல்லி தீர்மானம் எடுத்து அந்த பதிலை பெற்றுக்கொள் வரைக்கும் முழங்கால ஜெபிக்கும் போது
2: 9 rupees won't even buy you a samosa. But what if I tell you 9 rupees can automate 95% of your work? What if I tell you 9 rupees can make you irreplaceable in the job market? And what if I tell you 9 rupees can give you that salary hike that you always deserve? All of this is possible when you invest your 9 rupees and 3 hours in my upcoming AI tools workshop, where I'm going to teach you the 10 awesome AI tools which you need to know in order to get all of these outcomes. And I have gone through personally 1500 AI tools and found 10 most awesome AI tools. So what are you waiting for? Click on the link below. Sign up for my workshop. I'll see you inside.
3: தங்கமா இல்ல, எல்லா தங்க நகைகளும் 100% ஹால்மார்க்.
4: அதான் தெரியுமே,
3: தங்கம் மட்டுமா? இப்ப தங்கமா இல்ல வெள்ளியும் 100% ஹால்மார்க்.
4: ஓ, நம்ம தங்கமயில் தங்கம் வெள்ளி ரெண்டுமே 100% ஹால்மார்க்.
5: தங்கமயில் ஜுவல்லரி தமிழகம் எங்கும்.
3: தங்கம் வாங்க, தங்கமயிலுக்கு வாங்க.
0: தேவ சமூகத்துல முகங்குப்புற விழுந்தாரு நேருக்கு. அது மாதிரி விதங்கள் ஜபம் இருக்குது.
1: முகத்தை மூடிக்கொண்டு ஜெபிச்சது கூட சில இடங்களில் சொல்லுங்க.
0: அதுக்கப்புறம் வந்து ரெட்டு உடுத்தி ஜெபிச்சு, வழியற்பாட்டு காலத்தில் ரெட்டை உடுத்தி சாம்பலில் உட்காந்து ஜெபிச்சிருக்காங்க. அது தங்களை தாழ்த்துறதற்கு அடையாளம். ரெட்டு சாக்கில் ட்ரெஸ் போட்டால் எப்படி இருக்கும், அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும்.
1: அது ஹீட்டு வேற.
0: ஆமா,
1: அது அவங்க நாட்டில் வந்து அதிகபட்சமான வெப்பம் இருக்கும். அதுல வந்து ஒரு சாக்குல ஒரு துணி செஞ்சு போட்டா அது ரொம்ப கஷ்டமா இருக்கும். அது மண்ணை வேற மேல தூவிட்டு ஜெபம் பண்ணிருக்காங்க.
0: அது தங்களை தாழ்த்துவதற்கும் தங்களுடைய பேர்டன் தெரியப்படுத்த ஜெபிச்சிருக்கிறாங்க. இந்த மந்தாடி ஜெபிக்கிற அனுபவத்துல நீங்க நுழையும் போது சில சமயம் ஆண்டவரும் நீங்களும் மட்டும் தனித்து வரும்போது உங்களை அறியாமலே நீங்க சாஸ்தாங்கமா விழுங்க.
1: ஏன்னா
0: அவருக்கு அவர் வந்து நிக்கும் போது நான் அங்கேயே பாத்துட்டு சில சமயத்துல இயேசு வந்து நிக்கிற பார்த்துட்டா நமக்கு எல்லாம் மறந்துடும்.
1: நாங்க
0: எங்க இருக்கிறோம் மக்கள் எல்லாம் மறந்துட்டு அவர் மட்டும்தான் தெரிவார். அப்போ அந்த டைமை பயன்படுத்தி சாஸ்தாங்கமா விழுந்து அவரை சில சமயம் துதிக்கிறது, சில சமயம் ஜெபிக்கிறது, சில சமயம் அவருடைய பாதத்துல அழுகிறது. அப்போ அந்த ஜெபத்தை ஆண்டவர் கவனமா கேட்பார். அந்த மாதிரி இருக்குது இந்த ஜபத்துல.
1: இதே மாதிரி ஜபத்துல வந்து அழுது கண்ணீர் ஜபம், கண்ணீரின் ஜபம்னு ஒன்று இருக்கு. அப்புறம் ஒரு பெருமூச்சலோட இருக்கு. அப்புறம் பெருங்குரல் எடுத்து ஜபம் பண்ணது, சத்தத்தை உயர்த்தி
0: உயர்த்தாங்க
1: அப்படின்னு. அப்ப இது ஒவ்வொன்றுக்கும் ஒவ்வொரு வித்தியாசம் இருக்குமல்ல. அந்த ஜபத்தினுடைய ஜபம் எப்படி வெளிப்படுகிறதுங்கிறதுக்கும் அந்த ஜபத்தினுடைய தன்மைக்கும் ஒரு சம்பந்தம் இருக்கும். இப்ப இதுல இன்னும் கொஞ்சம் உங்ககிட்ட ஒரே ஒரு கேள்வி மாத்திரம் இருக்குன்னா, இந்த உபவாசம் ஜபம் வந்து ரொம்ப முக்கியமானது. அந்த உபவாசத்திலே வந்து பல வகையான உபவாசங்கள் வேதத்துல சொல்லப்பட்டிருக்கு. இப்ப இந்த திறப்பில நின்று ஜபம் பண்றவங்களுக்கு ஜபத்துல முக்கியமா உபவாச ஜபம் அது ஒரு முக்கிய பங்கு வகிக்குது. அப்ப அந்த உபவாச ஜபத்துல வந்து இருக்கக்கூடிய அந்த எத்தனை வகைகள் மாதிரி பண்றாங்க பைபிள் அடிப்படையில, அந்த மாதிரி பண்ணும்போது நமக்கு உள்ள என்ன நடக்குது, அந்த ஜபங்களுக்கு எப்படி ஒரு பதில் கிடைக்குது, உங்களுடைய அனுபவங்கள்னு சொன்னீங்கன்னா இன்னும் கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறாங்க.
0: நீங்க பைபிள்ல பாத்தீங்கன்னா 40 நாள் உபவாசம், அது வந்து மோசே புசியாமலும் குடியாமலும் மலை மேல அது கத்துற ஒரு தனித்து இருக்கிறாங்க. அது ஒரு சூப்பர் நேச்சுரல் எக்ஸ்பீரியன்ஸ். அதனால அவரால் முடியுது. வேற யாரும் 40 நாள் இருந்த மாதிரி இல்ல. இயேசு 40 நாள் இருந்தாலும் அவருக்கு உபவாசம் முடிஞ்ச உடனே பசி உண்டாயிட்டு. அப்ப அவர் என்ன சொல்றாங்க சில வேதறிஞர்கள், அவர் தண்ணி குடிச்சிருக்கணும், அவர் தண்ணி குடிச்சிட்டு உபவாசம் இருந்திருக்கணும், இல்லைன்னா உபவாசம் முடியும் போது முதல்ல தண்ணி தான் தேடுவாங்க. அவர் தண்ணி குடிச்சிட்டு சாப்பிட மட்டும் இல்லாம உபவாசம் இருந்திருக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது இருக்கலாம் தெரியாது. காமனான ஒரு உபவாசம்னா புசியாமலும் குடியாமலும் இருக்கிறது ஒன்லி 3 டேஸ்
1: தான்,
0: முடியாது. அப்ப வந்து எஸ்தர் முறை சொல்றாள், 3 நாள் புசியாமலும் குடியாமலும் உபவாசிப்பேன். பவுர் சவுல் ஆண்டவர் சந்திச்ச உடனே தமஸ்கோல போய் 3 நாள் புசியாமலும் குடியாமலும் 3 நாள் உபவாசம் பண்ணி தான் அவர் இருக்கிறார் தமஸ்கோல. அங்கதான் ஆண்டவர் சந்திக்கிறார். அதுல புசியாமலும் குடியாமலும் அப்போ தண்ணி குடிக்காம உபாசிக்கிறாரு, சாப்பிடாம தண்ணி.

0: நீ குடிக்காம, அது வந்து ரொம்ப ஸ்ட்ராங் ஃபாஸ்டிங், அது அது வந்து மூணு நாள் தான் இருக்கணும், அதுக்கு மேலே போகக்கூடாது. சிலர் 7 days இருப்பாங்க, சிலர் 21 நாள் இருப்பாங்க. நான் வந்து சிலர் ஒருவேளை உணவு எடுத்துட்டு இருப்பாங்க, நான் வந்து ஒருவேளை உணவு எடுத்துட்டு 40 நாள் உபவாசம் அப்படி இருந்திருக்கிறேன். அது மாதிரி 7 நாட்கள் அது மாதிரிலாம் ஒருவேளை உணவு எடுத்துக்கொண்டு மற்ற நேரத்தை ஒதுக்கிட்டு இருக்கிறாரு. 3 நாள் தான் ஃபுல் உபவாசம் இருக்கிறக்கு அந்த கிருபை தந்து, அவ்வளோதான் இருக்காங்க. சிலருடைய அனுபவம் ரொம்ப, சாம் ஜபத்துறனெல்லாம் 21 நாள் சாப்பாடே எடுக்காமல் வெறும் தண்ணி மட்டும் குடிச்சிட்டு இருந்திருக்காங்க. அப்படி சிலரை நான் பார்த்துருக்கிறேன். நம்ம அவங்க செய்கிறாங்களேன்னு நம்ம செய்யக்கூடாது. ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு காரியம் அவங்க எதுக்கு. அப்போ வந்து ஒரு உபவாசம் நம்ம இருக்க போகிறோன்னா சரியான ரீசன் இருக்கணும். ஆண்டவன் இப்ப எஸ்தர் 3 நாள் புசியாம கூடியமா இருந்தா தேசத்துல தன் மக்களுக்கு ஒரு காரியம் நடக்கணும். அந்த ஜபத்தின் விளைவாக நடந்துட்டு 3 நாள் ஜெபிச்சேன், தேசத்தின் சட்டமே மாறி கர்த்தர் ஜெயம் கொடுத்துட்டார். இப்ப வந்து சவுல் வந்து 3 நாள் பவுல போஸ்தலன் புசியாமல கூடியாமல் இருந்தானா, 3வது நாள் ஆண்டவர் ஒரு தீர்க்கதரிசி அனுப்புறாரு, கண் பார்வை வந்துட்டு அபிஷேகம் பண்ணிட்டாரு, ஊழியத்துக்கு ரெடி பண்ணிட்டார். இது மாதிரி ஒண்ணுமே இல்லாம சிலர் பெருமைக்காக உபவாசம் வந்து 3 நாள் அல்ல 40 நாள் இருக்க சொன்னா அதுக்கு ஒரு காரணம் இருக்கணும். அந்த காரியம் அது சக்சஸ் ஆகணும். இல்லைன்னா வழக்கத்தின்படியான உபவாச ஜபம் கட்டாய அவசியம். எல்லா தெய்வ பிள்ளைகளும் வழக்கத்தின்படி வாரத்துல 1 நாள் அல்ல 2 நாள், சிலருக்கு ஒருவேளை
1: அது ஹெல்த்துக்குமே நல்லதுங்கிறாங்க,
0: நல்ல ஆரோக்கியத்துக்கு நல்லது டாக்டர் சொன்னதுனால, ஒரு வேளையோ 2 வேளையோ அல்லது 3 வேளை ஒரு ஃபுல் டேயோ உங்களுடைய பலத்தை பொறுத்து. ஆண்டவர் வந்து யாரையும் கட்டாயப்படுத்த மாட்டார். தானியல் உபவாச ஜபம் ஒன்று இருக்கு, அது பார்ஷியல் ஃபாஸ்டிங். ஒன்று வந்து கம்ப்ளீட் ஃபாஸ்டிங் வந்து, ஆமாம், கம்ப்ளீட் ஃபாஸ்டிங் 3 days. நார்மல் ஃபாஸ்டிங் வந்து நம்ம வசதிப்படி இருந்துக்கிறாரு. அப்புறம் வந்து அவரு உபவாசம் இருந்தது பார்ஷியல் ஃபாஸ்டிங். ருசியான பதார்த்தம் சாப்பிட மாட்டார், மாமிசம் எடுக்கல, வெஜிடேரியன். அவர் வந்து செண்டெல்லாம் போடல, அவரெல்லாம் எழுதியிருக்காரு. பரிமள தைலம் பூசி கொள்வதில்ல, அது ஒரு உபவாசமா ஆண்டவர் எடுத்துக்கொள்றாரு. ஒரு ஏதோ ஒரு சாக்ரிஃபைஸ் பண்றாங்க. அப்ப அந்த மாதிரி உபவாசம் இருக்கு. சிலர் வந்து கஞ்சி மாத்திரம் கொஞ்சம் குடிச்சிட்டு மற்ற சாப்பாடு எடுக்க மாட்டாங்க, அப்படி இருக்கலாம் உங்களுடைய சரீரத்தை பொறுத்து.
1: ஆனா உபவாசத்துல வந்து ஒரு அதிகப்படியான பவர் இருக்கிறது நல்லா தெரியுது. இது என்னுடைய ஊழியத்தின் துவக்க காலம் உங்களுக்கு தெரியும். நான் மேக்சிமம் உபவாசம், ஏன்னா என்னை நடத்தினவங்க அப்படி எந்த ஒரு பிரச்சனைக்கும் உபவாசம், உபவாசம் முரட்டுத்தனமான உபவாசம்,
0: சாப்பிட்றதே இல்லை,
1: சாப்பிட்றதே கிடையாது, அப்படியே விழுந்துருவாங்க. அப்படியே நீங்க சொன்ன மாதிரி இந்த முழுவதும் சாப்பிடாமலே நான் 40 நாள் நான் இருந்திருக்கிறேன் ஆரம்பத்துல. ஏன்னா எங்களுக்கு சொல்லி கொடுத்தவங்க அப்படி சொல்லி கொடுத்தாங்க, சொல்லி கொடுத்து அந்த மாதிரி வரும்போது நான் ரட்சிக்கப்பட்டு வரும்போது எனக்கு 21 வயசு, 21-22 வயசு தான் எனக்கு. அப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா, இந்த வாலிபத்துக்குரிய காரியங்கள் மற்றது எல்லாமே உன் சரீரத்தை வந்து உபவாசத்தில் பண்ண பண்ண உன்னுடைய ஆவி பலமடையும், சரீரம் கொஞ்சம் வீக்காகும் பரவாயில்ல, அது வந்து உனக்கு நல்லது அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. அப்போ அந்த உபவாசத்தில் இருந்து அதில் ஒரு டேஸ்ட் கண்ட உடனே அந்த உபவாசம் பண்ணும்போது நமக்கு என்னாகன்னா ஈஸியாக வந்து எனக்கு கிடைத்த பல வரங்கள் இந்த உபவாசத்தில் இருக்கும்போது தான் எனக்கு வந்து ஒவ்வொரு காரியம் முதல்ல அது பிரேக் ஆகி ஆரம்பிக்கும். கர்த்தருடைய சத்தம் கேட்கறது, ஆண்டவரை முகமுகமா பார்த்தது, இது எல்லாமே எனக்கு ஆரம்பத்துல நடந்தது உபவாச நாட்கள்ல தான் நடந்தது. அந்த நேரத்துல எனக்கு சில நண்பர்கள் இருந்தாங்க, இப்பவும் கொஞ்சம் பேர் இருக்கிறாங்க, நண்பர்கள் இருந்தாங்க, நாங்க எல்லாம் ஒன்னா படிச்சவங்க ஹைஸ்கூல்ல இருந்து, அவங்களும் என் கூட என் மூலமா ரட்சிக்கப்பட்டு வந்தவங்க, இவங்களும் அதே மாதிரியே அந்த இது உள்ளவங்க. நாங்க வந்து எங்க வீட்டுல மேல மாடியில இருந்தோ அல்லது அங்க இதுல இருந்தோ 20 நாள் 21 நாள் ஃபுல் ஃபாஸ்டிங்லயே வந்து உட்கார்ந்துருவோம் அப்படியே, அந்த ஆரம்ப அஸ்திபாரம். ஆனா அந்த உபவாச நாட்கள்ல தான் அந்த ஆவிக்குரிய நிறைய மாற்றங்கள் எனக்குள்ள வந்தது. எனக்கு நல்லா சொல்ல முடியாதனால ஒவ்வொரு ஆரம்பமுமே
0: அந்த உபவாசத்தை
1: எது ஒண்ணுமே முதல்ல அந்த பிரேக் பண்ணும்போது கொஞ்சம் கஷ்டமா இருக்கும். இப்ப கர்த்தரை பாக்குறோம்னு சொல்றோம், அது முதல் முறை
2: ட்ரேடிங்ல 3-4 இண்டிகேட்டர் யூஸ் பண்ணிட்டு இருக்கீங்களா? இனிமே அதெல்லாம் உங்களுக்கு தேவைப்படாது. என்னோட சிபிஆர் இண்டிகேட்டர் உங்களுக்கு கிளியர் என்ட்ரி, எக்ஸிட், ஸ்டாப் லாஸ், அண்ட் ட்ரெண்டோட டைரக்ஷன் எல்லாமே கிளியரா சொல்ல போகுது. ஹை ட்ரேடர்ஸ், நான் கோமதி சங்கர், ஃபுல் டைம் ட்ரேடர். 9 வருஷத்துக்கு மேல நான் ட்ரேடிங் பண்ணிட்டு இருக்கேன் அண்ட் என்னோட பர்சனல் சீக்ரெட் சிபிஆர் இண்டிகேட்டர் ட்ரேடிங் ஸ்ட்ராட்டஜிஸ உங்களுக்கு நான் கத்து தர போறேன். நீங்க ஸ்விங் ட்ரேடிங் பண்ணாலும் சரி, டே ட்ரேடிங் பண்ணாலும் சரி, இந்த சிபிஆர் இண்டிகேட்டர் யூஸ் பண்ணி உங்களால கிளியர் என்ட்ரி, எக்ஸிட், ஸ்டாப் லாஸ், டார்கெட்ஸ், ரிஸ்க் மேனேஜ்மெண்ட், மணி மேனேஜ்மெண்ட், பொசிஷன் சைசிங், இது எல்லாமே நான் கிளியரா உங்களுக்கு சொல்லி தர போறேன். இதுல ஆச்சரியமான விஷயம் என்னன்னா, என்னோட கோர்ஸ் ஒரு ஃபுல் மீல்ஸோட காஸ்ட் தான் வரப்போகுது. சோ எதுக்கு வெயிட் பண்றீங்க? இப்பவே ஜாயின் பண்ணுங்க, வாங்க லேர்ன் பண்ணலாம்.
3: Decides everything. What AI tools do you use? If you say ChatGPT, you're done.
4: I'm 51, added AI certified to my LinkedIn last month, got 4 interview requests in 1 week, 1 turned into a job offer.
5: AI certified? Like a course?
4: 28-day program. 15 minutes a day, finished it, got the certificate, uploaded it. Recruiters actually mentioned it.
5: What if I've never touched AI before?
4: Perfect. The 28-day AI challenge is built for beginners over 40. You get certified at the end. Week 1, unstoppable. Week 2, proof on your resume. Day 28, you stand out. Tap the screen and start tomorrow.
0: அப்புறம் இடையில ஒரு முறை நான் பேருக்கு ஒரு பிரசங்கம் பண்ணும்போது சிக்காயிட்டேன்னு கேள்விப்பட்டு என்னை கூப்பிட்டு பேசினாங்க. சொன்னா, தம்பி, எங்களுக்கெல்லாம் ஆரம்ப காலத்தில் சொல்லி கொடுக்க ஆள் இல்லாமல் எங்கள் சரீரத்தை நாங்களே கெடுத்துக்கிட்டோம். நீங்கள் வந்து ஒரு கூட்டத்துக்கு போறீங்கன்னா கூட்ட நாட்களில் பிரசங்கம் பண்ணும்போது உபவாசிக்கக்கூடாது, முதல்ல உபவாசம் பண்ணிடுறேன். முதல்ல உபவாசம் பண்ணி ஜெபிச்சு அன்னைக்கு ஆயத்தப்பட்டுறணும். உபவாசத்தோட போய் பிரசங்கம் பண்ணக்கூடாது. அது வந்து உங்களை சரீரத்தை பாதிக்கும், தெரியாது, ஃபியூச்சர்ல ரொம்ப பாதிச்சிடும். எங்களுக்கெல்லாம் அப்படி சொல்லி கொடுக்க ஆள் இல்லாம இப்படியும் நாங்க பண்ணி பண்ணி எடுத்துக்கிட்டோம். நல்ல ஆலோசனை சொல்லுவாங்க. நீங்க பிஃபோராகவே உபவாசம் பண்ணி ஜெபிச்சு
1: எனக்கு
0: அப்படின்னு. அதனால முன்னால நான் வந்து அப்படிதான் பண்ணிக்கிட்டு இருந்தேன், சாப்பிடாம. அப்ப பிரதர் ஆலோசனை கொடுத்து, அதனால மீட்டிங் நாட்கள்ல காலையில சாப்பிட மாட்டேன், ஃபாஸ்டிங் மத்தியானம் வரைக்கும் ஃபாஸ்டிங் ப்ரேயர்ல இருந்துருவேன், மத்தியானம் சாப்பிட்டுருவேன். இல்லைன்னா மீட்டிங் பேசும்போது சரீரம் ஒத்துழைக்கணும். இதெல்லாம் ஆலோசனை கொடுத்தாங்க. அது மாதிரி தெய்வ பிள்ளைகள் கொஞ்சம் முதிர்ந்த அனுபவம் உள்ள ஆட்கிட்ட கேட்டு அவங்க சொல்லி கொடுப்பாங்க எப்படி ஃபாஸ்ட் பண்ணணும். கட்டாயம் உபவாசம் அவசியம்,
1: கண்டிப்பா கண்டிப்பா அவசியம். அதுவும் வந்து ஊழியத்தினுடைய துவக்க காலங்கள், நம்ம வந்து இப்ப ரட்சிப்புக்குள்ள வந்திருக்கிறோம், இப்ப வந்து தேவனோட இருவனா, இனி நம்ம வந்து உள்ள போக வேண்டிய பல காரியங்கள் இருக்கு. அந்த நேரத்துல நம்முடைய சரீரம் ஒரு தடையா இல்லாதபடிக்கு நம்ம அடிக்கடி உபவாச நாட்களை நியமிச்சு உபவாசம் பண்றது நல்லது. அந்த உபவாசத்தையுமே வெறும் சாப்பாட்டை ஒதுக்குறதா உபவாசம் நினைக்காம அந்த நேரத்துல தேவனுடைய சமூகத்துல காத்திருந்து ஜெபிக்கிறது. வாலிபர்களுக்கு அது வந்து மஸ்ட். ஏன்னா இப்போ சமீப காலமா இப்ப நம்மள நாங்கள்லாம் ரட்சிக்கப்பட்ட பீரியட்ல எல்லாம் இதெல்லாம் நிறைய சொல்லி கொடுப்பாங்க. இப்ப நான் இருந்த இடத்துல ஜான் ரபீந்திரநாத் ஐயா அவருடைய உபவாசம் உங்களுக்கு தெரியும், அப்படியே உள்ள போய் நம்ம அதையே பார்த்துட்டு நான் என்ன செய்வேன்னா உபவாசம்னா போய் கதவை அடைச்சிருவேன். அவ்வளவு யாரும் தட்டக்கூடாது, நம்மள வந்தா தான் நிச்சயம், பயந்துருவாங்க சில நேரத்துல. 3 நாள் ஆச்சு உள்ள போனோம் ஆளை காணும் அப்படின்னு அந்த பிரேயர்ல அப்படி அந்த பழக்கம். ஆனா இப்ப இந்த உபவாசம்ங்கிறது வந்து வலியுறுத்தி சொல்லப்படுறது இல்ல, பல இடத்துலயும் சொல்றது இல்ல. ஆனா உபவாசத்துல கிடைக்கிற அந்த ஒரு பவரை வந்து உணர்ந்தவங்க அதை வந்து விட மாட்டாங்க.
0: இப்ப மாஸ் பிரேயருக்கு ஃபாஸ்டிங் பிரேயருக்கு வர்றாங்க, 3 நாள் உபவாசத்துக்குலாம். நம்ம பொங்கல் லீவ்ல வச்சா 13,000 பேர் வந்திருந்தாங்க. அவங்க வந்து ஜேபி எல்லாரும் மெஜாரிட்டி நல்ல உபவாசம். பர்சனல் ஃபாஸ்டிங் பிரேயர் அவசியம், ரெகுலரா வாரந்தோறும் 1 நாளோ 2 நாளோ பர்சனல் ஃபாஸ்டிங் பிரேயர், தனிப்பட்ட உபவாசத்தை ஜெபிக்கிற பழக்கம் வேணும்
1: கண்டிப்பா.
0: அது வாலிபர்களுக்கு அவசியம். இப்ப நீங்க நிறைய தெரிந்து கொண்டீங்க, ஜபத்துல என்னென்ன விதமான ஜபங்கள் இருக்கிறது, ஆண்டவரோட நெருங்கி ஆவிக்குரிய உலகத்துக்குள்ள நுழைந்து ஜெபிக்கிற ஜபம் எப்படி, ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஆண்டவர் வந்து ஜப வாழ்க்கையில நம்மளை கொண்டு போவார். சிலது வந்து எங்களால சொல்ல முடியும், நீங்க அனுபவிக்கும் போது தான் உங்களுக்கு தெரியும். அது முழுமையாக எங்களுக்கு விளக்க முடியல, பிரதர் சொன்னது முழுமையாக விளக்க முடியல. அந்த எக்ஸ்பீரியன்ஸ்க்குள்ள நீங்க வரும்போது தான் உங்களுக்கு தெரியும் எப்படி ஆவியானவர் அந்த அனுபவத்தில் கொண்டு போகிறார். நீங்கள் காத்திருந்து ஜெபிக்கும் போது, ஆவியானவருக்கு இடம் கொடுக்கும்போது, ஸ்டெப் பை ஸ்டெப்பாக தேவன் உங்களை கொண்டு போய் அவருடைய சிங்காசனத்துக்கு முன்னால் கத்தர் உங்களை கொண்டு போய் நிறுத்திடுவார். உங்களுக்கே நல்லா தெரியும், உங்களுடைய ஆவியில் தெரியும். அப்போ ஆண்டவர் இடத்துல நீங்கள் ஜெபிக்கிறது அது வித்தியாசமாக இருக்கும். அந்த அனுபவத்தை பெற்றுக்கொள்ள கர்த்தர் உங்களுக்கு கிருபை தருவார். உபவாசத்தை ஜெபிக்க உங்களை அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. இப்போ நான் வந்து வாரத்தில் ஒரு நாள் எனக்காக உபவாசம் பண்ணுவேன், என்னுடைய பர்சனல் லைஃபுக்காக, என்னுடைய பரிசுத்தம், என்னுடைய ஆவிக்குரிய பலன்.

0: எனக்காக, என் ஃபேமிலி, என் மனைவி, என்னுடைய மகள், மருமகன், பேர குழந்தை, என் ஃபேமிலி, இயேசு அடிக்கிறார் குடும்பம், என்னுடைய ட்ரெஸ், இதுக்காக ஜெபிக்கிறதுக்கு ஒரு நாள் உபவாசம் பண்ணுவேன். ஒரு நாள் தேசத்துக்காக, இந்தியாவுக்காக, என்ன ஆண்டவர் சொல்லுகிற, அப்போ இந்தியாவுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தாலே அப்படி வளர்ச்சி ஆண்டவர் பல தேசங்களை காண்பிப்பார். அதுக்காக ஜெபிக்க அப்போ ரெகுலராக இந்த ப்ரேயர் லைஃப்பை நமக்கு அவசியம். நீங்கள் தீர்மானம் பண்ணணும் உபவாசத்தை ஜெபிக்க. டைம் ஆண்டவருக்கு கொடுங்க, நீங்கள் வித்தியாசத்தை கட்டாயம் பார்ப்பீங்க. இப்போ அதுக்காக ஜெபிக்க போகிறோம். அப்படியே கண்களை மூடி, கர்த்தர் உங்களோட என்ன பேசினார், என்ன உணர்த்தினார், நீங்கள் என்ன ஆவிக்குள்ள ஜெபத்தில் வளர, கர்த்தரோடு கூட ஒன்றித்து இருக்க, மன்றாடி ஜெபிக்க, உபவாசத்தை ஜெபிக்க, என்ன ஆண்டவரை உணர்த்தினார் அதற்கு ஒப்பு கொடுங்க. கண்களை மூடி, ஆண்டவர் இன்னைக்கு ஒரு தீர்மானம் எடுக்கிறேன், நானும் இந்த அனுபவத்தில் வரணும், உபவாசம் பண்ணி நான் ஜெபிக்கணும், காத்திருந்து ஜெபிக்கணும். நீங்கள் சொல்லும் பொழுது நான் உடனே காத்திருந்து மணிக்கணக்கானாலும் எல்லாத்தையும் ஒதுக்கிட்டு நான் ஜெபிக்கணும், எனக்கு கிருபை தாங்க, நானும் அந்த மன்றாட்டின் அபிஷேகத்தை பெற்று உம்மோட நெருங்கி வந்து உம்மை பார்த்து உம்முடைய தரிசித்து நான் ஜெபிக்கணும், அந்த அனுபவத்தை எனக்கு தாங்க. அந்த மாதிரி அனுபவத்தை பெற்றுக்கொள்வதற்கு ஜெபிங்க. அந்த அனுபவத்தை கத்துறவங்களுக்கு கொடுக்க இப்போ நம்ம ஜெபிக்க போகிறோம். அப்படியே அப்படின்னா உங்களுடைய முழங்கால் படியிட்டு இருதயத்தில் கை வைத்து ஆண்டவட்ட கருத்தை கேட்குறீங்களா? உள்ளத்தின் ஆழத்திலிருந்து பிரதர் ஜெபிக்க போகிறாங்க. அந்த அபிஷேகம் உங்கள் மேலே இறங்க போகிறாரு. அந்த அனாயிண்டிங் வந்துட்டா அந்த ஜபத்துக்குள்ள ஆவியானவர் அழகாக அவங்களை நடத்திடுவார். தாகத்தோடு கேளுங்க, வாஞ்சியோடு கேளுங்க, இந்த இதுவரை எனக்கு முடியல, எனக்கான இந்த அனுபவம் வேணும்னு கேளுங்க, கத்திருக்கிறப்ப தருவார். ஜெபிக்கலாம்.
1: தூரத்துக்கும் சமீபத்திற்கும் ஆண்டவராய் இருக்கிற கர்த்தர், நீங்க முழங்கால் பண்ணிட்டு இருக்கிற இடத்துல உங்களில் அநேகருக்கு முன்பாக நிற்கிறதை என் ஆவிலே கர்த்தர் எனக்கு காண்பிக்கிறார். கர்த்தர் உங்களை பக்கத்துல வருகிறார். உங்களுடைய மன விருப்பத்தை அவர் நிறைவேற்ற போவதாக வாக்கு பண்ணுகிற ஜபத்திற்கு கண்டிப்பா ஒரு பதில் கிடைக்கும். ஜபத்துல இத்தனை அனுபவம் இருக்கிறதா என்று நீங்கள் உங்கள் மனதை இந்த செய்தியில ஈடுபடுத்தி கர்த்தரிடத்துல கிருபைக்காக மன்றாடுறீங்க. கண் திறக்கப்படணும், என் செவிகள் திறக்கப்படணும். என் ஜெபத்துல ஒரு நுனிப்புள் மேய்கிற அனுபவத்தை தாண்டி நான் முழுவதும் மூழ்கி
0: போகணும்.
1: ஜெப நேரத்துல முழுவதும் நான் என்னுடைய முழு பலத்தோட ஜெபிக்கணும், முழு ஆத்மாவோட ஜெபிக்கணும், முழு ஆண்டவர் மனதோட ஜெபிக்கணும்னு நீங்கள் பண்ணுகிற உங்களுடைய விசுவாச அறிக்கை உங்களுடைய இருதயத்தின் பாரத்தை கர்த்தர் கவனிப்பதாக உங்களுக்கு சொல்ல சொல்லுகிறார். நீங்க எப்போ இந்த இடத்துல முழங்கால் படிக்கிட்டீர்கள், நான் அங்கு வருவேன், அவர்களை சந்திக்கிறேன், தொடுகிறேன் என்று கர்த்தர் எனக்கு வாக்கு பண்ணுகிறார். இப்ப ஆண்டவர் உங்க முன்னாலதான் இருக்கிறார். உங்கள் ஜெபத்தின் மூலம் பெரிய விடுதலை, உங்கள் ஜெபத்தின் மூலம் பெரிதான ஆசீர்வாதம், தேசத்திலே கர்த்தர் செய்ய நினைத்த காரியம் ஒன்றும் தடையில்லாம.
2: In the rupees 9 workshop that you're providing, what all do you cover?
3: In 9 rupees, you learn how to automate your reports, how to automate your presentation, how you can create entire applications without having any coding knowledge. And not only that, you will be also learning how you can work with AI agents as well. And all of this in just 3 hours. Just imagine.
2: Wow, that is amazing. But there's so much to learn and you're charging only 9 rupees. People are going to think that's a scam. Is that true or like how do you go about that?
3: So you need to understand why do we charge 9 rupees, right? So we want to make it democratized. As many people as possible should be attending it. So I don't want price to be gatekeeping for them in order to like take their first step towards GenAI. So that's why we have kept at rupees 9.
2: Okay, that is great.

ஆண்டவரை ஜெபிக்க அமர்ந்தால் சாத்தான் பயப்படணும், உலகம் அசையணும். தேவன் அப்படிப்பட்ட ஜெப புருஷர்களாக இந்த நிகழ்ச்சியை கேட்ட பலரை மாற்றிக் கொண்டிருக்கிறேன். பலருடைய இருதயத்தில் இந்த விருப்பத்தை கர்த்தர் தந்து விட்டேன். அவர்கள் அதற்காக இப்பொழுது ஆண்டவரை முன்னேற்றத்தோடு ஜெபமான போறாங்க. இதுவரைக்கும் நாங்கள் செய்த ஜெபத்தை திரும்பி பார்த்தால் நாங்கள் ஜெபத்தில் எவ்வளவு பின்தங்கி இருக்கிறோம் என்று இப்பொழுது எங்களுக்கு தெரிகிறது. ஆண்டவரே, இன்னும் ஒரு ஆழமான ஜெபம் கர்த்தருடைய கரத்தில் இருந்து ஆண்டவரே ஒரு புது அனுபவம், ஜெபத்தில் ஒரு புதுப்பிக்கப்பட்ட அனுபவம் இன்று முதற்கொண்டு இந்த வார்த்தைகளை கேட்டு பிள்ளைகளுக்குள்ளே செயல்பட போ

0: கர்த்தருடைய கோபாக்கினை தண்டனைகளை ஆண்டவரே தடை செய்து நிறுத்துகிறவர்கள், திறப்பிலே நின்று தங்களுடைய தியாகத்தை ஜெபத்தின் வழியாக வெளிப்படுத்துகிற ஒரு கூட்டம் எழும்புகிறத நாங்கள் பார்த்து துதிக்கிறோம். எழும்பிட்டு வந்த சேனை, எழும்பிட்டு வந்த சேனை அந்த அபிஷேகம் எழுப்புகிறது. அந்த அபிஷேகம் அபிஷேகம் பலருடைய முகத்தடிகளை முடித்து போடுகிற, ஜெபிக்க முடியாதபடிக்கு வருகிற அந்த ஒரு தடைகள் மனதில் ஜெபித்து என்ன நடக்க போகிறது, மனதில் தோன்றுகிற அந்த அவிசுவாசம் எல்லாம் கர்த்தருடைய வல்லமை உடைய பிள்ளைகளை நெருப்பு ஜுவாலைகளாக, அக்னி ஜுவாலைகளாக, ஜெப புருஷர்களாக மாற்றுவதற்காக ஆண்டவரே மக்கு கோடான கோடி நன்றி. கர்த்தருடைய ஆவியானவர் கிரி செய்வதற்காக ஆண்டவரே நாங்கள் சொன்ன வார்த்தைகள் உடைய பிள்ளைகளுடைய இருதயத்தில் கிரி செய்கிறதை பிரத்யட்சமாக நாங்கள் ஆவியிலே உணர்கிறோம். அது தொடர்ந்து கிரியேட்டோம். அவர்கள் அடைய வேண்டிய ஆண்டவர் இலக்கை அடையும் மட்டுமாக அவர்கள் ஜெபத்தின் உச்சகட்ட நிலையை ஆண்டவரே அவர்கள் அடையத்தக்கதாக இந்த அபிஷேகம் அவர்களை வனையும்படிக்காக ஜெபிக்கிறேன். இந்த வார்த்தைகளை கேட்ட ஒவ்வொருவரையும் கர்த்தருடைய பாதத்தில் ஒப்பு கொடுத்து ஜெபித்திருக்கிறோம். இன்று இரவில் இருந்தே கர்த்தருடைய செயல்பாடுகள் ஒரு புது மாற்றம் அவருடைய ஜெப வாழ்க்கையில உண்டாக போவதற்காக இயேசுவின் கரத்திலே எல்லாவற்றையும் ஒப்பு கொடுத்து ஜெபிச்சிருக்கிறோம் எங்கள் பிதாவே.
1: ஆமென், ஆமென், ஆமென், ஆமென். ஆவியானவர் பலமாய் ஊற்றப்பட்டிருக்கிறார். உங்களுடைய உள்ள குளிர்ந்து விட்டு எரிகிறது. இப்போ இப்போ அந்த அபிஷேகத்தை பெற்றுக்கொண்டீங்க, ஜபத்தை நிறுத்தாதுங்க. நீங்கள் போய் தனியாக ஒரு ரூமில் தனியாக இப்போ போய் ஆவியானவர் ஏவுகிறபடி முழங்கால் போட்டு ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. இப்போவே இன்றைக்கு இப்போவே இப்போவே உடனே போங்க, இப்போவே ஜெபிக்க ஆரம்பிச்சிருங்க. அந்த ஜப அபிஷேகத்தை மட்டுப்படுத்திடாதுங்க. அது பெருகிட்டு எவ்வளோ நேரம் முடியுமோ ஃப்ரீயாக விட்டு கொடுத்து ஜெபிக்க ஆரம்பிங்க. இன்றிலிருந்து உடைய ஜப வாழ்க்கை மாறுகிறது. உங்களுடைய ஜபத்தில் புதிய அனுபவத்தை ஆண்டவர் தருகிறார், வெளிப்பாடுகளை தருகிறார், உங்களோட பேசுகிறார். நீங்கள் அந்த அனுபவத்தோடு இனி ஜெபிக்க போகிறீங்க. அதில் தொடர்ந்து அதில் நிலைச்சிருக்க உங்களுக்கு கிருபை தருவாராக. தொடர்ந்து அடுத்த நிகழ்ச்சியில் நீங்கள் இதை குறித்து இன்னும் தெளிவாக நெக்ஸ்ட் லெவல் என்ன என்பதை குறித்து ஆண்டவருடைய நடத்துவருடைய தியானிப்போம். தவறாமல் இணைந்திருங்க. அதுவரை கர்த்தருடைய கரம் உங்களோடு இருப்பதாக. ஆமென்.
2: நாலு மாவடி தேவனுடைய கூடாரத்தில் எழுப்புதல் முழு இரவு ஜெபம், தேவ செய்தியும் ஜெபமும். பாஸ்டர் டி யேசுதாஸ் அவர்கள் ஜெப வீரர்களை தேசத்திற்காக ஜெபிக்க வாருங்கள். உங்களை அன்புடன் அழைக்கும் சகோதரர் மோகன் சி லாசரஸ் அவர்கள் மே மாதம் 9ஆம் தேதி இரவு 9:30 முதல் அதிகாலை 4 மணி வரை நடைபெறும். தொடர்புக்கு 04639353535

0: கூட்டணி வரை நடைபெறும். செய்தியும் ஜெபமும் சகோதரர் மோகன் சிலாஸ்ரஸ் அவர்கள்.
1: வாலிபனே, வாலிப மகளே, பரிசுத்தமாய் வாழ்வதுதான் நீ எடுக்க வேண்டிய தீர்மானம். என் கண்களின் இச்சைகள், மாமிசத்தின் இச்சைகள் இந்த பாவ காரியத்திற்கு இடம் கொடுக்க மாட்டேன். பரிசுத்தமுள்ள தேவன் என்னை கவனித்துக் கொண்டிருக்கிறார். இந்த ஒரு அர்ப்பணிப்பு இன்றைக்கு உனக்குள்ளே வருமானால் தேவன் உன் பட்சத்தில் நிற்பார். நீ பரிசுத்தமாய் வாழ உதவி செய்வார். நீ வெற்றி உள்ள வாழ்க்கை வாழவும் உயர்த்தப்படவும் தேவன் கிருபை தருவார்.
0: வாலிபர்களே, நீங்கள் இயேசு கிறிஸ்துவுக்காக வல்லமை வரங்களோடு எழும்பி பிரகாசித்திட இக்கூடுகையில் கலந்து கொள்ளுங்கள். குறிப்பு: ஸ்கிரீனில் தெரியும் QR கோடில் உங்கள் வருகையை பதிவு செய்யுங்கள். பதிவு செய்கிறவர்களுக்கு மட்டுமே லொகேஷன் அறிவிக்கப்படும். தொடர்புக்கு 9488475315 மற்றும் 9677732515. நாலுமாவடி தேவனுடைய கூடாரத்தில் 7 நாட்கள் ஆசீர்வாத பெருவிழாக்கள்.
2: வர்றப்ப சரியான எரிச்சல், ஏசப்பா என்ன செய்யலன்னு தெரியும். இப்ப இங்க வந்து ஜோமன்றப்ப பிரதர் அவங்க ஜோம் பண்ணாங்க, எண்ணெய் வச்சு ஜோம் பண்ணாங்க, செகண்ட்ல சரியாயிருச்சு. 5 வருஷத்துல அரிசி சரியாயிருச்சு.
3: 15 வருஷமா அல்சர் பாருங்க, 15 வருஷம் அல்சர் வியாதி. அப்படின்னா குடல் போன் எரிஞ்சுகிட்டே இருக்கும், அந்த வேதனையோட தான் வந்திருக்கிறாங்க. எண்ணெய் பூசி ஜெபிச்ச அந்த நிமிஷம் அது மறைஞ்சிட்டு வலி, அப்ப அல்சர் வியாதி கம்ப்ளீட்டா போயிட்டு வேண்டிய என்ன ரொம்ப சந்தோஷமா சொல்றாங்க. அல்லேலூயா.
0: தேவ செய்தி சகோதரர் மோகன் சி லாசரஸ் மற்றும் இயேசு விடுவிக்கிறார் ஊழியர்கள் சிறுவர் மற்றும் வாலிபர்களுக்கும் சிறப்பு கூட்டங்களும் உண்டு. நீங்கள் தேவனுடைய அபிஷேகத்தை பெற்றுக் கொண்டு ஆவியில் பலப்படவும் அற்புதத்தை பெற்றுக் கொண்டு ஆரோக்கியத்துடன் வாழவும் குடும்பமாக இக்கூட்டங்களில் கலந்து கொள்ளுங்கள். கூட்டம் முடிந்தவுடன் அனைத்து ஊர்களுக்கும் பேருந்து மற்றும் ரயில் வசதியை பயன்படுத்திக் கொள்ளுங்கள். மே மாதம் 24ஆம் தேதி முதல் மே மாதம் 30ஆம் தேதி வரை தினமும் காலை 9 மணி முதல் இக்கூட்டங்கள் நடைபெறும். முன்பதிவு செய்ய partner.jesusredeems.com என்ற இணையதளத்தில் உங்கள் வருகையை ஆன்லைன் அல்லது நேரில் வந்து பதிவு செய்யவும். ஆண்கள் பெண்கள் தங்குவதற்கு தனித்தனி இடவசதி உண்டு. பகல் மற்றும் இரவு வேளைகளில் குறைந்த கட்டணத்தில்.
4: These days, simple science kit with just 2 motors are being sold for 1,000 to 2,000 rupees. Meanwhile, our city science kit costs just 299. And the best part is, your child doesn't just build a crawling bot. Instead, they explore multiple DIY projects. And while building them, they understand concepts like linear motion, circular motion, and much more through one-on-one live sessions. Once you register for our workshop, we will deliver this kit straight to your home and schedule classes at your convenient time. In every one-on-one live session, our expert trainer will personally guide your child step by step, all just for 299. So, if your child is studying in class 2 to 8, click the link below and register now. Don't miss this opportunity.
0: 6 மணி வரை செயல்படும். சிறுவர், வாலிபர், நடுத்தர வயதினர் மற்றும் முதியோர்கள் சந்திக்கும் பிரச்சனைகளுக்கு உடனடி ஆலோசனை வழங்கப்படும். வாருங்கள், உங்கள் வாழ்வில் மறுரூபத்தை பெற்றுக் கொள்ளுங்கள். தொடர்புக்கு 8111071000 எங்களது மின்னஞ்சல் முகவரி transformation@jesusredeems.org. நாலுமாவடி தேவனுடைய கூடாரத்தில் சுகமளிக்கும் கூட்டம். தினந்தோறும் நடைபெற்று வருகிறது. நேரம் காலை 11 மணி முதல் மதியம் 12:30 வரை மற்றும் மாலை 4 மணி முதல் 6 மணி வரை நடைபெற்று வருகிறது. வியாதியா, அசுத்த ஆவியின் போராட்டமா, சாபத்தின் வாழ்க்கையா, இவைகள் அனைத்திலிருந்தும் விடுதலை பெற்றுக் கொள்ள வாருங்கள். உங்களுக்காக விசேஷித்த ஜபங்கள் ஏறெடுக்கப்படும். வாருங்கள், உங்கள் துக்கம் சந்தோஷமாக மாறும். தொடர்புக்கு 0463935355. சிறு பிள்ளைகளே, உங்களுக்கோர் நற்செய்தி. மீண்டும் இந்த வருடம் இயேசு விடுவிக்கிறார் சிறுவர் ஊழியங்கள் நடத்தும் VBS Virtual Bible School

0: 2026. இந்த இயரோட தீம் என்ன தெரியுமா? ஜீசஸ் ஸ்குவாட், இயேசுவின் சேனை. இதில் புத்தம் புது பாடல்கள், புது பொலிவுடன் ஆராதனைகள், ஜூடா ஸ்குவாட்னு ஒரு புதுவிதமான கேம் ஷோ இருக்கு. ஷார்ட் பிலிம்ஸ், குக்கிங் ஷோ, ரிவைவல் டூர், டெஸ்டிமனி, மோகனங்கள் மெசேஜ் போன்ற புத்தம் புது நிகழ்ச்சிகளுடன் வர்ச்சுவல் பைபிள் ஸ்கூல் 2026. மே மாதம் 11ஆம் தேதி முதல் 15ஆம் தேதி வரை, தினமும் காலை 10 மணி முதல் 12 மணி வரை உங்கள் சத்தியம் தொலைக்காட்சி, இயேசு விடுவிக்கிறார் சமூக வலைதளங்கள் மற்றும் கம்ஃபர்டர் டிஜிட்டல் சேனலில் கண்டு மகிழலாம். மேலும் நீங்கள் ஆன்லைனில் பதிவு செய்து JRVBS 2026 சான்றிதழ் பெறலாம். பதிவு செய்வோருக்கு ஆன்லைன் குவிஸ், ஆன்லைன் கேம்ஸ் விளையாடுவதன் மூலம் நிறைய பரிசுகள் மற்றும் சான்றிதழ்கள் வழங்கப்படும். பதிவு செய்ய வேண்டிய இணையதளம் bbs.jesusredeems.com. தொடர்பு எண் 9488375315.
1: இயேசு விடுவிக்கிறார் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திடுங்கள். சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் செய்து பெல் சின்னத்தையும் கிளிக் செய்து அன்றாட புது நிகழ்ச்சிக்கான தகவலை பெற்றிடுங்கள்.

0: trades do you make in a day?
1: Let's see. Around 150.
0: 150 trades, that too manually? Seems impossible. Can you show me your portfolio?
1: Sure. Take a look.
0: Hold up. These returns, damn, are these real?
1: Yes, 100% real. All thanks to AI.
0: So, AI for trading?
1: Yes, artificial intelligence. It analyzes markets, spots opportunities, executes trades, all automatically. While I'm here, enjoying my coffee.
0: And where did you learn this from?
1: In the 4-day stock market using AI workshop by SpringPads. They teach you everything. How to build, test, and automate your trading strategies using AI.
0: But this must be expensive.
1: That's the best part. It's only for 9 rupees.
0: Wait, only 9 rupees? I'm sure our audience wants to know where they can learn this from. How can they learn this?
1: It's simple. You just have to click the link below and sign up for the workshop. By the way, be quick. Only 7 spots are left.
2: Market crush. What a girl. What a girl body splash. You'll love it. What a
3: girl. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Lord. Hallelujah, hallelujah. Parisutter, parisutter, parisutter, parisutter, parisutter. Parisuttere tudikrum, stotrikrum, stotrikrum, stotrikrum, stotrikrum. Hallelujah, hallelujah. ஆண்டவரே நன்றியோடு துதிக்கிறோம். ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். நேற்றும் இன்றும் இன்றும் மாறாதவர். ஷாதா ரபா சியாந்தா லேபா ரகா தனமாசியா ரேகேட்டே லேபா ரியா தூ ரபாஷே எல் பிரகா தாயா ரா சாந்தா லா ரா தோஷே. பரலோக பிதாவே, El rodo siang ta ya se te e le bradi siang ta rabasie. Hallelujah, hallelujah. Shantulo roshe prato ye le basia tu rabasia. El mrana siang ta ye le brado sheke le basie. Reke to roshe ke le basian ta rabasia. Elorian kabase le santuyo siabrolo siantar rabasiantuloshe rato ye le prase prasife kayamantoj ejli rabas kanianto rabasie. Endevene tudigalil matire vasam se.

0: கிரவரே, பரிசுத்தரே, உன்னதமானவரே, உம்மை துதிக்கிறோம் ஆண்டவரே. இந்த நேரத்திலும் இந்த ஆன்லைன்ல ஜாயின் பண்ணியிருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காய் நன்றி. சாந்து ரோஷியா காலா பாராகாதியா எலாசியே கேலே ஷே கேலே பிராதிகமாசியே. ஹாலலூயா. இந்த 471வது நாளிலும் உம்முடைய சமூகத்திலே வந்திருக்கிற ஒவ்வொரு தேவ பிள்ளைகளுக்காய் நன்றி ஆண்டவரே. இருதயத்தினை வாஞ்சையோடு தாகத்தோடு ஒரு அற்புதத்தை எதிர்பார்ப்போடு வந்திருக்கிற உம்முடைய பிள்ளைகளுக்காக உம்முடைய சமூகத்திலே வந்து நிற்கிறேன். Lord, I come before your presence for thy children. Shaga danamasi leva syanta rabasya chaya se regalo syanta eleshe. Hallelujah, hallelujah. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். பயபக்திக்குரியவர், உண்மைக்குரியவர். ஷாகா லாபா ரியாந்தா ராபாசியே லேப்ரா தீகா ராபாபா சாந்தா ராபாபாசியா லேப்ரோ சே கே லே ஷியாந்து ரேபாசியா ஷாகா தானாமாசே. கர்த்தருடைய பிரசன்னத்திற்காக உண்மையாக ஆயத்தத்தோடு எதிர்பார்ப்போடு ஒரு வாஞ்சையோடு நாம் காத்திருப்போம். The power of the Holy Spirit will touch you. கர்த்தருடைய பிரசன்னம் உங்களை தொடும். கர்த்தருடைய மகிமை உங்கள் மேல் வந்து உதிக்கும். ஆவியிலே வளர்வதற்கும் கர்த்தருக்குள்ளே ஒவ்வொரு நாளும் பலப்படுவதற்கும் உன் ஆத்துமா வாழ்வது போல நீ சுகமாய் வாழ்ந்திரு. ஆவியிலே பலன், ஆத்துமா கர்த்தருக்குள்ளே எப்பொழுதும் காத்திருக்கவும். அவரோடு கூட கனெக்ட் ஆங்க, ஆவியில கனெக்ட் ஆங்க. கனெக்ட் வித் த ஹோலி ஸ்பிரிட், கனெக்ட் வித் த லார்ட். சரண்டர் யுவர் செல்ஃப், ஒப்பு கொடுங்க. உலகத்தினுடைய பல்விதமான சிந்தனைகள் எல்லா டிஸ்ட்ராக்ஷன்ஸ், எந்தெந்த டிஸ்ட்ராக்ஷன்ஸ் எல்லாம் வருதோ எல்லா டிஸ்ட்ராக்ஷனும் ஷட் டவுன் பண்ணிட்டு ஆவி ஆத்மா சரியத்தை நாம் ஒப்பு கொடுப்போம். ரே கே லே பா ராகா தனமாசியா உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் வல்லமை, அந்த வல்லமை குறைந்து போகவில்லை. The power of the Holy Spirit is still alive. Santa ya rabasie elo rahasia kala ba rababasianto rosh rede le bradisto acrobrasia eliro rosiam rasakta ya seke le bradia era santo rosh rebasie ragata namasia le brenosh elishe kelea rababa santa ya ragadie le brenish kabasia le toko rotoshe le bini asia karabasia le sekra dosh ezribli hant kafelash el yo croze masam shakta le brodosh eli brodash. Hallelujah, hallelujah. Le seke torosh le siangta ya rabasia re brodashe. தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்ல. All things are possible with God. Nothing is impossible with God. Oh, is there anything hard for the Lord? தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்ல. ஏதாகிலும் கூடாதென்று, முடியாதென்று சொல்ல முடியும் என்று சொன்னால ஓ எல்லாம் கர்த்தால் முடியுமா? எவ்ரிதிங் இஸ் பாசிபிள், நத்திங் இஸ் இம்பாசிபிள். செங்கடலை பிளப்பதற்கு கர்த்தருக்கு முடியுமா? யோர்தானை பிளக்க முடியுமா? ஓ எரிகோவின் மதிலில் உடைக்க முடியுமா? ஓ ரேகே லேபாசியே, கண்மலையிலிருந்து ஓ தண்ணீரை வரவேற்க முடியுமா? ஓ ஷியாந்தா ரபாசியாந்தா ரகாதே லேப்ரோடீஷ் கபோ ரியாங்கா லபாசியா ரகதனமாசியா லேப்ரோடோஷ் காங் து ரேகா தரபாசிக்கே லேரபாசியே. ஒரு வல்லமை
1: நமத்தை அசைவாடி கொண்டிருக்கிறார். பரிசுத்தாவின் வல்லமை ஒவ்வொரு மேலும்
0: மரண பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன். தேவரீர் என்னோடு கூட இருக்கிறீர். உமது கோலும் உமது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருக்களுக்கு முன்பாக நீர் எனக்கு ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை என்னை அபிஷேகம் செய்கிறீர். என் பாத்திரம் நிரம்பி வழிகிறது. என் ஜீவன நாளெல்லாம் நன்மையும் கிருபையும் என்னை தொடரும். நான் கர்த்தருடைய வீட்டிலே நீடித்த நாட்கள் நிலைத்திருப்பேன். I will dwell in the house of the Lord forever. Oh, the goodness and the mercy will follow me in the name of Jesus. Rege libra zika mayanta yase. Oh, nanmayum kirubayum unnai thodaruma. Nanmayum kirubayum unnai thodaruma. Elai khabau riyangta yabasye. Masata yase ke leba rahadiyar. Lebra taka rababasyanta rabasye. Rasoto she.
1: தாவீதின் மேல கர்த்தருடைய அபிஷேகம் வந்த பொழுது தாவீது ராஜா ஆடு மேய்க்க சிறுவன் சிங்கத்தை கிழித்தான், கரடியை கிழித்தான், கோலியாத்தை வீழ்த்தினான். கர்த்தர் ஆவியனில் அசைவாடும் பொழுது Hallelujah, hallelujah, thank you Jesus, hallelujah, thank you Lord. Re sa ka ba si le ro do sh ra ba ba san tha ye le bra da siya. Thank you Jesus. Le so to sh. Chibinga. God is doing something in your life. Whatever is impossible with man, it is possible with the Lord Almighty. Raka la babasi Shantaye lebasia Rege ne ma santu rosh. மனிதனால் கூடாதது தேவனால் கூடும். ஹாலலூயா. ஹாலலூயா. ரேபா சியாந்தா ரகாதனபாசி லேசே கே லே ரஹாசே ரபோ ஷியாங்கா துரபாசியே. ஹாலலூயா. ஹாலலூயா. Thank you, Jesus. Raha Sianta Rababase Rebele Rahansi. Hallelujah.
0: ஆண்டவரே, எங்கள் ஒவ்வொருவர் மீதும் அசைவாடுவீராக. ரே பாபா சியாந்தா ரகா தாரபாஷ்யா லே சே கே லே பிரதீஷ் கபாசே.

ஆவியானவரே, ரபா சியாந்தாயா ரபாபாசி, எங்கள் ஒவ்வொருவர் மீதும் நீ அளவில்லாமல் ஊற்றும்படியாக ஜெபிக்கிறோம். தாவீதை போல பாட, ரா சாந்தாய லபௌ ரியா காதா ரபாபாசி, ஓ ரீ ப்ரா சியாங் கா லே ப்ரடோஸ் லே ரடா சியா கா ரபாபாசி. ஓ, உமை ஆராதித்து உமை மகிழ்ந்து பாடி உமை துதிக்க இருதயத்தை எங்களுக்குள்ளே ஆண்டவரே நீர் வைத்திருப்பதற்காய் உமக்கு நன்றி. நீரே தேவன், நீரே தேவன், நீரே கர்த்தர். உம்மை அல்லாமல் வேறு தேவர்கள் இல்லை ஆண்டவரே. ஓ ராபாஷே, ஓ எங்களுக்குள்ளே இருக்கிறதான, ஓ எல்லா தீட்டான காரியங்கள், ஓ அருவருக்கிற காரியங்கள், நீர் வெறுக்கிற காரியங்களை நாங்கள் விட்டு விடுகிறோம். லார்ட் ஜீசஸ், ஓ ரே சியாந்தாயா ராபாபாஷே, ஒரு பிரிக்கப்பட்ட வாழ்க்கை, ஒரு வேறு பிரிக்கப்பட்ட வாழ்க்கையை வாழ்வதற்கு, ஓ ரே Thank you, Jesus.

உங்கள் சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராக இருக்கலாம். நீங்கள் நம்பினவர்கள் உங்களை விட்டு விலகி போயிருக்கலாம். உங்களுக்கு வர வேண்டிய ஆசீர்வாதங்கள் அநேக வருடங்களாக தடைப்பட்டு இருந்திருக்கலாம். விசுவாசத்தோடு அறிக்கை செய்யுங்க, உம்மையே நம்புவேன் அப்பா. I trust you alone, Lord.

Yes, Lord. எலும்பி பிரகாசி, உன் ஒளி வந்தது. கர்த்தருடைய மகிமை உன்மேல் உதித்தது. சகோதரியே, உன்மீது கர்த்தருடைய மகிமை உதிக்கிறது. சகோதரனே, உன்மீது கர்த்தருடைய மகிமை உதிக்கிறது. அவரை நம்பி இருக்கிற உங்களை அவர் கைவிடுவதில்லை. A Lord, a God will not let you down. He is your strength. He is your fortress. He is your guide.

டாக்டர்கள் கைவிட்டாங்களா? மனுஷங்க கைவிட்டாங்களா? என் தேவன் உங்களை கைவிடுவதில்லை. உங்க ரிப்போர்ட் அது மோசமா இருக்கலாம், இம்பாசிபிளா இருக்கலாம், ஆனா கர்த்தருடைய ரிப்போர்ட் அது எப்பவுமே பாசிபிள் தான்.

முன்பாக செங்கட நின்று கொண்டிருக்கிறதா வழி விடாதபடிக்கு, எரிகோவை கைப்பற்ற முடியாதபடிக்கு, யோர்தான் கரை புரண்டு ஓடிக்கொண்டிருக்கிறதா,

மோசையால் ஜனங்கள் நடத்தி செல்ல முடியல. ஆனால் மோசையோடு இருந்த தெய்வத்தால 20 லட்சம் ஜனங்களையும் நடத்தி செல்ல முடியும் என்று சொன்னால், உங்களையும் நடத்தி செல்ல கர்த்தரால் முடியும். ஓ, இந்த மே மாதத்திலே உங்களுடைய வாழ்க்கையில் அநேக காரியங்களை கர்த்தர் மாற்ற போகிறார். Expect a great miracle from the Lord. Our God is going to do a greater things in your life. Oh raba syanta raka tu raba se re se ke le bradika ya se raba ba santa ye le bradosh. Abraham tanimaya irunda bolude oruvana irunda bolude alaithu Abrahamai palugi perugas seidar. ஆபிரகாமின் சந்ததியை வானத்தி நட்சத்திரத்தை போல மாற்றின முடியும் என்று சொன்னால், உங்களுடைய வாழ்க்கையில் அற்புதத்தை செய்ய முடியும்.

அவர் ஏதாகிலும் செய்கிற தேவன் அல்ல. சிறந்ததை சரியாக சரியான நேரத்திலே கொடுக்கிற வல்லமையுள்ள தேவன்.

நாளிலும் கர்த்தருடைய சமூகத்திலே வந்திருக்கிற சகோதரனை சகோதரியே அவர்களை கைவிடுவதில்லை. I prophetically speak to the people of God. I prophetically speak to you brothers and sisters in Christ. The Lord will not leave you alone. The Lord will not put you down. He will fulfill the promises He has given to you. He is not a man to lie. He is almighty. He is our Father. He is our wonderful counselor. உங்களை கைவிடுவதற்கு ஒரு மனிதன் அல்ல, பொய் சொல்ல மனிதன் அல்ல, மனமாற மனுபுத்திரனும் அல்ல. அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ, அவர் சொல்லியும் செய்யாதிருப்பாரோ. He's God Almighty. He's your loving Father. I strongly feel the Holy Spirit is moving in our midst. பரிசுத்தாவியான நம்மை உலாவிக் கொண்டிருக்கிறார். உங்களுடைய வேலை ஸ்தலத்தில் இருக்கிறதான அந்த அசாதாரணமான சூழ்நிலைகளை கர்த்தர் மாற்றுகிறார். உங்கள் குடும்பத்திலே இருக்கிறதான எல்லா குழப்பங்கள், டவுட்ஸ், சந்தேகங்கள், போராட்டங்கள், என் தேவன் அவர் அதை எல்லாவற்றையும் சரி செய்ய உண்மையுள்ளவர். My God is able to deliver. Let's sacrifice a time. Let's wake up in the early hours and let's sacrifice our sleep and let's pray and wait in the presence of the Lord. கர்த்தருடைய சமூகத்திலே காத்திருப்போம். Without sacrifice we cannot receive. The salvation is free by the blood of Jesus. But we need to work out on our salvation. We need to work out on our faith, to increase our faith, to receive the blessings of the Lord from the heavenly places, from the spiritual realm to this natural realm. ஆவிக்குரிய மண்டலத்திலே கர்த்தர் உங்களுக்காக வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை இந்த பூமிக்கு கொண்டு வருவதற்கு நீங்கள் தியாகமும் பலிகளை செலுத்த வேண்டுமே. சாக்ரிஃபைஸ் யுவர் ஸ்லீப். வேக்க அப் அட் 3 AM. எழுந்திருங்க, ஜெபிங்க. The Lord will fight your battle. Whatever stronghold is holding your marriage, is holding your life, will remove the hand, because the Lord will fight for you. He will send forth His angels and the angels will fight for you. இன்றைக்கு நாம் பலிகளை செலுத்துவதற்கு, தியாகம் செய்வதற்கு இன்றைக்கு நாம் துணியவில்லை.

I strongly feel in my spirit the presence of the Holy Spirit is moving in our midst. அவர் நம்மத்திலே உலாவிக் கொண்டிருக்கிறார்.

சொன்னால் போதுமாண்டவரே. பலவீனன் பலவான் எனப்படுவான், தரித்திரன் செழித்திடுவான். ஆண்டவரே, இந்த 476 நாளிலும் நம்முடைய சமூகத்திலே வந்து இந்த ஜபத்தில் இருந்த ஒவ்வொருவருக்காய் நன்றி. நீ எங்களோடு பேசின ஒவ்வொரு வார்த்தைகளுக்காய் நன்றி. நாங்கள் விசுவாசத்தோடு ஆண்டவரே இந்த உலகமாகிய வனாந்தரத்தில் என்னுடைய பாதையிலே நடக்கிறதற்கு எங்களை ஒப்புக் கொடுக்கிறோம். எங்களை நடத்துவீராக. பலவீனன் பலவான் எனப்படுவான், தரித்திரன் செழித்திடுவான். இது கர்த்தால் உண்டான காரியம். இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த லார்ட், இட் இஸ் பிகாஸ் ஆஃப் த லார்ட் ஜீசஸ் கிரைஸ்ட். உமக்கு நன்றி அப்பா. நாம் மகிமைப்படுவதாக. துதிகன மகிமையெல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம். நாளை தினத்தின ரிசல்ட், தமிழ்நாடுடைய எலெக்ஷன் ரிசல்ட் வரப்போகிறது. உமக்கு சித்தமானவர்களை நீர் ஆண்டவரே இந்த நாட்டை ஆளுவதற்கு, தமிழ்நாட்டை ஆளக்கூடிய அந்த முதல் மந்திரியாக நீர் ஆண்டவரே நியமிக்க போறதற்காய் நன்றி செலுத்துகிறோம். வைசாரஞ்சல்லோ வந்த ஒவ்வொருவருக்காய் நன்றி. இந்த ஊழியத்தை தாங்குற, இந்த ஊழியத்திற்காய் செபிக்கிற, உம்முடைய வசனத்தை மனப்பாடம் செய்கிற ஒவ்வொருவருக்காய் நன்றி. ஆசீர்வதிங்கப்பா. குழந்தை பாக்கியத்துக்காக செபித்துக் கொண்டிருக்கிற பிள்ளைகளுக்காக செபிக்கிறேன். நினைவு கூர்ந்த தேவன், சாராளை நினைவு கூர்ந்த தேவன், நினைவு கூர்ந்த தேவன், நினைவு கூறும்படியாய் ஜெபிக்கிறேன். ஆவையிலே வளர்வதற்கு உதவி செய்யுங்க. இரவு முழுதும் கூட இருப்பீரா. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பரமதகப்பனே. ஆமேன், ஆமேன், ஆமேன். நாம் சேர்ந்து சொல்லுவோம், என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. என் முழுவலுமே கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி. என் ஆத்மாவே கர்த்தரே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமேன், ஆமேன், ஆமேன். காட் பிளஸ் யூ. தேங்க்யூ ஃபார் ஜாயினிங் த ப்ரேயர்.

God bless you. I pray for each and every one of you. Thank you for joining. God bless you. God bless you. God bless you. Hallelujah, hallelujah, hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், சர்வ வல்லமையுள்ள தேவனே, நீர் பரிசுத்தர், ஆதி மந்தமானவரே, பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், முந்தினவரும் பிந்தினவருமே நீர் பரிசுத்தர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளியிலே வாசம் செய்கிறவரே நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்தர், ரபாசியாந்தா ரபாசியா, ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட, தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், ரபாசியாந்தா ரபாசியா, ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா, நீர் நல்லவர், நீ நல்லவர், நீ நல்லவர், ஹாலலூயா, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ ஜீசஸ், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா, கேருபின் சேராபின் மத்தியில் வீற்றிருக்கிறவரே நீர் பரிசுத்தர், ஹாலலூயா, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். இந்த 466வது நாளிலும் கர்த்தருடைய சமூகத்தில் வந்திருக்கிற ஒவ்வொருவரையும் இயேசுவின் நாமத்தினால் வாழ்த்துகிறேன். ஹாலலூயா, தேங்க்யூ ஜீசஸ். நாம் இன்றைக்கு கூட நம்முடைய சரீரத்தை, ஆவி ஆத்மா சரீரத்தை ஒப்பு கொடுத்து, இயேசுவே, நான் உமக்குள்ளே அனுதினம் வளர வேண்டும், நான் உமக்குள்ளே அனுதினமும் நான் கனி கொடுக்கிற மரமாய் மாற வேண்டும். ஹாலலூயா, ரபாசியாந்தா ரபாசியா, ஹாலலூயா, தேங்க்யூ ஜீசஸ், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ ஜீசஸ். திரியேக தேவனே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே, நேற்றும் இன்றும் என்று மாறாதவரே, உமக்கு நன்றி, உமக்கு நன்றி. ராபாசியாந்தா ராபாசியா, ஹாலலூயா, ஹாலலூயா, ஹாலலூயா, ரேகே லேப்ரடோஷ் எல் ரோசியாந்தா ராபாசியா, ஹாலலூயா. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், ஒருவரும் சேரக்கூடாத ஒளிதனிலே வாசம் செய்கிறவரே நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்த, நீர் பரிசுத்தர். ரபாசியாந்தா ராகாதியா லேப்ரா தோ ரோசே கே லேபாசே என் ஷாக் தூ லேப்ரடாஷ் எலீஷ் கசே ரபாலியாந்தா ரபாசியா, ஹாலலூயா, ஹாலலூயா. நீர் பேசுகிற தேவன், நீர் பேசுகிற தேவன்.

ஹாலேலூயா, தேங்க் யூ ஜீசஸ். இந்த ஆன்லைன்ல ஜாயின் பண்ணிருக்க ஒவ்வொருவரும் வாயிலை திறன் ஜெபிக்க ஆரம்பிங்க. இன்றைய கர்த்தர் நம் நடுவே பெரிய காரியங்களை செய்ய அவர் உண்மையுள்ளவரா இருக்கிறார். ரே கே லே பிராசியா எல் ஷாங் தா ரபாசியே எல் ஷாக் து ரே பாசியா எல் ஆசியே கே லே பிரடாஷ் எல் ரோடோ ஷியாந்தா ரபாசே ரே பிரலீஷ் கபாசியா எல் ரா ஷியாங் தா ரபாசே எல் ரோடோ ஷியாங் து ரே பாசே. ஹாலேலூயா. பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர், பரிசுத்தர். ஒருவரும் சேரக்கூடாத ஒளிதனிலே வாசம் செய்கிறவரே, நீர் பரிசுத்தர் ஆண்டவரே. இந்த நாளில் நம்முடைய சமூகத்தில் அர்ப்பணிக்கிறோம். லார்ட், வி சரண்டர், வி சரண்டர் கம்ப்ளீட்லி லார்ட். ரே கே லே பா ரா Rabasia re shanta rabasie el sheke le brazia el rodo shanta rabase. Hallelujah, hallelujah, hallelujah, hallelujah. Thudigal mattire vaasam seigira devan avar. Hallelujah. Tu yadi tu yavare. Thank you Jesus. Oruvarum sera kudada uliyile vaasam seigira devan. Sagodriye, o rishaga labha rianda rabasia. O avahara, உங்கள் பிரச்சனைகளை விட, உங்கள் தேவைகளை விட, உங்கள் குழப்பங்களை விட, எல்லா மனிதர்களை விட அவர் பெரியவர். ஓ ரேகே சியாந்தா ராபாசியா ரா சியாந்தா ராபாசே. ஓ நீங்கள் எதிர்பார்க்கிற ஓ ரேகே லே ராஹாசே. உங்கள் இருதயத்தில் இருக்கிறதான பாரங்கள், கவலைகள் எல்லாவற்றையும் அவர் பாதப்படியில் வைத்து விடுங்கள். இன்றைக்கு வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் இடத்தில் வாருங்கள். நான் உங்களுக்கு இடைப்பாறுதலை தருவேன் என்று சொன்ன கர்த்தர், அவர் நம்மோடு கூட இருக்கிறார். அவர் உங்களோடு இருக்கிறார். நீ அக்கினி நடக்கும் பொழுது நீ வேகாதிருப்பாய். அக்கினி ஜுவாலை உன் பேரில் பற்றாது. நீ தண்ணீர்களை கடக்கும் பொழுது அவைகள் உன்மேல் புரள்வதில்லை என்று சொன்ன கர்த்தர், ஓ இந்த கடன் பிரச்சனைகளோமா, இந்த பாரங்களோமா, உங்களை உங்களை எதிர்க்கிற மனிதர்களோமா, உங்களுடைய சூழ்நிலைகள், உங்களுக்கு எதிராய் வருகிற கோலியாத்துகள்

இருக்கிற மனிதர்களும் உங்களுடைய சூழ்நிலைகள் உங்களுக்கு எதிராய் வருகிறதான கோலியாத்துகளும் உங்களுக்கு எதிராய் நிற்கிறதான எரிகோ கோட்டைகளும் உங்களுக்கு முன்பாக நிற்கிற செங்கடல்களும் அவைகள் எம்மாத்திரம் என் தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லையே, என் தேவனால் கூடாத காரியம் ஒன்றுமில்லையே. ஓ ரபாசியா நாங்கள் நிற்பதும் நிர்மூலமாகாமல் இருப்பதும் உம்முடைய கிருபை, இயேசுவின் கிருபை, இயேசுவின் ரத்தம் ஜெயம். சொல்லுங்க, இயேசுவின் ரத்தம் ஜெயம், இயேசுவின் ரத்தம் ஜெயம். இயேசுவின் ரத்தத்தினாலே நான் கழுவப்பட்டிருக்கிறேன், இயேசுவின் ரத்தத்தினாலே நான் ஜீவனோடு இருக்கிறேன், நான் சுகத்தோடு இருக்கிறேன், நான் எல்லாவற்றிலிருந்து விடுதலை ஆக்கினதே. ஹல்லேலூயா. ஒருவன் கிறிஸ்துவுக்குள் இருந்தால் அவன் புது சிருஷ்டியா இருக்கிறான். சகோதரியே, ஓ உங்கள் ஜெப வாழ்க்கை துளிர்க்கட்டும், கர்த்தரோடு இருக்கிற உறவு துளிர்க்கட்டும். முடிந்து போகும், உன் துக்க நாட்கள் முடிந்து போகுமா? நீ இனி அழுது கொண்டிராய், ஓ உங்கள் பிள்ளைகளுக்காக இனி அழுது கொண்டிராய். ஓ ரே சாகாதியா ரபாசியா லே புரா சாந்தா ரபாசே ஓ ரே பாகாயா ரலா நினைவுகள் பெரியவைகள், மேற்குக்கும் கிழக்குக்கும் எவ்வளவு தூரமோ அவ்வளவு தூரமாய் கர்த்தர் உங்கள் பாவங்களையும் மீறுதலையும் அவர் புறம்பே எடுத்து தூக்கி போட்டு விட்டார். நீங்கள் அவருடைய பிள்ளைகளாக இருக்கிறீர்கள். தன் பாவங்களை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான், அவைகளை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவனோ இரக்கம் பெறுவான் என்று வேதம் சொல்கிறது. God has forgiven your iniquities. God has forgiven your sins. When you repent and renounce and confess before the Lord Almighty, oh, He is ready to forgive you. Hallelujah. Our daya ullavar, our kiruva ullavar, re sa ga la ba riya da rabasya. Over thavargalayum, andavare, naan therindho theriyamalo, andavare, naan seitha paavangal thavargal kuraigal kutrangalai manniyum. Le ga ba siyantha rabasya. என்னென்னதான பிணைப்புகள் ஆண்டவரே நான் செய்த பாவத்தின் நிமித்தம் வந்ததான ஓ ரீ சசாபங்களும் மற்ற எல்லா பொல்லா அசுத்த கிரியைகளும் இப்பொழுதே ஓ ரீ ஷாகா தி லீபா ரகனமாசியா ரே பரா ஜாந்து ஏ ரே பாசே ரைட் நவ் ரைட் நவ் ரைட் நவ் இட் இஸ் பீங் ப்ரோக்கன், இட் இஸ் பீங் ரிமூவ்ட், இட் இஸ் பீங் ஓ ரீ ஷாகா லா ரபாசியா எல்லா விதமான பயங்களும் நீங்குகிறது. ரே சாகா திராபாசியா ஓ என் தேவனால் நான் ஒரு மதிலை தாண்டுவேன், உம்மாலே நான் ஒரு சேனைக்குள் பாய்வேன், உம்மாலே நான் ஒரு மதிலை தாண்டுவேன். ஹல்லேலூயா Hallelujah, Hallelujah, Rabasyanta Rabasye, Le Saka Rabosyanta Rabasya, Le Ba Raga Danamase. In the Madam Mulubadilum Kartar, Kanmani Pola Padukatikundar, Etaniope, Netirindavanga, Mundani Tirindavanga, Pona Marindavanga Urvele, in the Bumi Park Mudiamerikalam, out in the Bumi to Karanda Perikalamanal, Namak Kurubayaga, Yesu Christubin, Rezatin Ali, Meet Kapat. நம்மை கிருபையாய் கர்த்தர் பாதுகாத்து வருகிறாரே. பிரதர், God is protecting you. சிஸ்டர், God is protecting you. God has been so gracious upon your life. Oh, God is so merciful and kind over your life. Oh, He is your loving Father. Oh, He is your everything. Re basyanta ragadie le santu rege le basyanta rabasya. Hallelujah. And the ilaya kumaran naan parathukku virodhamagum umakku virodhamagum paavam seidhu vitten endru solli unarndha maathrathile thagappanidathile ododi poi oh ri shege le basya inai manniyum naan ummai pillaiyai maaruvadharku thagudi illai endru sonna bodhu oh thagappan solugirar illa illa uyirndha vas
அஸ்திரத்தை கொண்டு வாங்க, இவனுக்கு முத்திரை மோத

வஸ்திரத்தை போடுங்க, நல்ல உயர்ந்த துணியை கொடுங்க என்று சொல்லி கொளுத்த கன்று அடிக்கிறார். இப்படித்தான் தகப்பனின் உள்ளம் இன்றைக்கு உங்களையும் கர்த்தர் அப்படியே சேர்த்துக் கொள்கிறார். God loves you. God protects you. God cares for you. He will never leave you. He will never forsake you. He is your God. He is your strength. He is your fortress. He will never leave you. Rabasyanta rabasya. கர்த்தர் உங்களை கைவிடுவதில்லை. கர்த்தர் உங்களை விட்டு விலகுவதில்லை. அவரே உங்கள் நம்பிக்கை. அவரே உங்கள் தஞ்சமும் துருகமும் கேடயமாய் இருக்கிறார். ரே சாந்தா ரபாசியா. அவர் மறந்தால் நீங்க என்ன பண்ணுவீங்க தெரியாது. If God can, oh rige le rabasia le santu rasagadile. Hallelujah. அவர் பெரியவர். அவர் சாலமோனிலும் பெரியவர். அவர் யோனாவிலும் பெரியவர். அவர் ஆபிரகாமிலும் பெரியவர். சர்வ வல்லமையுள்ள தேவன். ஓ கல்லுகளினாலே ஆபிரகாமுக்கு பிள்ளைகளை கொடுக்க முடியுமா? அப்பேற்பட்ட பராக்கிரமசாலி 99 வயதிலே பிள்ளையை கொடுக்க முடியுமா? கற்பம் செத்து போயிருந்த சாராளுக்கு குழந்தையை கொடுக்க முடியுமா? இப்பேற்பட்ட வல்லமையுள்ள தேவனா இயேசுவே, உம்முடைய மகிமையை நாங்கள் எங்கள் வாழ்க்கையில அனுதினம் உணர்ந்து அனுதினம் எதிர்பார்த்து நாங்கள் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணி கொண்டே இருக்கணும். ஆண்டவரே, உம்முடைய வல்லமை எங்களுக்குள்ளே கிரியை செய்ய வேண்டும். உம்முடைய அதிசயமான கரம் ரே காதா லாபா ரீகா லாபூரியாந்தா லபாசியா ரே சாந்தா ரபாசியாந்தா ரேகேலேயா. Hallelujah, hallelujah. Oh shagda ya seke le basie le roshyanta rabasia. Hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. கர்த்தர் உங்களை உங்கள் போக்கையும் உங்கள் வரத்தையும் இது முதற்கொண்டு என்று பாதுகாக்கிறார். Hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Thank you Jesus. Le santa ya sakarabasia. Oh ribe le rasia. Hallelujah. Thank you Jesus. Thank you Jesus. Le karabasia rabau shanta rebase. Hallelujah. Sister Jerlin kartar ungalaiya oh jabathai kettukondirukkar. Yetra nerathile kartar ungalku badhil kodupar. Oh God will answer your prayers. உங்கள் ஜெபங்கள் வீணாய் போவதில்லை. ஓ ரே ஷாங்கா ரபாசியா தா ரபாசே ஹேல் ரோடோ சியாக்தா ரேபாசே லே ரா சியாங் தூ ரேஷே. நான் உனக்கு முன்னே போய் கோணலானவைகளை செவையாக்குவேனா? ஓ கரடானவை சமமாக்குவேன் என்று சொன்ன கர்த்தர் உங்களுக்காக மலைகளை சமமாக்குகிறார். உங்களுக்காக மலைகளை பெயர்த்து போடுகிறார். குன்றுகளை அகற்றுகிறார். ஓ ரே சியாந்தா ரபாசியா லே சாந்து ரேகே லே ப்ரதீஷ் காசியா ரமாந்தோஷா. ஹாலலூயா, ஹாலலூயா. தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ். லே சாகாயா ரமாசியா லே ப்ரா சாது ரேவாசே. ஹாலலூயா, தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ லார்ட். ரேகோ ரேபாசியாந்தா ரபாசே ஓ ரேகா பாசியா. உங்களிலிருந்து உற்பத்தியாக போகிற பிள்ளை கர்த்தரால் தீர்க்க தரிசனமாக ஒரு ப்ரொஃபெட்டிக்கான ஒரு குழந்தையை கர்த்தர் ஏற்றுநேத்திலே கொடுக்க போகிறார். லே சேகே லே பா ராஹாந்தியா எல் ரோஷியாக் து ரே பாசே. ஹாலலூயா, ஹாலலூயா. ஓ ரீ சேகே லே ரபு நஹங்கா ரபுஷியா. ஹாலலூயா. தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ். ஒரு ஜெப பீடத்தை ஏறெடுக்க, ஒரு ஜெப பீடத்தை கட்டி ஓ ரா சாந்தா யாசே ஓ ஆல்டர் ஆஃப் பிரேயர். ஓ கர்த்தருடைய சமூகத்தை ஏறெடுக்கப்பட்டு கொண்டே இருக்கட்டோமா? எல்லா தடைகளை கர்த்தர் உடைத்து கொண்டிருக்கிறார். God is working on your behalf. God is working on your behalf. ஓ நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். கர்த்தர் உங்களுக்காக யுத்தம் செய்து கொண்டிருக்கிறார். யுத்தம் கர்த்தருடையது, யுத்தம் கர்த்தருடையது. ரா சாந்தா யா ரபாசியா லே சக ரபுஷே ரே ரா சாந்தா லபாரியாந்த லே பாஷே ரா சேகே லே ஷியாதா ரபாசியா. ஹாலலூயா. தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ ஜீசஸ். நன்றி, நன்றி, நன்றி, நன்றி. ஓ ரபாசியாந்தா ரபாசியா லே சாகா ரபாசே. ஓ உள்ளம் கைகளை கர்த்தர் வரைந்து வைத்திருக்கிறார். ஓ ரேகே லே ராசா எம் ராசா ஹில ரிஹாந்தோஷ் எப்லீஷ் க்ரோசியாந்த் கபாசியே. தேங்க் யூ ஜீசஸ், தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ ஜீசஸ்.
Thank you, Jesus. Thank you, Jesus. Rege ne masia. Sister Rahini Judy, கர்த்தருடைய வார்த்தை நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொண்ட வார்த்தையை கர்த்தர் உங்களுக்கு கொடுக்கிறார். நீங்கள் அமர்ந்திருந்து நானே தேவன் என்று அறிந்து கொள். Sit in the presence of God and you will know that the Almighty is with you. Hallelujah. Hallelujah. Re santa ya labasie. Le saga rabasia ko rebe lianta rabase. Hallelujah. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. Yella nindegalayum, avamanangalayum, kathar eduthu podugirar. Oh, rege lebasia, sandadi sandadiyaga, generational, generationaga vanda kariyangalai, kathar adai udaithu podugirar. Rebasia ka raba liya rahandorovose, le shege le rabuna hanka sete, evshanta ya sefe le rahantosh, Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. Nandri, Nandri, Nandri. உனக்கு விரோதமாய் உருவாக்கப்படுகிற ஆயுதங்கள் அது வாய்க்காதே போகும். அது வாய்க்காதே போகும். கர்த்தருடைய மதில்கள், கர்த்தருடைய பாதுகாப்பு உங்களை சுற்றிலும் கர்த்தர் வைத்திருக்கிறார். Hallelujah. Thank you, Jesus. Thank you, ஜீசஸ். உன்னதமானவருடைய மறைவில் இருக்கிறவன் சர்வ வல்லவரின் நிழலிலே தங்குகிறான். கர்த்தருடைய நிழலிலே தங்கிக் கொண்டிருக்கிறதாக. ஓ கர்த்தர் நிழலிலே தங்கி இருக்கிறீர்கள். ஹாலேலூயா. லே பா ரியாந்தா ரபாசியா லே பிரடோ ஷாங்தா யாசே எல் ஷாங்து ரே பிரா ஜியாங்து ரே பாசியா தலபாசே லே கோ பனுஷ் கமூ ரியாந்தா லே ஷாங்தா ரபாசியா. ஹாலேலூயா. ஹாலேலூயா. Thank you, Jesus. Thank you, Jesus. Hallelujah. Oh, re ga ba sianta re le she le bra zor yang tu re re basia. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Lord. Thank you, Lord. Le sa ga da ya rabase. Jibinga, jibinga, jibinga online. Ubur varun jibikara binga. Hallelujah. Kartar ungile kaga. Oh, our periya tittangalayum tirman le vaitrikara. The jabatale kalandukondruk ஒவ்வொருவருக்கும் கர்த்தர் உங்களுக்கு பெரிய திட்டங்களை வைத்திருக்கிறார், பெரிய தீர்மானங்களை வைத்திருக்கிறார், உங்களுக்காக பெரிய பெரிய காரியங்களை செய்ய வைத்திருக்கிறார். Hallelujah. Hallelujah. Le saga rabasia le rodo shanta yabase praka ya sefe le bradosh ela siang tu rege le bradash eli bradosh ke le sianta rabase. Thank you, Lord. El Shambra Ghasya Da Lebase El Shaktu Le Bradosh El Yan Se Fradosh Lehase. Hallelujah. Hallelujah. Thank you, Jesus. Thank you, Jesus. Sister Batmavadi, கர்த்தர் உங்களுக்கு, ஓ உங்களுக்கு விரோதமாக எழும்பினவர்களை தேடியும் நீங்கள் காணாதிருப்பீங்க. ஹாலேலூயா. உங்களுக்கு விரோதமாக எத்தனையோ பேர் எழும்பியிருக்கலாம். ஹாலேலூயா. ஒன்று உங்கள் பக்கமாய் வருவார்கள் அல்லது உங்களை விட்டு தூரமாய் போய்விடுவார்கள். ஓ ரே பா சியாந்தா ராகாசியா. ஹாலேலூயா. ஓ ரே கே லே ரா சே கே லியா சே ஓ ரபாசியா. ஓ உங்கள் பிள்ளையை குறித்து நீங்கள் ஜெபிக்கிற ஜபத்தை கர்த்தர் கேட்டுக் கொண்டிருக்கிறார். சகோதரி பத்மா அவர்கள், உங்கள் பிள்ளையை குறித்து ஓ ஜெபிக்கிற ஜெபத்தை கர்த்தர் கேட்கிறார்.
தினமும் செபிக்கிறதா ஜெபம் தொடர்ந்து செபியுங்கள். கர்த்தர் காரியங்களை மாறுதலாக செய்வார். உங்களுக்காய் கர்த்தர் இரும்பு தாழ்பால் வெண்கல கதவுகளை உடைத்து ஹாலலூயா அவருடைய ஆசீர்வாதத்தை ஏற்ற நேரத்திலே கர்த்தர் கொடுக்க உண்மையுள்ளவர். நீ ரட்சிக்கப்பட்டால் உன் வீட்டார் ரட்சிக்கப்படுவார் என்று சொன்ன வசனத்தின்படி ஹாலலூயா இந்த வசனத்தை சொல்லி ஜெபிக்க ஆரம்பிங்க. கர்த்தர் உங்களுக்காக ஹாலலூயா ஹாலலூயா கர்த்தர் செய்வார். லே சியாந்தா ரே லே பிராதா யாசே எல் பிராசியாங் தூ ரே வாசியே ஹாலலூயா தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் ரே கே லே வாசே பிராசே ஃபாஹிலாஷ் எல் ஷேக் லசே ரமாந்தியோ ரபாசியா ஹாலலூயா தேங்க்யூ ஜீசஸ். ஆண்டவரே நீர் தரிசனங்களை நீர் கொடுத்து கொண்டிருப்பதற்காய் நன்றி. ஓம்முடைய பிள்ளைகள் தரிசனத்தை கொடுக்கிறதற்காய் நன்றி. சொப்பனங்களை மூலமாக பேசுவதற்காய் நன்றி. ஹாலலூயா ஹாலலூயா ஹாலலூயா ரே வாசியாங் தா ரே கே லே வாசியா ஹாலலூயா. நான் உன்னை வாளாக்காமல் தலையாக்குவேன், நான் உன்னை கீழாக்காமல் மேலாக்குவேனா என்று சொன்ன வசனத்தின்படியே ஓ கர்த்தர் அவர் செய்து முடிக்க உண்மையுள்ளவர். ஓ ரே கே லே ரா ஹாசியே எல் ஷியாம் ரா ஸியாங் தா ரா வாசியா ஹாலலூயா ஹாலலூயா ஹாலலூயா தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் ஹாலலூயா நன்றி நன்றி நன்றி. லே ப்ரா லோ ஷியாங் தா யா ரா வாசியே ரா கதனமாசியா எல் ஷியா சே கே ரே வாசியே ஹாலலூயா ஹாலலூயா ஹாலலூயா தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் ஹாலலூயா. ஜீவ தண்ணீரே ஓ ஜீவ தண்ணீரே ஆவியானவரே வற்றாத நதியாக ஒவ்வொரு இருதயத்திலும் ஆண்டவரே பாய்ந்து ஓடும்படியாய் ஜெபிக்கிற ஆண்டவரே வற்றாத ஜீவ நதியாக பாய்ந்து ஓடுவீராக. ஓ ராசியாந்தா லே பிராசியா எலீஷ் கபாசியாந்தா ராபாசே ஓ ராபாசியா கணுக்கால் அளவு போதாதப்பா முழங்கால் அளவு போதாதப்பா ஆண்டவரே நாங்கள் நீந்தி நீந்தி மூழ்கணும் ஆண்டவரே அப்பா அந்த ஜீவத்தனை நீந்தி நீந்தி மூழ்கணும். லே சியாந்தா ராபாசியா எலா சியாந்தா ரபோஷே ஹாலலூயா தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ லார்ட் நன்றி நன்றி நன்றி நன்றி நன்றி தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ ஜீசஸ் அப்பா நன்றி ஆண்டவரே. ராகா லாபா ரியாந்தோ ரேபாசியா லே சியாந்து ரே கிளடோஷ் எல் ப்ரலீஷ் கபாசியாந்தா ராகா தா ராபாசே தேங்க்யூ ஜீசஸ் தேங்க்யூ ஜீசஸ் ஓ ரே பாசியா தா ராபாசே லே ரோடோ ஷியாம் ரலா ஹாசே Thank you, Jesus. Sister Fibin Prince, உங்களை தொடுகிறவன் கர்த்தருடைய கனிமனையை தொடுகிறான். குயவன் கரத்தில் உள்ள களிமனை போல கர்த்தர் உங்களை வணைகிறார். God loves you. நீங்கள் பயந்த காரியம் நேரிடாது. உங்களை உள்ளம் கையிலே கர்த்தர் வரைந்து வைத்திருக்கிறார். இதோ இமைப்பொழுது கைவிட்டேன், ஆனாலும் உருக்கமான இரக்கத்தினாலே உன்னை சேர்த்துக் கொள்கிறேன் சொன்ன வசனத்தின்படியே கர்த்தர் உங்களுக்கு செய்து முடிக்கிறார். நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. ஹாலலூயா ரேகே லே ப்ரடோஷ் ரே சியாந்தா ரபாசியா ராகாலா பௌ ரியாந்தோ ரேகே லேஷே தேங்க்யூ லார்ட் தேங்க்யூ ஜீசஸ் ரபாபா சியாந்தா ரபாசியா Rababa siyakta rege le reboshe pralish kabori angtu rege liash ela siyaktu rebe leshe raha siyakta rabashe rosh kabuli ant kafe liase el prasye ke le pradish kabasya hallelujah hallelujah thank you lord
Thank you, Jesus. யாவரும் ஜெபத்திலே இருப்போம், ஜெபித்துக் கொண்டே இருப்போம். நாம் மௌனமா இருக்க வேண்டாம். இன்னும் சில நிமிடங்கள் ஜெபித்து முடிக்க போகிறோம். இன்றைக்கு கர்த்தர் சில தடைகளை உடைத்து போடுகிறார். இந்த ஜெபத்திலே கலந்து கொண்டிருக்கிற ஒவ்வொருடைய வாழ்க்கையிலும் ஏதோ ஒரு தடை, ஏதோ ஒரு பிரச்சனை, ஏதோ ஒரு விஷயம் உங்களை தடுத்து நிறுத்தி கொண்டிருக்கலாம். இன்றைக்கு கர்த்தர் யுத்தத்தில் வல்லவர், பராக்கிரம் உள்ளவர், யூத ராஜ சிங்கம். தாவீதின் தலையின் மீது ஊற்றப்பட்ட அபிஷேகம் எங்கள் மீது ஊற்றப்பட வேண்டுமே அப்பா. ஒரு ராஜரீக அபிஷேகம், ஒரு ராஜரீக அபிஷேகம். ஒரு ராஜரீக அபிஷேகம் ஒவ்வொரு மீதும். சிஸ்டர் வேலு ஜோதி, உங்கள் மீது ராஜரீக அபிஷேகம். ஓ, நான் உனக்கு சொன்னதை செய்யும் அளவும் நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை, உன்னை கைவிடுவதும் இல்லை சொல்கிறார் கர்த்தர். ஹல்லேலூயா. The promises of God will not go in vain. அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட நிற்கும். என்னென்ன காரியங்கள் தடையாக இருக்கிறதோ, ஓ ரே காலா தாயா பாசியா தாரா பாசே, எனக்குள் இருப்பவர் பெரியவர், உலகத்தில் இருப்பவனிலும் எனக்குள் இருப்பவர் பெரியவர். ஓ ராசா காராபாஷ்யா Thank you, Jesus. ஆண்டவரே, எங்கள் ஜெப நேரம், எங்கள் வேத வாசிப்பு மோடி இருக்கிறதன் ஐக்கியம் அதிகமாகட்டும். கேளுங்க, நான் ஒன்றே ஒன்று கேட்கிறேன் ஆண்டவரே, மோடி இருக்கிற ஐக்கியம் நாளுக்கு நாள் வளரட்டும் அப்பா, நாளுக்கு நாள் வளரட்டும். கேளுங்க, the relationship with you, Lord Jesus, help us to grow daily in you, Lord. Help us, Lord. Ragadana masya le bragi zaga ya rabasya elo shyanta ragadele bari basye ke le bradoj re saka ya re மாசியாந்து ரேகே லேப்ரதீஷ் கபாசியா எப்லீஷ் கிரடோஷ் எலாசியே எப்லியாந்தா ராகாதியா. வானமும் பூமி ஒளிந்து போக முடியும், வார்த்தைகள் ஒளிந்து போவதில்லையப்பா. உடைய சமூகத்தை அர்ப்பணிக்கிறோம் லார்ட், வி சரண்டர் கம்ப்ளீட்லி லார்ட். உடைய சமூகத்தை அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இந்த ஜபத்திலே வந்திருக்கிற ஒவ்வொருவருக்காய் நன்றி செலுத்துகிறேன். ஐ தேங்க் யூ ஃபார் ஈச் அண்ட் எவ்ரி ஒன் ஆஃப் தெம் தோஸ் ஹவ் ஜாயின் திஸ் பிரேயர் லார்ட். தேங்க் யூ லார்ட். உங்களுடைய சமூகத்துக்கு முன்பாக, உங்களுடைய சிங்காசனத்துக்கு முன்பாக நான் உயர்த்தி காண்பிக்கிறேன். மனுஷன் முகத்தை பார்க்கிறான், தேவரீர் இருதயத்தை பார்க்கிறீர். எனக்கு தீர்க்க தரிசனம் வராதா, எனக்கு கர்த்தருடைய வார்த்தை வராத என்று ஏங்கிக் கொண்டிருக்கலாம்.
அவருடைய வார்த்தையை நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். வேதத்தை அவர் நம்முடைய கரத்திலே கொடுத்திருக்கிறார். பரிசுத்த ஆவியானவர் அதிலிருந்து நம்மோடு பேசுகிறார் தினந்தோறும். எங்களை தாழ்த்துகிறோம் ஆண்டவரே. நீர் பெரியவர், பெரிய காரியங்களை செய்கிற தேவன். நீர் பெரிய காரியங்களை செய்யுங்கப்பா, பெரிய காரியங்களை செய்வீராக. Thank you, Jesus. Ma santo ya rabasi le basyang tu ragala basi elas yang ta raga dana ma syato losh. Lord, I surrender your people. Mudi channel oppu kodukuren, ovvore oppu kodukuren. I surrender each and every one of them. Ede karathe andavare, the chat in me, the way to be green. Rega basya ta rabasya. Over varayum peer peer aage. Dekke thudu vudere kain andri. Le sang tu yasya. Let your mighty presence fill us, Lord. Inal saabangal udaitthu podunga. Eduthu podunga. Thaalthu varum. எங்களுடைய மீதலை மன்னித்ததற்காய் நன்றி. நீர் எங்களோடு இருப்பதற்காய் நன்றி. என்னை ஒப்புக் கொடுக்கிறோம்ப்பா. ஜெபத்திற்கு ஆமென்றும் ஆமென்றும் பதில் கொடுத்ததற்காய் நன்றி ஆண்டவரே. எங்களை தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம் இந்த ஜெபத்தை. ஜீவனல்ல பிதாவே, ஆமென், ஆமென், ஆமென். நாம் சேர்ந்து சொல்லுவோம். என் ஆத்துமாவே கர்த்தரையே ஸ்தோத்திரி. என் முழு உள்ளமை கர்த்தரை பரிசுத்த நாமத்தையே ஸ்தோத்திரி. என் ஆத்துமாவை கர்த்தரையே ஸ்தோத்திரி. கர்த்தர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. ஆமென், ஆமென், ஆமென். ரேகாபாஸ்யாந்த ரபாஸ்யா ராகாலபாஸ்யாந்த ராசேஜே ரேகாபௌரியாந்த காசே. தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ ஜீசஸ். God bless you. God bless you. This is Mary and Samuel, brother. Alan Jones, God bless you. Sister Rama Devi, Sister Sanjeev, Sister Pramila Lobo, Sister Nandini, Sister Fabian Prince, Sister Vasanti, Brother Anthony, God bless you. Sister Gerlin, God bless you. Sister Batmawadi, Sister God bless you, Brother David John. God bless you. God bless you. Thanks for joining this prayer. Sister Celine Bose, Sister Rahini Judy, Sister Chofi, Sister Brother Emmanuel. Thank you for joining this prayer. God bless you. God bless you, Sister Chodi. God bless you. God bless you. Thank you, Lord. Thank you, Jesus. Araba Siantar Nagada Nabasi. Thank you, Jesus. Thank you, Jesus. Parisuttar, Parisuttar, Parisuttar, Parisuttar, Parisuttar, Parisuttar, Parisuttar, Parisuttar. Egova Yire, umai thudikkirom. Egova Rafa, umai thudikkirom. El Rohi, umai thudikkirom. El Shaddai, umai thudikkirom. Hallelujah, hallelujah, hallelujah. நேற்றும் இன்றும் என்றும் மாறாதவரே உம்மை துதிக்கிறோம். ஹாலேலூயா. தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட், தேங்க் யூ லார்ட். ரபாஸ்யாந்தா ரபாஸ்தே லேப்ராதி ரகலபா ராதாயா ரமாமாஷே ரகலபாஸ்யாதா ரபாஸ்யா எல் ஷாந்தோ ரோடோஷே. ஹாலேலூயா, ஹாலேலூயா, ஹாலேலூயா. நீர் பெரியவர், நீர் பெரியவர், நீர் பெரியவர். நீர் பரிசுத்தர், நீர் பதினாயிரங்களில் சிறந்தவர். சேனைகளின் கர்த்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரிசுத்தர், நீர் பரி
பரிசுத்த ரபா சியாந்தா ரகதனமாசியா லேப்ரா லீரா ஹாந்தோ ரகாதியா எல் ஷாந்தா யா ரபா சே கே லேப்ரா தி ரகதனமாசே ஹல்லேலூயா ஜெபிங்க ஜெபிங்க ஆன்லைன்ல ஜாயின் பண்ணி இருக்கிற ஒவ்வொரு

0: Ranish Kasle Ali Krato Yasete Marakabasia Masanta Yabase Ribradosh Kamasie Ragalabosi Atayarase. Thank you, Jesus. Thank you, Jesus. Lebene Shianta Ragadie Rabula Hanko Rebasia Elbranish Kamura Hanka Sede. Thank you, Jesus. Esuve Ridre Unmeul Ridiati, Persute Taruviragapa Rabas Yanto Lebradash Elish Kamura Hanta Lebraze. Thank you, Jesus. Thank you, Jesus. Lebas Yanta Rabase Elish Kabulianto Regladosh El Braziant Kasete Lebradash. Hallelujah. Ragadina Masia Lebradosh Yanta Yabasete. Thank you, Jesus. El Shanturo Shant Lebraza. பரிசுத்தமுள்ள தேவனே, நீர் ஆளுகை செய்வதற்காய் நன்றி. நீர் ஆளுகை செய்வதற்காய் நன்றி. ரேகே லேபனேஷே பிரசியாந்து லேபிரடாஷ் எலீஷ்கா ஜே நேமாந்தோஷ் எப்ராசியாங்தா ராகா தூ ரேபா சேட்டே எலீஷ்கோ டோ ரோபோ சேக் லேபிரடிஷே.
1: சொல்லுவாங்க பாலியல் மலை அபிஷேகம் விட்டு அவங்க என்ன செய்வாங்க, தரிசனம் பார்ப்பாங்க. அப்புறம் மூப்பர் மலை அபிஷேகம் விட்டு அவங்க என்ன செய்வாங்க, சொப்பனை பார்ப்பாங்க. தூங்கும்போது தேவன் சொப்பனத்தொழிய பேசுவார். அது மாத்திரல என் ஊழிக்காரி மேலே ஊழிக்காரி மேலே ஆவி விட்டு அவங்களும் தீர்க்க தரிசனம் சொல்லுவாங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. இந்த நாட்கிழமை யார் வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. ஆண்டவர் சொல்லியிருக்கிறாரு, உங்கள் மேலெல்லாம் உங்களை அபிஷேகத்தை ஊற்றுவேன்னு சொல்லி. இதில் எல்லாருக்குமே இதில் பங்கு இருக்குது. சிறு பிள்ளைகளுக்கு இருக்குது, வாலிபர்களுக்கு இருக்குது, மூப்பர்களுக்கு இருக்கு, ஊழியருக்கு இருக்கு. ஆனா நம்ம இந்த நாளில் வந்து யாருமே இந்த நாட்களை வேஸ்ட் பண்ணிடக்கூடாது. பரிசுத்தன் அபிஷேகத்தை கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா சொல்லி லூக்காளின் சுவிசேஷம் 11 அதிகாரம் 13 வசனத்தை சொல்லியிருக்காரு. பரிசுத்தனை கொடுப்பது அதிக நிச்சயம், அப்போ தருவாரு. நம்ம கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. கேட்கறதும் கேட்காம இருக்க உங்க கையில தான் இருக்குது. கேட்டீங்கன்னா பரிசுத்தன் உங்களுக்குள்ள இருப்பாரு. அவர் எல்லா விதமான ஆலோசனைகளை எல்லாம் சொல்லி தருவாரு. எல்லா காரியத்தையும் நமக்கு சொல்லித்தருவாரு. பரிசுத்தன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளணும். பழைய ஏற்பாட்டிலையும் இதை தான் சொல்லியிருக்கிறாரு. யோவேல் புஸ்தகம் 2:28 வசனம்.
2: அதற்கு பின்பு நான் மாம்சமான யாவர் மேலும்
1: என் ஆவியை ஊற்றுவேன்.
2: அப்பொழுது
1: உங்கள் குமாரரும்
2: உங்கள் குமாரத்திகளும் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள். உங்கள் மூப்பர்
1: சொப்பனங்களையும்
2: உங்கள் வாலிபர்
1: தரிசனங்களையும் காண்பார்கள். ஆமாறுமார்களை பெற்றுக்கொள்ள வேண்டியது நம்முடைய கடமை. சரி, பரிசுத்தாவினர் வந்தால் நமக்கு என்னெல்லாம் ஆசீர்வாதத்தை தேவன் தருகிறாருங்கிறத தான் நம்ம தொடர்ந்து பார்க்க போகிறோம். போனோட புதிதாக்குவார்னு பார்த்தோம், பலன் கொடுப்பாருன்னு பார்த்தோம், கத்த சொன்ன காரியத்தை திரும்ப நினைப்பு விட்டுவாருன்னு பார்த்தோம், எல்லாம் பார்த்தோம். இந்த வாரத்தில் என்ன பார்க்க போகிறோங்கிறத நம்ம பார்க்க போகிறோம். முதலாக பார்க்குறோம் கலாத்தியர் புஸ்தகம் 3:5 வசனம்.
2: அன்றியும்
1: உங்களுக்கு
2: ஆவியை அளித்து
1: உங்களுக்குள்ளே
2: அற்புதங்களை நடப்பிக்கிறவர்.
1: பரிசுத்தவர் உங்களுக்கு வந்துட்டார்னா என்ன செய்வார், ஆவி அழித்து உங்களுக்குள்ள அற்புதங்களை நடப்பிக்கிறவர். அற்புதங்கள் என்ன அற்புதங்கள், வியாதி இருந்தாலும் சுகமாக்குவார், வியாதி மாத்தரல நம் வாழ்க்கையே மாத்துவார். அல்லேலூயா. நம்ம ஒரு காலம் பாவத்தில் வாழ்ந்தோம், சாபத்தில் வாழ்ந்தோம், கண்ணீரில் வாழ்ந்தோம், மனமும் மாம்சமும் விரும்பினா வாழ்ந்தோம். பரிசுத்தவர் நமக்குள்ள வந்துட்டார்னா அவர் என்ன செய்ய, ஆவி அழித்து நமக்குள்ள என்ன செய்வாராம், அற்புதங்களை நடப்பிப்பார். நம்ம வாழ்க்கை மாறும், பழைய சுபாவை நம்மளை விட்டு நீங்கி போவோம், புதிய இதயத்தை நமக்கு தருவார். அற்புதங்களை நடப்பிக்கிறவர், வியாதி மாத்திரம் சுகமாக்குறவர் அல்ல, நோய் மட்டும் சுகமாக்குறவர் அல்ல. வாழ்க்கை மாறும், உங்களுக்குள்ளே ஆவி அழித்து அற்புதங்களை நடப்பிக்கிறவர் உங்கள் வாழ்க்கையில அற்புதங்களை செய்வார். நம்ம நினைப்போம் நம்ம எப்போ நம்மளால மாற முடியாது, நம்ம எப்படி மாறுவோம்னு நினைப்போம். பரிசுத்தவர் வந்துட்டா நம்ம வாழ்க்கையை புதிதாக மாற்ற முடியும், அற்புதங்கள் செய்வார். நம்ம வாழ்க்கை அப்படியே பாவத்திலிருந்து சாபத்திலிருந்து பழைய சுபாவமே நம்மளை விட்ட மாற்ற அவரால் முடியும். அது மாத்திரல ரோமர்கள்

0: நிறுவோம் எட்டாம் அதிகாரம் பதினொன்றாவது வசனம்.
1: அன்றியும்
0: இயேசுவை
1: மரித்தோரிலிருந்து எழுப்பினருடைய ஆவி உங்களில் வாசமாயிருந்தால்,
0: மரித்தோரிலிருந்து இயேசு கிறிஸ்து எழுப்பின ஆவி உங்களில் வாசமா இருக்கிறாரா, அதை நம்ம தான் யோசிக்கணும். உங்களிலே வாசமாய் இருந்தால், அதை பரிசுத்த பவுல் எழுதும்போது சொல்லிட்டாரு, உங்களிலே வாசமாய் இருந்தால்
1: கிறிஸ்துவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவர் உங்களில் வாசமாயிருக்கிற
0: தம்முடைய ஆவியினாலே
1: சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார்.
0: உங்களுக்கு என்ன வியாதி இருந்தாலும் சரி, என்ன நோய் இருந்தாலும் சரி, சாவுக்கேதுவான உங்கள் சரீரங்களையும் உயிர்ப்பிப்பார். அவரால் உயிர்ப்பிக்க அவரால் முடியும். எப்படிப்பட்ட வியாதியா இருந்தாலும் சரி, நம்ம அருமையான சாட்சி கேட்டோம் இல்லையா, உங்கள் வாழ்க்கையிலும் செய்வார். அவரால் முடியாத காரியம் இந்த உலகத்தில் ஒண்ணுமே இல்லை. அவர் நிச்சயமாக சாவுக்கேதுவான சரீரமா கத்தரால் உயிர்ப்பிக்க முடியும். அவர் முழுமையா நீங்க நம்புங்க, விசுவாசிங்க, விசுவாசித்தால் தேவனுடைய மகிமை காண்பா என்று சொல்லியிருக்கிறார். நீங்க விசுவாசிச்சீங்கன்னா உங்களுடைய சரீரத்தில் என்ன வியாதியா இருந்தாலும் சரி, என்ன பலவீனா இருந்தாலும் சரி, சாவுக்கான சரீரத்தை உங்களுக்கு உயிர்ப்பிப்பார். கத்தர் உங்கள் வாழ்க்கையில் அற்புதங்களை செய்ய வல்லவராக இருக்கிறார். அவர் கூப்பிடுங்க, பரிசுத்தேவனேரே எனக்குள்ள வாங்க, பரிசுத்தேவனேரே எனக்குள்ள வாங்கன்னு கூப்பிடுங்க. நம்ம இங்க போகணுமா, அங்க போனாதான் கிடைக்குமா, அப்படி இல்ல. நீங்க வீட்டுல உட்காந்தே ஜெபம் பண்ணுங்க, பரிசுத்தேவனை உங்களுக்கு கொடுப்பார். பரிசுத்தேவனையர் கேளுங்க, சபைக்கு வந்தாலும் கொடுப்பாரு, வீட்டுல இருந்து பன்னீரோடு கேட்டாலும் கொடுப்பாரு. எனக்கெல்லாம் பரிசுத்தேவனை அபிஷேகம் கிடைக்கும் போது ஒருத்தருக்கு பலவீனமா இருந்தாங்க, அவங்களுக்கு நான் ஜெபம் பண்ணும்போதுதான் கர்த்தர் பரிசுத்தேவனை அபிஷேகத்தை கொடுத்தார். பரிசுத்தேவனையர் அபிஷேகத்தை வந்துட்டாருன்னா நம்ம சாவுக்கேதுவான சரீரமா இருந்தாலும் நம்மளை உயிர்ப்பிக்க அவர் வல்லவரா இருக்கிறார். அல்லேலூயா. ரெண்டு கொரிந்தியர் புஸ்தகம் மூன்றாம் அதிகாரம் பதினேழாவது வசனம்.
1: கர்த்தரே ஆவியானவர்.
0: ஆவியானவர் யாருன்னு நினைக்காதீங்க, கர்த்தரே ஆவியானவர்.
1: கர்த்தருடைய ஆவி எங்கேயோ
0: அங்கே
1: விடுதலையும் உண்டு.
0: யாருக்குள்ள இருக்காரோ அவங்க விடுதலை உண்டு. சாபமா விடுதல் தருவார், பாவமா விடுதல் தருவார், வியாதியா விடுதல் தருவார். நமக்கு என்ன நம்ம உள்ளத்துல இருந்தாலும் அது விடுதலையாக்குவார். ஆண்டவரே எனக்கு விடுதலை வேணும், பரிசுத்தாவே எனக்கு விடுதலை வேணும், என்னை மாற்றும்னு சொல்லி கேட்டா நமக்கு விடுதலை தருவார். பாவம் எப்படிப்பட்ட பாவத்தை இருந்தாலும் விடுதலை தர முடியும். நம்ம பாவத்தை மன்னிக்கிறது மாத்திரல, நம்ம பாவத்தை என்ன செய்றாரா, எவ்வளவு தூரம் நம்ம பாவம் செய்தாலும் நம்மளை விட்டு அந்த பாவத்தை நீக்கி போடுவார். நம்ம பாவத்தை மன்னிக்கிறது மாத்திரல, மன்னிச்சு என்ன செஞ்சான், சமுத்திரத்தின் ஆழத்துல போட்டுறாரு. மீகான் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் பத்தொன்பதாவது வசனம்.
1: அவர் திரும்ப நம்மேல் இறங்குவார், நம்முடைய அக்கிரமங்களை
0: அடக்கி
1: நம்முடைய பாவங்களை எல்லாம் சமுத்திரத்தின் ஆழங்களில் போட்டு விடுவார்.
0: எங்க போட்டுவாரா, சமுத்திரத்தின் ஆழங்கள். அது எத்தனை மைல் இருக்கோ எத்தனை இல்லை யாருக்கும் தெரியாது. சமுத்திரத்தின் ஆழங்களை போட்டுவார், உங்க பாவங்களை எல்லாம் மன்னிச்சிருவாரு, உங்களை பாவத்திலிருந்து விடுதலை கொடுப்பார். எங்க எப்போ பரிசுத்த ஆவியானவர் வரும்போது, பரிசுத்த ஆவியானவர் எங்க உண்டு, அங்க என்ன உண்டு, விடுதலை உண்டு. பாவத்திலிருந்தும் சாபத்திலிருந்தும் கண்ணீரிலிருந்து வேதனையிலிருந்தும் துன்பத்திலிருந்தும் தொல்லையிலிருந்து உங்களை விடுதலையாக்க அவர் மாத்து இந்த வல்லவர். அது ஆவியானவர் எங்க உண்டு, அங்க என்ன செய்ய விடுதலையும் உண்டு. உங்க வாழ்க்கையில் பெரிய மாற்றத்தை உண்டு பண்ணுவார். அல்லேலூயா. அது மாத்திரல்ல, ரோமர்கள் நிறுவனம் எட்டாம் அதிகாரம் 26வது வசனம்.
1: அந்தபடியே
0: ஆவியானவரும்
1: நமது பலவீனங்களிலே நமக்கு உதவி செய்கிறார்.
0: நம்ம பலவீனம் இருப்போம், என்ன செபிக்கனே தெரியல. சகோன்னு சொன்னாரா இல்லையா, எப்படியே எத்தனையோ பேர் செபிக்கிற மாதிரி பாருங்க. நமது பலவீனங்களில நமக்கு என்ன செய்வாரு, நமக்கு உதவி செய்வார். எப்படி உதவி செய்வார பாருங்க, அதுக்கு பேர் வாசிக்கலாம்.
1: அந்தபடியே
0: ஆவியானவரும்
1: நமது பலவீனங்களில் நமக்கு உதவி செய்கிறார். நாம் ஏற்றபடி வேண்டிக்கொள்ள வேண்டியது இன்னதென்று அறியாமல் இருக்கிறபடியால்
0: ஆவியானவர் தாமே
1: வாக்கு கடங்காத பெருமூச்சுகளோடு நமக்காக வேண்டுதல் செய்கிறார்.
0: அல்லேலூயா. சில நல்ல பார்த்தீங்கன்னா நமக்கு மனசுல அதிகமான போராட்டம் கவலைகளும் வந்துருச்சுன்னா எதுக்கு செபிக்கனே நமக்கு தெரியாது. என்ன செபிக்கணும், எதைத்தான் செபிக்கிறது, இத்தனை பிரச்சனை இருக்கு, எதுதான் செபிக்கிறது, எதாதான் விடுறது, அப்படின்னு நமக்குள்ள போராட்டமா இருக்கும். அப்ப பரிசுத்தவன் நமக்குள்ள வந்துட்டான்னா வாக்கு கடங்க பெருமிச்சோடு நம்ம அன்னி பாசையோடு நம்ம நிறைய அன்னி பாசையில் நிறைய ஜெபிக்கும் போது நம்ம எவ்வளவு நேரம் பரிசுத்தவர் நம்மளை செவிக்கிறாரோ அந்த செவிக்கும் போது நம்ம பாவங்களிலிருந்து விடுதலை தருவா, நம்ம பாரத்திலிருந்து விடுதலை தருவா, நம்ம எதுக்கெல்லாம் கண்ணீரோடு இருந்தோமோ அத்தனை காரியத்துக்கு அவரே நம்மளை மறைச்சி செவிச்சிருவாரு. அதுக்குத்தான் பரிசுத்தாவியானவர். பரிசுத்தேவன் ஏதோ கையத்தட்டி இருப்பதுக்கு மாத்திரம் இல்ல, கைத்தட்டுக்கு மாத்திரம் இல்ல, பரிசுத்தேவன் நமக்குள்ள வந்துட்டான்னு என்ன செய்வாரு? நமக்காக பெருமிச்சோடு வேண்டுதல் செய்வார். நம்ம பலவீனத்தில் நமக்கு உதவிச்சவர், எதுக்கு செவிக்கணும், என்ன செவிக்கணும், நம்மளை மறைச்சி பரிசுத்தேவன் செய்வார். அதுதான் பரிசுத்தேவையானவர். பரிசுத்தேவன் நமக்குள்ள வந்துட்டான்னா பரிசுத்தேவை நமக்குள்ள பரிசுத்தேவன் நமக்கு அழித்து அற்புதங்களை செய்வார். சாவுக்கு ஏதாவது சரீரத்தை கூட உயிர்ப்பிப்பார். அது மாத்திரல்ல, கத்தரே ஆவியானவர், ஆவியானவர் எங்க உண்டு, அங்க என்ன உண்டு, விடுதலை உண்டு. அது மாத்திரல்ல, நமக்காக பெருமிச்சோடு கண்ணீரோடு செவிப்பார். அதுக்குத்தான் பரிசுத்தேவையானவர். இரண்டாவதாக பரிசுத்தேவனர் எதுக்கு வாசிக்க கேட்போம். ரோமர்கள் நிறுவம் 15:15
1: அப்படி இருந்தும்
0: சகோதரரே,
1: புறஜாதியாகிய பலி பரிசுத்த ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்பட்டு,
0: பரிசுத்த ஆவியினர் நினைச்சுக்கிற நம்மள பரிசுத்தமாக்கிடுவாரு. பரிசுத்தர் உங்களுக்குள்ள எனக்குள்ள இருந்தாருன்னா நம்மள பரிசுத்தமாக்கொண்டே இருப்பாரு. நம்ம செய்த பாவத்தெல்லாம் காமிச்சுட்டே இருப்பாரு. மகனே இது அறிக்கைடு, இது அறிக்கிட்டு, இது அறிக்கிட்டு அப்படி சொல்லி காப்பிட்டே இருப்பாரு. அப்பதான் பரிசுத்தாவினர் வந்து பாவத்தை குறிச்சோ, நீதி குறிச்சோ, நியாயத்தீர்ப்பு குறிச்சோ உலகத்தை கண்டித்து உணர்த்துவார். அதுக்குத்தான் பரிசுத்தேவையானவர். நம்மளை பரிசுத்தப்படுத்துவார். பரிசுத்தேவனர் பெற்றுக் கொண்டோமானால் நம்மளை பரிசுத்தமாக்கி கொண்டே இருப்பார், பரிசுத்தமாக்குவார். அதுக்குத்தான் பரிசுத்தேவையானவர். 2 Thessalonians 2:13
1: கர்த்தருக்கு பிரியமான சகோதரரே, நீங்கள் ஆவியினாலே பரிசுத்தமாக்கப்படுகிறதினாலும்,
0: பாத்தீங்களா, பரிசுத்த ஆவியார் நமக்குள்ள இருந்தாருன்னா நம்மளை பரிசுத்தமாக்கிறார். அதுதான் பரிசுத்தவன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க, பரிசுத்தவன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுன்னா நம்ம கேட்க மாட்டோம்ன்றோம். எப்படிதான் சொன்னாலும் நான் பரிசுத்தவன் பெற்றுக்கொள்ளுங்கன்னா அமைதி அப்படியே உட்கார்ந்துடுறோம். நம்ம இதயத்தை கடினப்படுத்திக்கிட்டு இருக்கோம். பரிசுத்தவன் கிடைக்க கூடாது, நாட்கள் ஒரு நாள் வரப்போகுது, நம்ம கேட்கலாம், நம்ம கிடைக்காது. அப்படிதான் நீதிமொழி புத்தகத்தில் அப்படிதான் வாசிக்கிறோம். நீதிமொழி புத்தகம் 1:23
1: என் கடிந்து கொள்ளுதலுக்கு திரும்புங்கள்,
0: என் கடிந்து கொள்ளுதல் திரும்புங்கள்,
1: இதோ என் ஆவியை உங்களுக்கு அருளுவேன், என் வார்த்தைகளை உங்களுக்கு தெரிவிப்பேன்.
0: பரிசுத்தேவன் நமக்குள்ள வந்தாலும் நமக்கு என்ன செய்யறாரு, என் ஆவி உங்களுக்கு அருள்வே, என் வார்த்தை உங்களுக்கு தெரிவிப்பேன்னு சொல்றாரு. இப்ப நம்ம பரிசுத்தேவன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளவே மாட்டோம்னு சொல்லிட்டு இருந்தோம்னா ஒரு நாள் நம்ம கேட்டாலும் கத்து, ஒரு நாள் கேட்போம், கத்து நமக்கு சத்தமே கொடுக்க மாட்டார். நீ அன்னைக்கு நான் கூப்பிட்டப்ப நீ சத்தம் கொடுக்கலையே, 1:30
1: என் ஆலோசனையை அவர்கள் விரும்பவில்லை,
0: என் ஆலோசனை நினைச்ச மாட்டேன்றோம், விரும்ப மாட்டேன்றோம். பரிசுத்தேவன் நிறைங்க பரிசுத்தேவனை கூப்பிடுங்கன்னா விரும்ப மாட்டேன்றோம். அதான் காண்ட சொல்றாரு, என் ஆலோசனைய
1: அவர்கள் விரும்பவில்லை,
0: என் ஆலோசனை அவர்கள் விரும்பவில்லை. பரிசுத்தாவியானவர் கர்த்தருடைய ஆலோசனை இறைச்சல விரும்பவில்லை.
1: என் கடிந்து கொள்ளுதலை எல்லாம் அசட்டை பண்ணினார்கள்.
0: என் கடிந்து கொண்டெல்லாம் என்ன செய்றீங்க, அசட்டை பண்றீங்க. நான் சொன்னாலும் நீங்க கேட்க மாட்டோம், நீங்க பரிசுத்தால் நிறையன்னு நான் கேட்க மாட்டேன்ங்கிறீங்க.
1: ஆகையால்
0: அவர்கள்
1: தங்கள் வழியின் பலனை புசிப்பார்கள்,
0: அவர்கள் வழியின் பலனை புசிப்பார்கள்,
1: தங்கள் யோசனைகளினால் திருப்தி அடைவார்கள்,
0: தங்கள் யோசனை திருப்தி அடைவார்கள்.
1: பேதைகளின் மாறுபாடு அவர்களை கொள்ளும், மூடரின் நிர்விசாரம் அவர்களை அளிக்கும். எனக்கு செவி கொடுக்கிறவன் எவனோ, அவன் விக்கினமின்றி வாசம் பண்ணி.
0: பரிசுத்தாவினை பெற்றுக்கொள்ளுங்க சொல்றாரு. எனக்கு செவி கொடுக்கிற எவனோ விக்கினமின்றி வாசம் பண்ணி
1: ஆபத்திற்கு பயப்படாமல் அமைதியாயிருப்பான்,
0: பரிசுத்தாவினை கூப்பிடுங்க. என்ன செய்யணும், செவி கொடுக்கணும். நீ கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க, கடிந்து கொள்ளுங்க, திரும்புங்க, என் ஆவி அருளியோ, என் வார்த்தை உங்களுக்கு தெரிவிப்பேன்னு சொல்றாரு. பரிசுத்தேவன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். கேளுங்க, பரிசுத்தேவனை கேட்டீங்கன்னா தான் தருவார், கேட்காட்ட தரமாட்டார். கேட்கற ஒன்றும் பெற்றுக்கொள்ள தான் சொல்லியிருக்காரு. கேளுங்க, உங்களுக்கு சந்தோஷம் நிறையவா இருக்கு. நீங்க அமைதியா இருந்தா நான் உங்களுக்கு பரிசுத்தேவன் அபிஷேகத்தை ஊற்றுவேன்னு சொல்லலை, கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. கேட்டு பெற்றுக்கொள்ள, பரிசுத்தேவன் வந்தா தான் நம்மளை பரிசுத்தமாக்குவார். அதுக்குத்தான் பரிசுத்தேவையானவர். 1 Thessalonians 6:11
1: உங்களில் சிலர் இப்படிப்பட்டவர்களாயிருந்தீர்கள்.
0: ஆயினும்
1: கர்த்தராகிய இயேசுவின் நாமத்தினாலும் நமது தேவனுடைய ஆவியினாலும் கழுவப்பட்டீர்கள்.
0: பரிசுத்தமாக்கப்பட்டீர்கள்.
1: நீதிமான்களாக்கப்பட்டீர்கள்.
0: பார்த்தீங்களா, பரிசுத்தன் வந்தா நம்மளை பரிசுத்தமாக்குறாரு, நம்மளை நீதிமான் ஆக்குறாரு. கழுவு பட்டிகள், பரிசுத்தமாக்கு பட்டிகள், நீதிமானா மாத்துறாரு. அதுக்கு தான் பரிசுத்தேவையான பேர். அது மாத்திர ஒன்னு பேதின் புஸ்தகம் 1:2
1: பிதாவாகிய தேவனுடைய முன்னறிவின்படியே ஆவியானவரும் பரிசுத்தமாக்குதலினாலே
0: பரிசுத்தமாக்குறாரு. பெற்றுக்கொள்ளணும். 1 பேதுரு 1:22
1: ஆகையால் நீங்கள் மாயமற்ற சகோதர ஸ்நேகம் உள்ளவர்களாகும்படி.
0: நம்ம இருக்க எப்படி செய்யணும்? மாயமற்ற உண்மையான சகோதர ஸ்நேகம் அதான் சென்னை மாறி இருந்துட்டு நம்ம வந்து வெளியே வந்து மாறி இருக்கூடாது. அதுதான் இங்க சொல்றாரு. மாயமற்ற சினேகத்தில் இருந்து
1: ஆவியினாலே சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து.
0: பரிசுத்தாவினர் வந்தா தான் நினைச்சு நம்ம சத்தியத்துக்கு கீழ்ப்படி முடியும். பரிசுத்தாவினர் வந்தா தான் சத்தியத்து கீழ்படிய முடியும். இல்லைன்னா சத்தியம் என்னதான் கேட்டாலும் அது நமக்கு பிரயோஜனப்படாது. ஆவியானவர் வந்தாரு, நம்ம என்ன செய்ய முடியும்? சத்தியத்துக்கும் கீழ்படிய முடியும்.
1: உங்கள் ஆத்துமாக்களை சுத்தமாக்கி கொண்டவர்களா இருக்கிறபடியா
0: உங்க ஆத்து பரிசுத்தம் நமக்குள்ள வந்தானா சத்தியத்துக்கு கீழ்படிவோம். நம்ம ஆத்துமாக்களை என்ன செய்யறோம்? சுத்தமாக்கி கொண்டபடியால் பரிசுத்தம் வந்தாதான் நம்ம சுத்தமாக்க முடியும். பரிசுத்தவனை கேளுங்க. பரிசுத்தவன் நமக்குள்ள இருந்தா தான் சத்தியத்துக்கு கீழ்படியும், நம்ம ஆத்மாவையும் பரிசுத்தமாக்கி கொள்ளுவோம். அன்று பரிசுத்தவன் அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொள்வோம். பரிசுத்தவன் முதல்ல வரும்போது என்ன செய்யறாரு? நமக்கு நம்ம வாழ்க்கையில அற்புதங்களை நடப்பிக்கிறார். ஆவி அழித்து அற்புதங்களை நடப்பிக்கிறவர். ரெண்டாவது பரிசுத்தவன் வந்தவர் வரும்போது என்ன செய்யறார்? நம்மளுக்கு பரிசுத்தமாக்குறார். மூன்றாவதாக பரிசுத்தவன் வரும்போது என்ன செய்யறாரு பாருங்க. நம்ம வாசிக்க கேட்ட சகரியன் புஸ்தகம் 12:10
1: நான் தாவீது குடும்பத்தாரின் மேலும் எருசலேம் குடிகளின் மேலும்
0: கிருபையின் ஆவியையும்
1: விண்ணப்பங்களின் ஆவியும் ஊற்றுவேன்.
0: பரிசுத்தவர் நமக்குள்ள வந்துட்டார். என்ன செய்யறாரு? கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் ஊற்றுவார். ஐயோ, எனக்கு செவிக்கவே முடியல. எத்தனை பேர் கலங்குறோம்? பரிசுத்தவர் நமக்குள்ள வந்துட்டார்னா கிருபையின் ஆவியும் விண்ணப்பத்தின் ஆவியும் ஊற்றுவார். நான் பரிசுத்தன் அபிஷேகத்தை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ள வேண்டும். அன்றுவரே பரிசுத்தன் அபிஷேகம் என்னைக்கே பெற்ற அபிஷேகம் இல்ல. ஒவ்வொரு நாளும் தாவீதாச்சர் சொல்றாரு, நான் புதிய எண்ணால அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். நேற்று பெற்ற அபிஷேகம் இல்ல, இன்னைக்கு நான் பரிசுத்தாயினால் அபிஷேகம் பண்ண. வாசிங்க 92:10
1: என் கொம்பை காண்டாமிருகத்தின் கொம்பை போல உயர்த்துவேன்.
0: என் கொம்பை காண்டாமிருகத்து கொம்பை போல உயர்த்துகிறேன்.
1: புது எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன்.
0: என்னைக்கு அபிஷேகம்? நான் பற்றம் பாருங்க, 2010 அது இல்ல. புதிய எண்ணெயால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். ஒவ்வொரு நாளும் பரிசுத்தால் நிறைந்து கொண்டே இருக்க வேண்டும். அன்னி பாசத்தில் பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். பரிசுத்தவனோட தொடர்பு இருந்து கொண்டே இருக்க வேண்டும். பரிசுத்தவனை பேசிக்கொண்டே இருக்க வேண்டும். அதுதான் சொல்றாரு, புதிய எண்ணால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். என்னைக்கு பெற்ற அபிஷேகம் இல்ல, ஒவ்வொரு நாளும் புதிய எண்ணால் அபிஷேகம் பண்ணப்படுகிறேன். சங்கீதக்காரர் சொல்றாரு, ஒரு நாளும் புதிய எண்ணால் அபிஷேகம் பண்ணப்பட வேண்டும். அன்னி பாசத்தில் பேசணும், பரிசுத்தவனோட பேசணும். பரிசுத்தல் நிரப்புங்கப்பா, நிரப்புங்கன்னு சொல்லி ஆண்டவராக இயேசுக்கு சொன்னா. அவர் பரிசுத்தாவில நிறைந்தவராய். லூக்காவில் சுவிசேஷம் 4:1
1: இயேசு பரிசுத்த ஆவியினாலே நிறைந்தவராய்.
0: பரிசுத்த ஆவியினால் என்ன செஞ்சார்? அவரு நிறைந்தவராய். நம்ம நிறைஞ்சிருக்கணும். ஏதோ அறகுறை ஆவி பெற்றுட்டு அப்படியே உட்கார்ந்துடக்கூடாது. உட்கார்ந்துட்டா உங்களுக்கு தான் நஷ்டம், பரிசுத்தாவினுக்கு நஷ்டம் கிடையாது. பரிசுத்தால் நிறைய நிறையன்னு சொன்னா நிறைய மாட்டேன்றோம், நமக்கு தான் நஷ்டம். அவர் நம்ம சொல்லி கொடுக்கிற எல்லாம் நீங்க இப்படி செய்ய நம்ம ஆலோசனை சொல்றாரு. அது கேட்டு நடக்கிறது நடக்காது நம்முடைய விருப்பம், நம்ம கையில இருக்குது. பரிசுத்தவன் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். ஆண்டவராக இயேசுக்கு பரிசுத்தவன் நிறைந்தவரா இருந்தாரு. நீங்க அப்படி அவருக்கே நிறைந்திருந்தா நம்ம ஏமாத்துறோம், நம்ம ஒண்ணுமே இல்லை. ஒவ்வொரு நாளும் பரிசுத்தவன் கூப்பிட்டு பரிசுத்தல் நிறைய வேண்டும். ஆண்டவரையும் அபிஷேகத்தில் நிரப்புன்னு கிருபி நாமியும் விண்ணப்பங்களாமையும் நமக்கு தரேன்னு சொல்லியிருக்காரு. பரிசுத்தவன் வந்துட்ட நம்ம என்ன கொடுக்கிறாரு? கிருபி நாமியும் விண்ணப்பத்தினாமையும் தர்றாரு. அப்போஸ்தலர் நடவடிக்கை புஸ்தகம் 2:1-4
1: வாசிப்போம். பெந்தெகோஸ்தே என்னும் நாள் வந்தபோது அவர்கள் எல்லாரும் ஒருமனப்பட்டு ஓரிடத்திலே வந்திருந்தார்கள்.
0: அப்பொழுது
1: பலத்த காற்று அடிக்கிற முழக்கம் போல வானத்திலிருந்து சடிதியாய் ஒரு முழக்கம் உண்டாகி அவர்கள் உட்கார்ந்திருந்த வீடு முழுவதையும் நிரப்பிற்று.
0: அல்லாமலும்
1: அக்கினிமயமான நாவுகள் போல
0: பிரிந்திருக்கும் நாவுகள்
1: அவர்களுக்கு காணப்பட்டு
0: அவர்கள் ஒவ்வொரு மேலும் வந்து அமர்ந்தது.
1: அவர்கள் எல்லாரும்
0: பரிசுத்தாவினாலே நிரப்பப்பட்டு
1: ஆவியானவர் தங்களுக்கு தந்தருளின
0: வரத்தின்படியே
1: வெவ்வேறு பாஷைகளிலே பேசத் தொடங்கினாங்க. பாத்தீங்களா, பரிசுத்தாவி நமக்குள்ள வந்துட்டாருனா அன்றையும் பேச நம்ம அறியாம வரும். நீங்க என்னதான் அடக்கினாலும் அடக்க முடியாது. பரிசுத்தாவி நமக்குள்ள வந்துட்டாருனா பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கோங்க. தயவுசு கேளுங்க, யாரும் அமைதியா இருக்காதீங்க. பரிசுத்தாவினர் கிடைக்கக்கூடாது காலம் வரப்போகுது. பரிசுத்தாவின் அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. பெற்றுட்டீங்கன்னா அன்னி பாசல வெவ்வேறு பாசல பேச முடியும். ஆகிய நம்மளை மறைச்சி பேசுவார். இன்னொரு ஆள் கிடைக்கக்கூடாது காலத்து பாரு. நீங்க என்னதான் அழுதாலும் பேர் கிடைக்காது. கேப்போ, ஆண்டவரே பரிசுத்தாவின் அபிஷேகத்தை தாங்கப்பா, பரிசுத்தாவின் அபிஷேகம் தாங்க. நான் அன்னி பாசல பேசி செபிக்கணும். உங்களுக்குள்ள அந்த வாஞ்ச விருப்பம் தாகம் ஆர்வம் உங்களுக்குள்ள இருந்தா பரிசுத்தாவின் தருவாரு. உங்களுக்கு முதல் ஆர்வம் வேணும், விருப்பம் வேணும், தாகம் வேணும் பரிசுத்தாவினர் மேல. கேட்டா ஆண்டு பரிசுத்தாவின் அபிஷேகம் தருவார். அன்னி பாசல பேச முடியும். அல்லேலூயா, அல்லேலூயா. ஒரு நாள் சீசர்கள் என்ன செஞ்சாங்க, இயேசு கிறிஸ்து சொல்றாரு, ஒரு மணி நேரம் என்னோடு கூட விழித்திருக்க கூடாதா என்று சொல்லி கேட்கிறாரு. மத்தேயு சுவிசேஷம் 26:40
0: பின்பு அவர் சீசர்களிடத்தில் வந்து அவர்கள் நித்திரை பண்ணுகிறதை கண்டு பேதுருவை நோக்கி
1: நீங்கள் ஒரு மணி நேரமாவது
0: என்னோட கூட
1: விழித்திருக்க கூடாதான்னு கேக்குறாரு. சீசர்கள் தூங்குறாங்க. அப்ப அவங்களுக்கு என்ன பரிசுத்தாவினர் இல்ல. ஆண்டவர் கேக்குறாரு சீசரை பார்த்து, சகோதரே, ஒரு மணி நேரமாவது என்னோட குடி விழித்திருக்கூடாதா? நான் பாடுபட்டு இருக்கிறேனே, நான் உங்களை விட்டு பிரிய போறேன்னு சொல்லி கேட்கிறாரு. அதனால அவங்களால செவிக்க முடியல. ஆனா பரிசுத்தாவினர் வந்த பிறகு பாருங்க, அப்போஸ்தல நடவடிக்கை புஸ்தகம் 6:4
0: நாங்களும்
1: ஜபம் பண்ணுவதிலும்
0: தேவ வசனத்தை
1: போதிக்கிற ஊழியத்திலும்
0: இடைவிடாமல் தரித்திருப்போம் என்றார்கள்.
1: இன்னொரு அரசி,
0: நாங்களும் ஜபம் பண்ணுவதிலும்
1: என்ன சொல்றாரு, நாங்களும் ஜபம் பண்ணுவதிலும்
0: தேவ வசனத்தை
1: போதிக்கிற ஊழியத்திலும்
0: இடைவிடாமல் தரித்திருப்போம்
1: என்கிறாங்க. நான் ஜெபம் பண்றதுலயும் தேவ வசனத்தை போதிக்கலும் இடைவிடாமல் தரித்திருப்போம். ஒரு நாள் ஆண்டவரை இயேசுக்கு கேட்டார், சகோதரே, ஒரு மணி நேரம் என்னோட கூட விழித்திருக்க கூடாதா? ஏன்னா உங்களுக்கு பரிசுத்தாவினர் இல்லாதனால உங்களுக்கு பலன் இல்ல, உங்களால செவிக்க முடியல. உங்களுக்கு பரிசுத்தாவினர் இல்ல, செவிக்க முடியல. பரிசுத்தாவினர் கேட்டு பெற்றுக்கொள்ளுங்க. நாங்க இப்ப ஜெபம் பண்ணிருந்தாலும் தேவசனத்தை போதிக்கலும் இடைவிடாமல் தரித்திருப்போம் சொல்றாங்க. அந்த அப்போஸ்தல நடவடிக்கை 2 நம்ம பார்த்தோம் இல்லையா, அவங்க என்ன செஞ்சாங்க, பல பாஷையில பேசினாங்க, சுச்சாங்க, செவிச்சாங்க. அவங்க மேல அக்கினி போல அக்கினாவு போல இறங்கிச்சு, இடி முழக்கம் போல ஒரு சத்தம் வந்துச்சு. அதுக்கு பேர அவங்க செவிக்கு அதுக்கு பேர்தான் பேசுறதுலாம் அப்போஸ்தல சொல்றாங்க. நாங்க ஜெபம் பண்ணுறதுலயும் எப்பெல்லாம் இடைவிடாம தேவசந்த போதிக்கிறதுலயும் இடைவிடாம தரித்திருப்போம் சொல்றாங்க. ஹலிலுயா, அதுதான் பரிசுத்தாவினர் வந்தா தான் நம்ம செவிக்க முடியும். பரிசுத்தாவினர் வரலினா உங்களுக்கு செவிக்க முடியாது. நீங்க செவிக்கணும், செவிக்க நினைச்சாலும் செவிக்க முடியாது. பரிசுத்தாவினர் வந்துட்டாருன்னா உங்களுக்கு செவிக்க முடியும். முதல்ல பரிசுத்தாவினர் வந்து என்ன சொல்ற, என்ன கொடுக்கிறாரு நமக்கு, அற்புதங்களை நடப்பிப்பார் அப்படின்னு சொன்னார். ரெண்டாவது பரிசுத்தாவினர் வந்துட்டு என்ன செய்யறாரு, பரிசுத்தப்படுத்துறாரு. மூன்றாவது பரிசுத்தினர் வந்தாருனையும் நம்ம செவிக்க வைக்கிறார், இடவிடாம செவிக்க வைக்கிறார், தேவ வசனத்தை போதிக்க வைக்கிறார். ஹல்லேலூயா. பரிசுத்தின அபிஷேகத்தை கேட்டு பெற்றுக்கொள்ள வேண்டும். கடைசியாக யாக்கோபின் புஸ்தகம் 4:5 நம்மில் வாசமாயிருக்கிற
0: ஆவியானவர்
1: நம்மிடத்தில்
0: வைராக்கிய
1: வாஞ்சையாயிருக்கிறார் என்று வேதவாக்கியம் வீணாய் சொல்கிறது என்று நினைக்கிறீர்களா?
0: நம்மிடத்தில் பசு தாவேர் வாஞ்சிருக்க எப்படி இருக்கிறான்? வைராக்கிய வாஞ்சா இருக்கிறார். கத்திராக்க எதுக்காவது செய்யணும், கத்துக்காம எதையா செய்யணும்? இப்ப நிறைய பேர் பாருங்க, பசு தண்ணி இல்லாதனால எப்படா நேரம் கிடைக்கும், எப்படா போய் படுத்துக்கலாம், எப்படா வீட்டுக்கு போகலாம், எப்படா 5 நிமிஷம் கிடைக்கும் வீட்டுக்கு போயிடலாம் அப்படின்னு நினைக்கிறோம். பசு தேவையான உங்களுக்குள்ளயும் எனக்குள்ளயும் வாசம் பண்ணுவாருன்னா எப்ப உழித்து செய்யலாம், எப்ப கர்த்தரை பத்தி யாருக்கு போய் சொல்லலாம், யாருக்காக நம்ம போய் சொல்லலாமா, யாருக்காவது ஆண்டரை பத்தி சொல்லலாமா, யாருக்காக போய் ஜெபிக்கலாமா? நம்ம எப்ப நேரம் கிடையாது, எப்படா எங்கடா உழித்து போலாமா? மனசு அப்படி துடிக்கும். பரிசுத்தவர் வந்துட்டாருனா உங்களுக்கு துடிக்கும் அந்த வாஞ்ச, உங்களுக்கு அறியாம அந்த தாகம், உங்களுக்கு அறியாம அந்த வாஞ்ச, எப்படா எட்டு எப்படா வீட்டுல படுப்போம், எப்படா 5 நிமிஷம் கிடைக்கும் வீட்டுக்கு போலாம், அங்க போலாம், அந்த மாதிரி நம்ம நினைக்கிறோம் இல்லையா? ஆனா பரிசுத்தவர் வந்துட்டாருனா என்ன செய்வார்? இன்னொரு வாசிப்பாத யாக்கோபு 4:5,
1: நம்மில்
0: வாசமாயிருக்கிற
1: ஆவியானவர்
0: நமக்குள்ள வாசமாயிருக்கிற ஆவியானவர்
1: நம்மிடத்தில் வைராக்கிய வாஞ்சியாயிருக்கிறார்.
0: வைராக்கிய வாஞ்சா இருக்க நம்மிடத்தில் வாசமா இருக்கிற, வேற யாரு இடத்துல இல்ல, வைராக்கிய வாஞ்சா இருக்கிறார்.
1: வேதவாக்கியம் வீணாய் சொல்கிறது என்று நினைக்கிறீர்களா?
0: நினைக்கிறீங்களா? இல்ல, உண்மையாவே நமக்குள்ள பரிசுத்தவான் இருந்தார்னா வைராக்கிய வாஞ்சி எப்ப பத்தி கத்தர் பத்தி சொல்லுவோம், எப்ப ஆண்டு யாருக்கா போய் செவிக்கலாமா, யாருக்காவது எப்ப சொல்லலாமா, தேவனை பத்தி சொல்லலாமா, எப்ப அவங்களுக்கு போய் செவிக்க போலாம், அங்க போலாமா, அங்க போலாமா, உள்ளத்துல வாஞ்ச உருவாக்கிட்டே இருக்கும். அது உங்களுக்குள்ள அந்த அபிஷேகத்துல நீங்க பெற்றுட்டீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த தாகம் வரும், அந்த வாஞ்ச வரும், அப்பதான் உங்களுக்கு புரியும். அதான் கர்த்தர் செய்யணும். கர்த்தர் நல்லர் என்பதை ருசித்து பாருங்கள். நல்லர் ருசித்து பார்த்தா தான் தெரியும். நம்ம எப்படா வீட்டுக்கு போலாம், எப்படா வீட்டுக்கு போலாம், இன்னைக்கு உழித்து பாரு நாளைக்கு போயிடலாம், அப்படித்தான் நமக்கு இருக்கும். பசு தாவிர உங்களுக்கு வாஞ்சியா இருந்தாருன்னா கத்துருக்கா இதை செய்யலாம், அதை செய்யலாமா, இதை செய்யலாமா, செவிக்கலாமா, துதிக்கலாமா, அப்படி நம்ம அறியாம இந்த எண்ணம் வரும். அல்லேலூயா. அதுக்குத்தான் பரிசுத்தவனை அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ள வேண்டும். பரிசுத்தவனே எனக்குள்ள வாருன்னு கூப்பிடுங்க, வாஞ்சியோடு கூப்பிடுங்க, தாகத்தோடு கூப்பிடுங்க. சும்மா கூப்பிட்டாலும் வரமாட்டாரு, என்னை சம்போரன் வரப்பும் அப்படிலாம் வரமாட்டாரு, வாஞ்சியோட தாகத்தோட. நிறைய பேர் செவிக்கிற பார்த்திருக்கேன், பரிசுத்தவனை சம்போரமா தாங்க அப்படிலாம் தரமாட்டாரு, வாஞ்சியோட தாகத்தோட விரும்பி வெளிப்படுத்தின விசேஷம் 22:17.
1: ஆவிய மனவாட்டி வாய் என்கிறார்கள்,
0: ஆவி மனவாட்டி வாய் என்கிறார்கள்,
1: கேட்கிறவனும் வாயன்பானாக,
0: கேட்கிறவன் வாயன்பானாக,
1: தாகமாயிருக்கிறவன் வரக்கடவன்.
0: தாகமா உங்களுக்கு தாகம் இருக்கா? பரிசுத்தவர நீங்க கூப்பிடு, ஆண்டவரே சம்பூர்ணமா தான் அப்படிலாம் தரமாட்டார். விருப்பம் தாகமா இருக்கு வரக்கடவன்,
1: விருப்பம் உள்ளவன்,
0: விருப்பம் உள்ளவன்
1: ஜீவ தண்ணீரை,
0: ஜீவ தண்ணீரை
1: இலவசமாய் வாங்கிக் கொள்ள கடவன்.
0: விருப்பங்களுக்கு இருக்கா ஜீவ தண்ணீர்? பரிசுத்தவன் இலவசம் தான், காசு இல்ல. பரிசுத்தவன் நம்ம காசு கேட்கல, கத்து காசு கேட்கல, இல்லப்பா எனக்கு அபிஷேகம் தர, எனக்கு இவ்வளவு காசு கொடு அப்படிலாம் சொல்லல. இலவசம் விருப்பங்களுக்கு வேணும், தாகம் வேணும். தாகம் இருந்துச்சுன்னா, விருப்பம் இருந்துச்சுன்னா பரிசுத்தவன் அபிஷேகம் இப்பவே உங்களை அப்பயே கொடுப்பாரு, இந்த நிமிஷத்திலே உங்களுக்கு கொடுப்பாரு. வைராக்கியத்தின் வாஞ்ச வைராக்கியம் நமக்குள்ள வரும், வைராக்கியம் வரும். வாசிப்பா யாக்கோபு 4:5,
1: நம்மில் வாசமாயிருக்கிற,
0: நம்மில் வாசமாயிருக்கிற
1: ஆவியானவர்,
0: ஆவியானவர்
1: நம்மிடத்தில்,
0: நம்மிடத்தில்
1: வைராக்கிய வாஞ்சையாயிருக்கிறார்.
0: எப்படி வாஞ்சையா? வைராக்கிய வாஞ்ச கத்திரிக்கா எதை செய்யணும்? யோ இத்தனை நாள் என் வாழ்க்கையை வேஸ்ட் பண்ணிட்டேனே, இந்த உலகத்துல கத்திர என்னை எதுக்காக உலகத்துக்கு அனுப்பி இருக்கிறாரு? இந்த உலகத்துல எத்தனை நாள் கத்திர எனக்கு அனுப்பின நோக்கத்தை நிறைவேற்றாம போயிட்டேனே, நமக்குள்ள வைராக்கியம் வருது. கத்திர என்னை உலகத்துக்கு அனுப்பினாரு, மாசிய சொல்றாரு நான் எல்லாம் செய்து முடிச்சிட்டேன்னு சொல்றாரு. நம்மளை அனுப்புற நோக்கத்தை நிறைவேற்றினம்மா மாசிய சொல்றாரு. வாசித்து பாருங்க யாத்திராம் புஸ்தகம் 40:16.
1: கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம்,
0: கர்த்தர் தனக்கு கற்பித்தபடியெல்லாம்
1: மோசே செய்தார்,
0: மோசே செய்தார். கர்த்தர் என்னென்னலாம் மோசே கற்பித்தாரோ அத்தனையும் அவர் செஞ்சிட்டாரு. உங்களுக்கு எனக்கும் கர்த்தர் கொடுத்த உலகத்துல எதற்காக நம்ம அனுப்பியிருக்கிறாரு? அதை ஒரு நாள் யோசித்து பார்த்தோமா? அதை சேர்க்கணும், இதை சேர்க்கணும், அதுக்காக அனுப்பல. கர்த்தர் இந்த உலகத்துல உங்களை என்னை எதற்காக அனுப்பினார்? அந்த நோக்கத்தை நிறைவேற்றி இருக்கமா? மோசே நிறைவேற்றினார், நோவா நிறைவேற்றினார். வாசித்து பாருங்க ஆதியாம் புஸ்தகம் ஏழாம் அதிகாரம் ஐந்தாவது வசனம்.
1: நோவா தனக்கு கர்த்தர் கட்டளையிட்டபடியெல்லாம் செய்தார்.
0: நோவா என்ன செஞ்சாராம்? கர்த்தர் தமக்கு கற்பித்தபடியெல்லாம் செய்தார். நம்ம ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவும் செய்தார். வாசித்து பாருங்க, யோவான் சுவிசேஷம் பதினேழாம் அதிகாரம் நான்காவது வசனம்.
1: பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன்.
0: நான் உன்னை மகிமைப்படுத்தினேன்.
1: நான் செய்யும்படி
0: நீ நான் செய்யும்படி
1: நீர் எனக்கு நியமித்த கிரியையை
0: விதாடு சொல்றாரு. நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை
1: செய்து முடித்தேன்.
0: ஆமா அருமையானவர்கள், உங்களை என்னையும் கர்த்த இந்த உலகத்தில் எதற்கு அனுப்பின ஒரு நாள் சிந்திச்சு பார்த்திருக்கிறோமா? எதற்கு உலகத்தில் உருவாக்கி அனுப்பியிருக்காரு சிந்திச்சு பார்த்திருக்கிறோமா? இந்த உலகத்தில் எதையும் சேர்த்து வச்சாலும் உலகத்திலிருந்து ஒன்னும் கொண்டு போக முடியாது. கத்திற்காய் எதை செய்திருக்கோம் அதைத்தான் நம்ம கத்திட்ட கொண்டு போக முடியும். கத்தர் உங்களுக்கு என்ன எதுக்காக உலகத்துக்குள்ள அனுப்பினார்? மோசே சொன்னார், கத்தர் என கற்பித்தபடியெல்லாம் செய்து முடித்தேன்னு சொல்லி. நோவா சொன்னார், என கற்பித்தபடியெல்லாம் செய்து முடித்தேன்னு சொல்லி. நீங்கள் நானும் கத்திற்காய் என்ன செஞ்சிருக்கோம்? ஒரு நிமிஷம் எல்லாம் சிந்திச்சு பாருங்க. நம்ம செஞ்சிருக்கிறோமா? ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொன்னார் பிதாவை நோக்கி, நீர் என்னை அனுப்பின கிரியை என்ன செய்து. அது வாசிப்பா பதினேழு நாலு யோவான் சுவிசேஷம் பதினேழு நாலு.
1: பூமியிலே நான் உம்மை மகிமைப்படுத்தினேன்.
0: நான் உம்மை மகிமைப்படுத்தினேன்.
1: நான் செய்யும்படி நீர் எனக்கு நியமித்த கிரியையை செய்து முடித்தேன்.
0: ஆண்டவரை இயேசு கிறிஸ்து சொன்னார் பிதாவை நோக்கி, நீங்கள் நான் என்ன செஞ்சிருக்கோம் கத்திருக்கா? யோசித்து பாருங்க. இந்த உலகத்துல ஒவ்வொருத்தருக்கும் 30 வயசு, 35 வயசு, 40 வயசு, 60 வயசு அப்படி எல்லாம் நமக்கு இருக்குது. நம்ம கத்திருக்கா என்ன செஞ்சிருக்கோம்? இல்லை நம்ம ஆண்டர் கணக்கு கேட்பாருல்ல, நமக்கு ஆண்டர் வேதாகமத்து கையில கொடுத்துருக்காருல்ல, இதை வாசித்து பார்த்து நம்ம என்ன செஞ்சிருக்கோம் கத்திருக்காங்க யோசித்து பாருங்க. ஒரு நாள் கத்தர் நம்ம கணக்கு கேட்பார். சரி, வயராக்கித்தி வாஞ்ச இப்ப வாசிக்கலாம். யாக்கோப்பு 4:5.
1: நம்மில் வாசமாயிருக்கிற ஆவியானவர்
0: நம்மிடத்தில்
1: வைராக்கிய வாஞ்சையா இருக்கிறார் என்று.
0: எப்படி இருக்கிறாரா? வைராக்கிய வாஞ்சா இருக்கிறார் என்று.
1: வேத வாக்கியம் வீணாய் சொல்கிறது என்று நினைக்கிறீர்களா?
0: வேத வாக்கியம் வீணாய் சொல்லுகிறது என்று நினைக்கிறீர்களா? அவர் நமக்குள்ள எப்படி இருக்கிறார்? வைராக்கிய வாஞ்சா இருக்கிறார். நம்ம கத்திருக்கா எதையே செய்யணும். அவங்களுக்கு ஆண்டு பிடிச்சுன்னு, ஐயோ அந்த ஆத்மா அழிஞ்சு போதே, அவங்க இப்படி இருக்காங்களே, இவங்களுக்கான செவிக்கணும். நம்ம பகைங்கரா இருந்தாலும் அவங்களுக்கு செவிக்கணும் தான் நம்ம உள்ள தோணுது. அப்படியே உள்ள உடையுது. ஐயோ அந்த ஆத்மாரு எது பேயக்கூடாது, அவங்க ஆண்டு அறியாம இருக்காங்களே, எப்படி அவங்க பரலோகத்துக்கு வருவாங்கன்னு சொல்லி. அவங்க நமக்கு பகையா இருந்தாலும் கூட நம்மள அறியாமே அவங்களுக்கு செம வருது. அந்த வைராக்கிய வாஞ்ச உங்களுக்கு இருக்குதா? அப்ப கர்த்தராவியானவர் உங்களுக்குள்ள இருந்தா தான் அந்த வைராக்கிய வாஞ்சி வரும். கர்த்தராவியானவர் உங்களுக்குள்ள இல்லைன்னு சொன்னா, நம்ம உலகத்துல அதை வாங்கணும், இதை வாங்கணும், உலகத்துக்கு அதை சேர்க்கணும், உலக காரியத்துக்கு அங்க போகணும், இங்க போகணும், அப்படிதான் இருப்பாங்க. ஆனா கர்த்தரத்துல வாஞ்சா இருந்தா ஆண்டவருக்காக எதையோ செய்யணும்னு நினைப்போம். என்ன புஸ்தகம் 25:10-12.
1: கர்த்தர் மோசேயை நோக்கி, நான் என் எரிச்சலில் இஸ்ரவேல் புத்திரரை
0: நிர்மூலமாக்காதபடிக்கு
1: ஆசாரியனாகிய ஆரோனின் குமாரனான
0: எலியாசரின் மகன் பினகாஸ்
1: என் நிமித்தம்
0: அவர்கள் நடுவே
1: பக்தி வைராக்கியம் காண்பித்ததினால்.
0: என்ன செஞ்சாரா? பக்தி வைராக்கியம் காமித்ததினால். வீட்டுல போய் அந்த புத்தகத்தை படிச்சு பாருங்க. என்ன வைராக்கியம் காமித்தார், என்ன பக்தி வைராக்கியம் காமித்தார் உங்களுக்கு வீட்டுல போனா நல்லவே புரியும். என் நிமித்தம் பக்தி வைராக்கியம் காமித்ததினால்
1: இஸ்ரவேல் புத்திரர் மேல் உண்டான என் உக்கிரத்தை
0: திருப்பினான்.
1: ஆகையால்
0: இதோ அவனுக்கு
1: என் சமாதானத்தின் உடன்படிக்கையை கட்டளையிடுகிறேன்.
0: வீட்டுல படிச்சு பாருங்க அந்த அதிகாரம். வைராக்கியத்து வாஞ்ச பக்தி வைராக்கியத்து வாஞ்சதுனாலதான் இஸ்ரேல் மக்களை கத்துடி கோபத்தை மாற்றினார். நமக்கு அந்த பக்தி வைராக்கியம் வேணும். என் ஜனங்கள் நரகத்து போக கூடாது, என் ஜனங்கள் பரலோகத்துக்கு வரணும், அதுக்கான என்ன செய்ய முடியும் என்னால சொல்லி நம்ம செபிக்கணும். இந்த ஆண்டரை பத்தி நம்ம சொல்லணும். ஒரு நாளைக்கு ஒத்துருக்காது நம்ம ஆண்டரை பத்தி சொல்லணும். ஒரு நாளைக்காவது ஆண்டரை பத்தி நம்ம சொல்லணும். நமக்கு அந்த வைராக்கியம் வாஞ்சி வேணும். பெண்ணாக்கேசுக்கு வைராக்கியம் வாஞ்சி இருந்துச்சு. உங்களுக்கு எனக்கு இருக்கா இல்லைன்னு சொன்னா நம்ம கேட்கணும். கேட்டு ஏதோ ஒரு காதல கேட்டு ஒரு காதலை விட்டுட்டு போறதுக்காக இல்ல பெரியமானவர்களே. வசனத்தை நம்ம பார்த்து சிந்தித்து நம்ம செயல்பட வேண்டும். வசனத்தை கேட்டு நம்ம சிந்தித்து செயல்பட வேண்டும். எலியா சொல்றாரு, ஒன்றாச்சாக்கள் புஸ்தகம் 19:10.
1: அதற்கு அவன் சேனைகளின் தேவனாய் கர்த்தருக்காக வெகு பக்தி வைராக்கியமாய் இருந்தேன்.
0: அவர் சேனைகளின் கர்த்தருக்காக எப்படி இருந்தாரா?
1: பக்தி வைராக்கியமா
0: இருந்தார். எலியா பக்தி வைராக்கியம் இருந்துச்சு. உங்களுக்கு இருக்கா கர்த்தர் மேல? உங்களுக்கு இருக்கா பக்தி வைராக்கியம் கர்த்தர் மேல இருக்குதா? எதையாவது கர்த்தர் செய்யணும், எத்தனை வச்சு நரகத்துக்கு போறாங்களே, அவங்க மேல உங்களுக்கு பக்தி வைராக்கியம் வருதா? அவங்களை தாக வருதா? வாஞ்ச வருதா? நீங்க கத்துக்கா என்ன செஞ்சிருக்கீங்க? கத்துக்கா என்ன செஞ்சிருக்கோம்? வெகு பக்தி வைராக்கியம் நமக்கு இருக்கா? ஏதோ வாழ்க்கை வாழ்ந்தோ நம்ம இருந்துடுறோமா? சிந்தித்து செயல்படுவோம். அது மாத்திரம்ல, சங்கீதம் 69:9.
1: உம்முடைய வீட்டை குறித்து,
0: உம்முடைய வீட்டை குறித்து
1: உண்டான பக்தி வைராக்கியம்,
0: உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம்
1: என்னை பட்சித்தது.
0: வீட்டை குறித்து இவ்வளவு பெரிய வீடெல்லாம் ஆண்டு ஆயத்துப்படுத்தி இருக்காரே, இன்னும் ஜனங்கள் வந்து நிரம்பலையான்னு சொல்லி உம்முடைய வீட்டை குறித்து பக்தி வைராக்கியம் என்ன பட்சித்தது. உங்களுக்கு ஒரு ஸ்தலத்தை ஆயத்து பண்ணி சொல்லி நம்மளுக்காக செய்யறாரு, நம்ம இப்படி இருக்கமேன்னு சொல்லி பக்தி வைராக்கியம் பட்சித்ததுதான். நமக்கு இருக்குதா டென்ஷன் கேப்ப ஆண்டவரே, உங்க மேல என் பக்தி வைராக்கியம் வரட்டும் ஐயா. நாங்க ஏதோ கிறிஸ்தவங்க வந்துட்டு ஏதோ ஒரு கொஞ்சம் நேரம் வாரம் போறோம், அவ்வளவுதான் ஆண்டவரே. ஞாயிற்றுக்கிழமை வரோம், இன்னொரு ஞாயிற்றுக்கிழமை வரோம், அவ்வளவுதான் ஆண்டவரே. கத்துக்கு மேல என் பக்தி வைராக்கியம் வேணும் ஆண்டவரே. ஆதி பக்தர்லாம் இருந்தாங்களப்பா, எனக்கு இந்த பக்தி வைராக்கியத்தை தாங்கன்னு சொல்லி நம்ம ஆண்டவர்கிட்ட கேட்போம். யோவான் சுவிசேஷம் 2:17.
1: அப்பொழுது உம்முடைய வீட்டை குறித்து,
0: உம்முடைய வீட்டை குறித்து
1: உண்டான பக்தி வைராக்கியம்,
0: உம்முடைய வீட்டை குறித்து உண்டான பக்தி வைராக்கியம்
1: என்னை பட்சித்தது.
0: ஆண்டவர் இயேசுக்கு சொல்லுகிறார், பிதா வீட்டை குறித்து பக்தி வைராக்கியம் என்னை பட்சித்தது. உங்களுக்கு பக்தி வைராக்கியம் இருக்கா? பரிசுத்தன் இருந்தானா கட்டாயம் பக்தி வைராக்கியம் வரும். அப்ப இன்னும் நீங்கள் பரிசுத்தன் அபிஷேகம் பெற்றுக்கொள்ள ஏதா வாரம் போறோம், அவ்வளவுதான். இந்த வசனத்துக்கு இங்கே மறந்துட்டு போயிருவோம். என்ன பசுத்தேன்னு பேசினாலும் கூட யோசிக்க மாட்டோம், சிந்திக்க மாட்டோம். இந்த வசனத்தை கேட்டு இப்படியே விட்டுட்டு போயிருவோம். அதனால யாரு பயனும் இல்லை பிரியமானவர்களே. உங்களுக்கும் பயனும் இல்லை, கர்த்தருக்கும் பயனும் உள்ளதல்ல. இந்த வசனத்தை சிந்திக்கணும். ஒவ்வொரு நாள் நம்ம யோசித்து கொண்டே இருக்கணும். பரிசுத்தேன் வந்தா என்ன கிடைக்கும் சொன்னாரு. உங்களுக்குள்ள அற்புதங்களை நடப்பித்து என்ன செய்வாரா? பரிசுத்தேன் ஆவி அழித்து உங்களுக்குள்ள அற்புதங்களை நடப்பிக்கிற கத்தை. ரெண்டாவது என்ன செய்யறாரு? பரிசுத்தமாக்குற பரிசுத்தாவியனர். மூன்றாவது என்ன செய்யறாரு? பின்னப்புகள் ஆவியோ கிருபை ஆவி ஊற்றாரு. ஒரு மணி நேரம் சீசர்கள் முழித்திருந்து செவிக்க முடியாது இருந்த சீசர்கள், அவங்க சொல்றாங்க செவிப்பதிலையும் வசனத்தை போதிப்பதில் இடப்படாமல் தரித்திருப்பதுன்னு சொல்றாங்க. நாலாவது பரிசுத்தார் உங்களுக்குள்ள வைராக்கியம் வாஞ்சானவர் உங்களுக்குள்ள இருந்தார்னா பன்னாகாசு பக்தி வைராக்கியமா இருந்தார் கத்திற்காக. எளிய பக்தி வைராக்கியமா இருந்தாரு. ஏசப்பா பக்தி வைராக்கியம், தாவீது பக்தி வைராக்கியமா இருந்தாரு. உங்களுக்கு எனக்குள்ள இருக்கா பக்தி வைராக்கியம்? என்ன பரிசுத்தன் அபிஷேகம் பெற்றுக்கொள்ளல? இன்னும் நீங்க உலகத்தையே சார்ந்திருந்தீங்கன்னா பரிசுத்தாவியனர் இன்னும் உங்களுக்கு சரியான முறையில இல்ல. பரிசுத்தாவினர் இருந்தது பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை. பரிசுத்த பவுல் சொல்றாரு, என் தாயின் கற்பத்தில் நான் என்ன செய்ய பிரித்தெடுக்கப்பட்டேன்னு சொல்றாரு. கலாத்தியர் 1:15 வாசித்து பாருங்க.
1: அப்படி இருந்தும் நான் என் தாயின் வயிற்றில் இருந்தது முதல்,
0: என் தாயின் வயிற்றில் இருந்து முதல்
1: என்னை பிரித்தெடுத்து தம்முடைய கிருபையினால் அழைத்தது.
0: தாயின் வயிற்றில் பிரித்தெடுக்கிட்டாரு. உலகத்துக்கு நம்ம சொந்த இல்ல, உலக காரியத்தரம் வாழக்கூடாது. என் தாயின் கற்பத்திலிருந்து பிரித்தெடுக்கப்பட்ட வாழ்க்கை ஒண்ணும் அதுதான் கத்திருப்பி. அதான் சொன்னார் ஆண்டவராக இயேசுக்கிட்ட சொன்னார், நான் உலகத்தை நல்லது போல நீங்களும் உலகத்தை நல்ல கத்திற்காக வாழ்வின்னு சொல்லி ஒப்பு கொடுங்க. பரிசுத்தர் அபிஷேகத்தை பெற்றுக்கொள்ளுங்க. தேவன் பெரிய காரியத்தை உங்கள் வாழ்க்கையில் செய்வார். கத்திற்காமே ஆசீர்வதிப்பாராக.
2: நம்ம கேட்கலாம், ஆவியனவர் நோக்கி பார்ப்போம். தகப்பனே, உமது ஆவியானவர் எனக்கு தார், மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்னீங்களேப்பா. அப்பா, உங்கள் குமாரர் குமாரத்திகள் தீர்க்க தரிசனம் சொல்லுவார்கள், வாலிபர்கள் தரிசனங்களை அடைவார்கள், முதியவர்கள் சொப்பனங்களை காண்பார்கள், ஊழியக்காரர்கள் ஊழியக்கார் மீது ஆவியை ஊற்றுவேன், அவர்கள் தீர்க்க தரிசனங்களை சொல்லுவார்கள் என்று சொன்னீரேன். எனக்கும் பரிசுத்தாவியனவரை தாரும். எல்லாம் கரண்ட் உயர்த்தி செவிங்க, வாஞ்சையோடு கூட கேட்போம். பரிசுத்தாவி நமக்குள் வரும் பொழுது அவர் தமது ஆவியை அனுப்பி அற்புதங்களை செய்கிறார். சாவுக்கு எதுவான சரீரமாக இருந்தாலும் அதை கர்த்தர் உயிர்ப்பிப்பார். நமது பலவீனங்களிலே நமக்கு ஒரு உதவி செய்கிற தேவன். தேங்க்யூப்பா. வாய் திறந்து சொல்லுங்க, அந்த விலை மதிக்க முடியாத திரியகத்தில் ஒருவராகிய பரிசுத்த ஆவியானவரே எனக்குள்ளே எழுந்தருளி வருவீராக. கூப்பிடுங்க, வாஞ்சோடு கூப்பிடுங்க, வாங்க ஆவியானவரே. ஆவியன் வரும்பொழுது அடுத்தபடியாக நம்மை பரிசுத்தப்படுத்துகிறார், நம் வாழ்க்கையை பரிசுத்தமாக்குகிறார். பரிசுத்தப்படுத்துகிற ஆவியானவர், எப்படி பரிசுத்தமாகிறோம்? தேங்க்யூ லார்ட். ஆவியானவர் நாளே சத்தியத்திற்கு கீழ்ப்படியும் பொழுது நம் இதயம் சுத்தமாக்கப்படுகிறதா பாருங்கள். ஆவியானவரே உமக்கு கீழ்ப்படிய அந்த பரிசுத்த ஆவியானவர் எனக்குள் வந்து நான் சத்தியத்திற்கு கீழ்ப்படிந்து என் இதயத்தை சுத்தமாக்கிக் கொள்ள எனக்கு உதவி செய்யுங்க. கூப்பிடலாமா? வாங்கப்பா, வாங்க, என்னை பரிசுத்தப்படுத்தும்ப்பா. பரிசுத்தம் இல்லால் ஒருவனு தேவனை தரிசிக்க முடியாது. வாங்க பரிசுத்த ஆவியானவரே. தேங்க்யூப்பா. மூன்றாவது ஆவியானவர் உங்களை ஜெபிக்க வைக்கிற ஆவியானவர், கிருபை நாவி, விண்ணப்பத்தை நாவி ஊற்றுகிறார். ஒரு மணி நேரம் கூட இயேசுவோடு கூட இருந்து ஜெபிக்க முடியாத சீசர்கள் தூங்கி வழிந்தார்கள். ஆனால் ஆவியானவர் அவர்கள் பரிசுத்தாவில் வந்த பொழுது இடைவிடாமல் நாங்கள் ஜெபிப்போம் என்று சொன்னார்கள், ஜெபித்தார்கள். வாய் திறந்து சொல்லாமா? அப்பா எங்களுக்குள்ள வாங்க பரிசுத்த ஆவியானவரே. கூப்பிடுங்க பார்க்கலாம். ஓ ஜீசஸ், பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. பரிசுத்த ஆவியானவரே உமக்கு நன்றி. கூப்பிடுங்க, கூப்பிடுங்க. நாகமுள்ள தண்ணீரை ஊற்றுகிறார் இப்பொழுது, இப்பொழுது. நன்றி ஆவியானவர். ஆவியானவர் இதோ ஒரு மகிமை, இதோ நம்மை நிரப்ப விரும்புகிறது. நன்றி. பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க, பெற்றுக்கொள்ளுங்க. நன்றி ஆவியானவர். பக்தி வைராக்கியத்தை கொடுக்கிறார். கர்த்தர்க்காய் எலும்பி நிற்கக்கூடிய பக்தி வைராக்கியம், கர்த்தர்க்காய் எலும்பி பிரகாசிக்கிற பக்தி வைராக்கியம், கர்த்தர்க்காய் சாதிக்க நினைக்கிற பக்தி வைராக்கியம், கர்த்தர்க்காய் பேசுகிற, நடக்கிற, கர்த்தர்க்காய் பிழைக்கிற பக்தி வைராக்கியத்தை கொடுக்கிறார். எலியாவுக்குள்ள பக்தி வைராக்கியம், பெனகாசுக்குள்ள பக்தி வைராக்கியம், சங்கீதக்காரன் தாவீதுக்குள்ள பக்தி வைராக்கியம், இயேசுக்குள் பக்தி வைராக்கியம். நன்றி. வாங்க பரிசுத்தாவினரே, ஒரு நிமிஷம் எல்லாம் ஜெபம் பண்ணுங்க பார்க்கலாம். நாளை அல்ல இது, இப்பொழுது ஆவியன் ஊற்றப்படுகிற நேரம். இது ஆவியானவர் நம்மத்தில் ஊற்றப்பட்டு கொண்டிருக்கிறார். ஆவியானவர் எங்கே இல்லை, உங்க நடுவில் தான் இருக்கிறார். உங்க நடுவில் நிலை கொண்டிருக்கிற ஆவியானவர், பிரைஸ் காட். உங்க நடுவில் நிலை கொண்டிருக்கிற ஆவியானவர், இது உங்க நடுவில் நிலை கொண்டிருக்கிறார். தேங்க்யூ ஹோலி கோஸ்ட், தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட். உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை நாங்கள் வரவேற்கிறோம். நீர் எங்களுக்கு வேண்டும். நாங்கள் மணிக்கணக்காக ஜெபிக்க விரும்புகிறோம், பரிசுத்தமா இருக்க விரும்புகிறோம். அல்லேலூயா. உமக்காய் பக்தி வைராக்கியம் பாராட்ட விரும்புகிறோம் ஆண்டவரே. உமக்காய் நாங்கள் நடக்க பிழைக்க, உமக்காய் எலும்பி நிற்க, கர்த்தர்க்காய் வைராக்கியம் பாராட்ட விரும்புகிறோம். வாங்க ஆவியானவரே, எங்களுக்கு அற்புதம் வேணும். எங்கள் சரீரம் உயிர்ப்பிக்கப்படணும். சாவுக்கு எதுவான எங்கள் சரீரம் உயிர்ப்பிக்கப்படணும் இப்பொழுது. தேங்க்யூ ஹோலி ஸ்பிரிட்.
0: பரிசுத்தாவினை நிரப்புங்க, நிரப்புங்க, நிரப்புங்க. பெற்றுக்கொள்ளாதவர் பெற்றுக்கொள்ளட்டும் ஆண்டவர். வைராக்கிய வாஞ்சி ஆவியை தாரும் ஐயா. வைராக்கிய வாஞ்சி ஆவியை தாரும் ஆண்டவர். பக்தி வைராக்கியமான ஆவியை தாரும் ஆண்டவர். கடமைக்கல்ல, பேருக்கல்ல, புகழ்க்கல்ல ஆண்டவர், பக்தி வைராக்கியமான ஆவியங்கள் தாரும் ஆண்டவரே. வல்லமை இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும், இறங்கட்டும் ஐயா. சிக்காமல, சிக்காமல, ரீக்காமல, ரீக்காமல, ரப்பர கருவிக்கிறவ ஆண்டவரே. மக்கு சௌத்திரம், சௌத்திரம் ஐயா. நீர் பேசுறீர் ஆண்டவர். மக்கு மகிமை ராஜா, மக்கு மகிமை ஐயா, மக்கு மகிமை. பலத்த பரலோகத்தின் தேவனேமே துதிக்கிற, வந்து கொண்டு வந்த அத்தனை மக்களை ஆசீர்வதிங்க, பலப்படுத்துங்க, வல்லமையாய் பயன்படுத்துங்க. ஒவ்வொருத்தரை ஆசிரிங்க. பாவல போல, எலியா போல, பன்னாக்காசை போல எங்களுக்கு பக்தி வைராக்கியம் எங்களுக்கு தாரும் ஆண்டவர. கரண கடலே, கரண சமுத்திரமே மை துதிக்கிறோம். எல்லா மக்களையும் ஆசீர்வீங்க, பலப்படுத்துங்க, சமாந்த கொடுங்க, சந்தோஷம் கொடுங்க. உள்ளத்தில் ஆறுதலையும் தேர்தலையும் தாரும். கத்துடி வல்லக்காரன் தாங்க வேண்டும். நீர் அடைக்கலமாக, அனுகூலமாக, கோட்டையாக, அரணாக, ஜீவனாக இந்த வழி நடத்தும். தேவ பிரச்சனை என்னாலும் தாங்கட்டும். நன்மையான காரியத்தை ஒரு வாழ்க்கையில் செய்யுங்க ஆண்டவர. வேண்டிக் கொள்வதற்கும் நினைப்பதற்கும் அதிகமாய் கிரியச்சர் தேவன் ஆசீர்வித்து உயர்த்துங்கப்பா. தகப்பனே, எல்லா மக்களும் ரட்சிக்கப்படணும், பரிசுத்தாவில் நிறைக்கணும், பக்தி வைராக்கியம் தரணும், செவிக்கணும், துதிக்கணும், அறிந்து கொள்ளணும், அண்டிக் கொள்ளணும், சார்ந்து கொள்ளணும், மோடு ஒன்றரை கலக்கணும். என்ன வியாதி இருந்தாலும் சுகமாக்க, என்ன நோய் இருந்தாலும் சுகமாக்குங்க, என்ன பலம் இருந்தாலும் குணமாக்க. எந்த மந்திரம் செய்வனையும் தொடாதபடி காத்துக்கொள்ளுங்க அப்பாமே. ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம் ஐயா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை கொடுங்க. திருமணம் ஆகாத மக்களுக்கு திருமணம் நடக்க உதவி செய்யுங்க. குழந்தை பாக்கி இல்லாத மக்களுக்கு குழந்தை பாய் தாங்க. சமம் இல்லாத மக்கள் சமான் தாங்க. கடன் பிரச்சனை, கண்ணீர், வேதனைகள் எல்லாவற்றையும் விடுதலை தாங்க. பிரிந்து குடும்பம் இணைக்க வேண்டுமே. சமம் இல்லாத குடும்பத்தில் சமாந்தை தர வேண்டும். குடிக்கிற குடும்பத்தில் விடுதலை வேணும் ஆண்டவரே. தொழில் சேர மக்களை ஆசீர்விக்கணும். வியாபாரம் சேர மக்களை ஆசீர்விக்கும். வீடு இல்லாத மக்கள் வீடு தாங்க. கடன் பிரச்சனை எல்லாம் மாறுன்னு ஆண்டவரே. அப்பா உள்ளத்தில் வெளியிறங்கமா இருப்பது செய்ய. கவலை சிந்தைகள், சோர்வுகள், துக்கங்கள், பாரங்கள் எல்லாவற்றையும் நீக்கிப்படுங்க ஆண்டவரே. படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை ஞாபகத்தை கொடுங்கிற ஆச்சா. உங்க நாமத்தை மகிப்படுத்துங்க. எல்லாரும் செபிக்கிறவங்களா, எல்லாரும் துதிக்கிறவங்களா மாற்றுங்க. ஆசீர்வித்து உயர்த்துங்க. நன்மையினால முடிச்சூட்டி காத்துக்கோங்க ஏசப்பா. அன்பின் ஆண்டவரே, இறங்கும் இறங்கும் இறங்குமப்பா. பரிசுத்த ஆவியினர் யாரும் இழந்து போக வேண்டாண்டவரே. பெற்று இழந்திருந்தாலும் அவங்க திரும்ப பெற்றுக்கொள்ள உதவிச்சிங்க. கிடைக்கக்கூடாது காலவர் நீ சொன்ன வாக்கு திட்டம் நிறைவேறு ஐயா. அன்றே ஒத்துருவை வெறுமையாக பயிரக்கூடாது சுவாமி. எல்லார் வாழ்க்கையிலும் புதிய இடத்தையும் புது பலத்தையும் புதுச்சேவனை பெற்று பரிசுத்தன் அபிஷேகத்தை பெற்று வாயிராக்க வாஞ்சோடு ஜீவிக்க பலன் கொடுங்க. காத்துக்கொள்ளுங்க ஏசப்பா. அன்றுவரே நீ பெரிய காரியத்தை செய்யுங்க. ஆராய்ந்து முடியாத பெரிய காரியத்தை எண்ணி முடியாத செய்யுங்களை செய்யுங்க. அவங்க நாம மாத்திரம் மகிப்பிடட்டு ஏசப்பா. எல்லா துதிக்கான மகிமே மகத்துவத்தை உமக்கு செலுத்துறோம் ஏசப்பா நாமத்தில் தாழ்மையாக கெஞ்சுகிறோம் பரமபிதாவே. ஆமே.
2: கிறிஸ்துக்கள் அன்பானவர்களே, இதுவரை நம்முடைய ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ் குன்னூர் நெல்கிரிஸ் இந்தியா என்ற நமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உன் நண்பர்களுக்கும் தெரிவியுங்கள். இந்த கர்த்தருடைய வார்த்தைகளை மற்றவர்களுக்கும் நீங்கள் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் கேட்டு ஆசீர்வதிக்க படட்டும். தேவன் நம்மோடு கூட இருக்கிறார். தேவன் நமக்கு துணை நிற்கிறார். இந்த சத்தியம், இந்த ஆறுதல் எல்லா ஜனங்களுக்கும் பரவ வேண்டும். இந்த யூடியூபை நீங்கள் பார்த்த இந்த செய்தியை எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள். ஜனங்கள் ஆசீர்வதிக்கப்படட்டும். அன்பானவர்களே, எங்களது 24 மணி நேர ஜெப எண் 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192 81 44 192 192
3: இந்த எண்ணை தொடர்பு கொண்டு உங்கள் ஜெப விண்ணப்பங்களை எங்களுக்கு தெரியப்படுத்துங்கள். தேவ ஊழியர்கள் உங்களுக்காக தொலைபேசியில் ஜெபிப்பார்கள். மாத்திரமல்ல, இந்த ஜெப குறிப்புகளை வைத்து நாங்கள் குழுவாகவும் ஜெபித்து வருகிறோம். கர்த்தர் உங்களுக்கு அற்புதங்களை செய்வார். 81 44 192 192 என்ற எண்ணை எப்பொழுதும் நீங்கள் தொடர்பு கொள்ளலாம். உங்களுக்காகவே இந்த சேவையை வழங்குகிறோம். பயன்படுத்திக் கொள்ளுங்கள். கர்த்தர் தாமே உங்களை அதிகமாக ஆசீர்வதிப்பாராக.
4: எங்களின் ஏசியன் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி ஏசியன் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-101, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-780-19 மற்றும் 75-98-11-2435. இன் இங்கிலீஷ், ஹேண்ட் ஆஃப் ஜீசஸ் மினிஸ்ட்ரிஸ், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், கோனூர், 643-101, நீலகிரி, சவுத் இந்தியா. செல்போன் நம்பர்ஸ் 9443078019 and 7598112435. Our email address aslinkaram@gmail.com. Our website handofjesus.in. God bless you.

0: வாருங்கள், கர்த்தரை தொழுது கொள்வோம் என்ற இந்த நிகழ்ச்சிக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம். தேவாலயத்திற்கு செல்ல முடியாதவர்களுக்காக இந்த நிகழ்ச்சியை கர்த்தரின் கிருபையால் உங்களுக்கு வழங்குகிறோம். நீங்களும் எங்களுடன் சேர்ந்து கர்த்தரை தொழுது கொள்ளுங்கள்.
1: நாம் எழுந்து நின்று கர்த்தருடைய அன்பின் கரத்தில் இந்த ஆராதனையை அர்ப்பணம் செய்து, ஆண்டவராய் கர்த்தர், நம்மை இந்த மாதம் முழுதும் கண்மணி போல பாதுகாத்து வழி நடத்தி வந்ததை நினைத்து நான் நன்றி சொல்லி, பரலோகத்திலே வாசம் செய்கின்ற அன்பின் நல்ல கர்த்தாவே, இயேசுவின் ரத்தம் எங்கள் ஆவி ஆத்மா உடல் முழுவதும் ஒரு விசை கழுவி எங்களை பரிசுத்தப்படுத்த வேண்டுமாய் உங்கள் சமூகத்தை நோக்கி நாங்கள் ஜெபிக்கிற கர்த்தாவே, இந்த நேரத்தை கர்த்தர் முழு பொறுப்பெடுத்துக் கொள்ளும். இது இரண்டாவது ஆராதனையில் உங்கள் மகிமை வெளிப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். இதற்கு உரமாக எழுப்பி வருகிற பொல்லாத ஆவிகள் கர்த்தராக இயேசுவின் நாமத்தினாலே கட்டப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பிசாசின் கிரியில் அடிக்க முடிக்க தேவகுமான் வெளிப்பட்டீரப்பா. இந்த கூட்டாளிக்கு உரமாக எழும்பி வருகிற பொல்லாத அந்தகர ஆவிகள் கர்த்தராக இயேசுவின் நாமத்தில் கட்டப்பட வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். பாடப்போகும் பாடல்கள், ஜெபிக்கிற ஜபங்கள், அப்பா தியானிக்க போகிற வசனங்கள் எல்லாவற்றையும் கர்த்தர் ஆசீர்வதி, உங்கள் பிரசனம் எல்லாரையும் மூடட்டும் ஐயா. உங்க ரத்தத்தினால வேலையடைப்பீராகும், அக்கினால் ஆவியானவரால் இந்த சுற்றி வேலையடைங்க, நாமத்தினால வேலையடைப்பீராக, உங்க பிரசனம் வெளிப்படுவதாக, எங்க மறைத்து வெளிப்படும். துதி கனமாக்கி மேல உமக்கு செலுத்துறோம் இயேசுவின் நல் நாமத்திலே தாழ்மை வேண்டுகிறோம் பிதாவே. ஆ, கர்த்தரை ஆராதிக்கலாமா? சொல்லுங்க. இயேசுவே நன்றி, தேங்க்யூ லார்ட்.

0: குடும்பம் ஜெபம் பண்ணலாம். நம்ம தேசத்தின் ஆசீர்வாதங்களுக்காக நம்முடைய தேசத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்க நம்ம ஜெபிக்கலாமா? அக்கா ஜெப குறிப்பு சொல்லுவாங்க, ஜெபிக்கிறவன் உண்பாக கடந்து வந்து ஜெபம் பண்ணுங்க.
1: விருதுநகர் மாவட்டம் ரட்சிக்கப்படணும். அங்க இந்த பயோகிராபி நிறைய இருக்கு, மத்தாப்புலாம் செய்யறாங்களே அந்த ஆபீஸ், அதனால யாருக்கு அங்க ஆபத்து வீட்டு வரக்கூடாது. அந்த மக்களை தேவன் பாதுகாக்கணும், எந்த ஆபத்துமே அங்க வரக்கூடாது. அதுக்காக பண்ணும்
2: பரிசுத்த தகப்பனையுமே துதிக்கிறோம் ராஜா. அப்பா விருதுநகருக்காக நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே.

0: செய்து கொண்டிருக்கிறாங்க ஏசப்பா. ஒரு ஜனங்கள் கூட ஆண்டவரே கருகி போக கூடாதப்பா, நீங்க முழுமையாய் பொறுப்பெடுக்க வேண்டுமாய் கெஞ்சி செபிக்கிறோம். நீங்க அப்படி கூட செய்ய போறதுக்காக நன்றி செலுத்துறோம் ஏசப்பா. துதிகான மகிமை செலுத்துறோம் ஆண்டவரே. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே கெஞ்சி செபிக்கிறேன் எங்கள் பரிசுத்த பிதாவே, ஆமென்.
1: அது மாத்திர நம்ம சபையில் எல்லா சபைகளையும் எல்லா திருச்சபைகளிலும் பரிசுத்தாவின் அபிஷேகம் ஊற்றப்படணும். எல்லா திருச்சபையிலும் பரிசுத்தாவின் அபிஷேகம் ஊற்றப்படணும். எல்லா மக்களும் தேவை அக்கில நிறைஞ்சிருக்கணும். அதுக்காக செம்பல்லாமா
0: நோக்கி பார்க்க வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் ஏசப்பா. அவர்கள் எல்லாம் ஆண்டவரே ஏசப்பா உம்மை தொழுது கொள்வர்களாக மாற்றுங்க. அவங்க மறக்கப்படணும் ஏசப்பா. அந்த அடிமைத்தனத்திலிருந்து அவங்களை மீட்டுக் கொள்ளுங்க ஏசப்பா. உம்மை அறியணும் ஏசப்பா. எத்தனையோ ஆண்டவரே ஏசப்பா வாலிப பசங்கள் ஏசப்பா உமக்கு விரோதமான காரியங்கள் செய்து கொண்டு அடிமையா இருக்கிறாங்க ஏசப்பா. போதை பொருளுக்கு அடிமையா இருக்கிறாங்கப்பா. உமக்கு விரோதமான காரியங்கள் செய்யறாங்க ஏசப்பா. உம்மை மறந்த ஆண்டவரே ஏசப்பா அப்பா, போதை பொருளுக்கு அடிமையாய் கொண்டு அப்பா அவங்களை அவங்களே மறந்து கொண்டு தவறான வழியில போறாங்க ஏசப்பா. அந்த அடிமைத்தனத்திலிருந்து நீங்க மீட்டுக் கொள்ளுங்க ஏசப்பா. நீங்க ஒருவரே மீட்பின் தேவன் ஏசப்பா. எத்தனையோ குடும்பங்கள்ல சண்டை ஏசப்பா. கர்த்தாவே அப்பா உம்மை துதிக்க முடியாம அப்பா உம்முடைய ஆண்டவரே வார்த்தைகளை கேட்க முடியாத தடைகளாய் இருக்கிறது ஏசப்பா. அப்படிப்பட்ட தடைகள் எல்லாம் நீங்க மாற்றி போடுங்கப்பா. குடியினால் ஆண்டவரே எத்தனையோ குடும்பங்கள் சீரழிந்து கிடக்குது ஏசப்பா. நீங்க கண்ணோக்கி பார்க்க வேண்டுமாய் கூட ஜெபிக்கிறோம் கர்த்தாவே. முது வல்லமை உள்ள கரத்தினால் ஒவ்வொருத்தரையும் தொடுங்க ஏசப்பா. அப்படியாய் தொட்டு ஒவ்வொருத்தரையும் ரட்சித்துக் கொண்டு உங்க நாமத்தை மகிமைப்பட போறதுக்காக நன்றி ஏசப்பா. எல்லா துதிகன மகிமையும் உமக்கே செலுத்துகிறோம் இயேசுவின் மூலம் ஜெப கேட்கும் ஜீவன் நல்ல பிதாவே.
2: வேத பாடங்களை வாசிக்க கேட்க போகிறோம். ரோமர் புத்தகம் 4 அப்போஸ்தலனாகிய பவுல் ரோமர் எழுதின நிருபம் 4
3: ரோமர் 4 அப்படியானால் நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் மாம்சத்தின் படி எண்ணத்தை கண்டடைந்தான் என்று சொல்லுவோம். ஆபிரகாம் கிரிகளினாலே நீதியமானாக்கப்பட்டான் ஆகில் மேன்மை பாராட்ட அவனுக்கு ஏதோ உண்டு. ஆகிலும் தேவனுக்கு முன்பாக மேன்மை பாராட்ட ஏதுவில்லை. வேத வாக்கியம் என்ன சொல்லுகிறது? ஆபிரகாம் தேவனை விசுவாசித்தான், அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறது. கிரியை செய்கிறவனுக்கு வருகிற கூலி கிருபை என்று எண்ணப்படாமல் கடன் என்று எண்ணப்படும். ஒருவன் கிரியை செய்யாமல் பாவியை நீதிமானாக்குகிறவரிடத்தில் விசுவாசம் வைக்கிறவனாயிருந்தால் அவனுடைய விசுவாசமே அவனுக்கு நீதியாக எண்ணப்படும். அந்தபடி கிரியைகள் இல்லாமல் தேவனாலே நீதிமான் என்று எண்ணப்படுகிற மனுஷனுடைய பாக்கியத்தை காண்பிக்கும் பொருட்டு எவருடைய அக்கிரமங்கள் மன்னிக்கப்பட்டதோ எவருடைய பாவங்கள் மூடப்பட்டதோ அவர்கள் பாக்கியவான்கள். எவனுடைய பாவத்தை கர்த்தர் எண்ணாதிருக்கிறாரோ அவன் பாக்கியவான் என்று தாவீது சொல்லியிருக்கிறார். இந்த பாக்கியம் விருத்த சேதனம் உள்ளவனுக்கு மாத்திரம் வருமோ? விருத்த சேதனம் இல்லாதவனுக்கும் வருமோ? ஆபிரகாமுக்கு விசுவாசம் நீதியாக எண்ணப்பட்டது என்று சொல்லுகிறோமே, அது எப்பொழுது அவனுக்கு அப்படி எண்ணப்பட்டது? அவன் விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்தபோதோ விருத்த சேதனமனாய் இல்லாதவனாய் இருந்தபோதோ? விருத்த சேதனம் உள்ளவனாய் இருந்தபோது அல்ல, விருத்த சேதனம் இல்லாதவனாய் இருந்த போதே. மேலும் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அவன் விசுவாசத்தினாலே அடைந்த நீதிக்கு முத்திரையாக விருத்த சேதனமாகிய அடையாளத்தை பெற்றான். விருத்த சேதனம் இல்லாதவளாய் விசுவாசிக்கிற யாவருக்கும் நீதி எண்ணப்படும் பொருட்டாக அவர்களுக்கு அவன் தகப்பனாய் இருக்கும்படிக்கும் விருத்த சேதனத்தை பெற்றவர்களாய் மாத்திரமல்ல, நம்முடைய தகப்பனாகிய ஆபிரகாம் விருத்த சேதனம் இல்லாத காலத்தில் அடைந்த விசுவாசமாகிய அடிசுவடுகளில் நடக்கிறவர்களாயும் இருக்கிறவர்களுக்கு தகப்பனாயிருக்கும்படிக்கும் அந்த அடையாளத்தை பெற்றார்.

0: அன்றியும் உலகத்தை சுதந்திரிப்பான் என்கிற வாக்கு தத்தம் ஆபிரகாமுக்காவது அவன் சந்ததிக்காவது நியாயப்பிரமாணத்தில் கிடையாமல் விசுவாசத்தினால் வருகிற நீதியினால் கிடைத்தது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்கள் சுதந்திரவாளிகளானால் விசுவாசம் வீணாய்ப்போம், வாக்கு தத்தமும் அவமாகும். மேலும் நியாயப்பிரமாணம் கோபாக்கினியை உண்டாக்குகிறது. நியாயப்பிரமாணம் இல்லாவிட்டால் மேறுதலும் இல்லை. ஆதலால் சுதந்திரமானது கிருபையினால் உண்டாகியிருப்பதற்கும்படிக்கு அது விசுவாசத்தினாலே வருகிறது. நியாயப்பிரமாணத்தை சார்ந்தவர்களாகிய சந்ததியார்க்கு மாத்திரமல்ல, நம் எல்லாருக்கும் தகப்பனாகிய ஆபிரகாமுடைய விசுவாசத்தை சார்ந்தவர்களான எல்லா சந்ததியாருக்கும் அந்த வாக்கு தத்தம் நிச்சயமாய் இருக்கும்படிக்கு அப்படி வருகிறது. அநேக ஜாதிகளுக்கு உன்னை தகப்பனாக ஏற்படுத்தினேன் என்று எழுதியிருக்கிறபடி அவன் தான் விசுவாசித்தவருமாய் மரித்தோரை உயிர்ப்பித்து இல்லாதவைகளை இருக்கவைகளைப் போல அழைக்கிறவருமாய் இருக்கிற தேவனுக்கு முன்பாக நம் எல்லாருக்கும் தகப்பனானான். உன் சந்ததி இவ்வளவாய் இருக்கும் என்று சொல்லப்பட்டபடியே தான் அநேக ஜாதிகளுக்கு தகப்பனாவதை நம்புகிறதற்கு ஏதுவில்லாதிருந்தும் அதை நம்பிக்கையோடே விசுவாசித்தான். அவன் விசுவாசத்திலே பலவீனமாய் இருக்கவில்லை. அவன் ஏறக்குறைய 100 வயது உள்ளவனாயிருக்கும் போது தன் சரீரம் செத்துப்போனதையும் சாராளுடைய கர்ப்பம் செத்துப்போனதையும் எண்ணாதிருந்தான். தேவனுடைய வாக்குத்தத்தை குறித்து அவன் அவிசுவாசமாய் சந்தேகப்படாமல் தேவன் வாக்குத்தத்தம் பண்ணினதை நிறைவேற்ற வல்லவராய் இருக்கிறார் என்று முழு நிச்சயமாய் நம்பி தேவனை மகிமைப்படுத்தி விசுவாசத்தில் வல்லவன் ஆனான். ஆகையால் அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது. அது அவனுக்கு நீதியாக எண்ணப்பட்டது என்பது அவனுக்கு மாத்திரமல்ல நமக்காகவும் எழுதப்பட்டிருக்கிறது. நம்முடைய கர்த்தராகிய இயேசுவை மரித்தோரிலிருந்து எழுப்பினவரை விசுவாசிக்கிற நமக்கும் அப்படியே எண்ணப்படும். அவர் நம்முடைய பாவங்களுக்காக ஒப்பு கொடுக்கப்பட்டும் நாம் நீதிமான்கள் ஆக்கப்படுவதற்காக எழுப்பப்பட்டும் இருக்கிறார் என்பதே ஆமென்.
1: வார்த்தை அக்கா இன்றைக்கு நம்ம தலை கொண்டு வருவார்கள்.
2: எழுப்பத்தின் விசேஷம் 16:15.
3: இதோ திருடனை போல் வருகிறேன்,
2: இதோ திருடனை போல வருகிறேன்.
3: தன் மானம் காணப்படத்தக்கதாக,
2: தன் மானம் காணப்படத்தக்கதாக
3: நிர்வாணமாய் நடவாதபடிக்கு,
2: நிர்வாணமாய் நடவாதபடிக்கு
3: விழித்துக்கொண்டு தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான்,
2: தன் வஸ்திரங்களை காத்துக்கொள்கிறவன் பாக்கியவான். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து சொன்னார், இதோ திருடனை போல வருகிறேன். எப்ப வருவான்னு தெரியாது. திருடன எப்ப வருவான், எந்த நேரம் வருவான்னு தெரியாது. நைட்டு வருவானா, எப்போ வருவான்னு நமக்கு தெரியாது. அதனால இப்பெல்லாம் திருட நினைச்சிடறேன், பகலில் கூட வந்துடுறான். பேங்கில் எல்லாம் பாருங்கள், எத்தனை பேங்கில் திருட வந்து எவ்வளவு பெண்ணிடுறாங்களே. நிறைய பேர் திருடெல்லாம் எப்போ வருவானே தெரியாது. அப்படிப்பட்ட காலங்களை வாழ்கிறோம். அதனால தான் சொல்கிறார், எப்போ வருவார் நமக்கு தெரியாதனால என்ன செய்யணும், நம்ம எப்பொழுதும் விழிப்புள்ளவர்களாக இருக்கணும். விழித்து கொண்டு தன் வஸ்திரத்தை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவான். நம்ம விழிப்பாக இருக்கணும். எப்போ வந்தாலும் சரி, கத்திர் வரிய குரல் நம்ம கேட்கணும். எக்கால சத்தம் ஊது, அதை சொல்ல வேதத்தில் வாசிக்கிறோம் இல்லையா. தேவன் ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவை எக்காலத்தோடும் ஆண்டு வருவார். எப்போ தேவை எக்கால சத்தம் கேட்கும், பிரதான தூண் சத்தம் எப்போ கேட்கும், தேவனுடைய ஆரவாரம் எப்போ கேட்கும்னு சொல்லி ஒவ்வொரு நாளும் வாஞ்சோடு காத்திருக்கணும். அதுக்குள்ளே எவ்வளவோ குழப்பங்கள் பிசாசு கொண்டு வர்றான் பாருங்க. நம்ம காத்திருக்கணும். நினைச்சாலும் எவ்வளவோ போராட்டங்கள், பிரச்சனை போராட்டங்கள், கஷ்டங்கள், கவலைகள், சோர்வுகளை கொண்டு வரான். ஆனால் நம்ம அதுக்கு என்ன செய்யணும், பிசாசுக்கு அதையும் அதங்க கத்தடி வேதம் சொல்லு. பிசாசுக்கு என்ன செய்யுங்க, எதிர்த்து நில்லுங்க, அவங்கள விட்டு ஓடிப்போம். அப்படித்தானே சொல்லுது வசரம், அப்படித்தானே சொல்லுது. பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்க, தேவனுக்கு கீழ்ப்படிந்துருங்க. பிசாசு அவங்கள விட்டு ஓடி போயிடுவான். அவன் வந்து ஒன்றும் அதிகாரம் கிடையாது. நம்ம ஒரு நாள் அவனுக்கு பிசாசுக்கு எதிர்த்து நிற்கணும். இப்போ பிரச்சனை போராட்டங்கள் பத்திரங்கள் எத்தனையோ காரியங்களை கொண்டு வரான். நம்ம ஒவ்வொரு நாளும் என்ன செய்யணும், எதிர்த்து நிற்கணும். ஹல்லேலூயா. அதுதான் யாக்கோபு எழுதுற 4:7 வச்சுங்க.
3: ஆகையால் தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்க,
2: தேவனுக்கு கீழ்ப்படிந்திருங்கள்,
3: பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்,
2: பிசாசுக்கு எதிர்த்து நில்லுங்கள்.
3: அப்பொழுது அவன் உங்களை விட்டு ஓடி போவான்.
2: அவங்களை விட்டு என்ன செஞ்சிருவா, எதிர்த்து நிக்கணும். ஐயோ இப்படி ஆயிடுச்சே நம்ம சோர்ந்து கவலைப்பட்டோன்னா அவன் மேற்கொள்ள ஆரம்பிச்சிருவான். அவனுக்கு எதிர்த்து நிற்கணும், எதிர்த்துனா ஓடி நம்மளை விட்டு ஓடி போயிடுவான். அல்லேலூயா அல்லேலூயா. பிசாசை பார்த்து நம்ம யாரும் என்ன செய்யக்கூடாது, பயக்கூடாது, பயப்படக்கூடாது. அதாவது இதோ திருடனை போல வர்றேன் தன்மான காணப்படாதபடிக்கு விழித்திருந்து தன் வஸ்திரத்தை காத்து கொள்ளுகிறவன் பாக்கியவன். விழிப்பா இருக்கணும், எப்போ வந்தாலும் எப்போ ஆண்டு வருவாரோ நம்ம விழிப்பா நம்ம இதயத்தில் விழிப்பா இருக்கணும். தெசலனிக்கையில் ஒன்று தெசலனிக்கு வாசிக்க கேட்ட அஞ்சாம் அதிகாரம் ஒன்னாம் வசனம் ரெண்டாம் வசனம் கூட வாசிங்க.
3: சகோதரரே,
2: சகோதரரே,
3: இவைகள் நடக்கும் காலங்களையும் சமயங்களையும் குறித்து
2: உங்களுக்கு
3: எழுத வேண்டுவதில்லை.
2: உங்களுக்கு நடக்கிற காலங்களும் சமயங்களும் குறித்து உங்களுக்கு எழுத வேண்டுவதில்லை.
3: இரவிலே திருடன் வருகிற விதமாய்,
2: இரவில் திருடன் வருகிற விதமாய்
3: கர்த்தருடைய நாள் வரும் என்று,
2: கர்த்தருடைய நாள் வரும் என்று
3: நீங்களே நன்றாய் அறிந்திருக்கிறீர்கள்.
2: நீங்களே என்ன செஞ்சிருக்கீங்க, நன்றாய் அறிந்திருக்கீங்களா? அறிந்திருக்க மட்டும் போதாது, நம்ம என்ன செய்யணும், விழிப்புள்ளவர்களா ஒவ்வொரு நாளும் காத்திருக்கணும். நன்றாக அறிந்திருக்கோம் கர்த்தர் திருடனை போல வருவான், எப்போ வருவான்னு தெரியாதுன்னு சொல்லி எல்லாருக்கும் தெரியும். கர்த்தர் வரிய பற்றி எல்லாருக்குமே தெரியும். ஆனால் என்ன செய்யணும், நம்ம ஆயத்தத்தோடு காத்திருக்கணும். இனி காலம் என்ன செய்யாது, செல்லாது. வாசிங்க, வெளிப்படுத்தல் 10:6.
3: இனி காலம் செல்லாது,
2: இனி காலம் செல்லாது. சொன்ன ஆண்டு சொன்ன ஒவ்வொரு வாக்கு தத்துவங்களும் நிறைவேறி கொண்டிருக்குது. சொன்ன ஒவ்வொரு வார்த்தையும் நிறைவேறுது. இனி காலம் செல்லாது, அதான் ஆண்டு சொன்ன. இனி சம்பவிப்பார் இவைகளுக்கெல்லாம் நீங்க தப்புனா என்ன செய்யணும், எப்பொழுதும் ஜெபம் பண்ணி விழித்திருங்கன்னு சொல்லியிருக்கிறாரு. ஆண்டு வரப்போறாரு, நிறைய ஒரு ஆபத்து, பெரிய ஆபத்து நம்ம தேசத்தை நோக்கி வளர்ந்து கொண்டு வந்திருக்குது, உலகத்தை நோக்கியே வந்து கொண்டிருக்கிறது. அந்த ஆபத்துக்கெல்லாம் நம்ம தப்புறோம்னா என்ன செய்யணும், சிவம் பண்ணி விழித்திருக்கணும். மழை வருதுன்னா என்ன செய்வான், உடனே நம்ம மழை காலம் வருது, வீடை சரி பண்ணணும், அங்கே போடெல்லாம் சரி பண்ணணும், அந்த இதெல்லாம் சரி பண்ணணும், உடஞ்சிருக்க இடத்தெல்லாம் சரி பண்ணணும், எத்தனையோ நம்ம சரி பண்ணுறோம். அதே போல் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து வரப்போறாரு, கர்த்தர் சொல்லிட்டாரு இனி காலம் செல்லாது, வரப்போறாரு. அப்போ நம்ம எப்படிலாம் இருக்கணும் அப்படின்னு நம்ம பார்க்க போகிறோம். முதலாக நம்ம பார்க்குறோம், கர்த்தர் நமக்காக நியமித்த ஓட்டத்தில் பொறுமையோடு ஓடணும். வாசிங்க, எபிரேயர் புஸ்தகம் 12:1.
3: ஆகையால் மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள்,
2: மேகம் போன்ற எவ்வளவு சாட்சிகள், பைபிள் எடுத்துக்கொண்ட எவ்வளவு சாட்சிகள், நம்ம வாழ்க்கையிலே எடுத்தாவே எவ்வளவு சாட்சிகள் இருக்கு இல்லையா, அது மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகள்
3: நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க,
2: நம்மை சூழ்ந்து கொண்டு இருக்க
3: பாரமான யாவற்றையும்
2: நம்ம என்ன செய்யணும், பாரத்தெல்லாம் தூக்கிட்டுலாம் தூக்கி நடக்க முடியாது, ஓட முடியாது. ஓடுறவங்களுக்கு வந்து பாரத்தெல்லாம் தூக்கிட்டு இருந்தா ஓட முடியாது இல்லையா. பாரமான யாவற்றையும்
3: நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு,
2: நம்மை சுற்றி நெருங்கி நிற்கிற பாவத்தையும் தள்ளிவிட்டு
3: விசுவாசத்தை துவங்குகிறவரும் முடிக்கிறவருமாயிருக்கிற
2: இயேசுவை நோக்கி
3: நமக்கு நியமித்திருக்கிற ஓட்டத்தில் பொறுமையோட ஓடக்கடவும்.
2: பார்த்தீங்களா, நம்மை சுற்றி நிற்கிற பாரம், கவலைகள், சோர்வுகள் இருந்தால் நம்மளால் செவிக்க முடியாது, தூதிக்க முடியாது, நம்ம ஓட்டத்தை சரியான முறையில் ஓட முடியாது. பாவமும் நம்ம சின்ன சின்ன பாவங்கள் எத்தனையோ பாவம் செய்ய, இப்போல்லாம் நிறைய பாவம் செய்யறதுக்கு வழி நிறைய இருக்கு. செல்போன் எடுத்தாவே போதும், செல்போன், வெப் டிவி, பார்க்கறதுக்கு எவ்வளவோ பாவங்கள் இருக்கு. இதெல்லாம் இருந்தால் என்ன செய்ய முடியாது, ஓட முடியாது. அதான் சொல்லி நம்ம சுற்றி நிற்கிற, நெருங்கி நிற்கிற பாவங்களையும் பார்த்து தள்ளிவிட்டு யாரை நோக்கி ஓடணுமா, விசுவாசத்தை தொடங்குற ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து நோக்கி நம்ம ஓடணும். ஒவ்வொரு நாளும் அவரை நோக்கி தான் நம்ம ஓட வேண்டும். நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டம், நம்ம மற்றவங்களை ஓடுற ஓட்டத்தில் ஓடக்கூடாது. நமக்குன்னு நியமித்து வச்சிருப்பாரு, அவங்கள போல வளரணும், இவங்களை போல வளரணும் இல்லை, நமக்குண்டு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் இயேசுவை நோக்கி ஓட வேண்டும். வேறு எதை நோக்கி ஓடக்கூடாது, ஓடினா நம்ம என்ன செய்யணும், பரலோகத்துக்கு போக முடியாது. அவரை நோக்கி ஓட வேண்டும். கர்த்தர் எப்படிலாம் வாழ்ந்தாரு, எப்படி ஓடினாருங்கிறத 4 சுவிசேஷம், மத்தேயு சுவிசேஷம், மார்க்கு சுவிசேஷம், லூக்கு சுவிசேஷம், யோவான் சுவிசேஷம், 4 அதிகாரத்தையும் வாசித்து பார்த்தா அவர் எப்படி ஓடினார், எப்படி நடந்தார். அதான் விசுவாசம் தொடங்குறவர், விசுவாசம் முடிக்கிறோம், ஆண்டவரை இயேசுகத்தை நோக்கி நமக்கு நியமிக்கப்பட்ட ஓட்டத்தில் ஓட வேண்டும். கர்த்தர் என்ன நியமிச்சிருக்கிறாரு அந்த ஓட்டத்தை ஓடினா தான் நம்ம என்ன சொல்ல முடியல பரலோகத்துக்கு போக முடியும். ஏதோ ஒரு ஓட்டம் ஓடினோம்னா பரலோகத்துக்கு போக முடியாது. அவர் விட்டு வலது வரவும் சாயக்கூடாது, அவர் விட்டு இடது வரவும் சாயக்கூடாது, நம்ம ஒப்பு கொடுத்த பின்வாங்கவும் கூடாது. முடிவரை இந்த நிலை நிலைப்பவன் தான் ரட்சிக்கப்படன் வேதம் சொல்லுது. ஆமாம், அவர் நோக்கி நம்ம ஓட வேண்டும். லோகத்தை பார்த்து ஆண்டவர் சொன்னாரு, ஆதியாம் புஸ்தகம் 19:17
3: அவர்களை வெளியே கொண்டு போய்
2: பாருங்க, ரோத்தையும் பிள்ளைகளையும் வெளியே கொண்டு போய்
3: விட்ட பின்பு
2: அவர்
3: உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ.
2: லோகத்தை பார்த்து ஆண்டவர் சொல்றாரு, எங்க ஓடிப்போனுமா, உன் ஜீவன் தப்ப ஓடிப்போ, உன் ஜீவன் தப்புனும் ஓடிப்போ,
3: பின்னிட்டு பாராதே.
2: பின்னிட்டு பாக்காது, ஆண்டவர் எவ்வளவு சொல்லி கொடுக்காரு பாருங்க, என்ன செய்யாது, பின்னிட்டு ஐயோ எப்படிலாம் வாழ்ந்தவன், இந்த ஊர்ல தானே இப்படி இருந்தோம், எவ்வளவு சந்தோஷமா இருந்தவன் சொல்லி பின்னிட்டு பார்க்காது. மிந்தி நடந்ததுலாம் நினைக்காத, இப்படிலாம் நடந்துச்சா, எப்படிலாம் இருந்த ஒரு காலத்துல, இன்னைக்கு இப்படி இருக்கிறனே நினைக்காத, அதான் சொல்றாரு, பின்னிட்டு பார்க்காத.
3: இந்த சமபூமியில் எங்கும் நில்லாதே,
2: சமபூமியில் எங்குமே நிக்காத, இந்த இடத்துல எங்கேயும் நின்றாத, எல்லாமே ஆபத்து நிறைஞ்சிடும், சம பூமியில எங்கும் இல்லாத,
3: நீ அழியாதபடிக்கு மலைக்கு ஓடிப்போ என்றார்.
2: மலைக்கு எங்க, கல்வாரி மலைக்கு என்ன செஞ்சிரு, ஓடிப்போ. அல்லேலூயா,
1: அல்லேலூயா. அர்ப்பணித்து ஜெபங்களை ஏறெடுப்போமா, ஜெபம் செய்வோம்.
2: ஸ்தோத்திர ஆண்டவரே, நன்றியோடுமை துதிக்கிறோம், மகத்தமிழ ராஜாவே துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம். சமான் சந்தோஷ தாங்க ஆசிரியங்க பரிசுத்தாவின் அபிஷேகம் சம்பூர்ணமா ஒவ்வொரு மக்கள் மேல் நிரப்ப முடியா செபிக்கிறோம். பரிசுத்தவன் அபிஷேகத்தை சம்பூர்ணமா நிரப்புங்கப்பா, சம்பூர்ணமா நிரப்புங்கப்பா, சம்பூர்ணமா நிரப்புங்க, தேவ வாக்கில் நிரப்புங்க, தேவ வல்லமில் நிரப்புங்க, துதிக்க செபிக்க உதவிச்சிங்கப்பா. ஆண்டவரே யாருமே அமைதியா இருக்கக்கூடாப்பா, உங்களுடைய அருகே சமயமா இருக்கப்பா, துதிக்கக்கூடிய கிருபை தாங்க, செபிக்கக்கூடிய கிருபை தாங்க, ஆராதிக்கக்கூடிய கிருபை தாங்க, எப்பொழுதும் சந்தோஷமா இருக்கக்கூடிய கிருபை தாங்கப்பா. யார் வாழ்க்கையிலும் குழப்பங்கள் சோர்வுகள் துக்கங்கள் யாருக்கு வரக்கூடாதப்பா, மகிழ்ச்சியோடு மே துதிக்க செபிக்க மே ஆராதிக்க மே அறிந்து கொள்ள உதவிச்சிங்கப்பா. மந்திரம் செய்வனைகள் பெல்லிசனைகள் எல்லாவற்றையும் இயேசுக்கு நாமத்தில் அழித்து போட முடியா செபிக்கிறமையா. ஆண்டவரே மே துதிக்கிறமையா, எத்தனையோ குடும்பங்கள் ஆண்டவரே அப்பா மே ஸ்தோத்திரிக்கிறமே, பண கஷ்டத்தினால கலங்கியிருக்காங்கப்பா, எல்லார் வாழ்க்கையிலும் பண கஷ்டத்தை மாத்துங்க, கண்ணீரை தொடங்கிய கவலையெல்லாம் மாத்திருங்கப்பா, பணத்தை சந்திக்க முடியா செபிக்கிறோம். கடன் நடக்க உதவிச்சிங்கப்பா, கஷ்டத்தை மாத்துங்கப்பா, பிரச்சனை நீக்கிருங்க சப்பா. அண்டு ஒரே அதிசயங்களும் அற்புதங்களும் வாழ்க்கையில செய்ய முடியா செபிக்கிறோம். எல்லாம் முகத்திலிருந்து கண்ணீர் துடைக்க முடியா செபிக்கிறோம் ஐயா. வேலை இல்லாத மக்களுக்கு வேலை தர முடியா செபிக்கிறேன் சப்பா. திருமணமாகாத மக்களுக்கு திருமணம் நடக்கணும், குழந்தை இல்லா சகுலு குழந்தை பயத்தை தரணும், கத்துடி மையம் மூடணும், கத்துடி அக்கினி மூடணும், கத்துடி கிருவாங்களை சூழ்ந்து கொள்ள முடியா செபிக்கிறோம். மந்திரம் செய்வனைகள் பெல்லி சுனியங்களை எல்லாம் உடைத்து நிர்மூலமாக்க முடியா செபிக்கிறோம் ஆண்டவரே. தொழில் சேர குடும்பங்களை ஆசீர்வீங்க, வியாபாரம் சேர குடும்பங்களை ஆசீர்வதிங்க ஆண்டவரே. கேசில் இருக்க மக்கள் வெட்டி தாங்க, பிரிந்து குடும்பம் அணைக்கணும் ஐயா ஆண்டவரே. உதவிச்சங்க உதவிச்சங்க சப்பா, அற்புதங்களை அதிசயங்களை செய்யுங்க ஆண்டவரே. அப்பா அம்மா பாதத்தை பிடிச்சு நாங்கள் கெஞ்சிக்கிறோங்கத்தாவை கெஞ்சிக்கிறோம். குடிக்கிற குடும்பத்தில் விடுதலையாக்க முடியாது செபிக்கிறோம். படிக்கிற பிள்ளைகளுக்கு ஞானத்தை கொடுங்க, ஞாபகத்தை தாங்கறாச்சா. படிக்கிற பிள்ளைலாம் துதிக்கிற பிள்ளைலாச்சா, துதியிலையும் சோத்திரத்திலையும் பெருகக்கூட கிருபை தாங்க ஐயா. மகத்தான காரியத்தை செய்யுங்கப்பா ஆண்டவரே. இறங்கும் இறங்கும் இறங்கும் அப்பா, ஒரு வாழ்க்கையில் உள்ளத்தில் வெளியிறங்கமா அற்புதம் செய்ய வேண்டும் ஐயா, அதிசயங்களை செய்ய வேண்டும் ஐயா, கண்ணீர்லாம் துடைக்க வேண்டும் அப்பா. ஆண்டவரே எத்தனை குடும்பங்கள் தடை ஆண்டவரே, செவிக்க முடியாத தடை, துதிக்க முடியாத தடை ஆண்டவரே, மே ஆராதிக்க முடியாத தடை ஆண்டவரே, எல்லா தடைகளையும் மாற்றி போடும் ஆண்டவரே. ஆமாண்டவரே பசுத்த பால் சொன்ன போல் நல்லா ஓட்டத்தை ஓடினே சத்தியத்து கீழ்ப்படியாம தடை செய்யணும் யார் என்று சொல்லி பசுத்த பால் கேட்டது போல, சத்தியத்து கீழ்ப்படியாது தடை செய்யற பொல்லாதாவி அழிக்கப்பட்டு போட்டு ஏசுகிறது நாமத்தினால, பொல்லாத கிரியில நிர்மாணமாக்கப்பட்டு ஆண்டவரே. ஒவ்வொரு வரையும் தேவனுடைய பிரசனை இறங்கட்டும் ஐயா, ஆசீர்வித்து உயர்த்துங்க. எல்லா துதிகனமாகி சொல்கிறோம் எங்களை அன்பு ரச்சகரையாஸ்பா நாமத்தில் தாழ்மையா கெஞ்சுகிறோம் பரமபிதாவே.
4: எங்களின் இசையின் கரம் மாதாந்திர இதழானது தமிழ், ஆங்கிலம், ஹிந்தி, மலையாளம், தெலுங்கு ஆகிய 6 மொழிகளில் கர்த்தரின் கிருபையால் வெளிவருகின்றது. இப்பத்திரிகை வேண்டோர் எங்களது முகவரியை தொடர்பு கொள்ளலாம்.
5: எங்கள் முகவரி இயேசுவின் கரம், 12/80 அம்பேத்கர் நகர், டார்லிங்டன் பிரிட்ஜ், குன்னூர், 643-1001, நீலகிரி மாவட்டம், தென்னிந்தியா. எங்கள் தொலைபேசி எண்கள் 944-30-7809 மற்றும் 7 5 9811 2435. In English, Hand of Jesus Ministries, 12-80, Ambedkar Nagar, Darlington Bridge, Kunur, 643-101, Nilgiri, South India. Cell phone numbers, 944-30-780-19 and 7598-112435. Our email address, acvinkaram@gmail.com. Our website, handofjesus.in. God bless you.

0: உலகம் முழுவதும் இருந்து அறிக்கைகள் தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றன. இது உண்மை என உறுதிப்படுத்துகின்றன. இந்த காலை உலகம் அதிர்ச்சியில் உள்ளது என்று சொல்வது நிலைமையை குறைத்து சொல்லும் வகையில் இருக்கும். இந்த நிகழ்வு உலகம் முழுவதும் ஒரே நேரத்தில் சுமார் 25 நிமிடங்களுக்கு முன்பு நடந்ததாக தெரிகிறது. எச்சரிக்கையின்றி திடீரென ஆயிரக்கணக்கானோர், ஒருவேளை மில்லியன் கணக்கானோர் காணாமல் போய்விட்டனர். இந்த காணாமல் போன சம்பவங்களை பற்றிய சில நேரடி சாட்சிகள் தெளிவாக இல்லை. ஆனால் ஒரு விஷயம் மட்டும் நிச்சயமாக உள்ளது. நேற்று இரவு இந்த பூமியில் வாழ்ந்த மில்லியன் கணக்கானோர் இந்த காலை இங்கு இல்லை. எங்கள் சிஸ்டமுக்கு வெளியிலிருந்து வந்த ஏதோ ஒரு வெளிநாட்டு சக்தி இந்த கிரகத்திற்கு போர் அறிவித்திருக்கலாம் என்ற ஊகங்கள் அதிகமாக உள்ளன. சிலர் இதை கடவுளின் அதிசயமான தீர்ப்பாக உணர்கிறார்கள். ஐக்கிய நாடுகள் அவசர சிறப்பு அரசாங்கத்திலும் உறுப்பினர்கள் காணாமல் போயுள்ளனர். பிஷப் பிராங்க்லின் சுல்லிவன் தலைவர், சர்ச் கன்ஃபெடரேஷன், இது சில தியாலஜி பகுதிகளில் பேசப்படும் ராப்சர் ஆக இருக்கலாம் என்று முன்மொழிந்துள்ளார். அவர் கூறுகிறார், நான் மேற்கோள் காட்டுகிறேன், நிச்சயமாக அது இருந்தாலும், இது ராப்சர் போன்ற ஒன்றாக இருந்தாலும் நாம் பதற்றப்பட தேவையில்லை. நாம் இதை விவாதிப்பதே இது முழுமையானதல்ல என்பதற்கு சான்று. மேற்கோள் நிறைவு. எபிரேய வேதங்களில் உள்ள இந்நிகழ்வு சுவிசேஷத்தில் விரிவாக கூறப்படுகிறது. செயின்ட் மத்தேயு அதிகாரம் 24 வசனங்கள் 36 மற்றும் அதன் பின்பு இங்கு இயேசு கிறிஸ்து பேசுபவராக இருப்பதாக கூறப்படுகிறது. அவர் கூறுகிறார், நான் மேற்கோள் காட்டுகிறேன், அந்த நாள் மற்றும் மணி நேரம் யாருக்கும் தெரியாது, வானத்தில் உள்ள தூதர்களுக்கும் இல்லை, என் தந்தைக்கு மட்டுமே தெரியும்.
1: உலகம் அமைதியாக இருக்கும். விருந்துகள், கொண்டாட்டங்கள், திருமணங்கள் நடைபெறும். நோயாவின் காலத்தில் வெள்ளம் திடீரென வந்ததற்கு முன்பு இருந்ததை போலவே வெள்ளம் உண்மையில் வந்து அனைவரையும் அழித்து விட்டது என்பது வரை மக்கள் நடக்கப் போகும் விஷயங்களை நம்பவில்லை. அதேபோல் என் வருகையும் இருக்கும். இருவர் வயலில் சேர்ந்து வேலை செய்வார்கள். ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். இரு பெண்கள் தங்கள் வீட்டு வேலைகளை செய்து கொண்டிருப்பார்கள். ஒருவர் எடுத்துக்கொள்ளப்படுவார், மற்றவர் விட்டுவிடப்படுவார். ஆகவே தயார் நிலையில் இருங்கள். ஏனெனில் உங்கள் ஆண்டவர் எந்த நாளில் வரப்போகிறார் என்று நீங்கள் அறியவில்லை. இதெல்லாம் என்ன அர்த்தம்? இது சொல்றதையே நேரடியாக அர்த்தப்படுத்துகிறது. எந்த நிமிடம், எந்த வினாடி யாருக்கும் இயேசுவிடம் தங்களை ஒப்படைக்க கடைசி வாய்ப்பு ஆக இருக்கலாம். ஏனெனில் அவர் திரும்பி வரும்போது அது அவ்வளவு விரைவாக நடக்கும். பைபிள் சொல்வது என்னவென்றால், கண் இமைக்கும் நேரத்தில் கோடிக்கணக்கான மக்கள் திடீரென காணாமல் போய் இந்த பூமியை விட்டு தங்கள் ஆண்டவரை சந்திக்க புறப்படுவார்கள். அதனால் அதிர்ச்சி அடைந்த உலகம் பைபிள் சொன்னது உண்மை என்பதை திடீரென உணரும். இது ஒரு நகைச்சுவை அல்ல, இது ஒரு கற்பனை கதையும் அல்ல. நீங்களும் நானும் இப்போது இங்கே இருப்பது போல் இது நிச்சயமாக நடக்கும். ஆகவே கிறிஸ்தவரே விழிப்பாயிருங்கள். உங்கள் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்கு இன்னும் ஒப்படைக்காவிட்டால் உடனே செய்யுங்கள். ஏனெனில் பரலோகத்திற்கு அழைத்து செல்லும் நிகழ்வு நடக்கும். கிறிஸ்து திரும்பி வருவார். பைபிளில் அவர் இரவில் திருடனாக வருவார் என்று சொல்லப்பட்டுள்ளது.

இயற்கை துப்பாக்கிகளாலும் கொடூரமான போர்களாலும் நிறைந்திருக்கிறது. அங்கே இருந்த ஒவ்வொரு மனிதர்களும் இரக்கமின்றி தரையில் போட்டு மிதிக்கப்பட்டார்கள்.

0: மாற்ற நேரமில்லை.
1: சூரியன் வந்துவிட்டது, நீங்கள் பின்னால் விட்டுவிடப்பட்டுள்ளீர்கள்.
0: ஒரு கணவன் மற்றும் மனைவி படுக்கையில் தூங்கிக் கொண்டிருந்தார்கள். அவள் ஒரு

0: உங்கள் மனதை மாற்ற நேரம் இல்லை, சூரியன் வந்துவிட்டது. அதே போல நீங்களும் கூட இதை பார்க்கலாம்.
1: பின்னால் விட்டுவிடப்பட்டுள்ளீர்கள். படுக்கையில் தூங்கிக் கொண்டிருந்தால் அவள் ஒரு சத்தம் கேட்கிறாள், மற்றும் அவள் தலை திருப்புகிறாள், அவர் இல்லாமல் போய்விட்டார். நாம் அனைவரும்
0: தயார் இருந்திருக்க வேண்டும் என்று ஆசைப்படுகிறேன்.
2: இருவர் ஒரு மலைக்கு மேலே நடக்கிறாங்க.

0: நன்றாக கவனமாக பார்க்கிறேன். அவனும் தரையிலிருந்து நேராக வந்தவனாக இருக்க வேண்டும். அவன் சிவந்து போக ஆரம்பிக்கிறான். அவனோ உண்மையில மிகவும் துக்கமாகவே இருந்தான். அந்த பிரசங்கம் செய்தவர் தன்னால் உண்மையிலேயே எதையாவது மாற்ற முடிந்ததாக நினைத்திருப்பார் என்று நான் நினைக்கிறேன்.
1: அவன் சொன்னதை பத்தி உனக்கு என்ன நினைப்பு?
0: யார்
1: அந்த பிரசங்கம் செய்தார்?
0: அதெல்லாம் வெறும் பொய்.
1: சிலர் முக்கியம் இல்லாத விஷயங்களை பற்றியே அதிகமாக கவலைப்படுகிறார்கள். நான் ஒரு கிறிஸ்துவர் தான்.
0: நீயா?
1: ஆனா அவன் சொன்ன மாதிரி அல்ல. வாரம் தோறும் தேவாலயம் செல்கிறேன். 10 கட்டளைகளை பின்பற்றுகிறேன். அவ்வப்போது பைபிளை படிக்கிறேன். தேவைப்படுவோருக்கு உதவுகிறேன்.
0: நீங்க கிட்டத்தட்ட ஒரு பிரசங்கர் மாதிரி.
1: அதை தவிர வேற என்ன இருக்கு?
0: எனக்கு தெரியவில்லை. வா, போய் சற்று சவாரி செய்யலாம்.
1: சரி,
0: நீங்க கேட்டதும் முன்னே பொங்கல்.
1: நீ என்ன செய்ய போற?
0: எனக்கு தெரியல. ஒருவேளை நான் மீண்டும் டீம் சென்டருக்கு போய் அவன் இன்னும் என்ன சொல்றா அப்படின்னு கொஞ்சம் கேட்கலாம்.
1: ஓ சகோதரா, பாரு, இதற்காக நான் நிறைய சம்பாதித்திருக்கிறேன். அதை பயன்படுத்த விரும்புகிறேன். நீ எப்போதும் பிறகு மாறிக்கொள்ளலாம்.
2: சரி ஜென்னி, ஒரு வகையில் இது இலவசம். உன் வாழ்க்கையை தவிர இதற்கு வேற எதுவும் செலவாகாது.
1: அது ரொம்ப விலை உயர்ந்ததாகவே இருக்கிறது போல.
2: அது அப்படித்தான் தோன்றலாம். நீ உன்னை உருவாக்கிய கடவுளை, உன்னை யாரும் செய்ய முடியாத அளவுக்கு அன்பு செலுத்தும் கடவுளை, அவரை உன் வாழ்க்கையை நடத்த அனுமதிக்கிறாய் என்பதை உணரும் வரை நீ எதிலும் தோல்வியடைய முடியாது.
0: நீங்கள் அவற்றை கண்டுபிடித்தீர்களா?
1: இல்லை, நான் அவற்றை வீட்டிலேயே விட்டுவிட்டு இருக்க வேண்டும்.
3: பிரச்சனையா?
0: ஹாய், எனது சில டிக்கெட்டுகளை மறந்து விட்டேன் போல.
3: என் ஜேப்ல நிறைய இருக்குது.
1: இல்ல பரவாயில்ல, நான் முடியாது.
0: ஓ, அவள் முடியும். இல்லை என்றால் அவள் முழு பிற்பகலும் வரிசையில் நிற்க வேண்டியிருக்கும்.
3: உனக்கு அவை தேவையில்லாமல் இருக்கலாம். நான் சரி.
4: நான்
3: சரி.
0: நான் அந்த மிட்வேயில் போக ஆவலாக இருக்கிறேன்.
2: சபைக்கு போனதும் கட்டளைகளை பின்பற்ற முயற்சித்ததும் இவையெல்லாம் சரிதான். ஆனால் அதை உண்மையான கிறிஸ்துவத்துடன் குழப்பக்கூடாது. பாருங்கள், பைபிள் நம்மை பற்றி நாமே ஏற்கனவே அறிந்ததை சொல்கிறது. நாம் ஒருபோதும் பரிபூரணமாக இருக்க முடியாது ஜென்னி. ஆனால் நம்முடைய கடவுள் ஒரு பரிபூரணமான, பரிசுத்தமான கடவுள். ஆனால் அவருடைய தற்போதைய நிலையிலும் நம்முடைய நிலையிலும் நாம் ஒன்றாக சேர வழியே இல்லை.
3: நாம் எல்லாம் ஒன்றா இந்த விஷயத்துல ஏற முடியவே முடியாது. இது உங்க கேப்டன் பேசுறாரு. முழுமையாக தானாக இயங்கும்படி முதல் விமானத்திற்கு வரவேற்கிறோம். ஒவ்வொரு அமைப்பும் முழுமையாக பரிசோதிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த விமான பயணம் தோல்வியடையாது என்று முழுமையாக உறுதி செய்யப்பட்டுள்ளது.
2: ஆனால் அவர் நமக்காக இதை செய்துவிட்டார் ஜென்னி. அதற்காகத்தான் அவர் பூமிக்கு வந்தார். இயேசு கிறிஸ்து மனிதராக பிறந்தார். மேலும் கடவுளின் பரிசுத்தம் நம்மில் ஒவ்வொருவரிடமும் எதிர்பார்க்கும் வாழ்க்கையை அவர் வளர்ந்து வாழ்ந்தார். அவர் தண்டிக்கப்பட்டார் மற்றும் கொல்லப்பட்டார். நம்மில் ஒருவராக இருந்தது போல தண்டிக்கப்பட்டார்.
1: ரொம்ப நியாயமற்றதாக தெரிகிறது.
2: காதல் நியாயமானது என்று யார் சொன்னார்கள்? நம்மை தன்னிடம் திரும்ப அழைத்து வர கடவுள் எவ்வளவு தூரம் சென்றிருக்கிறார் என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளத் தொடங்கும் போது காதலின் உண்மையான அர்த்தம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள்.

0: நீங்க என்ன பற்றி பறக்கல, நான் உடன் இருங்கள், செல்லமே பறப்பதின் உண்மையான அர்த்தம் என்ன என்பதை நீங்கள் புரிந்து கொள்வீர்கள்.
1: போங்கள், அங்கேயே நிறுத்துங்கள்.
0: நீங்கள் எவ்வளவு வாய்ப்பு எடுத்துக் கொள்வீர்கள்?
1: ஓ கடவுளே, நான் என் வாழ்க்கையில் நீண்ட நாட்கள் என்ன விரும்புகிறேனோ அதை மட்டும் செய்தேன் என்று எனக்கு தெரியும்.
2: நீங்கள் விரும்பியதை பற்றி நான் அதிகமாக அல்லது எதுவும் யோசிக்கல. இருந்தாலும் நீங்க எனக்காக எல்லாத்தையும் வச்சிருக்கீங்க. நீங்கள் உங்கள் உயிரை எனக்காக கொடுத்தீர்கள். நான் பூமியில் ஒரே மனிதராக இருந்தாலும் என் பாவங்கள் மன்னிக்கப்பட வேண்டும் என்பதற்காக நீங்கள் அதை எனக்காக மட்டும் செய்திருப்பீர்கள். நீங்கள் இப்போது வந்து என் இதயத்தில் வாழ்வதாக சொல்கிறீர்கள். ஓ, அதை நான் விரும்புகிறேன். அன்பான கடவுளே, நான் மன்னிக்கப்பட விரும்புகிறேன். மேலும் நீங்கள் என்னுள் வாழ வேண்டும் என்று விரும்புகிறேன். என் வாழ்க்கையை எடுத்துக் கொள்ளுங்கள் அன்பான கடவுளே. ஆமீன்.
3: இப்போது நினைவில் வையுங்கள், ஜென்னி, கடவுள் எப்போதும் ஜெபத்திற்கு பதில் அளிப்பார்.
1: அவர் பதில் அளித்து விட்டார். அவர் ஏற்கனவே செஞ்சிருக்கிறாரு.
4: நான் சாஸ்திரியை உணர்கிறேன்.
1: நான் அவனை உணர்கிறேன். எனக்கு இறக்கைகள் இருந்தா என்னால பறக்க முடியும் என்று தோன்றுகிறது.
3: ஆனால் இப்போது உனக்கு இறக்கைகள் தேவையில்லை ஜென்னி.

0: பாங் அறைக்கு உங்களிடம் கூடுதல் சாவி இருக்கிறதா?
1: டயன் என்னுடையதை எடுத்துக்கொண்டாள்.
0: சரி, அவ்வளவுதான் என்று நினைக்கிறேன்.
1: நீங்க என்ன சொல்றீங்க?
0: குளத்தில் உள்ள புதிய உயிர் காப்பாளரை பார்த்தீர்களா?
1: இல்ல. சரி,
0: டயனால் முடியும்.
1: ஓ, தெரியுமா, அது எனக்கு உண்மையிலேயே ஆச்சரியமாக இருக்கிறது. கண்காட்சியில் அவள் சந்தித்த அந்த நபர் அவளை மிகவும் பாதித்து விட்டார் என்று நான் நினைத்தேன். உனக்கு தெரியுமா ஜெர்ரி?
0: ஓ, நான் அவரை சந்தித்ததில்லை.
1: ஓ, அது சரிதான். நீங்கள் டீன் டவுனில் உள்ள இளைஞர் மையத்துக்கு திரும்பி சென்றீர்கள். ஓ, அது வருத்தமான விஷயம். நாங்கள் மிகவும் நல்ல ரெண்டு பேரை சந்தித்தோம்.
0: இல்ல, அது அவ்வளவு மோசம் இல்ல. நான் கிறிஸ்துவை சந்தித்தேன்.
1: என்ன?
0: நான் இயேசு கிறிஸ்துவை சந்தித்தேன். அந்த ஆள் என்ன பேசிக் கொண்டிருந்தார் என்று எனக்கு புரிகிறது. நான் இப்போது ஒரு கிறிஸ்தவன்.
1: அது அருமை ஜென்னி. இது உனக்கு நல்லதாக அமைய வேண்டும் என்று நம்புகிறேன். உண்மையில
2: ஜென்னி, உன்னை கிறிஸ்தவமாக மாறியதாக யாராவது ஏதாவது சொன்னார்களா? அல்லது அதை பற்றி உனக்கு ஏதாவது தொந்தரவு கொடுத்தார்களா?
0: இல்ல, உண்மையில இல்ல. நான் கிறிஸ்தவமாக மாறி இன்னும் 2 நாட்கள் தான் ஆகிறது. உண்மையில
2: நான் உனக்கு ஒரு விஷயம் சொல்லட்டுமா? விரைவில் நீ சிரமங்களை எதிர்கொள்ள போகிறாய். நான் மக்கள் பற்றி மட்டும் சொல்லவில்லை, ஆனால் நீ உன் வாழ்க்கையை கிறிஸ்துவுக்காக அர்ப்பணிக்க முடிவு செய்ததால் சாத்தான் மிகவும் மகிழ்ச்சியாக இல்லை. உன்னை மனம் உடையவளாகவும் மனச்சோர்வாகவும் ஆக்குறதுக்காக அவன் முடிந்த எல்லாத்தையும் செய்ய போறான். நீ உண்மையில் ஒரு கிறிஸ்தவம் இல்லை என்று, அல்லது நீ கிறிஸ்தவ வாழ்க்கையை வாழ முடியாது என்று அவன் சொல்வான். அல்லது உன்னை கீழே இழுக்க முடிந்த எல்லாத்தையும் செய்ய முயற்சிப்பான். நீ அவனை அனுமதித்தால் கிறிஸ்து உனக்கு தேவையான சக்தியும் ஊக்கமும் அளித்து எல்லா சிரமங்களையும் கடக்க உதவுவார். சென்னி, எல்லாத்தை பற்றியும் அவனிடம் அடிக்கடி பேசு. கிறிஸ்துவின் மூலம் சாத்தானை வெல்ல வானத்தின் முழு சக்தியும் உனக்கு கிடைக்கிறது. அது அருமை இல்லையா?
1: உங்களை எல்லாம் பார்த்ததுல சந்தோஷம். என்ன விசேஷம்?
0: நானும் ஜிம்மும் சனிக்கிழமை அணையில் வாட்டர் ஸ்கீயிங் போகிறோம். நீங்களும் வாங்களேன்.
1: நல்லா இருக்கு. நல்லா
2: அருமை. நானும் வர விரும்புகிறேன்.

0: ஏய், உன் புதிய காதலன் அவ்வளவு மோசமான ஆள் இல்லை தெரியுமா? அல்லது ஒரு போதகர்?
1: அவர் ஒரு போதகர் இல்லை, அவர் என் காதலனும் இல்லை.
0: நல்லா கண்காட்சியில் உலக முடிவை பத்தி பயமுறுத்தி பேசின அந்த ஆள் அவர்தானே?
1: அது கிறிஸ்தவர்கள் நம்புற விஷயம்தான்.
0: நீ அந்த எல்லாத்தையும் நம்புறியா?
1: அதை பற்றி எனக்கு போதிய அறிவில்லை.
0: ஏய் பேட்டி, உன் புதிய காதலன் எப்படி இருக்கான்? அருமையா இருக்கு. நான் அவரை ரொம்ப பிடிக்கிறேன். நீ அவரை உண்மையிலேயே வச்சுக்கொள்ள விரும்பினா என் குழந்தை வாழ்க்கை பற்றிய சில உண்மைகளை உனக்கு சொல்ல நேரம் வந்திருக்கு. நீ எங்க போற? சும்மா நடக்க போறேன். இங்க இங்கேயே இருங்களாமே, உனக்கு ஏதாவது புதுசா தெரிஞ்சுக்கலாம்.
1: மன்னிச்சுக்கோ, அந்த மாதிரி பேச்சு எனக்கு கேட்க விருப்பம் இல்லை.
0: சரிங்க, குழந்தைகள் தூங்கி முடிச்ச பிறகு நம்ம எல்லாரும் சேர்ந்து நிதானமா பேசிக்கொள்ளலாம். உன் ஆள் ஒரு பூங்காவில வேலை பாக்குறான்னு நீ சொன்னியா? பூங்காவில் இல்ல, அந்த பூங்காவில் தான் அவன் விலங்குகள் மருத்துவராக படிக்கிறான். அதனால இந்த கோடை அவனுக்கு நல்ல வாய்ப்பு. அது ரொம்ப வித்தியாசமா இருக்கு. ஜெர்ரி ஒரு முன் மருத்துவமானவன், நம்மளுக்கு இருவரும் டாக்டர்கள் கிடைச்சிட்டாங்க போல. சரி, ஜெர்ரி என்ன பண்ணிக்கிட்டே இருக்கான்? அவன் ஒரு ஆம்புலன்ஸ் உதவியாளர். ஓ ஐயோ, அவன் சொல்றான், சில சமயம் ரொம்ப கொடூரமா இருக்கும், ஆனா நிறைய நேரம் அவன் நாள் முழுக்க உட்கார்ந்து அழைப்பு வரும்னு காத்திருக்கிறான். அவன் சொல்றான், எப்ப நடக்கும் என்று யாருக்கும் தெரியாது.
2: எப்ப நடக்கும்னு யாருக்கும் தெரியாது. அவரை கேட்டப்போ இயேசு கூட தன்னாலே சரியான நேரம் தெரியாது என்று சொன்னார். ஆனா அது நடக்க போறதுதான். இந்த நாட்களில் எப்போதும் நடக்கலாம். கிறிஸ்து தன்னுடையவர்களுக்காக திரும்பி வரப்போகிறார். அதுக்கப்புறம் இந்த பூமியில நிலைமை ரொம்ப மோசமா இருக்கும்.
0: எப்படி, என்ன மாதிரி?
2: உதாரணத்துக்கு இப்ப பைபிள் சொல்றது என்னன்னா, கடவுளின் ஆவி உலகத்துல தீமையின் முழு சக்தியை தடுக்கிறது. ஆனா விசுவாசிகள் போன பிறகு அந்த ஆவியும் போயிடும். அது ஒரு முற்றிலும் புதிய நிலைமையாகும். இந்த முறையில எந்த விதிமுறைகளும் இல்லாமல் இருக்கும். தீமை முழுமையாக ஆட்சி செய்யும் அந்த தீயவன் பைபிளில் அவரை எதிர் கிறிஸ்து அல்லது மிருகம் என்று அழைக்கிறார்கள். அவன் முழுமையாக ஆட்சி செய்வான். அப்படி ஒரு உலகில் வாழ்வது எப்படி இருக்கும் என்று நாமே தெரியாமல் இருக்கிறோம். நம்மை சுற்றி இருக்கும் நல்லவை இன்னும் கடவுளின் ஆவியின் ஆதரவுடன் இருக்கின்றன. அவர் போன பிறகு, ஓஹோ,
3: நீ இவையெல்லாம் உண்மையா நம்புறியா?
2: ஆமா, நம்புறேன். ஓஹோ,
3: அது ரொம்ப பெரிய விஷயம்.
2: ஒரு விஷயம் சொல்றேன், இங்க யாராவது மீதி இருந்தா அவங்களுக்கு அது தேவைப்படும்.
4: நீங்க அதை உண்மையா நம்பினீங்கன்னா இப்போ நடக்குமா என்று நினைக்காம உங்கள் கடிகாரத்தையே பார்க்க முடியாது.
2: ஆமா, ஆனா கிறிஸ்தவர்களுக்கு அது நாங்க எதிர்பார்க்கும் ஒரு விஷயம். கிறிஸ்தவல்லாதவர் வாழ்க்கையின் முடிவும் அழிவும் வரும்னு காத்திருக்கிறார். நம்புகிறவர் நமக்கு உயிர் கொடுத்தவரை சந்திக்க காத்திருக்கிறார்.
1: நீ சொன்ன அந்த மிருகம், அதுதான் எல்லாரையும் குறிவைக்கும் ஒருவனா? என் பாட்டி நடக்க போகும் நிறைய பயங்கரமான விஷயங்களை பத்தி சொல்லி இருக்காங்க.
2: மிருகத்தின் குறி பத்தி பேசப்படுது பேட்டி. அது 666 என்ற எண்ணை அடிப்படையாக கொண்ட ஒரு அடையாள குறி மாதிரி இருக்கலாம். பைபிளில் அந்த குறி இல்லாமல் வந்து யாரும் எதையும் வாங்க முடியாது, விற்க முடியாது என்று சொல்லப்பட்டிருக்கிறது. ஒரு மிக மோசமான கிரெடிட் கார்டு மாதிரி தான். ஆனா அது உங்கள் கையில அல்லது நெற்றியில இருக்கும்.
5: யாரையும் என் நெற்றியில் பச்சை போட விட மாட்டேன்.
2: டயான், அது நடக்கும் போது நீ அருகில் இருக்கவே வேண்டியதில்லை.
6: ஆம் ஆம், நீ இருக்க வேண்டும்.
5: நான் இருக்க வேண்டுமா?
6: நிச்சயமா. என்னப்பா, நான் உன்னை விரும்புகிறேன், செல்லாம். அதை நீ பார்க்க முடியாதா? நான் தான் அந்தி கிறிஸ்து.
5: நல்லது, நான் எப்பவும் பீட்ஸ்க்கு அடிமைதான்.
1: அது எல்லாம் உண்மையா இல்லையா என எனக்கு தெரியலை. ஆனா அது உண்மையிலேயே பைபிளில் இருந்தால் நம்முடைய ஆசாரியர் ஏன் அதை பற்றி ஒருபோதும் பேசுவதில்லை?
7: அப்படி என்றால் இந்த மாதிரியான ஒரு விசாரணையை தொடங்கும் போது வழக்கமான பழைய அதோடு கூட கடவுள் கொடுத்த சாதாரண அறிவு நமக்கு உடனே காட்டுகிறது. பழைய காலத்தில் மனிதர்கள் மரணத்திற்கு தகுதியானவை என்று நினைத்த அந்த வேறுபாடுகள் உண்மையில் இறந்த குதிரைகள் மாதிரிதான். இதை உனக்கே விளக்க நீ உன்னிடமே மிகவும் எளிய ஒரு கேள்வியை கேள். இந்த கூறப்படும் கிறிஸ்தவத்தின் அடிப்படை கொள்கைகள் எனக்கு உண்மையில் எந்த விதத்திலும் பாதிப்பை ஏற்படுத்துகிறதா? உதாரணமாக, நீ உன்னிடமே கேள், இயேசு கன்னிப்பிறவி பெறவில்லை என்றால் நான் அழகை குறைவாக மதிப்பேன் என்று நினைப்பாயா? அல்லது நீ உன்னிடமே கேள், அவர் கிராமங்களில் அற்புதங்கள் செய்திருக்கவில்லை என்றால் நான் மற்றவர்களின் உரிமைகளை குறைவாக மதிப்பேன் என்று நினைப்பாயா? அல்லது நீ உன்னிடமே கேள், நான் கடவுளின் மகனின் மரணத்திற்கு ஏதோ ஒரு வகையில் பொறுப்பாக இருக்கும் அளவு மோசமானவனாக கருதப்பட முடியுமா? நான் மனிதர்களை தீய குழியில் தள்ளி தண்டிப்பதற்கும் இவ்வளவு கடுமையானவனாக இருப்பேனா? நான் கடவுளை விட அதிகம் இரக்கமுள்ளவனாக இருக்க முடியுமா? அவர் அன்பாக இருப்பதாக கூறப்படுகிறார் அல்லவா? இல்லை. இந்த எளிய தெளிவான கேள்விகள் எங்களை எங்கு அழைத்துச் செல்கின்றன என்பதை நீ பார்க்க முடியும். மனிதன் மனிதனுடன் வாழும் அந்த உயர்ந்த கொள்கைகளை கவிதை வடிவில் வெளிப்படுத்தும் நூலாகவே பைபிளை பார்க்காமல் அதற்கு மேல் ஏதேனும் உள்ளது என்று வலியுறுத்துவது எண்ணங்களும் எதிரெண்ணங்களும் நிரம்பிய ஒரு பெட்டிக்குள் தன்னை அடைத்துக் கொள்வதற்கு சமம். அது உண்மையில் முக்கியமல்ல, ஏனெனில் அது நம்மை எப்படி இருக்கிறோம் என்பதை பாதிக்கவில்லை. என்ன முக்கியம் என்றால், என் நண்பர்களே, மனிதன் மனிதனுடன் கொண்ட உறவை பற்றி நாம் என்ன அறிய முடிகிறது என்பதே. 6 நாட்களில் பிரபஞ்சத்தை உருவாக்குங்கள் உங்களுக்கு விருப்பம் இருந்தால், ஆனால் அந்த கதையை உண்மை என நான் ஏற்க வேண்டும் என்று என்னை வற்புறுத்தாதீர்கள். அதிலும் நம் உறவு அதை பொறுத்து இருக்க வேண்டும் என்று சொல்லாதீர்கள். ஒரு உண்மையான ஆதாமை நம்புங்கள், ஒரு உண்மையான ஏவையை நம்புங்கள், ஒரு உண்மையான பாம்பை நம்புங்கள்.

0: ஏன் என்னை அவரை பார்க்க விடமாட்டேங்கிறார்கள்?
1: யாரையும் உள்ளே விடமாட்டார்கள்.
0: எனக்கு தெரியும், எனக்கு தெரியும். இந்த இடத்துல அவங்களுக்கு எந்த உணர்வும் இல்லையா? ஜிம் போவது சரிதானா? ஜிம் ரைட் என் நண்பர், நான் நினைச்சேன். ஒருவேளை நான்
2: கண்டிக்கவும். இப்போது நீங்கள் அவரை பார்க்க முடியாது.
0: அவர் நலமா இருப்பாரா?
2: இந்த நேரத்துல நிலைமையை முழுமையாக மதிப்பீடு செய்ய முடியாது. உங்கள் நண்பரை ஒரு பெரிய இந்திய நாகம் கடித்துள்ளது. இது மிகவும் கடுமையான விஷயம்.
0: அவருக்கு உதவ ஏதாவது உங்கள்ட்ட இல்லையான்னு சொல்றீங்களா?
2: இந்த நிலையில பயன்படுத்த சேரம் எதுவும் இல்லை. உங்கள் நண்பருக்கு குதிரை சேரம்க்கு அலர்ஜி உள்ளது. மேலும் எந்த வணிக மருந்தும் கிடைக்கவில்லை.
0: சேரம் இல்லையா? நீங்க என்ன பண்ண போறீங்க? அவர் இறந்து விடுவாரா?
2: நேரம் ரொம்ப குறைவு. ஆனால் இரத்த மாற்றம் தேவையான எதிர்ப்பு மருந்தாக இருக்கும் என்று நாங்கள் நம்புகிறோம். எதிர்ப்பு உடல் உறுப்பு அவரது இரத்தத்தில் உருவாகியுள்ளது.
0: ஆனால் அது எவ்வளவு நேரமாகும்?

0: அன்புள்ள ஆண்டவரே, உம்முடைய வார்த்தையில் உம்மை நேசிப்பவர்களுக்கு எல்லாம் நல்லதற்காகவே நடக்கும் என்று கூறியுள்ளீர்கள். எங்களுக்கு வலிமை அடியுங்கள். ஜிம் உயிருடன் இருக்க அனுமதியுங்கள். அது உமது விருப்பமாக இருந்தால் இந்த நெருக்கடியின் பின்னால் என்ன காரணம் இருக்கிறது என்பதை நீங்களே அறிவீர்கள். எங்களுக்கு நம்பிக்கை அளியுங்கள். அதை பயன்படுத்தி உமது விருப்பத்தை ஏற்கும் தைரியம் எங்களுக்கு அளியுங்கள். தயவு செய்து ஆண்டவரே, ஜிம்மை காப்பாற்ற அவரை நேரத்தில் இங்கு வர செய்யுங்கள்.
1: அவர், அதாவது அந்த குறிப்பிட்ட நபர், இப்போது அங்கே இருக்கிறார்.
0: இப்போது இணைக்கப்பட்டுள்ளார்.

0: இங்கிருந்து வெளியேறி செல்லுமாறு கேட்டுக்கொள்கிறேன்.
1: அன்புள்ள ஆண்டவரே, ஏற்கனவே வந்து கொண்டிருக்கும் உதவியை விரைவாக அனுப்புமாறு கேட்டுக்கொள்கிறோம்.
0: இவை அனைத்தையும் இயேசுவின் மதிப்புமிக்க நாமத்தில் கேட்கிறோம், ஆமீன்.

0: உங்களுக்கு கடினமான அனுபவம் இருந்தது. நான் மகிழ்ச்சியாக இருக்கிறேன்.
1: நீங்க வந்து நலமா இருக்கிறீங்கிறதுல எனக்கு மகிழ்ச்சி.
0: நிச்சயமாக மகிழ்ச்சி.
2: நீங்களும் நானும் நிறைய விஷயங்கள் இருக்கின்றன. நாம் இருவரும்
0: இப்ப பேச வேண்டாம். நீங்க நல்லா உணரும் போது அப்புறம் பேசலாம்.
3: அந்த இருளில் அருமையான நேரம்
0: கருப்பில் ஓ நிச்சயமாக மகிழ்ந்திருப்பீர்கள் என நம்புறேன். நீங்களும் எங்களுடன் வந்திருக்கலாம்.
3: ஒருவேளை
0: ஒரு அழகான
2: வணக்கம்.
0: அம்மா, இவர் தான் திரு ஜிம் ரைட். அவங்க
2: சந்தோஷம்
3: உங்களை சந்திப்பதுல. ஜிம்,
0: இவர் தான் என் தங்கை சுசன்.
2: சுசனா,
0: நீங்கள் தான் அந்த கோப்ரா கடித்தவர் தானே?
2: நான் தான் அந்தவள்.
0: பாட்டி இங்க இருக்கிறாளா?
2: இல்ல, நான் ஏன் இங்கே இருக்கிறேன் எனக்கு தெரியவில்லை. எனக்காக ஜெபித்தீர்கள் என்று சொன்னார்கள், அவ்வளவுதான். இரத்த மாற்றத்திற்கு முன் ஆசாரியர் என்னை சந்தித்தார். இது மிகவும் விசித்திரம். ஆனால் அவர் சென்ற பிறகு எனக்கு ஒரு ஆழமான அமைதி இருந்தது. நான் மீண்டு வரப்போகிறேன் என்று ஏதோ ஒன்று எனக்குள் சொன்னது. நான் அதை விளக்க முடியவில்லை. நடக்கத உண்மையில புரிஞ்சு கொள்ள முடியல.
0: ஜிம், உண்மை தெரிந்து கொள்ள சரியான இடத்துக்கு வந்திருக்கிறாய்.
4: இந்த காலை நான் வாசிப்பது பவுலின் முதல் தெசலோனிக்கேயர் கடிதம் 5:1 இந்த பகுதியில் நாம் காணும் வார்த்தைகள் இவை. இவையெல்லாம் எப்போது நடக்கப் போகிறது, இதை பற்றி நான் மேலும் எதுவும் சொல்ல தேவையில்லை. ஏனெனில் நீங்கள் நன்றாகவே அறிந்திருக்கிறீர்கள். யாருக்கும் தெரியாது. கர்த்தருடைய நாள் எதிர்பாராத நேரத்தில் இரவில் திருடன் வருவது போல வரும். மக்கள் எல்லாம் நன்றாக இருக்கிறது, அமைதியும் சாந்தமும் உள்ளது என்று சொல்வார்கள். அப்போது திடீரென பேரழிவு அவர்கள் மீது விழும். பெண்ணுக்கு பிரசவ வேதனை திடீரென தொடங்குவது போலவே இந்த மக்களுக்கு எங்கேயும் தப்பிக்க முடியாது. மறைவதற்கான இடமே இருக்காது. இவையெல்லாம் நிச்சயமாக நடக்கும் என்பதை நாம் எப்படி உறுதிப்படுத்தலாம்? நாம் கடந்த வாரம் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் 2வது வருகையை பற்றிய சில குறிப்பிட்ட தீர்க்க தரிசனங்களை பற்றி பேசினோம் என்பதை நீங்கள் நினைவு கூறலாம். இப்போது இந்த காலை முடிவு காலத்தின் சில அடையாளங்களை பற்றி, குறிப்பாக எதிர்கிறிஸ்துவின் அடையாளத்தை பற்றி உங்களுடன் பேச விரும்புகிறேன். சமயம் சரியாக இருக்கும்போது ஒரு மிகப்பெரிய வலிமையான சக்தி வாய்ந்த தலைவன் தோன்றுவார் என்று பைபிள் சொல்கிறது. அந்த தலைவன் யார் ஆக இருப்பாரு? இந்த நபர் யார் என்று வேதாகமத்தில் ஏதேனும் குறிப்புகள் உள்ளனவா? ஆம், அதற்கான பதில் பைபிளில் உள்ளது. அப்போஸ்தலர் யோவான் 1 புஸ்தகத்தில் இந்த வார்த்தைகளை சொல்கிறார். உண்மையில் பலர் அவரை எதிர்கிறிஸ்து என்று சரியாக அழைப்பார்கள். இந்த நபர் உலகில் ஒரு சமாதான காலத்தை ஏற்படுத்த முக்கிய பங்கு வகிப்பார் என்று பைபிள் மேலும் கற்றுக் கொடுக்கிறது. அவரது இறுதி நோக்கம் கடவுளுக்கு எதிராக பழிவாங்குவதாக இருந்தாலும் அவர் மிகவும் தீய நபராக இருப்பார். இப்போது சிலர் கிறிஸ்து இன்னும் 30 திரும்பி வந்தால் இந்த நபர் இப்போது வாழ்ந்து கொண்டிருக்கலாம் என்று நினைக்கிறார்கள். மற்றும் உண்மையில் கிறிஸ்து 30 முன்பு திரும்பி வந்தால் இந்த மனிதர் இன்றே அரசாங்கத்தில் செயல்பட்டு கொண்டிருக்க வாய்ப்பு முழுமையாக உள்ளது. நான் என் பல கிறிஸ்துவ நண்பர்களிடம் ராப்சர் பற்றி பேசியுள்ளேன். அதாவது கிறிஸ்து எல்லா விசுவாசிகளையும் அவரிடம் ஏற்க திரும்பி வருகிற அந்த தருணம் பற்றி நான் கேட்ட கதைகளின் எண்ணிக்கையை பார்த்து நான் உண்மையில் ஆச்சரியப்படுகிறேன். ராப்சர் ஏற்கனவே நடந்துவிட்டது என்று நினைத்த அனுபவம் கொண்டவர்கள் பற்றிய கதைகள். நெப்ராஸ்காவில் நான் இருந்தபோது எனக்கு ஒரு அண்டை வீட்டுக்காரர் நினைவுக்கு வருகிறார். அவர் ஒரு இரவு நடுவிரவில் எழுந்து தனது பைஜாமா மேல் துணியை கழற்றி கீழே சென்று ஐஸ் டீ குடிக்க சென்றார். இந்த நேரத்தில் அவரது மனைவி தூக்கத்தில் இருந்து விழித்து கணவர் இல்லாததை கவனித்து விளக்கை ஏற்றி அவரது பைஜாமா மேல் துணியை கண்டுபிடித்து உடனே ராப்சர் நடந்துவிட்டது என்றும் தன்னை விட்டுவிட்டு விட்டதாக நம்பினார். நாம் கடந்த சில வாரங்களில் செய்த ஆய்வுகளின் அடிப்படையில் நாம் இப்போது கடைசி காலங்களில் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம் என்று முடிவு செய்யலாம். நாம் வாழும் நாட்களில் இதற்கு முன்பு ஒருபோதும் நிறைவேறாத பல தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறிக் கொண்டிருக்கின்றன. இது நம்மை அனைவரையும் நேரம் மிக குறைவு என்பதை நினைவூட்டுகிறது. நாம் இயேசு கிறிஸ்துவின் பின்பற்றிகளாக இருக்க விரும்பினால் இப்பொழுது அவருடைய குழுவில் சேர வேண்டும்.
0: அம்மா, நான் வீட்டுக்கு வந்து விட்டேன். சாண்டி மாமாவிடம் போக வேண்டியதால் நான் சீக்கிரம் வீடு வந்தேன். அம்மா,
3: அம்மா

0: நான் அப்படித்தான் நினைத்தேன்.
1: போய்விட்டா?
2: பேட்டியா? என்னாச்சு?
1: எங்க போனேன்?
0: நீ ஏற்கனவே இங்கிருந்து கிளம்பி போய்விட்டா என்று நான் நினைத்தேன்.
1: போயிட்டேன். எங்க நீ போயிட்டேன்னு நினைச்சேன். பரவாயில்ல
0: பரவாயில்ல. நீண்ட நாட்களாக இயேசுவை அழைக்க நினைத்தேன், ஆனால் தள்ளி போட்டேன். இன்னைக்கு
1: நீ நல்லபடியாக இருப்பாய் செல்லம்.
0: ஆண்டவர், இயேசுவை உள்ளத்தில் அழைக்கிறேன்.
1: நீ இதை ஏற்கனவே பலமுறை கேட்டிருக்கிறாய், எப்படி செய்வது என்று தெரியும்.
0: அன்புள்ள ஆண்டவர் இயேசுவே, தயவு செய்து என் உள்ளத்தில் வாருங்கள். எனக்காக நீர் இறந்ததை அறிவேன். என் பாவங்களை மன்னியுங்கள்.
3: இது பார்ப்பதற்கு மிகவும் அழகாகவும் நேர்த்தியாகவும் இருக்கிறது. மேலும் இது மிகவும் சிறப்பாக வடிவமைக்கப்பட்டுள்ளது என்பதை நாம் இங்கே பார்க்கலாம்.
1: கவனமாக இரு. சரி, இது பார்ப்பதற்கு ரொம்ப நன்றாயிருக்கிறது. நன்றி.
0: பயணமாகட்டும்.
3: உங்கள் இருவருக்கும் சிறந்த அதிர்ஷ்டம். இப்போது பை பை பூம் பூம் பூம் பூம் பூம் பூம் பூம். அந்த சத்தம் மீண்டும் மீண்டும் காதுகளில் பலமாக ஒலிக்கிறது.

0: கிறிஸ்து உங்கள் உள்ளங்களில் மேலும் மேலும் வசிக்க வேண்டுகிறேன். நீங்கள் நினைக்கிறீர்களா
1: மதத்துக்கு எதுவும் சத்து பிடிக்குமா?
0: நன்றி.
1: இதெல்லாம் பத்தி உனக்கு என்ன நினைப்பு செல்லம்?
2: இவையெல்லாம் எனக்கு புரியவில்லை. நான் தேவாலயத்தில் வளர்க்கப்பட்டேன். என் சிறந்ததை செய்ய வேண்டும், கடவுளை நம்ப வேண்டும், நல்லது நடக்கும் என்று நம்ப வேண்டும் என்று கற்றுக்கொண்டேன். வேறு என்ன இருக்கிறது? நான் நல்லவன்தான். நான் பொய் பேச மாட்டேன், நான் ஏமாத்த மாட்டேன். நான் அடுத்தவரை போலவே நல்லவன்தான். ஒருவேளை இன்னும் சிறந்தவனாக இருக்கலாம்.
0: கடவுள் நம்மை அவருக்காகவே உருவாக்கினார். அவர் நம்மை அனுபவிக்கவும், நாமும் அவரை அனுபவிக்கவும், மேலும் நாமும் ஒருவரை ஒருவர் அனுபவிக்கவும். ஆனால் நாமும் உண்மையில் நீயே கிறிஸ்துவை தேர்வு செய்யாத போது அந்த உறவை உடைத்து விட்டாய்.
2: நான் அந்த தேர்வை ஒருபோதும் செய்யவில்லை.
0: நீ ஒருபோதும் அவருக்காக தேர்வு செய்திருக்கிறாயா?
2: சரி, ஆனா என் போதகர் சொல்றது தியாலஜி விஷயங்கள்ல நாம ரொம்ப சிக்கிக்க வேணாம். கடவுள் அன்பானவர், தப்பு பண்றதுக்காக அவர் நம்ம அழிக்க மாட்டார் இல்லையா?
0: கடவுள் அன்பானவரும் பரிசுத்தரும் தான் என்பது உண்மை. ஆனால் கடவுள் பாவத்துக்கு தண்டனையும் அளிப்பார்.
1: நான் புரிஞ்சு கொள்கிறேன் அப்படின்னு நினைக்கிறேன். மற்ற அன்பு எங்கே பொருந்துகிறது? என்னை நேசிக்கும் கடவுள் நான் அனுபவித்ததை அனுபவிக்க என்னை எப்படி அனுமதிக்க முடியும்?
0: ஜிம், நீ புரிந்து கொள்ள வேண்டியது என்னன்னா, சில சமயங்களில் கடவுள் நம் வாழ்க்கையில் நிகழும் சூழ்நிலைகளை பயன்படுத்துகிறார் நம்மை அவருடன் நெருக்கமான உறவிற்கு கொண்டு வருவதற்காக. இதைக்கோ ஒரு கோணத்துல பாரு, உன் விபத்துக்கு பிறகு நீ உயிர் வாழும் வாய்ப்பு என்ன இருந்தது?
1: அதிகம் இல்லை.
0: ஒண்ணுமில்ல. அந்த விஷயத்தோட போராட தேவையான எதிர்ப்பு உடல் உறுப்புகளை உன் உடல் உருவாக்க முடியாத நிலைதான் இருந்தது.
1: ஆனால் வேறு ஒருவர் இதை அனுபவித்திருந்தார். அவரது இரத்தத்தில் தீர்வு இருந்தது.
0: அப்படித்தான்.

0: தீர்வு இருந்தது.
1: அப்படித்தான், அவரது இரத்தத்தில் தீர்வு இருந்தது. நீ செய்ய வேண்டியது அவ்வளவுதான் அதை ஏற்றுக்கொள்வதே. நீ அவருடைய இரத்தத்தை ஏற்றுக்கொண்ட போது அதுதான் உன் உயிரை காப்பாற்றியது.
0: அது சுவாரஸ்யமாக இருக்கிறது. நான் இதை அந்த கோணத்தில் ஒருபோதும் யோசித்ததில்லை.
1: ஜிம், ஆண்டவர் இயேசு கிறிஸ்து உன்னை நேசிக்கிறார். அவர் உனக்காக சிலுவையில் மரணம் அடைந்தார். உன்னை ரட்சிக்க அவர் தன் மதிப்புமிக்க இரத்தத்தை சிந்தினார். நீ செய்ய வேண்டியது அவ்வளவுதான். மருத்துவமனையில் அவசர சிகிச்சை அறையில் செய்தது போல ஏற்றுக்கொள்வதே. அந்த மனிதர் வந்து உனக்கு தன் இரத்தத்தை கொடுத்த போது அதை நீ ஏற்றுக்கொள்ள வேண்டியிருந்தது. நீ அதை ஏற்றுக்கொள்ளவில்லை என்றால் இந்த நிமிடமே நீ உயிருடன் இருக்க மாட்டாய். அதை பற்றி சிந்தித்து பார். ஆண்டவர் உனக்கு நித்திய ஜீவனையும் அவருடன் நிறைந்த வாழ்வையும் வழங்குகிறார். நீ வெல்ல வேண்டியது எல்லாம் உன்னிடம் இருக்கிறது. இழக்க வேண்டியது எதுவும் இல்லை. நீ செய்ய வேண்டியது கேட்பதே.
0: இப்போது எனக்கு விஷயங்கள் மிகவும் வேகமாக நடக்கின்றன. ஆனால் ஒன்று, இதுதான் கடவுள் செயல்படுற விதினா அது நிச்சயமாக சக்தி வாய்ந்தது. ஒரு நெருக்கடியை நல்லதற்காக பயன்படுத்தும் விதம். நான் அதை நம்புகிறேன். நான் கிறிஸ்துவை ஏற்க தயாராக இருக்கிறேன்.

0: ஓ பையா, நீ முடிச்சதும் நாங்கள் பீட்டர் மிக்சர் கம்பி. ஐ நக்கலாமா?
1: ஆமா, நீங்க பீட்டர் ஐ நக்கலாம்.
0: அதிக ஐசிங் உள்ள ஒரு மூளை துண்டு கிடைக்கும்னு நம்புறேன். சுழல் ஐசிங், மூணு பக்கமும் ஐசிங் இருக்கும்.
2: சூ, அடுத்த வீட்டு திருமதி தாம்சன் கிட்ட கேட்டு வரியா? நான் ஒரு பட்டர் ஸ்டிக் கடன் வாங்கலாமா என்று.
3: சரி, நீங்க சொல்றது எனக்கு தெளிவாக புரிகிறது. அது என்னவென்றால், உண்மையில் அது
0: சரிதான். நான் திரும்பி வரும்போது நீங்க இங்க இருக்க பார்த்துக்கொள்.
1: கவலைப்படாதீர்கள் செல்லங்களே.

பெரிய நிலைமை. இது போன்ற அவசர நிலைமையை இதுவரை யாரும் எதிர்பார்க்கவில்லை. விமான நிலையங்கள் அனைத்து சேவைகளையும் நிறுத்தின. நியூயார்க்கில் 3 ஜெட் விமானங்கள் மோதின. 1 56 பேர் பலியானதாக கூறப்படுகிறது. கலிபோர்னியாவில் பல வாகனங்கள் மோதியதால் முக்கிய நெடுஞ்சாலைகளில் போக்குவரத்து முடங்கியது. இங்கு ஓட்டுநர்கள் காணாமல் போய் அவர்களது வாகனங்களை பயணிகளின் இறக்கத்திற்கே விட்டுவிட்டனர். இது சென்ட்ரல் நியூஸ் ஏஜென்சியிலிருந்து வந்த புதிய செய்தி. ஐநா ஒரு சிறப்பு அவசர குழுவை அமைத்துள்ளது. இன்று மதியம் உலகளாவிய ரேடியோ மற்றும் தொலைக்காட்சி ஒளிபரப்பை முன்னெப்போதும் இல்லாத வகையில் நடத்த உள்ளனர். இந்த ஒளிபரப்பின் நோக்கம் உலகளாவிய நிலையை மதிப்பீடு செய்து உலகம் எதிர்கொள்ளும் சாத்தியமான பிரச்சனைகள் மற்றும் ஆபத்துகளை கையாளும் முறைகள் மற்றும் நடைமுறைகளை நிறுவுவதாகும். இன்றைக்கு நாம் அறிந்திருக்கிற உலகம். இப்போது உங்கள் ரேடியோவையோ அல்லது தொலைக்காட்சியையோ மதியம் 12 மணிக்கு கிழக்கு நேரம் அல்லது மத்திய நேரப்படி 11 மணிக்கு UDN யுனைடெட் டெலிவிஷன் நெட்வொர்க்கில் இணைக்க மறவாதீர்கள்.

அண்மையில் நான் உங்களிடம் பேசும் இந்த நாளில் என் வார்த்தைகள் உலகின் அனைத்து முக்கிய மொழிகளிலும் மற்றும் பேச்சு வழக்குகளிலும் மொழிபெயர்க்கப்பட்டுக் கொண்டிருக்கின்றன. இந்த காலை ஐக்கிய நாடுகள் அவசர கூட்டமாக கூடி நீங்கள் இந்த சின்னத்தில் காணும் அமைப்பை உருவாக்கியது யுனைட், அதாவது ஐக்கிய நாடுகளின் முழுமையான அவசர நிலை பேரரசு. இந்த பேரரசு முழுமையான அதிகாரத்தை பயன்படுத்துவதற்காக வடிவமைக்கப்பட்டுள்ளது. அவசர நிலை இருக்கும் வரை, மேலும் அவசர நிலையின் சரியான தன்மை குறித்து இன்னும் இறுதி தீர்ப்பு எடுக்கப்படவில்லை. ஆனால் அந்த தீர்ப்பு எடுக்கப்படும் வரை எல்லா பதட்டமும் மற்றும் பயமும் கட்டுப்பாட்டில் வைக்கப்பட வேண்டும் என்று யுனைட் கவலைப்படுகின்றது. இந்த பேரரசு 6 குழுக்களை கொண்ட 10 முக்கிய உலக சக்திகளின் தலைவர்களால் உருவாக்கப்பட்டுள்ளது. அந்த நாடுகளில் ஒவ்வொன்றிலும் 6 உறுப்பினர்களை கொண்ட குழுக்களிலிருந்து இந்த அவசர நிலையில் உலக அரசாங்கத்தின் மீது முழுமையான கட்டுப்பாட்டை எடுத்துக்கொள்வதுடன் பேரரசு உங்கள் உணர்வுகள் மற்றும் தேவைகளை உண்மையாக பிரதிநிதித்துவப்படுத்தும் என்பதை நீங்கள் நிச்சயமாக நம்பலாம். நம் முழு கிரகத்திற்கும் இந்த சாத்தியமான அச்சுறுத்தல் காரணமாகத்தான் இந்த ஒரே உலக அரசாங்கமான பேரரசு உருவாக்கப்பட்டுள்ளது. உலக சபையின் ஒவ்வொரு உறுப்பினரும் அவசர நிலை முடிந்தவுடன் அனைத்து நாடுகளுக்கும் மீண்டும் சுயாட்சி வழங்கப்படும் என்பதை தன் நாட்டினருக்கு உறுதி அளிக்க விரும்புகிறார்.

பேரரசு உலக குடிமக்களின் உரிமைகளை எந்த வகையிலும் மீற விரும்பவில்லை. நாம் ஒவ்வொருவரும் இதனுடன் அடையாளம் காண்பதும் ஒன்றிணைவதும் அதன் முன்னேற்றம் மற்றும் திட்டத்திற்கு முழுமையாக ஆதரவு வழங்குவதும் ஒரு எளிய அவசியம் மட்டுமே. அவசர நிலைக்கு முன்பு நாம் ஒருவருக்கொருவர் எதிராக இருந்தோம். நம் பொதுவான சிக்கலின் நேர்மறை விளைவாக ஒற்றுமை உருவாகட்டும். இன்றைக்கு உங்கள் உள்ளூர் யூனிட் அலுவலகத்தில் அறிக்கை அளியுங்கள். அடையாளம் காணும் மையத்தில் சென்று நீங்கள் ஒரு உண்மையான உலக குடிமகன் என்பதை நிரூபியுங்கள்.

0: முகவரி
1: 21 ஆலிவர் ஸ்மித் மண்டலம் 25 அல்வின் பின்புறமா அல்லது நெற்றியா?
0: கழுவினால் போய்விடுமா?
2: இல்லை, அது நிரந்தரமானது.

0: ஷைக்கு பின் கடிதம் அங்கேயே இருக்கு. நல்ல குடிமகனாக இருக்க அஞ்சல. எர்னிகேபார்ட், 1334 கிழக்கு ஓக் பார்க்,
1: மண்டலம்
0: 50.

0: நாங்கள் அவர்கள் அனைவரையும் பெற்று வருகிறோம். அதுக்கு மேல் ஆகி கொண்டிருக்கிறது. உலகின் நாகரீக மையங்களில் அடையாளம் காணப்பட மறுக்கும்வர்கள் இம்பீரியத்தின் குறிக்கோளுக்கும் நோக்கங்களுக்கும் எதிராக செயல்படுகிறார்கள் என்று இம்பீரியம் கருதுகிறது. அதுவும் அவசர நிலையை ஏற்படுத்திய சக்திகளுடன் கூட இணைந்து செயல்படுகிறார்கள் என கூட இருக்கலாம். எனவே உலக பாதுகாப்பிற்காக எங்கள் தலைவரால் அறிவிக்கப்பட்டுள்ளது, அனைத்து மக்களும் யுனைட் என்ற குறி இல்லாதவர்கள் கைது செய்யப்படவும் நீண்ட கால சிரமங்களை எதிர்கொள்ளவும் நேரிடும். இம்பீரியம் அனைத்து குடிமக்களும் ஒன்றிணைய வேண்டும் என்று விரும்புகிறது. ஏன்
1: நான் ஏன் அங்கு இருக்கக்கூடாது? நான் என் மனதில் என்ன நினைத்தேனோ அதே போலவே இப்போது எல்லாமே நடந்து கொண்டிருக்கிறது.

0: ஓ கடவுளே, நீ உண்மையில போய்விட்டாயா? உன் பரிசுத்த ஆவி உண்மையில போய்விட்டதா? நாம் தனியாக இருக்கிறோமா?
1: ரெவரண்ட் டர்னர்,
0: பாட்டி, நீங்களும் அவங்களில் ஒருவரா?
1: அவர்கள்
0: யுனைட்
1: இல்ல,
0: ஆனால் நீ இன்னும் இங்கே இருக்கிறாய். மற்றொருவர், ஓ கடவுளே,
1: மற்றொருவர்
0: எத்தனை? நான் எத்தனை பேரை தவறாக வழி நடத்தினேன்? என்னால் இன்னும் எத்தனை பேர் இங்கே இருக்கிறார்கள்? அது எல்லாமே அங்கே இருந்தது. நான் அதை படித்தேன், நான் அதை ஆய்ந்தேன், நான் அதை பிரசங்கித்தேன், நான் அதை பிரசங்கித்தேன். எத்தனை பேர் என்பதற்கு உண்மையில முக்கியத்துவம் இல்லை. எத்தனை பேர் என்றாலும் இது எல்லாம் என்னால் தான் என்று இன்னும் நினைக்கிறேன். நான் சாப்பிட முடியல, நான் தூங்க முடியல, நான் நினைக்கிறதெல்லாம், நான் பார்க்கிறதெல்லாம், ஒவ்வொரு ஞாயிறும் அங்கே இருந்த அந்த முகங்கள் தான்.
2: கடவுளே, எத்தனை பேர்
1: நீங்கள்? உங்கள்கிட்ட அந்த குறி இல்லை.
2: அது நடக்கும் முன்னே என் மனதில் இருந்தது. அது போதுமானது இல்லை. வாங்க போகலாம். இங்க

0: இப்போது இளம்பெண், உங்களுக்கு என்ன பிரச்சனை?
1: என்ன? சரி,
0: உங்களை அடையாளம் காட்ட விரும்பவில்லை என்றார்கள். ஏதோ தப்பான புரிதல்னு தோணுது. நான்
1: என்ன நடக்குதுன்னு எனக்கு தெரியும். அது தீமை. எனக்கு இது மிகவும் தாமதமாக இருக்கலாம், ஆனாலும் நான் அதில் சேர மாட்டேன்.
0: இப்ப பாருங்கள், புரிகிறதா? இங்க ஒரு தவறான புரிதல் இருந்தது. சொல்லுங்கள், நீங்கள் அந்த மத நபர்களில் ஒருவர் தானே? அவசர நிலை என்பது ராப்சர், அது உலகளாவிய தீய சக்தியை ஒன்றிணைக்கும் மிருகம் என்று நினைக்கிறீர்கள்.
1: அது பற்றி தெரியுமா?
0: ஓ, கண்டிப்பா. அவசர நிலை ஏற்பட்ட போது எல்லா சாத்தியமான விளக்கங்களும் கணினி மூலம் ஆராயப்பட்டது. மற்றும் நேர்மையாக சொன்னால், அந்த விளக்கம் பட்டியலில் மேலே இருந்தது, ஆனால் பிறகு அதை நாங்கள் நிராகரித்து விட்டோம். இது உங்களுக்கு 666 மாதிரி தெரிகிறதா?
1: பாருங்கள், நான் அவ்வளவு முட்டாள் இல்லை. அது 666 இன் கணினி வெளியீடு என்று எனக்கு தெரியும்.
0: சரி, ரெவரண்ட் டர்னர் அதை நம்பவில்லை. இந்த பயங்கரமான தீமை இல்லை என்பதை அவர் புரிந்து கொண்டார்.
1: ரெவரண்ட் டர்னரா?
0: நிச்சயமாக. இன்றைக்கு காலை அவரிடம் நாங்கள் பேசினோம். நம்முடன் சேர்வது அனைவருக்கும் நல்லது என்றும் அவர் புரிந்து கொண்டார்.
1: ரெவரண்ட் டர்னர்,
0: நீங்கள் என்னுடன் வந்துவிடுவீர்கள் என்று நினைக்கிறேன்.

சாம், நான் உன்னிடம் நீண்ட நாட்களாக சொல்ல வேண்டும் என்று என் மனதிற்குள் நினைத்துக் கொண்டிருந்த அந்த மிக முக்கியமான விஷயம் அதுதான். இதை உன்னிடம் எப்படி தொடங்குவது? நான் சொல்வதை நீ எந்த விதத்தில் எடுத்துக் கொள்வாய் என்று தெரியாமல் பல நாட்களாக தயங்கிக் கொண்டிருந்தேன். என் மனதில் ஆயிரம் குழப்பங்கள் இருந்தாலும் இப்போது அதை பற்றி மிகவும் விரிவாகவும் தெளிவாகவும் உனக்கு விளக்கி சொல்ல வேண்டிய சரியான நேரம் வந்துவிட்டது என்று நான் ஆழமாக உணர்கிறேன். அதனால் நான் சொல்ல வருவதை கொஞ்சம்

0: தெரியல. டவுன்டவுனா? ஆமாம், அந்த அணை. நான் அந்த அணைக்கு எப்படி செல்லலாம்? நான் கூட. சரி,
1: ஜெர்ரி நல்லா இருப்பார்.
0: அவரிடம் சொல்லுங்கள், நான் அங்கே சென்று சேருவேன் என்று அவரிடம் சொல்லுங்கள். காத்திருக்க சொல்லுங்கள்.

நான் இப்போது உன்னிடம் சொல்லப்போகும் விஷயம் மிகவும் முக்கியமானது. அது அதை எப்படி தொடங்குவது என்று கூட எனக்கு தெரியவில்லை. என் மனதில் 1000 எண்ணங்கள் ஓடிக்கொண்டிருக்கின்றன. நாம் கடந்த காலத்தில் சந்தித்த அந்த சம்பவத்தை பற்றித்தான் நான் பேச வருகிறேன். அந்த ஒரு குறிப்பிட்ட தருணத்தில் நடந்த விஷயங்கள் என் நினைவை விட்டு இன்னும் அகலவில்லை. அதை உன்னிடம் விவரிப்பதற்கு எனக்கு வார்த்தைகளே கிடைக்கவில்லை. தயவு செய்து நான் சொல்வதை கொஞ்சம் நிதானமாக கேள். இது நம் இருவருடைய எதிர்காலத்தையும் பாதிக்கக்கூடிய ஒரு விஷயம். இதை சொல்வதற்கு எனக்கு இவ்வளவு தைரியம் தேவைப்பட்டது. அந்த நேரத்தில் நான் எடுத்த முடிவுகள் சரியானவையா என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் இப்போது உண்மையை மறைப்பது எந்த அர்த்தமும் அந்த சூழல் அப்படி இருந்தது. என்னால் வேறு எதையும் செய்ய முடியவில்லை. நீ இதை எப்படி புரிந்து கொள்வாய் என்று எனக்கு தெரியவில்லை. ஆனால் நான் சொல்வதை முழுமையாக கேட்டால் உனக்கு உண்மை புரியும். அது ஒரு பெரிய குழப்பமாகவே எனக்கு தோன்றுகிறது.

0: உன் மனசை மாத்திக்க. சூரியன் மறைந்து விட்டது, நீ பின்னால் விட்டு விடப்பட்டுள்ளாய். உன் மனதை மாற்றிக்கொள்ள இப்போது நேரம் ஏதும் இல்லை. உன்னால் எப்படி இவ்வளவு கண்மூடித்தனமாக இருக்க முடிந்தது? தந்தை பேசினார். கொடிய பிசாசுகள் அனைத்தும் இறந்து விட்டன. இதோ சூரியன் உதயமாகிவிட்டது. நீ மட்டும் பின்னால் விட்டுவிடப்பட்டிருக்கிறாய். பின்னால விட்டுவிடப்பட்டுள்ளாய். நீ பின்னால் விட்டுவிடப்பட்டுள்ளாய். பின்னால் விட்டுவிடப்பட்டுள்ளாய். சரி, அனைத்து பிரிவுகளும் கவனிக்கவும். அவளை நாங்கள் பாதுகாப்பாக எங்கள் கைகளில் வைத்துள்ளோம் ராஜர். நாங்கள் அதை 10-4 இங்கே இருக்கக்கூடிய இந்த மக்கள் எங்கும் தப்பித்துச் செல்ல வழியே கிடையாது. இவர்கள் எங்கும் தப்பித்துச் செல்ல ஓரிடமும் இருக்கவில்லை. இக்கட்டான நிலையில் விமானங்கள் ஏதும் இங்கே இருக்க போவதில்லை. எங்கும் தப்பித்துச் செல்ல இடமும் இருக்காது. இவர்கள் எங்கும் தப்பிக்க இடமில்லை.
1: இந்த நபர்கள் அனைவரும் எந்த ஒரு திசையிலும் தப்பித்து செல்ல அவர்களுக்கு இடமே இல்லை. இவர்கள் எங்கும் தப்பிக்க வழியே இல்லை. இவர்கள் தப்பித்து ஓடுவதற்கு எந்த ஒரு வாய்ப்பும் இப்போது இல்லை.

0: எவருக்கும் இடமில்லை.
1: உலகம் முழுவதும் இருந்து வரும் அறிக்கைகள் இதை உண்மையென உறுதிப்படுத்துகின்றன. இந்த காலை உலகம் அதிர்ச்சியில் உள்ளது என்று சொல்வது நிலைமையை குறைத்து சொல்லும் விஷயமாகும். இந்த நிகழ்வு உலகம் முழுவதும் ஒரே நேரத்தில் நடந்ததாக தெரிகிறது. சுமார் 25 நிமிடங்களுக்கு முன்பு திடீரெனவும் எச்சரிக்கை இல்லாமலும் ஆயிரக்கணக்கானோர், கூடவே கோடிக்கணக்கானோர் கூட இருக்கலாம், நேரில் காணாமல் போய்விட்டனர். இந்த காணாமல் போனவர்களை பற்றி சில நேரடி சாட்சிகள். நேற்று இரவு இந்த பூமியில் வாழ்ந்தவர்கள் இன்று காலை இங்கு இல்லை. நமது சிஸ்டத்துக்கு வெளியிலிருந்து வந்த ஏதோ ஒரு வெளிநாட்டு சக்தி நம் கிரகத்திற்கு போர் அறிவித்திருக்கலாம் என்ற ஊகங்கள் அதிகமாக உள்ளன. சிலர் இதை கடவுளின் அதிசயமான தீர்ப்பாக உணர்கிறார்கள். ஐக்கிய நாடுகள் மற்றும் உலகின் பெரும்பாலான நாடுகளின் அரசாங்கங்கள் அவசர கூட்டத்தில் உள்ளன. வரும் தகவல்களில் ஒவ்வொரு அரசாங்கத்திலும் சில உறுப்பினர்கள் காணாமல் போயிருக்கிறார்கள் என்று கூறப்படுகிறது. சர்ச் கன்பெடரேஷனின் தலைவர் பிஷப் பிராங்க்லின் சுல்லிவன் இது தீவின் சில பகுதிகளில் பேசப்படும் ராப்சர் ஆக இருக்கலாம் என்று முன்மொழிந்துள்ளார். நிச்சயமாக இது ராப்சர் போன்ற ஏதேனும் இருந்தாலும் நாம் பதற்றப்பட தேவையில்லை. நாம் இங்கு இருப்பதும் இதை பற்றி விவாதிக்க முடிவதும் இது அனைவரையும் உள்ளடக்கியது அல்ல என்பதற்கான போதுமான அறிகுறி. மேற்கோளின் முடிவு. எபிரேய கிறிஸ்தவ சமய வேதங்களில் நிகழ்வுகள் புனித மத்தேயுனர் செய்தி அதிகாரம் 24:36 சில அளவு விவரிக்கப்படுகின்றன. அங்கு இயேசு கிறிஸ்து பேசுபவராக இருப்பதாக குறிப்பிடப்பட்டுள்ளது. அவர் கூறுகிறார், மேற்கோள், ஆனால் அந்த நாளும் அந்த மணியும் யாருக்கும் தெரியாது. இல்லை, வானத்தில் உள்ள தூதர்களுக்கும் இல்லை, என் பிதாவுக்கு மட்டுமே தெரியும். ஆனால் நோவாவின் நாட்களில் இருந்தது போல. இது சென்ட்ரல் நியூஸ் ஏஜென்சியிலிருந்து வந்த புதிய செய்தி. ஐநா ஒரு சிறப்பு அவசர குழுவை அமைத்துள்ளது மற்றும் இன்று மதியம் ஒரு முன்னெப்போதும் இல்லாத உலகளாவிய வானொலி மற்றும் தொலைக்காட்சி ஒளிபரப்பை செய்ய உள்ளது. இந்த ஒளிபரப்பின் நோக்கம் உலகளாவிய நிலையை மதிப்பீடு செய்து இன்று நாம் அறிந்த உலகிற்கு எதிராக இருக்கக்கூடிய சிக்கல்கள் மற்றும் அபாயங்களை கையாளும் முறைகள் மற்றும் நடைமுறைகளை நிறுவுவதாகும். இப்போது உங்கள் வானொலி அல்லது தொலைக்காட்சியை நிச்சயமாக மதியம் 12 மணிக்கு ஈஸ்டர்ன் டைம் அல்லது காலை 11 மணிக்கு சென்ட்ரல் டைம் UTN யுனைடெட் டெலிவிஷன் நெட்வொர்க்கில் இணைக்கவும்.
2: நாம் ஆவியானவருக்குள் ஒருமனப்பட்டு எப்போதும் ஒன்றாக இணைந்திருக்கிறோம். நாம் நம் ஆண்டவராகிய கிறிஸ்துவில் ஒன்றாக நிலைத்திருக்கிறோம். நாம் ஆவியின் ஐக்கியத்தில் ஒருமித்திருக்கிறோம். நம் ஆண்டவரின் அன்பினால் நாம் அனைவரும் ஒன்றாக இருக்கிறோம்.
3: நீங்கள் அனுபவிக்கப் போகும் இந்த திரைப்படம் கற்பனை, ஆனால் தீர்க்க தரிசனம் மட்டும் கற்பனை அல்ல. இந்த படத்தின் தயாரிப்பாளர்கள் தீர்க்க தரிசிகள் அல்லர். இவர்கள் தேவன் தமது வார்த்தையில் கூறியதை உங்கள் கவனத்திற்கு கொண்டு வருகிறார்கள். இந்த திரைப்படம் தானியேல் மற்றும் வெளிப்படுத்தின புத்தகங்களில் உள்ள பல மேற்கோள்கள் மற்றும் தெசலோனிக்கேயருக்கு எழுதப்பட்ட பின்வரும் பைபிள் தீர்க்க தரிசனங்களை அடிப்படையாக கொண்டது. கர்த்தர் தாமே பரலோகத்திலிருந்து ஒரு கூச்சலுடன் இறங்குவார். அப்போது கிறிஸ்துவில் இறந்தவர்கள் முதலில் எழுப்பப்படுவார்கள். பின்னர் நாம் உயிரோடு இருந்து மீதமுள்ளவர்கள் அவர்களுடன் சேர்ந்து மேகங்களில் கர்த்தரை சந்திக்க ஆகாயத்தில் எடுத்துக் கொள்ளப்படுவோம். மத்தேயுவிலிருந்தும் அப்போது உலகம் தொடங்கிய காலத்திலிருந்து இந்நேரம் வரை இல்லாத விதமாகவும் இனிமேலும் இருக்காத விதமாகவும் ஒரு பெரிய உபத்திரவம் ஏற்படும்.
4: நிச்சயமாக ஒரு நாள் அந்த உன்னதமான ஒற்றுமை மீண்டும் ஒரு முறை முழுமையாக நிலைநிறுத்தப்பட வேண்டும். அப்போதுதான் இந்த உலகத்தில் உள்ள மக்கள் அனைவரும் நம்மை நம்முடைய தூய்மையான அன்பினால் உண்மையான கிறிஸ்தவர்கள் என்று அறிந்து கொள்வார்கள். ஆம், நாம் ஒருவருக்கொருவர் காட்டும் அந்த மேலான அன்பினால். நிச்சயமாக அவர்கள் நம்மை நம்முடைய மாறாத அன்பினால் கிறிஸ்தவர்கள் என்று தெளிவாக அறிந்து கொள்வார்கள்.

0: ஓ பேட்டி, இப்போதே செய், தயவு செய்து. ரொம்ப தாமதமாகும் முன் அவரை இல்லாமல் நம்மில் யாரும் இதை கடந்து செல்ல முடியாது.
1: நீ செய்ய முடியும் பேட்டி, தயவு செய்து நீ செய்யணும்.
2: அவள் நலமா இருக்கிறாளா? அவள்
1: வெறும் பயந்திருக்கிறாள்.
2: நீ அவளுடைய சகோதரியா?
1: இல்ல, சாண்டி தான் என் சகோதரி. நான் வெண்டா ஜான்சன். பேட்டி மற்றும் நான் ஒருவருக்கொருவர் அண்ட வீட்டில் இருந்தோம். நான்
2: புரியுது. ஏய், நாம் எல்லாம் பயந்திருக்கிறோம், அதை பற்றி யோசிக்காத சரியா? நான்
3: முடியாது.
2: முடியும், நீ செய்ய முடியும். உன் எண்ணங்களை ஆண்டவரிடம் வைக்கவும்.
3: ஓ ஆண்டவரே, நாளை அவர் உனக்கு உதவ போகிறாரா?
1: அவள் நம்பவில்லை.
2: நீ எப்படி இங்கே வந்த?
3: என் நண்பர்களில் ஒருவன் எனக்கு எதிராக புகார் கொடுத்ததால் தான், அதனால் தான் இங்கே வந்தேன்.
1: ஓ பேட்டி, அது உனக்கு தெரியாது. நான்
3: தெரியும், எனக்கு தெரியும்.
1: யார்
4: நான்? யார் என்று தெரியலை.
3: நீயாக இருக்கலாம் வேண்டா.
2: பேட்டி, நீ நம்பிக்கையாளர் இல்லை என்றால் அதுவும் நீயாக விரும்பவில்லை போல தெரிகிறது. உனக்கு இங்கே இருக்கவே தேவையில்லை என்பதை உணரவில்லை என்றால் அந்த முத்திரையை ஏற்றுவிடு.
5: அவள் அதை செய்தால் என்ன நடக்கும் என்று அவளுக்கு தெரியும்.
2: யாரும் அந்த முத்திரையை ஏற்க கூடாது என்று சொர்க்கம் தடுக்கட்டும். ஆனால் நீ நம்பிக்கையாளர் இல்லை என்றால்?
0: அவள் முயற்சி செய்து கொண்டிருக்கிறாள் மிகவும் ஆவலுடன்.
2: பாரு பேட்டி, இப்போதே நம்ம ஜெபிக்கலாம். நீ தேவனை உன்னை மன்னிக்குமாறு கேட்கலாம்.
3: நான் முடியாது.
2: நீ முடியும், நீ செய்யணும்.
3: எனக்கு பயமா இருக்குது.
2: பேட்டி, நீ கிறிஸ்துவை ஏற்க மறுத்தால் உனக்கு என்ன நடக்கும் என்று உணரவில்லை என்றால்?
3: நீ நினைக்கலை என்று நான்?
2: அப்படியா, நீ இப்போதே செய்ய வேண்டும்.
3: இங்கே வா. கருணையுள்ள ஒரு கடவுள் என் வாழ்க்கையில் நடந்த இந்த மிகவும் மோசமான மற்றும் அருவருப்பான விஷயங்களை அவரே ஏற்படுத்துவார் என்று நீ உண்மையிலேயே நினைக்கிறாயா? அப்படின்னா நான் ஏன் இதெல்லாம் அனுபவிக்க வேண்டும்?
2: பேட்டி, இந்த பாடுகளின் நாட்கள் தீமை தானாகவே அழிந்துவிட தேவன் அனுமதிக்கும் வழி. நீ இப்போது தேவனை மறுத்துவிட்டால் நீ அழிவடைவாய்.
6: பவுல் 2 தெசலோனிக்கேயர் 2:11-12 சொன்னார், இதற்காகவே தேவன் அவர்களுக்கு வலுவான மாயை அனுப்புவார். அவர்கள் பொய்யை நம்புவார்கள். அவர்கள் அனைவரும் தண்டிக்கப்படுவார்கள். அவர்கள் உண்மையை நம்பவில்லை, ஆனால் அநியாயத்தில் மகிழ்ந்தார்கள். என்ன
3: அது, என்ன அர்த்தம்?
2: அதாவது பேட்டி, சிலர் உண்மையை மறுத்து அதை நம்ப மறுப்பார்கள் என்பதுதான். இப்பொழுது தேவன் அதை அனுமதிப்பார், ஆனால் அந்த மக்களை அவர் அதற்கேற்ப நியாயம் செய்வார்.
0: கிறிஸ்துவை தேர்வு செய்வது பேட்டி அவருடன் என்றென்றும் வாழ்வதை அர்த்தப்படுத்துகிறது.
2: இது உன்னுடைய தேர்வுதான்.
3: நீங்கள் இதை ஒரு தேர்வு என்று சொல்கிறீங்களா? நாளை எனக்கு தூக்கு தண்டனை நிறைவேற்றப்படும். நான் அவர்களை எதிர்கொள்கிறேன். இதை விட மோசமானது இருக்கிறது.
5: பாருங்கள், நீங்கள் எல்லோரும் அவளை தனியாக விட முடியாதா? காலை அவளுக்கு சிறிது நலம் திரும்பும்.
2: ஹே சாண்டி, இப்போது இதை தள்ளி போடுவதற்கான நேரம் முடிந்துவிட்டது. பேட்டி, உன்னை இங்கே கொண்டு வந்ததற்கு யார் காரணம் என்று உனக்கு தெரியுமா?
3: அது என்ன வித்தியாசம் செய்ய போகிறது?
2: ஒருவேளை ஒன்றும் இல்லை. ஆனால் நீ எப்படி இங்கே வந்தாய் என்று சொன்னால் அதனால தினத்தை பற்றி உன் மனதை திசை திருப்பும். மேலும் அது உன் மனப்பாங்கை மாற்றக்கூடும்.
3: பேசுவது என் மனப்பாங்கை மாற்றப் போகிறதா?
2: பாரு, நான் உனக்கு உதவ முயற்சிக்கிறேன். நீ அதை எனக்கு செய்ய அனுமதிப்பாயா? சரி,
3: அது சுமார் 4 வருடங்களுக்கு முன் துவங்கியது. அந்த இரவு என் கணவர் ஜிம் கிறிஸ்துவை தம் இரட்சகராக ஏற்றுக்கொண்டார். அந்த இரவு எனக்கு ஒரு பயங்கரமான கனவு வந்தது. நான் கனவுல பார்த்தேன், எல்லா கிறிஸ்தவர்களும் எடுத்து செல்லப்பட்டார்கள். என் கனவுல நான் விழித்தேன். ஜிம் இல்லாமல் போனார். நான் மட்டும் பின்னால் விட்டு வைக்கப்பட்டேன்.

0: மறுநாள் அதிகாலை பொழுது விடிந்து நான் மெதுவாக கண் விழித்து பார்த்தபோது நான் கண்ட அந்த விசித்திரமான கனவு நிஜமாகவே என் கண் முன்னே நடந்தேறிவிட்டது. தெரியுமா ஜின்?
1: இல்லாமல் போனார். புதுபீதி, குழப்பம், அதிர்ச்சி, பதட்டம். மக்கள் எப்படி எதிர்வினை செய்கிறார்கள் என்பதை விவரிக்க ஒரே வழி இதுதான். இந்த காலை நடந்த நிகழ்வுகளை பற்றி எல்லோரும் ஊகிக்கிறார்கள், ஆனால் யாருக்கும் உண்மையில் தெரியவில்லை. எது நடந்திருந்தாலும் அது உலகம் முழுவதும் நடந்துவிட்டது. மீதமுள்ள நாங்கள் உயிர் வாழ்ந்தவர்களா அல்லது பாதிக்கப்பட்டவர்களா என்று தெரியாமல் இருக்கிறோம். சுருக்கமாக சொன்னால், பெரும்பாலானவர்கள் அதிர்ச்சியில் உள்ளனர், பலர் துக்கத்தில் உள்ளனர், சிலர் இந்த அனைத்தையும் சுவாரஸ்யமாக காண்கிறார்கள். கொள்ளையர்கள் சுதந்திரமாக அட்டகாசம் செய்கிறார்கள். காவல்துறையினர் மீட்பு பணிகளில் மிகவும் பிஸியாக இருப்பதால் ஒழுங்கை பேண கவலைப்பட முடியவில்லை. சிலர் இதை ஒரு பெருமளவு கடத்தல் என்று நினைக்கிறார்கள். வான்வெளி உயிரினங்கள் உண்மையில் என்ன நடந்ததென்றால் கூட அதன் உண்மை அளவு புரிந்து கொள்ள முடியாத அளவுக்கு பெரியதாக உள்ளது.

0: இந்த விபத்தில் 5 பேர் உயிரிழந்தனர். பலர் தங்கள் குழந்தைகள் காணாமல் போனதை அறிந்ததும் தாங்களே உயிரை மாய்த்துக் கொண்டுள்ளனர். எண்ணற்ற உயிரிழப்புகளுக்கு மேலாக மருத்துவர்கள், செவிலியர்கள், காவல்துறையினர் மற்றும் பிற ஆதரவு பணியாளர்கள் காணாமல் போனதால் ஏற்படும் குழப்பமும் இந்த பிரச்சனையை மேலும் அதிகரிக்கிறது. நாங்கள் முன்பே ஒரு புறநகர் தேவாலயத்தின் ஆசாரியரான டாக்டர் ஆலன் ரீட் அவர்களிடம் பேசினோம். டாக்டர் ரீட், இன்று காலை சுமார் 9:50 மணிக்கு என்ன நடந்தது என்று உங்கள் கருத்தில் என்ன? இந்த பேரழிவுக்கு காரணம் என்ன? சில மத தலைவர்கள் ராப்சர் என்ற சொல்லை குறிப்பிடுகிறார்கள், ஆனால் பெரும்பாலானவர்கள் அதற்கு ஒப்புக்கொள்வதில்லை. பலர் அந்த சொல் பைபிளில் கூட இல்லை என்று கூறுகிறார்கள். டாக்டர், உண்மையில இது ராப்சர் என்றால் அதற்கு அர்த்தம் என்ன? அது பைபிளில் குறிப்பிடப்பட்டுள்ளதா?
1: ஆம் இல்லை என ரெண்டுமே சொல்லலாம். நீங்கள் பாருங்கள், ராப்சர் என்ற சொல் பைபிளில் இல்லை. ராப்சர் என்பது விரைவாக எடுத்துச் செல்லப்படுதல் அல்லது பிடிக்கப்பட்டு செல்லப்படுதல் என்று பொருள். 1 தெசலோனிக்கேயர் 4:17, பின்பு நாம் உயிரோடு இருந்து மீதமுள்ளவர்கள் அவர்களுடன் மேகங்களில் ஆண்டவரை சந்திக்க ஆகாயத்தில் பிடிக்கப்பட்டு செல்லப்படுவோம் என்று எழுதப்பட்டுள்ளது. அவ்வாறு நாம் எப்போதும் ஆண்டவருடன் இருப்போம். நீங்கள் பாருங்கள், கிறிஸ்து மேகங்களில் திரும்பி வருவதாகவும் தம்மில் இறந்தவர்களையும் உயிரோடு இருப்பவர்களையும் விரைவாக தம்மிடம் ஏற்றுக்கொள்வதாகவும் வாக்குறுதி அளித்தார்.
0: கிறிஸ்துவில் நம்பிக்கை கொண்டவர்கள் எடுத்து செல்லப்பட்டிருந்தால் ஏன் ஐயா நீங்கள் இன்னும் இங்கே இருக்கிறீர்கள்?
1: நீங்க பாருங்க, அது நடக்கிற வரை இயேசு வெறும் ஒரு சிறந்த ஆசான் என்றுதான் நம்பினேன், ஆனால் உண்மையில இரட்சகர் அல்ல என்று.
0: எதனால நடந்ததோ அது நடந்துவிட்டது. இப்போது யாராலும் அதை மாற்ற எதுவும் செய்ய முடியாது.
2: நீங்க பிரச்சனையில் இருக்கும் போது உங்கள் நெருங்கிய நண்பரை நாடுவீர்கள் என்று நினைக்கிறேன். அதனால நான் ஜென்னியின் வீட்டுக்கு சென்றேன். இந்த எல்லாமே ஒரு பைத்தியக்கார கனவு மாதிரி தான் என்று எனக்கே சொல்லிக் கொண்டேன்.
0: இங்கோ ஒரு பதில் இருக்கிறது. ஆனால் இங்கே அரசு அதிகாரிகளின் கூற்றுப்படி பிரச்சனையை சரி செய்ய வேண்டியது ஒழுங்கை மீண்டும் நிலைநிறுத்துவதே. பல முக்கிய வாஷிங்டனில் உள்ள அதிகாரிகள் மற்றும் பிற சுதந்திர உலக நாடுகளின் அதிகாரிகள் காணாமல் போயுள்ளனர். இது கட்டளை சங்கிலிகளை கடுமையாக பாதித்துள்ளது. சீனாவிலிருந்து வரும் செய்திகள் இது ஒரு நேரம்.
3: நான் சிறுவயதிலிருந்தே முதன் முதலாக கேள்விப்பட்ட அந்த நாளிலிருந்து இன்று வரை நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து ஒரு குறிப்பிட்ட நாளில் நிச்சயமாக மீண்டும் இந்த பூமிக்கு திரும்பி வருவார் என்கிற இந்த மேன்மையான நற்செய்தியானது எனக்கு தொடர்ந்து பலமுறை பலராலும் மிக தெளிவாக சொல்லப்பட்டு கொண்டே இருக்கிறது.

0: எனவே நீங்கள் தயாராக இருங்கள். ஏனெனில் நீங்கள் நினைக்காத நேரத்தில் மனிதகுமாரன் வருவார். அது இவ்வளவு விரைவாக நடக்கும் பேட்டி. பைபிளில் சொல்லப்பட்டுள்ளது, இரவில் திருடனாக வரும் என்று.
1: ஜென்னி, கடவுள் அன்பு என்று நான் நம்புகிறேன். இயேசு மேகங்களில் வருவார். வேதனை காலம் என்று எல்லோரையும் பயமுறுத்தும் போது அது எனக்கு மிகவும் வருத்தமாக இருக்கிறது. அதுதான் எனக்கு மதத்தில் பிடிக்காதது. கடவுள் நம்மை எல்லாம் நரகத்திற்கு அனுப்ப எலாபரேட்டான திட்டங்களை அமைக்கிறார்
0: பேட்டி. கடவுள் ஒரு பெரிய திட்டம் அமைத்தார், யாரும் அழியக்கூடாது என்று. உன்னை நரகத்திலிருந்து காப்பாற்ற அவர் தன் சொந்த மகனை பலி கொடுத்தார்.
1: நீங்க நம்புறது உங்களுக்கு நல்லதுன்னு எனக்கு மகிழ்ச்சி ஜென்னி. எனக்கு தெரியல, இது ஏதோ மாதிரி தோணுது. அது என்ன?
0: ஓ, இது ஒரு வேதனை கால வரைபடம்.
1: இதுக்கு பயன்பாடு என்ன?
0: இது ராப்சர் ஆன பிறகு நடக்கக்கூடிய எல்லா விஷயங்களையும் சொல்றது.
1: நான் இதை வச்சுக்கலாமா?
0: நிச்சயமா.
1: நான் இதை என் பாட்டிக்கு அனுப்பி அவர் என்ன நினைக்கிறார் என்று பார்க்க விரும்புகிறேன்.
0: ஓ, கேளுங்கள். நான் இந்த புத்தகத்தை முடித்ததும் நீங்களும் அதை படிக்கணும். இதுல ஒரு ரொம்ப அருமையான பத்தி இருக்குது. இதோ இதுதான். மற்றவர்கள் தங்கள் செவிகளுக்கு பிடித்ததை சொல்லும் ஆசிரியர்களை அதிகமாக சேர்த்துக் கொள்வார்கள். மக்கள் தங்களை நேசிப்பவர்கள், பணத்தை நேசிப்பவர்கள், பெருமை பேசுபவர்கள், அகந்தை கொண்டவர்கள், தவறாக நடப்பவர்கள், இன்னும் பல விஷயங்களில் ஈடுபடுவார்கள்.
1: அது இப்ப நிச்சயமாக நடக்குது.
0: சரி, இந்த விஷயங்கள் நடக்கும்போது விசுவாசிகள் ஆசீர்வதிக்கப்பட்ட நம்பிக்கையையும் கிறிஸ்தவர்களுக்கு மீட்பையும் எதிர்பார்க்கலாம் என்று பைபிளும் சொல்கிறது. அது நம்மை நெருங்குகிறது.

0: பாட்டி, நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்? நான் உங்களைத்தான் ரொம்ப நேரமாக தேடிக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் எங்கே போனீர்கள் என்று எனக்கு தெரியவில்லை.
1: பாட்டி, பாட்டி, நான் உங்களைத்தான் தேடிக்கொண்டிருக்கிறேன். நீங்கள் மேலே மாடியில் தான் இருக்கிறீர்களா?
2: Thank you.

இருந்தால் இது ஒரு மிகப்பெரிய விஷயமாக இருக்கும். இவ்வளவு பெரிய மாற்றத்தை நான் இப்போது எதிர்பார்க்கவே இல்லை. அதனால்தான் எனக்கு ஒருவித தயக்கமும் ஆச்சரியமும் கலந்த உணர்வு இருக்கிறது.

0: நான் பாட்டிக்கு அனுப்பிய துன்பத்துக்கால வரைபடத்தை கண்டுபிடித்தேன்.
1: அதை ஜென்னி எனக்கு கொடுத்த நாளை நினைவு கூர்ந்தேன்.
2: அதுல சில பகுதிகளை நான் படித்தேன், ஆனால்
0: அந்த நேரத்திலே அது எல்லாம் விஞ்ஞான கற்பனை மாதிரிதான் என நினைத்தேன். அந்த நாளில் பாட்டியின் படுக்கை அறையில் ஒவ்வொரு வார்த்தையையும் நான் படித்தேன்.
3: இந்த முறையில அது தினசரி செய்திகளை படிப்பது போல இருந்தது.
4: அந்த வரைபடம் பாட்டி நம் தேவாலயத்திற்கு வந்து ஒரு சுவிசேஷகர் தீர்க்க தரிசனத்தை பற்றி பேசும் போது கேட்ட அந்த இரவை எனக்கு நினைவூட்டியது.
5: இயேசு கிறிஸ்துவில் விசுவாசிகள் காணாமல் போகும் நாள் வரப்போகிறது. இந்த மர்மமான காணாமல் போன நிகழ்வுக்கு பிறகு இது ராப்சர் ராப்சர் என்று பரவலாக அறியப்படுகிறது. பெரிய உபத்திரவம் கிரேட் ட்ரிபுலேஷன் தொடங்கும். அந்த உபத்திரவ காலத்தில் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொண்டவர்கள் நான்
6: அப்போது அவரை நானும் நம்பவில்லை.
5: இன்னைக்கு நாம சாதாரணமாக எடுத்துக்கொள்கிற விஷயங்கள் உணவு மற்றும் உடை வாங்குவது, வேலை செய்வது, குடும்ப வாழ்க்கை நடத்துவது, இவையெல்லாம் உபத்திரவ காலத்தில் மிகவும் கடினமாக இருக்கும். உங்கள் ஆண்டவராகவும் இரட்சகராகவும் இயேசு கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்வதை தாமதிக்காதீர்கள். ஒரு காலை நீங்கள் விழித்து எழுந்தபோது ராப்சர் ராப்சர் நிகழ்ந்து விட்டது என்பதை அறிந்து கொள்ளலாம். பைபிள் உபத்திரவ காலத்தை பற்றி மிகுந்த அளவில் கற்றுக் கொடுக்கிறது. அது ஏழு முத்திரைகள் மற்றும் கடவுளின் ஏழு பெரிய தீர்ப்புகள் இந்த உலகில் பொழியப்படும் என்பதை பற்றி பேசுகிறது. இந்த ஏழு முத்திரைகளை சில நிமிடங்கள் பார்ப்போம். இவை உபத்திரவ காலத்தில் திறக்கப்படும். முதல் முத்திரை திறக்கப்பட்டது. ஒரு வெள்ளை குதிரை வெளியே வந்தது. அந்த வெள்ளை குதிரையின் சவாரிக்காரரிடம் வில் மற்றும் அவரது தலையில் ஒரு கிரீடம் இருந்தது. இது எதிர்கிறிஸ்து உலகில் வருவதை குறிக்கிறது. இரண்டாவது முத்திரை திறக்கப்பட்டது. ஒரு சிவப்பு குதிரை வெளியே வந்தது. சிவப்பு குதிரையின் சவாரிக்காரருக்கு பூமியில் இருந்து சமாதானத்தை அகற்றும் அதிகாரம் வழங்கப்பட்டது. மூன்றாவது முத்திரை திறக்கப்பட்டது. ஒரு கருப்பு குதிரை வெளியே வந்தது. அந்த கருப்பு குதிரையின் சவாரிக்காரரிடம் ஒரு தராசு இருந்தது. அவர் ஒரு பெரிய வறட்சியால் ஏற்படும் பரவலான பஞ்சத்தை குறிக்கிறார். இன்றும் கூட நமது கிரகத்தில் உலர்ச்சி அதிகரிப்பதும் நமது நாட்டின் பல பகுதிகளில் நீர்மட்டம் குறைந்து கொண்டிருப்பதும் நாம் காண்கிறோம். நான்காவது முத்திரை திறக்கப்பட்டது. ஒரு மங்கலான மங்கள் போன்ற குதிரை வெளியே வந்தது. அந்த குதிரையின் சவாரிக்காரர் மரணம். அவருக்கு பூமியின் நான்கில் ஒரு பங்கினரை பசிப்பிணி, வாள் மற்றும் மிருகங்களால் அழிக்கும் அதிகாரம் வழங்கப்பட்டது. ஐந்தாவது முத்திரை திறக்கப்பட்டது. யோவான் எழுதியுள்ளார், நான் கஷ்ட நேரத்தில் கொல்லப்பட்ட கிறிஸ்துவ விசுவாசிகளின் ஆத்மாக்களை பார்த்தேன். இவர்கள் தேவனுடைய வார்த்தையை காத்ததற்காக கொல்லப்பட்டவர்கள். ஆறாவது முத்திரை திறக்கப்பட்ட போது ஒரு பெரிய நிலநடுக்கம் ஏற்பட்டது. சூரியன் கருப்பாக மாறியது. பைபிள் கூறுகிறது சந்திரன் இரத்தம் போல் ஆனது. ஏழாவது முத்திரை திறக்கப்பட்ட போது சுமார் 30 நிமிடங்கள் அமைதி இருந்தது என்று பைபிள் கூறுகிறது. இது புயலுக்கு முன் இருக்கிறோம், அமைதியாக இருக்கலாம். ஏனெனில் இந்த அமைதி முடிந்ததும் தேவனுடைய ஏழு பெரிய தீர்ப்புகள் இந்த உலகில் பொழிந்தன. இவையெல்லாம் பயங்கரமான விஷயங்கள். பைபிள் இந்த விஷயங்கள் உண்மையில நடக்க போகின்றன என்று கற்றுக் கொடுக்கிறது. நீங்கள் துன்பத்து காலத்தை அனுபவிக்க நேர்ந்தால் அது உங்கள் தவறு, கடவுளின் தவறு அல்ல. கடவுள் உலகத்தை மிகவும் நேசித்ததால் தம் ஒரே பிறந்த மகனை அளித்தார். அவரை நம்புகிற எவரும் அழிவடையாமல் நித்திய ஜீவன் பெற வேண்டும். பாவத்தின் கூலி மரணம், ஆனால் கடவுளின் வரம் இயேசு கிறிஸ்துவின் மூலம் நித்திய ஜீவன்.

0: ஆஹா, நான் பாட்டியின் வீட்டுக்கு போவது எவ்வளவு விரும்பினேன். அவர் இப்போது இல்லையே என்று நம்ப முடியவில்லை.
1: இயேசு வந்து தம் மக்களை ராப்சரில் அழைத்து செல்வார் என்பது உங்களுக்கு தெரியும்.
0: அதை நீங்களே எனக்கு சொன்னீங்க.
1: ராப்சர் பிறகு ஒரு உலகத் தலைவர் ஒரு வீரராக வெளிப்படுவார். அவர் மிகவும் நம்பிக்கைக்குரியவராக இருப்பார், ஆனால் ஏமாற்றுபவராகவும் இருப்பார். இருந்தாலும் மக்கள் அவரை நேசிப்பார்கள்.
0: அவர்தான் அந்த மிருகமா?
1: முதல் 3.5 ஆண்டுகளுக்கு அவர் ஒரு ரட்சகர், ஒரு வீரர் போல தோன்றுவார், உலக பிரச்சனைகளை அதிசயமாக தீர்க்கும் வகையில். ஆனால் 7 ஆண்டுகளுக்குள் நடக்கும் துன்பத்தின் நடுவில் அந்த தீமை அவரில் வெளிப்படத் தொடங்கும்.
0: அந்த முத்திரை பற்றி என்ன?
1: என் பைபிளை திற, செல்லம் வெளிப்படுத்தல் 13:16 ஐ பார்க்க.
0: சரி, 13:16 அவன் சிறியவர்களையும் பெரியவர்களையும் பணக்காரர்களையும் ஏழைகளையும் சுதந்திரர்களையும் அடிமைகளையும் எல்லாரையும் அவர்களது வலது கையில் அல்லது நெற்றியில் ஒரு முத்திரை பெறச் செய்கிறான். அந்த முத்திரை அல்லது மிருகத்தின் பெயர் அல்லது அவன் பெயரின் எண்ணெய் உடையவரை தவிர யாரும் வாங்கவோ விற்கவோ முடியாது. அப்படியென்றால் மக்கள் அந்த முத்திரையை அணிய வேண்டியதுதானா?
1: ஆமா, மக்கள் உணவு, உடை அல்லது வேறு எதையும் வாங்க முடியாது. பெட்ரோல்?
0: அது அப்பாவின் கிரெடிட் கார்டு மாதிரி தானே?
1: மிகவும் பலருக்கு இது ஒரு புதிய வகை கிரெடிட் கார்டு போல தோன்றும். மேலும் மக்கள் அதை வரவேற்பார்கள்.
0: அந்த முத்திரையை எடுக்க விரும்பாதவர்கள் என்ன செய்வார்கள்?
1: அந்த முத்திரையை விரும்பாத ஒரே மக்கள் விசுவாசிகள் ஆகும். அவர்களில் பலரை மிருகம் அல்லது எதிர்கிறிஸ்து கொன்று விடுவார்கள்.
0: ராப்சர் ஆன பிறகு ஒருவர் கிறிஸ்தவராக மாற முடியுமா என்று சொல்கிறீர்களா?
1: இஸ்ரவேலின் முத்திரையிடப்பட்ட 144,000 ஊழியர்களே, கிறிஸ்துவை மெசியாவாக ஏற்க பலரை வழி நடத்துவீர்கள்.
0: அந்த முத்திரையை எடுத்துக்கொள்ளும் மக்களுக்கு என்ன நடக்கும்?
1: வெளிப்படுத்தல் புத்தகத்தை பாருங்கள், எனக்கு நினைவிருக்கிறது அது 14:10 or 11.
0: சரி, அவரும் அதையே குடிப்பார். அதிலேயே சரி, 11 சொல்கிறது, அவர்களின் வேதனையின் புகை என்றென்றும் மேலே எழும், அவர்கள் இரவும் பகலும் ஓய்வில்லாமல் இருப்பார்கள், மிருகத்தையும் அதன் உருவத்தையும் வணங்குகிறவர்களும் அதன் பெயரின் முத்திரையை ஏற்றுக்கொள்ளும் யாவரும். அப்படி என்றால்
1: இயேசு கிறிஸ்துவை ஏற்க வேண்டிய நேரம் இப்போதுதான், அப்போது அல்ல.
0: பாட்டி, நீங்களும் தாத்தாவும் சொன்ன கடவுள் அன்பு என்ன ஆச்சு?
1: கடவுள் அன்பானவர், ஆனால் அவர் பரிசுத்தமானவர். பாவத்தை வெறுக்கும் அவர் தன் முன்னிலையிலோ ராஜ்யத்திலோ அதை அனுமதிக்க மாட்டார்.
0: ஆனால் நாம் எல்லாம் பாவம் செய்கிறோம்.
1: அது சரிதான், அதனால் நாமும் தண்டனைக்கு உரியவர்கள்தான். ஆனால் கடவுள் நம்மை மிகவும் நேசித்ததால் நம்முடைய பாவங்களுக்கு முழுமையான பரிகாரமாக தனது மகன் இயேசுவை மரணிக்க அனுப்பினார். மற்றும் இயேசுவை நம்பி அவரை தங்கள் இரட்சகராக விரும்பும் யாருக்கும் நித்திய ஜீவனை வழங்குகிறார்.
0: நான் நிச்சயமாக தெரியவில்லை. ஒரு நாள் இந்த வெளிப்பாடு கஷ்டகாலம் பற்றியெல்லாம் எனக்கு அர்த்தமாகலாம். நான் வீட்டு கடன் தவணைகளை செலுத்த முடியவில்லை, அதனால் பாட்டியின் வீட்டுக்கு மாற்றம் செல்ல முடிவு செய்தேன். வெண்டா மற்றும் சாண்டி தனியாக இருக்க விரும்பவில்லை, அதனால் வெண்டாவின் கணவர் ஜானி சேவையிலிருந்து வீடு திரும்பும் வரை அவர்கள் என்னுடன் இருக்க முடிவு செய்தார்கள். அது ரொம்ப மோசமாக இருந்தது. அது நடந்த போது ஜிம் எடுத்து செல்லப்பட்டார். அதே போல் வெண்டாவின் 18 குழந்தை டியானாவும் எடுத்து செல்லப்பட்டார். அன்று முதல் தபால் இல்லை. ஜானியின் மௌனம் வெண்டாவின் நிலையை என் நிலையை விட மோசமாக்கியது. பிடிபட்ட ஒரு வாரத்திற்கு பின் நாங்கள் எல்லோரும் நம்பிக்கை இழந்தோம்.
2: அன்பான பாட்டிமா, நீ எங்க இருந்த? வீட்டுலதான். வா, அவளை வீட்டுக்கு கொண்டு வா. நீ எங்களுக்கு போன் செய்யாதது ஏன்?
0: மன்னிக்கவும் டயான்.
2: பாட்டி, நாங்கள் ஏதாவது தப்பு பண்ணோமா?
0: இது முட்டாள்தனமாக இருக்கலாம் என்று நினைக்கலாம், ஆனால் நான் ஒரு பயங்கர கனவு கண்டேன். நான் ஓடிக்கொண்டிருந்தேன், நான் அணையின் மேல் ஓடிக்கொண்டிருந்தேன், ஆனால் எங்கும் செல்லவில்லை.
3: நீ அன்னையில் என்ன செய்து கொண்டிருந்தாய்?
0: உன்னையும் டயானையும் சந்திக்க. நீங்கள் எனக்கு உதவ போகிறீர்கள், ஆனால் உங்களிடம் மிருகத்தின் முத்திரை இருந்தது.
3: மிருகத்தின் முத்திரையா?
2: நினைவிருக்குதா பிக்னிக்ல ஜென்னியின் காதலன் நமக்கு அதை பத்தி சொன்னாரு?
0: என் கனவின் முடிவில் நீ என்னை தள்ளிவிட்டாய்.
2: ஆனால் பாட்டி, அது வெறும் முட்டாள் கனவுதான்.
3: சிரிப்பாக இருக்கிறது. ஒரு கனவுக்காக நீ எங்கள் மீது கோபப்படுகிறாயா?
0: ஆமாம், அந்த முட்டாள் கனவு நிஜமாகிவிட்டது.
3: எனக்கு தெரியும், ஆனால் நான் அவளை அணையிலிருந்து தள்ளினேன் என்ற பகுதி நடக்கவே இல்லை. நான் பாட்டியை ரெட் ராக் அணையிலிருந்து தள்ளுவதை நீயே நினைச்சுப்பாரு. அது வெறும் முட்டாள்தனமாக இருக்கிறது.
0: ஆமாம், ஆனால் நான் ஜிம் மற்றும் கோடிக்கணக்கான மற்ற கிறிஸ்தவர்களும் வெறுமனே மறைந்து விட்டார்கள் என்று கனவு கண்டேன். அடுத்த காலை எழுந்தபோது நான் கனவு கண்ட எல்லாமே நிஜமாகிவிட்டது.
2: பாட்டி,
3: நீ என்கிட்ட சொல்றதா ஜிம்? பார், மன்னிச்சுக்கோ பாட்டி, ஆனால் உனக்கு தெரியணும், உன்னை பாதிக்க எதுவும் செய்யும் கடைசி மனிதர்கள் நாங்கள் தான்.
0: தயவு செய்து நாங்கள் போகணும்.
2: ஆனால் பாட்டி, நீ எங்கே போகிற?
0: எங்கே போகிறோம்னு நாங்களும் தெரியலை.
3: குறைஞ்சபட்சம் ஒரு ஃபோன் பண்ணுவியா?
0: ஆமாம், நிச்சயமாக நான் ஃபோன் பண்ணுவேன்.
2: நாங்கள் ஏதாவது செய்ய முடியுமா?
0: வேணாம், நன்றி.
3: நீ இதை நம்புறியா?
2: இந்த எல்லாமே நிஜமா இல்லாத மாதிரி இருக்கு. நீ நல்லா இருக்கியா பாட்டி?
0: ஆமா, நான் சரியா தான் இருக்கேன்.
2: என் கடிதத்தையும் எடுத்தாச்சு.
0: ஏய், இங்க கொஞ்சம் கவனிங்க, நான் சொல்றதை கேளுங்க.

0: அவளுக்கு அதை ஜெயிக்க விடுவேன்னா
1: என்ன? நீ என்ன அதுல பார்க்க வரும்னு நான் பார்த்திருக்கேன். நான் தெரியும், நான் தெரியும், நான் தெரியும், நான் தெரியும், நான் தெரியும், நான் தெரியும்.
2: நீ உன் கடிதத்தை எங்களுக்கு படிக்கலையா?
3: இல்லை, ஏனெனில் நான் எப்பொழுதும் சிறந்ததை கடைசி சந்திக்க வைக்கிறேன். இங்கே இன்னும் என்ன இருக்கிறது என்று பார்க்கலாம். ஓ பாரு, ஒரு மின்சாரம் கட்டண கணக்கு. இங்கே அம்மா அப்பாவுக்கான ஒரு கடிதம் இருக்கிறது. ரெண்டு கடிதங்கள் அம்மா அப்பாவுக்காக.
2: நாம் இங்கே ஏன் நிற்கிறோம்?
3: வா, இந்த கனவுக்கு என்ன ஆனது என்று உனக்கு காண்பிக்க விரும்புகிறேன்.

0: வேண்டா, இப்போது ஜானியின் கடிதத்தை படிக்க தயாரா?
1: அவள் இன்னும் மின்சாரம் கட்டண கணக்கை படிக்கவில்லை. உங்களுக்கு தெரியும், நான் எதையும் எதிர்பார்க்கவில்லை. ஆனாலும் மின் கட்டணத்தை தவிர்த்து அந்த கடிதத்தை இறுதியில் படிப்பேன். அன்புள்ள வெண்டி, நீ எப்போதும் என்னை வெண்டி என்று அழைப்பாய்.
0: வெண்டி.

0: என்று அழைப்பாய்.
1: மின்டி, இது ரொம்ப தனிப்பட்டதாயிடுச்சு. இந்த காதல் கடிதத்தை தொடரணுமான்னு உறுதியா இருக்கீங்களா?
0: சரி, இது இன்னும் மோசமா இருந்தால் நான் நிறுத்தி விடுவேன். சரியா? அன்புள்ள வெண்டி, அக்டோபர் 22க்கு இன்னும் 5 வாரங்கள் தான் இருக்கின்றன. ஆனால் அது ஒரு நிரந்தரமாகவே தோன்றுகிறது. நான் சான் பிரான்சிஸ்கோவில் உள்ள டிராவிஸ் விமானப்படை தளத்திற்கு சுமார் 21ஆம் தேதி செயல்முறை காரணமாக வீட்டிற்கு வரப்போகிறேன். அடுத்த சம்பள நாள்ல உங்களுக்கும் டியானாவுக்கும் கலிபோர்னியாவுக்கு விமான பயண செலவை அனுப்புகிறேன். நீங்கள் இருவரும் வரலாம். நீங்க இருவரையும் பார்க்க நான் ஆவலா இருக்கிறேன். நான் உங்களுக்காக ஒரு அருமையான செய்தியும் வைத்திருக்கிறேன். நான் வேலை செய்யும் ஒருவருடன் சேர்ந்து நாங்கள் இருவரும் இந்த விமானப்படை தளத்தில் நடைபெறும் கூட்டங்களுக்கு போய்க் கொண்டிருக்கிறோம். நேற்றிரவு நான் இயேசு கிறிஸ்துவை என் தனிப்பட்ட இரட்சகராக ஏற்றுக்கொண்டேன். ஓ இல்லை இல்லை.
2: காலை வணக்கம். இன்றைக்கு உங்களை தூக்கிலிடப்படுவீர்கள். ஆனால் இது அவசியம் இல்லை. சட்டப்படி இங்கு இருப்பவர்கள் இனி ஒருபோதும் சூரிய உதயத்தை பார்க்க கூடாது. எனினும் உங்களுக்காக எனக்கு ஒரு நல்ல செய்தி உள்ளது. நமது விடேஹான் சகோதரர் கிறிஸ்டோபர் உங்கள் நலனும் எதிர்காலமும் குறித்து மிகவும் கவலைப்பட்டு நீங்கள் மரணத்திற்கு செல்ல வேண்டாம் என்று ஒரு வழியை ஏற்படுத்தியுள்ளார். நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே, நீங்கள் உட்கார்ந்திருக்கும் இடத்திலிருந்து எழுந்து வந்து உங்கள் அடையாள அட்டையை பெற்றுக் கொள்ள வேண்டும். இது வலி இல்லாதது. நீங்கள் பல வருடங்களாக பயன்படுத்திய கிரெடிட் கார்டுகளைப் போலவே பல பல ஆண்டுகளாக. நாங்கள் உங்களை இறக்க விரும்பவில்லை. சகோதரர் கிறிஸ்டோபரும் உங்களை இறக்க விரும்பவில்லை. நீங்கள் செய்ய வேண்டியது ஒன்றே, எழுந்து வந்து உங்கள் அடையாள அட்டையை பெற்றுக் கொள்ள வேண்டும். உங்கள் நெற்றியில் அல்லது உங்கள் வலது கையில் ஒரு குறி வழங்கப்படும். இங்கே யாராவது இந்த நிமிடத்தில் உங்கள் நிலை குறித்து கவலைப்பட்டு துயரத்தில் இருக்கும் உங்கள் அன்புக்குரிய ஒருவரிடம் திரும்பிச் செல்ல விரும்புகிறீர்களா? உங்கள் கையை உயர்த்துங்கள். யாராவது இருக்கிறீங்களா? உங்கள் பக்கத்தில் உட்கார்ந்திருக்கும் அந்த நபர் என்னென்ன நினைப்பார் என்று கவலைப்பட வேண்டாம். இது உங்கள் வாழ்க்கையில் எடுக்கப் போகும் மிக முக்கியமான முடிவாக இருக்கலாம். இப்போது செய்யுங்கள், மிகவும் தாமதமாகிவிடும் முன். சகோதரர் கிறிஸ்டோபரின் பெருந்தன்மையை பயன்படுத்திக் கொள்ள விரும்பாதவர்களுக்கு உங்கள் பெயர்கள் நாள்தோறும் 4 பேராக அழைக்கப்படும். அந்த நேரத்தில் உங்கள் கண்கள் கட்டப்பட்டுவிடும். பின்னர் கட்டுப்பட்ட கண்களை அகற்றும் வகையில் கட்டிடத்தின் பின்புறம் உங்களை அழைத்துச் செல்லப்படுவீர்கள். அங்கு குறியை பெறும் மற்றும் சமுதாயத்திற்கு மீண்டும் சேரும் கடைசி வாய்ப்பு உங்களுக்கு வழங்கப்படும். கார்த் வில்லியம் டி அவர்கள், பாக்ஸ்டர் எதல் ஷாஃபர், வில்லியம் கிராஃப்ட் மற்றும் டொனால்ட் எப் ஆகியோரின் பெயர்கள் இந்த பட்டியலில் மிக முக்கியமாக குறிப்பிடப்பட்டுள்ளன.
0: ஏன் அவர்கள் கண்கட்டுப்பட்டை அகற்ற வேண்டும்?
3: ஒருவேளை அதிர்ச்சி ஏற்படுத்துவதற்காக இருக்கலாம். அது சிலரின் மனதை மாற்ற செய்யலாம்.
0: பாட்டி, குறியை எடுக்க அவர்களால் உன்னை சமாதானப்படுத்த விடாதே. என்ன நடந்தாலும் அவர்கள் உன்னை இறக்க விரும்பவில்லை. அவர்கள் உன் ஆன்மாவை விரும்புகிறார்கள். நீ குறியை எடுத்தால் அதனால உனக்கு கிடைக்கும் எல்லாம் சில மாதங்கள் மட்டுமே. அதுக்கு பிறகு நீ இறக்க விரும்பும் ஒரு நேரம் வரும். அதை பண்ண முடியாது.
1: நான் செய்ய விரும்பவில்லை என்று நினைக்கிறாயா?
0: அப்படினால் செய்.
3: பாட்டி, ஜெர்ரி மற்றும் டயானை பொறுத்தவரை அடுத்ததாக என்ன நடந்தது? நான்
0: அவங்களை நம்பல. இது வெறும் கனவு என்று என்னை என்னோட சொல்லிக் கொண்டே இருந்தேன். ஆனாலும் அதில் பல பகுதிகள் ஏற்கனவே நிஜமாகிவிட்டன. நாம் இருவருக்கும் உள்ள தொடர்பை நான் முழுமையாக துண்டிக்கவில்லை. ஏனெனில் டயான் உணவு ஒதுக்கீட்டு வார்டில் வேலை பார்த்தார். ஒரு நாள் நான் அவளை அழைத்த போது அவள் கூடுதல் உணவு பார்கள் வாங்கி கொடுக்க முடியும் என்று சொன்னாள்.
4: டயான், உனக்கு இது தெரியுமா? நாம கடந்த மார்ச் மாதத்திலிருந்து இதுதான் முதல் முறை நெருப்பு வச்சிருக்கிறோம், தெரியுமா? ஏய் பாருங்கள் நண்பர்களே, இதுல எருசலேமில் ஆண்கள் தீர்க்க தரிசனம் செய்கிறார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. நான் டிவியில் ஒருவன் எல்லா கிறிஸ்தவர்களும் போய்விட்டார்கள் என்று சொல்வதை கேட்டேன் என்று நினைக்கிறேன்.
1: அதை நான் பார்க்கலாமா?
4: பொதுவாகவே சில பைத்தியக்காரர்கள் தான் இருக்கும்.
1: அமானுஷ்ய சக்திகளுடன் இரு சாட்சிகள் மனந்திரும்பும்படி பிரசங்கிக்கிறார்கள். இயேசு வருகிறார்.
4: இயேசு வருகிறார். அவர் சில மாதங்களுக்கு முன்பு இங்கே இருந்தார் என்று நினைத்தேன்.
5: அவங்கள 2வது வருகையை பற்றி பேசுறாங்க, அதாவது கஷ்ட நாளுக்கு பிறகு.

0: கிறிஸ்து பூமிக்கு திரும்பி 1000 ஆண்டுகள் ஆட்சி செய்ய வருவதை.
1: ஆமாம், கண்டிப்பாக.
2: இதை கேளுங்க, இது ரொம்ப சுவாரஸ்யமாக இருக்கிறது. இதில் அவர்களின் ஊழியத்தின் தன்மை பற்றி சொல்லப்பட்டுள்ளது. அவர்கள் இருவரும்
1: தனித்துவமானவர்கள் போல இருக்கிறார்கள்.
2: நீங்க சும்மா இருக்க முடியுமா? அவ படிக்கட்டும்.
0: அவர்களின் ஊழியத்தின் தன்மை மோசே மற்றும் எலியாவின் ஊழியத்தை போலவே என்று விவரிக்கப்படுகிறது. அவர்கள் அதிசயமான சக்தி கொண்டவர்கள் என்றாலும் இது ஊகமே என்று ரபாய் ரூபன் கூறுகிறார். யாரோ ஒருவர், நான் நம்புகிறேன், ஏனெனில் மலாகி 4:5-6 தீர்க்க தரிசனம் செய்யப்பட்டபடி அந்த மகத்தான மற்றும் பயங்கரமான கர்த்தருடைய நாளுக்கு முன்பு எலியா திரும்புவார் என்று.
1: வாவ்,
2: ஜெரி, இதை எப்படி கிளியரிஃபை பண்றாய்?
1: மோசே மற்றும் எலியா பைபிளிலிருந்து நேராக எருசலேமுக்கு நடந்து வருவார்கள் என்று? ஓ விடுபா,
0: இது கோடிக்கணக்கான கிறிஸ்தவர்கள் பூமியிலிருந்து திடீரென மறைந்து போவதைப் போலவே முட்டாள்தனமாக இருக்கிறது.
1: அதற்கான ஒரு விளக்கம் இருக்கிறது.
0: அது சரிதான், அது மத்தேயுவில் இருப்பதாக நான் நம்புகிறேன். நான்
1: நேற்றைய செய்தித்தாளில் அது இருப்பதாக நம்புகிறேன். யுஎஃப்ஓக்கள்.
2: பாட்டி, நீ முழு கட்டுரையையும் முடித்துவிட்டாயா?
3: இல்லை, அந்த நேரத்தில் அது அதிகம் பிரபலமான தலைப்பாக தெரியவில்லை.
2: பார்ப்போம். தீர்க்க தரிசனமும் மலாகி நம்முடைய நாளில இந்த இரு மனிதர்களும் குறுகிய காலத்தில் 1000கணக்கான யூத இளைஞர்களை அதிசயமான முறையில் கிறிஸ்துவுக்கு மாற்றியுள்ளனர். இந்த யூத சீடர்கள் உலகளாவிய சுவிசேஷ பணிக்காக பயிற்சி பெறுகிறார்கள் என்று டாக்டர் மார்க் காலின்ஸ், மற்றொரு தியாலஜிக்கல் அதிகாரம் கூறுகிறார். வெளிப்படுத்தல் 7, அது 144,000 இஸ்ரவேலர்களை பற்றி பேசுகிறது.
1: அந்த தியாலஜிக்கல் அதிகாரங்கள் உண்மையில் அதிபதிகள் என்றால் ஏன் அவர்கள் மற்றவர்களுடன் மேலே செல்லவில்லை? அதனால்தான் இந்த கோட்பாட்டில் கிறிஸ்தவர்கள் மட்டுமே சென்றார்கள் என்பதில் சந்தேகம் வருகிறது. அப்படியென்றால் இங்கே இன்னும் இஸ்தோல்க மத பிரமிக்கைகள் ஏன் இருக்கிறார்கள்?
3: ஒருவேளை அவர்கள் யுஎஃப்ஓக்களை நம்பவில்லை.
0: நீங்கள் உங்கள் மனதில் பைபிளை புரிந்து கொண்டிருக்கிறீர்கள் என்பதாலே அது உங்கள் இதயத்தில் இயேசு இருக்கிறார் என்பதை குறிக்கவில்லை.
3: ஓ அப்படியா,
0: இதை பாருங்கள். ஜூலை 16 2 மாதங்களுக்கு முன்பு சகோதரர் கிறிஸ்டோபர் இஸ்ரவேலும் 10 நாடுகளும் உடன்படிக்கை ஒன்றில் கையெழுத்திட்டார்.
2: அது என்ன அர்த்தம்?
0: பாட்டி, நினைவிருக்கிறதா அந்த சுவிசேஷகர் சொன்னார் அல்லவா, இது நடந்தால் 7 வருட துன்ப காலத்தின் தொடக்கம் என்று?
2: அப்படித்தான். ஏய் வாருங்கள் பெண்களே, இது உலகத்தின் முடிவல்ல.
3: அப்படி இல்லை என்றாலும் அது இருந்திருந்தால் நாமும் விரும்பி இருப்போம் என்று எனக்கு தோன்றுகிறது.
4: 3 நாட்களுக்கு முன்பு உகாண்டாவில் நடந்த இந்த அணு வெடிப்பு போன்ற படங்கள் உலக போர் இப்போது மிகவும் நுட்பமானதாக மாறிவிட்டது என்பதை நிரூபிக்கின்றன. இன்றைய நிகழ்வுகள் 1000கணக்கான ஆண்டுகளுக்கு முன்பு வேதாகமத்தில் முன்கூட்டியே கூறப்பட்டுள்ளன என்று மத தலைவர்கள் தெரிவித்துள்ளனர். ஒரு மத தலைவர் வெளிப்படுத்தல் 6:4 மேற்கோள் காட்டினார். மற்றொரு செம்மறி குதிரை வெளியே வந்தது, அதன் மேல் அமர்ந்தவருக்கு பூமியில் அமைதியை அகற்றும் அதிகாரம் கொடுக்கப்பட்டது. அவர்கள் ஒருவரை ஒருவர் கொல்ல வேண்டும் என்று அவருக்கு ஒரு பெரிய வாள் கொடுக்கப்பட்டது. மீண்டும் வேதாகமம் எப்போதோ தூசி படிந்த அலமாரிகளில் இருந்த வசனங்களால் நம்மை பின்தொடர்கிறது. இப்போது அவை கூச்சலிடும் தலைப்புச் செய்திகள் ஆகின்றன.
5: அவன் 3வது முத்திரையை திறந்த போது ஒரு மிருகம், இதோ ஒரு கருப்பு குதிரை என்று சொன்னதை நான் கேட்டேன். அதன் மேல் அமர்ந்தவரின் கையில் ஒரு தராசு இருந்தது. ஒரு குரல், ஒரு பெண்ணிக்கு 1 அளவு கோதுமை, 3 அளவு பார்லி ஒரு பெண்ணிக்கு என்று சொல்வதை நான் கேட்டேன். மற்றொரு வார்த்தையில, ஒரு நாள் சம்பளத்திற்கு 1 ரொட்டி. என் அன்பான நண்பர்களே, நீங்கள் மிகவும் குறைவாக இருக்கிறீர்கள், ஏனெனில் பலர் உலகப்பெரிய திருச்சபையின் கடவுளற்ற மனித நேயத்தை கேட்க விரும்பினர். இது எனக்கு ஒரு துன்பகரமான வேதனையாக உள்ளது. என் பிரசங்கத்தை கேட்டவர்களில் சிலர் மரணமடைந்து உயிர்த்தெழுந்த இயேசு கிறிஸ்துவின் இரத்தத்தினால் உண்டாகும் ரட்சிப்பின் வல்லமையை கேள்விப்படாததால் நித்திய வேதனைக்குள் நுழைந்தார்கள். இயேசு தன் சிறியவர்களை வழிதவரச் செய்பவரை பற்றி, அவனுக்கு கழுத்தில் 1 ஆட்டுக்கல் கட்டி கடலின் ஆழத்தில் மூழ்கடிக்கப்படுவது மேல் என்று சொன்னார். நான் உங்களிடம் சொல்கிறேன், வேதாகமம் உண்மைதான். பவுல் சுவிசேஷத்தை கேட்டும் புறக்கணித்தவர்களை ஒரு வலுவான மாயை பிடித்துவிடும் என்று அறிவித்தார். நீங்கள் தேவனுடைய வார்த்தையை உண்மையாக ஏற்க மறுத்துக்கொண்டே இருந்தால் உங்கள் எதிர்காலம் பயங்கரமாக இருக்கும். ஆனால் நீங்கள் இயேசு கிறிஸ்துவை நம்பி அவரை உங்கள் இரட்சகராக ஏற்றுக்கொண்டால் அப்பொழுது உங்களுடைய எதிர்காலமானது ஒரு உன்னதமான ஆன்மீக பாரம்பரியமாக அமையும். நீங்கள் இயேசு கிறிஸ்துவோடு கூட என்றென்றும் வாழ்வீர்கள். என் நண்பர்களே, முதல் முத்திரை, வெள்ளை குதிரை மற்றும் இஸ்ரவேலுடன் செய்யப்பட்ட உடன்பாடு நிறைவேறிவிட்டது. சிவப்பு குதிரை நம்மை உலகப் போருக்குள் இழுத்து வந்தது. கருப்பு குதிரை பஞ்சத்தை கொண்டு வந்தது. அடுத்தபடியாக வருவது மரணம். நீங்கள் இன்னும் காத்திருக்க முடியுமா?
6: நீங்கள் என்னை மிகவும் எரிச்சலடைய வைக்கிற விஷயம் தெரியுமா? நீங்கள் இப்போது வரை காத்திருந்து எங்களை பயமுறுத்துகிறீர்கள். இதெல்லாம் தாமதமாக முன்பே ஏன் எங்களுக்கு சொல்லவில்லை?
5: பட்டி, உன்னிடம் ஒரு பைபிள் இருக்கிறதா?
6: ஆம், இருக்கிறது.
5: அதில் என்ன எழுதப்பட்டுள்ளது?
6: என்ன?
5: அதில் கிறிஸ்து உங்கள் பாவங்களுக்காக இறந்தார் என்று எழுதப்பட்டுள்ளதா? மன்னிப்பை கேட்டு அவரை உங்கள் இதயத்தில் ஏற்றுக்கொண்டால் நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள் என்று அதில் எழுதப்பட்டுள்ளதா?
6: ஆம்.
5: அப்படின்னா ஏன் என்னை குற்றம் சொல்றீங்க?
6: ஏனில் நீங்கள் அதை பிரசங்கிக்கலாம் இருந்தீர்கள். நீங்கள் ஒருபோதும் தீர்க்க தரிசனங்களை பற்றி பேசவில்லை. மேலும் பயமுறுத்தும் முறைகளை பயன்படுத்தியதாக சுவிசேஷகரை விமர்சித்தீர்கள் கூட. பயப்படுத்தி சொர்க்கத்தில் சேர்த்திருந்தால் நானும் இப்படியெல்லாம் அனுபவிக்க வேண்டியிருக்காது.
5: சுவிசேஷகர் வந்த அன்று நீ கிறிஸ்துவை ஏற்றுக்கொள்ளலாம் இருந்தாய். அவர் அழைப்பு கொடுத்தார்.
6: ஒரு முறைக்கு மேல கேட்டிருந்தாலும் நான் ஏற்றுக்கொண்டிருக்கலாம்.
5: உன் பாட்டி இயேசுவை பற்றி சொன்னதா? நீயே பலமுறை சொன்னியே இல்லையா? ஒரு வகையில் நீ சொல்றது சரிதான் பட்டி. நானும் ஒரு பகுதி பொறுப்பாக இருக்கிறேன். நான் என் சொந்த தத்துவத்தை பிரசங்கித்தேன். இங்குள்ள பாதுகாப்பை நான் மிகவும் விரும்பினேன். மக்கள் தேவனுடைய வார்த்தைக்கு அஞ்சாததால் நானும் அப்படியே செய்தேன். ஆனால் உன்னிடம் ஒரு பைபிள் இருந்திருந்தும் நான் உன் போதகராக சொன்னதை அது எதிர்க்கும் போது நீ என்னை எதிர்த்து கேள்வி கேட்க வேண்டியது உன் கடமை. நான் தேவனுடைய வார்த்தையை பிரசங்கிக்க மறுத்ததால் சுவிசேஷம் பிரசங்கிக்கப்படும் ஒரு தேவாலயத்தை நீ தேடி செல்ல வேண்டியது உன் கடமை.
6: ஓ, நான் குதிரைகளை மிகவும் விரும்புகிறேன்.
7: இந்த குதிரைகளை யார் பார்த்துக் கொள்கிறார்கள்?
6: என் மாமா. அவை அவருடைய குதிரைகள்.
7: ஓ பாருங்கள், அவன் அழகாக இல்லையா?
6: சாண்டி, அவன் கிட்ட போகாது. அவன் சரியில்லை போல தெரியுது.
7: அவன் மோசமா தெரியலை, அவன் அழகாக இருக்கிறான்.
6: ஆனா அவன்கிட்ட ஏமாறாதே. உன்னை நம்பிக்கையை வென்று உன்னை கொல்ல பாப்பான். இது யார் கட்டுப்பாடு?
8: சரி, அது டோனியின். நீ நேரா போய் டோனியை எடுத்துக்க.
6: சரி, அப்படியே.
8: வெக்கியை எடு, பையையும் எடுத்துக்கோ. தயாரா?
6: வணக்கம், வாங்க. உங்களை நாங்கள் மனசார் அன்புடன் வரவேற்கிறோம். உள்ள வாருங்கள்.
8: போவோம் போவோம்.
6: நீங்களும் அறிந்திருப்பீர்கள், இவை நல்லவைதான். ஆனா ஒரு நாளைக்கு மூன்று முறை, வாரம் முழுக்க ஏழு நாட்களும்.
7: ஒரு நாளைக்கு மூன்று முறை உண்பதே அதிர்ஷ்டம், குறை சொல்லாதீர்கள்.
6: நான் உண்மையில என்ன விரும்புகிறேன் தெரியுமா?
7: மூளையில் இருக்கும் சோழ கொத்து.
6: அதை விட அதிகம்.
7: சோளக்கொத்துக்கு மேல என்ன இருக்குது?
6: ஒரு பெரிய சிவப்பு சாரும் நிறைந்த தர்பூசணி. நீ
7: நான் என்ன விரும்புவேன் அப்படின்னு உனக்கு தெரியுமா?
6: பாட்டியின் பெரிய சிவப்பு சாரும் தர்பூசணியின் பாதி.
7: இல்லை, நான் ஒரு சிறிய பச்சை சாரும் திராட்சையை விரும்புகிறேன்.
6: ஒரு திராட்சை மட்டும்தானா?
7: அதன் பக்கத்தில் ஒரு முழு திராட்சை தோட்டம் இருந்தால்?

0: ஒரு மூச்சு இருக்குது. ஒரு நண்பன் சிரிக்கிறார். திடீர்னு ஒரு விசித்திர அமைதி நிலவுகிறது.
1: நான் கிளம்பணும் போல இருக்கு.
2: இல்ல இருங்க பாட்டி பிளீஸ். இது
3: அவரே நட்சத்திரம். தலை நிமிர், உன் மீட்பு வந்து விட்டது.

0: நீங்கள் உண்மையில் யாரு?
1: நீங்கள் யார்? நான் பிதாவும் குமாரனும் பரிசுத்த ஆவியும் ஆகியோரின் நாமத்தில் வருகிறேன். இயேசு கிறிஸ்துவின் சுவிசேஷத்தை இன்னும் கேளாதவர்களுக்கு ஊழியம் செய்ய இயேசு சொன்னார், உண்மையாக உண்மையாக நான் உங்களிடம் சொல்கிறேன், ஒருவர் மறுபடியும் பிறக்கவில்லை என்றால் அவர் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது. யோவான் 3:16 அவர் சொன்ன வார்த்தையில் இயேசு கூறினார், தேவன் உலகத்தை இவ்வளவு நேசித்ததால் தன் ஒரே பிறந்த குமாரனை அளித்தார். அவரை நம்புகிற எவரும் அழிவடையாமல் நித்திய ஜீவனை பெற வேண்டும்.
0: நான் நம்புகிறேன். நான் மறுபடியும் பிறக்க என்ன செய்ய வேண்டும்?
1: நீ ஒரு பாவி என்று ஒப்புக்கொள். கிறிஸ்து உன் பாவங்களுக்காக தன் இரத்தத்தை சிந்தித்து மரித்தார், அவர் உயிர்த்தெழுந்தார் மற்றும் உண்மையில் உயிருள்ள தேவனுடைய குமாரன் என்பதை நம்பு.

0: முக்கியமான தகவல் இப்போது இங்கே முறையாக பதிவாகிறது.
1: உயரமாக அன்று வின் பெற்ற அந்த அமைதியை நான் மிகவும் ஆவலுடன் பெற விரும்பினேன். ஆனால் நம்முடைய நண்பர் என்னிடமும் சாண்டியிடமும் எதுவும் சொல்லலை. பெட்ரோல் மிகவும் குறைவாக இருப்பதால் எப்போதும் முடிந்தவரை குதிரைகளில் சென்று வேதாகம படிப்பை நடத்துவோம்.
0: ஏனெனில் மக்கள் அவ்வாறு செய்ய வேண்டியதுதானே.
2: தயவு செய்து எனக்கு சாப்பிட ஏதாவது கிடைக்குமா?
0: எங்களிடம் உணவு எதுவும் இல்லை.
1: அவள் சொல்வது சரி, உணவு இல்லை. இருங்கள், நீங்கள் எங்கே வசிக்கிறீர்கள்? வெண்டா,
3: நான் நகரத்தில் வசிக்கிறேன்.
1: நான் உங்களை சந்திக்க ஏதாவது இடம் இருக்கிறதா?
3: நான் பூங்காவுக்கு அடிக்கடி போகிறேன்.
0: வெண்டா, எங்களிடம் கூடுதல் உணவு எதுவும் இல்லை.
1: சரி, நான் என்னுடையதை கொஞ்சம் பகிர்ந்து கொள்கிறேன். உங்க பெயர் என்ன?
3: ஜொனாதன்.
1: நான் தெரிந்து கொள்ள விரும்பினேன், நீங்கள் நம்புகிறீர்களா என்று, இயேசு மெசியா என்று?
3: அவர் ஒரு சிறந்த ஆசான் என்று நம்புகிறேன். நீங்களும் நம்புகிறீர்களா?
1: நானும் அவர் மெசியா, உயிரின் அளிப்பவர், உண்மையின் படைப்பாளர், நம்மை மிகவும் நேசித்தவர் என்று நம்புகிறேன். அவர் சிலுவையில் ஏறினார். நீங்கள் மற்றும் நானும் என்றென்றும் வாழவும், நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படவும். நான்
3: நீங்கள் என்றால் அதையெல்லாம் எல்லோரிடமும் பேசிக் கொண்டு போக வேண்டாம்.
1: நீங்கள் இயேசுவை நம்பி என்றென்றும் வாழ விரும்புகிறீர்களா?
3: ஆனால் நான் ஏற்கனவே கடவுளை நம்புகிறேன், தெரியுமா?
1: நானும் கடவுளை நம்பினேன், ஆனாலும் நான் பின்னால் விட்டுவிடப்பட்டேன். பிசாசும் கடவுளை நம்புகிறான். ஜொனாதன், என் நண்பர்கள் ஒப்புக்கொண்டால் நீ எங்கள் வீட்டுக்கு வந்து தங்க விரும்புகிறாயா?
3: நீ இதை பற்றி யாரிடமும் சொல்ல மாட்டாய்.
1: இல்ல, நான் சொல்ல மாட்டேன். நாளைக்கு இங்கே உன்னை சந்திச்சு சொல்லிவிடுகிறேன், சரியா?
4: கடவுள் நியாயமற்றவர்.
1: நீ எப்படி அப்படி சொல்கிறாய்? நான் மோசேவும் எலியாவும் எருசலேமில் நடந்து கொண்டிருக்கிறார்கள் என்ற எல்லா ஞாயிறு பள்ளி கதைகளையும் நம்ப வேண்டும். பிறகு இயேசு மேகத்தில் திரும்பி வருகிறார். அப்புறம் ஷஜாம், எல்லா நல்லவர்கள் போய்விடுகிறார்கள்.
5: பாட்டி, தெரியுமா, நீ கடவுளை மறுக்க காரணங்களை தேடுகிற மாதிரி தான் தெரிகிறது.
4: நான் எனக்கு சில நண்பர்கள் இருந்தாங்க, அவங்களுடைய சிறிய குழந்தை இறந்துச்சு, அவங்க கிறிஸ்தவர்கள். இப்பொழுது கடவுள் இவ்வளவு நல்லவராயிருந்தால் அவரை நம்புகிறவர்களுக்கு ஏன் அவர் எதிராக நடக்கிறார்?
5: பாட்டி, இந்த புதிர் முடிவில் எப்படி இருக்கும் என்று உனக்கு தெரியவில்லை என்றால், இந்த ஒரு துண்டு அல்லது வேறு எந்த ஒரு துண்டினாலும் முழு காட்சியையும் விவரிக்க முடியுமா?
4: நாம் இந்த பைத்தியக்காரமான விஷயத்தை ஒரு முறையாவது சேர்க்க முடிந்தால் எல்லா துண்டுகளும் இருக்க வேண்டும்.
5: சரி, இப்போதையா இந்த துண்டு உன் வாழ்க்கையில் ஒரு சோதனை என்று நினைத்துக்கொள். இப்போதான் சோ இது தனியா பார்த்தா எந்த அர்த்தமும் இல்லை, ஆனா போன் முழு திட்டத்துல வந்து இதுக்கு ஒரு நோக்கம் இருக்கிறது. ஒவ்வொரு துண்டும் எங்கே பொருந்தும் என்பதை கடவுள் அறிவார். மேலும் ஒவ்வொரு துண்டும் சரியாக பொருந்த வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். இப்போது அந்த துண்டுகள் எங்கே பொருந்தும் என்று உனக்கு காட்ட அவர் மீது நம்பிக்கையுடன் இருக்கலாம், அல்லது உன் சொந்த விருப்பப்படி முயற்சி செய்து போராடலாம்.
4: சாண்டி,
6: ஹூம்,
4: நீ ஒரு நம்பிக்கையாளர் தானா?
6: அதை ஏன் கேக்குறீங்க?
4: அந்த நாள் புல்வெளியில அந்த கடவுளின் மனிதர் வெண்டாவிடம் பேசினாரே, அவர் என்கிட்ட எதுவும் சொல்லல, நான் வேணாம்னு சொல்லிடுவேன்னு தெரிஞ்சுதான் அவர் அப்படி பண்ணாரோன்னு நினைச்சேன். ஆனா சாண்டி, அவர் உன்கிட்டயும் எதுவும் சொல்லல.
5: சாண்டியை பற்றி கவலைப்பட வேண்டியதில்லை, உனக்குத்தான் உதவி தேவை.
0: அந்த இடத்துல என்ன நடந்து கொண்டிருக்கிறது?
5: அஸ்தோல்க முயல்களுடன் நிச்சயமாக நமக்கு மழை வர வேண்டும் அல்லவா?

Thank you.

0: நான் இதை பத்தி என்ன சொல்ல போறேன்னா,
1: நீ ஸ்டால்கள் பூட்டப்பட்டிருக்கிறதுன்னு சொன்னாங்க, என்ன நினைச்சோம்?
0: அவைதான்.
1: அந்த குதிரை சுதந்திரமாக ஓடிக்கொண்டிருப்பதை பார்த்தபோது மரணத்தின் வெளிர் நிற குதிரையை நினைத்தே தவிர முடியவில்லை. மரணம் அது விரைவில் நம்முடைய வாழ்வில் மூச்சு விடுவது போலவே ஒரு பகுதியாகிவிட்டது. ரேடியோவும் டிவியும் உலகம் முழுவதும் மரணங்களை தொடர்ந்து அறிவித்துக் கொண்டிருந்தன. பசிப்பாடு, நோய், தண்ணீர் இல்லாமை, வெப்பம் மற்றும் விலங்குகளின் தாக்குதல் ஆகியவற்றால் இப்போது அது விண்டன் சாண்டியின் குடும்பத்தையும் தாக்கியது. அவரது தந்தை பெட்ரோல் இல்லாமல் சிக்கிக் கொண்ட போது வெப்பத்தால் உயிரிழந்தார். ஆனால் வாழ்க்கை போராடிக்கொண்டே இருந்தது.
2: கெட்ட செய்தி.
1: ஓ, இன்னும் உணவு பார்கள் கிடைக்கலையா?
0: நான் ரேடியோவில் இஸ்ரேல் மிஷனரிகள் கொல்லப்படுகிறார்கள் என்று கேட்டேன்.
1: என்ன? ஓ பேட்டி,
0: அது கூட மிக மோசமானது இல்லை.
2: ஓ இல்லை, அந்த குறி.
1: ஆமா, அதுதான்.
0: அவர்கள் தேவாலயங்கள், பள்ளிகள், மருத்துவமனைகள்ல கிளினிக்குகளை அமைக்கிறார்கள்.
3: நீங்களே எல்லாருக்கும் அதுக்கு அர்த்தம் என்னவென்று தெரிஞ்சு கொண்டீங்களா?
0: விரைவில் அவர்கள் மதம் மாறுபவர்களை கொல்ல போகிறார்கள். வெண்டி, நீ ரோட்ல செல்லாமல் இருக்க வேண்டும்.
1: அதாவது நான் என் வேலையை விட்டு விலக வேண்டும் என்பதுதானே?
0: ஆமா, அதுதான்.
1: அது என்ன அர்த்தம்?
4: அது என்னவென்றால், நாம் டயானுடன் மிகவும் நெருக்கமாக நடந்து கொள்ள வேண்டும். ஏனெனில் அடுத்த சில வாரங்களில் நாம் எதையும் வாங்க முடியாது. பெட்ரோல் கிடையாது, உடைகள் கிடையாது, உணவும் கிடையாது. அந்த குறி இல்லாம நாமே நம்மை நாமே பார்த்துக் கொள்ள வேண்டிய நிலை.
2: நீ டயானை தொடர்பு கொண்டாயா?
1: நான் கொண்டேன். அது நல்ல செய்தி. அவளிடம் 6 பெட்டிகள் இருக்கின்றன. வாழ்த்துக்கள் இரு.
5: மேலும் அதை எடுக்க நகருக்குள் போன 10 மைல் சுற்றாகும். பெட்ரோல் போதுமா?
1: நான் உங்களிடம் சொல்ல விரும்பியது அதுதான். ஜெர்ரியும் டயானும் என்னை பாதி வழியில் சந்திக்க தயாராக இருக்கிறார்கள் என்று சொன்னார்கள். சொல்ல போனால், நீங்க வந்து இப்போது எங்கிட்ட கேட்டுக்கொண்டிருக்கும் இந்த ஒரு குறிப்பிட்ட விஷயத்தை பற்றி எனக்கு துல்லியமாக எதுவும் தெரியல. அதனால என்னால இப்போது பதில் கூற இயலாது.

நான் இப்போது இங்கிருந்து புறப்பட்டு செல்ல வேண்டிய நேரம் வந்துவிட்டது. எனவே நான் இங்கிருந்து கிளம்பப் போகிறேன். முடிந்துவிட்டதா? நான் இப்பொழுது உணர்கிறேன். நான் படுக்கைக்கு செல்கிறேன்.

0: என்ன ஆயிடுச்சு?
1: பைத்தியமா கொண்டிருப்ப, என்ன இந்த என்ன தொடாதே நாடகம்? பெட்ரோல் போட்டு சாப்பாடு கொண்டு வந்தா டயன் திருடி தர வேண்டி இருக்கு. இப்ப உனக்கு என்ன ஆச்சு?
0: நான் உன் முடிய பாக்குறேன்.
1: என்ன?
0: நானும் என்ன மறுபடத்தையும் பாக்குறேன். சரி மன்னிக்கவும்
1: பாட்டி. இந்த கைகள் சம்பந்தமான விஷயம் என்ன?
0: ஒரு முறை நான் உன்னிடம் ஒரு கதை சொன்னேன், நீ அதை கேட்டு சிரித்தாய்.
1: அச்சோ என்ன இது?
0: இப்போ
1: நீங்கள் அணையை குறித்து கேட்கிறீங்களா? நான் உன்னை அணையிலிருந்து தள்ளிவிட்ட அந்த கனவா? நீங்கள் பயந்ததில் ஆச்சரியம் இல்லை.
0: சரி, மதிப்பு என்ற வார்த்தைக்கு கூட மதிப்பு இல்லையா?
2: அங்கே எல்லாம் நலமாக இருக்கிறதா?
1: எல்லாம் நல்லா இருக்குது.
2: ஓ, இதெல்லாம் என்னவாக இருந்தது?
1: நாங்கள் அவளை கொல்ல முயற்சிக்கிறோம் என்று பாட்டி நினைத்தாள்.
2: உனக்கு புத்தி போய்விட்டதா? நீ எங்களை கேச்சம்டி கொண்டு விட்டாய்.
1: நீ அவள் சில வருடங்களுக்கு முன்பு சொன்ன கனவை நினைவிருக்கிறதா?
3: நம்ம கனவு தெரியுமா? நம்பல,
2: நம்ப முடியல.
1: டயான், அந்த சூழ்நிலைகளில் அவளுக்கு அதிர்ச்சி அடைவதற்கு முழு உரிமை இருந்தது என்று நீ ஒப்புக்கொள்ள வேண்டியதுதான்.
2: மன்னிக்கவும், என் கனவில் நடந்த பல விஷயங்கள் ஏற்கனவே நடந்துவிட்டன என்பதுதான் பிரச்சனை.
1: நீ புரிஞ்சுக்கிற பேட்டி, ஆனா என்ன நம்பு, உனக்கு எந்த விதமான பாதிப்பும் ஏற்பட நான் எதையும் செய்ய போவதில்லை. சரியா?
0: சரி, அப்படியே ஆகட்டும்.
1: இவர் தான் தெரியும், ரேமண்டர் ஆர்கன்ஸ். அவங்க Quincy Alice. பேட்டி உன்னை இந்த இடத்திற்கு கூட்டி வந்தது நிச்சயமாக ஜெர்ரி தான் என்று நீ நினைக்கவே இல்லை என்று தான் சொல்றியா?
0: இல்லை, எனக்கு அப்படி தோன்றவில்லை. இல்லை,

0: இல்லை. அந்த கதவுக்கு அப்புறம் என்ன இருக்கிறது என்று நாம் அறிந்திருந்தால் நல்லது.
1: அவள் என்ன செய்கிறாள் என்று அவளுக்கு தெரியலையா? யாராவது இப்படி செய்ய எப்படி முடியும்?
2: நீ இப்போதே என்ன செய்தாய் என்று உனக்கு தெரியுமா? நீ என்ன தெரியும்? நான் இதை சாதிக்க முடியும் போல இருக்கிறது.
0: ஓ பேட்டி,
1: கர்த்தரை புகழுங்கள். பேட்டி, ரெவரண்ட் டர்னருக்கு என்ன ஆனது?
2: அது வருத்தமாக இருக்கிறது. அந்த பயங்கரமான நிலநடுக்கமும் புயலும் வந்த நாளில் தான் கடைசியாக ரெவரண்ட் டர்னரை பார்த்தேன்.
3: உண்மை?
2: அவர் பிரசங்கம் செய்து கொண்டார்.
3: உண்மை என்றால் என்ன?
4: இப்போது நான் உண்மையை கண்டுபிடித்திருக்க நீங்கள் கேட்கவே இல்லை.
5: நீங்கள் அங்கே உட்கார்ந்திருக்கிறீர்கள்.
6: உண்மை தெரிந்து கொள்ள விரும்பவில்லை என்றால்?
7: இருண்ட மூலையில் எலி போல அதை தவிர்க்கிறீர்கள்.
8: நீங்கள் இதை உறுதியாக நம்ப வேண்டும் என்று உங்களிடம் சொல்ல வந்துள்ளேன்.
9: நடந்து முடிந்த பல்வேறு நிகழ்வுகளை பற்றி நாம் விரிவாக விவாதிக்கும் போது இறைவன் நமக்கு அளித்திருக்கும் அந்த சாதாரண அறிவை நாம் சரியாக பயன்படுத்த வேண்டும். நான் உங்கள் முன்னால் முழுமையான உண்மையுடன் வந்துள்ளேன். இருந்தாலும் என்னால் உங்களை முழுமையாக கேட்க வைக்க முடியவில்லை. தயவு செய்து நான் சொல்வதை கேளுங்கள். தயவு செய்து என்னை ஒரு முறை கேளுங்கள்.
3: இதை உங்களிடம் மறைத்ததற்காக என்னை மன்னிக்குமாறு கேட்டுக்கொள்கிறேன். நான் உங்களுக்கு உதவ வந்துள்ளேன். நான் உண்மையை அறிவேன் என் அன்பான மக்களே.
2: அவர் குற்ற உணர்வை தாங்க முடியல. அவரது மனம் அதை தாங்க முடியவில்லை. ஆனால் சாண்டி லிண்டாவை சந்திக்க போனேன். மிக விரைவாக இருட்டாக ஆரம்பித்தது. அது மதிய நேரம் மட்டுமே இருந்தது.

0: நம்ம இப்போதான் ஒரு மாதத்துக்கு பிறகு இருக்கிறோம்.
1: வெண்டா, இங்கிருந்து வெளியே போகலாம். இந்த வீட்டில் நான் பைத்தியமாகி விட போகிறேன்.
2: சன்னி, நாம் எங்கும் போக முடியாது.
1: இந்த சிறிய நகரத்தில் யார் நம்மை பார்க்க போகிறார்கள்?
2: நீ எங்க போக விரும்புகிறாய்?
1: ஓ, நாம் பூங்காவுக்கு நடக்கலாம் என்று நினைத்தேன். நான்
2: தெரியல, இன்னும் சில மணி நேரங்களில் இருட்டாகிவிடும்.
1: சரி, நாம் இப்போது தொடரலாம்.
2: அப்ப நான் போறேன். மாட்டேன். நீ எங்கே இருந்த? நான் ஒவ்வொரு நாளும் உன்னை தேடி இங்கே வந்தேன்.
3: நான் நன்றாக இருக்கிறேன்.
2: நான் உனக்கு சொல்ல விரும்பியது இது பரவாயில்லை. நீங்க எங்க வீட்டுல தங்க விரும்பினால் வரலாம்.
3: ஓ, ஆம். நான் நாளை வரலாமா?
2: ஆம், கண்டிப்பா.
4: நீங்கள் எங்கே இருக்கிறீர்கள்?
2: நீ மயர்ஸ் வீடு எங்கே என்று தெரியுமா?
3: அங்கே கொஞ்சம் முன்பு களஞ்சியம் எரிந்தது அல்லவா?
2: அப்படித்தான்.
1: ஏய், அது என்னவென்னா?
2: அங்கே இருப்பது ஒரு பூனை போல தெரிகிறது அல்லவா? சாண்டி, நீ அங்கே மிகவும் கவனமாகவும் எச்சரிக்கையாகவும் இருக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். நான் இதோ இப்போதே கிளம்பி மிக விரைவாக நீ இருக்கும் இடத்திற்கு அங்கே வந்து விடுகிறேன்.

0: சாண்டா, உங்கள் இரு அனுமதிகளையும் உங்கள் வலது பக்க காலிடாரில் கொண்டு செல்லுங்கள்.
1: நன்றி.
2: மாயா, பேபி 3 நாட்களாக சாப்பிடவில்லை. எனக்கு அவள் உடம்பு சரியில்லை என்று தோன்றுகிறது.
0: உங்க குழந்தை சாப்பிடலையா அல்லது அவன் சாப்பிடலையா?
2: அவள் உடம்பு சரியில்லை என்று நினைக்கிறேன். அவள்லாம் எதுவும் சாப்பிட மாட்டேன் என்று இருக்கிறாள்.
0: உங்களுடைய அடையாள அட்டை காண்பியுங்கள் தயவு செய்து. உங்கள் வலது கை தயவு செய்து. பெண்ணே, இந்த தந்திரம் இங்கே தினமும் 50 முறை நடக்கிறது. உங்கள் குழந்தைக்கு பராமரிப்பு வேண்டுமென்றால் அடையாள அட்டை அவசியம். தயவு செய்து
2: நீங்கள் எனக்கு உதவ வேண்டும். நான் அந்த குறியை ஏற்க முடியாது. என் குழந்தை இறக்க போறா. உதவுங்கள், தயவு செய்து எனக்கு உதவுங்கள்.
0: பாருங்கள், நான் விதிகளை உருவாக்கவில்லை, நான் அவற்றை மட்டும் பின்பற்றுகிறேன். உங்கள் குழந்தைக்கு பராமரிப்பு வேண்டும் என்றால் உங்கள் அடையாள அட்டை இருக்க வேண்டும். இல்லைனா போ.
1: அதிகாரிகள் விரும்புவதும் அதுவே. அக்டோபர் 15 காலக்கெடுவுக்குள் அடையாளம் காண்பது தொடர்பான புதிய விதிமுறைகளுக்கு இணங்காத எவரும் கடுமையான தண்டனையை எதிர்கொள்ள நேரிடும் என்று அது தெளிவுபடுத்தியது. அடையாளம் காண்பது இனி கட்டாயமில்லை.
2: ஓ, நமக்கு என்ன நடக்க போகுது?
1: உங்கள் இருவருக்கும் உங்கள் அடையாள அட்டைகளை பெற்றுக்கொள்ள அரசு வாய்ப்பளிக்கும். நீங்கள் மறுத்தால் உங்களுக்கு மரண தண்டனை விதிக்கப்படலாம்.
2: சரி, வெளியே இருந்த பெண்மணி,
1: நீங்கள் கைது செய்யப்பட்டுள்ளீர்கள். இப்போது நீங்கள் அரசுக்கு சொந்தமானவர். அவர்கள் விரும்பும் ஒன்று உங்களிடம் இருக்கிறது. நீங்கள் பிரசங்ககரருடன் தொடர்பில் இருந்துள்ளீர்கள்.
2: ஆனால் அவர் எங்கே இருக்கிறார் என்று எங்களுக்கு தெரியவில்லை. நாங்கள் அவரை பல மாசங்களா பார்க்கல. மேலும் அதை எப்படி தெரிஞ்சுக்கிட்டீங்க?
1: நான் இதோ இப்போதே கிளம்பி வருகிறேன். நிமிடம் மட்டும் பொறுங்கள், நான் உடனே திரும்பி வந்து விடுகிறேன்.
3: நீங்கள் யாருக்கு அழைக்கிறீர்கள்?
2: பாட்டி.
3: அவள் நம்ம இங்கிருந்து வெளியே கொண்டு செல்ல முடியாது.
2: நாம் எங்கே இருக்கிறோம் என்று ஜொனத்தனிடம் சொன்னேன்.
4: உங்கள் துப்பாக்கி எங்கே?
2: வாங்க ஆபரேட்டர்.
5: அடுத்த 2 வாரங்களில் இது கட்டாயமாகிவிடும். அக்டோபர் 15 கடைசி நாள்.

0: ஓ ஆம் ஆபரேட்டர். இல்லை பரவாயில்ல, வெளிப்புற லைன் கொடுக்க முடியுமா தயவு பண்ணி?
1: அது மணி அடிக்கிறது, மணி அடிக்கிறது.

அனைவருக்கும் வணக்கம். இந்த தளத்திற்கு நான் முற்றிலும் ஒரு புதியவன். இன்று உங்களுக்காக ஒரு சிறப்பான மற்றும் சுவாரஸ்யமான புதிய வீடியோவை உருவாக்க திட்டமிட்டுள்ளேன்.

0: நீங்கள் இதை எப்படித்தான் இயக்குகிறீர்கள்? அதை ஈழு. அதை கிளப்பு. அதை விட்டுவிடு. நான் இழப்பதற்கு ஒன்றுமில்லை, ஆனால் உனக்கு இருக்கிறது. இப்போது அதை உனக்கு நேராக முன்னாடி போடு.
1: இப்போது
0: அங்கே போ.

ஓ, அப்படியா? நீங்கள் சொல்லும் இந்த விஷயம் எனக்கு இப்போதுதான் மிக தெளிவாகவும் முழுமையாகவும் புரிகிறது. இது உண்மையிலேயே மிகவும் வியப்பாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கிறது. இதை பற்றி நான் இதற்கு முன்பு இப்படி யோசித்ததே இல்லை.

வணக்கம் டயன், இவள் பாட்டி, எனக்கு உதவி தேவை. நான் மாட்டிக்கொள்ளப் போகிறேன், எனக்கு ஒளிந்து கொள்ள ஓர் இடம் வேண்டும். தயவு செய்து எனக்கு உதவ முடியுமா? நிச்சயமாக ஐயா, நான் அதை செய்கிறேன். ஆம், அது எங்கே இருக்கிறது என்று எனக்கு தெரியும். ஆனால் சரி, விடைபெறுகிறேன்.

0: ஏன்
1: நான் இங்கே வர வேண்டியது? பாட்டி, எவ்வளவு நாங்கள் இருவரும் உன்னை விரும்புகிறோம் என்று உனக்கு தெரியும். டயான், உனக்காக பிள்ளைகளுக்காக ரேஷன் பார்களை தொடர்ந்து வாங்க முடியாது.
2: நான் இங்கே வந்தது நீ சொல்றதா பாட்டி? அதான் உன் உடல் மற்றும் ஆன்மீக நலனுக்காக நீ அந்த குறியை ஏற்க வேண்டும் என்று நாங்கள் நினைக்கிறோம்.
1: டயானும் நானும் அதை செய்ய வேண்டியிருந்தது. அதுதான் ஒரே வழி.
2: பாட்டி கேள், தயவு செய்து ஒரு நிமிடம் எனது பேச்சை கேள். தயவு செய்து பாட்டி. பாட்டி,
3: நீ எங்கே போகிறாய் என்று நினைக்கிறாய் இளம் பெண்ணே?
4: என் அன்பான பாட்டி அவர்களே, உங்களை நேரில் சந்தித்து பேசுவதற்காக நான் நீண்ட நாட்களாக காத்துக் கொண்டிருந்தேன்.
5: ஜொனத்தனுக்கு உன் முகவரி சாளரத்தை கொடுத்தது ஒரு தவறு போல தெரிகிறது.
6: அது உன்னுடைய தவறு இல்லை, பரவாயில்லை.
3: ஹோட்ஜஸ் ஜேம்ஸ் ஃபியரோ ஜோசப் ஆர்னால் கெண்ட் ஸ்டீவன்ஸ் சாண்டி.
5: பாட்டி, இன்னைக்கு நடக்க போற விஷயம் சில வினாடிகள்ல முடிஞ்சிடும். நித்தியம் என்பது ஒரு நீண்ட காலம். வா.

0: நீ நல்லா இருக்கியா வேண்டா? இது எவ்வளவு பரிதாபமானது! அந்த இரவு எங்கள் தேவாலயத்தில் சுவிசேஷகர் வந்திருந்தார். அவர் கிறிஸ்துவை ஏற்க முன்வருமாறு மக்களை கேட்டார். அது மிகவும் எளிதாக இருந்திருக்கும் நண்பா. இப்போது நாம் முன்னே சென்று கிறிஸ்துவை மறுக்க வேண்டும், இல்லையெனில் கொல்லப்பட வேண்டும். நான் அப்போது மட்டும் அதை செய்திருக்க வேண்டும். மற்றும்
1: அவரை நம்புகிற எவரும் அழிவடையாமல் நித்திய ஜீவனை பெறுவார். கடவுள் உன்னை நேசிக்கிறார், உன்னை ரட்சிக்க விரும்புகிறார். ஆனால் அது உன் விருப்பம். நீ கேட்க மறுத்துவிட்டால் பைபிளில் ரோமர் 2:5 நீ ஒரு பயங்கரமான தண்டனையை சேமித்து வைத்திருக்கிறாய் என்று சொல்லப்பட்டுள்ளது. இன்னும் சில நிமிடங்களில் உங்களை முன்னே வரச் சொல்ல போகிறேன். உங்கள் பாவங்களுக்கு மன்னிப்பு கேட்கவும், இயேசு கிறிஸ்துவை உங்கள் இதயத்திலும் வாழ்க்கையிலும் வரவேற்கவும், அவரை உங்கள் எதிர்காலத்தின் ஆண்டவராக இருக்குமாறு கேட்கவும். சிம்மன்ஸ், ஜான் ஜே ஜான்சன், விண்டா மேயர், பேட்டி வில்காக்சன், ஜோயா.
0: நீ என்ன பண்ண போற? நான் இல்ல,
2: தெரியல. எனக்கு உண்மையிலேயே தெரியல லிண்டா.
3: நான் சிறுவயதில் வளர்ந்து வரும்போது ஒரு நாள் கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து மீண்டும் வருவார் என்ற செய்தியை முதன் முதலாக கேட்டதிலிருந்து இப்போது பல ஆண்டுகள் கடந்துவிட்டன. அந்த காலகட்டத்தில் அந்த வாக்குறுதியானது என் மனதில் மிகவும் ஆழமாகவும் தெளிவாகவும் பதிந்திருந்தது. அப்போது நான் ஒரு சிறுவனாக, வெறும் ஒரு குழந்தையாக மட்டுமே இருந்தேன். அந்த உண்மையை அப்படியே முழுமையாக நம்பினேன்.
4: சூழ்நிலையில் அவர் மீண்டும் திரும்பி வருவதற்கு எந்த அளவிற்கு மிக நெருக்கமாக இருக்கிறார் என்பதை நான் இப்போது தெளிவாக உணர்ந்து கொண்டிருக்கிறேன்.
5: நம்முடைய பரலோக ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் 2 வருகைக்கான தீர்க்க தரிசன அறிகுறிகள் உலகெங்கும் மிக தெளிவாக தெரிகின்றன. இதோ நம்முடைய மீட்பராகிய ஆண்டவர் சீக்கிரமாக வருகிறார். இதற்கான அடையாளங்கள் அனைத்து காலங்களிலும் மற்றும் உலகின் எல்லா இடங்களிலும் பரவலாக காணப்படுகின்றன. இந்த வேளையில் நம்முடைய உள்ளத்தின் ஆழத்திலிருந்து ஒரு உருக்கமான ஜெபம் பரலோகத்தை நோக்கி கேட்கப்பட வேண்டும். வரவிருக்கின்ற இந்த மகிமையான ஈஸ்டர் காலத்தை மிகுந்த எதிர்பார்ப்புடன் நோக்கி உங்கள் கண்களையும் இதயங்களையும் எப்போதும் நிலைநிறுத்தி வைத்திருங்கள்.
6: உங்கள் தலையை உயர்த்துங்கள்.

0: நீங்கள் ஒரு முடிவை எடுக்க மிகவும் சிரமப்படுகிறீர்கள் என்று எனக்கு தெரிகிறது.
1: உங்களுக்கு அது எப்படி தெரியும்?
2: நீங்கள் அறிந்திருக்கலாம், மருத்துவமனையில் இருந்த மருத்துவ உதவியாளர் நம்மை பற்றி மிகவும் அதிகமாக அறிந்திருந்தார்.
0: உங்கள் சில நண்பர்கள் உங்கள் எதிர்காலம் குறித்து கவலைப்படுகிறார்கள். அவங்க என்ன சொல்ல விரும்புறாங்கன்னு நீங்க கேட்கணும்னு நினைக்கிறேன்.
3: சாண்டி, சாண்டி.
4: ஓ சாண்டி,
3: நீ ஒரு கிறிஸ்துவர். ஓ பேட்டி, யாரும் தங்களை கிறிஸ்துவர் என்று சொல்லலாம்.
5: ஆனால் நான் நினைத்தேன் ஜோனதன்
3: நம்மள ஒருவர். ஆனால் சாண்டி உங்களுக்காக வைத்த பொறிக்கும் அவருக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை.
1: சாண்டி, நீ ஏன் நாள் முழுவதும் எங்களுடன் இருந்தாய்?
4: எனவே அந்த மதவெறியர்கள் உங்களை ஒரு முட்டாள்தனமான முடிவை எடுக்க தூண்டுவதை தடுக்க அவர் முயற்சிக்கிறார்.
3: ஆம், உண்மையில் இது எளிமையானது. நீங்கள் நிதானத்தை இழக்கலாம் அல்லது விடுதலை பெறலாம். வேலைக்கு செல்ல பொருட்கள் வாங்க, சாப்பிட, முன்பை போலவே ஒரு இயல்பான வாழ்க்கையை வாழ.
6: நாம் எப்போது நம்முடன் இருக்க விரும்புகிறோம்?
7: ஆமாம், சாத்தான் எல்லாவற்றையும் எவ்வளவு தர்க்க ரீதியானதாக காட்டுகிறான்.
8: நீங்கள் அனைவரும் பொய்யர்கள்.
5: நீங்கள் பொய்யர்கள்.

0: ஓ அப்பா அவர்களே பாட்டி, அவர்கள் இப்போது உன்னிடம் முற்றிலும் பொய் சொல்கிறார்கள்.
1: அமைதி. வெண்டா ஜான்சன், நீங்கள் உங்கள் நம்பிக்கையை துறக்க விரும்புகிறீர்களா?
2: நான் நம்புகிறேன். மறுபிறவி எடுக்க நான் என்ன செய்ய வேண்டும்?
3: நீ ஒரு பாவி என்பதை ஒப்புக்கொள். கிறிஸ்து தமது இரத்தத்தை சிந்தி உன் பாவங்களுக்காக இறந்து அவர் உயிர்த்தெழுந்து உண்மையில் வாழும் தேவனுடைய மகனாக இருக்கிறார் என்பதை நம்பு. உண்மையாக உண்மையாக நான் உங்களிடம் சொல்கிறேன், ஒருவர் மறுபிறவி பெறாவிட்டால் அவர் தேவனுடைய ராஜ்யத்தை காண முடியாது. இல்லை,

அன்புடனும் நான் இங்கே அழைக்க விரும்ப

0: கம்ப்யூட்டர்ஸ் லியா கேதி.
1: இன்னும் அங்கேதான். உங்கள்
0: வரும் தேதி எப்போ?
1: இன்னும் 3 நீண்ட வாரங்கள்.
0: நீங்கள் அதை சாதிப்பீர்கள்.
1: ஆமாம், உங்களுக்கு சொல்ல எளிதுதான். நீங்கள்
0: இந்த புத்தகம் நிச்சயமா வேணுமா? நான் சொல்றது
1: இது கம்ப்யூட்டர்களை பத்தி தானே.
0: இது கம்ப்யூட்டர் வழிபாட்டு மத புத்தகம். ஆனால் ஸ்டாக் பாய்களில் ஒருவன் இதை படித்து இது மிகவும் பயங்கரமாக இருந்ததாக சொன்னால்
2: இந்த மக்களை தாமாகவே துன்ப காலத்தில் பயந்து வாழவிட வேண்டுமா, அல்லது இப்போது அவர்களின் கவனத்தை ஈர்த்து ஏதாவது செய்ய முடியுமா?
0: என்ன மாதிரியானது?
1: சரி, நான் அந்த புத்தகத்தை படிப்பேன் செல்லம். உங்களை போலவே பேட்டி, இந்த தீர்க்க தரிசன விஷயங்கள் எல்லாம் எனக்கு நம்ப முடியாத மாதிரி தான் தோணுது.
3: நீங்கள் பெண்கள் உங்கள் மனதும் இதயமும் திறக்கவே

0: பண்ணிட்ட. இப்போது நீ முடிவில்லாத குழியில் இருக்க வேண்டும்.
1: நீ மனிதனும் இல்ல.
2: இல்ல
0: சாண்டி, நான் இங்க இருக்க விரும்பவில்லை.
3: தயவு செய்து.
4: நான் இங்க இருக்க விரும்பவில்லை.
5: தயவு செய்து எனக்கு உதவி செய்.
2: பேட்டி, நாங்களும் உன்னை இங்க இருக்க விரும்பவில்லை. என் சகோதரி இருக்காத கடவுளுக்காக தன் வாழ்க்கையே வீணாக்கி விட்டாள். வாழ்க்கைதான் உண்மை பேட்டி, கில்லோட்டின் உண்மை என்று உனக்கு தெரியலையா? தயவு செய்து அந்த குறியை ஏற்று பேட்டி. தயவு செய்து அந்த குறியை ஏற்று. தயவு செய்து

ஜோ மையர்ஸ், உன் கடவுளில் உள்ள நம்பிக்கையை நீக்கி சகோதரர் கிறிஸ்டோபர் கட்டுரை 1:7 கூறியபடி உன் வலது கையில் அல்லது நெற்றியில் அடையாளத்தை ஏற்க விரும்புகிறாயா? அப்படியானால் பதில் கூறு. நான் விரும்புகிறேன் அப்போது நீ சமூகத்தில் உனது உரிய இடத்திற்கு திரும்ப அனுப்பப்படும்.

Thank you.

வணக்கம் சாம் அவர்களே, உங்களை இன்று இந்த இனிய வேளையில் இங்கே நேரில் சந்திப்பதில் நான் உண்மையிலேயே மிகுந்த மகிழ்ச்சியும் பெருமிதமும் அடைகிறேன். உங்களை மனதார வரவேற்கிறேன்.

Tom.

0: உன் கைகளை நீட்டிக்கவும். நான் சொன்னேன், உன் கைகளை நீட்டிக்கவும். இப்போது சரி.
1: கடவுளை போட்டு நீ
2: இல்லையா? கடவுளை போட்டுவது சரிதான்.
1: ஒரு சத்தமா பிடி.
2: அந்த யூனிஃபாரத்தை எப்படி பெற்றாய்?
1: மேலே எங்கோ பெண்களே சேற்றில் ஒரு சிப்பாய் கிடக்கிறான். அவரது ஒரே உலகியலான சொத்துகள் அவரது அரசாங்கம் வழங்கிய உள்ளாடை மற்றும் அவரது வலது கையில் உள்ள EFT குறியீடு மட்டுமே.
2: நீ அவரை கொன்றாயா?
1: நிச்சயமா தெரியல. நான் செய்தேனா என்று, அது சுய பாதுகாப்புக்காக தான். ஏய் காட்பாய், உன் பேர் என்ன?
3: பில்லி.
1: பில்லி, அது நல்ல பேர். பில்லி, உனக்கு எத்தனை வயசு?

0: எனக்கு ஒரு மகன் இருந்தான். கிறிஸ்து திரும்பி வந்து விசுவாசிகளை ராப்சரில் அழைத்த போது அவன் ஒரு வயதை தாண்டி இருந்தான். அவன் மற்றும் அவனது தாயையும் நான் இழந்தேன். என்
1: கணவர் ஒரு கிறிஸ்தவராக இருந்தார். அவர் காணாமல் போன 5 நாட்களுக்கு பிறகு பில்லி

0: நீ பயப்படுகிறாயா?
1: ஆமா, நானும் அப்படித்தான் நினைக்கிறேன்.
0: நாம் பயப்படக்கூடாது அல்ல,
1: நம்ம இயேசுவில நம்பிக்கை வைக்க வேண்டும். ஆனால் நமக்கு என்ன நடக்கும் என்ற கவலை, எப்படி எப்போது, அது ரொம்ப இயற்கையானது.

0: நீ என்ன நினைக்கிறாய்?
1: நாம் இருவரும் ஒருவேளை வேறு ஒரு காலகட்டத்தில் சந்திக்க நேர்ந்திருந்தால் அப்போது என்னவெல்லாம் நடந்திருக்கும் என்பதை பற்றி நான் இப்போது ஆழ்ந்து யோசித்துக் கொண்டிருக்கிறேன்.
0: அப்படி இருந்தா நல்லா இருக்கும்.

0: இந்த நாட்களில் நம்பிக்கையாளராக இருப்பதற்கான ஒரே நன்மை அவர்கள் வென்றால் நாம் எங்கே போகிறோம் என்பதே.
1: ஒருவர் நம்பிக்கையாளர் இல்லைன்னா என்ன ஆகும்?
0: அந்த நபருக்கு என் அறிவுரை, முடிந்தவரை நீண்ட நாட்கள் உயிருடன் இருங்கள் என்பதே. பிறகு
1: நீ எங்களை இங்கிருந்து வெளியே கொண்டு போக வேண்டும்.
0: நிச்சயமாக முயற்சி செய்வேன். நான்
1: ஒரு கிறிஸ்தவராக இருந்தேன் அப்படின்னு நினைத்தேன். நானும்
2: அப்படித்தான் நினைத்தேன்.
1: அதற்கு பிறகு கிறிஸ்தவர்கள் மறைந்த பிறகு வாழ்க்கை சாதாரணமாகவே தொடர்ந்தது. முதலில் அதிகமான மாற்றம் எதுவும் இல்லை. ஆனா பிறகு எனக்கு பயமாக இருக்கிறது. நம்ம இங்க ஏன் இருக்கிறோம் என்று எனக்கு தெரியலை. நான்
2: உனக்கு எப்படி உணர்கிறாய் என்று எனக்கு தெரியும். அதே விஷயம் எனக்கும் நடந்தது. ஆனால் நீ ஏதாவது தெரிந்து கொள்ள விரும்புகிறாயா? இப்போது எனக்கு பயமே இல்லை. ரெண்டு வருடங்களுக்கு முன்பு கடவுளுடன் ஒரு தனிப்பட்ட அனுபவம் எனக்கு ஏற்பட்டது. ராப்சர் நடக்கும் முன்பு என்னுள் தொடங்கிய பணியை அவர் இன்னும் தொடர்கிறார் என்றும், நான் இன்னும் இங்கே இருக்கிறேன் என்பதற்கான காரணத்தையும் அவர் எனக்கு வெளிப்படுத்தினார்.
1: நீ இன்னும் இங்க இருக்க காரணம் தெரியுமா?
2: ஆம், எனக்கு தெரியும். ஆனால் நான் கண்டுபிடித்த போது அது எனக்கு மிகவும் வலியாயிருந்தது. என் நம்பிக்கைகளில் உண்மையாக நேர்மையாக இருந்தேன். ஆனால் நான் உண்மையாக இருந்தாலும் தவறாக இருந்தேன்.
1: ஆனால் நான் தேவாலயத்திற்கு போனேன். நான் சனிக்கிழமை பள்ளியிலும் கற்றுத்தந்தேன்.
2: எனக்கு தெரியும். நான் மாற்றுத்திறனாளி குழந்தைகளுடன் வேலை செய்தேன். அது எல்லாம் சரிதான். ஆனால் நான் இதை செய்தேன், நான் அதை செய்தேன் என்று சொல்வோம். நான் சொன்னது போல அது உண்மையில் முக்கியமான ஒன்றை நாம் தவிர்த்து விட்டோம் என்பதையே நிரூபிக்கிறது.
1: அது என்ன?
0: இயேசு கிறிஸ்து.
2: நீயும் நானும் நம்மை போல இன்னும் பல லட்சக்கணக்கானவர்களும் சொர்க்கத்திற்கு நம்மால் செல்ல முயற்சிக்கிறோம். நம்முடைய வழி.
0: யோவான் 14:6 இயேசு சொன்னார், நான் தான் வழி, உண்மை, வாழ்வு. என்னை வழியாக தவிர வேறு யாரும் பிதாவிடம் வர முடியாது.
2: பைபிள் சொல்றது இது ஒரு பரிசு.
1: எது பரிசு?
2: நித்திய ஜீவன். நான்
0: ஆர்வமாக இருக்கிறேன். நீ விசுவாசி இல்லை என்றால் ஏன் நீ அந்த முத்திரையை ஏற்கவில்லை? கணினி தீர்க்க தரிசனங்கள். நீ கணினிகள் பற்றி ஏதும் தெரிந்திருக்கிறதா?
1: நான் முன்பு ஒரு கணினி பகுப்பாய்வாளராக இருந்தேன். இதில் மிருகத்தின் நாள் என்ற ஒரு அதிகாரம் இருக்கிறது தெரியுமா? ஒரு மனிதன் அந்த முத்திரையை ஏற்றுக்கொண்டால் அவன் தன் ஆன்மாவை சாத்தானுக்கு விற்றுவிடுகிறான் என்றும், அவன் என்றென்றும் வேதனைப்படுவான் என்றும் இதில் சொல்லப்பட்டுள்ளது. நான் அந்த முத்திரையை எடுக்க மாட்டேன். அதைவிட முதல்ல இறந்து விடுவேன்.
3: நாம் இங்கிருந்து வெளியே போகவில்லை என்றால் அது எந்த நேரத்திலும் நடக்கலாம்.
4: வெளியில் இருக்கும் அந்த தலைமை குண்டன் சாத்தானை போல கொடூரமாக இருக்கிறான்.

0: பாய், நாம் எங்கே போறோம் என்று நினைக்கிறாய்?
1: எப்படி கீழே

இந்த தருணத்தில் நாம் ஆவலுடன் எதிர்பார்த்த இங்கே நீங்கள் பார்த்து கொண்டிருக்கும் இந்த தொகுப்பானது நமது அன்றாட வாழ்க்கையில் மிக முக்கியமான ஒரு அங்கமாக திகழ்கிறது. இதன் நுணுக்கங்களையும் இது எவ்வாறு செயல்படுகிறது என்பதையும் நாம் இப்போது ஆழமாகவும் நுணுக்கமாகவும் மிக தெளிவான முறையிலும் ஒவ்வொரு பகுதியாக பிரித்து நிதானமாகவும் விரிவாகவும் ஆராயப் போகிறோம்.

அதனால் இப்போது நீங்கள் எனக்காக கொஞ்சம் நேரம் ஒதுக்கினால்

0: பரவாயில்லை, உங்க பையன் நலமா இருக்கிறார். நான் உங்களுக்கு தீங்கு செய்ய வரவில்லை, நான் உங்களுக்கு உதவ விரும்புகிறேன். அவர்
1: என் நண்பர். நான்
0: இந்த பையன் நீங்க யாருன்னு சொன்னது சந்தோஷம். வீட்டு முன்னாடி மிலிட்டரி ஜீப் நிக்கிறது, கொஞ்சம் பதட்டமா இருக்கு.
1: நீங்கள் யார்?
0: என் பேர் டர்னர். நீங்கள் யார் இருக்கலாம்?
2: நான் பேட் ரெயின், இவர் ஜோடி ரீட்.
0: நாம் இந்த பொருளை மறைத்து காலை உணவு சாப்பிடலாம்.
3: இப்போது நீ வெளியே போய் விளையாடலாம், சரிதானே? நான் அப்புறம் உன்னை பார்க்குறேன்.
2: உங்களுடன் பகிர்ந்ததுக்கு நன்றி சகோதரா. நீங்கள் எங்கிருந்து பெற்றீங்க
0: இந்த மாதிரியான உணவை? சரி, முட்டைகள். அவை ஷெல்வி மற்றும் ராக்கர், என் இரண்டு நல்ல கோழிகள் அங்கேயிலிருந்து வந்தவை. பாலும் பன்னீரும் அங்கே இருக்கிற எஸ்கியில் இருந்து வந்தவை. நிச்சயமாக கடவுள் ஒரு ஆப்பிள் மரத்தையும் சில புச்சல் தானியத்தையும் காப்பாற்றினார். பிறகு அவர் சூரியனை பிரகாசிக்கவும் மழையை பெய்யவும் செய்தார். எல்லாம் வளர்ந்தன. நாங்கள் இங்கே நன்றாக வாழ்கிறோம்.
2: அதிகாரிகள் உங்களை இங்கே இருக்கிறதை அறியவில்லை என்றால்?
0: ஓ, அவர்கள் என்னை அறிவார்கள்.
2: அவர்கள் உணவு பறிமுதல் செய்ய மாட்டாங்களா?
0: ஆனால் அவர்கள் நான் இங்கே இருக்கிறதை அறியவில்லை. அவர்களுக்கு நான் வெறும் பைத்தியமான வயதான போதகர், கிறிஸ்தவர்கள் மறைந்த போது வழி தவறி விட்டவன்.
3: நீங்கள் ஒரு போதகரா? நீங்கள் யார்?
0: ஒரு தீங்கற்ற ஒரு வயதான சேகரிப்பவர், உடலும் ஆன்மாவும் ஒன்றாக இருக்க போதுமான அறிவுள்ளவன். நான் உடைகள் மற்றும் பிற தேவைகளை சேகரிக்கிறேன், ஆனால் அவர்கள் நான் எங்கே வாழ்கிறேன் என்று அறியவில்லை. உங்களைப் போலவே எனக்கும் எந்த குறியும் இல்லை. நீங்கள் என்ன நினைக்கிறீர்கள்? சில அறிவு இருக்க வேண்டும்.
2: நீங்கள் ஒரு போதகர், ஆனால் குறி இல்லாமல் இருக்கிறீர்கள் என்றால் ஏன் நீங்கள் கிறிஸ்தவர்களுடன் மறைந்து விடவில்லை?
0: நான் யார்? மத்தேயு டர்னர், போதகர், ஆடுகளத்தின் மேய்ப்பர். நான் மக்களை கடவுளிடமிருந்து விலக்குகிறேன். ஆண்கள், பெண்கள் மற்றும் குழந்தைகள் கடவுளுடைய வார்த்தையிலிருந்து விலக்குகிறேன்.

0: பார்க்கிறீர்களா? இது எனக்கு இருப்பதை அவர்களும் அறியல்ல. போதகர்களும் அவர்களது ஆடுகளமும் மறைந்த அனைத்து தேவாலயங்களிலும் நான் தேடி எடுத்தேன். செய்.
1: நீங்கள் ஒன்று யோவான் நான்கில் போல இயேசு கிறிஸ்து கடவுள் மனித உருவில் பூமிக்கு வந்தார் என்று நம்புகிறீர்களா? செய்.
0: நீங்கள் அதை நம்புகிறீர்களா?
1: ஆம். நீங்களும் அல்ல.
0: தானியேல், எசேக்கியேல், யோவான், இயேசு கூறிய உபத்திரவ காலத்தில் நாம் இப்போது இருப்பதை விசுவாசியான நீங்கள் அறிவீர்கள். ஏழு முத்திரைகள், ஏழு கம்பிகள், ஏழு பாத்திரங்கள்.
1: நேற்றைய நிலநடுக்கம் அது இருக்குமா?
0: ஆம், நம்ம இப்போது இங்கே இருக்கிறோம் என்று நான் நம்புகிறேன். இது ஒரு பயங்கரமானதும் அதிசயமானதும் காலம். பல பெரிய நிகழ்வுகள் நடக்க இருக்கின்றன. இன்னும் பல பயங்கரமானவை வர இருக்கின்றன. முழு பூமியும் துன்பப்படும். ஆனால் குறிப்பாக இஸ்ரவேல் இந்த யாக்கோபின் துன்ப காலத்தில் எரேமியா அதை அழைத்தது போல
2: விஷயங்கள் இன்னும் எப்படி சிக்கலாகும்?
0: சாத்தான் சொர்க்கத்திலிருந்து பரிசுத்தர்களை குற்றம் சாட்டி வந்திருக்கிறான். ஆனால் கிறிஸ்துவும் அங்கே இருந்தார். பரிசுத்தர்களின் பாவங்கள் அவருடைய இரத்தத்தால் கழுவப்பட்டு விட்டன என்று கடவுளிடம் சொன்னார். வெளிப்படுத்தல் புத்தகம் அதிகாரம் 12:10 படி, மிகேல் மற்றும் நல்ல தூதர்கள் சாத்தானையும் அவனுடைய தூதர்களையும் சொர்க்கத்திலிருந்து வெளியே தள்ளுகிறார்கள். அதற்கு பிறகு சாத்தான் பூமிக்கு வருகிறான். அவன் தனது கோபத்தையும் சூழ்ச்சியையும் மனிதர்கள் மீது புதிய வெறியுடன் வெளிப்படுத்துகிறான். ஏனெனில் அவனுக்கு நேரம் குறைவாக இருப்பதை அவன் அறிவான்.
1: அப்படி என்றால் நீங்கள் சாத்தான் இப்போது இங்கே இருக்கிறான் என்று நினைக்கிறீங்களா?
0: ஆம், கடவுளை வீழ்த்தும் தனது இறுதி பயங்கர முயற்சியை அவன் தொடங்குகிறான் என்று நான் நம்புகிறேன். அப்படி என்றால் தானியேல் சொல்றார், இப்போது நாம் 3.5 ஆண்டுகள் காணப்போகிறோம். இதில் மனிதர்களின் கோபம் சாத்தானின் கோபத்துடன் கலந்துவிட்டு கடவுளின் பயங்கரமான கோபமும் தீர்ப்பும் எதிர்கொள்ளப்படும். போர் தொடரும். ரஷ்யா இஸ்ரவேலை தாக்கும். பின்னர் ஒரு பெரிய தலைவர் எழுந்து இஸ்ரவேலை காப்பாற்றுவார். அவர் கொல்லப்பட்டவர் போல தோன்றுவார். பின்னர் சாத்தான் அவருள் நுழைந்து அவருடைய உயிர்த்தெழுதலை போலியாக நடிப்பான். இந்த பெரிய தலைவர் பின்னர் தன்னை உலக அதிபதியாக அறிவிப்பார், உலக தேவாலயத்தை அழிப்பார், மேலும் கடவுளை விட பெரியவர் என்று அறிவிக்கப்படுவார். அவர் ஆலயத்தை கைப்பற்றுவார், தன் உருவத்தை நிறுவுவார், மேலும் இஸ்ரவேல் வரலாற்றிலேயே மிக கொடூரமான துன்புறுத்தலை தொடங்குவார்.
1: சாத்தான் தீர்க்க தரிசனத்தை புரிந்து கொள்வதில்லையா?
0: பூரணமாக இல்லை என்றாலும் யாக்கோபு 2:19 படி அவர் கடவுளின் வார்த்தையை அறிவார் மற்றும் அதை நம்புகிறார்.
2: உங்களை இருவரையும் பார்த்து நான் உண்மையில் கடவுளை புகழ்கிறேன்.
3: நீங்கள் அறிந்திருக்க வேண்டும், நீங்கள் மிகவும் அதிர்ஷ்டசாலி இளம் பெண்.
2: ஆனால் நான் பயப்படுகிறேன். நான் ஒரு பெரிய சுமையாக இருக்க போகிறேன்.
3: கடந்த சில நாட்களில் கடவுள் உங்கள் உயிரை இருமுறை காப்பாற்றி இருக்கிறார் என்பதை உங்களுக்கு தெரியுமா? நான் நம்புறேன் அவர் உங்களுக்காக ஒரு திட்டம் வச்சிருக்கிறார்.
1: கேதி, கேள், எனக்கு உன்னுடைய உதவி தேவை. நான் இப்ப கிட்டத்தட்ட 1 வருடமாக ஒரு விஷயத்துல வேலை செய்து வருகிறேன். இதுக்கு தயாரா நீ? ஒரு போலிக்குறி.
2: ஒரு போலிக்குறியா? எஷ் டேவிட், உனக்கு கணினிகள் பற்றி தெரியுமா?
1: நான் முன்பு அவற்றை வடிவமைத்து உருவாக்குவேன்.
2: பரிசோதனை உபகரணங்கள் பற்றி என்ன?
1: எனக்கு அணுகல் இல்லை. ஆனால் இன்று ஒரு கை கணினி கிடைத்தால் இதை நாம் சேர்ந்து உடைக்க மிக நெருக்கமாக இருக்கிறோம்.
2: ஒரு கணிப்பான்.
1: நீங்கள் அம்பர் நம்ப முடியாத மாதிரி இருக்கலாம். ஆனால் இப்போது உங்கள் கையில உண்மையானது போல ஒரு குறியை வைக்க ஒரு வழி எனக்கு உள்ளது.
2: டேவிட், நீ ஒரு மேதை.
1: நான் அறிவேன்.
2: சரி, அடுத்தபடி என்ன?
1: நான் இதுவரைக்கும் உருவாக்கியதை வைத்து நமக்கு சுதந்திரமா நகர முடியும். நிச்சயமாக நமக்கு மயக்கணினி வங்கியில் கணக்கு எண் இல்லாததால் எந்த வணிகமும் செய்ய முடியாது.
2: நம் குறியீட்டை ஸ்கேனர்களில் காட்டும் போது அது பதிவாகும்.
1: அப்படித்தான்.
2: இப்போது உங்கள் குறியை ஸ்கேனரில் செலுத்தினால் என்ன நடக்கும்? அது நிராகரிக்குமா?
1: ஆம், இல்லை என்று சொல்லலாம். நான் யாருடைய யூனிஃபார்மை எடுத்தேன் என்று நினைவு இருக்கிறதா? ஹூம். அவன் அடையாள அட்டையில் இருந்து அவனுடைய கணினி கணக்கு எண்ணையும் மைக்ரோஃபிஷையும் பெற்றுள்ளேன். நாம் நகரத்துக்குள் போகலாம். நான் அதை ஷாப்பிங் மாலில் உள்ள பொது டெர்மினலில் உள்ளிடுவேன். அவனுடைய கணக்கில் எவ்வளவு இருப்பு இருக்குது என்று பார்ப்போம்.
2: அது முடிஞ்சப்பறம் டேவிட், இந்த குறி உண்மையான குறியிலிருந்து வேறுபடுவது என்ன?
1: இது நம்முடைய குறி, சாத்தானுடையது அல்ல. இது உயிர் வாழ்வுக்கான போராட்டம், நான் கிறிஸ்துவுக்கு அர்ப்பணிப்பது அல்ல.
2: ஆனா பிரச்சனை என்னன்னா டேவிட், இது ஒழுக்கம் சார்ந்தது இல்லையா? ஞாயிறு சர்ச்சில் பல கிறிஸ்தவர்களை பார்த்திருக்கிறேன், திங்களோ அவர்கள் பணப்பெட்டியில் கை வைக்கிறார்கள்.
1: உங்களுடைய ஒழுக்கத்தின் வரையறை என்ன? இது ஒரு போர், நாம் ஒரு கடவுளற்ற ஆட்சி எதிராக போராடுகிறோம். இப்போது நாம் வெறும் பார்வையாளராக நின்று எதிரிகள் நம்மை கற்றுக் கொடுக்கவும் கடவுளற்ற வழிகளில் நம்மை கட்டாயப்படுத்தவும் அனுமதிக்க வேண்டுமா? காதி, நாம் இந்த குறியீட்டை உடைக்க முடிந்தால் உலகம் முழுவதும் உள்ள விசுவாசிகள் ஒன்றிணைந்து சாத்தானுக்கு எதிராக தாக்குதல் நடத்த முடியும். அந்த முத்திரையை ஏற்கும் முன் நான் செத்தாலும் எதிரிகள் வரும்போது சும்மா இருக்க மாட்டேன். அந்த அமைப்பை குலைக்க என்னால் முடிந்ததை செய்வேன். அதிகாரிகள் ஜீப் நம்பர்களை தேடுவார்கள், அதை மாற்றிவிட்டு எங்கு வேண்டுமானாலும் போகலாம். எங்களுக்கு எரிபொருள் கிடைக்க அந்த குறியீட்டை உடைக்க வேண்டும்.
2: அது என்ன? அது
1: நிச்சயமாக அதுதான் லெஸ்லியை சுட்ட அந்த குண்டான மனிதன். இப்போது நாம் இங்கிருந்து வெளியே போகலாம்.

0: இங்க மிக முக்கியமான கேள்வி. இந்த சர்வதேச சபையுடன் நெருக்கமாக ஒத்துழைக்கும் வணிக நிறுவனங்கள் இஸ்ரேலை தோற்கடிப்பதன் மூலமாக எப்படி லாபத்தை ஈட்ட முடியும்? நம்முடைய மிகப்பெரிய பலங்களில் ஒன்று சகோதரர் கிறிஸ்டோபர் ஐரோப்பிய கூட்டமைப்பு நாடுகளின் ஜனாதிபதியாக தேர்ந்தெடுக்கப்பட்டு நமக்கு முன்னோக்கியும் மற்றவர்களுக்கு பிற்பட்ட ஒரு வழிகாட்டுதலையும் வழங்குகிறார். வடகிழக்கு ஐரோப்பாவில் நடக்கும் தற்போதைய போர் முயற்சி நம் காலத்தின் மிக லாபகரமான முயற்சிகளில் ஒன்றாகவும் வாய்ப்பை நமக்கு வழங்குகிறது. எனவே நமது முதலீடு உறுதியானது. இந்த பங்கு முதலீடுகள் ஏற்கனவே சில வாரங்களில் 28% உயர்ந்துவிட்டன. நீங்கள் புரிந்து கொள்ளும் நிலைமை தனித்துவமானது. சகோதரர் கிறிஸ்டோபரின் இஸ்ரேலுடன் உள்ள கூட்டணி அந்த நாட்டை வளமாக்கியுள்ளது. அவள் ஒரு சர்வதேச பழம் போன்றவள் மற்றும் முக்கிய சக்திகள் அவளது செழிப்பான எண்ணெய் கலங்களை பெற அனைத்தையும் பணயம் வைக்க தயாராக உள்ளன. இங்கு மிகப்பெரிய பங்குகள் உள்ளன. மேலும் உங்கள் பலர் எங்கள் முன்மொழிவுகளை சந்தேகத்துடன் பார்க்கிறீர்கள். மற்றும் யார் அவர்களின் புத்திசாலித்தனத்தில் இஸ்ரேல் என்ற சிறிய நாடு ஈவன் சகோதரர் கிறிஸ்டோபர் தலைமையில் ஈவன் ரஷ்யாவை தோற்கடிக்க முடியும் என்ற இந்த அபூர்வமான யோசனையை ஏற்க முடியும் என்று ஆச்சரியப்படுகிறீர்கள். உண்மையில் அது ஒரு இராணுவ மேதை தேவைப்படும் விஷயமாகும்.
1: சரி ஐயா, என்ன பிரச்சனைன்னு தோணுகுது?
2: என்னிடம் புத்திசாலித்தனமாக நடந்து கொள்ளாதே சிப்பாய், நான் நீ யார் என்று அறிவேன்.
0: உங்கள் கைகளை எனக்கு வெளிப்படுத்துங்கள். இப்பொழுது கவனியுங்கள்.
1: நம்ம சேவைக்கு திரும்பலாமா?
0: அற்றிடம் உபகரணம், நகரங்கள், நெடுஞ்சாலைகள், அணைகள் ஆகியவை மறுபடியும் கட்டப்பட வேண்டியிருக்கும். இந்த உபகரணங்களை நாம் ரஷ்யாவுக்கு அவ்வளவு குறைந்த விலையில் விற்கப் போகிறோம். அவர்கள் தங்கள் சொந்த நாட்டிலிருந்து அனைத்தையும் கொண்டு வருவது முட்டாள்தனமாக இருக்கும்.

0: மதிப்பிற்குரிய டெய்லர் அவர்களே, உங்களுக்கு எனது மனமார்ந்த வணக்கம்.
1: நான் நம்ப முடியல, கண்டதில் மகிழ்ச்சி.
2: பற்றன்.
3: ஓ அப்படியா, அது சரி.
1: ஹாய், மன்னிக்கவும், இது என் கணவர் ஜெரி.
2: டயான் உணவு ஒதுக்கீட்டு திட்டத்தில் பிராந்திய மேற்பார்வையாளர். நாம் முன்பு ஒன்றாக வேலை செய்தோம்.
1: நான் இப்போது அங்கே இல்லை. ஐயோ, உன்னை பார்க்க உண்மையில மிகவும் சந்தோஷமாக இருக்கிறது. நான்
2: அறிவேன்.
1: சொல், நீ எப்போது உன் மனதை மாற்றினாய்? பழைய நாட்களில் அந்த கூறி விருப்பப்படி இருந்த போது நீ அதை ஒருபோதும் எடுக்க மாட்டேன் என்று சொன்னாய்.
2: அது கட்டாயமாகிவிட்டது. எனக்கு பசிக்க ஆரம்பித்தது.
3: அதிகாரிகளுடன் உன் சிக்கல்கள் தீர்ந்து விட்டது என்று பார்த்ததில் மகிழ்ச்சி.
2: ஆமாம், அவர்கள் என்னை வேறு யாரோ என்று நினைச்சார்கள்.
3: சரி, அவர் ஒரு சிபி உயிரியல் பரிசோதனை செய்து கொள்வார், அதுவே அவருக்கு திருப்தி அளிக்கும். உங்கள் பணிப்பிரிவு என்ன?
2: இப்போது சிடி ஒன்றையே என்று சொல்லுங்கள். ஓ,
3: கணினிகள். பெரிய ஆள், நான் பிரமித்து விட்டேன். உங்கள் தொழிற்கல்வி பணி என்ன?
2: தற்சமயம் அதை பற்றி விவாதிக்க எனக்கு உண்மையில நேரம் இல்லை.
3: அதி உயர் இரகசிய வகைப்பாடு.
2: ஜெர்ரி, நீங்க இன்னும் தீயணைப்பு மீட்பு பணியில தான்?
3: சில சமயங்களில் நானும் அப்படி இருந்திருக்கலாமே என்று ஆசைப்படுவதுண்டு.
1: உங்களை பார்ப்பதில் மகிழ்ச்சி. நாம் ஒன்று சேர வேண்டும். நாங்கள் உங்களை அழைக்கலாமா?
2: ஏய் கேளுங்கள், ஏன் நாங்கள் உங்களை அழைக்க விடக் கூடாது? நாம் சூழ்நிலையை விளக்க முடியாது, ஆனால் நாங்கள் சாதாரண மக்களைப் போலவே வாழ்வதில்லை. வாங்க. நீ அவனுக்கு உணவு போட விரும்புகிறாயா பிலி? வாங்க, அது போதும். அது அப்படியே வெளியே வை, அதுதான் சரியான வழி. இன்னும் கொஞ்சம் எடு.
4: நான் ஏன் போலி கூறிய ஏற்க முடியாது என்று உனக்கு தெரியும் இல்லையா டேவிட்? இருந்தாலும் உன் அழைப்புக்கு நன்றி. இது என்னை இங்குள்ளவர்களுக்கு அதிகம் கவனிக்க வைக்கும். அவர்களுக்கு எனக்கு இது இல்லைன்னு தெரியும், அதனால் எனக்கு இது இருக்கும் என்று எதிர்பார்க்கவில்லை. நீங்கள்
2: இன்னைக்கு சந்திச்ச பேரபாயத்தை தெரியுமா?
3: ஆமாம், நிச்சயமாக சந்திச்சோம்.
2: மேலும் தேவாலயத்தில் ஒரு விசித்திரமான அனுபவமும் இருந்தது.
4: நீங்கள் தேவாலயத்துக்கு போனீர்களா?
2: நாங்கள் அதிகமான தேர்வுகள் இல்லாமல் இருந்தோம்.
4: உலக தேவாலயம்,
3: அது ஒரு பெரிய நிறுவனத்தின் வாரிய அறையை போலவே இருந்தது.
4: அதுதான் உங்களுடைய உலக தேவாலயம். கிறிஸ்தவர்கள் மறைந்த போது சில தேவாலயங்கள் உறுப்பினர்கள் இல்லாததால் முற்றிலும் சிதைந்து விட்டன. மீதமுள்ளவை எல்லாம் ஒன்றாக சேர்ந்து பாவம் நிறைந்த மனிதநேய அமைப்பாக உலக தேவாலயமாக மாறின. பைபிளில் வெளிப்படுத்தல் புஸ்தகம் அவளை பூமியின் அரசர்களுடன் விபச்சாரம் செய்யும் பெரிய விபச்சாரியாக அழைக்கிறது.
2: விபச்சாரம்?
4: நீங்கள் இன்று சென்ற அந்த தேவாலயத்தில் அவர்கள் கடவுளை வழிபட்டார்களா?
2: அப்படியெல்லாம் இல்லை.
3: அவர்கள் போர் பொருட்களில் முதலீடு செய்ய விற்பனை செய்வதைப் போலவே இருந்தது.
4: அப்படித்தான், மக்களை போர், இரத்தம், உடல் சம்பந்தப்பட்ட விஷயங்களிலே வர்த்தகம் செய்ய கற்றுக் கொடுக்கிறார்கள். அதுதான் உங்கள் சிவப்பு ஆடை அணிந்த பெண் மிருகத்தின் மீது சவாரி செய்கிறாள்.
2: சரி, புரிகிறது. இது தேவாலயமாக இருக்க வேண்டும், ஆனால் அவர்கள் கடவுளை முற்றிலும் விட்டு விட்டார்கள்.
3: அந்த இட சம்வேரில் எதிர்கிறிஸ்து இருக்கிறாரா?
4: இறுதியில் ஆம். ஆனால் முதலில் சிவப்பு ஆடை அணிந்த பெண்ணும் அவளது அரசர்களும் வணிகர்களும் கொண்ட தவறான உறவுகளும் முடிவுக்கு வரும். சாத்தானின் நாள் வந்தபோது அவன் இந்த பெரிய நம்பிக்கைக்குரிய உலக தலைவருக்குள் நுழைந்து அவனை இறந்தவரில் இருந்து எழுந்தவராக தோன்றச் செய்வான். பின்னர் அவனது மரணத்திற்கு துக்கம் கொண்ட யூதர்கள் அவனை மெசியாவாக அறிவிப்பார்கள். அப்போது சாத்தான் உலக தேவாலயத்தின் மீது பொறாமை கொண்டு இந்த உயிர்த்தெழுந்த தலைவரான எதிர்கிறிஸ்துவின் மூலம் அவளை அழிப்பான். பின்னர் அவன் அவளது அனைத்து செல்வத்தையும் எடுத்துக்கொள்வான். ஆனால் இந்த போலி தேவாலயத்தை வெல்லும் விஷயம் அவனை திருப்திப்படுத்தாது. சாத்தான் எல்லா மனிதர்களும் அவனை வழிபடும் வரை நிற்க மாட்டான். அதனால் இந்த மிருகத்தின் உருவத்தை, அதாவது எதிர்கிறிஸ்துவின் உருவத்தை, புதிய யூத ஆலயத்தின் பரிசுத்த பரிசுத்தத்தில் வைப்பான். பின்னர் உலகில் உள்ள எல்லா மக்களும் இந்த மிருகத்தை வழிபட வேண்டும் என்று அவன் கட்டாயப்படுத்துவான்.
3: பயங்கரம்.
2: ஏன் டேவிட்?
3: ஏனெனில் உண்மையான இஸ்ரவேலர் ஒரு உருவத்தை வழிபட முடியாது.
4: அது சரிதான். தானியேல் இது அழிவின் அருவறுப்பாக அழைக்கிறார். அந்த துல்லியமான தருணத்தில் ஒவ்வொரு விசுவாசமான யூதரும் அறிந்து கொள்வார்கள் நூற்றாண்டுகளாக உள்ள இதயத்தை பிளக்கும் வேதனை. அவர்கள் நேசித்து மெசியாவாக வழிபட்டவரே எதிர் கிறிஸ்துவாகவும் தேவனுக்கும் தேவனுடைய ஜனங்களுக்கும் எதிரியானவராகவும் மாறிவிட்டார். அவர்கள் எருசலேமில் இருந்து ஓடிக்கொண்டு போகும் போது இதுவரை அறியப்படாத மிக கடுமையான துன்புறுத்தலுக்குள் அவர்களின் வலியுறும் ஆவிகள் உண்மையான மெசியா 20 நூற்றாண்டுகளுக்கு முன்பு எருசலேமுக்கு வெளியே சிலுவையில் அறையப்பட்டார் என்பதை உணரத் தொடங்கும்.
2: என்னிடம் கணினி தீர்க்க தரிசனத்தை பற்றிய இந்த புத்தகம் இருக்கிறது. அதில் நிறைய பேர் கடைசியில் தேவனை நோக்கி திரும்புவார்கள் என்று சொல்லப்பட்டுள்ளது. 1000 சிறப்பு ஆசான்கள் காரணமாக
4: 144,000 பேர். ஆமாம், இஸ்ரவேல் ஒவ்வொரு கோத்திரத்திலிருந்தும் 12,000 பேர். தூய்மையானவர்கள், களங்கமற்றவர்கள், தேவனுடைய ஊழியக்காரர்களாக முத்திரை போடப்பட்டவர்கள். இந்த கடைசி துன்ப காலங்களில் அவர்கள் பலரை கிறிஸ்துவிடம் கொண்டு வருகிறார்கள்.
2: எனக்கு இதெல்லாம் ஏன் நடக்குதுன்னு புரியல போல இருக்குது.
4: நல்லா, தேவன் மனிதர்களையும் ஜாதிகளையும் தாங்களே தங்களுக்கே தீர்ப்பு வர செய்ய அனுமதிக்கிறார். மனிதனின் பாவம் தீர்ப்பை ஏற்படுத்துகிறது. மனிதன் எப்போதும் தேவனிடம், எங்களை விட்டுவிடு, மனிதர்கள் தான் எல்லாவற்றையும் சிறப்பாக மாற்றுவோம் என்று சொல்லிக்கொண்டே இருந்தான். அதனால் தேவன் தன் ஆவியை உலகிலிருந்து எடுத்து விட்டார். இப்போது அவர் மனிதர்களுக்கு அவர்கள் எப்போதும் விரும்பியதை, அதாவது தேவன் இல்லாத ஒரு உலகை கொடுத்து வருகிறார்.
5: ஒரு தொடர்ச்சியான காலத்தில் ரஷ்யாவும் அவளது கூட்டாளிகளும் வடக்கு கூட்டணியாக இணைந்து நமது காலத்தின் மிகப்பெரிய சர்வதேச சூதாட்டங்களில் ஒன்றை எடுத்தனர். தெற்கிலிருந்து எகிப்திய படைகள் முதன் முதலில் தாக்குதல் நடத்தியதிலிருந்து சுமார் 5 ஆகிவிட்டன. வெற்றியின் முன்பே ஒரு துயரமான முடிவு. பிரதர் கிறிஸ்டோபர் ஒரு கொலைகாரனின் துப்பாக்கி குண்டால் தாக்கப்பட்டு உயிர் இழந்தார் என்று தெரிகிறது.
6: இதெல்லாம் என்ன அர்த்தம்? சரி
7: பாப், நான் இது போன்ற சர்வதேச துயரத்தை பார்த்ததே இல்லை. ஜான் ஏ கெனடி 1960களின் தொடக்கத்தில் தாக்கப்பட்ட போது போல.
6: ஆனால் அதை புரிந்து கொள்வது கடினம். ஜூலியஸ் சீசர் மற்றும் நெப்போலியனுடன் நின்ற அந்த மனிதர் பலரால் நேசிக்கப்பட்டார், வழிபட்டும் வரப்பட்டார் என்றால் அது மிகையாகாது.
7: இந்த மனிதரிடம் இருந்த தலைமை பண்பும் வசீகரமும் கொண்ட வேறு யாரையும் என் வாழ்நாளில் என்னால் நினைவு கூற முடியவில்லை.
0: இன்னும் என்னால் இதை நம்ப முடியவில்லை. அதாவது, அவருடைய இராணுவ மேதைமையும் அரசியல் சாதுரியமும் கொண்ட ஒருவர் வருவதற்காக உலகம் பல ஆண்டுகளாக காத்திருக்கிறது. இங்கோ
2: இல்ல, அது மட்டுமின்றி அவர் வசீகரமானவர் என்று நான் நினைத்தேன்.
0: ஏய், கால்குலேட்டர் எப்படி வேலை செய்கிறது பேட்?
8: ஓ, நன்றாக இயங்குகிறது. இதன் பயன்பாட்டுக்கு நன்றி.
0: சரி பெட், நான் உன்னிடம் ஒரு யோசனையை முன்வைக்க வேண்டும். நாங்கள் உங்களை பற்றி ஒரு கணினி சோதனை செய்தோம். அது மிகவும் விரிவானதாக இருந்தது. என் குழுவினர் மிகவும் பாதிப்படைந்துள்ளனர்.
8: உங்க குழுவினர்?
0: நான் இதுவரை உங்களிடம் சொல்லவில்லை, ஏனெனில் உங்கள் தகுதிகளை முழுமையாக உறுதி செய்ய வேண்டியிருந்தது. டைன் மற்றும் நான் சிறப்பு முகவர்கள்.
8: பிளேவர்ஸ் அண்டர் கிரவுண்ட் மூவ்மெண்ட் ஸ்குவாட்.
0: மன்னிக்கவும், என்ன சொன்னீங்க?
2: ஓ, நான் நிறுவன பெயர்களை சுருக்கி சொல்லும் பழக்கம் உள்ளது. அதனாலதான் இது கொஞ்சம் வேடிக்கையாக வந்துவிட்டது.
8: உங்க யோசனை என்ன ஜெரி?
0: உங்களை போன்ற ஒருவர் எங்களுக்கு தேவை. நீங்கள் கணினிகளில் ஈடுபட்டிருக்கிறீர்கள் என்பதற்கு எங்கும் எந்த ஆதாரமும் இல்லை என்பதை நீங்கள் அறிவீர்கள். உங்கள் மறைமுகம் முற்றிலும் குறைபாடற்றது.
2: தீவிரவாதிகளால் நாங்கள் சிக்கலை சந்தித்தோம்.
0: நாங்கள் எவ்வளவு முயற்சி செய்தாலும் அவர்களது இயக்கம் தொடர்ந்து வளர்ந்து கொண்டே இருக்கிறது.
8: நான் என் வேலை வகைப்பாட்டை கட்டுப்படுத்த முடியாது, அதை நீங்கள் அறிவீர்கள். இல்ல,
0: அதை நான் பார்த்துக்கொள்ளலாம். பாருங்கள், எல்லா நிறுவனங்களிலும் எங்களுக்கு முன்னுரிமை உள்ளது.
8: இதை பற்றி கொஞ்சம் யோசிக்க விடுங்கள்.
0: ஓ, சும்மா போங்க.
2: நான் நினைக்கிறேன் பேட்டரிகள் இறந்து விட்டது.
0: ஆமாம்.
2: இல்ல, அந்த நகரத்துக்குள் போவது எனக்கு பிடிக்கல. அது எனக்கு உண்மையில் பயம் அளிக்கிறது. யாராவது பேட்டரிகள் வைத்திருக்கிறீர்களா? இப்போது நாம் எங்கே தேட போறோம் டேவிட்?
8: நான் உணவு மையத்தை தவிர்க்க நினைத்தேன், ஆனால் அது மட்டுமே இடம் என்று நினைக்கிறேன்.
9: அணியவர்களே மற்றும் பெண்மணிகளே, இது URN யுனைடெட் ரேடியோ நெட்வொர்க் ஜெருசலேமில் இருந்து நேரடி செய்தி அறிவிப்புடன் யுனைடெட் ரேடியோ மற்றும் ஜாக் மல்கே.
5: இது உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. 1 நேரத்திற்கு மேலாக முன்பே சகோதரர் கிறிஸ்டோபர் ஒரு அதிசயத்தால் குணமடைந்தார் என்று தெரிவிக்கப்பட்டது.
3: இங்கே குழப்பமாக உள்ளது. பெரியோர்களே, இப்போது கோவிலுக்கு செல்வோம். அங்கு சகோதரர் கிறிஸ்டோபர் அறிக்கை அளிக்க தயாராக உள்ளார்.
10: ஆம், நான் உயிருடன் இருக்கிறேன்.
3: நான் இதுவரை இருந்ததை விட அதிகமாக உயிருடன் இருக்கிறேன்.
10: பயப்பட வேண்டாம்.
3: அவர் சொல்ல போகும் அனைத்தும் இதுதான் போல் இருக்கிறது. இது பார்ப்பதற்கு ஒரு அற்புதமான காட்சி. என் வாழ்க்கையில் உண்மையில் மிகவும் பரபரப்பான தருணங்களில் ஒன்று. உலகத்திற்கு ஒரு மிகப்பெரிய மிகப்பெரிய நாள். நிலையமைப்பு எப்படி மாறுகிறது என்பதை பற்றி உங்களுக்கு தொடர்ந்து தகவல் வழங்குவோம். இது ஜாக் மல்காஹி, யுனைடெட் ரேடியோ, ஜெருசலேம்.
11: அனைத்து வணிக நிறுவனங்களும் உடனடியாக மூடப்பட வேண்டும். எல்லோரும் உங்கள் வீடுகளுக்கு திரும்புங்கள். அனைத்து வணிக நிறுவனங்களும் உடனடியாக மூடப்பட வேண்டும். எல்லோரும் உங்கள் வீடுகளுக்கு திரும்புங்கள்.
12: நாம் இப்போது சில காலமாக ஒன்றாக இருக்கிறோம். அதனால அப்படின்னா
8: நீ என்ன சொல்ல வருகிறாய் என்று எனக்கு தெரியும் கத்தி. இப்போது நடக்கிற எல்லாவற்றையும் பார்த்தால் உனக்கு உண்மையில தேவைப்படுவது இயேசு கிறிஸ்துவுடன் ஒரு உறவுதான் என்று நினைக்கிறேன்.
12: ஏன்
8: உடம்பு நமக்கு தவிர்க்க முடியாத ஒன்று. அடுத்த வருடம், அடுத்த மாதம், நாளை, இது வெறும் காலத்தின் கேள்விதான். நான்
13: தெரியும் டேவிட்,
12: நான் அதை பத்தி யோசிக்காமல் இருக்க முயற்சிக்கிறேன்.
8: கடவுள் முன் நிற்கையில் கத்தி, உன்னை ஏன் சொர்க்கத்தில் சேர்க்க வேண்டும் என அவர் கேட்டால் என்ன சொல்வாய்? வெளிப்படுத்தல் 3:20 இயேசு சொன்னார், இதோ நான் கதவின் அருகில் நின்று தட்டுகிறேன். யாராவது என் குரலை கேட்டு கதவை திறந்தால் நான் அவனிடம் வருவேன்.
12: அது நியாயமில்லை. அதை பற்றி எனக்கு தெரியலை டேவிட்.
8: இப்போது உனக்கு தெரியும் அல்லவா? நாம் இருவரும் நம் குறைந்த அறிவால் கடவுளை நியாயப்படுத்த முயற்சித்தோம்.
12: அதை புரிந்து கொள்ள முயற்சிப்பதில் என்ன தவறு?
8: என்னால நாம் அதை புரிந்து கொள்ள முயற்சிக்கவே இல்லை. நீ பார்க்கவில்லையா? நாம் அதை சிக்கலாக்கிட்டோம். இவ்வளவு எளிமையானதும் தெளிவானதும் இருந்த ஒன்றை நாம் சிக்கலாக்கிவிட்டோம். நம்பினாலே போதும். நீங்கள் இன்னும் இயேசுவை ஏற்க வாய்ப்பு இருப்பதற்கு காரணம், பரலோகத்திற்கு முன் இரட்சிப்பு திட்டத்தை நீங்கள் ஒருபோதும் கேள்விப்படவில்லை என்பதுதான். என்பதை உனக்கு புரிய வைக்க முயற்சிக்கிறேன். நீ அதை கேட்டும் மறுத்திருந்தால் அப்பொழுது உனக்கு விண்ணகத்தில் நித்திய ஜீவனுக்கான நம்பிக்கை இனி ஒருபோதும் இருக்காது.
12: அது
8: பைபிளில் இருக்கிறதா? அது 2 தெசலோனிக்கேயர் 2 ஓ கேத்தி, உன் வாழ்க்கையை வீணாக்காது. இன்னும் நேரம் இருக்கும் போது அதை இயேசுக்கு கொடு. தயவு செய்து நான்
12: தெரியல. நீயும் நானும் 2 உலகங்களில் இருக்கிறோம் டேவிட். இங்கே நான் உண்மைகள், நிஜமான ஆஷாஷ்காஸ் நிகழ்வுகள் பற்றி பேசுகிறேன். ஆனா நீ 2000 பழைய ஒரு புத்தகத்துல உள்ள கதைகள் பத்தி பேசுகிற. அது நம்ம நிஜ வாழ்க்கையை பத்தி பேசலாம் டேவிட். நீ
14: நிஜம் பத்தியா?
12: ஆமா.
14: 3 அரை மாதம் முன்பு உன் கணவர் உட்பட 1,000,000 பேர் மறைந்தார்கள். அதுதான் நிஜம்.
12: அவங்க வந்து அது யூஎஃப்ஓகள்னு சொன்னாங்க.
14: பைபிள் பதிப்பை கேட்க விரும்புறியா?
4: வெளியில் குளிரா?
12: இல்ல, உண்மையில வெளியே நல்லதுதான்.
14: நாங்கள் ஸ்ரீ பைபிள் படிப்புல இருந்தோம். நான் ஒரு விஷயம் பார்க்க விரும்புறேன். இது 4:16-17 கர்த்தர் தாமே வானத்திலிருந்து ஒரு பெரும் கட்டளையுடன், பிரதான தூதரின் குரலுடன், தேவனுடைய கம்பை ஒளியுடன் இறங்குவார். கிறிஸ்துவில் இறந்தவர்கள் முதலில் எழுப்பப்படுவார்கள். அதற்கு பிறகு இன்னும் உயிரோடு இருந்து மீதமுள்ள நாங்கள் அவர்களுடன் மேகங்களில் கர்த்தரை சந்திக்க ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்படுவோம். அப்படியே நாம் எப்போதும் கர்த்தருடன் இருப்போம். அதுதான் உண்மை கத்தி. உனக்கு உண்மையான தகவல்கள் வேண்டுமா? கிறிஸ்துவின் பிறப்பிற்கு பிறகு பைபிளில் உள்ள 300 மேற்பட்ட தீர்க்க தரிசனங்கள் நிறைவேறியுள்ளன.
12: நீங்கள் இதை படித்து ஆராய்ந்தது போல இருக்கிறது.
14: நான் இந்த புத்தகத்தை முழுமையாக ஆராய்ந்தேன். துரதிருஷ்டவசமாக கொஞ்சம் தாமதமாக, ஆனால் எனக்கு அது எப்படி இருக்கும் என்று தெரியும்.
13: நம்பிக்கை இல்லாதவராக இருப்பது. இந்த நிகழ்ச்சியை இடைநிறுத்தி கீழ்காணும் செய்தி அறிவிப்பை வழங்குகிறோம். இருவர் சில நிமிடங்களுக்கு முன்பு எருசலேம் வீதிகளில் கொல்லப்பட்டனர். நம்பகமான தகவல்களின்படி இந்த இரு சக்தி வாய்ந்த மத தீவிரவாதிகளை உலகிலிருந்து அகற்றியதற்கு சகோதரர் கிறிஸ்டோபர் பொறுப்பாக இருந்தார் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. அவர்கள் யூதர்களை மாற்றி சுவிசேஷத்தை பிரசங்கிக்க வைத்துள்ளனர். மீண்டும் கூறுகிறோம், இருவர் சில நிமிடங்களுக்கு முன்பு எருசலேம் வீதிகளில் கொல்லப்பட்டனர். சகோதரர் கிறிஸ்டோபர் அந்த உடல்கள் பேச முடியாதவையாகவே இருக்கும் என்று தெரிவித்துள்ளார். மத தீவிரவாதிகள் எங்கள் மக்களின் அரசியல் மற்றும் பொருளாதார நலன்களில் தலையிடும் போது என்ன நடக்கிறது என்பதற்கான சாட்சியாக அந்த உடல்கள் இருக்கும் என்று கூறியுள்ளார். ஆஹா, இப்போது ஒரு தாமதமான செய்தி வந்துள்ளது. எல்லா ஆற்றல் உற்பத்தி நிறுவனங்களும் இப்போது தலைவர் நேரடி கண்காணிப்பில் உள்ளன. இதில் உலக திருச்சபை அமைப்பின் அனைத்து ஆற்றல் சொத்துகளும் அடங்கும்.
4: இப்போது அவர் அதை செய்துவிட்டார். அவங்க அதை செய்துவிட்டார்.
14: அவர் என்ன செஞ்சாரு?
4: அவர் தேவனுடைய பரிசுத்தரை கொன்றுவிட்டார்.
15: மோசேயும் எலியாவை போல இருந்தார்கள். சாத்தானே சகோதரர் கிறிஸ்டோபருக்குள் நுழைந்திருக்கிறார். அப்படித்தான் இருக்க வேண்டும். பொய்யான உயிர்ப்பின் மேடை அமைப்பு. சாத்தான் சகோதரர் கிறிஸ்டோபர் மூலம் இப்போது தேவனுடைய ஜனங்களை இஸ்ரவேலில் அழிக்க முயற்சிக்க தொடருவார்.
16: என்ன நடக்கப் போகிறது?
15: தேவனுடைய கோபம் பூமியில் கம்பி தீர்ப்புகளின் மூலம் பொழியும் கத்தி. அவை எந்த நேரத்திலும் துவங்கலாம். மனிதனுக்கான தேவனுடைய செய்தி ஹொய் செய்யுங்கள். சாத்தானின் ஏமாற்றத்தில் இருந்து இயேசுவை நோக்கி திரும்பி இரட்சிப்பை பெறுங்கள். உடல் அழிந்து விட்டாலும் ஆன்மா தீர்ப்பிலிருந்து தப்பிக்க முடியும்.
16: நாம் எல்லோரும் வெட்டப்படுவதற்காக காத்திருக்கும் மாடுகள் போலத்தான். டேவிட், எனக்கு பயமா இருக்கு. நீ இதை முன்பே செய்திருக்கிறாய். நான் செய்யல.
15: நான் சொன்னதை போலவே செய். எல்லாம் நன்றாக நடக்கும்.
16: மீண்டும் சொல்லுங்கள்.
15: நீங்கள் உங்கள் செக்அவுட் லைனில் செல்லும் போது நம் இருவருக்கும் அடையாள அட்டையில் ஒரே கணக்கு எண்கள் இருப்பதை நினைவில் வையுங்கள். என் முதல் வாங்கும் பதிவு செய்யப்படுவதற்கு முன் உன் ரெஜிஸ்டரை கிளியர் செய்துவிடு. இல்லையெனில் ஒரே நபர் இரண்டு லைன்களில் செல்கிறார் என்று கணினி நினைத்து செயல்பாட்டை நிறுத்திவிடும்.
16: நான் என் செக்அவுட் லைனில் முடிக்கிற வரை நீ உன்னுடையதை முடிக்க முடியாது.
15: இப்பொழுது நாம் பிடிபட்டால் போல முடிந்தவரை விரைவாக நகர்ந்து செய்.
16: சரி,
17: நான் வெளியே உன்னை காத்திருக்கிறேன். சரியா?
15: சரி.

0: என்ன விஷயம் பெண்களே, உங்களுடைய ஷாப்பிங் கார்ட்டில் இடம் முடிந்து விட்டதா? உங்களிடம் இன்னும் என்ன இருக்கிறது என்று பார்க்கலாம். நான் இன்னும் என் மனைவியை காத்திருக்கிறேன்.
1: நீங்கள் முன்னே போங்கள்.
0: வரிசையை தாமதப்படுத்தாதீர்கள்.
2: அவர் நகரத்துக்கு வரும்போது நீ அவரை பார்க்க போகிறாயா?
3: யார்?
2: முதன்மை ஆசாரியர்.
3: ஓ ஆம். இல்லை, அதை நான் எதற்கும் தவறவிட மாட்டேன்.
2: நீங்கள் 72 EFTs-ஆ? ஆமா. ஓ, சும்மா போங்க. இன்றைக்கு இது இரண்டாவது முறையாக சிக்கிக் கொள்கிறது. ஓ, ஒரு நிமிஷம். உங்கள் ரசீது இல்லாமல் நீங்கள் வெளியே போக முடியாது.
3: நான் உடனே திரும்பி வர்றேன். நான் என் குழந்தையை காரில் விட்டு விட்டேன்.

0: வீடும் அம்மா, அதை பில் செய்யும் முன் எனக்கு இதே மாதிரி இன்னொன்று இருக்கிறது.
1: ரெண்டையும் சேர்த்து பில் செய்ய விரும்புவீர்கள் என்று நினைக்கிறேன்.
0: இதுதான் இங்கே இருக்கிறது. ஆம்.

0: சரி ஆரம்பிக்கலாம் ஐயா. வரிசையை தாமதிக்கிறீர்கள்.
1: ஓ, நான் எல்லாவற்றையும் மேசையில் வச்சுவிட்டேன் என்று நினைத்தேன்.
2: மன்னிக்கும், எனக்கு இங்கே இன்னும் சில பொருட்கள் இருக்கின்றன.
3: அந்த ஒன்றையும் பில் செய்ய விரும்புகிறீர்களா?
4: இப்போதுதான் இருந்த அந்த அம்மாவை கண்டுபிடிக்க முடியுமா? அவள் நம்ம இந்த ரசீதை பெறும் வரை நான் வேற எந்த வியாபாரத்தையும் செய்ய முடியாது. வாருங்க.
2: இன்னும் இருக்கு, இங்க எனக்கு இன்னும் 2-3 விஷயங்கள் இருக்கின்றன. ஆமா, பார்க்கிறேன்.

செக்டர் 15 அதாவது 15 யூனிட் வந்து திருடப்பட்டுள்ளது. வடகிழக்கு திசையில் செல்கிறது. சந்தேகப்படுபவர் ஒரு வெள்ளை ஆண், உயரம் சுமார் 5 அங்குலம், 11 அங்குலம், மஞ்சள் நிற முடி.

0: உங்களுக்காக பின்வரும் செய்தியை வழங்குகிறோம்.
1: செய்தி இது ஜெரி பிராட்ஃபோர்டு.
0: யாராலும் விளக்க முடியாத நிகழ்வு இது. மூன்று நாட்களாக தெருவில் பிணமாக கிடந்த எலியா, மோசே போன்ற அந்த இருவர் இப்போது உயிர் பெற்றுவிட்டனர்.
1: அதை பற்றி கேட்க வேண்டாம்.
0: கூட்டம் வந்து பார்த்தது. அப்போது அவர்கள் திடீரென எழுந்து தூசி துடைத்துக் கொண்டு வெறும் தூங்கிக் கொண்டிருந்தது போல நடந்து கொண்டார்கள்.
1: அந்த மனிதனை எனக்கு தூக்கிலிட வேண்டும். என்னுடன் வாதிக்காத, காகிதங்கள் தயாரானவுடன் உடனே அதை முடிக்க வேண்டும். டான், அந்த காகிதங்கள் விரைவாக முடிவடைய வேண்டும் என்று நான் விரும்புகிறேன். நீ பார்த்துக்கொள், அவை வெள்ளிக்கிழமைக்கு முன்னதாகவே என் மேசையில் இருக்க வேண்டும்.
2: ஜெரி கேள், அந்த மனிதனை நீ தூக்கிலிட முடியாது.
1: இல்ல, நீ கேள். அந்த மனிதன் என் மேசையில் உட்கார்ந்து என் உணவை உண்டான், என் நண்பன் போல நடித்து என் மனைவி கொடுத்த கணிப்பொறியை பயன்படுத்தி நம் அமைப்பை போலி செய்து குழப்ப முயற்சிக்கிறான். நான் இந்த நிறுவனத்தில் எல்லோருக்கும் நகைச்சுவையாகிவிட்டேன்.
2: ஜெரி, அமைதியாக இரு. உனது உணர்வுகளை நான் புரிந்து கொள்கிறேன். ஆனால் அந்த குறியீட்டை எப்படி நகலெடுக்க முடியும் என்று அவன் அறிந்திருந்தால் அந்த தகவலை நாம் கண்டிப்பாக பெற வேண்டும். அந்த பெண் அவனுடன் சேர்ந்து வேலை பார்த்தால் அவளையும் நாம் பிடிக்க வேண்டும். இப்போதே அவன் மட்டுமே அவள் எங்கே இருக்கிறாள் என்று அறிவான்.
1: சரி, நீ சரிதான் ஜான். நீ எல்லாத்தையும் திட்டமிட்டு விட்ட. அடுத்து என்ன நடக்கும்?
3: என்ன நடக்கும்? நாம இதுவரை அனுபவிச்சதை விட இது மோசமாகுமா?
4: ஆம், இது இன்னும் மோசமாகும். முதல் கம்பை ட்ரம்பெட் பூமியின் செடிகள் மீது தீயின் தீர்ப்பாகும். மின்னல் ஆலங்கட்டி மற்றும் இரத்தத்துடன் கலந்து காட்டும் காடுகள் மற்றும் புல்வெளிகள் தீப்பிடிக்கும். இது கடவுள் வழங்கிய பயனுள்ள பூமிக்காக மனிதர்கள் நன்றி செலுத்தாததற்காக அவர்களுக்கு வந்த ஒரு பேரழிவாகும்.
3: ஆனால் அது ஒரு நேரடி லிட்ரல் விளக்கம் அல்லவா?
4: எகிப்தின் பேரழிவுகள் நேரடியாகவே நடந்தன. கத்தி அதை உலகியலான வரலாறு உறுதிப்படுத்துகிறது. சமூக, அரசியல் அல்லது பொருளாதார பிரச்சனைகள் என்று நினைத்து கம்பை பேரழிவுகளை நாம் வேண்டாம் என்று நினைக்காமல் கவனமாக இருக்க வேண்டும். வெளிப்படுத்தல் அதிகாரமெட்டு வசனமெட்டு என்படி இரண்டாவது தூதன் கம்பை ஊதினான். அப்போது ஒரு பெரிய மலை தீயுடன் எரிந்து கடலில் வீசப்பட்டது. அதனால் கடலின் மூன்றில் ஒரு பகுதி இரத்தமாக மாறியது. கடல் உயிரினங்களில் மூன்றில் ஒன்று இறக்கும். கப்பல் போக்குவரத்து அழிக்கப்படும். வறட்சி வந்தபோது உணவுக்காக கடலை நம்பும் மக்கள் பசிக்கொண்டு இறந்து போவார்கள். மூன்றாவது கம்பை என்பது குடிநீருக்கான ஒரு பேரழிவு. வெளிப்படுத்தல் 8 வசனங்கள் 10 மற்றும் 11 என்படி வெண்முள்ளி எனப்படும் ஒரு எரியும் விண்கல் பூமியில் விழுந்து நதிகளை மாசுபடுத்தி குடிநீரில் மூன்றில் ஒன்றை விஷமாக்கும்.
3: இது நம்ப முடியாத ஒன்று.
4: நான்காவது கம்பை என்பது பூமியில் இருளின் பேரழிவு. சூரியன், சந்திரன் மற்றும் நட்சத்திரங்களில் மூன்றில் ஒன்று இருண்டு போய்விடும். அதேபோல் ஆன்மீக இருளும் உலகம் முழுவதும் பரவும். ஐந்தாவது கம்பை பூமியின் மையத்தில் உள்ள குழியிலிருந்து புகையும் ஈசல்களும் வெளியேறும் பேரழிவை விடுவிக்கும். இந்த ஈசல் எவ்வளவு பயங்கரமான உயிரினமாக இருக்கும்! குதிரையின் உடல், மனித முகம், தலையில் கிரீடம், நீண்ட முடி, சிங்கத்தின் பற்கள், மேலும் போருக்கு பாயும் குதிரைகளின் இடிமுழக்கம் போன்ற சத்தம் எழுக்கும் இறக்கைகள் ஆகியவை இதற்கிருக்கும். இதிலும் மோசமாக அவைகளுக்கு நீண்ட வால் மற்றும் பாம்புகளுக்கு உள்ள விஷப்புள்ளி போன்றது உள்ளது. அந்த விஷப்புள்ளி மிகவும் பயங்கரமானது. அது உங்களை கொல்லாது, ஆனால் 5 மாதங்கள் நீடிக்கும் வேதனையில் உங்களை விட்டுவிடும். கடவுளால் முத்திரையிடப்பட்டவர்களே மட்டும் இதிலிருந்து விலகப்படுவார்கள். இது மிகுந்த கொடூரமான வேதனை. இப்போது மரணம் விரும்பத்தக்கதாக இருக்கும், ஆனால் அது சாத்தியமில்லை. 6வது கம்பை 200 மில்லியன் குதிரைகளும் குதிரை வீரர்களும் பூமியின் மக்கள் தொகையில் 3 ஒருவரை அழிக்க விடுவிக்கப்படுவார்கள்.
3: 200 மில்லியன் குதிரைகளா?
4: கத்தி, 70களின் இறுதியில் சீனாவில் அந்த அளவு குதிரைகள் இருந்தன. எப்படியோ 7வது கம்பை மற்ற அனைத்தையும் மீண்டும் பார்வையிடும் ஒன்று மனிதர்களுக்கான எச்சரிக்கை. கத்தி, இது கடவுளின் கோப வெடிப்பு அல்ல. இது இழந்தவர்களை கிறிஸ்துவை நோக்கி திரும்ப வைக்க ஒரு சோதனை.

0: அவனை விடுவி.
1: யாரே?
0: நீ யாரே என்று தெரியும்.
1: என்ன
0: பாரு, ஃபுட் சென்டரில் பணம் வசூலிப்பவர், வயது 33. அந்த பெண் அடுத்த மாதம் உயர் ஆசாரியரை பார்க்க போவதாக சொன்னதாக கூறினார்.
1: அதாவது
0: அந்த பெண் நிகழ்வில் கலந்து கொண்டால் அவள் மீனை பிடிக்க வைக்கும் ஊசியாக இருக்கலாம். டேவிட் மைக்கேல்ஸ விடுவி, அவனுக்கு ஒரு ஜோடி பூட்ஸ் கொடு, ஒரு டிரான்ஸ்மிட்டரை பொறுத்து அவனை பின்தொடரு. திட்டம் வெற்றி கொண்டால் இருவரையும் பிடித்து விடலாம். டேவிட், நீ ஒரு அதிசயமான மனிதன், மிகவும் திறமையான நபர். உன்னிடம் உள்ள குற்றச்சாட்டுகளின் பட்டியல் சாதாரணமாக அதிகாரிகள் உன் தலையை பொன்னால் செய்யப்பட்ட வாளால் வெட்டச் செய்யும் அளவுக்கு உள்ளது. கொலை, மோசடி, அதிகாரிகளுக்கு எதிர்ப்பு, எங்கள் பாதுகாப்பு அமைப்பில் ஊடுருவ முயற்சி செய்தல், நீ என்னை முட்டாளாக்கியது கூட சொல்ல வேண்டாம். நான் உன்னிடம் ஒரு விஷயம் சொல்ல விரும்புகிறேன் நண்பா. இது உனக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் இந்த அமைப்பில் நான் முன்னணி முகவராக, மிகச்சிறந்த முகவராக பெயர் பெற்றவன். உனக்கு அது தெரியுமா? நான் முட்டாள் அல்ல, அதை பற்றி எந்த சந்தேகமும் வேண்டாம். அதனால்தான் உன்னுடன் ஒரு ஒப்பந்தம் செய்ய நான் தயாராக இருக்கிறேன். கடந்த சில நாட்களாக உன்னை உயிருடன் வைத்திருப்பது அதிக மதிப்புடையது என்று என் மேலாளர்களை நம்ப வைக்க முயற்சி செய்தேன். உனக்கு ஆர்வமா?
1: உன் குறியை ஏற்க வேண்டும் என்றால் எனக்கு வேண்டாம்.
0: இல்லை இல்லை இல்லை டேவிட், அப்படி எதுவும் இல்லை. உன் மாதிரி ஒரு திட்டத்தை வெற்றிகரமாக செயல்படுத்தும் யாரும் இந்த அமைப்பில் மிகச்சிறந்த மறைமுக முகவராக இருக்க முடியும். நாம் உண்மையான முன்னேற்றத்தை செய்ய முடியும். நீ என்ன சொல்ற?
1: நானும் முட்டாள் இல்லை ஜெரி.
0: நீ அப்படி இல்லைன்னு எனக்கு தெரியும் டேவிட்.
1: மேலும் நான் ஒருவரையும் கொலை செய்யவில்லை.
0: அட டேவிட், இப்போ நீயும் பாட்ரையன் இறந்த அந்த இரவு நீ அவன் யூனிஃபார்ம்ல தான் இருந்த.
1: அவன் என்னை சுடப்போகிறான். நான் அவன் மேல ஒரு குழாயை எரிந்தேன். அவன் விழுந்து ஒரு இயந்திரத்தில் தலையை மோதிவிட்டான். அது சுய பாதுகாப்பு.
0: பாரு, அது எந்த மாற்றத்தையும் தராது. உன் பாவங்கள் மன்னிக்கப்பட்டன. அந்த மேற்கோள் விரைவில் மறக்கப்படும் ஒரு வாசகம். நீ ஒரு சில நாட்கள் நன்றாக ஓய்வெடுத்துக்கொள். அடுத்த வாரம் நாம் நேரில் சந்தித்து மீண்டும் வேலைக்கு செல்லலாம்.
2: நான் காட்டில் அழைக்கும் ஒரு குரல், உங்கள் இதயத்தின் பாதைகளை நேராக செய்யுங்கள். அந்த பாதைகளை சகோதரர் கிறிஸ்டோபரிடம் நேராச்சுவோ செய்யுங்கள். இந்த மகத்தான உலகின் இதயத்தில் வாழ்ந்து உழைக்கும் உங்களுக்கு சகோதரர் கிறிஸ்டோபர் தனது புகழையும் வாக்குறுதியையும் அனுப்புகிறார். வறட்சி, அழிவு மற்றும் நோயின் முன் நீங்கள் காட்டும் உறுதிக்காக புகழ்ச்சி. இயேசு கிறிஸ்துவின் இருண்ட கடவுளால் உங்களுக்கு வந்த தொற்றுகள் அவருக்கு எதிர்த்து நிலை

0: இயேசுவின் இருண்ட கடவுளால் உங்களுக்கு வந்த தொற்றுகள் அவருக்கு எதிர்த்து நிலை நிறுத்துங்கள். நிலத்தை பாதுகாக்கும் வாக்குறுதி. சகோதரர் கிறிஸ்டோபருடன் சேர்ந்து வேலை செய்தால் இந்த உலகை மீண்டும் உற்பத்தி செய்ய வைக்கலாம். அவரை பின்பற்றுங்கள், அவர் உங்களுடைய எல்லா தேவைகளையும் பூர்த்தி செய்வார்.
1: உதவித்தொகை
2: நடையாக ஆயுதம் இல்லாதவர் என நம்பப்படுகிறது. டிரான்ஸ்பாண்டர் யூனிட் இனி செயல்படவில்லை. டிரான்ஸ்பாண்டர் யூனிட் இனி செயல்படவில்லை. அனைத்து அலகுகளும் மீண்டும் கூறுகிறேன், தயவு இல்லை, தயவு இல்லை.

0: இது என்ன?
1: அது ஹெரோத் ஆலயத்தின் நகல். கிறிஸ்து வழிபட்ட அந்த ஆலயம்தான். ஆனால் இன்றைய ஆலயம் இஸ்ரவேலை பாதிக்கக்கூடிய மிக மோசமான அவமதிப்பால் மாசுபட்டுள்ளது.
0: உண்மையா? என்ன நடந்தது?
1: அந்த கணினி கத்தி மனிதனுக்கு அறியப்பட்ட மிக புதுமையானதும் நேரத்தை மிச்சப்படுத்தும் சாதனமும் கணினிதான். பில்களை செலுத்தியது, பயண முன்பதிவுகளை செய்தது, சமையல் செய்தது. இதுதான் புதிய பொன் கன்று கிட்டி. பேசும் மற்றும் அது சிந்திக்கிறது என்று மக்களை நம்ப வைக்கும் ஒரு கணினி. நூற்றுக்கணக்கான மில்லியன் மக்கள் அந்த உயிரற்ற பொருளை வழிபடுவார்கள். அது ஆலயத்திலேயே இருக்கிறது. என் நண்பர்களும் விசுவாசமான குடிமக்களும் கடந்த 4 ஆண்டுகளாக நாம் மிகப்பெரிய உடல் துன்பங்களை கடக்க ஒன்றாக உழைத்தோம். உலகம் அறிந்திராத அளவுக்கு உலக போர்கள், கடும் வறட்சி, உயிரை பறிக்கும் பஞ்சம், பரவும் தொற்று நோய்கள் மற்றும் பேரழிவை ஏற்படுத்தும் தீ விபத்துகள், பூமி குலுக்குகள் மற்றும் இதுவரை இல்லாத வன்முறையுடன் எரிமலை வெடிப்புகள். ஆனால் நாம் வெற்றி பெற்றோம். நமது அதிசயமான கணினி தொழில்நுட்பத்துக்கும் அவருடைய சாத்தானின் மகிமையின் தலையீட்டுக்கும் நன்றி. எங்கே அன்புள்ள நண்பரே, சமீபத்திய ஆபத்துகளில் படைப்பின் அன்பு கடவுள் இருந்தார். அவர் மனித குலத்திற்கும் தன் படைப்பின் பிள்ளைகளுக்கும் உதவினாரா? இல்லை, அது அப்படி அல்ல. உண்மையில் அதற்கு நேர்மாறாக இந்த பேரழிவுகளை நம் மீது வரவழைத்தவர் அவர்தான் முழு முதற் காரணம். மற்றும் உங்களுக்காக மனித குலத்திற்கு கோபமும் அழிவும் தரும் கடவுளே

0: நான் சொல்கிறேன், உங்களால் முடிந்ததை செய்யுங்கள், ஆனால் நாம் வெற்றி பெறுவோம்.
1: அண்மைய பெண்கள் மற்றும் ஆண்களே, நீங்கள் இப்போது சகோதரர் கிறிஸ்டோபரின் உரையை கேட்டீர்கள். நேரடியாக UTN யுனைடெட் டெலிவிஷன் நெட்வொர்க் மூலம் உங்களுக்கு மாலை செய்தியை வழங்கினார். இந்த செய்தி நாளை இரவு 1 மணி நேரம் முன்பாக உங்களுக்காக வழங்கப்படும்.
2: மார்த்தா, இது எனக்கு பயமா இருக்குன்னு தெரியும். கடவுள் என்னை ஒரு நோக்கத்திற்காக காப்பாற்றியுள்ளார் என்று எனக்கு தெரியும். ஆனால் நான் மிகவும் மிகவும் சிக்கிக் கொண்டதாக உணர்கிறேன்.
3: அதை பத்தி யோசிக்காதே குழந்தையே, ஒரு நாளா எடுத்துக்கொள். அவருக்கு எதிர்பார்ப்பது அதுவே.
2: எனக்கு தெரியும்.
4: நீங்கள் அனைவரும் அறிந்திருப்பது போல நாம் பதிவு செய்யப்பட்ட வரலாற்றில் மிக ஆபத்தான காலங்களை எதிர்கொண்டிருக்கிறோம். மனித இனத்தை முழுமையாக அழிக்கக்கூடிய திறனை கொண்டிருக்கிறான். பைபிள் இந்த காலங்களை யாக்கோபின் துன்பம் என்று குறிப்பிடுகிறது. தானியேல் பதிவு செய்கிறாரு, தீயவர்கள் கேட்பாங்க ஆனா புரிந்து கொள்ள மாட்டாங்க, ஆனா போல நீதிமான்கள் அவங்க புரிஞ்சு கொள்வாங்க. முழுமையான அன்பும் முழுமையான தீர்ப்பும் நம்முடைய மனதிற்கு ஏற்க முடியாத அளவுக்கு தீவிரங்களை உருவாக்குகின்றன. நீங்கள் பாருங்கள், நாம் சமரசம் செய்யும் உயிரினங்கள், நம்மால் எளிதில் புரிந்து கொள்ள முடியாத ஏதோ ஒன்று உருவாகின்ற ஒரு சூழலில் அது உண்மையில் இல்லை என்று மட்டும் நாம் மிக எளிதாக கூறிவிட்டு ஒதுங்கி விடுகிறோம். ஆனால் இரு தீவிரங்களும் நிச்சயமாக இருக்கின்றன. லூக்கா 13:2-5 நான் உங்களிடம் சொல்கிறேன், இல்லை இயேசு சொல்கிறார், நீங்கள் மனம் திரும்பாவிட்டால் அதே போல் நீங்கள் அழிந்து போவீர்கள் என்று வெளிப்படுத்துகிறார். கடவுளின் தீர்ப்பு உண்மையானது, ஆனால் அவருடைய அன்பும் உண்மையானது. அவருடைய மதிப்புமிக்க அன்பை அவர் தமது மகன் இயேசு கிறிஸ்துவின் மூலம் வெளிப்படுத்துகிறார். அந்த அன்புக்கு நாம் ஒப்படைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். அப்போது நாம் தீர்ப்பிலிருந்து தப்பிக்கலாம். யோவான் மிகவும் அழகாக வெளிப்படுத்துகிறார், கடவுள் உலகத்தை இவ்வளவு நேசித்தார், அவர் தமது ஒரே பிறந்த மகனை கொடுத்தார், அவரை நம்புகிற எவரும் அழியாமல் நித்திய ஜீவன் பெறுவார்கள். ஓ, கடவுள் எவ்வளவு நம்ம நேசிக்கிறாரு, கடவுள் எவ்வளவு நம்ம நேசிக்கிறார்கள்.

0: ஓஹோ, துரதிருஷ்டவசமாக பல விசுவாசிகள் வேதாகம தீர்க்க தரிசனத்தின் முக்கியத்துவத்தை உணரவில்லை. ஆனால் வேதாகமம் தெளிவாக இதுவே இதயத்திற்கு சான்று என்று வெளிப்படுத்துகிறது. ஏனெனில் மறுபடியும் நான் சாட்சி அளிக்கிறேன், சுனத்தினை பெற்ற ஒவ்வொரு மனிதனும் முழு நியாயப்பிரமாணத்தையும் பூர்த்தி செய்ய கடமைப்பட்டவன். நீங்கள் ஒரு யாராக இருந்தாலும் நீங்கள் நியாயப்பிரமாணத்தால் நீதிமான்கள் என கருதப்படுகிறீர்கள் என்றால் கிறிஸ்து உங்களுக்கு பயனற்றவராகி விடுகிறார். கீழே சிதறி விடுகின்றன இந்த மகா உன்னதமான தேவனுடைய பரிசுத்த வார்த்தைகள்.
1: மீண்டும் பழையபடி உணர்கிறேன்.
2: அடே, இங்கே பாரு
1: பில்லி, இங்கே வா பையா, நீ பெரியவனாகி விட்டாய்.
2: நான் நினைத்தேன் அந்த குண்டர்கள் உன்னை பிடித்து விட்டார்கள்.
1: இல்ல, அந்த குண்டர்கள் என்ன பிடிக்கல பெரியவரே. என்ன பிடிக்க இன்னும் அதிகமான குண்டர்கள் தேவைப்படும்.
2: ஐயோ என் கடவுளே, இங்க எதுவுமே மிச்சம் இல்லையே.
3: மீண்டும் ஏதாவது வளருமா?
4: ஆம், சில குறிப்பிட்ட பகுதிகளில் புற்கள் நன்றாக வளரும். இங்கிருந்து 100 மைல் தொலைவில் அல்லது 5 அல்லது 10 மைல் கூட விஷயங்கள் சாதாரணமாக இருக்கலாம். அது தீப்புயல்கள் எங்கு தாக்கினது என்பதில் தான் நிர்பர.
1: தாத்தா வந்து நம்முடன் தங்கலாமா? இல்ல
2: பில்லி, அவருக்கு இது மிகவும் ஆபத்தானது. அம்மாவும் நானும் சில முக்கிய வேலைகளுக்காக இடம் மாறுகிறோம்.

0: இங்கிருந்து 15 மைல் தொலைவில் சந்திரனை போல இருக்கிறது என்று நம்ப முடியவில்லை.
1: இப்போது அது அப்படி பார்க்கப்படாமல் இருக்கலாம். யாரோ ஒருவர் மீண்டும் வளர்த்திருக்கலாம்.
0: அழகை உணரவில்லை, ஒரு மறைவிடத்தை கண்டேன்.
2: வா, அதை பார், பார். சரி,
0: பாருங்கள், உங்களை வரவேற்கிறோம். அதுதான் இதில் இருக்கிற முக்கியமான விஷயம். இப்போது நீங்கள் என்ன செய்ய வேண்டும் என்பதை பற்றி விரிவாக பார்ப்போம் என்றால், பிஸியாக இருந்தது,
2: குட்டி ஆய்வாளர் இல்லை.
0: நீங்களா? வாருங்கள், போகலாம். அதோ இருக்கிறது.
2: நம்மை பிடிக்க முயற்சிக்கும் அந்த குண்டர்கள் அங்கேயே ஒளிந்து கொள்வார்கள்.
1: நல்ல வேலை கோபாய், அது ஒரு அருமையான இடம், அருமையான இடம். சரி, பைபிளில் ஒரு குறை இருக்குது என்று நினைக்கிறேன். ஒளிந்து கொள்ள இடம் இருக்காது என்று எங்கோ சொல்லி இருப்பதாக எனக்கு தோன்றுகிறது.
0: ஓ, அப்படியா? நீங்கள் சொல்வதை இப்போதுதான் என்னால் முழுமையாக புரிந்து கொள்ள முடிகிறது. இது உண்மையிலேயே மிகவும் வியப்பாக இருக்கிறது. இங்கே தேவை.
1: ஐயோ, நம்ம தண்ணி போயிடுச்சு. கேத்தி, நாம் அந்த குறியீட்டில இன்னும் கடுமையாக உழைக்க வேண்டியிருக்கும்.

0: மத்திய கணினி வங்கி ஊழியரை தெரிந்த ஒரு பெண் நம் திட்டம் பற்றி தெரிந்து என்னை சந்திக்க விரும்புகிறாள்.
1: டேவிட், டேவிட், அது புயல் மாதிரி தெரியலன்றது தெரியுமா?
2: அம்மா, ஏன் இவ்வளவு சீக்கிரம் இருட்டாயிருது? அப்படின்னா நான் இப்பவே படுக்க போகணுமா?
1: தெரியல செல்லம், ஆனா நீ இப்ப படுக்க வேண்டாம், உள்ள போறது நல்லது, சரியா?
3: டேவிட், நீ இன்னும் போக போறியா?
0: நான் நாளை திரும்பி வருவேன்.

0: என்னால முடியலையே. இது எப்போதும் இங்கேயே இருந்தது.
1: நாம் மிகவும் எளிமையான தெளிவான ஒன்றை சிக்கலாக்கிவிட்டோம். நாம் செய்ய வேண்டியது எல்லாம் அதை நம்புவதுதான்.

0: ஓ, அப்படி ஒரு விஷயம். ஒருபோதும் நடக்கவே நடக்காது, அது சாத்தியம் இல்லை. நான் உன்னை அங்கே விட்டுவிட்டு போகவில்லை, எந்த வாய்ப்பும் இல்லை என்றால்.
1: மன்னிச்சுவிடு லேஸ்லி, தயவு செய்து.

0: நான் உன்னை பற்றி நிறைய யோசிச்சிருக்கிறேன்.
1: நீ எவ்வளவு நேரமா நீ இங்க எவ்வளவு நேரமாக இருக்கிறாய்?
0: இது நடந்ததிலிருந்து
1: ஓ நம்ப முடியல. ஒரு வருடத்துக்கு மேல் நான் உன்னிடம் கால் மைல் கூட தூரத்தில் வாழ்ந்தேன்.
0: டேவிட், இப்படிப்பட்ட ஒரு தருணத்தை நான் கனவு கண்டேன். ஆனால் நான் உன்னை காதலிக்கிறேன் டேவிட்.
1: அவளை நம்பலாம்னு உனக்கு நிச்சயமா தெரியுமா?
2: பார், இது ஒரு முக்கியமான தொடர்பு. இது ஒரு ஆபத்து எடுத்துக்கொள்ள வேண்டிய மதிப்பு இருக்கிறது என்று நினைக்கிறேன்.
3: இப்படி சந்திக்க வேண்டிய நிலை வந்ததற்கு மன்னிக்கவும். நீ ஒரு போலி குறி உருவாக்கினாய் என்று எனக்கு தெரிகிறது.
1: அப்படி ஒரு தகவலை நீ எங்கே பெற்றாய்?
3: இப்படி நேரங்களில் நல்ல செய்தி விரைவாக பரவுகிறது.
1: சரி கேள், மன்னிக்கவும், நீ தவறாக நினைச்சிருக்க வேண்டும். நீ யாரு? நான்
2: யார் என்று எனக்கு தெரியும். நீ எங்களை துரோகம் செய்தாய். நீ மனிதனும் இல்லை.
4: நினைவில் இருக்கிறேனா
0: டேவிட்?
1: ஓ ஆமா, ஜெனரல் கூன், நான் உன் படையாடையை அழுக்காக்கினேன் என்பதற்காக இன்னும் கோபமாக இருக்கிறாயா?

0: இன்று முதல் ஒரு வாரத்துக்குள் உன் தலை கூடைக்குள் இருக்கும்.
1: உன் தலை கூடைக்குள் விழும் முன் என் புன்னகை முகமே நீ கடைசியாக பார்க்கும் விஷயமாகும். வா.

0: உன்னை பிடிக்க எங்களுக்கு பல வருடங்கள் ஆகிவிட்டது தெரியுமா? இதுல சவால்கள் இல்லைன்னு சொல்ல முடியாது.
1: ஆனா உன்கிட்ட ஒண்ணும் இல்ல டேவி.

0: சரி, நாங்கள் கேத்திரை எங்கே இருக்கிறார் என்று நீ சொல்ல வேண்டிய ஒரு நல்ல காரணம் இருக்கிறது. அந்த பையனை இங்கே கொண்டு வா.
1: என்னை செய். அவனை வெளியே அனுப்ப முடியாது, அவன் ஒரு குழந்தை தான்.
0: அவன் வெளியே போவான், நீ அவங்க அம்மா எங்க இருக்கிறார் என்று சொல்லாவிட்டால்.
1: நீ பொய் சொல்ற. நான் சொன்னால் நீ எடுத்தரையும் கொண்டு விடுவாய்.
0: அவனை கீழே கொண்டு போ. இந்த பையன் நாளை மேடைக்கு போவான், நீ உன் மனதை மாற்றாவிட்டால்.
1: நான் லெஸ்லியை பார்க்க விரும்புகிறேன்.
0: நீ அந்த பையனின் அம்மா எங்கே இருக்கிறார் என்று சொன்னால்

0: ஏய், அந்த பலூன் மற்றும் விளையாட அந்த எல்லா பொருட்களும் எங்கிருந்து கிடைத்தது?
1: அந்த ஒரு பெண்மணி என்னை பிடிக்க வைக்க முயற்சிக்கிறாள், நான் எங்க அம்மா எங்கே இருக்கிறார் என்று சொல்லும்படி. ஆனா அவங்க எங்கே இருக்காங்கன்னு எனக்கு தெரியவில்லை.
0: அப்படி பேப்பர்ல எப்போதாவது செஞ்சிருக்கியா?
1: இல்லை, நான் எப்போதும் அதுல வரைந்தே இருக்கிறேன்.
0: நான் எப்படின்னு காட்டவா?
1: சரி.
0: இது இங்க செய்ய ஏதோ ஒண்ணு நினைக்கிறேன். வானக தந்தையே, நீங்கள் சொன்ன நற்செய்தியை நான் நீதிமொழிகள் 3:6 பிடித்துக் கொள்கிறேன். நாம் எங்கள் எல்லா வழிகளிலும் உம்மை ஏற்றுக்கொண்டால் நீர் எங்கள் பாதைகளை நேர் வழிப்படுத்துவீர்கள் என்று. ஆண்டவரே,
2: இந்த காலை நாம் மரணத்தை எதிர்கொள்வதில் என் ஆன்மாவிற்கு அமைதியை அளித்ததற்கு நன்றி. பிதாவே, உங்கள் அன்பின் ஒளி என்னுள் மிக பிரகாசமாக ஒளிரச் செய்யுங்கள். எனக்கு தண்டனை வழங்குபவர்கள் நீர் உண்மையானவர் என்பதை அறியும்படி. இன்னும் உமக்கு நான் சேவை செய்ய நேரம் இருந்தால் அதை செய்ய எனக்கு உதவி செய்யுங்கள். எங்கள் மதிப்புமிக்க ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் அருமையான நாமத்தில், ஆமென். காலை வணக்கம்.
1: நீ மரிக்க போகிறாயா?

0: பிளி, நான் மறிக்க போறேன். நீ பயப்படுகிறாயா? நீ இயேசுவை பற்றி எப்போதாவது கேட்டிருக்கிறாயா?
1: ஆம், டேவிட் அவரை பற்றி நிறைய பேசுவார்.
0: நான் இன்று எங்கே போகிறேன் என்று கேட்க விரும்புகிறாயா?
1: சரி
0: பிலி, என் இதயத்தில் இயேசு இருப்பவராகிய எனக்கு மரணம் என்பது விடியற் காலைக்கு முன் விளக்கை அணைப்பது போன்றது.
1: அங்கே எப்படி இருக்கும்?
0: நான் உனக்காக ஒரு சிறிய கதை புத்தகம் தயாரித்துள்ளேன். இதுல எந்த படங்களும் இல்லை, எந்த வார்த்தைகளும் இல்லை, ஆனாலும் இது உலகிலேயே மிக அற்புதமான கதை.
1: படங்கள் இல்லாமல் அது எப்படி நல்ல கதையாக இருக்க முடியும்?
0: முதலில் அது எப்படி முடிகிறது என்று பார்ப்போம். இந்த தங்க நிற பக்கம் சொர்க்கத்தை பற்றி சொல்கிறது. அது கடவுளின் வீடு, ஒளி மற்றும் மகிமையால் நிரம்பியுள்ளது. பைபிளில் சொர்க்கத்தில் தூய தங்கத்தால் செய்யப்பட்ட தெருக்கள் உள்ளன, கண்ணாடி போல என்று சொல்லப்பட்டுள்ளது. அங்கே யாரும் நோய்படுவதில்லை, யாரும் மரிக்கவில்லை, எல்லோரும் மகிழ்ச்சியாக இருக்கிறார்கள்.
1: அங்கே எல்லோரும் போகிறார்களா?
0: கடவுள் எல்லோரும் அங்கே போக விரும்புகிறார். ஆனால் சொர்க்கத்தில் ஒரே ஒரு விஷயம் இருக்க முடியாது.
1: அது என்ன?
0: பாவம்.
1: பாவமா? பாவம் என்ன?
0: நாம் கடவுளின் வழியை விட நம் வழியில் செயல்படுவதுதான் பாவம். கெட்ட விஷயங்களை செய்வது, பேசுவது அல்லது நினைப்பது பாவம். கடவுளை வருத்தப்படுத்தும் எதுவும் பாவம்தான். இந்த கருப்பு பக்கம் அதைத்தான் நினைவூட்டுகிறது. நம் வாழ்க்கையில் உள்ள பாவம். இருட்டாக இருக்கும்போது நாம் தடுமாறி நம் வழியை கண்டுபிடிக்க முடியாது. பாவம்தான் பிலி நம்மை கடவுளிடமிருந்து பிரிக்கிறது.
1: அடுத்த பக்கத்தில் என்ன இருக்கிறது?
0: இந்த சிவப்பு பக்கம் நம் பாவங்களை மன்னிக்கவும் அகற்றவும் கடவுள் நமக்காக உருவாக்கிய வழியை காட்டுகிறது. கடவுள் தன் மகன் இயேசுவை சொர்க்கத்திலிருந்து அனுப்பி நம் பாவங்களுக்கு தண்டனை அனுபவிக்க வைத்தார். தீய மனிதர்கள் இயேசுவை சிலுவையில் அறைந்தார்கள். கடவுள் நம் எல்லா பாவங்களையும் அவர் மேல் வைத்தார். நீங்கள்,
1: அதாவது நம் எல்லா தவறுகளையும்.
0: ஆமா, அதுதான், நம்முடைய பொய்கள், நம்முடைய கொடுமைகள். பைபிள் சொல்வது இயேசுவின் இரத்தம் தான் நம்மை பாவத்திலிருந்து சுத்தமாக்குகிறது.
1: அடுத்த பக்கம் என்ன நிறம்?
0: அடுத்த பக்கம் வெள்ளை. அது என்ன அர்த்தம் தெரியுமா?
1: இல்ல.
0: அது நம்மை பாவத்திலிருந்து சுத்தமாக்க முடியும் என்பதை குறிக்கிறது.
1: அதாவது